0: நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு அவர் பதில் சொன்னார். அமெரிக்க வர்த்தக பேராளரோடு அரசாங்கம் தொடர்ந்து ஆக்ககரமாக பணியாற்றும் என்று திரு கான் குறிப்பிட்டார். சிங்கப்பூர் உள்ளிட்ட 60 பொருளாதாரங்கள் மீது அமெரிக்கா 12 விழுக்காட்டு வரியை விதித்திருக்கிறது. சிங்கப்பூரின் ஏற்றுமதியில் 1/3 ஆண்டுக்கு சுமார் 9.5 பில்லியன் வெள்ளி மதிப்புடைய பொருள்கள் அமெரிக்காவுக்கு செல்கின்றன. புதிய வரியால் அதில் தாக்கம் இருக்கும் என்றார் திரு கான். புகை மூட்டம் ஏற்பட்டால் சமாளிக்க சிங்கப்பூர் தயாராக இருப்பதாக நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற அமைச்சர் கிரேஸ் ஃபு கூறியிருக்கிறார். புகை மூட்டம் நிலவரம் பற்றி நாடாளுமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் பதில் சொன்னார். ஆசியான் கண்காணிப்பு நிலையம் இந்த வட்டாரத்தில் நாடு கடந்து புகை மூட்டம் பரவும் அபாயம் குறித்த எச்சரிக்கையை 2 நிலைக்கு உயர்த்தியிருக்கிறது. எல்னினோ வருகையினால் வட்டாரம் காய்கிறது. இந்தோனேசியாவின் சுமத்ரா, கலிமந்தான் தீவுகளில் காட்டுத்தீ காணப்படுவதாக துணைக்கோள படங்கள் காட்டுகின்றன. நிலைமையை அமைச்சு கண்காணித்து வருவதாக திருவாட்டி ஃபு சொன்னார். மே மாதம் முதல் அரசாங்க அமைப்புகள் புகை மூட்ட அபாயம் குறித்தும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றியும் ஆலோசனைகள் தந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். தென்கிழக்காசியாவின் ஆகப்பெரிய வங்கியான DBS 2 காலாண்டின் நல்ல லாபம் பார்த்திருக்கிறது. வட்டி குறைந்தாலும் சொத்து நிர்வாக வளர்ச்சியும் கட்டணத்தில் வந்த கூடுதல் வருவாயும் லாபத்தை கொண்டு வந்தன. ஏப்ரல் முதல் ஜூன் வரை கடந்த ஆண்டு அதே காலகட்டத்தோடு ஒப்பிடுகையில் நிகர லாபம் 9 விழுக்காடு அதிகரித்தது. 3 மாதத்தில் 3 பில்லியன் வெள்ளிக்கு மேல் லாபம் பார்த்தது DBS. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பேஸ்புக் பதிவை பார்க்க முடியாமல் தடுத்ததற்காக மேட்டா நிறுவனம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறது. தவறுதலாக நடந்துவிட்டதாக சொல்லி அது மன்னிப்பு கேட்டது. அது தவிர பேஸ்புக்கில் திரு மோடியை தரக்குறைவாக பேசிய காணொலிகள் குறித்து ஹைதராபாத் நகரில் மேட்டா இந்தியாவின் தலைவர் அருண் சிறீனிவாஸ் மீது காவல்துறையில் புகார் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே மேட்டா தலைமை நிர்வாக அதிகாரி மார்க் ஜக்கர்பர்க் சமூக ஊடகத்தில் குழந்தை பாலியல் துன்புறுத்தல் அம்சங்கள் இடம்பெற்றது உள்ளிட்ட தவறுகளுக்காக இந்திய அரசாங்கத்திடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். அமெரிக்காவின் ஸ்பேஸ் எக்ஸ் உந்துகணையின் ஒரு பகுதி எதிர்பார்த்ததைப் போலவே நிலவின் மீது மோதியிருக்கிறது. அந்த ஃபால்கன் 9 உந்துகணை கடந்த ஆண்டு பாய்ச்சப்பட்டது. அதன் 4000 கிலோ மேற்பகுதி திட்டமிட்ட வகையில் விண்வெளியில் கைவிடப்பட்டது. ஆனால் திட்டமிடாத வகையில் நிலவில் மோதியது. மோதலுக்கு பின் நிலவின் மனிதன் போட்ட 3000 குப்பைகள் கிடப்பதாக நம்பப்படுகிறது. அந்த 4 டன் உந்துகணை பகுதி மணிக்கு 8700 கிலோமீட்டர் வேகத்தில் நிலவின் மீது மோதும் என்று கணிக்கப்பட்டது. 30 மீட்டர் பள்ளம் ஏற்பட்டு 100 கிலோமீட்டர் உயரம் வரை தூசு பரவியிருக்கலாம். அமெரிக்காவும் சீனாவும் போட்டி போட்டுக்கொண்டு நிலவில் குப்பை போடுவது பற்றிய கவலை தொடர்கிறது. 4 ஆண்டுக்கு முன்பு சீனாவின் உந்துகணை இதேபோல் எதிர்பாராத விதமாய் சந்திரனை அடித்தது. கடந்த காலங்களில் இப்படி பலமுறை பாதை தவறிய உந்துகணைகள் நிலவை மோதியிருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர்.
1: சொல்லும் பொருளும் அமெண்ட்மெண்ட், திருத்தம். ஒரு சட்டத்தில் உரிய திருத்தம் கொண்டு வருவதற்கு முன் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் நீண்ட விவாதம் நடத்துவதுண்டு. அமெண்ட்மெண்ட், திருத்தம்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தித் தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிங்கப்பூர் இந்த ஆண்டு அதன் 61வது தேசிய தினத்தை கொண்டாடுகிறது. பிரதமர் லாரன்ஸ் வாங் விடுக்கும் தேசிய தின செய்தியின் தமிழாக்கம் August 8 இரவு 9 மணிக்கு வசந்தத்தில் ஒளிபரப்பாகும். பிரதமரின் உரையை கலாச்சார சமூக இளையர் துறை அமைச்சு, மனிதவள அமைச்சு ஆகியவற்றுக்கான துணை அமைச்சர் தினேஷ் வாசுதாஸ் வாசிப்பார். ஒலி 968 அது இடம்பெறும். ஒளிபரப்புக்கு பிறகு தேசிய தின செய்தியை மீ வாட்ச் இணைய பக்கத்தில் பெறலாம்.
3: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
4: வண்ணமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
5: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியெடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு தானே கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க. ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒன்னு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.
6: தேசிய தினத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் வாங்கும் வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST நாங்களே செலுத்துகிறோம். கூடவே 22 கேரட் தங்க நகைகளை எங்க வாங்கியிருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் மாற்றி புது நகைகளை மிக சிறந்த செய்கூலியில் பெற்றுக் கொள்ளலாம். முன்னுங்கள், இந்த சலுகை August 10 வரை மட்டுமே. உடனே அருகிலுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு வாருங்கள்.
7: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கை தொலைபேசியை வாங்க நீங்கள் ஸ்டாக் பலி முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிட்டட் கிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்ஸி Z போல்டபிள் கை தொலைபேசியை நீங்கள் பெறலாம். அதிக அளவில் சுதந்திரம், அளவில்லாத இலவச சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புள்ள பிரீமியர் லீக் வருடாந்திர அனுமதி சீட்டை நீங்கள் இலவசமாக பெறலாம். இப்போதே ஸ்டாக் ஆப்பில் முன்பதிவு செய்து 1200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெறுங்கள். August 13 இணைய பக்கத்தில் முன்பதிவு செய்யுங்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
8: Star Hub, we got you.
9: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
10: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
11: ஜோதி ஸ்டோர், புஷ்ப

0: சென்னை காதல் திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. கல்பனா ராகவேந்தர் நரேஷ் ஐயர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. மன்னிக்கணும், லைட்டா நாக்கு கொஞ்சம் குளிருச்சு.
1: அது காரணம் டிக்டாக் லைஃப் தான் நாங்க இருக்கோம்.
0: ஆமாம் நேயர்களே, நாங்க உங்களோட நேரடியா இணையணும். பாடல்கள் எல்லாமே நீங்க வந்து எங்களோட கேட்டு ரசிக்கணும் அப்படிங்கறதுக்காகவே டிக்டாக் லைஃப்ல நானும் ரவிஜியும் இருக்கோம். வாங்க எங்களோட இணையுங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்காக பரிசு காத்துக்கிட்டே இருக்கு.
1: ஆமா, இந்த டிக்டாக் லைஃப் பத்தி சொல்லணும்னா சம்பந்தமே இல்லாம நேர்கள் சில சொல்றது பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கும். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேனே, சந்திகா ராஜ் வந்து யோ டிஷர்ட் பொருத்தமா இருக்குன்றாங்க.
0: யாரோட டிஷர்ட்?
1: உங்களோடதான் இருக்கும். நான் டிஷர்ட்டே போடலையே, ஜாக்கெட்ல போட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் என் தலைமுடி நல்லா இருக்குதுன்னு கே எம்ஆர் சொல்லிருக்காரு. அதே கே எம்ஆர் உங்க லிப்ஸ்டிக் அழகா இருக்குன்றாரு.
0: எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து உன்னிப்பா கவனிக்கிறாங்க நம்ம நேயர்கள்.
1: அது என்னமோ உண்மைதான். இரண்டாவது, சமூக ஊடகம் வாயிலா இன்னும் நெருக்கமா அவங்களை போய் சேரும் போது அவங்க எதை கவனிக்கிறாங்கிறத விட அவங்க எதை ரசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியுது.
0: ஆமா, எனவே நேயர்களே வாங்க டிக்டாக் பக்கமா வாங்க. எங்க ரெண்டு பேரையும் கொஞ்சம் ரசிங்க. அதே நேரத்துல நாங்க ஒளியேற்ற பாடல்களையும் நீங்க ரசிக்கிறாங்க.
1: எட்டேகால் ஆகிவிட்டது. அடுத்து உங்களுக்காக யுவன் சங்கர் ராஜா இசையில இரண்டு பாடல்கள் காத்திருக்கலையா?
0: எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
1: அமெரிக்க டாலர்
0: ஒரு வெள்ளி 29 காசு,
1: ஓர் யூரோ
0: ஒரு வெள்ளி 49 காசு,
1: ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட்
0: ஒரு வெள்ளி 74 காசு,
1: ஓர் ஆஸ்திரேலிய டாலர்
0: 91 காசு,
1: 100 இந்திய ரூபாய்
0: ஒரு வெள்ளி 37 காசு,
1: 100 இலங்கை ரூபாய்
0: 39 காசு,
1: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட்
0: 3 வெள்ளி 19 காசு.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
0: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
0: வணக்கம் சிங்கே.

0: நாடே கொண்டாடும் இந்த நாளில் நம் அன்பும் ஜொலிக்கட்டும் கண்மணியே.
1: என்ன, என் கணவனுக்கு பாசமும் கவிதையும் சேர்த்து வருது?
0: நம்ம தேசிய நாளும் ஏபிஜே அபிராமியோட சலுகையும் போல.
1: என்ன சொல்றீங்க?
0: நம்ம தேசிய நாளை முன்னிட்டு ஏபிஜே அபிராமியில ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை தங்க நகையின் செய்கூலியில 40 விழுக்காடு தள்ளுபடி.
1: 40 விழுக்காடு தள்ளுபடியா? ஆச்சரியமா இருக்கு.
0: என் தங்கமான மனைவிக்கு தங்க வளையல் வாங்க எனக்கும் ஆசையா இருக்கு.
1: அப்படியே என் அன்பான கணவருக்கு அழகான மோதிரம்.
0: அப்போ இந்த தேசிய நாள் கொண்டாட்டம் நம்ம ஏபிஜே அபிராமியில தான்.
2: அபிராமி பாப்புலர் ஜுவல்லர்ஸ், சிங்கப்பூர்.
3: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கி ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நீங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். அதே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
4: நீங்க தங்க மாதிரி ஜொலிக்கணுமா? தங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவலர்ஸ். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
5: வீட்டு சாப்பாடே விருந்து சாப்பாடு மாதிரி இருக்கே, எப்படி?
6: எல்லாம் எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசியில சமைக்கிறதாலதான்.
5: எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசியா?
6: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசி தரமானது, சுத்தமானது, சுவையானது. எஸ்பிஎம் கோல்டு பாஸ்மதி அரிசியில பிரியாணி சமைச்சா அதன் சுவையே தனி சுவை. அது மட்டுமா, எஸ்பிஎம் கோல்டு இட்லி அரிசியும் சிறப்பானது. எல்லா காலத்துக்கும் ஏற்றது எஸ்பிஎம் கோல்டு அரிசி வகைகள் தான். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
7: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
8: கொஞ்சம் சிந்தனை
9: நிறைந்த புண்டகை.

0: டாக் லைஃப் பக்கமா நீங்க இன்னும் வரல அப்படின்னு சொன்னா வந்துருங்க. காரணம், ஜோதி ஸ்டார் புஷ்ப கடை வழங்கும் 11 ஸ்டார் காஃபியை நாங்க கொடுக்க போறோம். கேள்வி டிக்டாக் லைஃப்ல மட்டும்தான் இடம்பெறும் இல்லையா?
1: ஆமா நேயர்களே, எனவே பரிசு வெல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் பக்கம் இல்ல டிக்டாக் லைஃப் பக்கமா வாங்க. உங்களுக்கு கேள்வி காத்துக்கிட்டே இருக்குங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம கேட்க போறோம்.
0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் வழங்கும் தகவலும் இடம்பெற போகுது வானொலி பக்கமா இருங்க. இது உங்க அபிமான வணக்கம்.
2: 96.8 போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக சாங்கியை நோக்கி செல்லும் பிஐஇ கேபிஇக்கும் தாம்சன் ரோடிற்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும், உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் பிகேஇ உட்லண்ட்ஸ் ரோட் எக்ஸிட் அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள்.
1: இந்த பாருங்க, தேசிய தினத்தை முன்னிட்டு உங்களுக்காக மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் அற்புதமான சலுகைகளை வழங்குறாங்க. காரணம், சிங்கப்பூர் ஜொலிக்கிற அதே நேரத்துல நீங்களும் தக தக தகன்னு மின்னணுங்க.
0: ஆமாம் நேயர்களே, நீங்க வாங்குற வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு ஜிஎஸ்டிய நாங்களே செலுத்துறோம்னு சொல்றாங்க மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்.
1: இதுக்கும் மேல 22 கேரட் தங்க நகைகளை நீங்க எங்க இருந்து வாங்கியிருந்தாலும் சரி, மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் கிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா எந்த வித கழிவும் இல்லாம புத்தம்புதிய வடிவங்கள்ல சிறந்த செய்கூலி விலையில அது உங்களுக்கு வழங்க காத்துட்டு இருக்காங்க மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்.
0: எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் காட்சியகத்துக்கு போங்க. அங்க உங்களுக்காக இப்ப பிரத்யேகமா நடந்துகிட்டே இருக்கு சங்கிலி மற்றும் முகப்பு திருவிழா. ஒரு விழுக்காடு முதல் தொடங்கும் செய்கூலியில இருந்து நீங்க விதவிதமான வைர சங்கிலிகள் முகப்புகள் என்ன பலவற்றை பார்த்து வாங்கி மகிழலாம்.
1: இந்த தங்கமான தகவல உங்களுக்கு வழங்கியிருந்தாங்க
0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்.
1: வாழ்க்கையின் அழகை கொண்டாடுங்கள்.
2: யாரோ ஒருவர் குளிர்காலத்தில் ஜப்பானுக்கு செல்லவிருக்கிறார், அது நீங்களா? பனியில் சறுக்கி விளையாடலாம், அழகான பெங்குயின்களை பார்க்கலாம், அழகான காட்சிகள் கொண்ட வெந்நீர் ஊற்றுகளில் ஓய்வெடுக்கலாம். சான் பிராதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை அனுபவிக்கலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 2400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. அக்கையிடவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். இலவச பயண காப்பீடு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை August 16 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sanbrothers.com. அழையுங்கள் 6212-96-79.
3: அன்பான பயணிகளே, நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max ஐ பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
4: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது Max கடைகளை நாடவும்.

0: ஆர்டி ஜுவல்லர்ஸ் விழாக்கால சிறப்பு சலுகைகள். பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது 0 விழுக்காடு கழிவும். அனைத்து தங்க நகைகளின் செய்கோலியின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடி. மேலும் வைரங்கள், பட்டை தீட்டப்படாத வைரங்கள், ரூபி, எமரால்ட் மற்றும் பிளாட்டினம் நகைகளின் MRP யின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள். நிபந்தனைகள் பொருந்தும். GRP ஜுவல்லர்ஸ், சிறங்கூன் சாலை, ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் அருகில், சிங்கப்பூர்.
1: மீனா, எனக்கு ஒரு வழக்கறிஞரின் உதவி தேவை. உனக்கு நல்ல சட்ட நிறுவனம் ஏதாவது தெரியுமா?
2: விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
1: ஆமா, விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
2: நம்பகமான சட்ட சேவை கொடுக்கறாங்க. வழக்கறிஞர் வித்யா நம்ம தேவைய அறிஞ்சு சிறப்பான சட்ட அறிவுரைய தமிழ்ல தெளிவா கொடுக்கறாங்க. உயிலையும் அவங்கதான் எழுதினாங்க.
3: விபத்து இழப்பீடு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் போன்ற பல்வேறு சட்ட சேவைகளும் நியாயமான விலையில். இன்றை அழையுங்கள் விக்டரி லா சேம்பர்ஸ் LLC. 8921-5363.
4: தொடர்ந்து 18 மாதங்களாக சிங்கப்பூரின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாக திகழ்கிறது BYD. உங்கள் நம்பிக்கைக்கு நன்றி. நமது தேசிய தினத்தை முன்னிட்டு எங்களின் மேம்படுத்தப்பட்ட அதிநவீன பிரத்யேக வாகனங்களை காலவரையறைக்குட்பட்ட சலுகைகளுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். புத்தம் புதிய BYD C-Lion 7 ER, BYD C-Lion 8 DMI மற்றும் BYD C-Lion 6 DMI வாகனங்களை செலுத்தி பாருங்கள். நீங்கள் முழுமையான மின்சார வாகனத்திற்கோ அல்லது புதுமையான DMI மின்சாரம் மற்றும் பெட்ரோலில் இயங்கும் வாகனத்திற்கோ மாற இதுவே சிறந்த தருணம். இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
5: தனிஷ்குடன் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனிஷ்குக்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே, விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனிஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
7: வணக்கம் சிங்கே.

0: கண்களால் கைது செய்ய படத்திலிருந்து பாடல கேட்டீங்க. ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில ஜான்சன் முகேஷ் ஹரிணி அந்த பாடல உங்களுக்காக வழங்கியிருந்தாங்க.
1: அதாவது ரவி, இந்த பாடல நான் வந்து பல தடவை கேட்டிருக்கேன் ரவி, கேட்டு ரசிச்சிருக்கேன். ஆனா நீங்க இப்ப ஒன்னு வந்து குறிப்பிட்டு சொன்னீங்க பாத்தீங்களா, அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே அடடா,
0: நான் பல விஷயம் சொன்னேன், என்ன சொன்னேன், நானே மறந்துட்டேன்.
1: அந்த இறுதி கட்டத்துல இந்த குழல் இசை வரும் இல்லையா, அந்த குழல் இசை கேட்கும் பொழுது அற்புதமா இருக்கு ரவி.
0: ஆமா, அந்த குழல் இசை மாதிரியே ஹரிணியோட சங்கதிகள் கடைசியில வந்திருக்கும் கேட்டிருப்பீங்க. அதனால பாடி காட்டி அவமானப்படுத்த விரும்பல அவங்கள. அந்த கட்டமும் குழல்ல அந்த பகுதியோ அழகா இருக்கும். காலங்காத்தால இப்படிப்பட்ட இதமான பாடல்களை கேட்கும் போது அந்த நாள் பிரகாசமாகும் சொல்லுவாங்க தெரியுமா.
1: ஆமா, ஒரு
0: கேட்க வேண்டிய குரல்
1: சரியாதான் சொல்லிருந்தீங்க. ஆனா ரவி, கண்டிப்பா சொல்றேன், இதற்கு முன்பு நான் இதை வந்து நான் உன்னிப்பா கவனிச்சது கிடையாது. நீங்க இந்த தகவலை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.
0: பரவாயில்ல சஜினி, எனக்கு எப்போதுமே ஒரு எண்ணம் இருக்கும், எல்லா பாட்டுலயும் ஒரு நட்சத்திரம் ஒரு ஸ்தா ஒழுந்துகிட்டு இருப்பாரு. அந்த பாட்டுடைய சிறப்பு என்ன அப்படிங்கறத கேட்கும் போதே தேட ஆரம்பிக்கும். இந்த பாட்டுடைய சிறப்பு கண்களால் கதை செய்யப்படத்துல இடம்பெற்ற பாடலுடைய சிறப்பு என்னன்னா, அந்த கடைசி கட்டம் வர என்ன பொறுத்த வரைக்கும் கடைசி கட்டம் வர அந்த குழல் பகுதி.
1: சரி, அடுத்து நாம ஸ்டார் திரைப்படத்துல இருந்து பாடல கேட்க போறோம். இந்த பாட்டுல ஒரு ஸ்டார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஸ்டார் இருக்கு, அது என்ன அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் நேரத்துல நாம சொல்றோம்.
0: இது கார்த்திக் பாடிய முதல் பாடல்.
1: கார்த்திக், சித்ரா சிவராமன் இந்த பாடல பாடியிருந்தாங்க, கார்த்திகின் முதல் பாடல். சரி, இசை கருவி அப்படின்னு சொல்லும்போது இதுல வந்து ரொம்ப குறிப்பிட்ட ஒரு ஒலி இருக்கும், ஒரு ஓசை இருக்கும், ஒரு இசை கருவிய வந்து ஏ ரஹ்மான் பயன்படுத்தி இருப்பாரு. அது என்ன அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் நேரத்துல நான் சொல்றேன்.
2: போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரவு பல போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக துவாசை நோக்கி செல்லும் AYE பயணியர் எக்ஸிட் அங்கேயும், நகரத்தை நோக்கி செல்லும் ECP KPE TPE எக்ஸிட்க்கும் ஃபோர்ட் ரோடிற்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: மார்டின் சீசி 7 டூரியன் பீட்சா. சாதாரண அளவு பீட்சா 16.90 காசு மட்டும்தான். உறவுக்கு பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவுக்கு மேல் இருக்கும் டூரியன் பழ கிரீமோட சேர்த்து சாப்பிட்டா ருசியோ ருசி. தேசி தினத்தை முன்னிட்டு சிறப்பு சலுகை தொகுப்பு 4 பீட்சா, அதோட 3 இதர உணவு வகைகள். பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். சீசி 7 பீட்சாவை சாப்பிட்டு கொண்டாடுங்கள்.
1: தேசிய தினத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் வாங்கும் வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST நாங்களே செலுத்துகிறோம். கூடவே 22 கேரட் தங்க நகைகளை எங்க வாங்கியிருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் மாற்றி புது நகைகளை மிக சிறந்த செய்கூலியில் பெற்றுக் கொள்ளலாம். முன்னுங்கள், இந்த சலுகை August 10 வரை மட்டுமே. உடனே அருகிலுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு வாருங்கள்.
2: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கை தொலைபேசியை வாங்க நீங்கள் ஸ்டாக் பலி முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிட்டட் கிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்ஸி Z போல்டபிள் கை தொலைபேசியை நீங்கள் பெறலாம். அதிக அளவில் சுதந்திரம், அளவில்லாத இலவச சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புள்ள பிரீமியர் லீக் வருடாந்திர அனுமதி சீட்டை நீங்கள் இலவசமாக பெறலாம். இப்போதே ஸ்டாக் ஹாப்பில் முன்பதிவு செய்து 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெறுங்கள். August 13 starhub.com/samsung இணைய பக்கத்தில் முன்பதிவு செய்யுங்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: Starhub, we got you.

0: B2B சைவ உணவகம் சைடல் விசாலை சிராங்கோன் சாலை டல்ஹவுசி லேன் இப்பொழுது அப்பர் டிக்சன் சாலையில் சிங்கப்பூர்.
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.
1: வணக்கம் சிங்கே.

0: உங்களுக்காக 9968 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் 9968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: 9968
1: கேட்டாலே பரவசம்.
0: நேரம் இப்பொழுது காலை 8:58 ஆகி விட்டது. தேவ்
2: எங்கையோ இழுக்குதம்மா இருக்கு இடத்திய சேரையோ மயங்கிருக்கும் கிழக்கு செண்பக சோர.
0: கொஞ்ச நேரத்துல பிளானட் கலாட்டா ஆல்பத்துல இருந்து இந்த பாடலை நாம கேட்க போறோங்க.
3: கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தேவாரா பட பாடலை கேட்டோம்ல, அதே மாதிரிதான் இதுவும் அமைஞ்சிருக்கும்.
0: ஆமா,
3: அதே ஃபீல்,
0: அதே ஒரே ஃபீல். ஆமா, அது மட்டும் இல்ல, ஒரு ஒரு கிராமத்து செட்டிங்ல ஒரு சூழல்ல வந்து இந்த ரெண்டு பாடல்களுமே அமைஞ்சிருக்கும். அந்த ஞாபகம் எனக்கு வந்துச்சு
3: உங்களுக்கு, அந்த நாள் ஞாபகம் உங்களுக்கு. சரி, இப்ப நான் சொல்ல வந்தேனா, டிக்டாக் லைவ்ல நாங்க இருக்கோம், ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அந்த கேள்விக்கான பதில் யாரு வெற்றியாளர் இதை எல்லாத்தையுமே நாங்க டிக்டாக் லைவ்ல மட்டும்தான் சொல்லுவோம். சொல்லி முடிச்சிட்டோம், பரிசும் கொடுத்துட்டோம்ல.
0: ஆமா, அந்த வெற்றியாளர் யாரு, தகவல் என்ன, கேள்விக்கான பதில் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா டிக்டாக் பக்கமா வாங்க. ஒரு 500-100 லைக்ஸ் எடுத்து அள்ளி குவிங்க, நாங்க உங்களுக்கு தகவல்களை சொல்லிடுவோம்.
3: இது இல்ல, டிக்டாக் லைவ்ல போகும்போது எப்போதுமே சுவாரஸ்யமான கருத்துக்கள் வந்து குவியும். சஜினி,
0: நபர்களும் வந்து சேருவாங்க. ரவி,
3: நித்யா அப்படிங்கிற சொல்லியிருக்காரு, நித்யா ராஜாராம், உங்க ரெண்டு பேரும் மிஸ் பண்ற அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்க ரெண்டு பேரும் கடந்து ஒரு வாரமா நிகழ்ச்சி படிச்சிட்டு இருக்கோம். சிங்கப்பூர் பிரிஞ்சு வந்து 61 ஆயிடுச்சு, அதான் வந்து ஆகஸ்ட் 9 கொண்டாட போறோம்ப்பா. அந்த தகவல் நேரத்துல சொல்லிக்கிறோம் உங்ககிட்ட.
0: இதுல வேடிக்கையான தகவல் என்னவென்றால், அவரு சிங்கப்பூரை சேர்ந்தவர்.
3: அவர் பேர் நாங்க சொல்ல மாட்டோம்.
0: ஆமா, பேரை சொல்ல மாட்டோம்,
3: எல்லாத்தையும் சொல்லிடுவோம், ஆனா பேரை மட்டும் சொல்ல மாட்டோம்.
0: ஆனா இந்த குசும்பா நீங்க பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க டிக்டாக் பக்கமா தான் வரணும்.
3: வாங்க, உங்களை அங்க சந்திக்க அவளா காத்துட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நிதி அமைச்சு வழங்கும் முக்கியமான தகவல்களோ உங்களுக்காக வரப்போகுது. நேர்மை பொழுது 9 நோக்கி போயிட்டு இருக்கோம். காலை மணி நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கோம்.
0: ரவிஜி
1: சஜினி ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: நகரத்தை நோக்கி செல்லும் ECP பிடோக் சவுத் அவென்யூ 1 பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சாங்கி வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. 1st-2 தடங்களை தவிர்க்கவும்.
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: வரும் தினம் ஆர்கேஜினை
1: அடுத்த இடம்பெறும் தகவலை வழங்குவோர்
2: நிதி அமைச்சு. மத்திய கிழக்கில் இடம்பெற்று வரும் நிச்சயமற்ற சூழ்நிலையின் காரணத்தால் சிங்கப்பூரர்கள் பாதிக்கப்படலாம். அதை கையாள அரசாங்கம் இரண்டாவது உதவி திட்டத்தை அறிவித்துள்ளது.
1: மேம்படுத்தப்பட்ட தொழில் நிறுவன நிதி ஆதரவு திட்டம் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரையிலும் வழங்கப்படும்.
2: சிறிய நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான நடைமுறை மூலதன கடன் இதனை சார்ந்த இடர்களுக்கான அரசாங்க பகிர்வு 50 விழுக்காடிலிருந்து 70 விழுக்காடிற்கு உயர்கிறது.
1: திட்டப்பணி கடன் சார்ந்த இடர்களுக்கான அரசாங்க பகிர்வும் 70 விழுக்காடு வரை உயர்வு காண்கிறது.
2: இந்த உதவி உள்நாட்டு கட்டுமான திட்ட பணிகளுக்கும் நீட்டிக்கப்படுகிறது.
1: நிதி சார்ந்த சவால்களை சமாளிக்க சிங்கப்பூரர்களுக்கு வழங்கப்படும் மேம்பட்ட உதவிகளை பற்றிய மேல் விவரங்களை பெற்றுக் கொள்ள நீங்கள் நாட வேண்டிய இணைய பக்கம்
2: singaporebudget.gov.sg.
1: இத்தகவலை உங்களுக்கு வழங்கியது
2: நிதி அமைச்சர்.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
3: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
2: ஜோதி ஸ்டார், புஷ்ப

0: ரட்சகன் திரைப்படத்துல இருந்தும்
1: உங்களுக்காக பாடல் இடம்பெற போகுது. இதமான பாடல நாம கேட்க போறோம் இல்லையா?
0: ஆமா, தொண்ணூறுகளில் வெளிவந்த இதமான பாடல்களை நாம காலை 10 மணி வரையிலும் கேட்க இருக்கோம். எனவே எங்களோட கேட்டு ரசிக்க தொடர்ந்து வணக்கம் சிங்கி நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம் ரவிஜி
1: சஜினி. இதுக்கிடையில உங்களுக்காக சுவாரஸ்யமான தகவல், தங்க விலை நிலவரம், பீட்சா வழங்கும் சுவையான சலுகை, அதுக்கும் மேல திரை தகவல் எல்லாமே காத்திருக்கு. ஓலி 9:68
0: கேட்டாலே பரவசம்.

அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே.

0: ஜினை. நமது தேசிய தினத்தன்று சிங்கப்பூர் மிளிரும், அதுபோல் நீங்களும் ஜொலிக்கலாம். ஜாய் ஆலுகாசுடன் கொண்டாடுங்கள். 9 விழுக்காடு GST உள்ளடக்கிய விலையில் வைர நகைகளை வாங்கி மகிழுங்கள். கூடுதலாக தங்க நகைகளின் செய்கூலியில் முழுமையான 30 விழுக்காடு தள்ளுபடியை பெற்றிடுங்கள். உங்கள் அருகாமையில் உள்ள ஜாய் ஆலுகாஸ் கிளைக்கு இன்றே செல்லுங்கள். இச்சலுகை August 10 வரை மட்டுமே. ஒரு தேசம் பல சிறப்பு.
1: ஜாய் ஆலுகாஸ், world's favorite jeweler.
2: இந்த டிசம்பர் விடுமுறையில் Chance World Holidays வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெந்நீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சூஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். Chance World Holidays வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு December 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206917976.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: நகரத்தை நோக்கி செல்லும் ECP பிடோக் சவுத் அவென்யூ ஒன்றிற்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சாங்கி வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. முதலாம் இரண்டாம் தடங்களை தவிர்க்கவும். AYE-ஐ நோக்கி செல்லும் CTE ஹெவ்லாக் ரோட் எக்ஸிட் அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு

0: ஜினி உங்களுக்கு தெரியுமா,
1: இதே நாள் ஆகஸ்ட் 6ஆம் தேதி 2012 நாசா விண்வெளி ஆய்வகத்தின் இயந்திர வாகனமான கியூரியாசிட்டி மார்ஸை சென்று அடைந்தது.
2: மார்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது ரவி, மார்ஸ் கிரகத்துல பொழுது சாயும் பொழுது நீல நிறத்துல இருக்கும் அப்படின்னு தகவல்கள் கூறுகின்றன.
1: அதோட சூரியன்ல இருந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னா மார்ஸ் 4வது கிரகமா தெரியும் அப்படின்னு தகவல்கள் சொல்லுது.
2: மார்ஸ் கிரகத்துக்கு சிவப்பு கிரகம் அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்கு. இதற்கு காரணம், தொலைநோக்கிய வச்சு நாம இந்த கிரகத்தை பார்க்கும் பொழுது அது சிவப்பு நிறத்திலே இருக்குமா. இதற்கு காரணம் அயன் ஆக்சைடு.
1: இதுல ரொம்ப வினோதமான ஒரு தகவல் என்னன்னா, மார்ஸ் அப்படிங்கிற பெயரை வச்சது இன்னைக்கு நேத்து வந்தவங்க கிடையாது, பண்டைய ரொமானியர்கள் அப்படின்னு தகவல்கள் சொல்லுது.
2: மார்ஸ் கிரகத்தை நாம தமிழ்ல செவ்வாய் கிரகம் அப்படின்னு அழைப்போம்.
1: இத்தகவலை வழங்கியோர்
3: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர், கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்,
2: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
4: வணக்கம் சிங்கே.

0: ஜோதி ஜுவல்லர்ஸின் விழா கால சிறப்பு சலுகைகள். பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது 0 விழுக்காடு கழிவும். அனைத்து தங்க நகைகளின் செய்கோலியின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடி. மேலும் வைரங்கள், பட்டை தீட்டப்படாத வைரங்கள், ரூபி, எமரால்ட் மற்றும் பிளாட்டினம் நகைகளின் MRP யின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள். நிபந்தனைகள் பொருந்தும். GRP ஜுவல்லர்ஸ், சிறங்கூன் சாலை, ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் அருகில், சிங்கப்பூர்.
1: இதுதான் KFC சாந்து ஆதரவு பயிற்சி கூடம். KFC-இன் சாந்து எவ்வளவு சுவையாக இருக்கும் போது வாடிக்கையாளர்களுக்கு தேர்ந்தெடுப்பதில் உதவி தேவைப்படலாம்.
2: எங்களுக்கு இன்னும் வேணும்.
1: நீங்க சொல்லுங்க. புத்தம் புதிய 4 சாந்துகள்ல வரவிருக்கு. அவங்க சொல்லுவாங்க,
2: எனக்கு எல்லாமே வேணும்.
1: நீங்க சொல்லுங்க. 8.50 காசுக்கு டபுள் டிப் பிளாட்டர் மீல் உணவை பெறுங்க, அல்லது 15.90 காசுக்கு டபுள் டிப் பார்ட்டி பாக்ஸ் வாங்கி சுவைங்க. மாலா மேனியா, சீசி அனியன், ஒயிட் கரி ஷோ, சீக்ரெட் கிரில் போன்ற சாந்துகள்ல கிடைக்குது. ஞாபகம் இருக்கட்டும், சாந்துல நல்ல தொட்டு குழைச்சு சாப்பிடுங்க. சாந்திரியே விழாவா இருந்தா சரி. மிக்க நன்றி.
3: தொலைபேசியே பாத்துக்கிட்டு இருக்கீங்களே.
0: தனுஷ்குடன் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனுஷ்குக்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே, விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனுஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.
4: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை.

0: இளையராஜாவோட இசையில மனோ பாடிய பாடல் உங்களுக்காக இடம்பெறும். இன்னும் கொஞ்ச நேரத்துல
1: இப்ப வாங்க தங்க விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க.
0: 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 165 வெள்ளி 50 காசு.
2: பிரம்மாண்டத்தின் அடையாளமான ஜுவல்லர்ஸில் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை முன்னிட்டு அசத்தலான சலுகைகள். டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸ் சிங்கப்பூர் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: பீட்சா ஹாட்டின் சீசி 7 பீட்சாவை சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருங்கள். ஒரு சீசி 7 பீட்சாவும் ஒரு ஃபேவரட் பீட்சாவும் 50 விழுக்காடு கழிவில், 28 வெள்ளி 90 காசு. நாவூர வைக்கும் பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் இன்னும் நிறைய சாப்பிட தோணும். ஒரிஜினல் Hawaiian, cheesy spinach, truffle shroom, chicken bacon என பல சுவைகளில். வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். இத்தகவலை உங்களுக்காக வழங்கியது பீட்சா ஹட்.

0: தேசிய தினத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் வாங்கும் வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST நாங்களே செலுத்துகிறோம். கூடவே 22 கேரட் தங்க நகைகளை எங்க வாங்கியிருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் மாற்றி புது நகைகளை மிக சிறந்த செய்கூலியில் பெற்றுக் கொள்ளலாம். முன்னுங்கள், இந்த சலுகை August 10 வரை மட்டுமே. உடனே அருகிலுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு வாருங்கள்.
1: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
2: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
3: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8699664646.
4: சிங்கப்பூரின் முதல் அனைத்துலக தமிழ் மேடை நாடக விழா நாடகமே 2026 உலக தமிழ் மேடைகளை ஒன்றிணைக்க 8 வித்தியாசமான நாடகங்கள், 6 சுவாரஸ்யமான பயிலரங்குகள், சிந்தனை தூண்டும் கருத்தரங்கம் என பற்பல படைப்புகள். சிங்கப்பூர், இந்தியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து என பல்வேறு நாடுகளில் இருந்து கலைஞர்கள் August 20 முதல் 30 வரை தீவு முழுவதும் நடைபெறும் இந்த விழாவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பங்கெடுக்கலாம். நுழைவுச்சீட்டுகளை இன்றே பெறுங்கள். மேல் விவரங்களுக்கு www.nadagamic.com.
5: நமது தேசிய தினத்தன்று சிங்கப்பூர் மிளிரும். அதுபோல் நீங்களும் ஜொலிக்கலாம். ஜாய் ஆலுகாசுடன் கொண்டாடுங்கள். 9 விழுக்காடு GST உள்ளடக்கிய விலையில் வைர நகைகளை வாங்கி மகிழுங்கள். கூடுதலாக தங்க நகைகளின் செய்கூலியில் முழுமையான 30 விழுக்காடு தள்ளுபடியை பெற்றிடுங்கள். உங்கள் அருகாமையில் உள்ள ஜாய் ஆலுகாஸ் கிளைக்கு இன்றே செல்லுங்கள். இச்சலுகை August 10 வரை மட்டுமே. ஒரு தேசம் பல சிறப்பு.
6: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
7: அன்பான பயணிகளே, நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max ஐ பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
8: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
9: கொஞ்சம் சிந்தனை
10: நிறைந்த புன்னகை.
9: வணக்கம் சிங்கே.

0: ஏ ராஜ்குமாரின் இசையில் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்தில இருந்து உன்னிகிருஷ்ணன் பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒளியேறியது. தளபதி விஜய் நடித்திருந்த ஒரு திரைப்படத்தை பத்தி நம்ம ரவிஜி இன்னும் கொஞ்ச நேரத்துல பேச காத்துக்கிட்டு இருக்காரு. அது என்னன்னு தெரிந்து கொள்ள தொடர்ந்து வானொலி பக்கமாவே இருங்க.
1: 9:46 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்களில், குறிப்பா நகரை நோக்கி செல்லும் ECP பிரோக் சவுத் அவென்யூ 1 பிறகு. காரணம் அங்கே விபத்து
2: போக்குவரத்து நிலவரம்.

0: சென்னை ஒலி 9:08
1: சினிமா சினிமா பூவே உனக்காக
2: விஜயுடைய ரெண்டு பாட்டியும் இந்த பக்கம் அந்த பாட்டி அந்த பக்கம் இன்னொரு பாட்டின்னு மாத்தி மாத்தி படம் எடுக்கிறாங்க.
1: சரி,
2: பாக்குறதுக்கு நகைச்சுவையா இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல காசு செலுத்த போறாங்க. அப்போ விஜய் சொல்றாரு, என்னது இந்த கடையில 1000 ரூபாய்க்கு எடுத்தா 10 விழுக்காடு கிடைக்குமே, உங்களுக்கு அந்த சலுகை கிடைக்கலையானே. ரெண்டு பாட்டியும் மாத்தி மாத்தி, நான் இவ்வளவுதானே எடுத்தேன், நான் அவ்வளவுதானே எடுத்தேன், பத்தல பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜய் சொல்றாரு, ரெண்டு புடவையும் கொடுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முடிக்கிறாங்க. என்ன என்கிட்ட இருந்து புடவை, அந்த பொம்பளை இருந்து புடவை அப்படின்னு ரெண்டு பேரும் பாக்குறாங்க. நேரா போறாரு கல்லால, உட்காந்து சொல்றாரு, ரெண்டும் சேர்த்தா 1000 சுச்சம் வருது, எனக்கு இப்ப அந்த சலுகையை கொடுங்கன்னு கடைக்காரரும் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்து விஜய் சொல்றாரு, நீங்க இவ்வளவு கொடுத்தீங்க, உங்களுக்கு 10 விழுக்காடு சலுகைனா இதுதான் உங்களுக்கான சேமிப்பு. அதே மாதிரி அந்த பாட்டிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்லுவாரு பாருங்க, இந்த பாருங்களேன், ஒரு புடவையை நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்தாலே உங்களுக்கு சலுகை கிடைக்குதுன்னா இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ந்து செயல்பட்டா
1: வாழ்க்கையில
2: சில நேரத்துல இவங்க கூட சேரவே கூடாது, இவங்க கிட்ட பேசவே கூடாது, இவங்களோட இனிமே இணையவே முடியாது அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம். ஆனா அந்த நபரோட நம்ம சேர்ந்து செயல்பட்டா வாழ்க்கை எவ்வளவு பிரமாதமா இருக்கும் அப்படிங்கிற ஆழமான கருத்தை ரொம்ப எளிமையான முறையில அந்த காட்சியில காட்டியிருப்பாங்க.
1: இத கேட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த படத்தை போய் பார்க்கணும்னு எனக்கு இப்ப தோணுது. அது மட்டும் இல்ல, 90களில் நம்ம விஜய் நடித்த திரைப்படங்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல ஒண்ணு சில படங்கள் இருக்கின்றன, ஆனா பூவே உனக்காக படத்தை நான் மறுபடியும் பார்க்கணும்னு நினைக்கிறேன்.
3: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணிமணி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: வணக்கம் சிங்கே.

0: இந்த பழைய நகைய மாத்தி புதுசா வாங்கணுங்க. எப்பங்க வாங்கலாம்?
1: நம்ம ஏபிஜே அபிராமில ஆகஸ்ட் 5ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரை வாங்களாமே.
0: என்னங்க சொல்றீங்க?
1: நம்ம தேசிய நாள முன்னிட்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நம்ம பழைய நகைய மாத்தி புது நகை வாங்கும் போது நம்ம பழைய நகைக்கு முழு மதிப்பு தராங்க.
0: அப்படியா?
1: அது மட்டும் இல்ல, நாம வாங்குற புது நகையோட மீத தொகைக்கு மட்டும் ஜிஎஸ்டி வரி செலுத்தினா போதும்.
0: அப்போ பழைய நகைய மாத்தி புது நகைய வாங்கிக்கலாம்.
1: உனக்கு பிடிச்ச நகைய வாங்கிக்கலாம்.
2: அபிராமி பாப்புலர் ஜுவல்லர்ஸ், சிங்கப்பூர்.
3: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடும் போல இருக்கு.
4: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட், டீ காஃபியோட 3 வழி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வழி தான்.
3: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும் கேள்விப்பட்டிருக்கேன்.
4: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
5: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னர் ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
6: தொடர்ந்து 18 மாதங்களாக சிங்கப்பூரின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாக திகழ்கிறது பிவாய்டி. உங்கள் நம்பிக்கைக்கு நன்றி. நமது தேசிய தினத்தை முன்னிட்டு எங்களின் மேம்படுத்தப்பட்ட அதிநவீன பிரத்யேக வாகனங்களை காலவரையறைக்குட்பட்ட சலுகைகளுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். புத்தம் புதிய பிவாய்டி சீலாயன் 7ER, பிவாய்டி சீலாயன் 8DMI மற்றும் பிவாய்டி சீலாயன் 6DMI வாகனங்களை செலுத்தி பாருங்கள். நீங்கள் முழுமையான மின்சார வாகனத்திற்கோ அல்லது புதுமையான DMI மின்சாரம் மற்றும் பெட்ரோலில் இயங்கும் வாகனத்திற்கோ மாற இதுவே சிறந்த தருணம். இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள பிவாய்டி காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
7: எங்களுக்கு இன்னும் அதிகமா கொடுங்க கேட்டீங்க, ஆனா உங்களுக்கு நாங்க இன்னும் அதிகமா கொடுத்தோம். ஆனா இப்போ உங்களுக்கு கடைசி வாய்ப்பு, ஊற்றி ருசிச்சு சாப்பிட.
8: தினத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் வாங்கும் வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST நாங்களே செலுத்துகிறோம். கூடவே 22 கேரட் தங்க நகைகளை எங்க வாங்கியிருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் மாற்றி புது நகைகளை மிக சிறந்த செய்கூலியில் பெற்றுக் கொள்ளலாம். முன்னுங்கள், இந்த சலுகை ஆகஸ்ட் 10 வரை மட்டுமே. உடனே அருகிலுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு வாருங்கள்.

0: உல்லாசம் படத்துல இருந்து பாடல கேட்டீங்க. இசை ஞானி இளையராஜாவுடைய குரல்ல கார்த்திக் ராஜாவுடைய சில பாடல் இடம்பெற்றது.
1: ஒலி 96.8 போக்குவரத்து நிலவரம்.
2: PIEA நோக்கி செல்லும் BKE KJEக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. துவாசை நோக்கி செல்லும் AYE நார்மென்டன் பார்க் எக்ஸிட் அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: வணக்கம். காலை மணி 10 மீடியாக்காப்புலி 9:06 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். ஜப்பானின் இரோஷிமா நகரில் அணுகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு இன்றோடு 81 ஆண்டு நிறைவடைகிறது. அமெரிக்கா ஜப்பானை தாக்கியது. உலக வரலாற்றில் அணு ஆயுதம் பயன்படுத்தப்பட்டது அதுவே முதன்முறை. 1945 August 6 நடந்த தாக்குதலில் இரோஷிமா நகரம் தரைமட்டமானது. 1000 பேர் மடிந்தனர். அந்த ஆண்டின் இறுதியில் வெடிப்பு, தீக்காயம், கதிரியக்கம் ஆகியவற்றால் இரோஷிமா நகரில் சுமார் 140,000 பேர் மாண்டனர். இரோஷிமா அமைதி நினைவு பூங்காவில் உலக தலைவர்கள் ஒன்று கூடி அணு ஆயுதம் இல்லாத உலகம் வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை குரல் கொடுப்பர். மியான்மர் தலைவர் மின் ஆங் லைன் இன்று தாய்லாந்துக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்கிறார். ராணுவ பொறுப்பிலிருந்து அரசாங்க பொறுப்புக்கு வந்த பிறகு அவர் மேற்கொள்ளும் முதல் தாய்லாந்து பயணம் இது. அவர் தாய்லாந்து பிரதமர் அனுட்டின் சான்விராக்குனை சந்திப்பார். இருதரப்பு நட்பு, வட்டார உறவு பற்றி இருவரும் பேசுவார். மியான்மர் தலைவரை சந்திப்பதற்கு முன் பேசிய திரு அனுட்டின், ஆசியானும் மியான்மரும் கவனமாக ஆராய்ந்து மறுபடி தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உரையாடல் தொடர வேண்டும், உறவை ஊக்குவிக்க வேண்டும் என்றார் அவர். அமெரிக்காவின் ஸ்பேஸ் எக்ஸ் உந்துகணையின் ஒரு பகுதி எதிர்பார்த்ததைப் போலவே நிலவின் மீது மோதி இருப்பதாக நம்பப்படுகிறது. அந்த ஃபால்கன் 9 உந்துகணை கடந்த ஆண்டு பாய்ச்சப்பட்டது. ஒரு பள்ளி பேருந்து அளவு உள்ள உந்துகணை நிலவை மோதியதாக நம்பப்படுகிறது. அந்த 4 டன் உந்துகணை பகுதி மணிக்கு 8,700 கிலோமீட்டர் வேகத்தில் நிலவின் மீது மோதும் என்று ஏற்கனவே கணிக்கப்பட்டது. 30 மீட்டர் பள்ளம் ஏற்பட்டு 100 கிலோமீட்டர் உயரம் வரை தூசு பரவியிருக்கலாம். அமெரிக்காவும் சீனாவும் போட்டி போட்டுக்கொண்டு நிலவில் குப்பை கொட்டுவது பற்றிய கவலை தொடர்கிறது. 4 ஆண்டுக்கு முன்பு சீனாவின் உந்துகணை இதேபோல் எதிர்பாராத விதமாய் சந்திரனை அடித்தது. கடந்த காலங்களில் இப்படி பலமுறை பாதை தவறிய உந்துகணைகள் நிலவை மோதியிருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். தென்கிழக்கு ஆசியாவில் ஆகப்பெரிய வங்கியான DBS 2nd காலாண்டில் நல்ல லாபம் பார்த்திருக்கிறது. வட்டி குறைந்தாலும் சொத்து நிர்வாக வளர்ச்சியும் கட்டணத்தில் வந்த கூடுதல் வருவாயும் லாபத்தை கொண்டு வந்தன. ஏப்ரல் முதல் ஜூன் வரை கடந்த ஆண்டு அதே காலகட்டத்தோடு ஒப்பிடுகையில் நிகர லாபம் 9 விழுக்காடு அதிகரித்தது. 3 மாதத்தில் 3 பில்லியன் வெள்ளிக்கு மேல் லாபம் பார்த்திருக்கிறது டிபிஎஸ். மலேசியா அகதிகளின் உயிருக்கு ஆபத்து என்று தெரிந்தால் அவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றப் போவதில்லை என்று கூறியிருக்கிறது. 5,000 ரோஹிஞ்சா அகதிகளை திரும்ப ஏற்க மியான்மர் அரசாங்கம் இணங்கியிருப்பதாக கடந்த வாரம் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் அறிவித்திருந்தார். மலேசியாவில் 200,000-க்கும் அதிகமான அகதிகளும் அடைக்கலம் நாடுவோரும் உள்ளனர். மியான்மர் ரோஹிஞ்சா அகதிகள் மட்டும் 120,000-க்கும் அதிகம். மியான்மர் ஏற்பதாக சொன்னாலும் கூட மலேசியா பார்த்துதான் அனுப்பும் என்று தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபட்ஜில் சொன்னார். மியான்மர் இதுவரை அந்த விவகாரம் பற்றி கருத்து எதுவும் சொல்லவில்லை. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் ஃபேஸ்புக் பதிவை பார்க்க முடியாமல் தடுத்ததற்காக மேட்டா நிறுவனம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறது. தவறுதலாக நடந்துவிட்டதாக சொல்லி அது மன்னிப்பு கேட்டது. அது தவிர ஃபேஸ்புக்கில் திரு மோடியை தரக்குறைவாக பேசிய காணொலிகள் குறித்து ஹைதராபாத் நகரில் மேட்டா இந்தியாவின் தலைவர் அருண் ஸ்ரீனிவாஸ் மீது காவல்துறையில் புகார் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே மேட்டா தலைமை நிர்வாக அதிகாரி மார்க் ஜக்கர்பர்க் சமூக ஊடகத்தில் குழந்தை பாலியல் துன்புறுத்தல் அம்சங்கள் இடம்பெற்றது உள்ளிட்ட தவறுகளுக்காக இந்திய அரசாங்கத்திடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டார். பாகிஸ்தானில் முன்னைய பிரதமர் இம்ரான்கான் சிறையில் அடைக்கப்பட்ட 3rd ஆண்டு நிறைவை ஒட்டி நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கின்றன. அவரது பாகிஸ்தான் தரக்கி இன்சாஃப் கட்சி ஆதரவாளர்கள் கைபர் பக்கன்துவா மாநில தலைநகர் பெஷாவாரில் ஆகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். அந்த மாநிலத்தில் அந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறது. சிந்து மாநில தலைநகரும் பாகிஸ்தானின் ஆகப்பெரிய நகருமான கராச்சியில் ஆர்ப்பாட்டத்தை கலைக்க காவல்துறை கண்ணீர் புகையை பயன்படுத்தியது. திரு இம்ரான்கானின் ஆதரவாளர்கள் பலர் கைது செய்யப்பட்டனர். பங்களாதேஷின் முன்னைய பிரதமர் ஷேக் ஹசீனா டிசம்பர் மாதம் நாடு திரும்பப் போவதாக அறிவித்திருக்கிறார். அவரது ஆட்சி முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட 2 ஆண்டு நிறைவில் அவர் பேசினார். திருவாட்ட ஹசீனா இந்தியாவில் இருக்கிறார். நாடு திரும்பினால் சிறையில் அடைக்கப்படலாம், பொய்யான வழக்குகளில் விதிக்கப்பட்ட தண்டனை நிறைவேற்றப்படலாம், ஆனால் அதன் பொருட்டு அஞ்சப்போவதில்லை என்று அவர் சொன்னார். தமது அவாமி லீக் கட்சி மீது விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட வேண்டும் என்றும் புதிய அரசாங்கத்தை எதிர்த்து போராடப்போவதாகவும் திருவாட்டி ஹசீனா கூறினார். அவர் காணொலியில் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது, ஆனால் குரல் பதிவு மட்டுமே வெளியிடப்பட்டது. ஹோமஸ் நீரிணையை நிர்வகிப்பது தொடர்பாக ஹோமானுடன் ஒப்பந்தம் நெருங்கி வருவதாக ஈரான் கூறுகிறது. ஒப்பந்தம் நடப்புக்கு வந்தால் நீரிணையின் பெரும்பகுதி ஈரான் கட்டுப்பாட்டில் இருக்கும், கப்பலுக்கு கட்டணம் கூட விதிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. போர் தொடங்குவதற்கு முன்பு உலக எண்ணெயில் 20% ஹோமஸ் நீரிணையை கடந்தது. ஃபிஃபா உலக கார்பந்து சம்மேளனத்தின் தலைவராக திரு ஞானி இன்ஃபாண்டினோம் தொடர்ந்து நீடிக்கிறார். மொரக்கோவில் இருக்கும் அதன் ஆப்பிரிக்க அலுவலகத்தில் ஃபிஃபா அவசர கூட்டம் நடத்தியது. சம்மேளனத்தின் தலைமைச் செயலாளரும் நிர்வாக வாரியமும் அவருக்கு முழுமையான ஆதரவை முன்வைத்ததால் திரு இன்ஃபாண்டினோ பதவியில் நீடிப்பார். ஃபிஃபா வியாபாரத்தை $20 பில்லியன் மதிப்பிட்டு அதில் 20% தனியார் முதலீட்டாளர்களிடம் விற்க திரு இன்ஃபாண்டினோ போட்ட திட்டம் கடும் எதிர்ப்புக்கு பின் தவிடுபொடியானது. இப்போதைக்கு அவர் பதவிக்கு ஆபத்து இல்லை என்றாலும் வரும் மார்ச் மாதம் நடக்கும் தேர்தலில் வென்று 4வது முறையாக தலைவர் பதவியில் தொடரும் அவரது எண்ணம் ஈடேறுமா என்பது தெரியவில்லை. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தித் தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: சிங்கப்பூர் இந்த ஆண்டு அதன் 61வது தேசிய தினத்தை கொண்டாடுகிறது. பிரதமர் லாரன்ஸ் வாங் விடுக்கும் தேசிய தின செய்தியின் தமிழாக்கம் August 8 இரவு 9 மணிக்கு வசந்தத்தில் ஒளிபரப்பாகும். பிரதமரின் உரையை கலாச்சார சமூக இளையர்துறை அமைச்சு, மனிதவள அமைச்சு ஆகியவற்றுக்கான துணை அமைச்சர் தினேஷ் வாசுதாஸ் வாசிப்பார். ஒலி 968 அது இடம்பெறும். ஒளிபரப்புக்கு பிறகு தேசிய தின செய்தியை மீ வாட்ச் இணையப்பக்கத்தில் பெறலாம்.

இன்னும் 3 நாட்கள்ல நம்ம சிங்கப்பூருடைய பிறந்தநாளை கொண்டாட போறோம். கடந்த சில வாரங்களா தேசிய தின அணிவகுப்புடைய ஒத்திகையை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இந்த வாரமும் தேசிய அரங்கல அந்த அணிவகுப்பை நேரடியா பார்க்க போவேன். நீங்க நிச்சயமா தொலைக்காட்சி வாயிலாகவோ அல்லது நேரடியா போய் பாக்குறீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான கொண்டாட்டத்தை அனுபவிக்க போறீங்க. அதனால தயவு செய்து நீங்க வீட்டுல இருந்தீங்கன்னா உங்க குடும்பத்தோட தேசிய தின அணிவகுப்பை பார்க்க தவறாதீங்க. என்ன நீங்க மறுபடியும் நுழைவுச்சீர்கள் கொடுக்க போறீங்களா காதல் அப்படின்னு கேட்கலாம். இல்லங்க, இன்னைக்கு நுழைவுச்சீர்கள் கொடுக்க போறதுல சும்மா ஒரு முன்னோட்டமா உங்களை உற்சாகப்படுத்துறேன்.

0: இந்தியாவின் தேசிய தின சிறப்பு விற்பனை ஆரம்பம். தங்க நகைகள் வாங்க போறீங்களா, வைர நகைகள் வாங்க போறீங்களா? அப்ப இத மட்டும் நல்லா கேளுங்க. இஸ்டாராவின் தேசிய தின சிறப்பு விற்பனையில் முற்றிலும் செய்கூலி கிடையாது, செய்கூலி கிடையாது, செய்கூலி கிடையாது. இன்று முதல் ஆகஸ்ட் 10 வரை பல்வேறு வகையான தங்க நகைகளுக்கு இஸ்டாராவில் செய்கூலி முற்றிலும் கிடையாது. மற்ற அனைத்து தங்க நகைகளின் செய்கூலியில் 50 விழுக்காடு தள்ளுபடி, அனைத்து வைர நகைகளுக்கும் 25 விழுக்காடு தள்ளுபடி. தங்க வாங்கணுமா, செய்கூலி இல்லாம வாங்கணுமா? அப்ப உடனே வாங்க இஸ்டாராவுக்கு.
1: என் அம்மாவுக்கு தனியா வசிக்கிற சுதந்திரம் ரொம்ப பிடிக்கும். ஆனா சமீபத்துல கீழே விழுந்ததுல இருந்து வீட்டுல அவங்க பாதுகாப்ப நினைச்சா கவலையா இருக்கு.
2: உன் அம்மா மாதிரியே மூத்தோர் சொந்த வீட்டிலேயே சுதந்திரமா வசிக்கிறதுக்கு தான் அரசாங்கம் ஈஸ் தனியார் வீடமைப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. தகுதி பெறும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் 1200 வெள்ளி மதிப்புள்ள பற்றுச்சீட்டுகளை பயன்படுத்தி கைப்பிடி சரிவு பாதை மாதிரி மூத்தோருக்கான வசதிகளை வீட்டிலே பொருத்த தேவையான செலவுல 75 விழுக்காடு வரை செலுத்தலாம்.
1: அப்படின்னா அம்மா வீட்டுல சுயமா பாதுகாப்பா நடமாடலாம். ஆனா அவங்க தனியார் வீட்டுல இருக்காங்களே, இதுக்கு தகுதி பெறுவாங்களா?
2: ஈஸ் தனியார் வீடமைப்பு திட்டம் தனியார் வீடுகளில் வசிக்கிற 65 வயதிற்கு மேற்பட்ட மூத்தோருக்காகவே வடிவமைக்கப்படுது.
1: வாவ், இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம்?
3: 70 வயது அல்லது அதற்கும் மேற்பட்ட மூத்தோர் இப்போதே விண்ணப்பிக்கலாம். 65 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட மூத்தோர் அக்டோபர் முதல் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம். மேல் விவரங்களுக்கு east-private.gov.sg க்கு செல்லுங்கள். வீட்டில் நிம்மதியாக இருங்கள்.
4: உங்க நானு தேனு இன்னும் ரெண்டு சொல்லுங்களேன். உங்க தவு வாவு இந்த பிளேட்ல கொஞ்சம் வைங்க. உங்க அப்பஞ்சாலா என்னமோ போலாம். எத்தனை சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல. மைசூர் மாக் பட்டு மறுபடி கூப்பிடுதே, டேக்அவே கிடைக்குமா? வெஜ் லக்ஸாவை காணும்.
5: ப்ரோ, உங்களை எல்லா கலந்துட்டு பாக்குறேன். இந்த மாப்பிள்ளோட சொந்தமா பொண்ணு வீடு சொந்தமா?
4: காயத்ரி கேட்டீங்கனாலே எல்லாரும் நம்ம சொந்தம் தான். நீங்களும் சாப்பிடுங்க.
6: மனம் நெகிழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங்.
7: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகள் வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: வாழ்க்கையில நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு பல முறை பல பேர் சொல்றத கேட்டிருக்கோம். இந்த நம்புறது சில நேரத்துல கஷ்டமா இருக்கும், கடினமா இருக்கும். ஏன்னா சில நேரங்களில் நம்ம பாசிட்டிவ் நேர்மறையான சிந்தனைகளோட இருப்போம், செயல்படுவோம். ஆனா வாழ்க்கை நம்மள சில இக்கட்டான சூழ்நிலைகளை தள்ளி விட்டுரும். அந்த இக்கட்டான சூழ்நிலைகள்ல நம்ம தத்தளிக்கும் போது எப்படி நம்ம பாசிட்டிவா இருப்போம், எப்படி நேர்மறையா நம்ம செயல்படுவோம், கொஞ்சம் கடினமா இருக்கும். அதனாலதான் இங்க ஜப்பானியர்கள் என்ன நம்புறாங்கன்னா, ட்ரஸ்ட் த டீடூர். சில நேரங்களில் சில வாய்ப்புகள் நம்மளை நழுவி போகும், சில நேரங்களில் சில நபர்கள் நம்மளை விட்டு போவாங்க, சில நேரங்களில் நம்ம நினைச்சது நமக்கு கிடைக்காது. இப்படி நடக்கும்போது ஜப்பானியர்கள் என்ன நம்புறாங்கன்னா, இப்ப நமக்கு கிடைக்காத ஒரு விஷயமோ ஒரு பொருளோ ஒரு சூழ்நிலை மாறி போகுதுன்னா அது நல்லதுக்கே, இதனால என்ன நல்ல விஷயங்கள் நமக்கு அமைய போகுது அப்படிங்கிறத கற்பனை பண்ண சொல்றாங்க. அந்த கற்பனையில இருக்க சொல்றாங்க, அந்த கற்பனையை நோக்கி செயல்படுற சொல்றாங்க. இப்ப இன்னும் எளிமையான முறையில் சொல்லணும்னா, உதாரணத்துக்கு நீங்க பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க, அந்த பேருந்தை நீங்க எடுக்க தவறதுனால நீங்க ஒரு விபத்துல இருந்து காப்பாற்றப்பட்டிருக்கீங்க, நீங்க அந்த சூழ்நிலையை தவறா பார்க்க மாட்டீங்க, மன உளைச்சலுக்கு உள்ளாக மாட்டீங்க, நல்லதே நோக்கி செயல்படுவீங்க, நல்லதே உங்களுக்கு நடக்கும்.
1: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

தங்கம் வாங்குறத சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க. ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி, நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா, நீங்க அதை சுத்த செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாத்த முடியும். ஆனா ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத

0: வழங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
1: மட்டன் சுக்கா, சுட சுட கோழி பொரியல், கமகமன்னு மீன் வறுவல், பொல பொலன்னு வெள்ளச்சோறு, மனச மயக்கிற மீன் குழம்பு, கோழி குழம்பு, இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு கேட்க தூண்ற ஜிகர் தண்டா.
2: மாப்பிள்ளை விருந்து வெறும் 19 வெள்ளி 90 காசு. இச்சலுகை ஆகஸ்ட் 31 தேதி வரை.
3: தனுஷ்குடன் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனுஷ்குக்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே, விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனுஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.
4: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 ரெங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்கள்.
5: சிங்கப்பூரில் முதல் முறையாக உங்களை மகிழ்விக்க வருகிறார் பிரபல பாடகி சக்தி ஸ்ரீ கோபாலன். சுவாரே சிங்கப்பூர் வழங்கும் நெஞ்சுக்குள்ளே சக்தி ஸ்ரீ கோபாலன் லைவ் இன் சிங்கப்பூர் கலை நிகழ்ச்சி. சனிக்கிழமை ஆகஸ்ட் 29 தேதி மாலை 6:30 கேபிட்டல் தியேட்டர் அரங்கில் பரபரப்பாக விற்பனையாகும் நுழைவுச் சீட்டுகளுக்கு செல்லுங்கள் sistic.com.sg. மேல் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் 8808-0177.
6: அன்பான பயணிகளே, நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max-ஐ பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
4: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது Max கடைகளை நாடவும்.
7: 80களின் அதிசய உலகம்.
8: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
9: மீண்டும் மீண்டும் கேட்க தூ

0: கண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: இளையராஜா எஸ் ஜானகி பாடிய இரண்டு பாடல்கள் தர்மபத்தினி பகல் நிலவு திரைப்படங்களில் இடம்பெற்றது. இன்று ஒரு புதிய காணொலியை வெளியிட்டிருந்தோம்.
3: சிங்கப்பூருக்கு எந்த ஆண்டுல வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிச்சு? சிங்கப்பூருடைய அதிகாரப்பூர்வ நான்கு மொழிகளை சொல்லுங்க.
4: பிரெஞ்சு.
3: மெஸ்ஸி புக்கு சொல்லுங்க.
4: தெலுங்கு, மலையாளம், ஸ்பானிஷ்.
3: அங்க யார் இருக்காங்க?
2: இங்க போறாத சிங்கப்பூர் கேள்விகளுக்கு தவறான பதில்கள் சொல்றாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆமாங்க, ராங் ஆன்சர்ஸ் ஒன்லி அப்படிங்கிற ஒரு காணொலிய இப்ப சமூக வலைதளத்துல வெளியிட்டு இருக்கோம். அந்த காணொலியை நீங்க பாக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இங்க வாட்ஸ்அப்ல ஹாய் ஹலோ போடுங்க, அந்த லிங்க் அனுப்பிக்கிறோம். இன்று சிங்கப்பூர் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி தான் கேட்க போறேன். மூன்று குறிப்புகளை கொடுத்து இது எந்த இடம்னு நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. பதில சரியா சொல்பவர்களுக்கு 20 புள்ளி மதிப்புள்ள பட்டுச்சிட்ட பரிசா கொடுக்க காத்திருக்கேன். தொடர்ந்து வானொலி பக்கமாவே இருங்க.
5: தேசிய தின சிறப்பு விற்பனை ஆரம்பம். தங்க நகைகள் வாங்க போறீங்களா? வைர நகைகள் வாங்க போறீங்களா? அப்ப இத மட்டும் நல்லா கேளுங்க. இஸ்டாராவின் தேசிய தின சிறப்பு விற்பனையில் முற்றிலும் செய்கூலி கிடையாது, செய்கூலி கிடையாது, செய்கூலி கிடையாது. இன்று முதல் ஆகஸ்ட் 10 வரை பல்வேறு வகையான தங்க நகைகளுக்கு இஸ்டாராவில் செய்கூலி முற்றிலும் கிடையாது. மற்ற அனைத்து தங்க நகைகளின் செய்கூலியில் 50 விழுக்காடு தள்ளுபடி. அனைத்து வைர நகைகளுக்கும் 25 விழுக்காடு தள்ளுபடி. தங்க வாங்கணுமா, செய்கூலி இல்லாம வாங்கணுமா? அப்ப உடனே வாங்க இஸ்டாராவுக்கு.
6: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
7: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
6: சுவையா?
7: இந்த காஃபி.
6: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
7: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
8: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
9: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். நான்கு இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே நான்கு நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு, ஒடாய்வா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்கா அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புனித தலமுமான மெய்ஜி ஜிங்குவிற்கு சென்றிடுங்கள். ரோபோங்கி ஹில்ஸ், அங்கே உள்ள கண்ணை கவரும் கிறிஸ்துமஸ் ஒளி அலங்காரங்களை கண்டு வியந்திடுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு December 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 1796 1797.
10: சொல்லுங்கள் ராஜமாதா.
11: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
10: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
11: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
10: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
11: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
10: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
11: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

ஒரு கண்ணு, தில்லால அங்கடியோ வந்தாள் சின்ன பொண்ணு, பட்டால நடியோ ரோசா குமாரா போட ஆட்டம் ஆட்டம்.

0: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
1: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி தசைவலி தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.
2: உமேல ஒரு கண்ணு திலாலங்கடியோனே இன்னொருத்தர பார்த்து பாடுறதுக்கு முதல்ல கண்கள் சரியா வேலை செய்யணும். சில நேரங்களில் நம்ம கைபேசி அதிகமாக பயன்படுத்துறதுனால, அதுவும் இரவு நேரத்தில் நம்ம தூங்க போறதுக்கு முன்பு இந்த கைபேசியை பயன்படுத்துறோம்ல, அதில் இருக்கிற கதிர்கள் நம்ம கண்ணை பாதிக்கிறதுனால நாளடைவில் நம்ம சரியா பார்க்க முடியாம போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையுது. ஏன் அதை சொல்றேன்னா, எனக்கு இப்ப சமீபத்தில் இப்ப கைபேசியை கிட்ட கொண்டு வரும்போது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அதனால என்னுடைய கண்ணை பரிசோதனை செய்து அதுக்கு ஏற்றவாறு ஒரு ரீடிங் கிளாஸ், அதாவது படிக்கிறதுக்கு மட்டும் தேவைப்படுற கண்ணாடி, அதை வாங்கி போடுற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. நீங்க என்ன செய்யுங்க, தயவு செய்து இரவு நேரத்தில் உங்க விளக்கெல்லாம் அணைச்சிட்டு கைபேசியை இருட்டில் பார்க்காதீங்க. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, உங்க கண்கள் அதை பாதிக்குது. ஏன்னா கைபேசிகள் அதிகமாக அந்த ப்ளூ லைட் வெளியாகுது. நம்ம அதிகமாக கண்ணை சிமிட்டாம கைபேசியை பார்க்கும்போது நாளடைவில் இந்த ப்ளூ லைட் நம்ம கண்களை பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளூ லைட், இந்த நீல வெளிச்சம் நம்ம கண்ணில் படும்போது நம்ம இப்போ பகல் நேரத்தில் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம மூளை நம்பிடுமா. இந்த மூளை நம்புறதுனால நம்ம தூங்க மாட்டோம். அதனால தான் நம்ம தொடர்ச்சியாக இந்த ஸ்க்ரோலிங் பண்ணிகிட்டே இருப்போம்னு இங்கே தகவல் சொல்லுது. அதனால தயவு செய்து இரவு நேரத்தில் நீங்கள் கைபேசிகளை விளக்குகளை மூடிட்டு நீங்கள் வந்து கைபேசியை பயன்படுத்தாதீங்க. உங்கள் கண்களுக்கும் நல்லதில்லை, உங்கள் மூளைக்கும் நல்லதில்லை, உங்கள் தூக்கத்துக்கும் நல்லதில்லை. சரியாக மட்டும் பார்க்க முடியாமல் போயிடுச்சுன்னா, கண்ணால நீ எனது கண்ணை நீற்றோடு காணவில்லைன்னு அப்படி பாடிட்டு போக வேண்டியதான்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
3: இந்த பழைய வெள்ளி பொருட்களை வெச்சு வீணாக்கவும் மனசு வரல, வித்து பணமாக்கவும் வழி தெரியல.
4: அம்மா, ஏபிஜே ஜுவல்லர் சில்வர் ஷோரூம்ல நம்ம பழைய வெள்ளிய மாத்தி புது வெள்ளி பொருளை வாங்கிக்கலாம், இல்லனா பணமாவும் வாங்கிக்கலாம்.
3: நிஜமாவா?
4: ஆமாமா, இப்ப ஏபிஜே ஜுவல்லர்ல விழா கால சலுகையா August 23 வரை 999 வெள்ளிக்கு மேல வாங்குறவங்களுக்கு தங்க நாணயமும், 299 வெள்ளிக்கு மேல வாங்குறவங்களுக்கு வெள்ளி நாணயமும் இலவசமா தராங்க. ஏபிஜே ஜுவல்லர் எக்ஸ்க்ளூசிவ் சில்வர் ஷோரூம் சிங்கப்பூர்.
5: உங்க குடும்ப உறுப்பினர்களோடு KFC வழங்குகிற சிறப்பு விருந்தை அனுபவிச்சு கொண்டாடுங்க. 10 கோழி துண்டுகள், தொட்டுக்க 2 வகை டிப்ஸ், 12 சிறிய அளவு கோழி துண்டுகள், 2 சாதாரண அளவு பிசைந்த உருளை கிழங்குகள், 2 சாதாரண அளவு காய்கறிகள், 4 சாதாரண அளவு கோக் குளிர்பானங்கள். கடையில் சாப்பிட்டாலோ கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிட்டாலோ 39.95 மட்டும்தான். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்தினா 44.95 மட்டும்தான். KFC-ல ருசித்த மகிழுங்க.
6: இன்னும் 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன
7: பண்ணுவீங்க? மாட்டிக்கினாரு ஒரு தெரியும்,
8: வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், ஒன்று நாள் சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
6: நாளைக்கே உங்களுக்கு 1 லட்சம் வெள்ளி பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
8: 1 லட்சம் வெள்ளி அப்பவே நான் பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்கார்ந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
6: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
9: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளதை கொட்டுங்க.
10: கவிதை
11: இரவு நிலாட்டம் ஆதரவு M1 Max. செல்லுங்கள்
9: maxonline.sg.
2: தனுஷ்குடன் சிங்கப்பூரின் 61st தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனுஷ்குக்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே, விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனிஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.

பழைய பழக்கத்தை கொடுத்து ஆரம்பிச்சு உங்களுக்காக குழந்தையும் தெய்வமும் திரையப்படுத்து பாடலை ஒளிபரப்பி செஞ்சிருந்தேன். சற்று முன்பு சொல்லியிருந்தேன், மூன்று குறிப்புகள் கொடுப்பேன், அந்த குறிப்புகளை கேட்டு இது எந்த இடம் அப்படின்னு கண்டுபிடிக்க போங்க. பதில சரியா சொல்பவர்களுக்கு 20 வெள்ளி மதிப்புள்ள பட்டுச்சீட்டை பரிசா கொடுக்க காத்திருக்க. சரிங்க, முதல் குறிப்பு சிங்கப்பூர்ல ராஜாக்கள் வாழ்ந்த இடம், இது நிறைய ராஜாக்கள் இந்த இடத்துல வாழ்ந்தாங்கன்னு அப்படின்னு தகவல் சொல்லுது. இரண்டாவது தகவல், இரண்டாவது உலக போர்ல இராணுவத்துக்கு ஒரு முக்கிய இடமாக இந்த இடம் இருந்தது. மூன்றாவது குறிப்பு, இப்ப நிறைய இசை நிகழ்ச்சிகளும் விழாக்களும் இங்க நடைபெறுதுன்னு இங்க தகவல் சொல்லுது. இந்த மூன்று குறிப்புகளை கேட்டு நான் எந்த இடத்தை சொல்றேன் அப்படின்னு இங்க கண்டுபிடிச்சு எனக்கு பதில் அனுப்பி வச்சிங்கன்னா உங்களுக்கு 20 வெள்ளி மதிப்புள்ள பட்டுச்சிட்டு பரிசா கொடுக்க காத்துட்டு இருக்கேன். இப்ப அடுத்த இரண்டு பாடல்கள் உங்களுக்காக. சாரதா வளர்பிறை திரைப்படங்கள் இடம்பெற போகுது. இது உங்களுடைய ஆனந்தம் ஆரம்பம்.

0: டியூர், இது என்ன நிகழ்ச்சி?
1: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
2: நமது தேசிய தினத்தன்று சிங்கப்பூர் மிளிரும், அதுபோல் நீங்களும் ஜொலிக்கலாம். ஜோய் ஆலுகாசுடன் கொண்டாடுங்கள். 9 விழுக்காடு GST உள்ளடக்கிய விலையில் வைர நகைகளை வாங்கி மகிழுங்கள். கூடுதலாக தங்க நகைகளின் செய்கூலியில் முழுமையான 30 விழுக்காடு தள்ளுபடியை பெற்றிடுங்கள். உங்கள் அருகாமையில் உள்ள ஜோய் ஆலுகாஸ் கிளைக்கு இன்றே செல்லுங்கள். இச்சலுகை August 10 வரை மட்டுமே. ஒரு தேசம் பல சிறப்பு.
3: ஜோய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
5: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
6: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646.
7: விருந்துனா நல்ல மாப்பிள விருந்த சாப்பிடணும்.
8: புது மாப்பிள்ளன்னு நினைப்புதா?
7: இருக்காதா பின்ன? குமார் மெஸ்ல மாப்பிள்ள விருந்து சும்மா அப்படிதான் இருக்கும். மட்டன் சுக்கா, சுட சுட கோழி பொரியல், கமகமன்னு மீன் வறுவல், பொல பொலன்னு வெள்ளச்சோறு, மனச மயக்கிற மீன் குழம்பு, கோழி குழம்பு, இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு கேட்க தூண்ற ஜிகிர்தண்டா.
8: உண்மையிலேயே இது மாப்பிள்ள விருந்து தாங்க.
9: குமார் மெஸ் மாப்பிள்ளை விருந்து வெறும் 19 வெள்ளி 90 காசு. இச்சலுகை August 31 வரை.
10: இந்த தேசிய தினத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் வாங்கும் வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST நாங்களே செலுத்துகிறோம். கூடவே 22 கேரட் தங்க நகைகளை எங்க வாங்கியிருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் மாற்றி புது நகைகளை மிக சிறந்த செய்கூலியில் பெற்றுக் கொள்ளலாம். முன்னுங்கள், இந்த சலுகை August 10 வரை மட்டுமே. உடனே அருகிலுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு வாருங்கள்.

பிட்சா ஹட்டின் சீசி செவன் பிட்சாவை சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருங்கள். ஒரு சீசி செவன் பிட்சாவும் ஒரு ஃபேவரட் பிட்சாவும் 50 விழுக்காடு கழிவில் 28 வள்ளி 90 காசு மட்டுமே. நான் ஊற வைக்கும் பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பிட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் இன்னும் நிறைய சாப்பிட தோன்றும். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினச், ட்ரஃபிள் ஷ்ரூம் சிக்கன் பேக்கன் என பல சுவைகளில் வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். இத்தகவலை வழங்கியது பிட்சா ஹட்.

குடிந்த கோவில் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படங்கள் வந்து நம்ம பாடல்களை கேட்டிருந்தோம். பழைய பாடல் தொகுப்பு ஒரு நிறைவேக்கு வரப்போகுது. மீதம் ஒரு பாடல் தான் இருக்குது. அதுக்கு முன்பு சற்று முன்பு நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், 20 உள்ளி மதிப்புள்ள பட்டுச்சிட்ட பரிசா வேணும்னா இந்த 3 குறிப்புகளை கேட்டு இது எந்த இடம்னு நீங்கள் சொல்லணும். முதல் குறிப்பு என்ன கொடுத்ததுன்னா, ராஜாக்கள், அதாவது சிங்கப்பூரில் ராஜாக்கள் இருந்தாங்களே அவங்க இடந்த இடம், அவங்க இருந்த இடம் இது. இரண்டாவது, இராணுவத்துக்கு 2 உலகப் போரில் ஒரு முக்கிய ஸ்தலமாக இது இருந்தது, கமாண்ட் சென்டராக இருந்தது. 3 குறிப்பு, இப்போ இங்கே நிறைய இசை நிகழ்ச்சிகளும் விழாக்களும் நடைபெறுகின்றன அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சரியான பதிலை எதிர்பார்த்தேன். இங்கே லூசியா காதர் உங்களை நேற்று காசேப்பாயில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, அது பதில் கிடையாது. ஆமாங்க, நேற்று நான் காசேப்பாயில் தான் இருந்தேன். சரி, 2 நேர் வந்து கிங் ஜார்ஜ் அவென்யூ அப்படின்னு ராஜா பாண்டி சொல்லியிருக்கிறாரு. கிங் ஜார்ஜ் அவென்யூ கிடையாது, காலம் கிடையாது, விக்டோரியா கான்சர்ட் ஹாலாக இருக்குமா காதர் அப்படின்னு சந்திரன் எனக்கு செய்தி அனுப்பிச்சிருக்காரு. அது கிடையாது. ராஃபல்ஸ் ஹோட்டலா அப்படின்னு பாலா அனுப்பிச்சிருக்காரு. அது கிடையாது. மீண்டும் ஒரு முறை இந்த குறிப்புகளை கேளுங்க. ஒரு காலகட்டத்தில் ராஜாக்கள் இருந்த இடம், 2 குறிப்பு தான் ரொம்ப முக்கியமான குறிப்பு. அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், அந்த வரலாறு கண்டுபிடிச்சிடலாம். 2 உலகப்போரில் இராணுவத்துக்கு இந்த இடம் கமாண்ட் சென்டராக இருந்தது. இப்போ இந்த இடத்துல நிறைய விழாக்களும் இசை நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன. இது எந்த இடம் பதில் அனுப்புவீங்க? 9 6 7 8 8 9 6 8.

0: வண்ணமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
1: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியெடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க. ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒன்னு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.
2: பிரம்மாண்டத்தின் அடையாளமான DMY ஜுவல்லர்ஸில் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை முன்னிட்டு அசத்தலான சலுகைகள். ஆகஸ்ட் முதல் தேதி முதல் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் போது 0 விழுக்காடு கழிவு. அனைத்து முன்னணி கடன் அட்டைகளுக்கு கூடுதல் சேவை கட்டணங்கள் எதுவும் இல்லை. அது மட்டுமல்ல, தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் சேருவோருக்கு சிறப்பு சலுகைகள். தரமான தங்கத்திற்கும் தனித்துவமான நகைகளுக்கும் DMY ஜுவல்லர்ஸ், 113 சிராங்கூன் சாலை, சிங்கப்பூர். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
3: தொடர்ந்து 18 மாதங்களாக சிங்கப்பூரின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாக திகழ்கிறது BYD. உங்கள் நம்பிக்கைக்கு நன்றி. நமது தேசிய தினத்தை முன்னிட்டு எங்களின் மேம்படுத்தப்பட்ட அதிநவீன பிரத்யேக வாகனங்களை காலவரையறைக்குட்பட்ட சலுகைகளுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். புத்தம் புதிய BYD C-Lion 7ER, BYD C-Lion 8 DMI மற்றும் BYD C-Lion 6 DMI வாகனங்களை செலுத்தி பாருங்கள். நீங்கள் முழுமையான மின்சார வாகனத்திற்கோ அல்லது புதுமையான DMI மின்சாரம் மற்றும் பெட்ரோலில் இயங்கும் வாகனத்திற்கோ மாற இதுவே சிறந்த தருணம். இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
4: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கை தொலைபேசியை வாங்க நீங்கள் ஸ்டாக் பலி முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிட்டட் கிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்ஸி Z போல்டபிள் கை தொலைபேசியை நீங்கள் பெறலாம். அதிக அளவில் சுதந்திரம், அளவில்லாத இலவச சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புள்ள பிரீமியர் லீக் வருடாந்திர அனுமதி சீட்டை நீங்கள் இலவசமாக பெறலாம். இப்போதே ஸ்டாக் ஆப்பில் முன்பதிவு செய்து 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெறுங்கள். ஆகஸ்ட் 13 starhub.com/samsung இணைய பக்கத்தில் முன்பதிவு செய்யுங்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: StarHub, we got you.
6: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
7: ஓர் அமெரிக்க டாலர் 1.29 வெள்ளி, ஓர் யூரோ 1.49 வெள்ளி, ஒரு ஸ்டெர்லிங் பவுன் 1.74 வெள்ளி, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 91 காசு, 100 இந்திய ரூபாய் 1.37 வெள்ளி, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 19 காசு.
8: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹான்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹான்சன் டயர்
2: தனிஷ்குடன் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனிஷ்க்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே, விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனிஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.

0: A2B சைவ உணவகம், சைடல் விசாலை, சிராங்கோன் சாலை, டல்ஹவுசி லேன், இப்பொழுது அப்பர் டிக்சன் சாலையில் சிங்கப்பூர்.
1: அன்பான பயணிகளே, நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max-ஐ பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
2: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
3: இந்த தேசிய தினத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் வாங்கும் வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST-ஐ நாங்களே செலுத்துகிறோம். கூடவே 22 கேரட் தங்க நகைகளை எங்க வாங்கியிருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் மாற்றி புது நகைகளை மிக சிறந்த செய்கூலியில் பெற்றுக் கொள்ளலாம். முன்னுங்கள், இந்த சலுகை August 10 வரை மட்டுமே. உடனே அருகிலுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு வாருங்கள்.
4: ஒரு பாட்டு காதல் பூத்தது, அதை கேட்டு
5: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். இதய கோவில் திரைப்படத்தை பாடலை கேட்டிருந்த நேர்களே, சற்று முன்பு மூன்று குறிப்புகளை கொடுத்திருந்தேன். முதல் குறிப்பு, ராஜாக்கள் சிங்கப்பூர்ல ராஜாக்கள் நிறைய பேர் இருந்தாங்களே, அவங்க வாழ்ந்த இடம் இது, அவங்க வீடு எல்லாம் இங்கதான் இருந்தது அப்படின்னு தகவல் சொல்லுது. இரண்டாவது குறிப்பு, இரண்டாவது உலக போர்ல கொமான் சென்டர், ராணுவத்துடைய கொமான் சென்டர் இங்கதான் இருந்ததுன்னு சொல்றாங்க. மூன்றாவது குறிப்பு, இப்ப இந்த காலகட்டத்தில் இங்க நிறைய இசை நிகழ்ச்சிகளும் விழாக்களும் நடைபெறுகின்றன தகவல் சொல்லுது. இது எந்த இடம் கேட்டிருந்தேன். தமிழா என்ன செய்தி அனுப்பிச்சிருக்காருன்னா, சாங்கி செப்பல் அண்ட் மியூசியம் காதல் அப்படின்னு கேட்டிருக்கீங்க, அது கிடையாது. புஷ்பா, நீங்க எனக்கு குரல் பதிவு அனுப்பிச்சிருந்தீங்க,
2: சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியம்.
1: சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியமும் கிடையாது. இரண்டாவது குறிப்பை முக்கியமா கேட்க சொல்லியிருந்தேன், அதாவது இரண்டாவது உலக போர்ல இந்த இடம் ராணுவம் வந்து இதை கொமான் சென்டரா பயன்படுத்தியிருந்தாங்க. இதை கேட்டு கூகுள் செய்து சரியான பதில் அனுப்பிட்டாரு.
3: இனிய காலை வணக்கம் காதர்.
1: வணக்கம்,
3: நான் சந்திர பேசுறேன், அருமை நிகழ்ச்சி படிக்கிறீங்க.
1: நன்றி ஐயா.
3: நீ கேட்ட கேள்விக்கு பதில் வந்து ஃபோர்ட் கேனிங். ஃபோர்ட் கேனிங்ல தான் அந்த ஃபர்ஸ்ட் கொமான் சென்டர் இருந்துச்சு.
1: வாழ்த்துக்கள் சந்திரன், உங்களுக்கு 20 மதிப்புள்ள பற்று சீட்டை பரிசா கொடுக்கறேன். இந்த குறிப்பை கேட்டு பல நேர்களும் சரியான பதில் அனுப்பிட்டீங்க. ஆனா முதல்ல எனக்கு சந்திரன் தான் எனக்கு முதல்ல குரல் பதிவு அனுப்பியிருந்தாரு, அதெல்லாம் உங்களுக்கு தான் பரிசு. ஆமாங்க, ஃபோர்ட் கேனிங் பார்க் அல்லது ஃபோர்ட் கேனிங் ஹீல்னு அழைப்பாங்க. இந்த இடத்துலதான் அந்த காலகட்டத்தில் நிறைய ராஜாக்கள் வாழ்ந்தாங்க. அது மட்டும் இல்லாம இரண்டாவது உலக போர் காலகட்டத்தில் இந்த இடம் வந்து கொமான் சென்டரா இருந்தது. இரண்டாவது உலக போர் முடிந்த பிறகு வரலாற்று சிறப்பு மிக்க இடமா ஃபோர்ட் கேனிங் ஹில், ஃபோர்ட் கேனிங் பார்க் மாறியது. இப்ப இந்த இடத்துல நிறைய நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள், விழாக்கள், முக்கியமா புகைப்படங்கள் எடுக்க போறாங்க. சில பேருடைய அலுவலகமும் இங்க இருந்ததுன்னு எனக்கு செய்தி அனுப்பிச்சிருந்தீங்க சந்திரன், நீங்க அனுப்பிச்சிருந்தீங்க. எப்படி ராஜாக்கள் ஒரு காலகட்டத்தில் இங்க வாழ்ந்தாங்களோ, அவங்க வீடு இங்க இருந்ததோ, சிங்கப்பூரை கண்டுபிடித்த சர் ஸ்டாம்ஃபோர்ட் ரேஃபர்ஸுடைய வீடும் இங்கதான் இருந்ததுன்னு தகவல் சொல்லுது.
4: இத்தகவலை வழங்கியோர்
1: அதிக தூய்மை அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி.

0: சமைக்க சமைக்க
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: உங்க சமையல் அறை மைக்ரோவேவ்ல இருந்து வித்தியாசமான மர்மமான வாசம் வீசுதா? இப்படி கொத்தமல்லி வாசமா இருந்த பரவாயில்ல, அதுவே மைக்ரோவேவ்ல இருந்து போன வாரம் வச்ச பிரியாணி மீன் குழம்பு வாசம் வந்தா கவலைப்படாதீங்க. இதுக்கு சுலபமான தீர்வு இருக்கு. உங்களுக்கு தேவை ஒரே ஒரு எலுமிச்சை.
2: என்ன சொல்றேன்?
0: ஒரு கிண்ணத்துல தண்ணீரை ஊற்றி எலுமிச்சை துண்டுகளை போட்டு மைக்ரோவேவ ஒரு நிமிஷம் ஓட விடுங்க. அந்த நீராவி உள்ள இருக்கிற கரைகளை எல்லாம் தளர்த்திடும். எலுமிச்சையோட வாசமும் துர்நாற்றத்தை நீக்கிடும். அப்புறம் என்னங்க, ஒரு துணியை கொண்டு லேசா தொடச்சு எடுத்தா போதும், மைக்ரோவேவ் புத்துணர்ச்சியோட புது வாசனையோட ஜம்முன்னு இருக்குங்க. சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
3: நமது தேசிய தினத்தன்று சிங்கப்பூர் மிளிரும், அதுபோல் நீங்களும் ஜொலிக்கலாம். ஜாய் ஆலுகாசுடன் கொண்டாடுங்கள். 9 விழுக்காடு GST உள்ளடக்கிய விலையில் வைர நகைகளை வாங்கி மகிழுங்கள். கூடுதலாக தங்க நகைகளின் செய்கூலியில் முழுமையான 30 விழுக்காடு தள்ளுபடியை பெற்றிடுங்கள். உங்கள் அருகாமையில் உள்ள ஜாய் ஆலுகாஸ் கிளைக்கு இன்றே செல்லுங்கள். இச்சலுகை August 10 வரை மட்டுமே. ஒரு தேசம் பல சிறப்பு.
4: ஜாய் ஆலுகாஸ், world's favorite jeweler.
5: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடும் போல இருக்கு.
6: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட், டீ காஃபியோட 3 வழி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வழி தான்.
5: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
6: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க. பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னர் ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196480. இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியா ஒலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெந்நீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியா ஒலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் 7 டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு December 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 1797.
7: பிரம்மாண்டத்தின் அடையாளமான DMY ஜுவல்லர்ஸில் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை முன்னிட்டு அசத்தலான சலுகைகள். August 1 முதல் August 11 வரை பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் போது 0 விழுக்காடு கழிவு. அனைத்து முன்னணி கடன் அட்டைகளுக்கு கூடுதல் சேவை கட்டணங்கள் எதுவும் இல்லை. அது மட்டுமல்ல, தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் சேருவோருக்கு சிறப்பு சலுகைகள். தரமான தங்கத்திற்கும் தனித்துவமான நகைகளுக்கும் DMY ஜுவல்லர்ஸ், 113 சிராங்கூன் சாலை, சிங்கப்பூர். நிபந்தனைகளுக்கு

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம் நண்பகல் மணி 12, மீடியா காப் 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். தேசிய தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை தேசிய விளையாட்டு அரங்கை சுற்றி பாதுகாப்பு வலுப்படுத்தப்படுகிறது. மக்களின் சுமூகமான நடமாட்டத்தை உறுதிப்படுத்துவதும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதும் முக்கியம். சிங்கப்பூர் காவல்துறை அவற்றை உறுதிப்படுத்த எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்கிறது. நடமாடும் கண்காணிப்பு கேமராக்கள், செயற்கை நுண்ணறிவு துணையோடு நேரடியாக கூட்டத்தை காட்டும் கேமராக்கள், கூட்டத்தை கணக்கிடும் தொழில்நுட்பம் ஆகியவை பயன்படுத்தப்படும். எதிர்வரும் தேசிய தின கொண்டாட்டத்தை காவல்துறை கூடுதல் பாதுகாப்பு சிறப்பு நிகழ்ச்சியாக வகைப்படுத்தியிருக்கிறது. பொதுமக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை அறிய QR குறியீட்டை பயன்படுத்தும் வசதியும் உண்டு. தேசிய தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஃபேப்ரைஸ் பேரங்காடி பற்றுச்சிட்டு கொடுக்கிறது. அத்தியாவசிய பொருள்களின் விலையேற்றத்தை சமாளிக்க வாடிக்கையாளர்களுக்கு உதவுவதே நோக்கம் என்று ஃபேப்ரைஸ் நிறுவனம் சொன்னது. ஆனால் பற்றுச்சீட்டை பெற ஒரே ரசீதில் 61 வெள்ளி செலவு செய்ய வேண்டும். அப்படி செய்தால் 6 வெள்ளி பற்றுச்சீட்டு கிடைக்கும். இம்மாதம் 16 வரை அந்த சலுகை கொடுக்கப்படும் என்று ஃபேப்ரைஸ் கூறியது. ஒரே பரிவர்த்தனையில் 3 பற்றுச்சீட்டுகள் வரை பெறலாம் என்றது நிறுவனம். தென்கிழக்கு ஆசியாவின் ஆகப்பெரிய வங்கியான DBS 2 காலாண்டின் நல்ல லாபம் பார்த்திருக்கிறது. வட்டி குறைந்தாலும் சொத்து நிர்வாக வளர்ச்சியும் கட்டணத்தில் வந்த கூடுதல் வருவாயும் லாபத்தை கொண்டு வந்தன. ஏப்ரல் முதல் ஜூன் வரை கடந்த ஆண்டு அதே காலகட்டத்தோடு ஒப்பிடுகையில் நிகர லாபம் 9 விழுக்காடு அதிகரித்தது. 3 மாதத்தில் 3 பில்லியன் வெள்ளிக்கு மேல் லாபம் பார்த்தது DBS. தெம்பனிஸில் பல வாகன விபத்தை ஏற்படுத்திய வாகனம் ஓட்டி குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார். 2 முன் நடந்த அந்த விபத்தில் 17 மாணவியும் 57 பெண்ணும் ஆண்டனர். காலை 7 பெற்றோர் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பும் நேரத்தில் நேர்ந்த அந்த விபத்தால் மிகப்பெரிய வாகன நெரிசல் ஏற்பட்டது. 45 முகமது சஃபி இஸ்மாயில் தெம்பனிஸ் ரோட்டில் கிராப் இச் பயணியை இறக்கிவிட்ட பின் மற்றொரு வாகனம் தம்மை முந்திக்கொண்டு சென்றதால் மிகுந்த கோபமடைந்து 129 கிலோமீட்டர் வேகத்தில் ஆபத்தான முறையில் வாகனத்தை முந்தி சிவப்பு விளக்கை கடந்து சென்று பல வாகனங்களை மோதிய குற்றத்தை ஒப்புக்கொண்டார். தந்தையின் காரில் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த 17 மாணவி காருக்கு அடியில் சிக்கி மாண்டார். விபத்தில் மயக்கமுற்ற தந்தை மருத்துவமனையில்தான் மகள் மடிந்ததை அறிந்தார். அந்த பெண்ணின் தாயார் கடுமையான மனச்சோர்வுக்கு ஆளானார். வேலையை விட்டு நின்றதோடு தம்முடைய மற்ற பிள்ளைகளை கூட கவனிக்க முடியாத நிலைக்கு சென்றுவிட்டார். வாகன ஓட்டிக்கு 10 வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். ஜப்பானின் இரோஷிமா நகரில் அணுகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு இன்றோடு 81 நிறைவடைகிறது. அமெரிக்கா ஜப்பானை தாக்கியது. உலக வரலாற்றில் அணு ஆயுதம் பயன்படுத்தப்பட்டது அதுவே முதன்முறை. 1945 ஆகஸ்ட் 6 நடந்த தாக்குதலில் இரோஷிமா நகரம் தரைமட்டமானது. 1000 பேர் மடிந்தனர். அந்த ஆண்டின் இறுதியில் வெடிப்பு, தீக்காயம், கதிரேக்கம் ஆகியவற்றால் இரோஷிமா நகரில் சுமார் 140,000 பேர் மாண்டனர். இரோஷிமா அமைதி நினைவு பூங்காவில் உலகத் தலைவர்கள் ஒன்று கூடி அணு ஆயுதம் இல்லாத உலகம் தேவை என்று மீண்டும் ஒருமுறை குரல் கொடுப்பர். மியான்மர் தலைவர் மின் ஆன் லைன் இன்று தாய்லாந்துக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்கிறார். இராணுவ பொறுப்பிலிருந்து அரசாங்க பொறுப்புக்கு வந்த பிறகு அவர் மேற்கொள்ளும் முதல் தாய்லாந்து பயணம் இது. அவர் தாய்லாந்து பிரதமர் அனுட்டின் சான்விராக்குனை சந்திப்பார். இருதரப்பு நட்பு, வட்டார உறவு பற்றி இரு தலைவர்களும் பேசுவார். மியான்மர் தலைவரை சந்திப்பதற்கு முன் பேசிய திரு அனுட்டின், ஆசியானும் மியான்மாரும் கவனமாக ஆராய்ந்து மறுபடி தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறினார். உரையாடல் தொடர வேண்டும், உறவை ஊக்குவிக்க வேண்டும் என்றார் அவர். பாகிஸ்தானில் முன்னைய பிரதமர் இம்ரான்கான் சிறையில் அடைக்கப்பட்ட 3 நிறைவை ஒட்டி நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கின்றன. அவரது பாகிஸ்தான் தரக் இ இன்சாஃப் கட்சி ஆதரவாளர்கள் கைபர் பக்துன்க்வா மாநில தலைநகர் பெஷாவாரில் ஆகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். அந்த மாநிலத்தில் அந்த கட்சி ஆட்சி நடத்துகிறது. சிந்து மாநில தலைநகரும் பாகிஸ்தானின் ஆகப்பெரிய நகருமான கராச்சியில் ஆர்ப்பாட்டத்தை கலைக்க காவல்துறை கண்ணீர் புகையை பயன்படுத்தியது. திரு இம்ரான்கானின் ஆதரவாளர்கள் பலர் கைது செய்யப்பட்டனர். 2022 April 10 மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவரது அரசாங்கம் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் நீக்கப்பட்டது. ஹோமஸ் நீரிணையை நிர்வகிப்பது தொடர்பாக ஒமானுடன் ஒப்பந்தம் நெருங்கி வருவதாக ஈரான் கூறுகிறது. ஒப்பந்தம் நடப்புக்கு வந்தால் நீரிணையின் பெரும்பகுதி ஈரான் கட்டுப்பாட்டில் இருக்கும். கப்பலுக்கு கட்டணம் கூட விதிக்கப்படலாம். போர் தொடங்குவதற்கு முன்பு உலக எண்ணெயில் 20 விழுக்காடு ஹோமஸ் நீரிணையை கடந்தது. ஃபிஃபா உலக கார்பந்து சம்மேளனத்தின் தலைவராக திரு ஜானி இன்ஃபாண்டினோ தொடர்ந்து நீடிக்கிறார். மொரோக்கோவில் இருக்கும் அதன் ஆப்பிரிக்க அலுவலகத்தில் ஃபிஃபா அவசர கூட்டம் நடத்தியது. சம்மேளனத்தின் தலைமைச் செயலாளரும் நிர்வாக வாரியமும் அவருக்கு முழுமையான ஆதரவை முன்வைத்ததால் திரு இன்ஃபாண்டினோ பதவியில் நீடிப்பார். ஃபிஃபா வியாபாரத்தை $20 பில்லியன் மதிப்பிட்டு அதில் 20 விழுக்காட்டை தனியார் முதலீட்டாளர்களிடம் விற்க திரு இன்ஃபாண்டினோ போட்ட திட்டம் கடும் எதிர்ப்புக்கு பின் தவிடுபொடியானது. இப்போதைக்கு அவர் பதவிக்கு ஆபத்து இல்லை என்றாலும் வரும் மார்ச் மாதம் நடக்கும் தேர்தலில் வென்று 4வது முறையாக தலைவர் பதவியில் தொடரும் அவரது எண்ணம் ஈடேறுமா என்பது தெரியவில்லை. இப்போது இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: சிங்கப்பூர் இந்த ஆண்டு அதன் 61வது தேசிய தினத்தை கொண்டாடுகிறது. பிரதமர் லாரன்ஸ் வாங் விடுக்கும் தேசிய தின செய்தியின் தமிழாக்கம் August 8 இரவு 9 மணிக்கு வசந்தத்தில் ஒளிபரப்பாகும். பிரதமரின் உரையை கலாச்சார சமூக இளையர் துறை அமைச்சு, மனிதவள அமைச்சு ஆகியவற்றுக்கான துணை அமைச்சர் தினேஷ் வாசுதாஸ் வாசிப்பார். ஒலி 968 அது இடம்பெறும். ஒளிபரப்புக்கு பிறகு தேசிய தின செய்தியை மீ வாட்ச் இணையப்பக்கத்தில் பெறலாம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: தேசிய தின நீண்ட வார இறுதியில எல்லாரும் என்ன செய்யறீங்க?
2: நாங்க மலேசியாவுக்கு வாகனத்துல பயணம் போறோம்.
1: நாங்களும் தான். சுங்கச்சாவடிகள்ல வாகன நெரிசல் அதிகமா இருக்குமா?
2: பயணத்துக்கு முன்பு ஆக அண்மைய போக்குவரத்து நிலவரங்களுக்கு ஐசிஏ பேஸ்புக் மற்றும் ஒன் மோட்டரிங் இணைய பக்கத்தை பாருங்க.
1: மை ஐசிஏ செயலி வழி குழுக்களுக்கான QR குறியீட்டை உருவாக்குங்க. இத பயன்படுத்தி சுங்கச்சாவடிய விரைவாகவும் சுலபமாகவும் கடக்கலாம்.
2: எல்லாருக்கும் பயணம் சுமூகமா அமைய வாகன வரிசையை தாண்டி செல்லாதீங்க. போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிங்க.
3: கரியும் சம்பாலும் நிறைஞ்ச ஜீரா 12 வெள்ளி தொடர் காசு மட்டும்தான். கரியும் சம்பாலும் நிறைஞ்ச கோழி உணவு தொகுப்பு பெட்டி 13 வெள்ளி தொடர் காசு மட்டும்தான். இன்னும் வேணுமா? வெறும் 4 வெள்ளி 50 காசு கூடுதல் கட்டணத்தை செலுத்தி கரியோட 2 மூறு மூறு பராட்டாக்களை ருசிச்சு சாப்பிடலாம். முடிய வரைக்கும் காத்திருக்காதீங்க. இன்னைக்கே KFC-ல ருசிச்சு மகிழுங்க.
4: அக்ஷயா ஜுவல்லர்ஸ்,
5: 48 ஸ்ட்ரெங்கன் ரோட், லிட்டில் இந்தியா ஆர்கேட்.

0: இந்த பக்கத்துக்கு ஆதரவு அக்ஷயா ஜுவல்லர்ஸ். சந்தோஷமான ஒரு செய்திங்க, இந்த செய்தி கேட்டா நீங்களே ரொம்ப உற்சாகம் ஆயிருவீங்க. ஏன்னா அக்ஷயா ஜுவல்லர்ஸ் இந்த செய்தியை எனக்கு அனுப்பி வச்ச போது நானே உற்சாகம் ஆயிட்டேன். அப்ப நம்ம நேர்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க இப்ப அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல 1000 வள்ளி கிட்ட செலவழிச்சீங்கன்னா, இல்ல அதுக்கு மேல நீங்க செலவழிச்சீங்கன்னா, நீங்க அக்ஷயா ஜுவல்லர்ஸின் அதிர்ஷ்ட குலுக்கு தகுதி பெறுவீங்க. உங்களுக்கு ஒரு லக்கி ட்ரோ கூப்பன் கிடைக்கும். பரிசுகளை சொல்றேன் கேளுங்க, மெரசல் ஆயிருவீங்க. 6வதுல இருந்து 10வது பரிசு வரைக்கும் உங்களுக்கு இலவச கைத்திறன் பேசி கிடைக்கும். 6வதுல இருந்து 10வது பரிசே கைத்திறன் பேசினா முதல் 5 பரிசுகள் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. தயாரா? முதல் 5 பரிசுகள், எல்லா பரிசுகளுமே உங்களுக்கு ஒரு 999.9 ஸ்விஸ் கோல்ட் பா தங்க கட்டி கிடைக்குங்க. அடிங்கப்பா, ஆனா என்ன, இடையிலதான் கொஞ்சம் வித்தியாசம். 5வது பரிசுல இருக்கிறது 2 கிராம், 4வது பரிசு 5 கிராம், 3வது பரிசு 10 கிராம், 2வது பரிசு 20 கிராம். முதல் பரிசு எவ்வளவு கனமான ஒரு தங்க கட்டியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? 50 கிராம் எடை உள்ள ஸ்விஸ் கோல்ட் பா உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குதுங்க. ஒவ்வொரு தங்க கட்டியும் ஸ்விஸ் கோல்ட் தங்க கட்டி, 999.9 ஸ்விஸ் தங்க கட்டியதான் வழங்குறாங்க அக்ஷயா ஜுவல்லர்ஸ். அப்ப எதுக்கு நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க? இப்ப தங்க விலை வேற ஏறிக்கிட்டே இருக்குது. இந்த ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு தங்க கட்டி கிடைச்சிச்சுன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க. 48 ரங்கன் ரோட், அக்ஷயா ஜுவல்லர்ஸ்.
1: சபா, இப்பவே கண்ணை கட்டுது.

0: நேர்களே, கோவில் எய் திரைப்படங்கள் பாடல்களை கேட்டோம். சரி, அக்ஷயா ஜுவல்லர்ஸ் நிறுவனம் வழங்குற 100 வெள்ளி மதிப்புள்ள பற்றுச்சிட்டு உங்களுக்கு வேணுமா? வேணும்னா இந்த கேள்வியை கேளுங்க. இது உணவு சம்பந்தப்பட்ட கேள்வி. இப்ப நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட் ஃபுட், நமக்கு பிடித்த உணவு ஒன்று இருக்கும். அதே போலதான் சிங்கப்பூர்ல இருக்கிற நம்ம தலைவர்களுக்கும் சில உணவுனா ரொம்ப பிடிக்கும்னு நான் படித்திருந்தேன். அதுவும் சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு முக்கியமான தலைவருக்கு இந்த இரண்டு உணவுனா ரொம்ப பிடிக்கும்னு நான் படித்திருந்தேன். அதுவும் குறிப்பா இந்த பிரணாக்கான் உணவு வகைகள்லாம் ரொம்ப பிடிக்குமா? அயாம் வாக் குவாக் அல்லது நோன்யா சப்சாய விரும்பி சாப்பிடுவார்னு ஸ்ட்ரெயிட் டைம்ஸ் நாளிதழ்ல இதை வெளியிட்டு இருந்தாங்க. இதை படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நான் பார்த்தா இவருக்கு பிடிக்குமா அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது. யார் இந்த தலைவர் பதில்னா நீங்க போய் நீங்க அனுப்பி வைக்கலாம். 9 6 7 8 8 9 6 8. சரியா பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அக்ஷயா ஜுவல்ஸ் வழங்கும் 100 வெள்ளி மதிப்புள்ள பட்டுச்சிட்ட பரிசா கொடுக்க காத்துட்டு இருக்கேன். நேரம் சரியாக இப்பொழுது 12:28. ஒலி 9 6 8 போக்குவரத்து நிலவரம். சாங்கி நோக்கிச்செல்லும் PI அங்கு பசேலபாவுக்கு முன்பு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கு. AYA நோக்கிச்செல்லும் CT அங்கு PI சாங்கி எக்ஸிட்டுக்காரர்கள போக்குவரத்து நெரிசலாக உள்ளது. AYE நோக்கிச்செல்லும் CT சுரங்கப்பாதை அங்கு ஆர்ச்சர்ட் ரோட்டுக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கு. இந்த பக்கமா நீங்க பயணம் செய்றீங்கன்னா உங்களுக்கு அதிக கவனம் தேவை.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
2: சிங்கப்பூரின் முதல் அனைத்துலக தமிழ் மேடை நாடக விழா நாடகமே 2026 உலக தமிழ் மேடைகளை ஒன்றிணைக்க 8 வித்தியாசமான நாடகங்கள், 6 சுவாரஸ்யமான பயிலரங்குகள், சிந்தனை தூண்டும் கருத்தரங்கம் என பற்பல படைப்புகள். சிங்கப்பூர், இந்தியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து என பல்வேறு நாடுகளில் இருந்து கலைஞர்கள் August 20 முதல் 30 வரை தீவு முழுவதும் நடைபெறும் இந்த விழாவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பங்கெடுக்கலாம். நுழைவுச் சீட்டுகளை இன்றே பெறுங்கள். மேல் விவரங்களுக்கு www.nadagamic.com. இவ்வாண்டு தேசிய தின கொண்டாட்டங்கள் மீண்டும் தேசிய அரங்கத்திற்கு திரும்புகின்றன. 10 ஆண்டுகள் கண்டிராத ஆக அதிகமான பங்கேற்பாளர்களுடன் நாம் முன்னேறி செல்வோம். முதல் முறையாக உள்ளரங்கில் நடைபெறும் ஆளில்லா வானூர்தி ஒளி காட்சியுடன் வான்வழி கலைஞர்களை உள்ளடக்கிய பிரம்மாண்ட படைப்புகளை காணலாம். மேலும் மிகப்பெரிய உள்ளரங்கு சிறப்பு கண்காட்சியை கண்டு மகிழுங்கள். தொடுபானம் நோக்கி முன்னேறட்டும் சிங்கப்பூர்.

0: இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் திரு செந்தில்குமரன் தேசிய தினத்தை முன்னிட்டு உங்களுக்காக என்னென்ன சிறப்பு சலுகைகள்லாம் இருக்குன்னு அவர் அறிவிக்கப்படுறாரு. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: இந்த வர தேசிய நாள் முன்னிட்டு அம்ப அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல நிறைய ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் காத்திருக்கு உங்களுக்கு. இந்த வீக்கெண்ட் வந்து ஒரு லாங் வீக்கெண்ட், சோ சாட்டர்டே சண்டே மண்டே வரைக்கும் உங்களுக்கு நிறைய ப்ரொமோஷன் காத்திருக்கு. அதுல வந்து உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் எல்லாமே பிளாட் 60% நம்ம கொடுக்குறோம். அது இல்லாம உங்க ஓல்ட் ஜுவல்லரி கொண்டு வந்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே ஜீரோ டிடக்ஷனுக்கு எடுப்போம். இது இல்லாம லக்கி டிரா வேற நல்லா போயிட்டு இருக்கு. விறுவிறுப்பா 1000 வள்ளிக்கு மேல வாங்கினீங்கன்னா ஒரு லக்கி டிரா கூப்பன் இருக்கு. அந்த லக்கி டிரால நீங்க ஜெயிச்சீங்கன்னா 50 கிராம், 20 கிராம், 10 கிராம், 5 கிராம் இந்த மாதிரி கோல்ட் பாஸ் எல்லாம் நிறைய இருக்கு. சோ கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் வந்து நீங்க நகை வாங்கணும், ஷாப்பிங் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அம்ப அக்ஷயா ஜுவல்லர்ஸ்க்கு கண்டிப்பா வரலாம். வந்தீங்கன்னா இந்த ப்ரொமோஷன்ஸ், இந்த டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே நீங்க என்ஜாய் பண்ணிட்டு நல்ல மகிழ்ச்சியோட போலாம்.
0: நல்ல அழகான நகைகளை வாங்கி, நவரத்ன கற்களை வாங்கி சந்தோஷமா வீடு திரும்ப நீங்க இப்பவே போகலாம். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ட்ராங்கன் ரோட், லிட்டில் இந்தியா.

0: நம்ம வீட்டு ஹெச்ஐபி வேலையோட சேர்த்து சமையலறையும் புதுப்பிச்சிருவோமா?
1: வீடு அலங்கோலமா இருக்கிறப்பவே அதையும் செஞ்சு முடிச்சிருவோங்க. சமையலறை பழசாச்சு, புது கழிவறை கிடைக்கிறப்போ புது சமையலறையும் வேணும்ல.
0: ஒரே சிக்கலா இருக்கு, இந்த வேலை யார் செய்வாங்க?
2: அன்பான பயணிகளே, நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max ஐ பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
3: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
4: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல், 1000 வெள்ளிக்கு நகைகள் வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்வாங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.
5: இந்த மாதம் நம்மள சில பேருக்கு கூடுதல் உதவி கிடைக்கலாமே.
6: ஆமா, எனக்கு GST அதாவது பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு ரொக்கம் கிடைக்க இருக்கு.
5: நல்லதுதான், தகுதி பெறும் சிங்கப்பூரர்கள் 850 வெள்ளி வரை பெறலாம்.
6: உனக்கு தெரியுமா, GST பற்றுச்சீட்டு திட்டம் நிரந்தரமானது. குறைந்த நடுத்தர வருமானம் ஈட்டும் சிங்கப்பூரர்களுக்கு உதவதா இது. GST மற்ற செலவுகளையும் ஈடுகட்ட எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு.
5: மூத்தோருக்கும் ஏதோ இருக்குதானே?
6: ஆமா, என் அம்மாவுக்கு 65 வயசுக்கு மேல ஆகுது. மற்ற தகுதி பூர்த்தி செய்யறதால அவங்களுக்கு GST பற்றுச்சீட்டு மெடிசேஃபும் கிடைக்க போகுது. பலதுறை மருந்தகத்திற்கு போகும்போது அது அவங்களுக்கு உதவியா இருக்கும்.
5: எனக்கும் இந்த சலுகைகள் கிடைக்குமான்னு பாக்கணும்.
7: தகுதி பெறும் சுமார் 1.5 மில்லியன் சிங்கப்பூரர்கள் 850 வெள்ளி வரை GST பற்றுச்சீட்டுகளை ரொக்கமாக பெறுவர். தகுதி பெறும் மூத்த சிங்கப்பூரர்களுக்கு 450 வெள்ளி வரை GST பற்றுச்சீட்டு மெடிசேஃப் வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/govbenefits-gstv.
5: கரியும் சம்பாலும் நிறைஞ்ச ஜீரா 12 வெள்ளி தொடர்காசு மட்டும்தான். கரியும் சம்பாலும் நிறைஞ்ச கோழி உணவு தொகுப்பு பெட்டி 13 வெள்ளி தொடர்காசு மட்டும்தான். இன்னும் வேணுமா? வெறும் 4.50 வெள்ளி கூடுதல் கட்டணத்தை செலுத்தி கரியோட 2 பராட்டாக்களை ருசிச்சு சாப்பிடலாம். முடிய வரைக்கும் காத்திருக்காதீங்க, இன்னைக்கு KFC ல ருசிச்சு மகிழுங்க.
8: அக்ஷயா ஜுவல்ஸ்ல உங்களுக்கு எப்போதுமே சிறப்பு சலுகைகள் கிடைக்கும். அதுவும் தேசிய தினத்தை முன்னிட்டு சற்று முன்பு செந்தில் குமார் சொன்னது போல உங்களுக்காக சிறப்பு சலுகைகளாக இருக்கு. சில பேருக்கு உங்க சொந்த நகைகளை வடிவமைக்க பிடிக்கும், கஸ்டமைஸ் செய்ய பிடிக்கும். அந்த மாதிரி நீங்க செய்ய விருப்பப்படுங்கன்னா செய்குழிக்கு 60 விழுக்காடு கழிவு இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு பழைய நகைகள் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், 916 தங்க நகைகள் இருந்தா, நீங்க புதிய நகைகளை வாங்குறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நகைகளை கொடுத்து புதிய நகைகளை நீங்க 0 விழுக்காடு கழிவுல வாங்கிக் கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம தங்க கட்டிகளை சென்று நகைகளை வாங்கி சந்தோஷமா வீடு திரும்பலாம். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ட்ராங்கன் ரோட், லிட்டில் இந்தியா ஆர்கேட்.

0: இன்று அக்ஷயா ஜுவல்ஸ் நிறுவனத்தின் ஆதரவில் நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அவங்க வழங்குற 100 வெள்ளி மதிப்புள்ள பட்டுச்சிட்டை பரிசா கொடுக்கறதுக்கு இந்த கேள்வி கேட்டிருந்தேன். சிங்கப்பூர்ல எந்த தலைவருக்கு இந்த பிரணாகான் உணவு வகைகள், அதாவது அயாம் வா குவாக், அது மட்டும் இல்லாம நோன்யா சப்சாய், இந்த இரண்டு உணவும் அவருக்கு ரொம்ப பிடித்தமான உணவுனே பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு செய்தித்தாள்ல இந்த தகவல் வெளிவந்தது. சரியான பதில அனுப்பிட்டாங்க நீலா.
1: நீலா பேசுறேன். நீங்க கேட்டிருந்த கேள்விக்கு பதில் வந்து மிஸ்டர் லீ குவான் யூ.
0: சரியான பதில் நீலா. ஆமாங்க, மறைந்த முன்னாள் பிரதமர் திரு லீ குவான் யூக்கு இந்த இரண்டு உணவு வகைகள்லாம் ரொம்ப பிடிக்கும்னு அவருடைய சமையல் வல்லுநர், அவருக்கு அன்றாடம் சமைத்த ஷெஃப் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. இந்த ஷெஃப் இவருக்கு மட்டும் இல்லாம நம்முடைய முன்னாள் அதிபர் திரு யூசுப் ஈஷாவுக்கும் அவர் மனைவிக்கும் சமைச்சிருக்காருன்னு இந்த பேட்டியில சொல்லியிருந்தாரு திரு வாங் அவர்கள். முயற்சி செய்த அனைத்து நேயர்களுக்கும் மனமான நன்றி. பிற்பகல் 1 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் அங்கு சந்திக்கிறேன். உங்களுடைய காதர், இது ஆனந்தம் ஆரம்பம்.

0: இதுவரை நீங்கள் கேட்ட நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: அக்ஷயா ஜுவலர்ஸ்,
0: 48 ஸ்ரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா ஆகே.
1: உலக கிண்ணத்திற்கு பிறகு ஐரோப்பிய குழுக்களின் முன்னோட்ட ஆட்டங்களின் வழி நியூ வாட்சில் காற்பந்து மோகம் தொடரும். நியூ வாட்சில் ஸ்டார் ஹப் ஸ்போர்ட்ஸ் பிளஸ் மூலம் ஹப் ஸ்போர்ட்ஸ் ஒளி வழியில் ஆர்சனல், செல்சி, லிவர்பூல், மான்செஸ்டர் சிட்டி, மான்செஸ்டர் யுனைடெட், நியூ காசல் யுனைடெட் என பல குழுக்களின் நட்பு முறை ஆட்டங்களை காணலாம். பிடித்த ஆட்டக்காரர்கள் விளையாடுவதை பாருங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செயல்படுத்தலாம். நியூ வாட்சில் ஸ்டார் ஹப் ஸ்போர்ட்ஸ் பிளஸ் பதிவு செய்யுங்கள். newwatch.sg/subscribe.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
3: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டி

வணக்க நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியில் முதலில் மங்கள வாத்தியேசியாக நாதீஸ்வர தவிலிசை.

மங்கள வாத்திய இசையாக நாதீஸ்வர தவிலிசை கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழொலியிலே இனி தொடர்கின்றது பக்தி பாமலைகள். பக்தி பாமலைகள் வரிசையில் முதலில் விநாயகர் துதியாக டி எல் மகாராஜன் குழுவினர் பாடிய

விநாயகர் துதியாக நீங்கள் கேட்டது டிஎல் மகாராஜன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகள் வரிசையிலே தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக டேவிட் சாம் ஜோய்சன் குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது டேவிட் சாம் ஜோய்சன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகள் வரிசையில் தொடர்கின்றது. இஸ்லாமிய கீதமாக ரியாலுதீன் அதை முகமது அதாய் அப்துல் பசீத் முகமது ஃபாயிஸ் குழுவினர் பாடிய இந்த பாடல்

இஸ்லாமியக்கு இதமாக நீங்கள் கேட்டது ரியாலுதீன் முகமது அதி அப்துல் பாசி முகமது ஃபைசில் ஆகியோர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமல்கள் வரிசையில் என திருமுருகன் போல் மாலையுடன் மகாநந்தி சோபனா குழுவினர்.

கேட்டது திருமுருகன் புகழ் மாலையாக மகாநதி சோபனா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலைகள் வரிசையில் தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக சிறுநாள் சாமுவேல் குழுவினர் பாடியது.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது. சேர்ந்தால் சாமுவேல் குழுவினர் பாடியது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலைகள் வரிசையிலே. தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக தஜாவுதீன் குழுவினர் பாடிய.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது தஜாவுதீன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலர்கள் வரிசையில் இனி வள்ளலார் துதிப்பாடலாக எம் எஸ் கார்த்திக் பாடிய

வள்ளலார் பாடலாக எம் எஸ் கார்த்திக் குழுவினர் பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வடக்கம் தமிழடியில் நீங்கள் இதுவரை நேரம் கேட்டுக்கொண்டிருந்த பக்தி பாமாலைகள்.

0: அம்சிய நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவையை செய்யும் முன்னணி நிறுவனம் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியூ டு மார்சல் 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 6 67 20 40 சைபர்.
1: ஒரு கவிதை சொல்வாயா?
2: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா எங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
4: என்ன சமயலோ
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன் 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பரிசு லாட்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூ கை பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒளிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:05, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:05. புலந்திருக்கும் இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது.

0: வணக்கம் தமிழில் நச்சந்தனை நேரம்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும்.
0: நச்சந்தனை நேரம் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வந்திருக்க அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா. குணநாயகி வசதி.
0: வணக்கம் குணநாயகி. நலமா இருக்கிறீங்களா? நன்றி சாருங்கள். உங்கள் நச்சந்தனை
2: எல்லோருக்கும் கால வணக்கங்கள் கூறி எல்லா உயிர்களையும் இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, கவச குண்டலங்களோடு பிறந்த சூரிய புத்திரன், கர்ணன் அவதரித்த கண்ணீர் வரலாறு, கங்கையில் மிதந்த மாபெரும் வீரன், மகாபாரதத்தின் ஆகப்பெரிய நாயர்களில் ஒருவனும், பிறப்பிலேயே மாபெரும் வீரனாக தேர்ந்தவனுமான கர்ணனின் பிறப்பு இனியற்ற தியாகமும் சோகமும் நிறைந்த ஒரு காவியம். யாதவ குல இளவரசியான குந்தி தேவி திருமணத்துக்கு முன்பே கன்னி பருவத்தில் செய்த ஒரு சின்னஞ்சிறு சோதனையால் நீண்ட அந்த மாபெரும் சம்பவம். சோதித்து பார்த்த மந்திரமும் பிரசன்னமான சூரியனும், சிறு வயதில் தன் சேவியால் மகிழ்ந்த துர்வாச முனிவரிடம் இருந்து தேவர்களை வரவழைக்கும் சிறப்பு மந்திரத்தை பெற்றால் குந்தி. அந்த மந்திரத்தின் ஆற்றலை சோதித்து பார்க்க எண்ணி கன்னி பருவத்தில் சூரிய பகவானை நோக்கி அந்த மந்திரத்தை செவித்தாள். நொடிப்பொழிவுள் பிரகாசத்தோடு அவளுக்கு முன் தோன்றினார் சூரிய தேவன். பிறவியிலேயே கிடைத்த தெய்வீக கவசம். சூரிய பகவானின் அருளால் குந்தி தேவிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தான். அக்குழந்தை சாதாரணமானவன் அல்ல. அவனது உடலோடு ஒட்டி பிறந்த அழிவற்ற தெய்வீக கவசமும் காதுகளில் பிரகாசிக்கும் குண்டலங்களும் அவனது அடையாளமாக விளங்கின. இந்த சிறப்புகளே அவனை எப்பேற்பட்ட எதிரிடம் இருந்தும் காக்கும் அரணாக அமைந்தன. அடுத்து நதியில் மிதக்க விடப்பட்ட பாலகன். கன்னி பருவத்திலேயே குழந்தை பிறந்து விட்டதால் சமூகத்தின் பழிச்சொல்லுக்கும் குடும்பத்தின் மானத்திற்கும் பயந்து நடுங்கினாள் குந்தி. வேறு வழியின்றி தன் பெற்ற சொந்த குழந்தையை ஒரு மரப்பீலையில் வைத்து கண்ணீரோடு கங்க நதியில் மிதக்க விட்டான். ராதை வளப்பில் கர்ணன் கங்கையில் மிதந்து வந்த அந்த பேழையை தேரொட்டியான அதிரதனும் அவனது மனைவி ராதையும் கண்டெடுத்தனர். வாரிசு இல்லாத அவர்கள் அக்குழந்தையை தெய்வத்தின் பரிசாக கருதி வசுசேனன் என்று பெயரிட்டு அன்போடு வளர்த்தனர். ராதையின் மகனாக வளர்ந்ததால் அவன் ராதையன் என்றும், பின்னாளில் தன் கவசத்தை தானமாக கொடுத்ததால் கர்ணன் என்றும் உலகறியப்பட்டான். ராஜவம்சத்து ரத்னமும் சூரியனின் அம்சமும் கொண்ட ஒரு மாபெரும் வீரன் தேரோட்டியின் மகனாக வளர நேர்ந்த இந்த விதியின் விளையாட்டு மகாபாரத போரின் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்தது என்று கூறி விடைபெறுகிறேன் ராஜா. நன்றி வணக்கம்.
0: நன்றி எழுதி ஒன்று சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
2: நன்றி வணக்கம்.
0: அவர் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக ராணி சமந்தர் அவர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம் ராணி.
3: புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு 17 இறைவசனங்கள் 1-9 வரை. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் ஜாக்கோபையும் அவர் சகோதரரான ஜோவானையும் ஓர் உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனை போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகங்குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து, அவர்களை தொட்டு எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்த போது இயேசு மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். இது வாழ்வு தரும் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனைக்கு மனமாற்றமே உருமாற்றம். மானிட மகனின் மாட்சியை இறைவாக்கினர் தானியல் கனவில் காண்கின்றார். இயேசுவின் சீடர்கள் பேதுரு, ஜாக்கோப், யோவான் மூவரும் கண்களால் காண்கின்றனர். இயேசு இறைவனின் மகனே என்பதை பின்னாளில் பேதுரு தம் திருமடலில் உறுதிப்படுத்துவதாக அமைந்த நிகழ்வுகளில் இதுவும் ஒன்று. தாபோர் மலையில் இறைமகனின் உருமாற்றம் என்பது அவர் தாமாகவே தோற்றுவித்தது. ஆனால் கல்வாரி மலையில் அவரின் சீர்குலைந்த தோற்ற மாற்றம் மனிதர்களால் உருவானது. நாமும் தோற்ற மாற்றம் பெற இறைவன் ஆசிக்கின்றார். அது ஒப்பனைகளாலும் மேல் பூச்சுக்களாலும் அல்ல, மாறாக ஆன்மா மற்றும் மனத்தளவிலான உருமாற்றத்தையே அவர் விரும்புகின்றார். உள்ளத்தால் உருமாற்றம் பெற நாம் தயாராக இருக்கின்றோமா? நன்றி, வணக்கம் ரஜனா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி ராணி சம்பந்தர் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். திங்கள் முதல் சனி வரை 8 மணியிலிருந்து 8:30 வரை நேர்களின் ஆக்கத்தினூடாக வானிலையில் பலம் பெறுகின்றது நற்சிந்தனை நேரம். இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா, யோகசரி குணராஜா கதைக்கிறேன்.
0: வணக்கம் யோகசரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி, தாருங்கள் உங்கள் நற்சிந்தனையை.
1: வணக்கம் கோரி எல்லோரும் கால வணக்கம் குறிக்கொண்டு தில்லையில் அருளிய கீர்த்தி திருதாவளின் தொடர். அடியோடு பிரமற்கு அளவு அறியாதவன் பரிமாவின் மித பயின்ற வண்ணமும் மீண்டு வாரா வழியருள் புரிபவன் பாண்டி நாடே பழம் பதி ஆகவும் பத்திசை அடியர அடியரே பெறம் பெறத்து உய்பவன் உய்பவன் உத்தரகோசம் அங்கை ஊராகவும் உரை செடுக்கினாலே திருமாலும் நான்முகனும் அடிமுடி திகடி அளந்தறிய அளந்தறிய உண்ணாத பெருமான் தாழ் மனமுடைய அடியார் பொருட்டு குதிரையாகிய விலங்கின் மீது ஏறி வந்த திறமும் வீடு வேற்றிற்குரிய அன்பர் திரும்பி பிறவியில் வாராத வகையை அருள் செய்யும் பெருமான் பாண்டி நாட்டினேயே தமது பழைய திருநாடாகவும் மெய்யன்பு செய்யும் அடியாரை அவர முத்தி பரமுத்திகளில் சேர்ப்பவன் உத்தரகோச மங்கையினர் தமது நகரமாகவும் ஆதி மூர்த்திகற்கு அருள் புரிந்தருளிய தேவதேவன் திருப்பெயராகவும் இருள் கடிந்து அருளிய இன்ப ஊர்தி அருளிய பெருமை அருள்மலையாகவும் எம்பெரும் எப்பெரும் தன்மையும் எவ்வொரு திறமும் அப்பரிசதனால் ஆண்டு கொண்டு அருளி புரை காரணேஸ்வரர்களாகிய முதல்வர்களுக்கு திருவருள் புரிந்து அதிகாரம் நல்கிய மகா தேவன் என்பதை தனது திருநாமமாகவும் அடியார்க்கு ஆவணத்தை நீக்கி பெரிய பேரின்ப வாகனம் அருளிய தனது அருட்பெரும் தன்மையே கருணைமலையாகவும் கொண்டு தும்பகப்பட்டவர்களுடையவும் இத்தகைய பேரின் பேரியல்பையும் பக்குவத்தையும் அறிந்து அவரவர்களுக்கே முறையினால் அவரவருக்கேற்ற முறையினால் அவ்வரை ஆட்கொண்டு அருளியும் மீதி நாளை. நன்றி. நான் மறையோதும் மகத்திய மாண்பட போமலிதே.

கோலச்சடையற்கே உந்தீவர குமரந்தன் தாதைக்கே உந்தீவர நல்ல மலரின் மேல் நான் முகனார்தலை ஒல்லை அறிந்ததென்று உந்தீவர உயிரால் அறிந்ததென்று உந்தீவர தேரை நிறுத்தி மலை எடுத்தான் சிரம் ஈர் ஐந்து மி

0: வர அதற்கு அப்பாலும் காவல் தந்தூந்தி வர ஆதியாய் நடுவுமாகி அளவிலாளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பெரியாருகமாகி பெண்ணுமாயானுமாகி போதியாரிற்கும் இல்லை பொது நடம் போட்டி போட்டி திருச்சித்தம்பலம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா, பொங்கையூர் ராஜா.
1: வணக்கம் பொங்கையூர் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
2: நாங்கள் நலமா இருக்கோம் ராஜா. நப்படிகள்
1: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி தாருங்கள் உங்கள் லட்சியந்திரே.
2: என்னாருடைய சிவனே போற்றி, என்னாண்டவருக்கும் இறைவா போற்றி, முருகப்பெருமான் அருளோடும் ஆசியோடும் அனைத்து உறவுகளும் ஆரோக்கிய வாழ்வாக வாழ வேண்டும் என இறைவன் வேண்டிக் கொண்டு, எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை படைத்து காத்து இதுவரை காலமும் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இறைவனையும் மறக்காமல் வாழ வேண்டும். வாழ்க்கையில் நன்மை தீமை துன்பம் நோய் வரும் இது வந்தாலும் மன வலிமையுடன் மன தைரியத்துடன் இளமையில் தாங்கிக் கொண்டு வாழும் போது முதுமையில் முழுமையாக வாழ வைப்பவரும் இறைவன் தான். ஆரோக்கிய வாழ்வாக வாழ வைப்பவரும் இறைவன் தான். வாழ்க்கையில் அதிகம் கவலைப்படக்கூடாது. நடந்ததை முடித்து முடிந்ததை நினைத்தும் கவலைப்படக்கூடாது. எல்லாமே விதிப்படிதான் நடக்கும். வாழ்க்கை பாடத்தை நம்மை பெற்ற வளர்த்த தாய் தந்தையிடம் கற்றுக்கொண்டால் வேறு எந்த ஆசானிடமும் கற்க தேவையில்லை. தாய் தந்தை முதல் கண்கண்ட தெய்வம். அவர்களின் கடமைகளை செய்ய வேண்டும். தாய் தந்தையை மறந்தும் வாழக்கூடாது. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்து விட்டான், அதன்படிதான் எல்லாமே நடக்கும். நம்மை நாம் மாற்றி அமைக்க முடியாது. அம்மா அப்பா 25 வயது வரைக்கும் வளர்த்து விட்டு இளைஞராக ஆகும் போது அம்மா அப்பா கடமை முடிந்து விட்டது. அதன் பிறகு வாழும் காலம் வரை வாழப்போறது மனைவியோடு தான். அம்மாவும் மனைவியும் மறுபிறவிகள் தான். கணவன் மனைவி இல்லறம் நல்லறமாகவும் இல்லம் ஒரு கோயிலாகவும் ஆக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் தான் எல்லாமே அடங்கி உள்ளது. அமைதி, பொறுமை, புரிந்துணர்வு, ஒற்றுமை, அன்போடும் பண்போடும் கலாச்சாரத்தோடும் வாழும்போது இறைவனே முழுமையாக ஏற்றுக்கொண்டு இறைவனே வழி நடத்தலில் வாழ்க்கை பயணம் தொடர்ந்து செல்லும் புதுமையிலும் இறைவன் ஆரோக்கிய வாழ்வாகவும் வாழ வைப்பார். எல்லாம் அமைவது இறைவன் கொடுத்த வரம். எல்லாமே இறைவன் செய்தான். அன்றுமின்று இறைவன் அனைத்தையும் அறிந்தும் வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறதும் இறைவன் தான். என்னதான் பிரச்சனைகள் துன்பங்கள் வந்தாலும் வாழ்க்கையினும் வரமுறைக்கு வாழும் போது இறைவன் கைவிட மாட்டான். வாழ்க்கை ஒன்று சேர்ந்தோம், இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம், நாளை என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. வாழ்க்கை என்பது ஒரு முறைதான். வாழ்க்கையில் கடைசியில் தனியாகத்தான் போன்றோம் என்பதை உணர்ந்து வருங்காலம் வாழும் காலம் வரை அமைதியாக பொறுமையாக இறை நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் இறைமை கடமைகளை செய்து கொண்டு நம்மால் என்ற தர்மம் புண்ணியமும் செய்து கொண்டு வாடும்போது இறைவன் முழுமையாக வாழ வைப்பான். இறைவன் இறையாசியுடன் வாழ்வோம் நாங்கள். இறைவனிடம் முழுமையாக சரணடைந்து இறைவன் அருளும் ஆசியும் ஆசியோடும் வாழ்வோம், ஆரோக்கிய வாழ்வாகவும் வாழ்வோம். மீண்டும் நல்ல நச்சியோடு வாழ்க்கை அனுபவத்தோடு இறைவன் அனுபவத்தோடு நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி சகோதரம், இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
2: நன்றி, வணக்கம் ராஜா.
1: அவர் பொங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:20 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:20 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் திருமதி பத்மராணி அவர்கள். வணக்கம் பத்மராணி.
3: வணக்கம் ராயா,
1: நலமா இருக்கிறீங்களா?
3: நலமா
1: இருக்கின்றோம். தாருங்கள்.
3: கதிர்காம முருகனின் அருள். எங்கள் வாழ்வில் நடந்த மறக்க முடியாத அனுபவம். எனது தந்தைக்கு 85 வயது இருந்த போதிலும் நல்ல உடல் நலத்துடன் இருந்தார். கதிர்காமம் காட்டு வழி பாதை யாத்திரைக்கு என்னுடன் வர வேண்டுமென்று மிகவும் விரும்பினார். ஆரம்பத்தில் நான் தயங்கினாலும் அவருடைய உறுதியான விருப்பத்தால் அவரையும் அழைத்து சென்றேன். வாகூர வட்ட பகுதியை அடைந்த போது திடீரென அவருக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது. என்ன செய்வது என்று தெரியாமல் மனங்கலங்கிய நான் கதிர்காம முருகனை மனமுருகி வேண்டினேன். உன் சந்நிதியில் என் தந்தையின் கையால் கற்பூரம் ஏற்றி நேர்த்தி கடனை நிறைவேற்றுவேன் என்று வேண்டிக் கொண்டேன். அதிசயமாக சிறிது நேரத்தில் காய்ச்சல் முற்றிலும் குறைந்து அதற்கு முன்பை விட உற்சாகமாக அவர் நடக்க தொடங்கினார். பின்னர் ஒரு மரத்தடியில் நாங்கள் ஓய்வெடுத்து கொண்டிருந்த போது காவி உடை அணிந்த சுமார் 25-26 வயதுடைய ஒரு இளைஞர் எங்கள் அருகில் வந்து அமர்ந்தார். தோளில் ஓம் முருகா என்று எழுதப்பட்ட பை இருந்தது. என் தந்தை, சுவாமி நீங்கள் எந்த இடம் என்று கேட்டார். அவர் புன்னையுடன் சித்தாண்டி ஐயா என்று மட்டும் கூறினார். பின்னர் தனது கையில் இருந்த 100 ரூபாய் நோட்டை என் தந்தையின் கையில் வைத்து, செல்லத்திற்கு கற்பூரம் ஏற்ற வேண்டி இருக்கிறது அல்லவா, இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார். அதன்பின் நான் முன்னால் செல்கின்றேன், நீங்கள் என் பின்னால் வாருங்கள் என்று கூறி நடந்து சென்றேன். சில நொடிகளில் அந்த காட்டுப்பகுதியில் முழுவதும் கற்பூர வாசனை பரவியது. என் மனம் விவரிக்க முடியாத ஒரு ஆனந்தத்தை உணர்ந்தது. ஏதோ ஒரு தெய்வீக சக்தி எங்களுடன் இருந்தது போல தோன்றியது. அவர் யார் என்ற எண்ணத்தில் அவரை பின்தொடர்ந்து ஓடி சென்றேன். ஆனால் கண்ணு கட்டிய தூரம் வரை யாரையும் காணவில்லை. அந்த கணத்தில் இது முருகப்பெருமானின் அருட்காட்சி அல்லவா என்ற உணர்வு என் உள்ளத்தில் எழுந்தது. அவர் எங்கள் நேர்த்திக்கடனை நினைவூட்டியும் அதற்கான பணத்தையும் தந்து மறைந்தார் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த 100 ரூபாயை 100 ரூபாயில் வாங்கிய கற்பூரத்தை என் தந்தையின் கையால் ஏற்றி வழிபட்ட போது அடைந்த ஆனந்தத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. உண்டென்பார்க்கு ஒளியாய் நிற்பார் முருகப்பெருமான் என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கும் நட்பொழுதாக இறைவனையும் வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி பத்மராணி ராஜரெட்னம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் ஏர்மலையிலிருந்து. அவரை தொடர்ந்து காத்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். அவருடைய தொடர்பை இணைத்து கொள்ள முடியவில்லை, அவர் மீண்டும் இணைந்து கொள்ளலாம். அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள். வணக்கம் திருமதி ஜெயா
4: நடேசன்.
1: நலமா இருக்கிறீங்களா?
4: ஆண்டவரின் உரு மாற்றம் பாவம் சூதனை வெற்றின் மொத்த உருவமான சாத்தானின் ஆதிக்கம் அதிகமாக செயலாற்றின் நிலை காண்பின் சூழ்ச்சியில் கவரப்பட்டு மிருகத்தன்மையில் வாழ்ந்து வரும் மனிதன் உருமாற்றப்பட்டு காக்கப்பட வேண்டிய நிலை. இந்த நிலையைத்தான் கடவுள் மனிதனாக அவதரிக்க மனங்கொண்டு முன்வரும் நிலை முதல் பாசல் உணர்த்தப்படுகின்றது. இரத்தன்மையில் மனிதன்மையில் முழுமை பெற்ற இயேசுவின் வழியாக இரத்தந்தை சாத்தானின் சூதனைகளையும் மாய கவர்ச்சியையும் முறியடித்து பழைய அருள்நிலை உருமாற்றம் இருந்தார். இதில் முழு வெற்றியடைய நமது சார்பில் நாமும் தந்தைக்கு முழு ஒத்துழைப்பு நல்குதல் அவசியம். தற்பொழுது தாங்கள் பாவிகள் என்பதை ஏற்றுக்கொள்வதை விட தாங்கள் நீதிமான்கள் என்று பிரயோஜனப்படுத்திக் கொள்வதால்தான் அதிகம். அகந்தை ஆணவம் கொள்கை திணிப்பு வெற்றி விட்டுவிட்டு மன கட்டுப்பாடு நெருக்கமான வாய் வழியாக நுழைவு விட்டதால் இப்பொழுதுதான் இறைவனுக்கு ஏற்றிய வாழ்வாக அமைய முடியும். உயிர்ப்பின் மகிமையின் சுவையான இயேசு நிருமாற்ற நிகழ்வில் பங்கு வர பாய்க்கம் பெற்ற இயேசு நெருங்கிய நண்பர்களோடு நாமும் மூவரு கடவுளன் உறவு கொண்டிருந்தால் நாம் சோதனைகள் முழுவீச்சு காண முடியும். நன்மை செய்வ வாய்ப்பு கிடைக்கும் போது அதையும் தவற விடாமல் பயன்படுத்தி தீயாவிய திறத்தை திறத்தி அடிப்போக வேண்டும். நல்ல எண்ணங்கள் புதிய உற்சாகத்தை புது சக்தியை ஆவியின் திறவுகள் பெற்றுக் கொள்வோம். தந்தை நிருமாற்றம் பணியில் ஒத்துழைப்பு கொடுத்து நாங்களும் வாழ்ந்து அவர்களை ஆசீர்வதித்து வாழ்வோமாக. நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி ஜியா நடேசன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம். வணக்கம் ஷன், நலமா இருக்கீங்களா? நன்றி, தாருங்கள் உங்கள் நன்றி.
5: வணக்கம். ஸ்ரீ குரவே நமக எல்லாமல்ல சத்தியகாரி பகவான் தெய்வீகள் நமதம் வியாழக்கிழமை கல்வி குறித்த நமது அணுமுறை என்னவாக இருக்க வேண்டும்? அந்த புரிதலில் சேர்ந்த ஒரு மாணவர் மற்றும் ஆசிரியரின் உண்மையான கடமையை எவ்வாறு வெளியேற்கலாம் என்பதை பகவான் தெளிவாக சுட்டிக்காட்டி விளக்குகிறார். கல்வி செயல்முறையானது ஒரு தனிநபரை மகிழ்ச்சியான மற்றும் பயனுள்ள நபராக மாற்ற வேண்டும். அது மட்டுமின்றி அவர் சார்ந்திருக்கும் தேசத்தின் முன்னேற்றத்தை முன்னெடுத்துச் செல்ல திறனும் விருப்பம் கொண்ட ஒரு சிறந்த குடிமகனாகவும் அவரை உருவாக்க வேண்டும். பட்டதாரிகள் தங்களில் வேலைகளுக்கு நாடு முழுவதும் சுற்றி திரியும் வரும் பாத்திரங்களாக மட்டுமே பயன்படும் பட்டங்களை வழங்குவதில் அது தற்போது செலுத்தும் முக்கியத்துவத்தை கைவிடுவன். நின்று கடமை மற்றும் ஒவ்வொரு குழுவிற்கும் உரிய கடமைகளை செய்வதற்கான பொறுப்பு ஆகியவற்றை பற்றி நாம் அதிகம் சொல்லிப்படுகிறோம். இவையெல்லாம் நல்லது. ஆனால் அந்த வார்த்தைகளின் உட்பொருள் சரியாக புரிந்து கொள்ளப்படவில்லை. கல்லூரி அல்லது பள்ளிக்கு செல்லும்போது நேரம் தவறாமல் இருப்பது விரிவுரைகள் மற்றும் புற கல்வி பயிற்சிகளின் போது கவனமாக இருப்பது மட்டுமே எனது கடமை என்று மாணவன் நினைக்கிறான். ஆசிரியரும் கூட நிர்ணயிக்கப்பட்ட நேரங்களில் வருகிறது தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செய்து முடித்தவுடன் தங்கள் கடமை முடிந்துவிட்டதாக கருத வந்தனர். இந்த தவறான கருத்து கைவிடப்பட வேண்டும். தனி நபரின் இதயத்திலும் சமூகத்திலும் சாந்தியை அமைதியை நிலைநாட்டுவதற்கும் மனித குலத்தின் பொது நிலத்திற்கும் பொது நன்மைக்கும் வழிவகுக்கும் ஒரு சாதனமாக ஆன்மீக ஒழுக்கமாக கல்வி வரவேற்கப்பட வேண்டும். கல்வி என்பது ஒரு ஆன்மீக முயற்சி. அதற்கு சரஸ்வதி தேவி தலைமை தாங்குவார். ஒவ்வொரு உயிரிலும் இறைவனை உணரும் அளவுக்கு உங்கள் அன்பை விரிவுபடுத்துங்கள். இதுவே வித்யாவின் அதாவது கல்வியின் இலக்கு நோக்கம் மற்றும் நிறைவாகும். அந்த பகவான் உரையில் கூறுவதால் இந்த கூறிக்கொண்டு மற்றமாதிரி சந்திக்கிறேன். உங்கள் அன்புடன் நேசிக்கும்
1: நன்றி சண்முகநாதன். இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் சண்முகநாதன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புரோ வணக்கம். நன்றி தாருங்கள்.
6: ரொம்ப நன்றி ராஜாண்ணா. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு நாளத்திலிருந்து கூடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அன்பான அனைத்து உறவு அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சுகநலங்களையும் விசாரித்தபடி நமது அன்பான ராஜாண்ணா குடும்பம் உட்பட அனைத்து குடும்பங்கள் உறவுகளுக்கு எல்லோருக்கும் சர்வ வல்லவருடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் சொல்லி நாமத்தில் எவ்வளவு எடுத்துக்கொண்டு ராஜாண்ணா பரிசுத்த வேதாமத்தில் இருந்து புதிய ஏற்பாட்டில் புனித லூக்காடு சுவிசேஷம் 16 அதிகாரம் இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து 10 முடியே கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். பின்னும் இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி பெரும் பணம் படைத்த மனுஷனாகிய ஒருவனுக்கு ஒரு கணக்கு பார்க்கிறவன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய சொத்துக்களை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து உன்னை குறித்து நான் இப்பொழுது கேள்விப்படுகிறது என்ன? உன் கணக்கு பார்க்கிற கணக்கை ஒப்புவி, இனி நீ கணக்கு பார்க்கிறவா இருக்கக்கூடாது என்றான். அப்பொழுது கணக்கு

0: ஒவ்வொருவனாக வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன், 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது கணக்கு பார்க்கிறவன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாய் எழுது என்றான். பின்பு அவன் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன், 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். அநீதியுள்ள கணக்கு பார்க்கிறவன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக் கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிறோம். இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாயிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாயிருக்கிறான். கத்தராமட்டியாட்டி என்று வாசுபதி எடுத்து வராஜா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
0: நன்றி அண்ணா.
1: அவர் பாலன் அவர்கள் இணைந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார். இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பிட்ட அத்தனை அன்பு நேயர்களுக்கும் எனது இதயபூர்வ நன்றிகள். தொடர்ந்து வானொலியில் மலர்கின்றது இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி? 12 ராசிகளுக்கான பலாபலன்களோடு தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். இன்று இன்று 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் மாதத்துக்கு உரியது இன்றைய ராசி பலன்.

மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும், சில பேருக்கு ஏமாற்றமாக கூட இருக்கும். என்ன சார் சொல்ல வரீங்க? எஸ், நம்ம வந்து டைம் நல்லா இருந்தது, தசா புத்தி ஜாதகத்தில் டைம் நல்லா இருந்தது, சின்ன மாற்றம் கூட ஒரு பெரிய லிஃப்டை கொடுத்துரும். அது டைம் சரியில்லை, பெரிய மாற்றம் கூட அப்படியே நம்மளுக்கு ஏமாற்றமாக அமையும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் மாற்றமாக தடுமாற்றமாங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட சொந்த ஜாதகத்தை பொறுத்து அளவுக்கு அது மாறுது. டீச்சராக இருந்துட்டுருக்கோம், ஸ்கூலில் எஜுகேஷன் சம்மந்தமான ஃபீல்டில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஸ்கூல் காலேஜ் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, ரியல் எஸ்டேட் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி சினிமா சம்மந்தமான துறைகளில் இருந்துருக்கிறது, டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்துருக்கிறவங்க, ஹோம் ப்ராடக்ட்ஸ்லாம் விற்பனை பண்ணிருக்கோம், உணவு சம்மந்தமான துறை ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. அதே மாதிரி காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்திருக்க, கரஸ்பாண்டண்ட்டாக இருந்திருக்கோம், பிரின்ஸிபலாக இருந்திருக்காங்க, ஒரு கம்பெனியோடைய எம்டியாக இருந்தால் டேரக்டராக இருந்துருக்கவங்க அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்குது. டெலிகாம் சம்மந்தமான பிஸ்னஸ், ஐடி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்சிங்காக இருந்தாலும் ஜெயிச்சு வந்துடுவீங்க. ரிஷபராசி நண்பர்களுக்கு விடாத உழைப்பு எப்பவுமே ஒரு தனித்துவம் வாய்ந்தது, உங்களுக்கு ஒரு பெரிய உதவி தரக்கூடியதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிச்சயமாக மிகப்பெரிய உதவிகள் செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. பிறருக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்களில் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும், ஏன்னா நம்ம ஒரு காரியத்தை எடுத்து பண்ணுறோம், இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம், நமக்கு என்ன சாதகம், நம்ம டைம் வேஸ்ட் ஆகிறதா, ஏன்னா ஏற்கனவே பட்ட அனுபவம் தான் அது ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும், ரகசியத்தை ரகசியமே வச்சுக்கணும். ஒரு காரியம் நடக்கிற வரைக்கும் ஆட்டி சொல்கிறதை தவிர்த்து கொள்வது நல்லது. இவன் நல்லவா அவன் நல்லவா, இன்றைக்கி நல்லவாளாக இருப்பா, நாளைக்கு உங்ககிட்ட விரோதமாக இருந்துட்டான்னா வெளியில் போய் உங்களை பற்றி தப்பாக பேசுவோம். அதனால் எப்போவுமே சில விஷயங்களை மறைமுகமாக டீல் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி நேர்களே, சில பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு வெற்றி பெறும், சில நேரங்களில் மனசு தோணும் இது வேண்டாம் அப்படின்னு தோணும், அது அப்படியே நடக்கும். மனசு தோணும் சில விஷயம் இதை எக்ஸிக்யூட் பண்ணு, அது அப்படியே செய்யல. சில விஷயங்களில் யோசிப்போம் நான் அப்படின்னு யோசிச்சு

0: கொஞ்சம் நிதானமாக கடைபிடிக்கணும்னு அர்த்தம். எனக்கு என்னமோ ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, ஜெய தைரியமாக இறங்க சக்ஸஸ் ஆகும். இன்வெஸ்டிங் அதே மாதிரி புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, அந்த பிஸ்னஸை பற்றி தெரியாமல் எந்த விஷயத்தையும் ஆரம்பிக்காதீங்க. அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் இது ஒரு பெரிய அனுபவ பாடமாக இருந்துட்டுருக்கும். பாஸ்ட்டில் நடந்தது இப்போ நடக்கக்கூடிய ப்ரெசண்ட்டில் கெட்ட அனுபவமாக இருந்தால் இப்போ கடைபிடிக்கக்கூடாது, எதிர்காலத்தை வரவும் கூடாது. ரொம்ப பாசிட்டிவாக இருந்ததுன்னா அதை எப்படி நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும், இனிமேல் எப்படி அதை செயல்படுத்தணும், அது எதிர்காலத்தையும் பிரதிபலிக்கணும். இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மற்றவங்க முன்னாடி அம்மா அப்பாவை பற்றி பேசுகிறது, அதே சமயத்தில் தங்கச்சியை பற்றி பேசுகிறது, அண்ணாவை பற்றி பேசுகிறது ரொம்ப இலக்காரமாக போகும் மற்றவங்களுக்கு. அதனால் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஃபேமிலியில் மற்ற நபர்களுக்கு முன்னாடி பெற்றவர்களையும் மற்றவர்களை பற்றி பேசுகிறதை தவிர்த்து கொள்வது. கோபம் இருக்க தான் செய்யும், தனியாக கூப்பிட்டு பேசுறது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு கடகத்துக்கு இன்றைய கிரக நிலை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சாதகமாக இருக்குது. நிறைய நல்ல பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சில பிரச்சனைகள்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும், சில விஷயங்கள்லாம் இந்த நபர் இப்படி தான், இந்த நபர் இப்படி தான், இந்த நபர் இப்படி தான், இந்த நபர் இப்படி தான், இந்த நபர்கிட்ட இப்படி இருந்தால் தான் நம்ம சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா இந்த உலகத்தில் வாழ்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஈஸின்னு சொல்லலாம். இதையும் தாண்டி நமக்கு ஒரு கோபம் வரும், அதையும் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுட்டோம்னா நம்மளை மாதிரி ஒரு ஞானி வேறு யாரும் கிடையாது. அது உங்ககிட்ட இருந்ததுன்னா இன்றைக்கி தினம் இல்லை எந்த தினமுமே நீங்கள் அழகாக மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியும். ஃபிசிக்கல் அதே சமயத்தில் மென்டல் இந்த ரெண்டு விஷயத்துக்கும் ஸ்ட்ராங் இருந்துட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு துணை நிற்கும் அற்புதமான வழிபாடு. சிம்ம ராசி நண்பர்களுக்கு மனசில் நினச்சி நடக்கும், நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பண விஷயங்கள் ஒன்றில் இழந்து இன்னொன்று சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய பேச்சு, உங்களுடைய மார்க்கெட்டிங், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய பிரெயின், உங்களுடைய செயல்பாடு எல்லாம் ஒன்று சேர்ந்து செயல்பட்டீங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் இருக்கும். சின்ன சின்ன சின்ன சின்ன ப்ராப்ளம் யாருக்கு கிடையாது, எல்லாத்துக்குமே இருக்கும். பட் யூ வில் மேனேஜ் இட், அதை அழகாக மேனேஜ் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி செயல்பட்டீங்கன்னா மிகப்பெரிய பலன்கள். பட்ட இடத்துலே படுதுன்னு சொல்லுவாங்களே, அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. இந்த நேரத்தில் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான, அதேமாதிரி கார்மெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். சிம்மராசி அன்பர்கள் பல பேர்த்தோட நட்சத்திரமாக இருந்துருப்பீங்க, பல பேர்த்தோடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, பைரவர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு சின்ன சின்ன இதில் அப்பாப்பா எனக்கு இப்போ தான் மைண்டே தெளிவாக இருக்குது, ஏன்னா பல நேரங்களில் எனக்கு போட்டு உலுக்கி மனசை போட்டு அப்படியே போட்டு தடுமாற்றங்குது, இப்போ தான் கொஞ்சம் தெளிவாக இருக்குங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் தெளிவாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பலருக்கு என்ன நான் என்ன முயற்சி பண்ணுன்னு தெரியாது, பட் நான் என்னோடய காரியத்தில் நான் கண்ணாக இருப்பேங்கிறதுல செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, மளிகை கடை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்தின்னு இருக்கிறவங்க, பல்பொருள் அங்காடி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான பிரயாணம் பண்ணணும்னு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கேமரா சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க, மீடியா சம்மந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு, பேச்சு சம்மந்தமான துறைகள், கவுன்சிலிங் சம்மந்தமான துறைகளாக இருந்துருக்கவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். டாக்டராக இருந்துருக்கவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். நாலஞ்சு நாள் அந்த தடைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அது மீனாட்சி அம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு எண்ணற்ற பல விஷயங்கள் நமக்கு வேலை அப்படியே சேர்ந்து வச்சுருவேன், டென்ஷன் ஆகும் ஒரே, ஐயோ கொஞ்சம் தனியாக விடுறீங்களா, அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் தியானம் பண்ணி அதுக்கப்புறம் உட்காந்து நீங்கள் மியூசிக் கேட்க முடியுமா இல்லை சினிமா பார்க்க பிடிக்குமா, உங்களுக்கு எது மன திருப்தி கொடுக்குறதோ அதை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா டென்ஷன் ஆகாது. இல்லைன்னா எனக்கு ஒத்த தலைவலி வருது, கண் சம்மந்தமான உபாதை, நான் என்ன சொல்கிறேன் புரியறதா, ஏன் என்னை பற்றி குற்றம் சொல்கிறீங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன சின்ன சின்ன விஷயங்கள் இன்றைய தினத்தில் வரலாம். உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் உங்களுக்கு கொடுக்கறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நான் பண்ணுற மாதிரி என்னுடைய வேலை ஆட்கள் செய்யக்கூடிய விஷயம் எனக்கு பர்ஃபெக்டாக 100% வரும், எப்படி வரும் சி? உங்களுடைய முயற்சி வேறு, உங்களுடைய வேகம் வேறு, உங்களுடைய புரிதல் வேறு, உங்களுடைய எஜுகேஷன் வேறு, உங்களுடைய செயல்பாடு வேறு, உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்தாப்பில் இவா எப்படி இருக்கணும், அவள் அப்படி இருக்கணும், ஃபேமிலியில் எப்படி இருக்கணும், கண்டிப்பாக இருக்கா டிஃப்ரென்ஸாக தான் இருந்துட்டுருக்கும். அதுக்கு தகுந்தாப்பில் நம்மளை நம்ம மேனேஜ் பண்ணி சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி போயின்ட்டுருக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நரசிம்மர் வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பல பேர் பல விதத்தில் உங்களை வச்சு சொன்னாலும் கண்டுக்க மாட்டேங்க. ஏன்னா பார்த்து ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. முந்திலாம் மன கஷ்டப்பட்டு ஒரு காரியம் நடக்கலை சார். நான் வேதனைப்பட்டு கடைசியில் கண்ணில் இருக்கிற தண்ணி எல்லாம் கரைஞ்சி போயிருப்பேன். எதனா எனக்கு சொன்னேன் கூட எனக்கு கண்ணில் தண்ணியே வராது. ஏன்னா அனுபவப்பட்டுவிட்டேன் நான். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அனுபவப்பட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அதை பார்த்து ப்ராக்டிஸ் ஆகிடுச்சா இன்றைக்கி அனுபவப்பட்டதில் ஏற்கனவே பட்ட அனுபவங்கள் இன்றைக்கி துணையாக நிற்கும். ஒருத்தர் பேச வரலாம் உடனே ஒரு கணி போடுவீங்க, எதுக்காக இவங்க பேசுகிறாங்க, இவங்க என்ன என்ன, இவங்களுடைய பார்வை என்ன, இவங்களுடைய முயற்சி என்ன, இவங்க என்ன தான் சொல்ல வராங்க, அப்படி டக்குன்னு அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்துகிட்டு இருப்பீங்க. எப்படி சார் இதெல்லாம் உங்களுக்கு, வேறு ஒன்றும் இல்லை சார், இதெல்லாம் பட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி சில விஷயம், சோப்பு பவுடர் அதே சமயம் அலங்கார பொருட்கள் சம்பந்தமான கம்பெனி நடத்திட்டு இருக்கவங்க, மேனுஃபேக்சர் நடத்திட்டு இருக்க, விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலம் தேடி வரும். தனுசு ராசி நண்பர்களுக்கு, தனுசு ராசிக்கு இன்றைய தினத்தில் கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக அமையும். இன்றைக்கி எங்கேனும் ஒரு சில காரியங்கள் எடுத்து செயல்படுத்துறது நல்லாயிருக்கும். இருப்பினும் சாயந்தரத்துக்கு மேலே ஒரு சில விஷயங்களில் கவனமாக எடுத்து நடத்தணும். நம்ம ஏதாவது சொல்லப்போ அது பின்னாடி நாலஞ்சு நாளுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு வந்துடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக செயல்படுத்துது. கண்ணாடியை கவனமாக வச்சுக்கணும், பிளேடு கவனமாக வச்சுக்கணும், கத்தி கவனமாக வச்சுக்கணும். இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கூர்மை இருக்கும்போது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோமோ இன்னொரு நாலஞ்சு நாளாக அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கிறதும் நல்ல பலன்களை கொடுக்கும். நண்பர்கள் ஒரு செய்தி நம்ம காதுக்கு வந்துடுது, நம்ம அதை ரகசியமும் மற்றவங்கள்ட்ட சொல்லி ரகசியம் திருப்பி நம்மகிட்டே அது ரகசியம் வந்துடும். அதனால் அதில் கவனம் என்பது தேவை. பத்திரிகையாளராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஜேர்னலிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க, மீடியா துறையில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயம் என்டர்டெயின் சம்பந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்க, எஜுகேஷன் சம்பந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா குருவாயிருப்பர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு நம்ம எடுத்த முயற்சிகள்லாம் பல விதத்தில் தோல்விகள் வந்திருக்கு, இனிமேல் அது நடக்கக்கூடாது. வெற்றிகளை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்குண்டான முயற்சி எடுப்பீங்க, நிச்சயம் உங்களுக்கு சாதகமாக வரும். ஃபர்னிச்சர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா சில ஷோரூம்ஸில் வச்சுருவாங்க, வீட்டினுடைய அலங்கார பொருட்கள்லாம் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அனுகூலம் தரக்கூடியதாக ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கோம், ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம், கிளினிக் வச்சுட்டு இருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணுங்க, கார்மெண்ட் சம்மந்தமான எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி மில்லெல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில விஷயம் நான் பல ஐடியாஸ்லாம் எனக்கு கிடைக்கிது, எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பணம் இருந்தால் போதும் சார்னு சொன்னவங்களுக்கு பண வரவுகள் கூடி வரும். அதுக்குண்டான இன்வெஸ்டர்ஸ் ரெடி பண்ணிட்டுனா ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்லாம் உங்களுக்கு கை கூடி வரும். ஒரு பெரிய ஆண்டர்பிரினராக ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. எதையும் அவசரப்படாது கூடாது, பிறர் கூட கம்பேர் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. கும்பராசி நேயர்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் நம்ம எப்போவுமே நமக்கு தோணும், ஆனால் வெளியே சொன்னால் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். அப்போது இறைவன் தான் துணைன்னு சொல்லலாம். ஏன்னா இது பேசினாலே பிரச்சனை, அதை எப்படி பேசாமல் இருக்க முடியும். அதனால் இறைவன்கிட்ட தான் அதை பற்றி சொல்லணும். நான் ஒரு இது பார்த்துருந்தேன், காசி விஸ்வநாதன் சொல்லிட்டு இன்ஸ்டாவில் பார்க்கும்போது ஒருத்தர் உட்காந்து அப்படி சிவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், கீழே போட்டிருக்க வேறு யார்கிட்ட என்னுடைய குறைகளை சொல்ல முடியும்னு சொல்லி. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா மனதார நம்ம மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை இறைவன்கிட்ட அப்படியே அர்ப்பணித்து பேசக்கூடிய அற்புதமான நாள். மற்றவர்களை பற்றி பேசாதீங்க, காசிப் சொல்லாதீங்க, ஃபோனில் பேசும்போது கவனம் என்பது தேவை. பிற பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து கேட்காதீங்க, யதார்த்தமாக விடுங்க. சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப டென்ஷன் ஆகிறதை தவிர்த்து கொள்வது நல்லது. சிலதெல்லாம் அவங்களுக்கு புரியல, விட்டு கொடுக்கும், விட்டு கொடுத்து போகிறதுல தப்பு கிடையாது. அதே சமயத்தில் நிதானமாக செயல்பட்டு லிசனிங் ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. உங்களையே குறை சொன்னால் கூட அது பெருசாக எடுத்துக்காதீங்க. கும்பராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப சாதகமான தினம். ஒரு விஷயத்தில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா போராடி தான் ஆகணும். ஒரு விஷயத்தில் நம்ம ஜெயிக்கணும்னா தேடி போய் தான் ஆகணும். ஒரு விஷயத்தில் நம்ம ஜெயிக்கணும்னா உழைப்பு இருந்து தான் ஆகணும். ஒரு விஷயத்தில் நம்ம ஜெயிக்கணும்னா அதில் எப்பேற்பட்டால் ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணி தான் ஆகணும். அது ஒரு வெறி, அது ஒரு பெரிய தபம், அது ஒரு பெரிய அர்ப்பணிப்பு. இதெல்லாம் இருந்தால் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு. அந்த மாதிரி இன்றைக்கி கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த நாளை பயன்படுத்தலைன்னா எப்படி, அந்த மாதிரி இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. உடம்பு உபாதை இருக்குது, அது இருக்குது, இந்த இருக்குது, பல விதமான பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தான் இருக்கும். பட் யூ வாண்ட் டு சக்ஸஸ் இன் தட், அதில் வந்து சக்ஸஸ் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணணும், முயற்சி தான் பண்ணணும், விடாமுயற்சி தான் பண்ணணும். லைப்ரரி நடத்திட்டு இருக்கோம், ஸ்கூல் காலேஜ் நடத்திட்டு இருக்கோம், அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமானது. சில பிரச்சனைகள்லாம் பார்த்து ஹேண்டில் பண்ணி பல விஷயங்களை ஃபெடப்பாய் திருப்பியும் பா என்னடா அது லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஓடி ஓடி ஓடி ஒரு சில விஷயத்தை நீங்கள் வந்து முயற்சி பண்ணி உங்களே நீங்கள் மீட்டு வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நல்லவர்களது நட்பு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பதுடல் அப்படின்னு சொன்னால் குருவாயூரப்பர் வழிபாடு, திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு. மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகன்.
1: அன்பு உறவுகள், இதுவரை 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள். தொடர்ந்து வானலையில் மலர்கின்றது.

0: பேசுவோர் வாழ்த்தலாம். இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி அன்பு நேயர்களுக்கும் நமது இடி நிறைந்த பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்களை, மங்களகரமான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த நிகழ்வுகளை எமது வானொலிக்கு எடுத்து வர நீங்கள் ஆசைப்பட்டால் அன்பர்களை உங்கள் பெயர்கள் உங்கள் அனுசரணையோடு வானொலியில் விளம்பர அழைக்க வேண்டிய தொலைபேசி அலுவலக தொலைபேசி இலக்கம் 0031 3842 37 37 3341 47 16 75 என்ற தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள். இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் பத்மராணி, நலமா இருக்கீங்களா? காலையில எத்தனை மணிக்கு எழும்புவீங்க? காலையில எத்தனை மணிக்கு எழும்புவீங்க?
1: முதுகெலும்பான ஸ்ரீ ஸ்கந்தராஜா புவி ராணி தம்பதிகளின் செல்வ புதல்வி ஸ்ரீ சங்கரி மற்றும் அது குணநாயகி வசதியின் பேத்தி அஸ்மிதா சதீஷ் இதுவரும் தங்கள் பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். சகல சௌபாக்கியங்களும் பெற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு என்றென்றும் சகல வளங்களும் பெற்று வாழ வாழ்த்துகிறேன். நன்றி. வணக்கம்.
0: நன்றி. தகவலை அறிய தந்த உங்களுக்கு நன்றிகள். இன்று ஸ்ரீசங்கரி ஸ்ரீஸ்கந்தராஜா மற்றும் அஸ்மிதா அவர்கள் ஜோ குணநாயகி அவர்களுடைய அன்பு பேட்டி அஸ்மிதா அவர்களும் இன்று இருவரும் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். அவர்கள் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக பல ஆண்டு காலம் தேக ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வங்களும் பெற்று வாழ்க வாழ்க என வாழ்த்தி மகிழ்கின்றோம். இந்த வேளையில் வாழ்த்துவதற்காக வைபரூடாக ரஜினி நாகேந்திரத்துக்கு முதல் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். மதனா
1: வசிக்கும் எனக்கும் பேட்டிதா அஸ்மிதா செல்வி அஸ்மிதா பிரதீஷ் இருவருக்கும் உங்கள் குடும்ப சார்பான இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர்கள் என்றும் நலமாக ஆரோக்கியத்தோட இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி விட வருகிறேன். நன்றி. வணக்கம்.
0: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மங்கள் இதே நிறைந்த நன்றிகள்.
1: நன்றி. வணக்கம்.
0: அவர் வதனா தயாளன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். வதனாவை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கின்ற ரஜினி நாகேந்திரம் அவர்கள். வணக்கம் ரஜினி.
2: வணக்கம் ராஜா அண்ணன்.
0: நலமா இருக்கிறீங்களா ரஜினி?
2: ஓம், நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ஸ்ரீசங்கரி ஸ்ரீஸ்கந்த ராஜா அவர்களுக்கும் அஸ்மிதா பிரதீஷ் அவர்களுக்கும் உங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்து விட வருகிறேன். நன்றி. வணக்கம்.
0: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கள் அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் திருமதி புஷ்பதி அம்மா அவர்கள். வணக்கம் புஷ்பதி.
3: இனிய கால வணக்கம். இங்க நண்பான ராஜா அண்ணா ஊரியாடுவது மகிழ்ச்சி.
0: நலமா இருக்கீங்களா?
3: வேண்டிக் கொண்டு ஓம் நலமா இருக்கிறேன் அண்ணா. நன்றி. கடவுளோட இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் செல்வி ஸ்ரீசங்கரி மற்றும் செல்வி அஸ்மிதா இருவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள். இவர்கள் இருவரும் நீண்டாய் குறை செல்வம் பட்ட ஐஸ்வர்யம் சகல சௌபாக்கியங்களோடு 16 பெற்று பெருவாழ் வாழ்ந்து சீரோடு சிறப்போடு செல்வாக்காய் வாழ வேண்டும் என்று மனமாக வாழ்த்துகிறேன். என் குல தெய்வமாகிய நல்லூர் முருகன் அருளாசி வேண்டி வாழ்த்துகிறேன். வாழ வளமுடன் வாழ தல்லாண்டு. நன்றி. வணக்கம் அண்ணா.
0: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மங்கள் இதே நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் பாமா, நலமா இருக்கீங்களா? எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி.
4: நன்றி. இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் செல்வி ஸ்ரீ சங்கரி ஸ்ரீஸ்கந்தராஜா எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக என்றும் வாழ்வன் ஒன்று வாழ்த்தி கொண்டு அத்திறன் அஸ்மிதா அஸ்மிதா அவர்களும் எல்லா செல்வங்களோடு சீர்திறப்பாக சந்தோஷமாக வாழ்வன் ஒன்று வாழ்த்தி கொண்டு விட வருவோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு. மங்கள் இதே நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
5: வணக்கம் ராஜா.
0: புங்கையூர் ராஜா, நலமா இருக்கீங்களா?
5: நாங்களும்
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி காரங்கள்.
5: இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அஸ்மிதா செல்வங்களுக்கு செல்வங்களுக்கும் தகவலாசிரியம் பெற்று நாட்டுக்கும் வீட்டுக்கும் தந்த தாய்க்கு நல்ல பிள்ளையாக கல்வியிலும் சிறந்து விளங்கி பல பட்டங்கள் பெற்று முருகன் திருவள்ள பாலித்து ஆரோக்கிய வாழ்வாக பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க வினை எனது குடும்ப சார் வாழ்த்தி கொள்றோம். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
5: நன்றி, வணக்கம்.
0: அவர் சகோதரர் பங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டார். வைபரோடாக இணைந்திருக்கிறார் வதனி அவர்கள். வணக்கம் வதனி.
6: வணக்கம் அண்ணா. வணக்கம்.
0: நலமா இருக்கீங்களா?
6: நலமாகவே இருக்கிறோம். அப்படியே என்றென்றும் நீங்களும் நலமாக இருக்க எல்லாம் வெள்ள இறைவனை வேண்டி வணங்கி இன்று பிறந்த நாளை காணும் ஸ்ரீ சங்கரி ஸ்ரீ ஸ்கந்த ராஜா அவர்களும் அஸ்மிதா பிரதீப் இந்த இரண்டு பேருக்கும் எங்கள் குடும்பம் சார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த இரு செல்ல குட்டிகளும் இன்று போல் என்றென்றும் மன அமைதியோடு ஆரோக்கியமாக சகல சௌபாக்கியங்களோடு எல்லாம் கிடைக்க பெற்று நூறாண்டு காலம் வாழ்க வாழ்க என எங்கள் குடும்பம் சார்பாக வாழ்த்தி விடைபெறுகிறேன். நான் நன்றி, வணக்கம்.
0: நன்றி, இணைந்து கொண்டு வாழ்த்திய உங்கள் வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள். வணக்கம் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள்.
7: வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா?
7: நலமா இருக்கிறேன். நீங்களும் குடும்பம் எல்லோரும் நலமா இருக்கிறவரை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த பிறந்த நாளை கொண்டாடும் ஸ்ரீ சங்கரி ராணி தம்பதியின் புத்திரி ஸ்ரீ சங்கரிக்கே நியங்கடைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவருடைய வருங்காலம் சிறப்பாக அமையறை ஆசையுடன் வாழ்த்தி கொண்டு குணநாயகன் வீத்தியார் ரத்னிகாவும் அவருடைய சிறப்பு அன்பாளுடன் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றேன்.
0: நன்றி அம்மா, உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கு மங்கள் இதே நிறைந்த நன்றிகள். அவர் திருமதி ஜியா நடேசன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து மகேந்திரன் அவர்கள் வைபரோடாக இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற பாடகர் மகேந்திரன், நலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நலமா இருக்கிறோம். நன்றி.
8: இன்று பிறந்த நாளை கொண்டாடும் அஸ்மிதா பிரதீப் இருவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். அவர்கள் நீண்ட காலம் சிறப்பாக வாழ வேண்டும் என்றும் வாழ்த்துகிறேன். நன்றி.
0: நன்றி சகோதரம், உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு அவருடைய தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
9: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் குணா. நலமா?
9: ஓம் நலமை.
0: வாழ்த்துக்கள்.
9: நன்றி, நன்றி. இன்று எனது பேத்தி சுவிஸ் பாசலில் பன்னெண்டாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டுகிறார் செல்வி அஸ்மிதா பிரதீஷ். அவருக்கும் எனது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நல்லா படித்து பட்டங்கள் விளைவித்து அம்மா அப்பாவுக்கு சிறந்த பிள்ளையாக வாழ வேண்டும் என்று அவர் வாழ்த்திக்கொண்டு. அடுத்தது செல்வி ஸ்ரீ சங்கரி ஸ்ரீ ஸ்கந்தராஜா அவருக்கும் நல்ல அவன் நல்ல நோய் நொடி இன்றி நலமாக வளமாக அம்மா அப்பாவுக்கும் நல்ல பிள்ளையாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி, இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்திய உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றிகள்.
9: நன்றி, வணக்கம்.
0: அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் திருமதி யோகேஸ்வரி. அப்படி தெரியும் நீங்களா? நண்டு சொல்லுங்க.
10: ராஜாவின் செல்வி ஸ்ரீ சங்கரிக்கு உங்கள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மற்றது என்ன அன்பு நேர் பசுமதி குணநாயகியும் இந்த பேத்தி அஸ்மினி பிரதீஷ்
0: அஸ்மிதா அஸ்மிதா அஸ்மிதா
10: குணநாயகி வந்து அடிப்பாளர்
0: உங்களுக்கு அடிக்கிறேன். வயதுக்கு மூத்த நீங்களே கை வைக்கிறேன் உங்களை.
10: அது டெலிவராளி அடிச்சு
0: போடுவாள். அஸ்மிதா,
10: அப்ப அஸ்மிதா பிரதீசுக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர்கள் இருவரும் நலமாக வளமாக ஆரோக்கியமாகவும் வாழ்க வாழ்கின்ற வாழ்த்து கொடு விட விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி அம்மா, உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தவும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், மிக மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி.

0: உழைத்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இந்த நிகழ்ச்சியில் வந்து வாழ்த்திய அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வானொலியில் வலம் பெறுகின்றது முதன்மை செய்திகள்.
1: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர். சாசல் கார்ஷரா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். 2025 ஆண்டு உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவான மாணவர்களை பதிவு செய்யும் நடவடிக்கைகள் இன்று முதல் ஆகஸ்ட் 14 தேதி வரை இடம்பெறும் என்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான உதய கம்பன்பில, விமல் வீரவன்ச, அசங்க நவரட்ன, தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் ஏவீர, சுகீஸ்வர பண்டாரா மற்றும் மகிந்த பதரண ஆகியோர் ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் வெளியிட்டதாக கூறப்படுகின்ற கருத்துக்கள் தொடர்பாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன நேற்று திறந்த நீதிமன்றத்தில் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழி அகழ்வின் நிர்வாக ரீதியான செயல்பாடுகளை ஆராய்வதற்கான விசேட திறந்த நீதிமன்ற அமர்வு யாழ்ப்பாண நீதவான் லெனின்குமார் முன்னிலையில் நேற்று சித்துப்பாத்தி மயான வளாகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. குருக்கள் மடம் சந்தேகத்துக்கிடமான மனித புதகுழி தொடர்பான வழக்கு விசாரணை எதிர்வரும் 24 தேதிக்கு தமிழையிடப்பட்டிருக்கிறது. வெலிக்கடை சிறைச்சாலையில் உயிரிழந்த குட்டிமணி மற்றும் தங்கத்துறை ஆகியோருக்கு வல்வெட்டித்துறையில் சிலை அமைப்பதை தடுக்கும் வகையில் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்திருந்த தற்காலிக தடை உத்தரவு நேற்று நீக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நீண்ட காலமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தல்களை விரைவில் நடத்த வேண்டும் என்றும் தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிவர்த்தி செய்யும் வகையில் அரசியலமைப்பு விதிகளை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்று இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இலங்கை ஜனாதிபதியிடம் நேற்று வலியுறுத்தியிருந்தார். இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி மற்றும் இந்திய வம்சாவளி தமிழர் அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கிடையிலான விசேட சந்திப்பு நேற்று கொழும்பில் உள்ள இந்திய இல்லத்தில் நடைபெற்றது. நாட்டில் எதிர்வரும் காலங்களில் நடக்க இருக்கும் மாகாண சபை தேர்தல், புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் மற்றும் மலேக தமிழ் மக்களின் அதிகார பகிர்வு அபிலாசைகள், 13 திருத்தம் நிறைவேற்றி ஜனாதிபதி முறைமை மற்றும் மலேக மக்களின் அதிகார பகிர்வு ஆகிய முக்கிய பல விடயங்களை முன்னிலைப்படுத்தி இந்திய வெளியுறவுத்துறை செயலாளரிடம் தான் எடுத்துரைத்திருப்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோகணேசன் குறிப்பிட்டிருக்கிறார். அனந்தபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரேயொரு தமிழ் பாடசாலையான விவேகானந்தா தமிழ் மகாவித்யாலயத்தின் காணியை பாதுகாப்பதற்காக பெற்றோர்களும் பழைய மாணவர்களும் இணைந்து எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். எதிர்கட்சியில் இருக்கும் போது தொழிலாளர் வர்க்கம் பற்றி பேசிய அரசாங்கம் தற்போது சர்வதேச நாணய நிதியத்தின் அடிமைகளாக மாறியிருக்கிறது. இதனால் நாட்டின் வாழ்க்கை சுமை மற்றும் பணவீக்கம் அதிகரித்து விட்டதாக எதிர்கட்சி தலைவர் சையத் பிரேமதாசா பாராளுமன்றத்தில் இதனை தெரிவித்திருக்கிறார். சாதாரண நபர் ஒருவர் அரச வங்கிகளில் சிறிய கடன் தொகையை பெற்று தவணை கடனை குறித்த காலப்பகுதிக்குள் திருப்பி செலுத்தாவிட்டால் வங்கியானது அந்த நபருக்கு கடுமையான அழுத்தம் பிரயோகிக்கும், சொத்துக்களை பறிமுதல் செய்யும். ஆனால் கோடிக்கணக்கில் கடன் பெற்று கடனை மீள செலுத்தாத அரசியல்வாதிகளுக்கு எதிராக விரைவான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதில்லை. அரச வங்கிகளிடமிருந்து பெற்றுக்கொண்ட கடன்களை திருப்பி செலுத்தாமல் இழுத்தடிப்பு செய்யும் நபர்களுக்கு எதிராக முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகள் யாவை என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் பாராளுமன்றத்தில் நேற்று கேள்வி எழுப்பியிருந்தார். திருவோணமலை புல்மோட்டை வீதியில் சேவையில் ஈடுபட்டு வரும் தனியார் பஸ் வண்டிகளின் உரிமையாளர்களுக்கு கிழக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தவிசாளர் பிரௌதர்ஸ் நலிமிக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் நேற்று கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சின் மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றிருக்கிறது. இலங்கையில் தடை செய்யப்பட்ட பிரமித் திட்டத்தில் ஈடுபடும் நிறுவனங்களை உள்ளடக்கிய புதிய பட்டியலை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவின் கோப்குழு கூட்டத்தின் போது ஒழுங்கீனமாக நடந்து கொண்ட கட்டுமான தொழில்துறை அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் இருவர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியுள்ளதாகவும், அந்த மன்னிப்பை ஒழுக்க நெறி மற்றும் சிறப்புரிமைகள் பற்றிய குழு ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஹவுலோக் சிட்டி சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பில் தங்க முலாம் பூசப்பட்ட T-56 ரக துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திருசநாயக்காவுக்கு எதிராக சட்டமா அதிபரால் கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் நேற்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கனடாவில் வேலைவாய்ப்பு பெற்று தருவதாக கூறி இளைஞர்கள் மூவரை எத்தியோப்பியாவுக்கு அனுப்பி அங்குள்ள பாதாள உலக குழுவினரிடம் சிக்க வைத்த சம்பவம் தொடர்புடைய கிளிநொச்சியைச் சேர்ந்த நபர் ஒருவர் குற்றப்பிணைவு திணைக்கழகத்தின் ஆட்கடத்தல் மற்றும் கடல்சார் குற்றப்பிணைவு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீதிமன்ற நடவடிக்கைகளை தவிர்த்து தற்போது வெளிநாடு சென்று தலைமறைவாகியுள்ள பாதாள உலக குழு தலைவரும் சர்வதேச அளவில் போதைப்பொருள் கடத்தல்காரர் என்று அறியப்படுபவருமான கஞ்சிப்பான் இம்ரானை கைது செய்ய மலேசிய போலீசார், சர்வதேச போலீசார் மற்றும் உதவி போலீஸ் அத்தியர்கள் ரோகான் ஒலுகுல தலைமையிலான இலங்கை போலீஸ் குழுவினரும் இணைந்து பாரிய நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்திருக்கிறார்கள். புத்தாண்டு அழகி போட்டியின் போது அவரது குமாரி மலைப்பாம்புடன் நடனமாடிய இளம்பெண் மற்றும் அவருக்கு அந்த பாம்பை விற்பனை செய்த நபர் ஆகியோருக்கு கொழும்பு பிரதம நீதிவான் நீதிமன்றம் அபராதம் விதித்து உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. நுகர்வோரின் சுகாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கிலான தொடர்ச்சியான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக நடப்பாண்டில் நாடு முழுவதும் மொத்தம் 471 விசேட மருந்தக சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விகார அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தின் மகாதேவில் வெவ பகுதியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றில் 30 மாணவர்கள் குளவிக்கோட்டுக்கு இலக்காகியுள்ளார்கள். நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கிழக்கு மாகாணத்தின் பழங்குடியினர் சமூகத்தின் கலாச்சார பாரம்பரியத்தையும் மரபுகளையும் பாதுகாக்கும் பொருட்டு ஆண்டுதோறும் ஏற்பாடு செய்யப்படும் பழங்குடியினரின் பாரம்பரிய விழா நேற்று மூதூர் நல்லூர் பகுதியில் நடைபெற்றிருக்கிறது. நெடுந்தீவை நாட்டின் முதலாவது பூச்சிய காபன் சுற்றுலா மையமாக அபிவிருத்தி செய்வது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இந்திய செய்திகளில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறிய தமிழ்

ஆசியான் போட்டியில் விளையாட தகுதி பெற்றுள்ளது. தாய்லாந்தில் கால்பந்து ஆட்டத்தின் போது மின்னல் தாக்கியதில் ஒரு வீரர் இறந்தார். மலேசிய வீரர் ஒருவர் உட்பட 12 பேர் அங்கு காயமற்றுள்ளார்கள். கனடாவில் நடைபெறும் கனடியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் முன்னணி போட்டியாளர்களான பெலருசின் அரினா சபலங்கா, ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸி மினார் ஆகியோர் மூன்றாவது சுற்றுக்கு நேற்று முன்னேறியிருக்கிறார்கள். அமெரிக்காவில் நடைபெறும் சென்ட் லூயிஸ் ரேபிட் மற்றும் பிளிட் செஸ் போட்டியில் ரேபிட் பிரிவு ஆட்டங்களின் முடிவில் இந்தியாவின் தமிழரான பிரக்ஞானந்தா முதலிடம் பெற்றிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 387.10 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.87 ரூபாய். ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 335.20 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.13 ரூபாய். ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415.26 ரூபாய், இந்திய பெறுமதியில் 117.86 ரூபாய். ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 451.20 ரூபாய், இந்திய பெறுமதியில் 128.06 ரூபாய். ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 239.20 ரூபாய், இந்திய பெறுமதியில் 67.89 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலியொலிருப்பான வணக்கம் தமிழடியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் மிடத்தினர். சாசல் கார்ஸ்லா கோனேசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் மிடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால டென்ட் கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 du Paris
2: VT Superstore Gala Gonesse Sassadil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
2: Mélodie et Tordre-Gelke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Televisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:18 ஐக்கிய ராஜ்யத்தில் 8:18. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு

0: பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் சுவாசினி. மழை வர
1: போகுதுண்டிகை?
0: அடிச்சு தூள்கள் எப்படி இருக்கிறேன் டிகை? அது என்ன அடிச்சினே தூள்கள் எப்படி? நீங்க என்னண்டு அடிச்சினீங்க? அதான் இவ்வளவு நாளும் என்ன அடிக்கல? நீங்க சொல்ற எல்லாம் போய் தானே எனக்கு லைன் கிடைக்கிறது, எனக்கு லைன் கிடைக்கிறது. அப்ப கண்டுபிடிச்சிட்டீங்க, அடியின் வேகத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: உனக்கு வந்தாச்சு, பின்னுக்கு 45 வந்து அடிக்க மாட்டேன்.
0: நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்களும் நலமா இருக்கோம். அதே போல நீங்களும் வந்து மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கணும் என்று நானும் அபிராமியோட நீங்கள் வேண்டிக் கொண்டு. நான் வந்து வாசலில் ஒரு வெண்ணிலா படத்துல இருந்து.
0: என்ன வாசல்ல ஒரு வெண்ணிலா படத்துல இருந்து?
1: ராஜா மகள் இந்த சின்ன ராணி தான்.
0: வாசலில் ஒரு ராஜா மகள் சின்ன ரோஜாவா அல்லது?
1: இல்ல, ராஜா மகள் இந்த சின்ன ராணி தான். ராஜா ரோஜா மகளும் இருக்காது, பிள்ளை நிலா
0: அப்படியும் இருக்கா?
1: அப்படியும் இருக்கு.
0: ராஜா மகள் ஜானகி அம்மா வாடினது?
1: ஜானகி அம்மா வாடினா வாழ் எழுதி இருக்கிற தேவான் சைல.
0: ஓகே, அப்போ சீடியில் இருக்கிற பாடு ராஜா மகள் சின்ன
1: ராணி தான்
0: அந்த பாடல போடுறோம். ஒளிபரப்புறோம். ஒன்றுக்கும் மாறி பாட்டு வந்தால் குரணைக்காங்க.
1: என்னோட
0: பாட்டில் மாற்றம் இருக்கலாம். ரெண்டு ராஜா இருக்கா? ராஜா மகள் ரெண்டு இருக்கு.
1: ராஜா மகள் ரோஜா மகளும் இருக்கு.
0: ராஜா மகள் ரோஜா மகளும் இருக்கு.
1: அது வந்து பிள்ளை நிலாகடம். இது வந்து ராஜா மகள் சின்ன ராணி தான் வந்து வாசலில் ஒரு வெண்ணிலா.
0: வாசலில் ஒரு வெண்ணிலா என்ற படத்தில் உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றேன்.
1: நன்றி. வணக்கம்.
0: அப்படி நின்று கேட்டு நன்றி சொல்லி போட்டுக்கோங்க பாடலுக்கு. அதில் நன்றி சொல்லாமனா எனக்கு கோவமா இருக்கு. இந்த பாட்டா?
1: இந்த பாடல் தான்.
0: ஓகே, நன்றி அம்மா.

0: வைத்து பாடலைய சுபாசினி பத்மநாதன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பாஸ்டல் இருந்து ஒளிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை வேளையில் இடமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை புகுந்தன்றல். அன்பர்களே, ஒரு சிலர் வந்து எங்களுக்கு தொலைபேசி ஊடாக அழைப்பை ஏற்படுத்தி வானொலி வரவில்லை என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் இங்கே நல்ல வடிவாக வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் எங்கள் அன்பு சகோதரி சித்ரா பவன் அவர்கள், நலமா இருக்கீங்களா?
1: நீங்கள்
0: ஒரு செகண்ட் நெல்லுங்கள் வாரம்.

0: இந்த வழியில் இணைப்பில் இணைந்திருக்கும் தங் அன்பு தங்கியை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம் சித்ரா.
1: வணக்கம் அண்ணா.
0: நல்லமா இருக்கிறீங்களா?
1: ஓம் நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்களும் நல்ல சுகமா இருக்க முருகப்பெருமானை பிரார்த்தித்துக் கொண்டு நான் வந்து அன்பு மனம் பாடுது ஆனந்தராகம் சின்ன சின்ன குயிலாக
0: அந்த பாட்டு கேக்குறீங்க.
1: ஓம்
0: அன்பு மனம் பாடுது.
1: ஓம்
0: அன்பு மனம் பாடுது அந்த பாட்டுக்கு எங்க இந்த பாட்டெல்லாம் தேடி தேடி இருக்கிறீங்க? ராதாதான் அடிக்கிறா. இந்த அடிய ராதாண்டா நாலு பக்கத்துலயும் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் என்ன செய்யறேன்
1: தெரியாங்க.
0: பதினெட்டுல நிக்குது.
1: பரவாயில்ல
0: பரவாயில்ல. வெக்கே வருது
1: எங்களுக்கு காத்தும் வெயிலும்.
0: அப்ப நல்ல சந்தோஷமா வீட்டை விட்டு இறங்காம வீட்டுக்கு இருங்க. மிளகா கண்டுகளை
1: பாதுகாத்துண்டி
0: வாழ்த்துகள்.
1: நன்றி. என்ன
0: அவர் அன்பு சகோதரி வீரே சித்ரா பவன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ வானலையில் மலர்கின்றது. அன்பு மனம் பாடுது.

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி காலம் இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-386-1482. மூத்தி லவ்சான் 0541-79-77-11-712. தர்மலிங்கம் பிரபா 0541-76-51-83-34. கல்வி கண்ணை திறந்த வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் நம்ம தந்தை சித்ராபவன் அவர்கள். நோர்வேயிலிருந்து இந்த நேரத்தில் வைபரோடாக இணைந்திருக்கின்றார் வதனி மோகன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. வதனி வணக்கம்.
1: வணக்கம் அண்ணன்.
0: நலமா இருக்கிறீங்களா வதனி?
1: நீங்க
0: பாவம், உங்களுக்கு நெஞ்சுக்க நோவும் பிறகு நீங்க மெல்லமா கதைங்க. ஓ நல்ல சவுண்ட் உங்களுக்கு, நீர கதைக்கணும் அப்பதான் தெரியும். அப்ப நீங்க நல்ல உற்சாகமா கலகலப்பா இருக்கணும் கேட்டுக்கொண்டு என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: நீங்களும் அப்படியே நல்ல ஸ்பெஷலா நினைக்கிறேன். அப்படியே சந்தோஷமா இருக்க வேண்டிக்கொண்டு நான் ஒரு பாட்டு கேட்க போறேன். அடியாடு பூங்கொடியே விளையாடு பூங்கொடியே.
0: அடியாடு பூங்கொடியே என்ற பாட்டு கேக்குறீங்களா?
1: ஆமா.
0: என்ன அடியாட ஆட மாட்டேன்.
1: ரஜினி படம்
0: எனக்கு தெரியாம இந்த சரித்திரம் ஒளிஞ்சு கிடந்திருக்கு. பாப்பம் அந்த படத்துல பாட்டுல நடிச்ச பிள்ளை பாடகியா வந்திருக்கா? அப்படியா? நன்றி, வாழ்த்துக்கள் இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு
1: நன்றி.
0: நன்றி, வணக்கம். நன்றி.

0: நேரம் சரியாக 10:40 ஐக்கியராஜ்யத்தில் 9:40. அன்புறவுகளே, இன்று இரவு தரிசனம் தயாரித்து தொகுத்து விளங்கும், அதாவது சுவிஸ் நேரத்தில் இன்று இடம்பெற இருக்கின்றது, அதாவது ஐரோப்பிய நாடுகளுக்கான அமைதி பயணம் மேற்கொண்டு இந்தியாவின் தென் கைலாசம் என்று அழைக்கப்படும் திருமூர்த்தி மலையில் அமைந்துள்ள உலக சமாதான ஆலயத்தின் ஸ்தாபகரான உலக அமைதி தூதுவர் ஜெகத் குரு பரஞ்சோதி குருமகான் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார். அன்புறவர்களே, இன்று இரவு சுவிஸ் நேரத்தில் அதாவது இடம்பெறுகின்ற சுவிஸ் நேரத்தில் அதாவது அரசியல் சமூக மேடையில் ஐரோப்பிய நாடுகளுக்கான அமைதி பயணம் மேற்கொண்டுள்ள இந்தியாவின் தென் கைலாசம் என்று அழைக்கப்படும் திருமூர்த்தி மலையில் அமைந்துள்ள உலக சமாதான ஆலயத்தின் ஸ்தாபகரான உலக அமைதி தூதுவர் ஜெகத்குரு பரஞ்சோதி குருமகான் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார் என்பதனை மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். அன்புறவுகளை கேட்டு நீங்களும் பயனடையுங்கள். அன்புறவுகளை, மிக அமைதியாக கதைக்கக்கூடிய ஒரு நல்ல வல்லமை படைத்தவர் கதைக்கின்றார் இன்று இரவு சுவிஸ் நேரத்தில். இந்த நேரத்தில் காத்திருக்கும் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கும் ராதாவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ராதா.
1: வணக்கம் அண்ணா, நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கிறோம், நன்றி ராதா. நீங்கள்?
1: நாங்களும் எல்லோருமே நலமாக இருக்கின்றோம் அண்ணா. சுவிஸ்
0: நேரம் எல்லாம் கேட்பீங்களா புள்ள?
1: இப்படி நீங்கள் இப்படி தலைப்பு சொல்லல, நான் கேட்பேன்.
0: நன்றி. அது கொஞ்சம் உங்களை மாதிரி தென் கைலாச மலையினுடைய ஆலயத்தினுடைய ஸ்தாபகரான அமைதி தூதுவர் ஜெகத்குரு பரஞ்சோதி குருமகான் என்பவர் கலந்து கொள்கின்றார். மிக ஆற்றலாக கதைப்பார் நினைக்கின்றேன். நீங்கள் எப்படி, நலமா இருக்கிறீங்களா? என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: நாங்கள் எல்லாம் நலமா இருக்கிறோம் அண்ணா.
0: என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: நீங்களும் என்றும் நலமாக இருக்க இறைவன் துணை இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நான் வந்து உன்ன நினைத்து படத்தில இருந்து யார் இந்த தேவதை என்ற பாடலை கேட்கிறேன்.
0: தேவதை என்று தெரியாம இருக்கிறீங்களா? அவ்வளவு நாளும்
1: யார் இந்த தேவதை? தெரியும், தெரிஞ்சாலும் கேட்கத்தானே
0: வேணும்.
1: நல்லா
0: கதைப்பாரு, மிஞ்சி கதைப்பா,
1: நல்லா கட்டிக்காரு, பார்க்கவே தெரியுதா?
0: அன்னைக்கு அன்னைக்கு கதைக்கல நீங்க
1: கழிச்சனா?
0: அன்றைக்கும் கழிச்சனீங்க?
1: அன்றைக்கும் கழிச்சனா, மற்றது ஹாஸ்பிட்டல்லையும் கழிச்சனா.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மாலுங்கள். நன்றி
1: நன்றி அண்ணா, நன்றி, வணக்கம்.

இதை ஏற்படுத்தாதீர்களே. மூன்று தொலைபேசியில் மக்கள் காத்திருக்கின்றார்கள். நான் உங்களை எடுத்தால் அதை பாடலை ஒளிபரப்ப என்னால் முடியாமல் இருக்கும் என்பதனை இன்னும் 17 நிமிடங்கள் இருக்கின்றது. மூன்று அழைப்பை காத்திருக்க

ஒலிக்கின்ற பாடல் சிற்பி அவர்களுடைய இசையில் பத்மஸ்ரீ ஹரிகனுடைய குரலில். ஈரா ரவிசங்கர் அவர்களுடைய பாடல் வரி. தயவு செய்து அலுவலக தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்தாதீர்கள் அன்பு உறவுகளை. நான் இன்று தனியே தான் இன்னும் இருக்கின்றேன். நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து நிலவுங்கள் அன்பு உறவுகளை.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் ராதாகனகர் ராஜா அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு ரோ. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சௌசியம்மா, நலமா இருக்கீங்களா?
1: நாங்கள் நலமாக இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: எல்லோரும் நலமா இருக்கின்றோம், நன்றி சௌசியம்மா. என்ன பாடல் சௌசியம்மா?
1: எனக்கு வந்து கவரிமான் திரையில இருந்து
0: அந்த பாடலை கேக்குறீங்க. அந்த பாடலா கேக்குறீங்க?
1: அந்த பாட்டு தான் கேக்குறேன். அது செல்பவர்களுக்கு சென்று சேரட்டும்.
0: செல்பவர்களுக்கு சென்று சேரும், அது செல்வம் தானே போய் சேரும் என்று நான்
1: நம்புகிறேன். கட்டாயம் சொல்லணும் ராஜா, வானொலியில வளர்ந்து வர பிள்ளைகளை பத்தி சொல்லணும், நல்ல விஷயங்களை கட்டாயம் சொல்லணும். எனக்கு எனக்கு சின்னல இருந்து தெரியுது தானே, பிள்ளைங்க கண்டுதான் பேந்தாண்டைய கண்டுட்டு கிட்ட வந்து சித்தா உங்களுக்கு நான் அப்படியெல்லாம் யோசிக்கணும். அப்ப எனக்கும் அது கொஞ்சம் வந்து தயக்கமா தான் இருந்தது. கிட்ட போயிட்டேன் நானும், அப்படியே ஒரு அணைப்போட விட வச்சா உண்மையா நல்ல சந்தோஷமா இருந்தது. எல்லாரும் கேட்க மாட்டேன் தானே அந்த பண்பு, மற்ற அது ஊரில் பிறந்தவர்கள் கூட அப்படி
0: கேட்கறேன்.
1: எங்களுக்கு சந்தோஷமாயும் இருக்கிறது, சில நேரங்கள்ல சங்கடமாயும் இருக்கிறது.
0: அவர் சசியம்மா அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இது வானலையில் மலர்கின்றது.

0: ஒழித்த பாடலை திருமதி சசி அம்மா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானலையில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் பார்த்திபன். நலமா இருக்கீங்களா
1: பார்த்திபன்?
0: நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம், நன்றி.
1: எனக்கு பழைய தசாவதாரம் இருக்குல்ல, அந்த படத்துல
0: உங்களுக்கு பாடல் வரி தெரியாது, நீங்கள் ஞாபகத்தில் வச்சிருக்கிறீங்க
1: அப்படி? ஞாபகத்தில் வச்சுதான் சொல்றேன். இந்த பாடல் சுசிலா பாடிய பாடல். ஓம் ஓம் முப்பாதி ரெண்டு பேரும் ஓம் முப்பாதியில்
0: ஓம் முத்தாரி முத்தாரி ஓம் முத்தாரியா
1: முப்பாரி முப்பாரி
0: முத்தாரி
1: முப்பாரி ஓம் முப்பாரி ஒன்பது கோணத்தில் எரிகிறாய்.
0: நீங்க ஒரு நாளும் எனக்கு வடிவாக நீங்க சொன்னது முக்காரி பண்றது பழைய தசாவதாரத்தில் ஒரு சில பாடல் தான் இருக்கு சோதரம்.
1: கூட போடுங்க அதுல சுசிதா பாடல் பாடல் ஒண்ணும் இல்லையா? அத இவன் கலாம் பாடியிருக்கா ஒரு பாடல், டி கே கலாம், டி கே கலாம் ஒரு பாடல் பாடியிருக்கார்
0: தசாவதாரத்திலயோ.
1: ஓ பழசு சுசிலாட ஒரு டான்ஸ் பாட் உண்டு ராஜன.
0: உங்களுக்காண்டி முயற்சியிறன் கிடைச்சா பாரும்.
1: சரி அப்ப தாங்க பிரச்சனை இல்ல சார், அதுலும் பிரச்சனை இல்ல. நாங்க எங்களுக்கு தேவை உங்களோட பாட்டு, நாங்க எங்களுக்கு தேவை உங்களோட கதைக்கிறதுக்கு தானே.
0: அப்புறம் தசாவதாரத்துல சுசிலா அம்மா பாடிய பாடல் என்ன?
1: ஓம் வந்து ஸ்டார்ட் பண்ணுமா? ஓம் ஓம் ஓம் ஓம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்.
0: நாராயணன் இன்னும் பாட்டு கேட்டு நீங்க அண்டைக்கு
1: அது மற்ற பாட்டு என்ன இவர பாட்டு தான கேட்டாங்க சீராளியிட. இது நல்ல நல்ல ஒரு பாட்டு ராஜன், அதான் கேட்க வேண்டி வந்தேன். முடிந்தா தரங்கள் அடிப்பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தவிர உங்களோட கதைக்கு முக்கியம்.
0: சுசிலா அம்மா பாடிய பாட்டுல சரி உங்களுக்கான பாடலை வருகின்றதறியல கேட்டு மகளுங்கள். நன்றி. அவர் எங்களுடைய லண்டனிலிருந்து

0: ஒலித்த பாடலை ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து பார்த்திபன் அவர்கள் விரும்பிக் கொண்டிருந்தார். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய அன்புறவுகள் எங்களுடைய தர்மவதி அம்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார். நீண்ட நேரமாக காத்திருக்க வணக்கம் தர்மவதி அம்மா, 21 நிமிடம் நீங்கள் காத்திருக்கிறீர்கள். ஓகே, நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்களும் நலமா இருக்கணும் என்று கண்ணம்மா கண்ணம்மா என்ற பாடலை கேட்கிறீங்களா? ஓகே, உங்களுக்காக அந்த பாடலில் ஒரு சில வரி என்றாலும் தருகின்றேன். நன்றி அம்மா.
1: நான் பண்ண கூடாது.

சுவிஸ் நேரத்தில் அரசியல் சமூக மேடைகள் அன்பு உறவுகளே, ஐரோப்பிய நாடுகளுக்கான அமைதி பயணம் மேற்கொண்டுள்ள இந்தியாவின் தென் கைலாசம் என்று அழைக்கப்படும் திருமூர்த்தி மலையில் அமைந்துள்ள உலக சமாதான ஆலயத்தின் ஸ்தாபகர் உலக அமைதி தூதுவர் ஜெகத்குரு ஐயா அவர்கள் தரிசனோடு உரையாடுகின்றால், அந்த உரையாடலை நீங்களும் கேட்டு மகளுமாறு உங்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.

ஒலித்த பாடலை தர்மபதி அம்மா அவர்கள் விரும்பிக்கொண்டிருந்தார். நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்கின்றது மத்திய அரசு செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிச்சில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். வீரகேசரி பத்திரிகை இலங்கை மக்களின் வாழ்வோடு ஒன்றிணைந்து தமிழ் பேசும் சமூகத்தின் குரலாகவும் அவர்களின் தேவைகளை பிரதிபலிக்கும் முதன்மை தளமாகவும் திகழ்ந்து வந்திருப்பது பாராட்டத்தக்கதாகும் என்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்திருக்கிறார். வீரகேசரி பத்திரிகை தனது 96வது ஆண்டு விழாவை இன்று கொண்டாடுகின்ற நிலையில் அதற்கு வாழ்த்து தெரிவித்த போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். மக்கள் பிரதிகளின் சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை பகிரங்கப்படுத்தக்கூடிய வகையில் 2023 ஆண்டின் 9 இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இலங்கையின் தேசிய தேயிலை ஏலத்தில் சராசரி விலை ஜூலை மாதத்தில் அதிகரித்துள்ளதாக இலங்கை தேயிலை சபை தெரிவித்திருக்கிறது. விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சின் 2027 ஆண்டுக்கான தரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் ஜனாபதி ஆண்டுகுமார திசநாயக்கா தலைமையில் ஜனாபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்றிருக்கிறது. சுகாதார உதவியாளர் நியமனங்களில் கிழக்கு மாகாண சுகாதார தொண்டர்களையும் இணைத்துக் கொள்ளுமாறு திகாமடில மாவட்ட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் உதுமாலெப்பை கோரிக்கை விடுத்திருக்கிறார். 2025 ஆண்டு உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவான மாணவர்களை பதிவு செய்யும் நடவடிக்கைகள் இன்று முதல் ஆகஸ்ட் 14 தேதி வரை இடம்பெறும் என்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான உதய கம்பன்பில, விமல் வீரவன்ச, அசங்க நவரட்ன, தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் ஏவீர, சுகீஸ்வர பண்டாரா மற்றும் மகிந்த பதரண ஆகியோர் ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் வெளியிட்டதாக கூறப்படுகின்ற கருத்துக்கள் தொடர்பாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன நேற்று திறந்த நீதிமன்றத்தில் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழி அகழ்வின் நிர்வாக ரீதியான செயல்பாடுகளை ஆராய்வதற்கான விசேட திறந்த நீதிமன்ற அமர்வு யாழ்ப்பாண நீதவான் லெனின்குமார் முன்னிலையில் நேற்று சித்துப்பாத்தி மயான வளாகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. குருக்கள் மடம் சந்தேகத்துக்கிடமான மனித புதகுழி தொடர்பான வழக்கு விசாரணை எதிர்வரும் 24 தேதிக்கு தமிழையிடப்பட்டிருக்கிறது. வெலிக்கடை சிறைச்சாலையில் உயிரிழந்த குட்டிமணி மற்றும் தங்கத்துறை ஆகியோருக்கு வல்வெட்டித்துறையில் சிலை அமைப்பதை தடுக்கும் வகையில் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்திருந்த தற்காலிக தடை உத்தரவு நேற்று நீக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நீண்ட காலமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தல்களை விரைவில் நடத்த வேண்டும் என்றும் தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிவர்த்தி செய்யும் வகையில் அரசியலமைப்பு விதிகளை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்று இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இலங்கை ஜனாதிபதியிடம் நேற்று வலியுறுத்தியிருந்தார். இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி மற்றும் இந்திய வம்சாவளி தமிழர் அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கிடையிலான விசேட சந்திப்பு நேற்று கொழும்பில் உள்ள இந்திய இல்லத்தில் நடைபெற்றது. நாட்டில் எதிர்வரும் காலங்களில் நடக்க இருக்கும் மாகாண சபை தேர்தல் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் மற்றும் மலேக தமிழ் மக்களின் அதிகார பகிர்வு அபிலாசைகள், 13வது திருத்தம் நிறைவேற்றி ஜனாதிபதி முறைமை மற்றும் மலேக மக்களின் அதிகார பகிர்வு ஆகிய முக்கிய பல விடயங்களை முன்னிலைப்படுத்தி இந்திய வெளியுறவுத்துறை செயலாளரிடம் தான் எடுத்துரைத்திருப்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் குறிப்பிட்டிருக்கிறார். அனந்தபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரேயொரு தமிழ் பாடசாலையான விவேகானந்தா தமிழ் மகாவித்யாலயத்தின் காணியை பாதுகாப்பதற்காக பெற்றோர்களும் பழைய மாணவர்களும் இணைந்து எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். எதிர்கட்சியில் இருக்கும் போது தொழிலாளர் வர்க்கம் பற்றி பேசிய அரசாங்கம் தற்போது சர்வதேச நாணய நிதியத்தின் அடிமைகளாக மாறியிருக்கிறது. இதனால் நாட்டின் வாழ்க்கை சுமை மற்றும் பணவீக்கம் அதிகரித்து விட்டதாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா பாராளுமன்றத்தில் இதனை தெரிவித்திருக்கிறார்.
சாதாரண நபர் ஒருவர் அரச வங்கிகளில் சிறிய கடன் தொகையை பெற்று தவணை கடனை குறித்த காலப்பகுதிக்குள் திருப்பி செலுத்தாவிட்டால் வங்கியானது அந்த நபருக்கு கடுமையான அழுத்தம் பிரயோகிக்கும், சொத்துக்களை பறிமுதல் செய்யும். ஆனால் கோடிக்கணக்கில் கடன் பெற்று கடனை மீள செலுத்தாத அரசியல்வாதிகளுக்கு எதிராக விரைவான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதில்லை. அரச வங்கிகளிடமிருந்து பெற்றுக்கொண்ட கடன்களை திருப்பி செலுத்தாமல் இழுத்தடிப்பு செய்யும் நபர்களுக்கு எதிராக முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகள் யாவை என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் பாராளுமன்றத்தில் நேற்று கேள்வி எழுப்பியிருந்தார். திருவோணமலை புல்மோட்டை வீதியில் சேவையில் ஈடுபட்டு வரும் தனியார் பஸ் வண்டிகளின் உரிமையாளர்களுக்கு கிழக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தவிசாளர் பிரௌதஸ் நலிமிக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் நேற்று கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சின் மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றிருக்கிறது. இலங்கையில் தடை செய்யப்பட்ட பிரமித் திட்டத்தில் ஈடுபடும் நிறுவனங்களை உள்ளடக்கிய புதிய பட்டியலை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவின் கோப்குழு கூட்டத்தின் போது ஒழுங்கீனமாக நடந்து கொண்ட கட்டுமான தொழில்துறை அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் இருவர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியுள்ளதாகவும் அந்த மன்னிப்பை ஒழுக்க நெறி மற்றும் சிறப்புரிமைகள் பற்றிய குழு ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஹவுலோக் சிட்டி சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பில் தங்க முலாம் பூசப்பட்ட T-56 ரக துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திருசநாயக்காவுக்கு எதிராக சட்டமா அதிபரால் கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் நேற்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சக மாணவர்களுக்கு கஞ்சா மற்றும் கடத்தல் சிகரெட்டுகளை விற்ற குற்றத்தை ஒப்புக்கொண்ட பல்கலைக்கழக மாணவருக்கு குளியாப்பிட்டிய நீதவான் மிகில் சிறந்தன சத்ரசிங்க 410,000 ரூபாய் அபராதத்தை விதித்திருக்கிறார். கனடாவில் வேலைவாய்ப்பு பெற்று தருவதாக கூறி இளைஞர்கள் மூவரை எத்தியோப்பியாவுக்கு அனுப்பி அங்குள்ள பாதாள உலக குழுவினரிடம் சிக்க வைத்த சம்பவம் தொடர்புடைய கிளிநொச்சியைச் சேர்ந்த நபர் ஒருவர் குற்றப்பிணைவு திணைக்களகத்தின் ஆட்கடத்தல் மற்றும் கடல்சார் குற்றப்பிணைவு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீதிமன்ற நடவடிக்கைகளை தவிர்த்து தற்போது வெளிநாடு சென்று தலைமறைவாக்கியுள்ள பாதாள உலக குழு தலைவரும் சர்வதேச அளவில் போதைப்பொருள் கடத்தல்காரர் என்று அறியப்படுபவருமான கஞ்சிப்பான் இம்ரானை கைது செய்ய மலேசிய போலீசார், சர்வதேச போலீசார் மற்றும் உதவி போலீஸ் அத்தியர்கள் ரோகான் ஒலுகுல தலைமையிலான இலங்கை போலீஸ் குழுவினரும் இணைந்து பாரிய நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்திருக்கிறார்கள். புத்தாண்டு அழகி போட்டியின் போது அவரது குமாரி மலைப்பாம்புடன் நடனமாடிய இளம்பெண் மற்றும் அவருக்கு அந்த பாம்பை விற்பனை செய்த நபர் ஆகியோருக்கு கொழும்பு பிரதம நீதிவான் நீதிமன்றம் அபராதம் விதித்து உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. நுகர்வோரின் சுகாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கிலான தொடர்ச்சியான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக நடப்பாண்டில் நாடு முழுவதும் மொத்தம் 471 விசேட மருந்தக சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விகார அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தின் மகாதேவில் வெவ பகுதியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றில் 30 மாணவர்கள் குளவிக்கோட்டுக்கு இலக்காகியுள்ளார்கள். நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கிழக்கு மாகாணத்தின் பழங்குடியினர் சமூகத்தின் கலாச்சார பாரம்பரியத்தையும் மரபுகளையும் பாதுகாக்கும் பொருட்டு ஆண்டுதோறும் ஏற்பாடு செய்யப்படும் பழங்குடியினரின் பாரம்பரிய விழா நேற்று மூதூர் நல்லூர் பகுதியில் நடைபெற்றிருக்கிறது. நெடுந்தீவை நாட்டின் முதலாவது பூச்சிய காபன் சுற்றுலா மையமாக அபிவிருத்தி செய்வது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இந்திய செய்திகளில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறிய தமிழக மீனவர்கள் 8 பேர் இலங்கை கடற்படையினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் அவர்களின் படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொய்யா பழத்தை எதிர்பார்த்திருந்த போது கோவை பழம்தான் கிடைத்திருக்கிறது என்றும் தமிழக வெற்றி கழக அரசின் வரவு செலவு திட்டம் ஏமாற்றம் அளிப்பதாக தலைவர்கள் விமர்சித்துள்ளார்கள். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள முல்லை பெரியாறு அணை விவகாரம் குறித்து தமிழக முதல்வர் யோசப் விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்த தாம் தீவிரமாக பரிசீலித்து வருவதாக கேரள முதல்வர் சதீசன் தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவை தேர்தலில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக சார்பில் திராவிட முன்னேற்ற கழக சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தங்களை ராஜினாமா செய்ய சொல்லி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலர் வைகோ நிர்பந்தித்ததாக பேரவை உறுப்பினர்கள் செந்தில் செல்வன், ராஜேந்திரன் ஆகியோர் வைகோ மீது குற்றம் சாட்டியுள்ளார்கள்.
புதுச்சேரி முதல்வர் என் ரங்கசாமி தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள அமைச்சர்களுக்கு 3 மாதங்களுக்கு பிறகு துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசமைப்பு சட்டத்தின் 370வது பிரிவு ரத்து செய்யப்பட்ட பிறகு ஜம்மு காஷ்மீர் லடாக் மக்களின் வாழ்வில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். தொகுதி மறுவரையறை மசோதாவை நிறைவேற்றுவதற்காக நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத் தொடரை 17ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு நடத்த மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. ஜார்க்கண்ட் அரசுக்கு எதிராக மாணவர்கள் நடாத்தும் போராட்டத்துக்கு ஆதரவு அளிப்பதாக கரப்பான்பூச்சி மக்கள் கட்சி அதற்கு ஆதரவு அளிப்பதாக அதன் நிறுவனர் தெரிவித்திருக்கிறார். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான வன்முறைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் பொறுப்பு என்றும் மாணவர்களுக்கு என்ன நடந்தது என்று நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளிக்கும் துணிச்சல் அவருக்கு கிடையாது என்று ராகுல் காந்தி அவரை விமர்சித்துள்ளார். ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 நாள் பயணமாக வரும் 8ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதிகளில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்துக்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ளுகிறார். நீதிபதிகள் ஓய்வெறும் வயதை அதிகரிக்க மறுப்பதற்கு மாநில அரசுகள் நிதிச்சுமையை காரணம் காட்ட முடியாது என்று உச்சநீதிமன்றம் நேற்று தெரிவித்துள்ளது. பேஸ்புக் சமூக வலைதள பக்கத்திலிருந்து பிரதமர் நரேந்திர மோடியின் வீடியோ தற்காலிகமாக நீக்கப்பட்ட விவகாரத்தில் மெட்டா நிறுவனத்தின் தலைவர் சுகர்பெக் மன்னிப்பு கோரியிருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் 4200 கோடி ரூபாய் மதிப்பில் பிரமாண்டமாக அமைக்கப்பட்ட கான்பூர் லக்னோ விரைவு சாலை திறக்கப்பட்ட 2 நாட்களில் பல இடங்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. பிரபல யூடியூபர் சங்கரின் மகன் தற்கொலை செய்து கொண்டார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே மின்சார பிரச்சனையால் தங்கள் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுவதாக மலை கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களை வாங்க நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலைக்கு மாற்றாக இணைய வழியில் முன்பதிவு செய்து நேரில் சென்று வாங்கும் வசதி இன்று முதல் தொடங்கப்படுகிறது. இந்தியாவில் மழையால் நேர்ந்த வெள்ளம் நிலச்சரிவில் 100க்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்திய சுதந்திர தினமான ஆகஸ்ட் 15ஆம் தேதி அமெரிக்காவின் மசாசூட்ஸ் மாகாணத்தில் இந்திய தினம் என்ற பெயரில் இந்திய சுதந்திர தினம் கொண்டாடப்படும் என்று அந்த மாகாண ஆளுநர் மௌரா ஹிலி அறிவித்திருக்கிறார். ஈரோட்டில் நடைபெற்ற பண்டைய தமிழர்களின் யாழ் இசை நிகழ்வு ரசிகர்களை மெய்சிலிருக்க வைத்துள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆமணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 2160 ரூபாய் என்று, ஒரு சவரன் 110,000 ரூபாவுக்கும் கிராமுக்கு 270 ரூபாய் என்று, ஒரு கிராம் 13,750 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலகச் செய்திகளில் சக்தி வாய்ந்த எல்நினோ காலநிலை மாற்றம் காரணமாக உலகின் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய பிராந்தியங்களில் அடுத்த ஆண்டின் இறுதிக்குள் மேலும் சுமார் 49 மில்லியன் மக்கள் கடுமையான உணவு பாதுகாப்பின்மையை எதிர்கொள்ளக்கூடும் என்று உலக உணவு திட்டம் தெரிவித்திருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணியை மீண்டும் திறப்பதற்கான ஒப்பந்தம் விரைவில் முடிவாகலாம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஒப்பந்தம் முடிவாகவில்லை என்றால் ஈரான் கடுமையாக தாக்கப்படும் என்ற எச்சரிக்கையை அவர் வழமை போல் விடுத்துள்ளார். உக்ரைன் தலைநகர் கீவ் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ரஷ்ய ராணுவம் நேற்று அதிகாலை நடத்திய ஏவுகணை தாக்குதலில் குறைந்தது 17 பேர் உயிரிழந்து போனார்கள். அமெரிக்காவில் தற்போது பணியில் உள்ள ராணுவ வீரர்களின் பெற்றோர் மற்றும் வாழ்க்கை துணைகள் 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சீன அச்சுறுத்தல்களுக்கு தயார்படுத்திக் கொள்ளும் வகையில் தைவான் தனது கான்குவாங் வருடாந்த ராணுவ பயிற்சியை நேற்று தொடங்கியிருக்கிறது. நியூசிலாந்தில் உள்ளூராட்சி மன்ற கூட்டத்தில் குளியல் அறையிலிருந்து காணொளி வழியாக இணைந்த அரசியல்வாதியின் செயல் சமூக ஊடகங்களில் வெகுவாக பேசப்படுகிறது. பெரும் எண்ணிக்கையிலான போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டமை குறித்த செய்திகள் வெளிநாட்டு ஊடகங்கள் மூலம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியதை தொடர்ந்து பாகிஸ்தான் அதிகாரிகள் சர்வதேச ஊடகங்கள் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் செய்தி சேகரிக்க தற்போது தடை விதித்திருக்கிறார்கள். தான் வங்கதேசம் செல்வதில் உறுதியாக இருப்பதாக அந்த நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மீண்டும் அறிவித்திருக்கிறார். இத்தாலியில் துப்புரவாளர்கள் சிலர் குப்பை மேட்டை அலசி அலசி தேடினார்கள். இறுதியில் கிடைத்தது ஒரு பரிசு சீட்டு. அதன் மதிப்பு அதிர்ஷ்ட குழுக்களில் முதல் பரிசை வென்ற பெண்ணின் பரிசு சீட்டு தவறுதலாக குப்பைக்குள் சென்றது. காதலனுடன் சண்டையிட்டு 18வது மாடியில் இருந்த குதித்த பெண் உயிர் தப்பியிருக்கிறார். சீனாவின் சிசியாங் மாநிலத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. ஜெட்ஸ்டார் விமானங்களில் பயணிகள் இருக்கைக்கு மேல் வைக்கப்படும் பொருட்களுக்கு விரைவில் கட்டணம் வசூலிக்கப்பட இருக்கிறது. அடுத்த ஆண்டு பிப்ரவரி முதல் அது நடப்புக்கு வரும் என்று அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது.
உலகின் மிகப்பெரிய மலை காடுகளான அமேசான் காடுகளில் சட்டவிரோத சுற்றுச்சூழல் கூட்டங்களில் ஈடுபட்டு வந்த 839 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அமெரிக்காவின் ஸ்பேஸ் எக்ஸ் உந்துகணையின் ஒரு பகுதி எதிர்பார்த்தது போல் நிலவின் மீது மோதி இருக்கிறது. அது பல்கன் 9 உந்துகணை கடந்த ஆண்டு பாய்ச்சப்பட்டது. அதன் 4 டன் மேற்பகுதி திட்டமிட்டபடி நிலவில் மோதி இருக்கிறது. மோதலுக்கு பின் நிலவில் மனிதன் போட்ட குப்பைகள் கிடப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், இலங்கை தேசிய ஆண்கள் மற்றும் பெண்கள் கிரிக்கெட் அணிகளின் தலைவர்களால் தாக்கல் செய்யப்பட்ட எழுத்தாணை மனுக்கள் மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரோகாண்டி அபசூரிய மற்றும் கே பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய ஆயம் முன்னிலையில் நேற்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இலங்கை கலம்போ கெப்ஸ் அணிக்கும் கண்டி ராயல்ஸ் அணிக்கும் இடையில் ஆர் பிரேமதாசா விளையாட்டரங்கில் நேற்றிரவு நடைபெற்ற எல்பிஎல் நீக்கல் போட்டியில் 68 ஓட்டங்களால் வெற்றியீட்டிய கலம்போ கெப்ஸ் அணி 2வது தகுதிகாண் போட்டியில் விளையாட தகுதி பெற்றுள்ளது. தாய்லாந்தில் கால்பந்து ஆட்டத்தின் போது மின்னல் தாக்கியதில் ஒரு வீரர் இறந்தார். மலேசிய வீரர் ஒருவர் உட்பட 12 பேர் அங்கு காயமிட்டுள்ளார்கள். கனடாவில் நடைபெறும் கனடியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் முன்னணி போட்டியாளர்களான பெலருசின் அரினா சபலங்கா, ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸ் தி மினார் ஆகியோர் 3வது சுற்றுக்கு நேற்று முன்னேறியிருக்கிறார்கள். அமெரிக்காவில் நடைபெறும் சென்ட் லூயிஸ் ரெபிட் மற்றும் பிளிட் செஸ் போட்டியில் ரெபிட் பிரிவு ஆட்டங்களின் முடிவில் இந்தியாவின் தமிழரான பிரஜானந்தா முதலிடம் பெற்றிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வினங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 387.10 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.87 ரூபாய். 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 335.20 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.13 ரூபாய். 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415.26 ரூபாய், இந்திய பெறுமதியில் 117.86 ரூபாய். 1 ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 451.20 ரூபாய், இந்திய பெறுமதியில் 128.06 ரூபாய். 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 239.20 ரூபாய், இந்திய பெறுமதியில் 67.89 ரூபாய். கேட்டது மணிக்குழு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் காஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garge les Gonesse.
3: Mélodie et Tordre Relaque VT Cash and Curry Paris La Chapelle Tordre Televisi Lacam Cyber Ondre Napade Cyber Inde Cyber Ele Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர்.

0: மாதிரி இருக்கு.
1: ஓ ஹேமா, எப்படி சொன்னா இருக்கீங்களா?
0: என்ன அடையாளம் தான் இது, என்ன கோலம் இது?
1: ஐயோ, நீங்க அந்த மாதிரி இருக்கிறீங்க, நான் வந்து பார்த்த மாதிரி இப்போ கடவுள் தான் உங்களை என் காலம் வந்தது தெரியாது. எப்படி சுகமா இருக்கிறீங்களா?
2: உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23-25.
3: நேரம் சரியாக 10:24 ஐக்கியராச்சியத்தில், 9:25. இந்த நேரத்தில் நல்ல கருத்தால் மிக்க உரை ஒன்றை தருகின்றேன் அன்பர்கள். இந்த உரையை தருகின்றார் பவா செல்லத்துறை அவர்கள்.
4: வந்துருவாங்கன்னா கொஞ்ச நேரம் பொறுத்து பஸ் எடுப்பாங்களே, பஸ் எடுக்கிறவர்கள் யாருமே வரமாட்டாங்க. இப்போ இவன் பஸ்ஸை நிறுத்து அப்படின்ட்டு குழந்தை தூக்கி, ஏன்பா யாருப்பா பொம்பளை குழந்தை யாருது யாருதுன்னா யாருமே நோ கிளைம், யாருமே கேட்க மாட்டாங்க. அதான் மாரியாத்தான் நம்ம கூட விளையாடுறா. நான் வந்து குழந்தையே வேணாம் அப்படின்னு கேட்க வந்தா இவன் இன்னொரு குழந்தையை நம்ம கிட்ட கூட்டு அனுப்புறா. இந்த விளையாட்டு ஏமா நீ கீழே இறங்கிக்கன்றார் கண்டக்டர். இப்போ இவர் கீழே இறங்கி இப்போ குழந்தையோட மறுபடியும் மாரியம்மன் போகிறேன். யா ஒரு ஈக்காக்கா குருவியில் எல்லாமே மாரியம்மனை பார்த்துட்டு போயிட்டாங்க. கடைசி பஸ்ஸே போய் போகுது. இவன் போய் அந்த கோயிலுக்கு முன்னாடி அந்த குழந்தைய வச்சுட்டு என்ன நினச்சினுங்கிற, நானே நொந்து நூடுல்ஸ் ஆகி இங்கே வந்துக்கிறேன், இன்னொரு குழந்தைய கொடுத்தா இதை எப்படி நான் வளர்க்குறது? ஒரு அக்கிரமம் வேணாம். எம் நான் நீ விளையாடுறதுக்கு நான் தானே கச்சேன். கடவுள்கிட்ட நல்லா பேசி முடிச்சுட்டு குட் பை அப்படின்னு, இனிமேல் நான் அந்த பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு திரும்பி போகிறான். போனால் இப்போ குழந்தை படுத்துனுங்கிறா ரெண்டு நாய் போய் அது மேலே பாய போகுது. ஓடி போய் இவன் தூக்கிறான். தூக்கிட்டு என்ன பண்ணுறது, தனியாக குழந்தைய விட்டும் போக முடியாது. இப்போ மனிதாபிமானத்தின் உச்சம் இந்த கதை. அவன் என்ன நடந்தாலும் நடக்கட்டும் என்று பஸ்ஸில் அந்த குழந்தைய கூட்டின்னு போயிடுறான். இப்போ வீட்டில் போய் ராத்திரி 11 மணிக்கு கதவை தட்டுறார். அதான் கதையினுடைய உச்சபட்ச காட்சி. ஒய்ஃபு கதவை திறக்கிறான். இவன் ஒரு பொம்பளை குழந்தையோட நின்றுக்கிறான். என்ன அப்படின்னு கேட்குறான். அவன் கேட்குறான், மாரியாத்தா தான் கொடுத்தா என்ன கொடுத்தா, இந்த குழந்தைய கொடுத்தா அப்படின்னோடனே, நண்பர்களே எனக்கெல்லாம் இப்போ இந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து என்னவா அந்த ஒரு ரைட்டர் வந்து என்னவா அந்த கதை எழுதப்பட, எவ்வளோ சென்சிட்டிவான கதை. இப்போ குழந்தைய தூக்கினோன்ட்டான். இப்போ அந்த அம்மா பார்த்துட்டா எங்கெந்த ஆயிட்டுனதுன்னு கேட்குறா. மாரியம்மன் கோயிலுக்கு நான் சும்மா தான் போனேன். மாரியாத்தா என்னது ஏற்கனவே எழுதுது, ஏழுமே வீட்டில் படுத்துனுக்குது. ஏழாவதா வேண்டா படுத்துனுக்குது. வேண்டாவை தாண்டி இன்னொரு வேண்டாம் வந்துக்குது, செகண்ட் வேண்டாம் வந்துக்குது. இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தா டக்குன்னு ஒய்ஃப் வந்து அந்த குழந்தைய வாங்கிக்குவாங்க. வாங்கி தலைக்கு மேல தூக்கி ஒரு பயங்கர ஒரு கொண்டாட்ட மனநிலையில, இந்த குழந்தை என்ன இன்னும் 10 குழந்தை தூக்கணும் நான் வளர்க்குறேன், ரெண்டு கையும் ரெண்டு காலும் கீழே உழாத வரலும், எத்தனை குழந்தை வரலாம். இதான் உழைக்கும் மக்களுடைய சைக்காலஜி. எந்த உழைக்கும் மக்களும் அந்த குழந்தைய தூக்கி போட்டுற மாட்டாங்க. இப்போ எப்போ ரைட்டர்ஸ் வந்துங்க திரும்ப திரும்ப இந்த உலகத்துக்கு புதிய விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அபஸ்வரம் என்று பிரபஞ்சன் ஒரு கதை எழுதியிருக்கிறார். அவருடைய தி டாப் மோஸ்ட் மாஸ்டர் பீஸ் என்று நான் அந்த கதையை சொல்வேன். ஒரு எழுத்தாளன் ஒரு கதையில் எதையுமே உங்களுக்கு உபதேசிக்க கூடாது, எதையுமே நீங்க இப்படி நடந்துக்குங்க என்று சொல்லவே கூடாது. அவன் முழுக்க முழுக்க ஒரு வாழ்க்கையை உங்கள் முன்னால் நிறுத்துகிற போது அந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு சின்ன பகுதி உங்கள் வாழ்க்கையோடு கிராஸ் ஆகும். அந்த வாழ்க்கையில் அவன் சொல்லாத விட்ட பகுதியிலிருந்து ஒரு இடத்தை நீங்கள் நிரப்பிக் கொள்ளலாம். அதுதான் ஒரு மிகச்சிறந்த எழுத்து. பிரபஞ்சன் அந்த அபஸ்வரம் என்று ஒரு கதை, இதோ என்னோடு ஓவியர் பல்லவன் வந்திருக்கிறார். எங்கள் ரெண்டு பேருக்கும் தெரிந்த சாந்தகுமார் என்று வடபழனியில் ஒரு பிரபலமான நகை வியாபாரி இருக்கிறார். ரெண்டு மிகப்பெரிய நகைக்கடை சாந்தகுமாருக்கு இருக்கிறது. சாந்தகுமார் தன்னுடைய மகளுக்கு திருமணம் நடந்தபோது, போன வருஷம் நடந்தபோது, ஒரு பவுன் காயின் வைத்து ஒரு கல்யாண பத்திரிகையை எனக்கு கொடுத்தார். ஒரு எழுத்தாளனுக்கு ஒரு பவுன் நகை வச்சு ஒரு ஆள் கல்யாண பத்திரிகை கொடுக்கிறானே, நான் எனக்கெல்லாம் அப்படிலாம் பழக்கமே இல்லை. நான் தான் சொன்னால பத்து வயசு இன்னைக்கு தான் வாழ்க்கையில் கட்டிக்கிறேன்னு நான் பயங்கர ஷாக் ஆகிட்டேன். அப்புறம் என்ன சாந்தகுமார் இது ஒரு பவுன் நகை கொடுக்குற அளவுக்கு எனக்கு தெரியவே தெரியாது. அவர் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஒரு நாள் வாங்க என்று அழைத்து போனார். நண்பர்களே, வடபழனியில் ஏபிஎம் ஸ்டுடியோவுக்கு எதிரில் ஒரு மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் 9வது மாடியில் சாந்தகுமார் வசிக்கிறார். இப்போ நான் சொல்கிறது ரொம்ப நாள். அவர் ஒரு நாள் அவர் பெட்ரூமுக்கு கூட்டு போய் எங்களை நிறுத்தி இந்த இடத்தில் வைத்து தான் நான் அபஸ்வரம் கதையை கேட்டேன் என்று சொன்னார். சந்தோஷம் சாந்தகுமார். அவர் சொன்னார், 13வது மாடியில் என் தம்பி மனைவியும் அவர் குழந்தைகளும் வசிக்கிறார்கள். என் தம்பி மனைவியை நான் பார்த்து சில வருடங்கள் இருக்கும் என்று சொன்னார். இப்போ ஏதோ ஒரு கதை இருக்குது. ஒவ்வொரு மனிதர்களுக்கு பின்னாலும் ஒரு கதை இருக்குது. ஒவ்வொரு குடும்பத்துக்கு பின்னாலும் ஒரு துயரம் மிகுந்த அல்லது சந்தோஷத்தை அள்ளி தருகிற ஒரு கதை இருக்கிறது. நான் என்ன சாந்தகுமார் ஆச்சு என்று கேட்கிறேன். எனக்கு ஒரு தம்பி இருந்தார், அவ்வளவு அற்புதமான தம்பி. நான் எதை வாங்கினாலும் ரெண்டு தான் வாங்குவேன், ஒன்று வாங்கண்டே இல்லை எனக்கு. ரெண்டு அப்பார்ட்மெண்ட், 9வது மாடி எனக்கு, 13வது மாடி என் தம்பிக்கு. ரெண்டு கார், எது வாங்கினாலும் ரெண்டு. ஒரு நாள் ஒரு 6-7 வருஷத்துக்கு பிறகு தம்பி ஒரு நாள் என்கிட்ட சொல்றார், ஆனா நீ ஒரு அப்பாவை விட நல்லா என்னை பார்த்துக்கிற, ஆனாலும் எனக்கு மனதில் ஏதோ ஒரு சின்ன உறுத்தல் இருக்கு. என்னப்பான்னு கேக்குறேன். நீ எல்லாமே எனக்கு தர, ஆனால் நீ தந்து நான் வாங்குவது மாதிரி இருக்குது. எனக்குன்னு ஒன்னு இல்லையா என்கிற ஒரு கேள்வி இருக்குது. நான் எனக்கு எல்லாவற்றையும் பிரித்து கொடுத்துரு என்று சொல்கிறார். அந்த இரவு நான் தூங்கவே இல்லை. நான் பிரித்து கொடுக்குற அளவுக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டோம் என் தம்பி வாழ்க்கையில் என்று நான் இரவு முழுக்க தூங்காமல் புரண்டு கொண்டிருந்தேன். சீக்கிரமாக அதற்கு ஒரு வழி தேடி விடலாம் என்று நினைக்கிற போது இந்த இன்சிடென்ட் நடந்து 4வது நாள் காலையில் கிரவுண்டில் என் தம்பி ஓடிக்கொண்டு இருக்கும் போது அப்படியே சுருண்டு விழுந்து ஹார்ட் அட்டாக்கில் இறந்து விட்டான். அவனுக்கு 42 வயசு. இப்போ ஓடுறோம், எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், இல்லை இறந்துட்டாங்க. நான் இந்த வீட்டில் வச்சு அவனுடைய பாடியை பார்க்குற போது அவன் மனைவி என் காலை பிடிச்சின்னு லைஃப்பில் ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டோம். எதுவுமே இல்லை. அவர் போயிட்ட பிறகு எங்களுக்கு லைஃப் என்னது, நீங்கள் தான் எங்கள் வாழ்க்கையில் இனிமேல் வழி நடத்த வேண்டும் என்று என் காலை பிடித்து கதறுகிறாள். நான் சாயங்காலம் ஆக ஆக அந்த பெண்ணின் உறவினர்கள் எல்லாம் ஊரிலிருந்து வருகிறார். திண்டுக்கல் வருகிறார்கள். வரும்போது அந்த பொண்ணுடைய நடவடிக்கைகள் எல்லாம் மாறுகிறது. தம்பி ஒய்ஃபுக்கு அவங்களோட போய் அவள் நிற்கிறாள். இப்பொழுது எனக்கும் அவளுக்கும் இந்த 2.5 வருஷமாக கேஸ் நடக்கிறது. 40 கோடி ரூபாய்க்கான கேஸ் ஹைகோர்ட்டில் நடக்கிறது. எந்த தம்பியை உயிருக்குயிராக நான் நேசித்தேனோ அந்த தம்பி மனைவி அந்த தம்பி குழந்தைகளுக்கு எதிராக நான் கேஸ் இவர் தான் போட்டுக்கிறார் கேஸ். ஆனால் வேறு வழியே இல்லை. வாழ்க்கை இவ்வளவு கசப்பானதான். எங்கள் சொந்தக்காரர்கள், நண்பர்கள், எங்கள் மீது பிரியமுள்ளவர்கள் எல்லோரும் வந்து எங்களிடம் சமாதானம் பேசினார்கள். சமாதானமாகவே இல்லை. ஒரு நாள் நீங்கள் அந்த அபஸ்வரம் என்கிற கதையை சொன்னீர்கள். நானும் என் மனைவியும் ராத்திரி 1 மணிக்கு அந்த கதையை கேட்டோம். எங்களால் அழுகையை தாங்க முடியவில்லை. போனை ஆஃப் பண்ணிட்டு ரெண்டு பேரும் தூங்கிவிட்டோம்.

கவர்மெண்ட்ல வேலை பார்க்கிற ஒரு பையனிடம் அவருடைய அப்பா சொல்வார், தம்பி இன்னைக்கு கோர்ட்ல வாய்தா, கொஞ்சம் ஷிவரிங்கா இருக்கு, நீ கூட வரையா என்று கேட்பார். பாண்டிச்சேரியில் தூரலே இல்லை என்றால் கூட அந்த அப்பா கையில் ஒரு குடை வைத்திருப்பார். அப்பாவும் பையனும் நடந்து அந்த கோர்ட்டுக்கு போகிறார்கள். நண்பர்களே, இந்த கூட்டத்தில் இருக்கிற யாருக்காவது அப்பா இன்னும் மிஞ்சி இருந்தால், அப்பா இன்னும் உயிரோடு இருந்தால், இந்த கதையை கேட்ட பிறகு தயவு செய்து அப்பாவோடு ஒரு நீண்ட நடை போய்விட்டு வாருங்கள். இதை நான் ஒரு ரெக்வஸ்டாக சொல்கிறேன். ஏனென்றால் அப்படி நீங்கள் நடக்கிற போது ஒரு 5 நிமிடத்தில் அல்லது 8வது நிமிடத்தில் அல்லது 10வது நிமிடத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக் கொள்ளாமலே அப்பாவின் கைவிரல்களும் உங்கள் கைவிரல்களும் பிணைந்து கொள்ளும். அது ஒரு வகையில் ரத்தத்தின் வழியாக பந்தத்தை மூளைக்கு அனுப்புகிற ஒரு விஷயம். அந்த பையனும் அந்த அப்பாவும் கோர்ட்டுக்கு நடந்து போகிற போது ரெண்டு பேருடைய விரல்களும் பின்னிக் கொள்ளும். இப்போ கோர்ட்டை போய் ரெண்டு பேரும் நிற்பார்கள். மூன்றாவதாக இவருடைய கேஸ் யாருக்கோ வெயிட் பண்ணுவார்கள். கரெக்ட். இப்பொழுது குமரேசன் மாமாவினுடைய கார் வந்து நிற்கிறது. குமரேசன் மாமா கோர்ட்டுக்கு வருகிறார். அப்பாவும் பையனும் குமரேசன் மாமாவை பார்க்கிறார்கள். அவர் இவங்களை பார்க்கல. அப்போ அப்பாவை கூண்டில் ஏற்றி நீதிபதி விசாரிக்கிறார். 1 லட்சம் ரூபாயை நீங்கள் தானே சேர்த்துக்கிட்டு இருந்து வாங்கினீர்கள் என்று டைரக்டா கேள்வி கேட்கிறார். அப்பா சொல்றாரு, ஆமா சார் என்று சொல்கிறார். 3 மாசம்தான் வட்டி கட்டிக்கிறீங்க, அப்புறம் வட்டி கூட கொடுக்கலையே. 1 மாசம் டைம் தருகிறேன். 1 மாசத்துக்குள்ளாக வட்டியும் அசலையும் சேர்த்துக்கு நீங்கள் திருப்பி தரவில்லை என்றால் உங்கள் வீட்டை ஜப்தி செய்வதை தவிர கோர்ட்டுக்கு வேறு வழி இல்லை என்று அன்றைக்கு வாய்தா முடிகிறது. குமரேசன் மாமா அப்பாவையும் இவனையும் பார்க்காமல் ஒரு திருப்தியோடு கார் ஏறி போய்விடுகிறார். இவனுக்கு எல்லாமே தெரியும். இந்த குமரேசன் மாமா யார் என்றால் பாண்டிச்சேரிக்கு பஞ்சம் பிழைக்க வந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். அவன் முதல் முதலில் அப்பாவிடம் வந்து உங்க தென்னந்தோப்புக்கு பக்கத்துல ஒரு பங்கடை வைத்துக் கொள்ளட்டுமா என்று கேட்கிறார். பங்கடையை வைத்துக் கொள்ள அப்பா சொல்லி அவர் அனுமதித்து பங்கடை வைக்கிறார். ஒரு நாள் குமரேசன் மாமா வந்து சொல்கிறார், பிரிட்டானியா பிஸ்கெட்டினுடைய ஏஜென்சிப்பு, பாண்டிச்சேரியினுடைய ஏஜென்சிப்பு எனக்கு வந்திருக்கிறது. 1 லட்சம் ரூபாய் முன்பணம் கட்டினால் அந்த ஏஜென்சிப்பு எனக்கு கிடைச்சிரும். சேட்டுக்கிட்ட போய் காசு கேட்டேன், அவன் என்னை நம்பி கொடுக்க முடியாது என்று சொல்கிறான். நீ வெளியூர்காரன், உனக்கு சொத்து இல்லைன்னு சொல்கிறான், நான் என்ன பண்ணட்டும் என்று அப்பாவிடம் கேட்கிறார். அப்பா சொல்றாரு, எப்ப சேட்டு உன்னை நம்பலையோ உன் பேர்ல நீ வாங்காத, ஏன் வீட்டை அடமானம் வைத்து என் பெயரில் வாங்கி நான் உனக்கு காசு தரேன் என்று 1 லட்சம் ரூபாயை அப்பா குமரேசன் மாமாவுக்காக வாங்கி அவருக்கு கொடுத்தார். குமரேசன் மாமா 3 மாசம் வட்டி கட்டினார். அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை மலமளமளவள என்று மேலே போக ஆரம்பித்தது. அவர் பெரிய கார் வாங்கினார், நேரு ஸ்ட்ரீட்ல ஒரு வீடு வாங்கினார். ஆனால் இந்த 1 லட்சம் ரூபாயை திருப்பி தர வேண்டும் என்று அவருக்கு தோணவே இல்லை. ஏனென்றால் அந்த கடன் அப்பா மீதே இருந்தது. இப்பொழுதும் அப்பா ஒரு வார்த்தை கூட நான் குமரேசனுக்காகத்தான் வாங்கினேன்னு சொல்லவில்லை. ஏன்னா சட்ட ரீதியாக நிரூபிப்பதற்கு அப்பாவிடத்தில் எதுவுமே இல்லை. அப்பா மௌனமாக திரும்பி வருகிறார். வருகிற போது தன்னுடைய மகன்கிட்ட சொல்றாரு, வீடு நாம சம்பாரிச்ச வீடு நம்ம கண்ணுதல்லையே ஜப்தி ஆகி போறது ரொம்ப கஷ்டம்தான்ப்பா, ஆனால் நீ தாங்கிக்கணும் என்று மகனுக்கு சொல்லி தருகிறார். அப்பொழுதும் அப்பாவின் கைகள் இறுக்கமாக மகனை பிடித்து கொண்டிருந்தது. இந்த வீடு போயிட்டா கூட நீ தளர்ந்து விடக்கூடாது என்று சொல்கிறார். எதுவுமே அப்பா சொல்லவே இல்லை. ரெண்டு பேரும் வந்து சாப்பிட போறார்கள். கரெக்டா 2 இலை போடுறாங்க. அம்மா 3 மணிக்கு சாப்பிட வராங்க கோர்ட்டு முடிஞ்சு. ஒரு கார் வந்து அவர் வீட்டில் நிற்கிறது. 2 பேரும் திரும்பி பார்த்தார்கள். குமரேசன் மாமாவின் மனைவி விசாலமத்தை உள்ளே வருகிறார். அப்பா ரொம்ப கேஷுவலா சொல்றாரு, 3 இலையா போடு என்று மனைவியிடம் சொல்கிறார். அந்த விசாலம் சொல்கிறார், நான் அண்ணா நான் சாப்பிட வரல, உங்ககிட்ட பேசணும் என்று. அப்பாவின் அறைக்கு போய் அந்த அம்மா சொல்றாங்க, தன்னுடைய ஒரு நகையாக கழட்டி வைக்கிறார். நான் எல்லா நகையும் சேர்த்து ஒரு 50 பவுன் தேருன்னு நினைக்கிறேன். 50 பவுன் 1 லட்சம் ரூபாய்க்கு விற்குமா அப்படின்லாம் எனக்கு தெரியல, ஆனால் இந்த நகையை வைத்து நீங்கள் எப்படியாவது உங்கள் வீடு ஜப்தி போற ஆகாம தடுத்துருங்க என்று சொல்லுகிறார். அப்பா ஒரு வார்த்தை சொல்லுகிறார், குமரேசனை விட நீதாமா என்னை அவமானப்படுத்துற என்று அப்பா. அந்த அம்மா சொல்றா, இல்ல, இந்த வாழ்க்கை நீங்கள் தந்த பிச்சை. இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு கடந்த காலமும் எனக்கு தெரியும். நாம் மனிதர்கள் கடந்த காலங்களை எப்படியாவது மறக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். எந்த மனிதனுக்கு கடந்த காலங்கள் நிகழ்காலத்தில் எதிரொலிக்குதோ அவன் மிகச்சிறந்த மனிதனாக இருப்பான்.

0: நம்மளை கடந்த காலத்தை மறந்துடலாம். நம்மளை யாரு ஏற்றி விட்டானோ, நமக்கு யார் ஃபீஸ் கட்டினானோ, நமக்கு யார் ஒரு நாள் லிஃப்ட் கொடுத்தானோ, இவர்கள் யாருமே நம்முடைய நினைவுகளில் இல்லை. அவர் சொல்றாரு, இந்த நகையெல்லாம் நீ எடுத்து போடு, இல்லை என்றால் நீ என் தங்கச்சியே இல்லை என்று அப்பா அவளை மிரட்டுகிறார். கடைசியாக அந்த அம்மா பேசி அழுது புரண்டு எல்லாம் போகும்போது இரவு 8 மணி ஆகிவிடுகிறது, சாப்பிடவே இல்லை. பிரபஞ்சன் கதையை ஒரு வரி சொல்லி முடிப்பார், இருட்டில் தானம்மா நின்றுகிறோம், இருட்டில் நிற்பாங்க, கார் ஏறப்போகிறார், இருட்டில் தாம்மா நிற்கிறோம், நாளை காலையில் விடியாமலா போய்விடும் என்று அந்த கதையை பிரபஞ்சன் முடிக்கிறார். நம்மளை இந்த கதையை கேட்ட என்னுடைய நண்பர் சாந்தகுமாருக்கு ஒரு கேஸ் கூட நம்ம தம்பி வீட்டு மேலே போடக்கூடாது, 40 கோடி ரூபாய் போனால் கூட பரவாயில்லை என்கிற மனநிலையை நண்பர்கள் பேசி உறவினர்கள் பேசி வராத அந்த மனநிலையை ஒரு இலக்கியம் அவருக்கு தந்திருக்கிறது என்றால், இந்த அரங்கத்திற்குள்ளாக இருக்கிற புத்தகங்கள் அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. பிரபஞ்சன் என்கிட்ட நேரடியாக சொல்லியிருக்காரு, நான் அவருக்கு ஒரு பேர பையன் தான், அந்த பையன் நிறைய கேள்விகள் கேட்பான் அவர்கிட்ட, எப்பயுமே அந்த தாத்தா கிட்ட அவர் பேர குழந்தைகள் நிறைய கேள்வி கேட்பாங்க, ஏன் தாத்தா இந்த குதிரை ஓடுது என்று கேட்பான், ஏன்னா அது 4 கால்குது, சேருக்கு கொடுத்தா 4 கால்குது, சேர் ஏன் தாத்தா ஓடல. பிரபஞ்சன் என்கிட்ட சொல்லார், சார் நான் சாகித்த கடம்லாம் வாங்கிட்டேன் சார், பதில் தெரியல சார், நிறைய கேள்விகள் அந்த குழந்தை கேட்டுனே இருந்துச்சா, ஒரு நாள் நிறுத்திட்டான் அந்த குழந்தை எதுவுமே கேட்கறதில்ல. மருமகள் கேட்கிறார் பிரபஞ்சன், அம்மா தம்பி நிறைய கேள்வி கேட்பான், அமைதியாயிட்டான், எதுவுமே கேட்கறதில்ல. மருமக பதில், அவனை தான் ஸ்கூல்ல சேர்த்துட்டுமே மாமான்றாங்க. ஸ்கூல்ல சேர்த்தோடனே ஒரு டீச்சர் சொல்ற முதல் வார்த்தையே, பேசாத, நான் பேசுறேன் நீ கேளு. அப்ப பிள்ளைங்களை பேசுறத நிறுத்துற. அப்போ இந்த கிரியேட்டிவிட்டியை குழந்தைகள் ஸ்கூலுக்கு போய் வளர்த்து கொள்வதற்கு பதிலாக இழக்கிறார். இதை ஒரு எழுத்தாளன் கண்டுபிடிக்கிறான், ஒரு கல்வியாளன் என்று நான் சொல்பவர்கள் அல்லது ஒரு அகாடமிஷியன் என்று சொல்பவர்கள் இதை ஈஸியாக கடந்து போகிறார்கள். நம்மளே நம்ம இந்தியா முழுக்க டாக்டர்ஸ் வந்துட்டாங்க, நீங்க பாத்தீங்களா, இந்த ஒரு 4 வருஷமாக யார் உன்னிப்பா கவனிச்சிருந்தா தெரியும், டிவியில இந்த நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மாவட்டத்திலலாம் வந்து இந்த பிளஸ் 2 ரிசல்ட்டு 10th ரிசல்ட் வந்த உடனே அக்கப்போரா இருக்கும். என்னன்னா 1200 மார்க்குக்கு 1189 மார்க் எடுத்துட்டு டிவி மைக் முன்னாடி ஒரு பொண்ணு வந்து ஒப்பாரி வைக்கும், என்னாமான்னு கேட்டால் 11 மார்க் மிஸ் ஆயிடுச்சுன்னு. அப்போ நம்ம வீட்டு பிள்ளைய நம்ம கண்ணை மூடிக்க வைப்போம், என்னன்னா நம்ம 800 மார்க் எடுத்துருக்கோம், நம்ம பிள்ளை 600 மார்க் எடுத்துருக்கோம்.
1: உறவுகள் இதுவரை பவா செல்லுத்துறை அவர்கள் ஆற்றிய உரையின் ஒரு சில பகுதிகளை கேட்டீர்கள்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 10:41, ஐக்கிய ராஜ்யத்தில் 9:41. தமிழொலியில் தொடர்கின்றது.

இன்றைய நட்சத்திரம் பிறந்த வியாழக்கிழமை தோறும் 10:30 10:40 11 மணி வரை நேர்களின் நாக்கத்தினூடாக வானொலியில் வலம் பெறுகின்றது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக ஜொலிக்க இருப்பவர் யார் என்பதை நீங்கள் கண்டுபிடியுங்கள். பாடல் தெரிவுகளை துல்லியமாக எங்களுக்காக எழுதி அனுப்பியிருக்கின்றார் அன்பு சகோதரி சித்ரா பவன் அவர்கள் நோர்வேயிலிருந்து. அவர்களுக்கும் அங்கு இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவர் தெரிவு செய்த முதலாவது பாடல்

அன்பு சகோதரி சித்ரா பவன் அவர்களுடைய தெரிவில் வந்த பாடலை கேட்டீர்கள். அன்புறவர்களே, பாடல் தெரிவில் இந்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ ஏ கே ஜே ஜெயசுவாசோடு இணைந்து ஜானகி அம்மா அவர்கள் பாடியிருந்தார். பாடலை இயற்றியவர் கவிஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் பார்த்த சாரதி அவர்கள். பாடல் இடம்பெற்ற திரைப்படம்

கல்யாண ஊர்வலம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. அன்பர்களே, அன்பர்களே, நீங்களும் இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியில் பிரதியூடாக இணைந்து கொள்ள ஆசைப்பட்டால், உங்களுக்கு பிடித்த பாடகர், பாடகி, நடிகர், நடிகர், நடிகை, இசையமைப்பாளர்கள், கவிஞர்கள் போன்றவற்றை எழுதி எங்களுடைய மின்னஞ்சலுக்கு அனுப்பி வைத்தால், நிச்சயமாக வந்த ஒழுங்கின் பிரகாரம் உங்கள் பாடல் தெரிவுகள் வானொலியில் மலரும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் தெரிவித்திருக்கும் இரண்டாவது பாடல் இதோ வானொலியில்.

அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 10:50 ஐக்கியராஜ்யத்தில் 9:50. இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் அன்புறவே. இன்று இரவு சுவிஸ் நேரத்தில் தமிழொலியில் இடம்பெற இருக்கின்றது அரசியல் சமூகம் இடையில் ஐரோப்பிய நாடுகளுக்கான அமைதி பயணம் மேற்கொண்டுள்ள இந்தியாவின் தென் கைலாசம் என அழைக்கப்படும் திருமூர்த்தி மலையில் அமைந்துள்ள உலக சமாதான ஆலயத்தின் ஸ்தாபகர் உலக அமைதி தூதுவர் ஜெகத்குரு பரஞ்சோடி குரு மகாராஜி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார். மறந்துவிடாதீர்கள், இந்த தலைப்புக்கான இதுகளை நீங்கள் கேட்டு நல்ல இதுகளையும் பெறலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, ஆன்மீகத்தோடு கலந்த உரியாகவும் இருக்கும், சிறப்பாக இருக்கும். அவர் உலக அமைதிக்கான தலைவராகவும் இருக்கின்றார். மற்றது தென் கைலாயத்திலே வந்து அதை அதாவது என்று அழைக்கப்படும் திருமூர்த்தி மலையில் அமைந்துள்ள உலக சமாதான ஆலயத்தின் ஸ்தாபகர் கூட. ஆகவே அவர் இங்கே வந்திருப்பார் நினைக்கிறேன். சுவிஸ் நாட்டுக்கு வந்திருந்தால் அங்கிருந்து உரையாடுவார் என்பதனையும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றேன். மறந்து விடாதீர்கள், இரவு சுவிஸ் நேரத்தில் 10:30 to 12 வரை இடம்பெறுகின்றது. பரஞ்சோதி குரு மகாராஜி அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றுகின்றார். அந்த உரையினுடைய நுட்பங்களையும் அதிநுட்பங்களையும் கேளுங்கள் அன்புறவுகளே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலு நிகழ்ச்சி மன்னிக்கவும் இந்திய நட்சத்திர நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல். சரி, அதற்கு முதல் இந்த மலரை குறிஞ்சி மலரை என்ற பாடலை இயற்றியவர் வாலி அவர்கள், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமன்னர் MSV அவர்கள். பாடலை பாடியிருந்தார்கள் இயேசுதாசோடு இணைந்து ஜானகி அம்மா அவர்கள், சித்ரா பவன் அவர்கள் இந்த பாடல் தெரிவுகளை துல்லியமாக எங்களுக்காக எழுதி அனுப்பியிருக்கின்றார். அவர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்களின் தெரிவில் வரும் அடுத்த பாடல்

0: கேட்கவே மனது வேதனை மிகவொரு பாயுதே கண்ணா என் மனம் மிக அலை பாயுதே உன் ஆனந்த மோகன வேணுகானம் அதில் அலை பாயுதே கண்ணா என் மனம் மிக அலை பாயுதே.
1: அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரத்தின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் அன்பு சகோதரி சித்ரா பவன் அவர்கள் நோர்வேயில் இருந்து. அவர்களுக்கும் அவரது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ, கே ஜே ஜெயசுதாசோடு இணைந்து ஜானகி அம்மா, பாடலை யாற்றவர்கள் உளுந்தூர் பேட்டை சண்முகம் அவர்கள், பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. ஆகவே இன்றைய நட்சத்திரமாக தெரிவு செய்திருக்கின்றார் யார் என்பதை நீங்களே கண்டுபிடித்திருப்பீர்கள். அவருடைய இறுதி தெரிவு பாடல் என்ன பாடல் என்பதனை பார்ப்போம்.

வைரமுத்து அவர்களுடைய கவிதை வரி, இசை ஞானியனுடைய இசை. பாடலை பாடிக்கொண்டிருப்பவர்கள் கே ஜே ஜெயசாசோடு இணைந்து எஸ் ஜானகி அம்மா. ஆகவே இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருந்தவர்கள் பழம்பெரும் பாடல்கள் கே ஜே ஜெயசாசோடு ஜானகி அம்மா. சித்ரா அவர்களுக்கும் அவங்களுடைய

ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருந்தவர்கள் பத்மஸ்ரீ, கே ஜே ஜெயசுவாசோடு இணைந்து ஜானகி அம்மா. இந்த பாடல் தெரிவுகளை துல்லியமாக எங்களுக்காக எழுதி அனுப்பியிருந்தார் அந்த சகோதரி சித்ரா பவன் அவர்கள் நோர்வேலிருந்து. அவர்களுக்கும் உங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்கின்றது மணித்தியால செய்திகள். அதனைத் தொடர்ந்து வானொலியில் வளம் பெற இருக்கின்றது தேனும் பாலும்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோணேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். வீரகேசரி பத்திரிகை இலங்கை மக்களின் வாழ்வோடு ஒன்றிணைந்து தமிழ் பேசும் சமூகத்தின் குரலாகவும் அவர்களின் தேவைகளை பிரதிபலிக்கும் முதன்மை தளமாகவும் திகழ்ந்து வந்திருப்பது பாராட்டத்தக்கதாகும் என்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்திருக்கிறார். வீரகேசரி பத்திரிகை தனது 96வது ஆண்டு விழாவை இன்று கொண்டாடுகின்ற நிலையில் அதற்கு வாழ்த்து தெரிவித்த போது பிரதமர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். மக்கள் பிரதிகளின் சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை பகிரங்கப்படுத்தக்கூடிய வகையில் 2023 ஆண்டின் 9வது இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இலங்கையின் தேசிய தேயிலை ஏலத்தில் சராசரி விலை ஜூலை மாதத்தில் அதிகரித்துள்ளதாக இலங்கை தேயிலை சபை தெரிவித்திருக்கிறது. விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சின் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் ஜனாபதி ஆண்டுகுமார திசநாயக்கா தலைமையில் ஜனாபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்றிருக்கிறது. சுகாதார உதவியாளர் நியமனங்களில் கிழக்கு மாகாண சுகாதார தொண்டர்களையும் இணைத்துக் கொள்ளுமாறு திகாமடில மாவட்ட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் உதுமாலெப்பை கோரிக்கை விடுத்திருக்கிறார். 2025 ஆண்டு உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவான மாணவர்களை பதிவு செய்யும் நடவடிக்கைகள் இன்று முதல் ஆகஸ்ட் 14 தேதி வரை இடம்பெறும் என்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான உதய கம்பன்பில, விமல் வீரவன்ச, அசங்க நவரட்ன, தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் ஏவீர, சுகீஸ்வர பண்டாரா மற்றும் மகிந்த பதிரண ஆகியோர் ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் வெளியிட்டதாக கூறப்படுகின்ற கருத்துக்கள் தொடர்பாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன நேற்று திறந்த நீதிமன்றத்தில் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் செம்மணி சீத்துப்பாத்தி மனித புதகுழி அகழ்வின் நிர்வாக ரீதியான செயல்பாடுகளை ஆராய்வதற்கான விசேட திறந்த நீதிமன்ற அமர்வு யாழ்ப்பாண நீதவான் லெனின்குமார் முன்னிலையில் நேற்று சீத்துப்பாத்தி மயான வளாகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. குருக்கள் மடம் சந்தேகத்துக்கிடமான மனித புதகுழி தொடர்பான வழக்கு விசாரணை எதிர்வரும் 24 தேதிக்கு தமிழையிடப்பட்டிருக்கிறது. வெலிக்கடை சிறைச்சாலையில் உயிரிழந்த குட்டிமணி மற்றும் தங்கத்துறை ஆகியோருக்கு வல்வெட்டித்துறையில் சிலை அமைப்பதை தடுக்கும் வகையில் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்திருந்த தற்காலிக தடை உத்தரவு நேற்று நீக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நீண்ட காலமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தல்களை விரைவில் நடத்த வேண்டும் என்றும் தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிவர்த்தி செய்யும் வகையில் அரசியலமைப்பு விதிகளை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்று இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இலங்கை ஜனாதிபதியிடம் நேற்று வலியுறுத்தியிருந்தார். இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி மற்றும் இந்திய வம்சாவளி தமிழர் அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கு இடையிலான விசேட சந்திப்பு நேற்று கொழும்பில் உள்ள இந்திய இல்லத்தில் நடைபெற்றது. நாட்டில் எதிர்வரும் காலங்களில் நடக்க இருக்கும் மாகாண சபை தேர்தல், புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் மற்றும் மலேக தமிழ் மக்களின் அதிகார பகிர்வு அபிலாசைகள், 13வது திருத்தம் நிறைவேற்றி ஜனாதிபதி முறைமை மற்றும் மலேக மக்களின் அதிகார பகிர்வு ஆகிய முக்கிய பல விடயங்களை முன்னிலைப்படுத்தி இந்திய வெளியுறவுத்துறை செயலாளரிடம் தான் எடுத்துரைத்திருப்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் குறிப்பிட்டிருக்கிறார். அனந்தபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரேயொரு தமிழ் பாடசாலையான விவேகானந்தா தமிழ் மகாவித்யாலயத்தின் காணியை பாதுகாப்பதற்காக பெற்றோர்களும் பழைய மாணவர்களும் இணைந்து எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். எதிர்கட்சியில் இருக்கும் போது தொழிலாளர் வர்க்கம் பற்றி பேசிய அரசாங்கம் தற்போது சர்வதேச நாணய நிதியத்தின் அடிமைகளாக மாறியிருக்கிறது. இதனால் நாட்டின் வாழ்க்கை சுமை மற்றும் பணவீக்கம் அதிகரித்து விட்டதாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா பாராளுமன்றத்தில் இதனை தெரிவித்திருக்கிறார்.
சாதாரண நபர் ஒருவர் அரச வங்கிகளில் சிறிய கடன் தொகையை பெற்று தவணை கடனை குறித்த காலப்பகுதிக்குள் திருப்பி செலுத்தாவிட்டால் வங்கியானது அந்த நபருக்கு கடுமையான அழுத்தம் பிரயோகிக்கும், சொத்துக்களை பறிமுதல் செய்யும். ஆனால் கோடிக்கணக்கில் கடன் பெற்று கடனை மீள செலுத்தாத அரசியல்வாதிகளுக்கு எதிராக விரைவான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதில்லை. அரச வங்கிகளிடமிருந்து பெற்றுக்கொண்ட கடன்களை திருப்பி செலுத்தாமல் இழுத்தடிப்பு செய்யும் நபர்களுக்கு எதிராக முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகள் யாவை என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் பாராளுமன்றத்தில் நேற்று கேள்வி எழுப்பியிருந்தார். திருவோணமலை புல்மோட்டை வீதியில் சேவையில் ஈடுபட்டு வரும் தனியார் பஸ் வண்டிகளின் உரிமையாளர்களுக்கு கிழக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தவிசாளர் பிரௌதர்ஸ் நலிமிக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் நேற்று கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சின் மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றிருக்கிறது. இலங்கையில் தடை செய்யப்பட்ட பிரமி திட்டத்தில் ஈடுபடும் நிறுவனங்களை உள்ளடக்கிய புதிய பட்டியலை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவின் கோப்குழு கூட்டத்தின் போது ஒழுங்கீனமாக நடந்து கொண்ட கட்டுமான தொழில்துறை அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் இருவர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியுள்ளதாகவும் அந்த மன்னிப்பை ஒழுக்க நெறி மற்றும் சிறப்புரிமைகள் பற்றிய குழு ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஹவுலோக் சிட்டி சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பில் தங்க முலாம் பூசப்பட்ட T-56 ரக துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திருசநாயக்காவுக்கு எதிராக சட்டமா அதிபரால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நேற்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சக மாணவர்களுக்கு கஞ்சா மற்றும் கடத்தல் சிகரெட்டுகளை விற்ற குற்றத்தை ஒப்புக்கொண்ட பல்கலைக்கழக மாணவருக்கு குளியாப்பட்டிய நீதவான் மிகில் சிறந்தன சத்ரசிங்க 410,000 ரூபாய் அபராதத்தை விதித்திருக்கிறார். கனடாவில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி இளைஞர்கள் மூவரை எத்தியோப்பியாவுக்கு அனுப்பி அங்குள்ள பாதாள உலக குழுவினரிடம் சிக்க வைத்த சம்பவம் தொடர்புடைய கிளிநொச்சியைச் சேர்ந்த நபரொருவர் குற்றப்புணர்வு திணைக்கழகத்தின் ஆட்கடத்தல் மற்றும் கடல்சார் குற்றப்புணர்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீதிமன்ற நடவடிக்கைகளை தவிர்த்து தற்போது வெளிநாடு சென்று தலைமறைவாக்கியுள்ள பாதாள உலக குழு தலைவரும் சர்வதேச அளவில் போதைப்பொருள் கடத்தல்காரர் என்று அறியப்படுபவருமான கஞ்சிப்பான் இம்ரானை கைது செய்ய மலேசிய போலீசார், சர்வதேச போலீசார் மற்றும் உதவி போலீஸ் அத்தியர்கள் ரோகான் ஒலுகுல தலைமையிலான இலங்கை போலீஸ் குழுவினரும் இணைந்து பாரிய நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்திருக்கிறார்கள். புத்தாண்டு அழகி போட்டியின் போது அவரது குமாரி மலைப்பாம்புடன் நடனமாடிய இளம்பெண் மற்றும் அவருக்கு அந்த பாம்பை விற்பனை செய்த நபர் ஆகியோருக்கு கொழும்பு பிரதம நீதிவான் நீதிமன்றம் அபராதம் விதித்து உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. நுகர்வோரின் சுகாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கிலான தொடர்ச்சியான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக நடப்பாண்டில் நாடு முழுவதும் மொத்தம் 471 விசேட மருந்தக சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விகார அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. திருவோணமலை மாவட்டத்தின் மகாதேவில் வெவ பகுதியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றில் 30 மாணவர்கள் குளவிக்கோட்டுக்கு இலக்காகியுள்ளார்கள். நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கிழக்கு மாகாணத்தின் பழங்குடியினர் சமூகத்தின் கலாச்சார பாரம்பரியத்தையும் மரபுகளையும் பாதுகாக்கும் பொருட்டு ஆண்டுதோறும் ஏற்பாடு செய்யப்படும் பழங்குடியினரின் பாரம்பரிய விழா நேற்று மூதூர் நல்லூர் பகுதியில் நடைபெற்றிருக்கிறது. நெடுந்தீவை நாட்டின் முதலாவது பூச்சிய காபன் சுற்றுலா மையமாக அபிவிருத்தி செய்வது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இந்திய செய்திகளில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறிய தமிழக மீனவர்கள் 8 பேர் இலங்கை கடற்படையினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் அவர்களின் படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொய்யா பழத்தை எதிர்பார்த்திருந்த போது கோவை பழம்தான் கிடைத்திருக்கிறது என்றும் தமிழக வெற்றிக்கழக அரசின் வரவு செலவு திட்டம் ஏமாற்றம் அளிப்பதாக தலைவர்கள் விமர்சித்துள்ளார்கள். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள முல்லை பெரியாறு அணை விவகாரம் குறித்து தமிழக முதல்வர் யோசப் விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்த தாம் தீவிரமாக பரிசீலித்து வருவதாக கேரள முதல்வர் சதீசன் தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவை தேர்தலில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக சார்பில் திராவிட முன்னேற்ற கழக சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தங்களை ராஜினாமா செய்ய சொல்லி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலர் வைகோ நிர்பந்தித்ததாக பேரவை உறுப்பினர்கள் செந்தில் செல்வன், ராஜேந்திரன் ஆகியோர் வைகோ மீது குற்றம் சாட்டியுள்ளார்கள்.
புதுச்சேரி முதல்வர் என் ரங்கசாமி தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள அமைச்சர்களுக்கு 3 மாதங்களுக்கு பிறகு துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசமைப்பு சட்டத்தின் 370வது பிரிவு ரத்து செய்யப்பட்ட பிறகு ஜம்மு காஷ்மீர் லடாக் மக்களின் வாழ்வில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். தொகுதி மறுவரையறை மசோதாவை நிறைவேற்றுவதற்காக நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை 17ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு நடத்த மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. ஜார்க்கண்ட் அரசுக்கு எதிராக மாணவர்கள் நடாத்தும் போராட்டத்துக்கு ஆதரவு அளிப்பதாக கரப்பான்பூச்சி மக்கள் கட்சி அதற்கு ஆதரவு அளிப்பதாக அதன் நிறுவனர் தெரிவித்திருக்கிறார். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான வன்முறைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் பொறுப்பு என்றும் மாணவர்களுக்கு என்ன நடந்தது என்று நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளிக்கும் துணிச்சல் அவருக்கு கிடையாது என்று ராகுல் காந்தி அவரை விமர்சித்துள்ளார். ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 நாள் பயணமாக வரும் 8ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதிகளில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்துக்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ளுகிறார். நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்க மறுப்பதற்கு மாநில அரசுகள் நிதிச்சுமையை காரணம் காட்ட முடியாது என்று உச்சநீதிமன்றம் நேற்று தெரிவித்துள்ளது. பேஸ்புக் சமூக வலைதள பக்கத்திலிருந்து பிரதமர் நரேந்திர மோடியின் வீடியோ தற்காலிகமாக நீக்கப்பட்ட விவகாரத்தில் மெட்டா நிறுவனத்தின் தலைவர் சுகர்பெக் மன்னிப்பு கோரியிருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் 4200 கோடி ரூபாய் மதிப்பில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட கான்பூர் லக்னோ விரைவு சாலை திறக்கப்பட்ட 2 நாட்களில் பல இடங்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. பிரபல யூடியூபர் சங்கரின் மகன் தற்கொலை செய்து கொண்டார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே மின்சார பிரச்சனையால் தங்கள் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுவதாக மலை கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களை வாங்க நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலைக்கு மாற்றாக இணைய வழியில் முன்பதிவு செய்து நேரில் சென்று வாங்கும் வசதி இன்று முதல் தொடங்கப்படுகிறது. இந்தியாவில் மழையால் நேர்ந்த வெள்ளம் நிலச்சரிவில் 100க்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்திய சுதந்திர தினமான ஆகஸ்ட் 15ஆம் தேதி அமெரிக்காவின் மசாசூச் மாகாணத்தில் இந்திய தினம் என்ற பெயரில் இந்திய சுதந்திர தினம் கொண்டாடப்படும் என்று அந்த மாகாண ஆளுநர் மௌரா ஹிலி அறிவித்திருக்கிறார். ஈரோட்டில் நடைபெற்ற பண்டைய தமிழர்களின் யாழ் இசை நிகழ்வு ரசிகர்களை மெய்சிலிருக்க வைத்துள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆமணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 2160 ரூபாய் என்று, ஒரு சவரன் 110,000 ரூபாவுக்கும் கிராமுக்கு 270 ரூபாய் என்று, ஒரு கிராம் 13,750 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் சக்தி வாய்ந்த எல்னினோ காலநிலை மாற்றம் காரணமாக உலகின் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய பிராந்தியங்களில் அடுத்த ஆண்டின் இறுதிக்குள் மேலும் சுமார் 49 மில்லியன் மக்கள் கடுமையான உணவு பாதுகாப்பின்மையை எதிர்கொள்ளக்கூடும் என்று உலக உணவு திட்டம் தெரிவித்திருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணியை மீண்டும் திறப்பதற்கான ஒப்பந்தம் விரைவில் முடிவாகலாம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஒப்பந்தம் முடிவாகவில்லை என்றால் ஈரான் கடுமையாக தாக்கப்படும் என்ற எச்சரிக்கையை அவர் வழமை போல் விடுத்துள்ளார். உக்ரைன் தலைநகர் கீவ் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ரஷ்ய ராணுவம் நேற்று அதிகாலை நடத்திய ஏவுகணை தாக்குதலில் குறைந்தது 17 பேர் உயிரிழந்து போனார்கள். அமெரிக்காவில் தற்போது பணியில் உள்ள ராணுவ வீரர்களின் பெற்றோர் மற்றும் வாழ்க்கை துணைகள் 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சீன அச்சுறுத்தல்களுக்கு தயார்படுத்திக் கொள்ளும் வகையில் தைவான் தனது கான்குவாங் வருடாந்த ராணுவ பயிற்சியை நேற்று தொடங்கியிருக்கிறது. நியூசிலாந்தில் உள்ளூராட்சி மன்ற கூட்டத்தில் குளியலறையிலிருந்து காணொளி வழியாக இணைந்த அரசியல்வாதியின் செயல் சமூக ஊடகங்களில் வெகுவாக பேசப்படுகிறது. பெரும் எண்ணிக்கையிலான போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டமை குறித்த செய்திகள் வெளிநாட்டு ஊடகங்கள் மூலம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் அதிகாரிகள் சர்வதேச ஊடகங்கள் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் செய்தி சேகரிக்க தற்போது தடை விதித்திருக்கிறார்கள். தான் வங்கதேசம் செல்வதில் உறுதியாக இருப்பதாக அந்த நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மீண்டும் அறிவித்திருக்கிறார். இத்தாலியில் துப்புரவாளர்கள் சிலர் குப்பை மேட்டை அலசி அலசி தேடினார்கள். இறுதியில் கிடைத்தது ஒரு பரிசு சீட்டு. அதன் மதிப்பு அதிர்ஷ்ட குழுக்களில் முதல் பரிசை வென்ற பெண்ணின் பரிசு சீட்டு தவறுதலாக குப்பைக்குள் சென்றது. காதலனுடன் சண்டையிட்டு 18வது மாடியில் இருந்த குதித்த பெண் உயிர் தப்பியிருக்கிறார். சீனாவின் சிசியாங் மாநிலத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. ஜெட்ஸ்டார் விமானங்களில் பயணிகள் இருக்கைக்கு மேல் வைக்கப்படும் பொருட்களுக்கு விரைவில் கட்டணம் வசூலிக்கப்பட இருக்கிறது. அடுத்த ஆண்டு பிப்ரவரி முதல் அது நடப்புக்கு வரும் என்று அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது.
உலகின் மிகப்பெரிய மலைக்காடுகளான அமேசான் காடுகளில் சட்டவிரோத சுற்றுச்சூழல் குற்றங்களில் ஈடுபட்டு வந்த 839 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அமெரிக்காவின் ஸ்பேஸ் எக்ஸ் உந்துகணையின் ஒரு பகுதி எதிர்பார்த்தது போல் நிலவின் மீது மோதி இருக்கிறது. அது பல்கன் 9 உந்துகணை கடந்த ஆண்டு பாய்ச்சப்பட்டது. அதன் 4 டன் மேற்பகுதி திட்டமிட்டபடி நிலவில் மோதியிருக்கிறது. மோதலுக்கு பின் நிலவில் மனிதன் போட்ட குப்பைகள் கிடப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், இலங்கை தேசிய ஆண்கள் மற்றும் பெண்கள் கிரிக்கெட் அணிகளின் தலைவர்களால் தாக்கல் செய்யப்பட்ட எழுத்தாடை மனுக்கள் மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரோகாண்டி அபசூரிய மற்றும் கே பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய ஆயம் முன்னிலையில் நேற்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இலங்கை கலம்போ கெப்ஸ் அணிக்கும் கண்டி ராயல்ஸ் அணிக்கும் இடையில் ஆர் பிரேமதாசா விளையாட்டரங்கில் நேற்றிரவு நடைபெற்ற எல்பிஎல் நீக்கல் போட்டியில் 68 ஓட்டங்களால் வெற்றியீட்டிய கலம்போ கெப்ஸ் அணி 2வது தகுதிகாண் போட்டியில் விளையாட தகுதி பெற்றுள்ளது. தாய்லாந்தில் காற்பந்து ஆட்டத்தின் போது மின்னல் தாக்கியதில் ஒரு வீரர் இறந்தார். மலேசிய வீரர் ஒருவர் உட்பட 12 பேர் அங்கு காயமற்றுள்ளார்கள். கனடாவில் நடைபெறும் கனடியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் முன்னணி போட்டியாளர்களான பெலருசின் அரினா சபிலங்கா, ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸ் தி மினார் ஆகியோர் 3வது சுற்றுக்கு நேற்று முன்னேறியிருக்கிறார்கள். அமெரிக்காவில் நடைபெறும் சென்ட் லூயிஸ் ரெபிட் மற்றும் பிளிட் செஸ் போட்டியில் ரெபிட் பிரிவு ஆட்டங்களின் முடிவில் இந்தியாவின் தமிழரான பிரஜானந்தா முதலிடம் பெற்றிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வினங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 387.10 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.87 ரூபாய். 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 335.20 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.13 ரூபாய். 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415.26 ரூபாய், இந்திய பெறுமதியில் 117.86 ரூபாய். 1 ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 451.20 ரூபாய், இந்திய பெறுமதியில் 128.06 ரூபாய். 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 239.20 ரூபாய், இந்திய பெறுமதியில் 67.89 ரூபாய். கேட்டது மணிக்குழு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் காஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்ச பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறி என்றா அகத்தியில புன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பரிஸ் லாச்சப்பலில்,
3: 11 à 13 rue Caille, 75 000 de Paris.
2: வீட்டி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனே சாசலில்,
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:22 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:22. இந்த நேரத்தில் தமிழொலி தொடர்கின்றது.

பெரும்பாலும் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் அவளோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலகலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு பெரும்பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் பரிசலாட்சப்பள்ளியில் அமைந்திருக்கும் அம்பாளி ஸ்டோர்ஸ் ஆசி பூஷரி. போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான

0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்புக் சென்டனி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
1: பொந்து பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொந்து பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொந்து பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டு பொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டு பொண்டே மார்க்கெட், 1 Avenue Edwan Bayon 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டு பொண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பொண்டே மார்க்கெட்.
2: பொந்துபண்டே மார்க்கெட் நேரம் சரியாக 11:26. ஐக்கிய ராஜ்யத்தில் 10:26. இந்த நேரத்தில் இன்றைய தேனும்பால நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க

ஒலித்த பாடலை பாடியவர் ஜெயச்சந்திரன் அவர்கள், பாடலை யாற்றவர் பஞ்ச அருணாசலம், பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா, பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 6-60 வரை. அன்பு உறவுகள், கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அன்னசமை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் பரிசில் ஆட்சியப்பள்ளியில் அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோர்ஸ், ஆசி பூசரி, இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட். இந்த மூன்று

0: ஹோட்டல்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலையாப்பா.
1: போகப்பா, இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி இரும்பு சாப்பிடுமா இருக்கும், இந்த ஊர்லயும் ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
2: உங்களுக்கு விஷயம் தெரியாதா?
3: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசை பூசரி. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கிச் செல்ல ஆசை பூசரி. மெலுதிய விவரங்களுக்கு ஆசை பூசரி இலக்கம் 95 பாரிஸ் 10 தொல்பிசை இலக்கம் ஹாலோ ஆசி சைபர் 1 42 சைபர் 5 73 78. ஆசி பூசரி நேரம் சரியாக 11:31 ஐக்கியராஜ்யத்தில் 10:31. இன்று இரவு 8 மணிக்கு இடம்பெறும் உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்ப நிகழ்ச்சியின் தலைப்பு. திருமணத்திற்கு பின் அதிகம் தங்களை மாற்றிக்கொண்டவர்கள் ஆண்களா அல்லது பெண்களா என்ற தலைப்புக்கு ஏற்ப உங்கள் கருத்துக்களை எடுத்து வாருங்கள். அன்பர்களை ஜெகன் அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் நிகழ்ச்சி உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்ப நிகழ்ச்சியின் தலைப்பு. கட்டாயம் உங்களுக்கு விருப்பமான பாடலையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். இந்த நிகழ்ச்சியில் நல்ல கருத்தாளமிக்க கருத்தை எடுத்து வாருங்கள். திருமணத்திற்கு பின் அதிகம் தங்களை மாற்றிக்கொண்டவர்கள் ஆண்களா அல்லது பெண்களா, இந்த தலைப்புக்கு ஏற்ப உங்கள் கருத்துக்களை எடுத்து வாருங்கள். அதனைத் தொடர்ந்து இன்றைய சுவிஸ் நேரத்தில், அதாவது அரசியல் சமூக மேடை வலிமையாக இடம்பெறும் நிகழ்ச்சியில் இன்று இடம்பெறுகின்றது ஐரோப்பிய நாடுகளுக்கான அமைதி பயணம் மேற்கொண்டுள்ள இந்தியாவின் தென் கைலாசம் என்று அழைக்கப்படும் திருமூர்த்தி மலையில் அமைந்துள்ள உலக சமாதான ஆலயத்தின் ஸ்தாபகர் உலக அமைதி தூதுவர் ஜெகத்ரு பரஞ்சோதி குருமகான் அவர்கள் கலந்து கொள்கின்றார். அன்புறவர்களே, நல்ல ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை தரக்கூடிய வல்லவர் இவர். இன்று மறக்காமல் உங்களால் முடிந்தால் கேளுங்கள் அன்புறவர்களே, மறந்துவிடாதீர்கள் அன்புறவர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலு நிகழ்ச்சியில் தத்துவ பாடலை கேட்டீர்கள். தத்துவ பாடலை தொடர்ந்து வருகின்ற அருமையான பாடல் ஒன்று உங்களுக்காக.

0: ஒலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ கே ஜி ஜெயசுதாஸ் அவர்கள், பாடலை யாற்றவர் கவிஞர் பொன்னடியான் அவர்கள், பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா, பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒருவர் வாழும் ஆலயம். நேரம் சரியாக 11:38 ஐக்கியராஜ்யத்தின் 10:38 இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: அங்கு போய் பார்த்தா மரக்கறியண்டா அகத்தியில

0: வாங்காடி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மறக்கறீங்க.
1: நீ நீ நீ இதுதான் அசல் நீ.
0: பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேறு அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளோ பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
2: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
0: விடாதீங்க போங்க போங்க.
3: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris
3: Vicky Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
3: Mélodie et Tordre-Gulak Vicky Cash and Curry Paris La Chapelle Tordre-Bou Tolibisi Lakam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள் மரக்கறி வகைகள் உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடைப்புகள் பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம் தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை நாணயம் உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
7: மறந்து விடாதீர்கள் அன்பர்களே, உங்கள் இல்லங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் நீங்கள் வாங்கி செல்ல சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சியில் அமைந்துள்ளது. அன்பர்களே, அதாவது ஆர்ஆர் பி காடி நோட்டில் இருந்து எடுத்தீர்கள் என்றால் 3வது ஸ்டேஷனில் முன்னுக்கு இன்ஜினின் பக்கத்தில் அமர்ந்து போனீர்கள் என்றால் நீங்கள் உடனடியாக முன் சோற்றியாலே போனால் கடையை உங்களை நாடி வரவேற்றுக் கொண்டிருக்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

0: பேவாவின் இனிய இசையில் கவிஞானி பாலி இவர்களுடைய கவிதை வரிக்கையை குரல் கொடுத்து பாடியவர்கள் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து ஜானகி அம்மா. பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் கருப்பு நிலா. நேரம் சரியாக 11:45 ஐக்கியராட்சியத்தில் 10:45 இந்த நேரத்தில்
1: பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்து இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01-41-55-35-58 அல்லது 07-58-17-08-49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.

சௌந்தர்யன் அவர்களுடைய கவிதை வரிக்கு குரல் கொடுத்து பாடியவர்கள் மரவடி சின்னக்குழில் சித்ரா. சௌந்தர்யன் அவர்களே இசையும் அமைத்திருந்தார். பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் சேரன் பாண்டியன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒளிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். திங்கள் முதல் வெள்ளி வரை 11-15 மணி வரை கேட்டு மகளுங்கள் தேனும் பாலும். தேனும்பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானிலை கெடுத்து வருகின்றார்கள் அம்பாளி ஸ்டோர்ஸ் பரிசு ஆட்சிப்பள்ளம் அமைந்திருக்கும் ஆசி பூசரி பரிசு ஆட்சிப்பள்ளம் அமைந்திருக்கும் போட்டி பாண்டியில் அமைந்திருக்கும் போட்டி பாண்டி மார்க்கெட். இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்

பவன் விஜயனுடைய கவிதை வரிக்கு குரல் கொடுத்து பாடியவர்கள் சாதனா சர்க்கத்தோடு பத்மஸ்ரீ பாலா. இசை அமைச்சவர் வித்யாசாகர் அவர்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல்

ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பவர்களான சரஸ்வதி ஏ பி சுஷிலா அவர்கள். பாடலை இயற்றியவர் புலவர் புலமைப்பை, தன் பாடலுக்கு இசை அமைத்தவர் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் வி. இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பால். தேனும் பால் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அன்னசன்னை கொடுத்து வானிலை கெடுத்து வந்தவர்கள் பாரசலா செப்பலில் அமைந்திருக்கும் அம்பாளி சோசாஸ்ரீ பூசரி போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கு. இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் அவது இதயபூர்வமான நன்றி.

வணக்கம். இது பிரான்ஸ் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர் சாசல். கார்ஷிலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். வீரகேசரி பத்திரிகை இலங்கை மக்களின் வாழ்வோடு ஒன்றிணைந்து தமிழ் பேசும் சமூகத்தின் குரலாகவும் அவர்களின் தேவைகளை பிரதிபலிக்கும் முதன்மை தளமாகவும் திகழ்ந்து வந்திருப்பது பாராட்டத்தக்கதாகும் என்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்திருக்கிறார். வீரகேசரி பத்திரிகை தனது 96வது ஆண்டு விழாவை இன்று கொண்டாடுகின்ற நிலையில் அதற்கு வாழ்த்து தெரிவித்த போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். மக்கள் பிரதிகளின் சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை பகிரங்கப்படுத்தக்கூடிய வகையில் 2023 ஆண்டின் 9 இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இலங்கையின் தேசிய தேயிலை ஏலத்தில் சராசரி விலை ஜூலை மாதத்தில் அதிகரித்துள்ளதாக இலங்கை தேயிலை சபை தெரிவித்திருக்கிறது. விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சின் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் ஜனாபதி ஆண்டுகுமார திசநாயக்கா தலைமையில் ஜனாபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்றிருக்கிறது. சுகாதார உதவியாளர் நியமனங்களில் கிழக்கு மாகாண சுகாதார தொண்டர்களையும் இணைத்துக் கொள்ளுமாறு திகாமடல மாவட்ட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் உதுமாலைப்பை கோரிக்கை விடுத்திருக்கிறார். 2025 ஆண்டு உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவான மாணவர்களை பதிவு செய்யும் நடவடிக்கைகள் இன்று முதல் ஆகஸ்ட் 14 தேதி வரை இடம்பெறும் என்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான உதய கம்பன்பில, விமல் வீரவன்ச, அசங்க நவரட்ன, தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் ஏவீர, சுகீஸ்வர பண்டாரா மற்றும் மகிந்த பதரன ஆகியோர் ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் வெளியிட்டதாக கூறப்படுகின்ற கருத்துக்கள் தொடர்பாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன நேற்று திறந்த நீதிமன்றத்தில் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் செம்மணி சீத்துப்பாத்தி மனித புதகுழி அகழ்வின் நிர்வாக ரீதியான செயல்பாடுகளை ஆராய்வதற்கான விசேட திறந்த நீதிமன்ற அமர்வு யாழ்ப்பாண நீதவான் லெனின்குமார் முன்னிலையில் நேற்று சீத்துப்பாத்தி மயான வளாகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. குருக்கள் மடம் சந்தேகத்துக்கிடமான மனித புதகுழி தொடர்பான வழக்கு விசாரணை எதிர்வரும் 24 தேதிக்கு தமிழையிடப்பட்டிருக்கிறது. வெலிக்கடை சிறைச்சாலையில் உயிரிழந்த குட்டிமணி மற்றும் தங்கத்துறை ஆகியோருக்கு வல்வெட்டித்துறையில் சிலை அமைப்பதை தடுக்கும் வகையில் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்திருந்த தற்காலிக தடை உத்தரவு நேற்று நீக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நீண்ட காலமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தல்களை விரைவில் நடத்த வேண்டும் என்றும் தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிவர்த்தி செய்யும் வகையில் அரசியலமைப்பு விதிகளை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்று இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இலங்கை ஜனாதிபதியிடம் நேற்று வலியுறுத்தியிருந்தார். இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி மற்றும் இந்திய வம்சாவளி தமிழர் அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கிடையிலான விசேட சந்திப்பு நேற்று கொழும்பில் உள்ள இந்திய இல்லத்தில் நடைபெற்றது. நாட்டில் எதிர்வரும் காலங்களில் நடக்க இருக்கும் மாகாண சபை தேர்தல், புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் மற்றும் மலேக தமிழ் மக்களின் அதிகார பகிர்வு அபிலாசைகள், 13வது திருத்தம் நிறைவேற்றி ஜனாதிபதி முறைமை மற்றும் மலேக மக்களின் அதிகார பகிர்வு ஆகிய முக்கிய பல விடயங்களை முன்னிலைப்படுத்தி இந்திய வெளியுறவுத்துறை செயலாளரிடம் தான் எடுத்துரைத்திருப்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் குறிப்பிட்டிருக்கிறார். அனந்தபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரேயொரு தமிழ் பாடசாலையான விவேகானந்தா தமிழ் மகாவித்யாலயத்தின் காணியை பாதுகாப்பதற்காக பெற்றோர்களும் பழைய மாணவர்களும் இணைந்து எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். எதிர்கட்சியில் இருக்கும் போது தொழிலாளர் வர்க்கம் பற்றி பேசிய அரசாங்கம் தற்போது சர்வதேச நாணய நிதியத்தின் அடிமைகளாக மாறியிருக்கிறது. இதனால் நாட்டின் வாழ்க்கை சுமை மற்றும் பணவீக்கம் அதிகரித்து விட்டதாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா பாராளுமன்றத்தில் இதனை தெரிவித்திருக்கிறார்.
சாதாரண நபர் ஒருவர் அரச வங்கிகளில் சிறிய கடன் தொகையை பெற்று தவணை கடனை குறித்த காலப்பகுதிக்குள் திருப்பி செலுத்தாவிட்டால் வங்கியானது அந்த நபருக்கு கடுமையான அழுத்தம் பிரயோகிக்கும், சொத்துக்களை பறிமுதல் செய்யும். ஆனால் கோடிக்கணக்கில் கடன் பெற்று கடனை மீள செலுத்தாத அரசியல்வாதிகளுக்கு எதிராக விரைவான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதில்லை. அரசு வங்கிகளிடமிருந்து பெற்றுக்கொண்ட கடன்களை திருப்பி செலுத்தாமல் இழுத்தடிப்பு செய்யும் நபர்களுக்கு எதிராக முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகள் யாவை என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் பாராளுமன்றத்தில் நேற்று கேள்வி எழுப்பியிருந்தார். திருவோணமலை புல்மோட்டை வீதியில் சேவையில் ஈடுபட்டு வரும் தனியார் பஸ் வண்டிகளின் உரிமையாளர்களுக்கு கிழக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தவிசாளர் பிரௌதஸ் நளிமிக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் நேற்று கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சின் மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றிருக்கிறது. இலங்கையில் தடை செய்யப்பட்ட பிரமித் திட்டத்தில் ஈடுபடும் நிறுவனங்களை உள்ளடக்கிய புதிய பட்டியலை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவின் கோப்குழு கூட்டத்தின் போது ஒழுங்கீனமாக நடந்து கொண்ட கட்டுமான தொழில்துறை அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் இருவர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியுள்ளதாகவும் அந்த மன்னிப்பை ஒழுக்க நெறி மற்றும் சிறப்புரிமைகள் பற்றிய குழு ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஹவுலோக் சிட்டி சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பில் தங்க முலாம் பூசப்பட்ட T-56 ரக துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திருசநாயக்காவுக்கு எதிராக சட்டமா அதிபரால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நேற்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சக மாணவர்களுக்கு கஞ்சா மற்றும் கடத்தல் சிகரெட்டுகளை விற்ற குற்றத்தை ஒப்புக்கொண்ட பல்கலைக்கழக மாணவருக்கு குளியாப்பட்டிய நீதவான் மிகில் சிறந்தன சத்ரசிங்க 410,000 ரூபாய் அபராதத்தை விதித்திருக்கிறார். கனடாவில் வேலைவாய்ப்பு பெற்று தருவதாக கூறி இளைஞர்கள் மூவரை எத்தியோப்பியாவுக்கு அனுப்பி அங்குள்ள பாதாள உலக குழுவினரிடம் சிக்க வைத்த சம்பவம் தொடர்புடைய கிளிநொச்சியைச் சேர்ந்த நபரொருவர் குற்றப்பிணைவு திணைக்களகத்தின் ஆட்கடத்தல் மற்றும் கடல்சார் குற்றப்பிணைவு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீதிமன்ற நடவடிக்கைகளை தவிர்த்து தற்போது வெளிநாடு சென்று தலைமறைவாக்கியுள்ள பாதாள உலக குழு தலைவரும் சர்வதேச அளவில் போதைப்பொருள் கடத்தல்காரர் என்று அறியப்படுபவருமான கஞ்சிப்பான் இம்ரானை கைது செய்ய மலேசிய போலீசார், சர்வதேச போலீசார் மற்றும் உதவி போலீஸ் அத்தியர்கள் ரோகான் ஒலுகுல தலைமையிலான இலங்கை போலீஸ் குழுவினரும் இணைந்து பாரிய நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்திருக்கிறார்கள். புத்தாண்டு அழகி போட்டியின் போது அவரது குமாரி மலைப்பாம்புடன் நடனமாடிய இளம்பெண் மற்றும் அவருக்கு அந்த பாம்பை விற்பனை செய்த நபர் ஆகியோருக்கு கொழும்பு பிரதம நீதிவான் நீதிமன்றம் அபராதம் விதித்து உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. நுகர்வோரின் சுகாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கிலான தொடர்ச்சியான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக நடப்பாண்டில் நாடு முழுவதும் மொத்தம் 471 விசேட மருந்தக சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விகார அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. திருவோணமலை மாவட்டத்தின் மகாதேவில் வெவ பகுதியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றில் 30 மாணவர்கள் குளவிக்கோட்டுக்கு இலக்காகியுள்ளார்கள். நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கிழக்கு மாகாணத்தின் பழங்குடியினர் சமூகத்தின் கலாச்சார பாரம்பரியத்தையும் மரபுகளையும் பாதுகாக்கும் பொருட்டு ஆண்டுதோறும் ஏற்பாடு செய்யப்படும் பழங்குடியினரின் பாரம்பரிய விழா நேற்று மூதூர் நல்லூர் பகுதியில் நடைபெற்றிருக்கிறது. நெடுந்தீவை நாட்டின் முதலாவது பூச்சிய காபன் சுற்றுலா மையமாக அபிவிருத்தி செய்வது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இந்திய செய்திகளில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறிய தமிழக மீனவர்கள் 8 பேர் இலங்கை கடற்படையினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் அவர்களின் படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொய்யா பழத்தை எதிர்பார்த்திருந்த போது கோவை பழம்தான் கிடைத்திருக்கிறது என்றும் தமிழக வெற்றிக்கழக அரசின் வரவு செலவு திட்டம் ஏமாற்றம் அளிப்பதாக தலைவர்கள் விமர்சித்துள்ளார்கள். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் குறித்து தமிழக முதல்வர் யோசப் விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்த தாம் தீவிரமாக பரிசீலித்து வருவதாக கேரள முதல்வர் சதீசன் தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவை தேர்தலில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக சார்பில் திராவிட முன்னேற்ற கழக சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தங்களை ராஜினாமா செய்ய சொல்லி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலர் வைகோ நிர்பந்தித்ததாக பேரவை உறுப்பினர்கள் செந்தில் செல்வன், ராஜேந்திரன் ஆகியோர் வைகோ மீது குற்றம் சாட்டியுள்ளார்கள்.
புதுச்சேரி முதல்வர் என் ரங்கசாமி தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள அமைச்சர்களுக்கு 3 மாதங்களுக்கு பிறகு துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசமைப்பு சட்டத்தின் 370வது பிரிவு ரத்து செய்யப்பட்ட பிறகு ஜம்மு காஷ்மீர் லடாக் மக்களின் வாழ்வில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். தொகுதி மறுவரையறை மசோதாவை நிறைவேற்றுவதற்காக நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத் தொடரை 17ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு நடத்த மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. ஜார்க்கண்ட் அரசுக்கு எதிராக மாணவர்கள் நடாத்தும் போராட்டத்துக்கு ஆதரவு அளிப்பதாக கரப்பான்பூச்சி மக்கள் கட்சி அதற்கு ஆதரவு அளிப்பதாக அதன் நிறுவனர் தெரிவித்திருக்கிறார். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான வன்முறைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் பொறுப்பு என்றும் மாணவர்களுக்கு என்ன நடந்தது என்று நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளிக்கும் துணிச்சல் அவருக்கு கிடையாது என்று ராகுல் காந்தி அவரை விமர்சித்துள்ளார். ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 நாள் பயணமாக வரும் 8ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதிகளில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்துக்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ளுகிறார். நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்க மறுப்பதற்கு மாநில அரசுகள் நிதிச்சுமையை காரணம் காட்ட முடியாது என்று உச்சநீதிமன்றம் நேற்று தெரிவித்துள்ளது. பேஸ்புக் சமூக வலைதள பக்கத்திலிருந்து பிரதமர் நரேந்திர மோடியின் வீடியோ தற்காலிகமாக நீக்கப்பட்ட விவகாரத்தில் மெட்டா நிறுவனத்தின் தலைவர் சுகர்பெக் மன்னிப்பு கோரியிருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் 4200 கோடி ரூபாய் மதிப்பில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட கான்பூர் லக்னோ விரைவு சாலை திறக்கப்பட்ட 2 நாட்களில் பல இடங்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. பிரபல யூடியூபர் சங்கரின் மகன் தற்கொலை செய்து கொண்டார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே மின்சார பிரச்சனையால் தங்கள் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுவதாக மலை கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களை வாங்க நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலைக்கு மாற்றாக இணைய வழியில் முன்பதிவு செய்து நேரில் சென்று வாங்கும் வசதி இன்று முதல் தொடங்கப்படுகிறது. இந்தியாவில் மழையால் நேர்ந்த வெள்ளம் நிலச்சரிவில் 100க்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்திய சுதந்திர தினமான ஆகஸ்ட் 15ஆம் தேதி அமெரிக்காவின் மசாசூஸ் மாகாணத்தில் இந்திய தினம் என்ற பெயரில் இந்திய சுதந்திர தினம் கொண்டாடப்படும் என்று அந்த மாகாண ஆளுநர் மௌரா ஹிலி அறிவித்திருக்கிறார். ஈரோட்டில் நடைபெற்ற பண்டைய தமிழர்களின் யாழ் இசை நிகழ்வு ரசிகர்களை மெய்சிலிருக்க வைத்துள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2160 ரூபாய் என்று, ஒரு சவரன் 110,000 ரூபாவுக்கும் கிராமுக்கு 270 ரூபாய் என்று, ஒரு கிராம் 13,750 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் சக்தி வாய்ந்த எல்நினோ காலநிலை மாற்றம் காரணமாக உலகின் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய பிராந்தியங்களில் அடுத்த ஆண்டின் இறுதிக்குள் மேலும் சுமார் 49 மில்லியன் மக்கள் கடுமையான உணவு பாதுகாப்பின்மையை எதிர்கொள்ளக்கூடும் என்று உலக உணவு திட்டம் தெரிவித்திருக்கிறது. ஹோர்முஸ் நீரணியை மீண்டும் திறப்பதற்கான ஒப்பந்தம் விரைவில் முடிவாகலாம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஒப்பந்தம் முடிவாகவில்லை என்றால் ஈரான் கடுமையாக தாக்கப்படும் என்ற எச்சரிக்கையை அவர் வழமை போல் விடுத்துள்ளார். உக்ரைன் தலைநகர் கீவ் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ரஷ்ய ராணுவம் நேற்று அதிகாலை நடத்திய ஏவுகணை தாக்குதலில் குறைந்தது 17 பேர் உயிரிழந்து போனார்கள். அமெரிக்காவில் தற்போது பணியில் உள்ள ராணுவ வீரர்களின் பெற்றோர் மற்றும் வாழ்க்கை துணைகள் 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சீன அச்சுறுத்தல்களுக்கு தயார்படுத்திக் கொள்ளும் வகையில் தைவான் தனது கான்குவாங் வருடாந்த ராணுவ பயிற்சியை நேற்று தொடங்கியிருக்கிறது. நியூசிலாந்தில் உள்ளூராட்சி மன்ற கூட்டத்தில் குளியல் அறையிலிருந்து காணொளி வழியாக இணைந்த அரசியல்வாதியின் செயல் சமூக ஊடகங்களில் வெகுவாக பேசப்படுகிறது. பெரும் எண்ணிக்கையிலான போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டமை குறித்த செய்திகள் வெளிநாட்டு ஊடகங்கள் மூலம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியதை தொடர்ந்து பாகிஸ்தான் அதிகாரிகள் சர்வதேச ஊடகங்கள் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் செய்தி சேகரிக்க தற்போது தடை விதித்திருக்கிறார்கள். தான் வங்கதேசம் செல்வதில் உறுதியாக இருப்பதாக அந்த நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மீண்டும் அறிவித்திருக்கிறார். இத்தாலியில் துப்புரவாளர்கள் சிலர் குப்பை மேட்டை அலசி அலசி தேடினார்கள். இறுதியில் கிடைத்தது ஒரு பரிசு சீட்டு. அதன் மதிப்பு அதிர்ஷ்ட குழுக்களில் முதல் பரிசை வென்ற பெண்ணின் பரிசு சீட்டு தவறுதலாக குப்பைக்குள் சென்றது. காதலனுடன் சண்டையிட்டு 18வது மாடியில் இருந்த குதித்த பெண் உயிர் தப்பியிருக்கிறார். சீனாவின் சிசியாங் மாநிலத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. ஜெட்ஸ்டார் விமானங்களில் பயணிகள் இருக்கைக்கு மேல் வைக்கப்படும் பொருட்களுக்கு விரைவில் கட்டணம் வசூலிக்கப்பட இருக்கிறது. அடுத்த ஆண்டு பிப்ரவரி முதல் அது நடப்புக்கு வரும் என்று அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது.
உலகின் மிகப்பெரிய மலை காடுகளான அமேசான் காடுகளில் சட்டவிரோத சுற்றுச்சூழல் குற்றங்களில் ஈடுபட்டு வந்த 839 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அமெரிக்காவின் ஸ்பேஸ் எக்ஸ் உந்துகணையின் ஒரு பகுதி எதிர்பார்த்தது போல் நிலவின் மீது மோதி இருக்கிறது. அது ஃபல்கன் 9 உந்துகணை கடந்த ஆண்டு பாய்ச்சப்பட்டது. அதன் 4 டன் மேற்பகுதி திட்டமிட்டபடி நிலவில் மோதி இருக்கிறது. மோதலுக்கு பின் நிலவில் மனிதன் போட்ட குப்பைகள் கிடப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், இலங்கை தேசிய ஆண்கள் மற்றும் பெண்கள் கிரிக்கெட் அணிகளின் தலைவர்களால் தாக்கல் செய்யப்பட்ட எழுத்தாடை மனுக்கள் மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரோகாண்டி அபசூரிய மற்றும் கே பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய ஆயம் முன்னிலையில் நேற்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இலங்கை கலம்போ கெப்ஸ் அணிக்கும் கண்டி ராயல்ஸ் அணிக்கும் இடையில் ஆர் பிரேமதாசா விளையாட்டரங்கில் நேற்றிரவு நடைபெற்ற எல்பிஎல் நீக்கல் போட்டியில் 68 ஓட்டங்களால் வெற்றியேட்டிய கலம்போ கெப்ஸ் அணி 2வது தகுதிகாண் போட்டியில் விளையாட தகுதி பெற்றுள்ளது. தாய்லாந்தில் கால்பந்து ஆட்டத்தின் போது மின்னல் தாக்கியதில் ஒரு வீரர் இறந்தார். மலேசிய வீரர் ஒருவர் உட்பட 12 பேர் அங்கு காயமற்றுள்ளார்கள். கனடாவில் நடைபெறும் கனடியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் முன்னணி போட்டியாளர்களான பெலருசின் அரினா சபலங்கா, ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸ் தி மினார் ஆகியோர் 3வது சுற்றுக்கு நேற்று முன்னேறியிருக்கிறார்கள். அமெரிக்காவில் நடைபெறும் சென்ட் லூயிஸ் ரெபிட் மற்றும் பிளிட் செஸ் போட்டியில் ரெபிட் பிரிவு ஆட்டங்களின் முடிவில் இந்தியாவின் தமிழரான பிரக்ஞானந்தா முதலிடம் பெற்றிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 387.10 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.87 ரூபாய். 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 335.20 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.13 ரூபாய். 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415.26 ரூபாய், இந்திய பெறுமதியில் 117.86 ரூபாய். 1 அக்ராச்சியா பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 451.20 ரூபாய், இந்திய பெறுமதியில் 128.06 ரூபாய். 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 239.20 ரூபாய், இந்திய பெறுமதியில் 67.89 ரூபாய். கேட்டது மணிக்குழு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் காஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்தை

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ணா, லாச்சப்பிலுக்கு வந்தான்,
2: வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
2: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 du Paris
3: BT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
3: Mélodie et Tordobrelke BT Cash and Curry Paris La Chapelle Tordob Televisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
6: நேரம் சரியாக 12:22 ஐக்கிய ராஷ்டிரத்தில் 11:22. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற அரசியல் சமூக மீடியனுடைய மறு ஒலிபரப்பினை கேட்காத அன்பு உறவுகளுக்காக தருகின்றோம். இன்று இரவு அன்பு உறவுகளே மறந்து விடாதீர்கள், சுவிஸ் நேரத்தில் இடம்பெற இருக்கின்றது. ஐரோப்பிய நாடுகளுக்கான அமைதி பயணம் மேற்கொண்டுள்ள இந்தியாவின் தென் கைலாசம் என்று அழைக்கப்படும் திருமூர்த்தி மலையில் அமைந்துள்ள உலக சமாதான ஆலயத்தின் ஸ்தாபகர், உலக அமைதி தூதுவர் ஜகத்குரு பரஞ்சோதி குரு மகான் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார்கள். அன்பர்களே, ஆன்மீக உரையோடு நல்ல தத்துவங்களையும் தருகின்ற நிகழ்வை கேளுங்கள் அன்பு உறவுகளே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்கின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

வாழ்வு சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன்.

வணக்கம். மீண்டும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி தரும் நேரம் இது. இவர்களை வானொலிகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போக்கு மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம். அல்லது பிடிக்காத ஒவ்வொரு விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானிலைகளும் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்கள்

0: அரசியல் சமூக மேடை.
1: என்று பணியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் எங்கள் அடி.
0: வணக்க நேயர்களே, இன்றைய அரசியல் சமூக மேடையிலே முதலில் எமது ஆய்வாளர்களில் ஒருவரான ஹைதர் அலி அவர்கள் இன்று தனது பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு மத்தியிலும் உங்களை சந்திப்பதையிட்டு அவருக்கு நன்றிகளை தெரிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் அவருக்கு மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் ஹைதர் அலி அவர்களே.
2: வணக்கம் தர்ஷன். வணக்கம் நேயர்களே. நன்றி தர்ஷன்.
0: சரி, உங்களுக்கு ஒரு வயது அதிகமாகிறது, ஆகவே மீண்டும் நேயர்கள் சார்பிலே எமது ஆய்வாளர்கள் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்து, சரி, குறிப்பாக இன்றைய இலங்கை பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும், உலகத்திலே நடக்கின்ற எல்லாவற்றும் மாற்றத்துக்கும் பொருளாதாரம் மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த பொருளாதாரத்தை மாற்றி அமைக்கின்ற சக்திகளாக உக்ரைன் ரஷ்யா போர், இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் போரை சொல்லலாம். இந்த நாடு, அதுவும் குறிப்பாக ஈரானில் நடைபெறுகின்ற இந்த யுத்தம் உலக ரீதியான அனைத்து நாடுகளுடைய பொருளாதாரத்திலே தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த தாக்கம் தொடர்கதையாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த யுத்தத்துக்கான முடிவு இல்லையா
2: தர்ஷன்? இந்த யுத்தத்துக்கான முடிவு மத்திய கிழக்கில் அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்த போகின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. மத்திய கிழக்கு அரபுகளுக்கு, அரபு நாடுகளுக்கு அமெரிக்கா தான் வாழ்நாள் முழுக்க பாதுகாவலராக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒப்பந்தம் அவர்கள் முழு மத்தியில் இருக்கின்றது. எனவே டிரம்ப் பலமுறை சொல்லி இருக்கின்றார், சவுதி அரேபியாவின் மன்னரை பார்த்து, சல்மானை பார்த்து, நாங்கள் இல்லாவிட்டால் நீங்கள் 24 மணித்தியாரம் கூட தாக்குப்பிடிக்க மாட்டீர்கள் என்கின்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். எனவே முழு மத்திய கிழக்கும் அமெரிக்காவின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டிருக்கின்றது. ஈரானை தவிர அமெரிக்கா முழுக்க ஈரானையும் தன்வசம் அடிமைப்படுத்துவதற்கான முயற்சியை பல தடைகளை ஏற்படுத்தியும் அவர்கள் அந்த முயற்சியை மேற்கொள்கிறார்கள். அது சாத்தியப்படவில்லை. இறுதியாக ஈரானோடு பல முறை பேச்சுவார்த்தைகள் நடந்து இறுதியாக எட்டப்பட்ட இரண்டு தரப்பினருடைய ஒப்பந்தத்தின் பேரில் 2 மாதங்கள் நாங்கள் 60 நாட்கள் யுத்த நிறுத்தத்தை கடைபிடிப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த 20 நாட்களுக்கும் உள்ள விடயம் என்னன்னு சொன்னால், ஹோர்முஸ் கடல் வழியின் ஊடாக தற்பொழுது இருக்கின்ற கப்பல்களை ஈரானுடைய நேவியினுடைய வழிகாட்டலூடாகத்தான் அவர்கள் அந்த ஹோர்முஸ் கட்டுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. இதனால் ஏனைய பகுதிகளில் நிலக்கனி வடிகள் பதிக்கப்பட்டிருப்பதாகவும், இந்த 2 மாதங்களுக்குள் நிலக்கனி வடிகள் அகற்றப்படும் வரைக்கும் அந்த ஈரானுடைய நேவிதான் அவர்களை அழைத்து செல்வார்கள் என்பதுதான் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இருக்கின்றது. ஆனால் அந்த ஒப்பந்தத்தில் ஈரானுடைய ரெவல்யூஷனரி கார்டு என்கின்ற அந்த IRGC-னுடைய கடற்படை பிரிவு அறிவித்து ஒரு கப்பலுக்கு அறிவித்திருக்கின்றது, நீங்கள் நகர வேண்டாம் என்று அறிவித்ததன் பின்பும் அந்த கப்பல் அந்த பகுதியிலிருந்து நகர்வதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றது. மேற்கொண்டவுடன் அவர்கள் அந்த கப்பலுக்கு தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இந்த தாக்குதலை நடத்தியவுடன் அமெரிக்கா திடீரென்று மீண்டும் சென்று ஈரானுக்கு தாக்குதல் நடத்துகின்றது. ஈரானுக்கு தாக்குதல் நடத்துகின்ற பொழுது தற்பொழுது சைனா, ரஷ்யா உட்பட மத்திய கிழக்கில் எங்கெங்கெல்லாம் அமெரிக்காவினுடைய பல தளங்கள் அழிக்கப்பட்டு விட்டன, தற்பொழுது எந்த தளங்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன, அதில் எந்தெந்த கப்பல்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன, எந்த விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன என்கின்ற துல்லியமான சேட்டலைட் பதிவுகளை ஈரானோடு அவர்கள் ஷேர் பண்ணியிருக்கிறார்கள். அவ்வாறு பகிர்ந்ததன் மூலமாக அதனை சரியான முறையில் இலக்கு வைத்து தாக்கப்பட்டதுதான் புதிய இலக்காக தற்பொழுது ஜோர்தானுடைய விமானப்படை தளமும், ஈஜிப்டினுடைய அமெரிக்காவினுடைய கப்பல் தளமும் தாக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த விடயத்தின் மூலமாகத்தான் மத்திய கிழக்கு இன்னும் சூடு பிடிக்க தொடங்கி இருக்கின்றது. எனவே இன்னும் ஒரு விடயத்தை தரிசனங்களில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய இந்த எண்ணெய் வியாபார கூட்டம் மிகப்பெரிய ஒரு அவர்களுடைய சர்வதேச சந்தையில் மிகப்பெரிய ஒரு மாஃபியாக தொழிற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. திடீரென்று அவர்கள் ஈரான் மீது தாக்குதல்

0: இருக்கின்ற சேமிப்பு கிடங்குகள் வந்து கூடுதலாக அமெரிக்காவில் தான் அதிக அளவில் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. அவை இவர்கள் விலையை குறைக்க வைப்பதும் பின்னர் விலையை கூட்டுவதற்கு இந்த யுத்தத்தை ஒரு மறைமுகமாக பயன்படுத்திக் கொள்ளுகிறார்களா, தங்களுடைய பொருளாதாரத்தை அல்லது தங்களுக்கு வேண்டியவர்களுடைய பொருளாதாரத்தில் அவர்களை முன்னேற்றுவதும், இனியவர்களை இனிய வளர்ந்து வரும் நாடுகள் அவை போன்ற உலகத்தினுடைய அனைத்து நாடுகளும் பெரும் பாதிப்பை சந்திக்கின்றன. இந்த தாக்குதல் நீங்க பார்க்கிற போது சமீப நாட்களாக சமாதான அடிப்படையிலே மோதல்கள் இல்லாமல் இருக்கிறது. மற்றது நீங்கள் சொன்ன மாதிரி டக்கண்டு இந்த மோதல்கள் ஆரம்பிக்கின்ற போது பெட்ரோல் விலையானது எரிபொருள் விலையானது மிக அதிக விலைக்கு செல்வதனால் உலக நாடுகள் முழுவதையும் ஒரு பாதிக்கின்ற யுத்தமாக இருக்கிறது என்றால், இந்த நாட்டை பொறுத்தவரையில் ஈரான் என்பது உலக நாடுகளை பொறுத்தவரையில் பொருளாதாரத்திலே அசைத்து பார்க்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறதா?
1: ஈரான் உலக நாட்டினுடைய பொருளாதாரத்தை அசைத்து பார்க்கக்கூடிய சக்தியாக இருக்கின்றதா என்கின்றது ஒரு புறம். அதாவது மத்திய கிழக்கினுடைய ஆதிக்கத்தை அவர்கள் செலுத்த முயற்சிக்கிறார்கள். ஆனால் ஈரானை விட அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு சூதாட்டத்தில் இறங்கியிருக்கின்றதாகத்தான் நான் அறிகின்றேன். ஏனென்றால் அமெரிக்கா அறிவிக்கின்றது, எங்களுடன் தாராளமாக எண்ணெய் இருக்கின்றது, சர்வதேசத்தில் இருந்து நீங்கள் மத்திய கிழக்கில் வாங்காமல் எங்களிடம் வாங்கலாம், நாங்கள் உங்களுக்கு எண்ணெய் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று. எனவே ஐரோப்பாவில் இருக்கின்ற ஆசியாவில் இருக்கின்ற நாடுகளுக்கு கூட அமெரிக்காவிலிருந்து வாங்க சொல்கிறார்கள் எண்ணெய்களை. இந்தியாவுக்கு கூட அமெரிக்காவிலிருந்து எண்ணெய் வாங்க சொல்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய தற்பொழுது அமெரிக்கா டிரம்ப் போடுகின்ற இந்த சூதாட்ட விளையாட்டு காரணமாக. எண்ணெய் விலையரிப்பு தீர்ப்பாணிக்கின்றது, அதாவது இந்த ஈரான் யுத்தம் தொடங்குவதற்கு அண்மித்து டிரம்பினுடைய மகனும் திடீரென்று இந்த எண்ணெய் வியாபாரத்தில் குதித்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் அறிவிக்கின்றன. அவருடைய மகனும் இந்த எண்ணெய் வியாபாரத்தில் ஈடுபடுவதில் மிக கூடுதலான தொகைகளை எண்ணெய்களை பதுக்கி வைத்திருக்கின்ற வேலை திட்டத்தில் அவர் இறங்கியிருக்கின்றார் என்று பல சர்வதேச ஊடகங்கள் இது சம்பந்தமாக எழுதியிருக்கின்றன. அமெரிக்காவிற்கு உள்ளே இருக்கின்ற பல நியூயார்க் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகள் இது சம்பந்தமான தகவல்களை எழுதியிருக்கின்றது.
0: உதாரணத்துக்கு நீங்கள் வெனிசுலாவில் நடந்த சம்பவங்களை எல்லாம் முன்னர் பேசியிருக்கிறோம். கியூபாவை பொறுத்தவரையிலே அந்த வெளியுலகத்தில் அங்கிருந்து நடைபெறுகின்ற என்ன நடக்கிறது, பொதுமக்கள் எவ்வாறு அமெரிக்காவினுடைய தடையினால் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை வெளியுலகத்தில் சில சில செய்தித்தாள்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அங்க முழுமையாக மின்சாரம் இல்லாத மக்கள் மிகவும் வேதனைப்படுகின்றார்கள். கூடுதலாக உல்லாச பயணம் ஒன்றினூடாக கூடுதலான பொருளாதாரத்தை பெற்று வந்த அந்த நாடு இன்று அமெரிக்காவினுடைய இந்த பொருளாதார தடைகள் காரணமாக மின்சாரமின்றி உல்லாச பயணிகள் செல்வதையும் பல நாடுகள் தடை செய்து விட்டன. அப்ப இந்த சூழலில் அமெரிக்கா தானாக தான் தோன்றித்தனமாக இவ்வாறான தடைகளை அறிவிக்கிற போது ஒரு ஜனகத்தை பேண வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற மற்ற நாடுகள் கூட ஒரு அமைதி காக்கின்றதே, இது தவறென்று சொல்வதற்கு கூட அமெரிக்கா என்ன சீனா ரஷ்யாவை தவிர ஈனிய நாடுகள் முன்வருவதில்லையே.
1: அமெரிக்கா ஒரு இந்த யுத்தத்தை உருவாக்குவதன் மூலமாக அமெரிக்கா இவ்வளவு காலமும் உலகத்தில் இந்த டிரம்ப் ஈரான் மீது தொடுத்த யுத்தத்தை தவிர உலகத்தில் எங்கெல்லாம் அமெரிக்கா யுத்த முண்டுக்கு சென்றிருக்கின்றதோ அந்த நேரத்தில் எல்லாம் அமெரிக்கா தனியாக சென்று எங்கேயுமே போர் புரிந்த ஒரு வரலாறு இல்லதர்சன். உலகத்தில் உள்ள பல நாடுகளையும் அமெரிக்கா தனக்கு துணையாக சேர்த்துக் கொண்டுதான் உலக நாடுகளோடு அமெரிக்கா போர் செய்திருக்கின்றது. அப்படி செய்துதான் உலகத்தில் மிகப்பெரிய அழிவுகளை இந்த அமெரிக்கா கடந்த காலங்களில் ஏற்படுத்தியிருக்கின்றது. எனவே இப்பொழுது ஐரோப்பாவினுடைய பல நாடுகள் சிந்திக்கிறார்கள், இந்த ஐரோப்பா தற்பொழுது சந்திக்கின்ற இந்த யுத்தத்தின் போது பொருளாதார பணவீக்கம் இப்படியெல்லாம் காரணத்தின் போது ஈரானின் மீது ஈரான் யுத்தத்திலும் நாங்கள் களம் இறங்கினால் இன்று ஐரோப்பா மிகப்பெரிய ஒரு பொருளாதார ரீதியான வீழ்ச்சியை சந்திக்கலாம், எனவே நாங்கள் இதில் ஒதுங்கி இருப்பதற்கான ஒரு வேலையை பார்ப்பதற்கான முயற்சியில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். பிரித்தானியாவினுடைய பிரதமர் அந்த ஸ்டாமர் இருக்கும் வரைக்கும் இந்த போரில் நேரடியாக அவர்கள் பங்குபற்றாமல் மறைமுகமான பல உதவிகளை செய்து வந்திருக்கிறார்கள். தற்பொழுது பிரித்தானியாவினுடைய புதிய பிரதமர் அமெரிக்காவுக்கு, ஏனென்றால் அவர்களும் பிரித்தானியாவிலும் மிகப்பெரிய ஒரு பணவீக்கத்தை சந்திக்கின்ற இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவோடு இணைந்தால் நாங்கள் பொருளாதாரத்தை ஏதாவது ஒன்று செய்துவிடலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கை காரணமாகவோ அவர்களும் இந்த பகிரங்க தளங்களில் நாங்கள் ஈரானுக்கு

0: இது போன்ற செயற்பாடுகளில் அமெரிக்கா முகாம்களை, அமெரிக்கா அவர்களுடைய கப்பல் தளங்களை, பிரித்தானியாவினுடைய கப்பல் தளங்களை பாதிப்பதற்கு, விமான தளங்களை பாதிப்பதற்கு என்கின்ற அனுமதிகளை அவர்கள் வழங்குவதன் மூலமாக ஈரான் எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்கின்றது. உங்களுடைய இலக்குகளும் நாளை தாக்கப்படலாம் என்கின்ற ஒரு செய்தியை அவர்கள் சொல்கிறார்கள். மற்றொரு புறம் தர்சன், இப்பொழுது ஈரானுடைய போர் வந்து, இவர்கள் ஈரானுக்கு போர் தொடுக்கின்ற நேரத்தில் வெனிசுலாவில் எவ்வாறான ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தார்களோ அதே போல் ஒரே இரவில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து விடலாம் என்கின்ற ஒரு கனவை அமெரிக்காவும் இஸ்ரேலும் அவர்கள் சந்தித்தார்கள். அதற்கு பிறகு 2-3 தினங்களில் இந்த யுத்தம் முடியும் என்றார்கள், ஒரு கிழமையில் முடியும் என்றார்கள், அப்புறம் ஒரு மாதத்தில் இருந்து இப்படி இந்த காலக்கெடு இழுத்து இழுத்து கொண்டே செல்கின்றது. இதே மாதிரிதான் உக்ரைனுக்கு இந்த ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் ஜோ பைடனுடைய அரசாங்கம் இருக்கின்ற காலத்தில் உக்ரைனுடைய அதிபருக்கு ஆயுதங்கள் வழங்கி இந்த அமெரிக்க ரஷ்யாவுக்கு எதிரான போராட்டத்தை இன்னும் உக்கிரப்படுத்துவதன் மூலமாக இந்த ரஷ்யாவை ஓரம் கட்டிவிடலாம், ரஷ்யாவை துடைத்து விடலாம் என்று இவர்கள் கனவு கண்டார்கள். அதே மாதிரி தான் இந்த ரஷ்யா 3 வருடங்களையும் தாண்டி ரஷ்யாவினுடைய போர் சென்று கொண்டிருக்கின்றது. இதே மாதிரியான ஒரு சூழல் தான் இப்பொழுது ஈரானிலும் இடம்பெறப் போகின்றது. இதனை அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் கூட அண்மையில் ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர்கள் கேட்கப்படுகின்ற கேள்விக்கு அவர் சொல்கிறார், இது ஈரானோடு போர் நாங்கள் ஆரம்பித்து 4 மாதங்கள் தான் ஆக போகின்றது, கடந்த காலங்களில் ஈரான் ஈராக் போர் யுத்தம் வந்து 8 வருடங்கள் நடைபெற்றிருக்கின்றது, வியட்நாம் போர் 16 வருடம் இடம்பெற்றிருக்கின்றது, கொரியாவினுடைய போர் அதனை தாண்டி பல வருடங்கள் இடம்பெற்றிருக்கின்றது, இப்படியான விடயங்களை சொல்லி அவர்கள் தப்பித்துக் கொள்ளப் போகிறார்கள். அமெரிக்காவில் இதற்கு முன்னால் இருந்த ஜனாதிபதிகள் இப்படித்தான் போர் செய்திருக்கிறார்கள், நாங்கள் மிக குறுகிய காலம்தான் இந்த போரை செய்கின்றோம் என்று தங்களுடைய போரை நியாயப்படுத்தப் போகிறார்கள். ஒருபுறம் இந்த யுத்தத்தின் மூலமாக அமெரிக்கா தன்னுடைய எண்ணெய் வளத்தினூடாக தன்னை வளப்படுத்திக் கொள்ளப் போகின்றது. ஆயுத ரீதியாக அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தற்பொழுது சந்தித்திருக்கின்றது. இந்த சந்திப்பின் காரணமாக இப்ப சர்வதேச ஊடகங்களில் யுத்த ஆய்வுகள் சம்பந்தமாக எழுதுகின்றவர்கள் இப்படியான ஒரு கருத்தை எழுதுகிறார்கள், ஏனென்றால் அமெரிக்கா ஒரு சம்பிரதாய பூர்வமான ஒரு யுத்த முறைமைக்குத்தான் தயாராக அவர்கள் இவ்வளவு காலமும் இருந்திருக்கிறார்கள். எனவே மிசைல்கள் அடித்தால் மிசைலை தடுத்து நிறுத்துவது அவர்களுடைய ராடார்கள் மூலமாக தடுத்து நிறுத்த முடியும், அயன் டோமின் ஊடமாக தடுத்து நிறுத்த முடியும், விமானங்கள் வந்தால் விமானங்களில் எப்படி தடுத்து நிறுத்த முடியும் என்று சொல்லி. இப்பொழுது ஈரான் தனது யுக்தியாக அவர்களுடைய மிசைல்களையும் ட்ரோன்களையும் ஒன்றாக இணைத்து தற்பொழுது அனுப்புகிறார்கள். அப்பொழுது அந்த ராடாருக்கே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துகின்றது, இது மிசைல் வருகின்றதா ட்ரோன் வருகின்றதா என்கின்ற ஒரு பிரச்சனை எழுகின்றதுனால் அவர்கள் ஒரு சாதாரணமான ஒரு $10,000 பெறுமதியான ஒரு ட்ரோனுக்காக பல மில்லியன் பெருமதியான ஒரு ராக்கெட் லான்ச்சரை அனுப்பி அதை தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு நிலை ஏற்படுத்தியிருக்கின்றது. எனவே இப்படியான ஒரு சூழ்நிலைக்கு மத்திய கிழக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. பொருளாதார ரீதியாக நாளுக்கு நாள் அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு செலவினங்களை விலை கொடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுத்தியிருக்கின்றது என்று சர்வதேச ஈரானுடைய அமெரிக்காவினுடைய யுத்தம் சம்பந்தமாக எழுதக்கூடிய பல அமெரிக்க நிபுணர்கள் தான் இந்த கருத்துக்களை அவர்களுடைய ஊடகங்களில் பதிந்து வருகிறார்கள். தர்சன்,
1: அமெரிக்காவிலே நீங்கள் உள்நாட்டு பார்க்கிற போது அமெரிக்க மக்களுடைய கடும் எதிர்ப்பை தற்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சந்தித்து வருகிறார். அதே நேரம் நியூயார்க் மேயராக இருக்கக்கூடிய மம்தானி அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர் மீது அமெரிக்க அதிபர் ஒரு பயந்த சுபாவத்தில் இருப்பது மாதிரி தெரிகிறது அல்லவா? ஆரம்பத்திலே பல சவால்களை எல்லாம் விடுத்தார் அமெரிக்க அதிபர் மம்தானி தொடர்பாக, இவ்வளவு கதைகளை எல்லாம் சொன்னார். ஆனால் அவர் பதவிக்கு வந்து விட்டார். அது ஒரு முஸ்லீமாக இருந்து, ஒரு இஸ்லாமியராக இருந்து நியூயார்க் மேயராக வந்திருக்கிறார். அவர் இப்பொழுது நெத்தனியாகுவே கைது செய்வேன் என்றெல்லாம் சவால் விட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு அதிகாரம் இருக்கிறதோ இல்லையோ துணிந்து இஸ்ரேலோடு மோதக்கூடியவராக இருக்கிறார். அது நியூயார்க்கை எடுத்துக்கொண்டால் கூடுதலான பங்கு சந்தை இவற்றிலெல்லாம் யூதர்களுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு மாநிலமாக இருப்பதில் இருக்கக்கூடிய அந்த நியூயார்க்கிலேயே அவர் மேயராக வந்திருக்கிறார். அதாவது ரம்புக்கு கூட சவால் விடக்கூடிய ஒருவராகவில்ல அவர் இருக்கிறார். அப்ப மம்தானியை பொறுத்தவரையில் அவருடைய ஆளுகை அல்லது ஆளுமை எப்படி ரம்ப் அவர்களுக்கு கூட சவால் விடக்கூடியதாக இருக்கிறது, அதுவும் யூதர்களுக்கு எதிராக செயற்படக்கூடியவராக இருக்கிறார்.
0: அமெரிக்காவினுடைய அமெரிக்கா உலகத்தில் என்ன அமெரிக்காவுக்கு எதிராக பல கருத்துக்களை சொன்னாலும் அமெரிக்காவினுடைய அரசியல் யாப்பு முறையின்படி அமெரிக்க மக்களுக்கான ஒரு பலம் இருக்கின்றது. ஒரு ஜனாதிபதி எந்த இடத்துக்கு சென்றாலும் அந்த இடத்தில் சென்று ஜனாதிபதிக்கு எதிராக பேசக்கூடியவர்களாக, கூச்சலிடக்கூடியவர்களாக, ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடியவர்களாக அமெரிக்காவினுடைய ஒரு ஜனநாயக முறை அங்கு இருக்கின்றது. அவர்களுக்கு சாதாரணமா அந்த விடயத்தை செய்யலாம். ட்ரம்ப் இருக்கின்ற நேருக்கு நேராகவே மக்கள் அவர்கள் மோதுகிறார்கள். ஆனால் கடந்த காலங்களில் இலங்கை போன்ற ஒரு நாடுகளில் ஜனாதிபதிக்கு எதிராக அப்படி யாருமே பேசுறதுக்கு அச்சப்படுவார்கள். ஏனென்றால் அவ்வளவு தூரத்துக்கு ஒரு இலங்கையினுடைய ஜனநாயக முறைமைகள் கடந்த காலத்தில் இருந்ததை நாங்கள் கண்டிருந்தோம். அமெரிக்காவினுடைய நிலைமை என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு யுத்தத்துக்கு போறன்னு சொன்னாலும் ஜனாதிபதியினுடைய அதிகாரத்தின் மூலமாக யுத்தத்துக்கு போகக்கூடிய காலம் மிக குறுகியதுதான். அதெல்லாம் செனட்டினுடையும் காங்கிரசினுடைய மோதல்களுக்கு அப்ரூவல், அவர்களுக்கு அனுமதி தேவைப்படுகின்றது. இந்த யுத்தத்துக்கு சென்று செலவழிப்பதற்கு இப்படி எல்லாம் அவர்களுக்கு தேவைப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. சட்டமா அதிபரை கூட மாற்றுகின்ற அதிகாரம் மக்களவைக்கு இருக்கின்றது. இவைகள் எல்லாம் அவர்கள் பயன்படுத்தித்தான் அமெரிக்காவினுடைய ஒரு ஜனநாயக முறைமை அங்கு இருக்கின்றது. அது பலவிடங்களில் சில நேரம் எதிராக வர வந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாகவும், சில நேரம் அது சாதகமாக இருக்கின்றதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அமெரிக்காவினுடைய ஒவ்வொரு மாநில பகுதிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற மேயர்களுக்கான அதிகாரத்தில் இது நியூயார்க் மேயருக்குரிய அந்த அதிகாரம் அவர்கள் இருக்கின்றது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மம்தானியை சொல்கின்ற ஒரு விடயம்தான், நான் சர்வதேச ரீதியாக இந்த யுத்த குற்றமீறல்கள் சம்பந்தமான சட்ட வல்லுநர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றேன். இப்படி நேதன்யாஹூ நியூயார்க்குள் வந்தால் அவரை கைது செய்ய முடியுமா என்பது சம்பந்தமாக கடந்த காலங்களில் அவர் கைது செய்வேன் என்று கூறிப்பிட்டிருந்தார். தற்பொழுது அது சம்பந்தமான நான் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றேன், பலரோடு பேச்சுவார்த்தைகள் நடத்திக் கொண்டிருக்கின்றேன். எனவே இப்ப இந்த ஒரு நிலைமை அங்கு காணப்படுகின்றது. அடுத்த இன்னொரு விடயம் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும் தர்சன், அமெரிக்க இது யூதர்களோடு யூதர்களுக்கும் அமெரிக்க ஈரானுக்குமோ யூதர்களுக்கும் பலஸ்தீனத்துக்குமோ உள்ள பிரச்சனை அல்ல. இந்த பிரச்சனையை அமெரிக்காவில் இருக்கின்ற யூதர்கள், அநேகமானவர்கள் நியூயார்க்கில் இருக்கின்ற யூதர்கள் இந்த போருக்கு எதிரானவர்கள். நியூயார்க்கில் இருக்கிற யூதர்கள் இந்த மம்தானிக்கு மிகப்பழங்குமையாக ஆதரவு அளித்திருக்கின்றார்கள். நியூயார்க்கில் உள்ள அமெரிக்காவில் உள்ள யூதர்கள் இந்த பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் வீதிகளில் இறங்கி. ஆனால் அவர்கள் ஒன்றை தெளிவாக சொல்கிறார்கள், இது யூதர்கள் அல்ல, இது சியோனிசத்துக்கு எதிரான ஒரு போராட்டம். யூத சியோனிசர்கள் தான் எங்களை இப்படி தீவிரமாக காண்பிக்கிறார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை. இதே விடயத்தை நாங்கள் இப்படி பார்க்கும் வழி மிக இலகுவான ஒரு முறையில், இப்ப இஸ்லாம் மதத்தை எடுத்துக்கொண்டால் அது தீவிரமான ஒரு கொள்கையுடைய ஒரு குழுவினரும் இருக்கிறார்கள். அதே போல் கிறிஸ்தவ மதத்திலும் அது தீவிரமான ஒரு கொள்கையுடைய இந்த கிறிஸ்தவ தீவிரவாதத்தை பரப்பக்கூடிய ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் கடந்த கால குண்டுவெடிப்பு போன்ற நடைபெற்றது. இது பிரித்தானியாவில், அமெரிக்காவில், எங்கெல்லாம் இருக்கின்றது. இதே மாதிரியாக கிறிஸ்தவ சமூகத்திலும் இந்த சியோனிச சமூகத்துக்கு எதிர சமூகம் தான் யூதர்களுடைய மிக பயங்கரமான ஒரு அமைப்பு என்கின்றதை அவர்கள் தான் தீர்மானிக்கும் சக்திகளாக இருக்கிறார்கள். ஆனால் யூத பொதுமக்கள் இந்த போருக்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள். பெஞ்சமின் நெத்தன்யாஹுவின் குடியேற்ற திட்டங்களுக்கு எதிரானவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய இஸ்ரேலிய பூமி விஸ்தரிப்புக்கு எதிரான பல யூதர்கள் அங்கு இருக்கிறார்கள். அண்மையில் ஈரானுடைய அவருடைய ஆன்மீக தலைமை அவருடைய தலைவருடைய ஜனாசா அடக்கம் செய்யப்படுகின்ற நேரத்தில் உலகத்தில் உள்ள பல ஊடகவியலாளர்கள் நடுநிலைமை வகிக்கக்கூடிய ஊடக அமைப்புகள் அந்த CNN எல்லாத்துக்கும் அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார்கள். அதே போல் உலகத்தில் பிரபல்யமான யூடியூபர்களாக இருக்கிறார்கள், சமூக வலைதளங்கள் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு. அவ்வாறு பலர் அமெரிக்காவிலிருந்து ஏராளமான சமூக வலைதளத்தினுடைய செயற்பாட்டாளர்கள் அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் யுத்தத்துக்கு எதிரான நிலைப்பாட்டில் உள்ள சமூக இந்த வலைதளங்களை பாவிக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு பல மில்லியன் கணக்கான சப்ஸ்கிரைபர் இருக்கிறார்கள். அந்த நபர்களை ஈரான் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு அழைப்பு விடுத்திருந்தது. அதில் அமெரிக்காவிலிருந்து, பிரான்சிலிருந்து, பல உலகத்தினுடைய ஐரோப்பா பல நாடுகளிலிருந்தும் பலர் கலந்து கொண்டிருந்தார்கள். இலங்கையிலிருந்து கூட பல சிங்கள ஊடகவியலாளர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அந்த அமெரிக்காவில் சென்றவர்கள் காண்பிக்கிறார்கள் ஈரானில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் எப்படி இந்த ஆயத்துல்லா அலி கமேனிக்கு ஆதரவாக பிரார்த்தனை கொள்கிறார்கள் அவருடைய இறுதி சடங்கில். அதே போல் யூத கோவில்கள் அங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது, அங்குள்ள யூதர்கள் எவ்வாறு ஆதரவாக இருக்கிறார்கள், ஈரானிய ஆட்சியோடு நெருங்கிய உறவுகளை பேணுகிறார்கள் என்கின்ற விடயங்கள் எல்லாம் அந்த செய்திகள் காட்டப்பட்டிருந்தது. ஒரு செய்தியாளர் அவர் குறிப்பிடுகிறார், இவைகள் எல்லாம் இந்த இன்று உலகத்தில் மிக பிரபல்யமான செய்தி ஊடகங்களில் உங்களுக்கு காண கிடைக்காது, ஆனால் இந்த சமூக வலைதளங்களில் இதனை பார்த்துக் கொள்ளுங்கள், அவர்கள் இதனை எல்லாம் மூடி மறைக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள்.
1: ஈரான் மீது அமெரிக்கா நடத்துறது, இன்னொரு நாட்டில இருந்து தாக்குதல் நடத்துறதுக்கு அந்த நாடு அனுமதி அளிப்பது உண்மையிலேயே சட்டவிரோதம் தானே?
0: சட்டவிரோதம், ஆனால் அந்த சட்டவிரோதத்துக்காக அந்த செயற்பாட்டுக்கு எதிராகத்தான் இப்ப அமெரிக்கா ஈரானுக்கு, ஈரானில் இருந்து சென்று அமெரிக்காவுக்கு தாக்குதல் நடத்துவது என்பது மிக கடினமான ஒரு விடயம். அதனால்தான் இப்பொழுது ஈரான் பக்கத்தில் உள்ள ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு, கத்தார் போன்ற நாடுகளுக்கெல்லாம் தங்களுடைய தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. ஆனால் இதில் இன்னொரு ஒரு செய்தியை இங்க நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது, ஆயத்துல்லா அலி கமேனியினுடைய ஜனாசா அடக்கம் செய்கின்ற பொழுது அந்த நிகழ்வுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய தூதுக்குழு சென்றிருந்தது, கட்டாருடைய தூதுக்குழு சென்றிருந்தது, சவுதி அரேபியாவுடைய மத்திய கிழக்கு கூறுகிறேன், மத்திய கிழக்கு சவுதி அரேபியாவுடைய தூதுக்குழு சென்றிருந்தது, ஓமானிலிருந்து சென்றிருந்தார்கள், இந்தியாவிலிருந்து, இலங்கையிலிருந்து, ரஷ்யா, அப்படி எல்லா நாடும் வந்திருந்தது. குறிப்பாக நான் மத்திய கிழக்கில் நான் சொல்கின்ற பொழுது பஹ்ரைனும் குவைத்தும் ஜோர்தானும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை. எனவே அந்த மூன்று நாடும் மூன்று நாடும் தான் இப்பொழுது தற்பொழுது வாங்கி கட்டி கொண்டிருக்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. எனவே அதனை விட இப்பொழுது சர்வதேச இந்த அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவினுடைய யுத்தம் செய்கின்ற இந்த நிபுணர்களுக்கு கூட, சர்வதேச யுத்த ஆய்வாளர்களுக்கு கூட மிகப்பெரிய ஒரு சந்தேகம் என்னன்னு சொன்னால், ஈரான் இந்த அமெரிக்காவினுடைய கப்பல்கள், அமெரிக்கானுடைய விமானங்கள் அமெரிக்க எங்கெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கின்றதோ அதனை சரியாக துல்லியமாக இனம் கண்டுதான் கடந்த இரண்டு மூன்று வாரங்களாக தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த உதவியை சீனாவும் ரஷ்யாவினுடைய அனுமதி இல்லாமல் இந்த விடயத்தை செய்ய முடியாது என்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் தான் இந்த விடயத்தை ஈரானுக்கு காட்டுகிறார்கள் என்கின்ற ஒரு விடயம். அடுத்து இன்னும் ஒரு விடயத்தை, கஸ்பியன் கடல் பகுதியில் வைத்து ஈரானுக்கு சொந்தமான ஒரு கப்பலை உக்ரைன் தாக்குதல் தாக்கி இருக்கின்றது. எனவே உக்ரைன் அப்போ அதற்கு ஈரான் பதிலளிக்கின்ற பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், ஆரம்பத்திலிருந்து உக்ரைனுக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது, ரஷ்யாவுக்கு ஈரான் தான் ட்ரோன்களை வழங்குகின்றது என்று, அந்த சந்தேகத்தின் பேர் தான் நீங்கள் இதில் தாக்குதல் நடத்தி இருப்பீர்கள், எனவே இதற்கான விலையை நீங்கள் கூடிய விரைவில் கண்டுகொள்வீர்கள் என்று ஈரான் ஒரு அச்சுறுத்தலை விடுக்கின்றது. எனவே இந்த போராட்டத்தில் தற்பொழுது அமைதியாக இருக்கின்ற ஒரு நாடாக நாங்கள் பார்க்கும் பொழுது வடகொரியா இதில் மிகவும் அமைதியாக இருக்கின்றது. ஆனால் வடகொரியாவினுடைய ஆயுதங்களும் ஈரானை சென்றடைவதாக என்கிறது என்கின்ற ஒரு தகவல்கள் இடம்பெறுகின்றது. இந்த யுத்தம் சம்பந்தமான ஆய்வுகளை செய்யக்கூடியவர்கள் ஒரு சிலர் சொல்கிறார்கள், இப்பொழுது ஒவ்வொரு நாடும் தங்களுக்குரிய ஆதரவான வட்டத்தை இதற்கு உள்ளே இழுத்துக் கொள்வதற்கு இந்த போரில் கலந்து கொள்ள வைப்பதற்கான ஒரு வேலையை செய்கிறார்கள். அந்த வகையில் இப்பொழுது அமெரிக்கா அடுத்ததாக களமிறக்க போகின்றது இந்த யுத்தத்தில் சிரியாவைத்தான். சிரியாவைத்தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து பயன்படுத்த போகின்றது ஈரானுக்கு எதிராக இந்த யுத்தத்தில். அதே போல் ஈரான் இந்த யுத்தத்தில் மறுபுறமாக வடகொரியாவும் இந்த யுத்தத்தில் கஸ்பியன் கடல் பகுதியின் ஊடாக இந்த யுத்தத்தில் பங்கு பெற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அந்த கஸ்பியன் கடல் பகுதியை கட்டுப்படுத்துவதற்குரிய ஒரு நிலை அவர்களுக்கும் வரலாம் என்கின்றும் ஒரு பலர் சொல்கின்றது, பலர் கருத்து தெரிவிக்கிறார்கள். எனவே தர்சன், நாங்கள் ஆரம்பத்திலிருந்து குறிப்பிடுவது போல இது மத்திய கிழக்குக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு யுத்தமாக முடியவே அமலாமல் சர்வதேச நாடுகளும் இதில் தலையீடு செய்கின்ற ஒரு மிக பெரிய ஒரு பொருளாதார ரீதியாக ஆயுத ரீதியான ஒரு யுத்தமாக இது மாற்றம் அடையலாம் என்கின்றதுதான் அடுத்த நிலைக்கு செல்லலாம். அதுக்கான வாய்ப்புகள் தான் தென்படுகின்றது தர்சன்.
1: ஈரான் வந்து தன்னுடைய நாட்டு மீது தாக்குதல் நடத்துவதற்கு உதவி செய்கின்ற நாடுகளை மீது தாக்குதல் நடத்துவதற்கு தனதுக்கு தார்மீக உரிமை இருப்பதாக குறிப்பிட்டு தாக்குதல்களை நடத்துகிறார்கள். அப்ப அதே விதியை உக்ரைன் யுத்தத்தில் ரஷ்யாவும் பின்பற்றி உக்ரைனுக்கு பின்னால் உதவி செய்பவர்கள், படைகளை கொடுப்பவர்கள், ஆயுதங்களை கொடுப்பவர்கள் மீது மற்றும் மறைமுக தகவல்களை கொடுக்கின்ற நாடுகளாக இருக்கக்கூடிய ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து போன்ற நாடுகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு தன்னுடைய நாட்டை பாதுகாப்பதற்கு தனக்கு தார்மீக கடமை இருக்கிறது என்ற மாதிரியான ஒரு தாக்குதல் எதிர்காலத்தில் ரஷ்யாவாலும் நடத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகுமா?
0: ரஷ்யா அப்படி ஒரு நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்பதை ஐரோப்பிய நாடுகள் உணர்கிறார்கள். ஐரோப்பாவில் உள்ள பல நாடுகள் தங்களுடைய பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தலாக இது அமையும் என்கின்றதை அவர்கள் உணர்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் மிகப்பெரிய அளவில் இந்த நிலை ஏற்படுவதற்கு முன்பே ரஷ்யாவை இல்லாமல் அளிக்க வேண்டும் என்கின்ற என்பதற்காக அவர்கள் முயற்சிக்கிறார்கள். எனவே இந்த இது வந்து பொதுவாக ஐக்கிய நாடுகளுடைய சாசனத்தில் கூட ஒரு நாட்டின் மீது யுத்தம் தொடுத்தால் அவர்களுக்கு அந்த யுத்த தங்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது தானதர்சன். அதே போல்தான் தங்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதலிலிருந்து நாங்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு, செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணுவதற்கு ஒரு வழி இருக்கின்றது. எனவே தங்கள் மீது தாக்குதல் நடத்துமாறு இவர்கள் படைக்கிறார்கள். எனவே இந்த குழுக்கள் மீதும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்கின்ற ஒரு நிலைக்கு ரஷ்யா செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எனவே தற்பொழுதைய சூழலில் ஐக்கிய நாடு சபைகளில் பாதுகாப்பு கவுன்சிலில் மாத்திரம்தான் ரஷ்யாவினுடைய ஆதிக்கம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மனித உரிமை கவுன்சில் போன்றவைகளில் ரஷ்யாவுக்குரிய ரஷ்யாவினுடைய ஆதிக்கம் இல்லை. என்றால் பாதுகாப்பு கவுன்சிலில் அவர்கள் நிரந்தர உத்தியோகத்தர்கள், உறுப்பினர்கள் என்பதனால் அவர்களுக்கு அங்கு ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் மாத்திரம்தான் இனி ஏனைய பகுதிகளில் அவர்கள் கூடிய ஆதிக்கம் செலுத்துவது கடினமாக இருக்கின்றது. எனவே தற்பொழுதைய உலக சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இப்பொழுது வெனிசுலாவும் அறிவித்திருக்கின்றது, அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் சர்வதேச நீதிமன்றத்தில் ஹேக்கில் இருக்கின்ற நீதிமன்ற அந்த மெம்பராக இருக்கின்ற இதிலிருந்து அவர்களும் விலகிக் கொள்வதாக. எனவே இந்த அதாவது ரஷ்யா அமெரிக்காவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் வெனிசுலாவினுடைய தற்பொழுதைய ஜனாதிபதியும் அமெரிக்காவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருப்பதனால் அவர்களும் அந்த தீர்மானத்தை எடுக்கிறார்கள். இன்னும் ஒரு விடயத்தை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அமெரிக்காவினுடைய ஒரு ஊடகம் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை செவிகாணும் பொழுது, நீங்கள் இப்பொழுது உலக நாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றீர்கள், ஏதோ ஒரு அவசர நிலைமை காரணமாக உங்களுடைய விமானம் ஏதோ ஒரு நாட்டில் தரையிறங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டால் அந்த நாடு உங்களை கைது செய்யும், அப்படி இல்லாவிட்டால் மேலே பறந்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய விமானத்தை ஏதோ ஒரு வலுக்கட்டாயப்படுத்தி எந்த ஒரு நாடாவது கீழே தரையிறக்கினால் உங்களை கைது செய்வார்கள் என்று அதற்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு குறிப்பிடுகிறார்கள். குறிப்பிடுகின்ற ஒரு விடயம்தான் இஸ்ரேலினுடைய ஒரு விசேடமான ஒரு படை எங்களிடம் இருக்கின்றது, அப்படியான ஒரு சூழ்நிலை நடைபெற்றால் அதிலிருந்து எவ்வாறு என்னை காப்பாற்றி கொண்டு செல்வார்கள் என்கின்றதுக்கான ஒரு விசேட படை எங்களிடம் இருக்கின்றது என்கின்ற ஒரு விடயத்தையும் பெஞ்சமின் நெத்தன்யாகு அந்த இன்டர்வியூவில் குறிப்பிட்டதை கவனிக்கக்கூடியதாக இருந்தது தர்சன்.
1: உகாண்டாவில முன்பு ஒரு விமானத்தை கடத்தி சென்று இஸ்ரேலியர்களை வைத்திருந்த போது அந்த என்டபே விமான நிலையத்தின் மீது இஸ்ரேல் உடனடியாகவே நடவடிக்கை எடுத்து அவ்வளவு விரையும் மீட்டார்கள் தானே?
0: இந்த வரலாற்றில் இப்படியான ஒரு விசேட படை இருக்கின்றது என்பதைத்தான் பெஞ்சமின் நெத்தன்யாகு அந்த செய்தியில் குறிப்பிட்டிருப்பார். ஆமா,
1: மற்றது நாங்கள் நிறைவாக பார்க்கலாம். அதாவது இலங்கையிலே இப்பொழுது தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 6 என்று நினைக்கின்றேன், 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். இந்த ஒன்று கூடல் என்பது ஏதாவது சிறுபான்மை இனங்களுக்கான உரிமையை பெற்றுத்தரக்கூடிய ஒன்று கூடலாக மாறுமா, அல்லது தற்காலிகமான ஒரு ஒன்று கூடலோடு செய்தியாக மாத்திரம் அது அமைந்து விடுமா?
0: உரிமைகளை ஒன்று பெற்றுக் கொடுவது, பொதுமக்களுக்கு நலனை பெற்றுக் கொடுப்பதற்காக சிறுபான்மை கட்சிகள் ஒருபோதும் ஒன்று சேராது. அது வந்து நடக்க போற ஒரு விடயமும் அல்ல. நாங்கள் செய்திகளிலோ மக்களுக்கோ அப்படியான ஒரு எதிர்பார்ப்புகளையும் ஏற்படுத்தவும் கூடாது என்றால் அது கனவில் கூட நடைபெறவே சாத்தியம் இல்லை. இலங்கை எப்பொழுது நீங்கள் தேர்தல் என்று அறிவிக்கப்படுகின்றதோ அன்றைய தேர்தல் அன்றைய நாள் தொடக்கம் எப்படி நாங்கள் இனவாதத்தை பிரதேசவாதத்தை விதைத்தால் மக்கள் மத்தியிலிருந்து வாக்குகளை பெறலாம், இந்த மக்களும் அந்த அந்த அடிப்படையில் தான் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள், அந்த அந்த நிலையில் தான் இருக்கிறார்கள். அதனையும் தாண்டி இந்த ஜேவிபியினுடைய இந்த கட்சி எவ்வாறு வந்ததோ அரசியலுக்கு வந்ததோ அது போன்ற ஒரு பெரிய மக்கள் அலையொன்று வந்து மக்கள் கட்சி வீதம் இனபேதங்கள் மதவாதங்கள் பிரதேசவாதங்கள் தாண்டி வாக்களிக்கின்ற ஒரு சூழ்நிலை வந்தால் மக்கள் வாக்களிப்பார்கள். அப்படி அல்லாமல் சாதாரணமாக நாங்கள் எங்களுடைய உரிமைகளுக்காக சமூகங்களுடைய பிரதிநிதித்துவத்துக்காக அப்படி என்று வாக்களிக்கக்கூடிய ஒரு சமூகம் அல்ல இலங்கையினுடைய சிறுபான்மை சமூகம், இலங்கை ஒட்டுமொத்த இலங்கையினுடைய வாக்காளர்கள். அதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மக்களுக்கு அப்படி ஒரு வாக்கு அபிப்பிராயத்தை ஏற்படுத்துவது கூட பிழையான ஒரு விடயம்.
1: அதாவது இந்த இதுல வந்து ஒரே ஒரு சின்ன கேள்வி, அதாவது இவர்களுடைய நோக்கங்கள் இந்த சிறுபான்மை இன கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஒன்று கூடுகிறார்கள் அல்லது உரிமைகள் தொடர்பாக பேசுகின்றார்கள் என்றால் பாராளுமன்ற தேர்தலில் ஆகக்கூடிய ஆசனங்களை பெறுவதற்காகத்தான் இவற்றை பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லலாமா?
0: இல்ல தர்சன், இப்பொழுது இந்த இப்பொழுது வகுக்கப்படுகின்ற இந்த வியூகத்தின் மூலமாக பாராளுமன்ற தேர்தலில் ஆசனங்களை பெறுவது சம்பந்தமான விடயம் கஷ்டம். இப்பொழுது இவர்கள் நான் அதை அணைக்கின்ற ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், தற்பொழுது இலங்கையினுடைய எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று கூடுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த ஒன்று கூடுதல் வந்து இந்த அரசாங்கத்தினால் கைது செய்யப்படுகின்ற கைதிகள், நாளை எந்த எதிர்கட்சி உறுப்பினர் கைது செய்யப்படுவார் என்று தெரியவில்லை, நாளை யார் சிறைச்சாலைக்கு செல்வார் என்று தெரியவில்லை, இவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பதட்டம் இருக்கின்றது. எனவே இந்த சூழ்நிலையில் பலர் கைது செய்யப்படுவார்கள் என்பதற்காக எதிர்கட்சிகளிடமிருந்து எதிர்கட்சிகள் தங்கள் மத்தியில் இருக்கின்ற பல பேதங்களை மறந்து கடந்த காலங்களில் கொள்ளையர்கள் இவர்கள் தான் கொலை செய்தார்கள் இப்படியெல்லாம் நேருக்கு நாள் குற்றம் சாட்டி கொண்டவர்கள் கூட இப்பொழுது ஒரே மேடையில் ஒன்று சேர்க்கிறார்கள். இப்பொழுது ரணில் விக்ரமசிங்காவுக்கு மத்திய வங்கி கொள்ளைக்காரன், நான் மத்திய வங்கி கொள்ளைக்காரர்களோடு ஒருபோதும் இணைய போவதில்லை என்று சொன்ன சஜித் பிரேமதாச கூட இப்பொழுது ரணில் விக்ரமசிங்காவோடு ஒரே மேதையில் அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தக்கூடியதாக, ரணில் விக்ரமசிங்கா பாராளுமன்றத்தில் என்ன விடயங்களை மேற்கொள்ளணும் என்று சொல்லி சஜித் பிரேமதாச சொல்லக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கின்றது. ராஜபக்ச குடும்பங்களோடு இப்பொழுது ஒன்றாக இணைந்து மேடையில் எதிர்கட்சிகள் பயணம் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. ஆனால் இந்த நிலையை சிறுபான்மை கட்சிகள் வந்து அந்த நிலைக்கு ராஜபக்சக்களோடு இப்படியான இணைவுகின்ற ஒரு நிலைக்கு சென்றால் அவர்களுக்கு தெரியும் அவர்களுடைய எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திக்க முடியும் என்று சொல்லி. எனவே தற்பொழுது நாங்களும் ஏதாவது செய்வது போல அரசாங்கத்தோ எதிர்கட்சிகளோடு ராஜபக்ச குடும்பங்களோடு இணையாமல் இருக்கவும் வேண்டும். இந்த அரசாங்கத்துக்கு எதிரான பெரியொரு பகையை பாராட்டக்கூடியதாகவும் எங்களுடைய அரசியல் இருக்கக்கூடாது. நாங்களும் ஏதாவது ஒரு நாடகத்தை ஆடுவோம் என்கின்ற அந்த தோரணையில் தான் இப்பொழுது இந்த சிறுபான்மை சமூக கட்சிகள் தமிழ் பேசும் கட்சிகள் இப்பொழுது ஒன்று சேர்ந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதுதான் என்னுடைய பார்வையில் நான் காணக்கூடியதாக இருக்கின்றேன்.
1: சிறைச்சாலைகளை பொறுத்தவரையில் இந்த உள்ளக மோதல் என்பது ஒரு முன்னரே ஒருபோதும் இல்லாத மாதிரி நடந்திருக்கின்றது. ஆனால் இவ்வாறு மிக ஆக்ரோஷமான உள்ளக போராக இல்லாமல் அல்லது உள்ளக ரீதியாக இவ்வளவு கொலைகள் நடைபெறுகின்றது மாதிரியாக இல்லாது இருந்தது. ஆனால் இப்பொழுது பார்க்கிற போது இந்த சிறைச்சாலைகளுக்குள் உள்ளக யுத்தம் என்பது தொடர்ந்து இலங்கையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்ப சிறைச்சாலை ஒரு பாதுகாப்பற்ற ஒரு இடமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்றால் இதென்ன இந்த அரசாங்கத்தின் மீது குற்றம் சாட்டுவதற்கு திட்டமிட்ட நடவடிக்கையாக செய்கிறார்களா? அதாவது சிறைச்சாலைகளில் இவர்கள் கைது செய்து வைக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற அந்த கருத்தை உருவாக்குவதற்கு திட்டமிட்டு செய்கிறார்களா? எதிர்கால கைதுகளை சிறை நீதிமன்றங்கள் வழங்குகின்ற தீர்ப்புகளில் சிறைச்சாலைக்கு அனுப்புவதை தடுப்பதற்கான திட்டமிட்ட செயலாக இது இருக்கிறதா?
0: நர்சன் அருணகுமார திசாநாயக தன்னுடைய எல்லா மேடைகளிலுமே சொன்ன ஒரு விடயம்தான், இலங்கையின் உள்ள பாதாள உலக பகுதி கோஷ்டியை நாங்கள் இல்லாதொழிப்போம், இந்த போதை வஸ்துக்களை நாங்கள் இல்லாதொழிப்போம் என்கின்ற பல விடயங்களை அவர் எல்லா மேடைகளிலுமே கூறினார். தற்பொழுது பிரதி பாதுகாப்பு அமைச்சர் பதவியை கொடுத்திருக்கக்கூடிய முன்னாள் கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பாக இருந்த இராணுவ அதிகாரி, அவருடைய பெயர் மறந்துட்டேன், அந்த அவர் கூட ஒரு எங்களுக்கு ஒரு கிழமை போதும் இந்த பாதாள உலகத்தை இல்லாமல் ஆக்குவதற்கு என்கின்ற பல மேடைகளில் குறிப்பிட்ட ஒருவர் தான். ஆனால் இன்று நாட்டில் பொதுவாக சிறைச்சாலைகளுக்குள் வருகின்ற சண்டையை விடுங்கள் தர்சன், ஒரு நாளைக்கு எங்காவது நாட்டில் ஒரு கொலை இல்லை துப்பாக்கி சூடுகள் இடம்பெறாத நாள் இல்லை. முழுக்க முழுக்க தென்னிலங்கை ஆயுத கலாச்சாரத்தினுக்கு உட்பட்டிருக்கின்றது, எல்லா பகுதிகளிலுமே பாதாள உலகத்தில் இருக்கின்றது. இந்த எந்த அளவுக்குன்னு சொன்னால் இந்த பௌத்தர்களுடைய தென் பகுதிகளில் நடைபெறுகின்ற பெரஹரா நடைபெறுகின்ற ஒரு காலம் தர்சன். இந்த பெரஹராவில் காவடி தூக்கி நடனம் ஆடுகின்றார்கள். இந்த நடனம் ஆடுகின்ற நேரத்தில் எந்தெந்த காவடி குழுக்கள் பங்கு பெற்ற வேண்டும் என்பதை, காவடி ஆட்டத்தில் பங்கு பெற்ற வேண்டும் என்பதை பாதாள உலகம் தான் தீர்மானிக்கின்றது. எனவே பாதாள உலகத்திலிருந்து ஒரு டெலிபோன் கோல் செல்கின்றது, இந்த இந்த முறை இந்த குழுக்கள் பங்கேற்க கூடாது, இந்த குழுக்கள் தான் பங்கேற்கணும், இவர்களுக்கு தடை விதித்தால் உன்னை துப்பாக்கியால் சுடுவேன் என்கின்ற அச்சுறுத்தப்படுகின்றது. அந்த அச்சுறுத்தலுக்கு பயந்து அதுக்கப்புறம் காவடி ஆட்டத்தில் நாங்கள் இல்லாமலாக்கப் போகின்றோம் என்று போலீசினைக்கெல்லாம் ஆரம்பத்தில் அறிவித்தது பாதுகாப்பு இலங்கையினுடைய சிவில் பாதுகாப்பு அமைப்பு. அந்த அச்சுறுத்தலை தொடர்ந்து அவர்கள் அறிவித்தார்கள். இறுதியில் தங்களுடைய சர்க்குலர்களை கூட, அரசாங்கத்தினுடைய வர்த்தமானிகளை கூட அவர்களுக்கு மீளப்பெற வேண்டி ஏற்பட்டது. இந்த பாதாள உலகத்துக்கு அஞ்சி நாங்கள் எந்த காவடி குழுவினையும் தடை செய்ய மாட்டோம், எல்லாரும் காவடி ஆடலாம் என்று. எனவே அதில் பாதாள உலக கோஷ்டிக்கு சம்பந்தமான காவடி குழுக்களும் நடனம் ஆடி இருக்கின்றது. அப்ப கோவில்களுடைய பன்சலைகளுடைய இந்த பெரஹராக்கள் கூட தற்பொழுது பாதாள உலகம் தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இளைஞனுடைய தென்னிலங்கையினுடைய பாதாள உலகம் சென்றிருக்கின்றது. இது மிக பயங்கரமான ஒரு சூழ்நிலை தர்சன். எனவே இந்த நிலையை தாண்டி தற்பொழுது எதிர்கட்சியினுடைய ஒரு திட்டமிட்ட செயல்பாடுகளாக இருக்கலாம், அவர்களுக்கும் பாதாள உலக கோஷ்டிகளுக்கும் இடையிலான ஒரு தொடர்பு தான், இதனுடைய தொடர்ச்சி தான் இது இடம்பெறுகின்றது என்பதை இலகுவாக கண்டுபிடிக்க முடியும். ஏனென்றால் இப்படி சிறைச்சாலைகளுக்குள் ஒரு பிரச்சனையை உருவாக்குவதன் மூலமாக நாட்டின் மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பை உருவாக்கலாம். கடந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை தாக்குதலின் பொழுது உடனடியாகவே எதிர்கட்சிகள் குறிப்பிட்ட ஒரு விடயம்தான், இலங்கையினுடைய இந்த நீதி அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று. இதே வசனத்தை அனுரகுமார திசாநாயக்கவும் சொல்லி இருக்கின்றார். அதற்கு முன்பு இலங்கையினுடைய மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற தாக்குதலின் பொழுது பலர் கொலை செய்யப்பட்டார்கள். குரோட்டாபய ராஜபக்ஷ அவருடைய காலத்தில் அவருடைய இராணுவம் புகுந்து உள்ளே பலரை சுட்டு வீழ்த்தியது. அதே மாதிரியான ஒரு ஏற்பட்ட நேரம் அனுரகுமார சொன்ன ஒரு விடயம்தான், உடனடியாக பாதுகாப்பு அமைச்சரும் பாதுகாப்பு செயலாளரும் பதவி விலக வேண்டும், இலங்கையினுடைய சிறைச்சாலைகளில் யாராவது அரசியல் யாராவது கைதிகள் இருந்தால் அந்த கைதிகள் அரசாங்கத்தின் பாதுகாப்பில் இருப்பவர்கள், அப்படி அரசாங்கத்தின் பாதுகாப்பில் இருப்பவர்கள் இருந்தால் அரசாங்கம் இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாவிட்டால் எவ்வாறு நாட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும், எனவே இவர்கள் பதவி விலக வேண்டும் என்று அனுரகுமார திசாநாயக்க அன்று சென்ற பேசிய உரைகள் தற்பொழுது சிங்களத்தில் சமூக வலைதளங்களில் பரவலாகவே பகிரப்பட்டு வருகின்றது. எனவே இதனை வைத்து இந்த சம்பவங்களை வைத்து தற்பொழுது உள்ள இளைஞருடைய நீதி அமைச்சருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம், அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு பகுதியாக வீழ்ச்சியை ஏற்படுத்தலாம் என்கின்ற ஒரு நிலையை பேசுகிறார்கள். அந்த வகையில் இந்த விடயங்கள் அரங்கேறி வருகின்றது. தற்பொழுது நீதிபதிகளுடைய வயது அதிகரிப்பு சம்பந்தமாக இளைஞனுடைய நீதிமன்றத்தினுடைய சட்ட வல்லுநர்கள் எல்லோரும் சட்டத்தரணிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். பெரும்பான்மையான சட்டத்தரணிகள், சட்டத்தரணிகளுடைய சங்கமும் இதற்கு பரவலாக எதிர்ப்பு தெரிவிக்கின்றது. அந்த எதிர்ப்பு தெரிவித்தலுக்கு பிரான்சினுடைய சட்டத்தரணிகள் சங்கம் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்துக்கு சார்பாக ஒரு அறிக்கையையும் நேற்று விட்டிருக்கின்றது. தரிசன் இலங்கையினுடைய நீதிபதிகளுடைய வயதெல்லை அதிகரிப்பு என்பது ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல். எனவே இது வந்து எதிர்காலத்தில் ஒரு இலங்கையினுடைய நீதித்துறைக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்கும் என்கின்ற ஒரு கருத்துப்பட அவர்களும் ஒரு அறிக்கை விட்டிருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. எனவே இந்த வகையில் நாட்டில் எல்லா பகுதிகளிலும் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலை உருவாகி இருக்கின்றது. ஒருபுறம் விவசாயிகளுடைய போராட்டம் இடம்பெறுகின்றது, மறுபுறம் இப்படியான சட்டத்தரணிகளுடைய பிரச்சனை, இப்பொழுது நீதிமன்றத்துக்குள்ளது இந்த சிறைச்சாலைகளுடைய பிரச்சனை, இன்னொரு புறம் பாதாள உலக கோஷியினுடைய துப்பாக்கி சூடுகள் நாடலாவிய ரீதியில் எல்லா பகுதியிலும் இதே சூழல். கோட்டாபேத காலத்திலும் முதலாவது விவசாயிகளுடைய பிரச்சனைகளில் தான் இது தொடங்கியது. இப்படி படிப்படியாக எல்லா பக்கத்திலிருந்தும் மக்கள் எதிர்ப்பலைகளை உருவாக்குகின்ற ஒரு தோன்ற நிலையைத்தான் எதிர்கட்சி உருவாக்கப் போகின்றது என்பதை தெளிவாக தெரிகின்றது.
1: சரி, நன்றி. மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்திலே சந்திப்போம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து கைதரலி அவர்களது செவ்வியை தொடர்ந்து தற்போதைய தமிழக ஆட்சி தொடர்பாக சீமான் அவர்கள் கொந்தளிக்கின்றார். அவர் குறிப்பிடுகின்றார், தான் கொலவரியில் இருப்பதாகவும் தான் மிக கடுமையாக கோபமுற்றிருப்பதாக சீமான் அவர்கள் கொந்தளித்து தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம்.
2: மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாண்டம் தகுதியால் வென்று விடல்கிறான். இந்த மாதிரி ஆளுகள்லாம் வருவான், எந்த மாதிரி இப்ப வந்திருக்காங்கள இந்த மாதிரி ஆளுகள், எப்படி இவன்லாம் யாரு? கோட்டு படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் வித்தவே ஜனநாயகம் வரும்போது அமைச்சரவையில மந்திரியா இருக்கான். இது என்ன மாற்றம்? ரெவல்யூஷன்ல வருது, இதெல்லாம் ரெவல்யூஷன் வருது. இவங்க வரும்போதெல்லாம் அரசியல் புரட்சின்னு வருவான், பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் வருவான், அப்புறம் பொலிட்டிக்கல் பிசினஸ் ஆயிரும், பொலிட்டிக்கல் சர்வீஸ் வருவான், பொலிட்டிக்கல் பிசினஸ் ஆயிரும். இப்ப பூரா பொலிட்டிக்கல் பிசினஸ் தான். இவன் சொல்லிட்டு இருக்கான் ஊழல் இல்ல ஊழல் இல்லைன்னு எல்லாரும் பேசி போயிட்டு இருக்காங்க. ஊழல் இல்லை, லஞ்சம் இல்லை, அரசு அலுவலகங்களுக்கு போங்கள், அரசு அலுவலகங்கள். ஒரு தலைவன் லஞ்சம் கேட்டால், மக்கள்கிட்ட லஞ்சம் கேட்டால் அந்த அதிகாரி உடனடியாக சஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், ஸ்பாட் டிஸ்மிஸ் பண்ணுவேன்னு சொல்ல முடியல. பணி இட நீக்கம் இல்ல, நிரந்தர பணி நீக்கம் சொல்ல முடியல. மக்களை நீங்கள் கொடுக்காதீர்கள், அவங்க கொடுக்கல அடுத்த கொடுத்து வேலையை சாய்ச்சிட்டு போயிடுவான். வாங்க கூடாது அப்படின்னு சொல்ல முடியல. கொடுக்காதீ, உங்க மகன் அவன் சொல்லுவான், எனக்கு அவர் தான் மகன், நீ கொடுத்தாதான் கழுத்து போடுவேன். யாரு கொடுமை, என்ன செய்யணும்னு தெரியல. பெட்டல்னு ஒரு நிறுவனம், அவன் பொலிவியால வந்து கொச்சப்பம்பான்னு ஒரு நதியில வந்து, உங்களுக்கு தெரியாது, படிக்கணும் நீர் எழுத்துங்கிற புத்தகத்தை எல்லாம் என் பிள்ளைகள்லாம் படிக்கணும். ஐயா நக்கீரன் எழுதுனது முதல்ல எழுதிருப்பார், முதல் பக்கத்திலே வருது, ரொம்ப உள்ள போக வேண்டியது. அவன் உலக வங்கியில 250 கோடி கடனை வாங்குறான் பொலிவியா, அந்த கடனுக்கு ஈடா வந்து அந்த கொச்சப்பம்பா நதி என்று வென்ற குடுன்னு ஒரு முதலாளிய கை காட்டுறான், அவன் தான் பெக்டல் நிறுவனம், அவன் பிரான்ஸ்காரன். அந்த நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் கொடுத்தோன்னே நதியை வச்சுக்கிட்ட என்ன பண்ணுவேன் சரி கொடுத்துறாங்க, தண்ணி எடுக்காதேன்றான், குடிக்க எடுக்காத, விவசாயத்துக்கு எடுக்காத, குளிக்க எடுக்காத, நான் தான் தண்ணி தருவேன்றான். அப்புறமா போராட்டம் வெடிக்குது, ஐயோ பிரச்சனை, அரசு கையெழுத்து போட்டு கொடுத்துருச்சா, ஒன்னும் செய்ய முடியல, முழிக்குது. அப்ப வங்கியில பணி செஞ்ச ஒருத்தன் பதவியை விலகிட்டு வந்து பதவி தலைமை மக்களை திரட்டி போராட ஆரம்பிக்கிறான், பல பேரை சுட்டுக் கொண்டு தூத்துக்குடி துப்பாக்கி சுடு மாதிரி பெரிய கலவரமான பிறகு அடிச்சு விரட்டுறாங்க. அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வர்றான், யாரு இந்த பெக்டல், ஓடி வாரம் ஓடி வந்து கடைசி எங்க இறங்கிறான், தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிறான். அங்க என்ன பண்ற, பேர் என்னப்பா சூயஸ், மார்வேடத்தில் இவர் போறாருல, அது மாதிரி அவன் ஒரு மார்வேடத்தில் சூயஸ்னு வந்து இறங்கிறான். அதுக்கு 3,150 கோடிக்கு ஒப்பந்தம் கொடுத்து யாருக்கு, பிரான்ஸ்காரன் சூயஸ் நிறுவனம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தண்ணி எடுத்து தண்ணி கொடுக்கறதுக்கு இந்த அரசுக்கு 3,150 கோடி கொடுத்துட்டு நான் உங்க மக்களுக்கு தண்ணி கொடுக்கிறேன். எங்கிருந்து? பவானியிலிருந்து. ஏன் நதியிலிருந்து தண்ணி எடுத்து என் மக்களுக்கு கொடுக்க அவன் எனக்கு காசு கொடுத்துட்டு எப்படி? அதை நம்ம போராடி நிறுத்தி வச்சிருந்தோம். அப்பவே கேள்வி கேட்டு சண்டை போட்டேன் நான். அதை பெருமையா பேசுனது அம்மையார் ஜெயலலிதா, பெருமையா பேசுனது அன்னைக்கு இருக்கிற அமைச்சர் IISP வேலுமணி அவர்கள். நாம கேள்வி கேட்டோம். அதை விட்டுட்டு தவிச்சதாக்கி தன் சொந்த மக்களுக்கு தன் தண்ணி எடுத்து கொடுக்கிற தவிர உங்க அரசுக்கு என்ன வேலைன்னு, இதுக்கு எதுக்கு இந்த பிரான்ஸ் கம்பெனிக்காரன் சூயஸ்? பதில் இல்ல. இப்ப இவர் வந்து சேலம் மாவட்டத்துக்கு, சேலம் மாநகராட்சிக்கு தண்ணி கொடுக்க 1,500 கோடி பேசி 350 கோடி முன்பணம் வாங்கிட்டு சூயஸ் கழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. இப்ப சேலம் மாநகராட்சிக்கு வேலை என்ன? அதை விட உங்களுக்கு என்ன வேலை? ரீல்ஸ். சொந்த மக்களுக்கு, சொந்த மக்களுக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறத தவிர உங்களுக்கு என்ன வேலை? இதுக்கு வெளிநாட்டு நிறுவனம் ஒருத்தன் வரணும்னா உன் வேலை என்ன? அதுபோ இங்க இன்னொரு கவனிக்கிறது, கடல் நீரை குடிநீராக்கி கொடுக்க போகிறோம், ஒரு மடக்கு குடிக்கிறாப்ல, அது ஒரு ரீல், 50,000 கோடி. இந்த சுத்திகரிப்பு முறை அமெரிக்காவில் இருக்கிறது காப்பிரைட்ஸ், அவனுடைய உரிமம், அவன் காப்பீட்டு உரிமை அவன்கிட்ட இருக்கு, பேட்டர்ன் ரைட் அவன்கிட்ட இருக்கு. ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ் முறையில் அதை சுத்திகரிக்கணும். நீ குடிக்கிற ஒவ்வொரு மடக்கும் அவனுக்கு காசு கட்டுற, இதை குடிக்கிறாரு. இப்ப 50,000 கோடிக்கு இந்த கடல் நீரை சுத்திகரிச்சு எங்களுக்கு கொடுக்க போறீங்களா? ஏற்கனவே அப்போலோ அக்வஃபனா கிண்லே அவன் வித்துக்கிட்டு இருக்கான், அவன் எங்களுக்கு தண்ணி கொடுக்க போறானா? இந்த சூயஸ் கொடுக்க போறானா? இது போக சல்ஜீவன் அவன் தண்ணி கொடுக்க போறானா? யாரா நீங்கெல்லாம்? யாரு நீங்கெல்லாம்? யாரு ஜல்ஜீவன்? யாரு ஜெகஜீவன் ராம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஜல்ஜீவன், ஜல்ஜீவன் 2 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்ட ஜல்ஜீவன் திட்டத்தை நாம் இப்போது நிறைவேற்றியிருக்கிறோம். அதான் கேட்கிறேன், ஜல்ஜீவன் யார்? யார் எதுக்கு ஜல்ஜீவன்? இந்திய ஒன்றிய அரசு கொண்டு வருகிற இந்த குடிநீர் கொடுக்கிற திட்டம் எங்கிருந்து? தண்ணி டெல்லியில இருந்தே வருமா? எங்கிருந்து எடுப்பான் ஜல்ஜீவன்? எங்கிருந்து எடுப்பான்? என் மண்ணில இருந்து. என் மண்ணில இருந்து என் மக்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறத தவிர உனக்கு என்ன வேலை? என்ன வேலை? இவன் குழாயை பதிச்சு தண்ணி கொடுப்பான் ஜல்ஜீவன். தமிழ்நாட்டு மக்களுக்கு தவிச்ச வாய்க்கு தாகத்துக்கு தண்ணி கொடுக்க வேண்டும் என்கிற தாகத்தோடு இருக்கிற இந்திய ஒன்றிய அரசு, அதே தமிழ்நாட்டு மக்களுக்கு நதியில் இருக்கிற நியாயமான உரிய நதி நீரை பெற்றுத்தர முன்வராதது ஏன் என்ற கேள்வியை நீங்க எழுப்பல. காவிரியில தண்ணியை கொடுத்தாலே 13 மாவட்டம் கூட்டு குடிநீர் திட்டத்தில் நாங்க தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு பாதி மாவட்டத்துக்கு தண்ணி, அங்க அவனுக்கு பவானி இருக்கு, இங்க தாமிரபரணி இருக்கு. காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் பாதி மாவட்டத்துக்கு முடிஞ்சிடும். நீ அதை பெற்று தர ஏன் இந்தியா வாழ்கிற காங்கிரஸோ பாரதிய ஜனதாவோ வரவில்லை என்ற கேள்வி ஏன் நீங்க எழுப்பல? இந்த ஜல்ஜீவன் திட்டம் இப்ப போடுவ, குழாய போடுவான், எவன் நாளைக்கு கொடுப்பான்? எவன் நாளைக்கு? 6 மாசம், 1 ஆண்டு? அது குடிக்கிற தரத்தில் இருக்குமா? அந்த திறன்ல இருக்குமா? அதுக்கு சான்றிதழ் யார் தருவா? குடிக்கணும், கொஞ்ச நாள் கழிச்சு காசு இல்ல, அப்ப என்ன பண்ணலாம்? தனியாருக்கு டெண்டர் ஒப்பந்தம் எப்படி? வியாபார விரிவாக்கத்திற்கு ஒவ்வொரு திட்டத்தையும் கொண்டு வந்து நீட்டுகிறார்கள், கையெழுத்து போற. ஐயாரியில் என்ன எதுக்கு நீ நாகர்கோயில் இது பண்ற? நாகர்கோயில் எதுக்கு அதை திறக்கிற? கன்னியாகுமரியில் போராடி தடுத்து வைத்தது, கையெழுத்து போட்டு திறக்க விடுறாங்க. இப்ப மறுபடியும் நான் போகணும். கேரள முதல்வர் கடிதம் எழுதுறார், எங்களுக்கு கட்டுமான பணிகள் பாதிக்கப்படுகிறது, தடையின்றி மணலை அழுப்ப அனுப்ப உதவுங்கள் என்று. எவ்வளவு எப்படி? ஏன் மானங்கட்ட கூட்டமடா நம்ம? கேரளாவில் மழை இருக்குல்ல, அவருக்கு மணல் தேவை இருக்குல்ல, கற்கள் தேவை இருக்குல்ல, வெட்டிக்க வெட்டிக்க. அதுவும் ஆத்தா மாறுனா இது ஏன் ஆத்தா மாறல? என் தாயின் முளை இல்லையா அது? இதை எப்படி நீ இருக்க நீ இருப்பற? இப்ப தெரியுதா எதுக்கு சீமானும் நாம் தமிழர் கட்சியின் தேவைன்னு? அங்க ஒரு மகன், இந்த மண்ணை, அது மலை அல்ல, என் தாயின் மாறென்று நேசிக்கிற ஒரு மகன், குடித்த மாறை அறுக்கிற பச்சை துரோகிகளா இவங்க, பால் ஊட்டின தாயின் மாறை அறுக்கிற பச்சை துரோகிகள். எதையும் நம்மால் உருவாக்கி விட முடியும். மரங்களை வெட்டணும் நட்டுலாம், நீரை உறிஞ்சி வித்தால் சேர்க்கலாம், உலகம் ஒழிச்சலாம், அந்த மாதிரி வெற்று வார்த்தை இல்ல, உண்மையிலே ஒழிக்கலாம். சிறந்த ஆட்சி கொடுத்துடலாம், வேலை இல்ல கொடுத்துடலாம், பசி ஒழிச்சிடலாம், எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும். ஆனால் என் உடன் பிறந்தவனே மலையை மணலை நம்மால் உருவாக்க முடியாது. இயற்கையின் அருண்கொடை. எல்லாத்தையும் ஆய்வு செய்கிற முதல்வர் அந்த பள்ளிக்கரணை ஏரிக்குள்ள இறங்கி நடக்கலாமே, அந்த குப்பமேட்டில் ஏறி நின்று அப்படி எப்படி பார்க்கலாமே இல்ல, பட்டு வெட்டி பட்டு சட்டை கட்டி வெளி, அதுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு உடை வச்சிருக்காப்ல, அந்த காஸ்டியூம் டிசைனரை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் நான். இருப்பாரு இந்த கொடுமையெல்லாம் பாக்குறதுக்கு படமா இருந்தே பதறாப்ல காமராஜ், காமராஜ் படமா இருக்கும்போதே பதறாப்ல, ஐயோ அதுல இந்த ஓமந்தூரார் குமாரசாமி அப்படின்னு. நமக்கு ஒண்ணுதான் இருக்குது, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, களமும் காலமும் நம்ம கையில தான் இருக்குது. ஜோசப் விஜய் இல்ல, ஜோசப் ஸ்டாலின் சொல்றாப்ல, என்ன சொல்றாப்ல, ஸ்டாலின் அந்த ஸ்டாலின் நினைச்சுக்கிறவ, ஜோசப்னா அவரை நினைச்சுப்ப, ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் சொல்றாப்ல, எப்படி சொல்றாப்ல, வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே உலக வரலாற்றில் இருந்ததில்லைங்கிறான். இதெல்லாம் அவ்வளவு பெரிய படை இல்ல, இதெல்லாம் ஒரு பம்பரம் சுத்தணும்னு வேகமா சுத்தம், எங்க ஆணி இருக்குன்னு தெரியாது, திடீர்னு திருதிர்னு அங்க போய் டொப்பனு விடும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஆக்கரோட அப்படி நிக்கணும். அப்ப மண்ட சுத்தி அப்படி விழுகும் போது ஒற்றே போட போட்டு ரெண்டா பொழக்கணும், புரியுதா புரியுதா, இருக்குதான். இடைத்தேர்தல எப்ப வைப்பாங்கன்னு நானும் தெரியோட தான், ஆமா எல்லாம் ஒரு தடவை ஜிம்முக்கு போறதுக்கே தினம் மாலை காலை இரு வேலைங்க. அவன் அந்த பயிற்சியாளர் மாட்டுக்கறி கோழி வேணாம், என்னதான் சாப்பிடுறது, ஐயோ மாட்டுக்கறி அந்த மசூல் பில்ட் பண்ணதானே, இது பண்ண பில்ட் பண்ணி என்னையா பெரிய கொடுமையா இருக்கு, படாத பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன், கொலவெறியா இருக்கு. ஒவ்வொரு தடவையும் பண்ணும்போது இவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு கராத்தை பயிற்சி கொடுக்கும்போது இந்த நின்றுகிட்டு 100 பஞ்சடிமா, அப்ப அடிச்சுட்டே இருக்கும்போது இப்படிலாம் கத்துக்கிட்டு போய் ஒருத்தனை அடிக்கணுமான்னு ஒரு கோபம்லாம் தெரிஞ்சிடும், இவ்வளவு கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்து இந்த வேணை போய் அடிக்கிறதா அப்படின்னு, அது அது மாதிரி வெறி ஆகிட்டு இருக்கு. பார்த்து என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாது. உங்களுக்கு புதிதாக இந்த படையில் இணைகிற நீங்கள் கட்சி தொண்டன் என்பதை மறந்துடணும். நீங்க ஒரு கட்சியில இணையல, நம்மெல்லாம் இணைந்து தமிழ் தேசியத்திற்கென்று ஒரு அரசியல் படையை உருவாக்குகிறோம். தலைவன் தொண்டன் என்பது இந்த கட்சியில கிடையாது, அண்ணன் தம்பி சித்தப்பன் பெரியப்பன் மாமச்சான் தான். இது தேசிய மக்கள், நமக்குள்ள ஒரே உறவு தமிழ் தாயின் பிள்ளைகள் நாம், இதை தெளிவாக்கணும். ரெண்டாவது, நீ எங்க இருக்கியோ அந்த இடம் நம்முடைய கோட்டையாகும், நீ எங்க வாக்கு செலுத்துவியோ அந்த வாக்ககம் என்னுடைய இலக்கு, என் வாக்ககத்தில் வெற்றி வாக்கு, அதை நீ முடிவு பண்ணிக்கணும். உனக்கு நாடங்கள் வேலை கிடையாது, உன் தொகுதி உன் ஊரு அதுக்குள்ளதான் வேலை, உன்னை மாறியே உணர்வுள்ள 10 வீரர்களை இணை, அவ்வளவுதான் உன் கடமை முடிஞ்சிருது கட்சிக்கு. தீக்குச்சி இல்லாமல் தீபங்கள் இல்லை, ஆனால் யார் தீக்குச்சிங்கிறதா இங்க பிரச்சனை. ஒரு தீக்குச்சி ஒரு விளக்க கொளுத்தும், அது அணைஞ்சிரும், ஆனால் அந்த விளக்க வச்சு 100,000 விளக்க கொளுத்த முடியும். இப்ப நீங்க கொளுத்துங்க. புரட்சி என்பது எப்போதும் காய்ந்த சருகுகளாக ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காத்து கிடக்கிறது, ஒரு தீக்குச்சியின் உரசனுக்காக அப்படிங்கிறான். இப்ப கையில் இருக்கு தீக்குச்சி, காஞ்ச சருகு இருக்கு, கொளுத்தி விடு, பற்றி எரியும், நீ எதை பற்றியும் கொல்லப்படாத. இந்த ஆட்டம் நம்மளுடையது, கை மாறி இருக்கு, இப்ப அடுத்த சுற்று வரும்போது நம்ம கைக்கு வரும் தைரியமா இருக்கு. இந்த மாற்று என்பது கோட்பாட்டளவில் திராவிட இந்திய சித்தாந்தங்கள் தத்துவங்களுக்கு எதிராக கோட்பாட்டை கட்டி எழுப்பினது நாம் தான். அது விளைந்து அறுவடைக்கு வருகிறபோது வேற ஒரு கையில பலன் போயிடுச்சு. அதை வாக்கு செலுத்திய மக்கள் நெருப்பு சுடும் நெருப்பு சுடும் என்று ஓராண்டு படம் நடத்தினாலும் புரியாது, தொட அனுமதிக்கணும், தொட்டா அதிலிருந்து என்ன நடக்கும், அவர்கள் சொல்வார்கள் நெருப்பு சுடும் நெருப்பு சுடும் என்று. 60 நாளே ஐயோ அப்பா அதுக்குள்ள கண்ணை கட்டுதேங்கிறான், பங்காளி வடிவேல் சொன்னா, ஐயோ அதுக்குள்ளேயே கண்ணை கட்டுது என்ன, இன்னும் 4.5 ஆண்டுகள் இருக்கு, இதுக்கு ஒரே மருந்துதான் என் உடன் பிறந்தவனே பொறுமை. பொறுமை என்பதும் ஒரு வித போர் தான் என்கிறான் மாசேத்து. பொறுமை என்கிற மரத்தின் வேர் எப்போதும் கசப்பாக இருக்கும், அதன் கனி தித்திப்பாக இருக்கும் என்கிறார் நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். நீங்கள் சத்தியத்தின் பக்கம் நில்லுங்கள். எனக்கு என் தலைவன் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். நாம் தோற்கலாம், நாம் சாகலாம், சாதாரணமானவர்கள், ஆனால் சத்தியம் தோற்று போனதாக சரித்திரத்தில் செய்தி இல்லை. நாம் சத்தியத்தின் பக்கம் நிற்கிற சத்தியத்தின் மக்கள் உறுதியாக ஒரு நாள் வெல்லுவோம். அப்படிதான் நடக்கும். இது ஒரு விபத்து நடந்திருக்கு, விபத்தே விதியாயிறது. அதனால இதுக்கு கொடுக்க வேண்டியது கொஞ்சம் காலத்தை நம்ம விலையா கொடுக்கணும், கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஆனால் மக்களோடு மக்களுக்காக நிக்கணும். மக்கள் மீது நமக்கு வருத்தம் இருக்கு அப்படிங்கறதுக்காக அவங்க பிரச்சனைக்கு எல்லாம் போகாம இருக்க கூடாது. ரத்தமா கொடு, பிரச்சனையா போய் நில்லு, போராட்டமா போய் பக்கத்துல நில்லு, கவலையா தோல் கொடு, கண்ணீராய் துடைத்து விடு. அவங்க கூட நில்லு. ஏன் நீ அவன்கிட்ட இருந்தா அவனுக்காக வந்திருக்க? உன்னை கேவலப்படுத்துறானா, இகழ்கிறானா? நீ புகழ் உன்ன, நான் யார் தெரியுமாடா அப்படின்னு. பிரபாகரன் ஒளிக என்று ஒருவன் ஒருமுறை சொன்னால், பிரபாகரன் வாழ்க என்று இனி 1000 முறை சொல்லு. நீ சொல்லு. நம்ம வந்த பிறகுதான் இன்னைக்கு பொதுக்கூட்டத்தை எப்படி நடத்தினோம்னே மற்ற கட்சிகள் கத்துக்கிட்டு செய்து பாக்குறீல்ல. எந்த கட்சி வந்தாலும் நாம் தமிழர் கட்சியை கொடி கொடையில பாராட்டுவதற்கு காரணம், நாம் ஒரு முடிவெடுத்தோம். சாதிக்கு ரத்த வரி உண்டு, ரத்தத்திற்கு சாதி வரி கிடையாது. எவனும் மருத்துவமனையில போய் இந்த சாதி ரத்தம் தான் எனக்கு ஏத்துங்கன்னு சொல்றதில்ல, ரத்தம் கொடுங்கதான். அது எவ ரத்தமா இருந்தான். அதனாலதான் நாம் ரத்தம் சிந்தி நம் இன விடுதலைக்கு போராடியதாலேயே ரத்தத்தை கொடையாக கொடுத்தோம், உறுப்புகளை கொடையாக கொடுக்கிற வழக்கத்தை தொடர்ந்து செய்து வருகிறோம். எத்தனை ஆயிரக்கணக்கான மரக்கண்டுகளை இந்த மண்ணில் நட்டு வளர்த்து வளர்த்திருக்கிறோம். இதெல்லாம் நாம் பெருமை பேசுவதற்கல்ல, பிறவி கடமை. அதனால் நாம் செய்கிறோம், அதை புரிந்துகணும். இந்த படையில இணைக்கும் போது நீ ஒரு பகத்சிங், இளைய புரட்சியாளன் பகத்சிங் அவனை உருவகப்படுத்திக்க. நீ திலீபனை போல, ஒரு வீர போராளியை போல உன்னை நீ உருவகப்படுத்திக்க. சாதாரணமா நின்று வாழ்க ஒழிக கோஷம் போறது இங்க பழக்கம் இல்லை. வாழ்க தமிழ் தாய், வாழ்க தலைவர் பிரபாகரன். இப்படிதான் நீ பேசி கத்துக்கணும். மத்த கட்சியில் மாறி நாம் தமிழர், நாம் தமிழர், டிவிக்கிற வேலையெல்லாம் நீ நிறுத்தும். இங்க அந்த வேலை கிடையாது, புரியுதா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. வாழ்க வென்றால் தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. முழக்கம்னா அப்படிதான் போகணும். இங்க ராணுவ கட்டுப்பாடு இருக்கணும், ஒழுங்கு இருக்கணும். அண்ணன் வரும்போது முன்னாடி நின்றுட்டு கையில வண்டியில போயிட்டு இப்படி கை காட்டுறது, போக்குவரத்து காவலர் வேலை உனக்கு கொடுக்கப்படல. நீ பேசாம போகணும், நான் பாட்டுக்கு வருவேன். நீ எழுதி வை, அண்ணன் முதலமைச்சர் ஆயிட்டா ஒரு வண்டி ஓடாது, என் வண்டியில தான் வருவேன், நான் பாட்டுக்கு வருவேன். நிறுத்தத்தில் நிப்பே போக. இந்த மாதிரி கான்வாய் வருது, புரோட்டோக்கால், ஆட்டுக்கால், பாயாலாம் கிடையாது. போய நீ போய, நான் வருவியே போய. எனக்கே பாதுகாப்பு, நாட்டுக்கு நீ பாதுகாப்பு, நான் தான் நாட்டுக்கே பாதுகாப்பு. போய அவர் அங்கிருந்து கிளம்புறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாலையில எங்களை நிறுத்திடுறாங்க, குறுக்க கயிறை கட்டி. அண்ணன் வந்தோன்னு இந்த போலீஸ் எல்லாம் பாம்பத்துக்கு திரும்பிக்கிறது, ஏதாவது கேட்பாரு வந்துட்டு. என்ன பண்ண, தங்கச்சி தம்பி என்ன நேனு, நான் நின்றுகிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. போற வரலாம் பாவமா இருக்கு, பள்ளிக்கூடத்து பிள்ளை இங்கிட்டு இங்கிட்டு கடக்கிறதுக்கு. ஒரு கயிறை குறுக்க குறுக்க கட்டி போறாங்க. இவங்களை ஒழிக்கணும், இவங்களை தொலைக்கணும், கொடுமையா இருக்கு. இந்த 3ஆம் தேதி ஒரு ரீல் போடலாம்னு இருந்தாப்ல, அதுக்கெல்லாம் அவன் சிவகுமார் வந்தா கலவரம் வந்தா நான் பொறுப்பில்லைன்னு தாப்ல. அத மழை பெஞ்சிருச்சே திறந்து விட்டாப்ல, பொறுக்கல. இவங்க நாடகம் ஜெயிக்க முடியலன்னு பெஞ்சு விட்டாங்க. அதனால இது முதல் சந்திப்பு தான். நம்ம இன்னும் நிறைய சந்தி பேசுவோம். பல ஊர்கள் இருந்து உணர்வு எழுச்சியோட வந்திருக்கிறீங்க. நம்ம வந்து தேர்தலில் தான் தோற்றுகிறோம். அவர்கள் சொல்றபடி வெற்றி தோல்வி, அதெல்லாம் அவர் அதிகப்படியாக வாக்கு வாங்கி இருக்கிறார்கள். அதை மக்களின் நம்பிக்கைன்னு கூட வச்சுக்கலாம். நமக்கு நம்பிக்கை நம்ம மீது குறைவா இருக்கு, அது அவ்வளவுதான். இந்த தடவை நம்பிக்கை இல்லாத, அடுத்த தடவை இந்த பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்ங்கிற எண்ணம் வரும், வர நம்மளால வைக்க முடியும். நம்பிக்கையோடு களத்தில் நில்லுங்கள். ஒண்ணுதான் உங்கள் அண்ணன் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இந்த மொழிக்கும் இனத்திற்கும் உண்மையாக இருங்கள். நான் உங்களுக்கு உயிராக இருப்பேன் என்கிற உறுதியை உங்கள் அண்ணன் தருகிறேன்.
3: அன்பு உறவுகள், கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு சுவிஸ் நிலத்தில் இடம்பெற்ற அரசியல் சமூக மேடையினுடைய மறு ஒலிபரப்பினை இதுவரை கேட்டீர்கள். தொடர்ந்து வானிலையில் வலம் பெற இருக்கின்றது மதிய பிரதான செய்திகள். கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயம் பிரதர்ஸ்.
2: நீங்கள்
3: 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயம் பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடும் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவர் செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-43-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com.
4: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க noolulagam.com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம், தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
5: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்தினை ஊடாக.
6: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
7: nwlulagam.com.
6: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
7: அங்காலொட்டி Paris Lachapelle,
8: 11-13 rue Caille, 75 000 du Paris.
7: VT Superstore, Gare Lagone Sasselil.
8: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
7: Mélodie et Tordre-Gelec, VT Cash and Curry, Paris Lachapelle, Tordre Televisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01-39-88-49-31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள்

0: கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 0331971750. கைத்தொலைபேசி இலக்கம் 0778920585858.
2: சுவிசிலே VTS Finance GmbH.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தினூடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் காட்ஸ்லா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். முல்லைத்தீவு கரைத்துறை பற்று பிரதி செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கேப்பாப்பிளவு பகுதியில் ராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி அந்த பகுதி மக்கள் முன்னெடுத்து வரும் தொடர் கவனயீர்ப்பு போராட்டம் இன்று இரண்டாவது கட்டத்தின் 45வது நாளை எட்டியிருக்கிறது. கேப்பாப்புலவு பகுதியில் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள 55 குடும்பங்களுக்கு சொந்தமான 59.5 ஏக்கர் பூர்வீக வாழ்விட காணிகளை முதற்கட்டமாக விடுவிக்க கோரி தொடர் போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். தமக்கு சொந்தமான காணிகளை மீள ஒப்படைக்குமாறு வலியுறுத்தி காணி உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக அமைதியான முறையில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். தமது பூர்வீக வாழ்விடங்களில் மீள குடியேறுவதற்கான உரிமையை உறுதிப்படுத்தி காணிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பது அவர்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. இந்நிலையில் போராட்டம் 45வது நாளை கடந்துள்ள போதிலும் இதுவரை அதிகாரிகளிடமிருந்து எந்தவித நிரந்தர தீர்வும் எட்டப்படாத நிலையில் போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதன்போது போராட்டக்காரர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது, இன்று இரண்டாம் கட்டத்தின் 45வது நாளாக நாங்கள் போராடிக் கொண்டிருக்கிறோம். இன்று வரை சாதகமான முடிவுகள் எவையும் எட்டப்படவில்லை. எமது பூர்வீக காணிகள் கிடைக்கும் வரை இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிடப் போவதில்லை என்ற எதிர்பார்ப்புடனே இந்த இடத்திலே நாங்கள் இருக்கின்றோம். கடும் வெப்பமான நிலையிலும் இந்த இடத்திலே போராடி வருகிறோம். எதிர்காலத்தில் மழை இருந்தாலும் போராட்டத்தை கைவிடுவதில்லை என்ற உறுதிப்பாட்டுடன் தான் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறோம். ஆளுநரோ, அரசாங்க அதிபரோ, பிரதி செயலாளரோ இதுவரை எமது தாற்பரியமான நிலையை பார்த்ததுமில்லை, மாற்று வழி தேடியதுமில்லை. கடந்த வாரம் பிரதி செயலாளர் வருகை தந்து காணியை விடுவிப்பதற்கு குழு அமைத்து அதனை பரிசீலனை செய்து காணி விடுவிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதாக கூறி சென்றிருக்கிறார். சாதகமான பதில் கிடைக்கும் என்றே நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இவ்வாறு இருக்கையில் எமது தொடர் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நாளைய தினம் மெசிடோ நிறுவனத்தின் ஒழுங்குபடுத்தலில் மன்னார் மக்களின் ஆதரவுடன் மன்னாரில் மாபெரும் போராட்டத்தின் ஊடாக ஆதரவை அவர்கள் வழங்க உள்ளார்கள். மன்னார் மாவட்டம் மட்டுமல்ல, ஏனைய மாவட்ட மக்களும் எமது காணி விடுவிப்பு போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் முகமாக தாங்களும் போராட்டத்தை முன்னெடுப்பதாக உறுதியளித்துள்ளார்கள். எங்களுடைய காணி மீட்புக்கு இலங்கை பூராகவும் உள்ள சிவில் அமைப்புகள் வலு சேர்த்து எமது காணியை விரைவில் மீட்டெடுக்க ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டு நிற்கின்றோம் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். வீரகேசரி பத்திரிகை இலங்கை மக்களின் வாழ்வோடு ஒன்றிணைந்து தமிழ் பேசும் சமூகத்தின் குரலாகவும் அவர்களின் தேவைகளை பிரதிபலிக்கும் முதன்மை தளமாகவும் திகழ்ந்து வந்திருப்பது பாராட்டுக்குரிய விடயம் என்று பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்திருக்கிறார். வீரகேசரி பத்திரிகை தனது 96வது ஆண்டு விழாவை

0: இன்று கொண்டாடுகின்ற நிலையில் அதற்கு வாழ்த்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கையின் முன்னணி தமிழ் தேசிய பத்திரியான வீரகேசரி அதன் 96வது ஆண்டுவை கொண்டாடும் இந்த சிறப்புமிக்க தருணத்தில் அதன் முகாமைத்துவம், ஆசிரியர் குழு மற்றும் ஊழியர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். அத்துடன் கடந்த 96 ஆண்டுகளாக இலங்கை மக்களின் வாழ்வோடு ஒன்றிணைந்து ஒரு பத்திரிகை என்ற வகையில் வீரகேசரி தமிழ் பேசும் சமூகத்தின் குரலாகவும் அவர்களின் தேவைகளை பிரதிபலிக்கும் முதன்மை தளமாகவும் திகழ்ந்து வந்திருப்பது பாராட்டுக்குரிய விடயமாகும். ஊடகத்துறை வேகமாக மாற்றம் கண்டு வரும் நவீன சவால்களுக்கு மத்தியிலும் உண்மையான தகவல்களை வழங்கி வாசகர்களின் நம்பிக்கையை வென்றுள்ள வீரகேசரி பத்திரிகை எதிர்காலத்திலும் தனது உயரிய ஊடக சேவையை தொடர வேண்டும் என்று வாழ்த்துவதோடு சமூகத்துக்கு தேவையான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தொடர்ந்து முன்னெடுத்து இன்னமும் பல மைல்கற்களை எட்ட வேண்டும். வீரகேசரியின் 96 ஆண்டு கால சாதனைகளை கொண்டாடும் வகையில் வெளியிடப்படும் சிறப்பு மலரும் வீரகேசரியின் பணியும் மேன்மேலும் சிறக்க வேண்டும் என்று வாழ்த்துவதாக பிரதமர் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். மக்கள் பிரதிகளின் சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை பகிரங்கப்படுத்தக்கூடிய வகையில் 2023 ஆண்டின் 9வது இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதற்காக கடந்த மாதம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட சட்டமூலத்தில் மாற்றங்களை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் தேசிய தேயிலை ஏலத்தின் சராசரி விலை ஜூலை மாதத்தில் அதிகரித்திருப்பதாக இலங்கை தேயிலை சபை தெரிவித்துள்ளது. அதன்படி ஜூலை மாதத்துக்கான தேசிய தேயிலை ஏல சராசரி விலை கிலோகிராமுக்கு 1176 ரூபாய் 10% பதிவாகியுள்ளது. இது ஜூன் மாத சராசரி விலையான 1153 ரூபாய் 49% ஒப்புடுகையில் 22.61 ரூபாய் அதிகரிப்பாக இருக்கிறது. கடந்த ஆண்டு ஜூலை மாதத்துடன் ஒப்புடுகையில் உள்நாட்டு பெறுமதியில் தேயிலை விலை அதிகரித்துள்ள போதிலும் அமெரிக்க டாலர் பெறுமதியில் வீழ்ச்சி ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்த உயரப்பகுதி தேயிலை விலை அதிகரித்ததே இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. அந்த வகை தேயிலையின் 1 கிலோகிராமின் சராசரி விலை 1293 ரூபாய் 6% அதிகரித்துள்ளது. அதேவேளை உயரப்பகுதி தேயிலை விலையும் அதிகரித்திருக்கின்ற நிலையில் நடுத்தர உயரப்பகுதி தேயிலை விலையில் சிறிய வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. 2025 ஆண்டுடன் ஒப்புடுகையில் அனைத்து வகையான தேயிலைகளும் அமெரிக்க டாலர் மதிப்பில் பின்னடைவை சந்தித்துள்ளதாக இலங்கை தேயிலை சபை தெரிவித்துள்ளது. விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சின் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் ஜனாபதி அன்றுகுமார திசநாயக்கா தலைமையில் ஜனாபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் உரையாற்றிய ஜனாபதி புதிய விஞ்ஞான ஆராய்ச்சிகள் மக்களின் அன்றாட வாழ்க்கையை எளிதாக்கி வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதோடு தேசிய பொருளாதார வளர்ச்சிக்கு நேரடியாக பங்களிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தியே உலகின் உயர் வருமான நாடுகளின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்துள்ளதாகவும் மனித தேவைகளை பூர்த்தி செய்யும் புதிய வழிகளை கண்டறிவதே எதிர்கால வெற்றிக்கான முக்கிய காரணியாக இருக்கும் என்றும் அவர் தனது உரையில் குறிப்பிட்டார். 2026 ஆண்டில் அமைச்சினால் முன்னெடுக்கப்படும் திட்டங்களின் முன்னேற்றமும் 2027 ஆண்டுக்கான திட்டமிடல்களும் இதன் போது மீளாய்வு செய்யப்பட்டன. பல்வேறு அமைச்சுகளின் கீழ் செயல்படும் ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு நிதி ஒதுக்கீட்டை ஒருங்கிணைக்கும் வகையில் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சின் கீழ் விசேட பிரிவொன்றை நிறுவுவதன் அவசியத்தையும் ஜனாபதி சுட்டிக்காட்டினார். தேசிய பொறியியல் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி மத்திய நிலையத்தின் யானவேலி அமைத்தல், குறைந்த செலவிலான சுற்றுச்சூழல் நட்பு கட்டிடங்கள், கர்வா மற்றும் ஆயுர்வேத தயாரிப்புகள் தொடர்பான ஆய்வுகள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் முன்னேற்றம் ஆராயப்பட்டது. மேலும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை வணிகமயமாக்குதல், பல்கலைக்கழகங்களுடனான ஆராய்ச்சி ஒத்துழைப்பு மற்றும் புலமை சொத்து கொள்கை உருவாக்கம் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. அனுத்தங்களுக்கு முன்கூட்டியே தயாராகும் அறிவியல் வழிகாட்டி, நாடுகளுக்கிடையிலான தொழில்நுட்ப பரிமாற்ற திட்டம், காட்டு யானைகள் தொடர்ந்து மோதுவதை தடுக்க செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான வெப்ப உணர கமரா அமைப்பு உள்ளிட்ட புதிய ஆராய்ச்சி முயற்சிகளும் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. உள்நாட்டு இறவரி திணைக்களம் அனைத்து இலக்குகளையும் எட்டி வருமானத்தை சேகரித்து வருவதாக ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திகா சனத் குமார் நாயக்கா தெரிவித்திருக்கிறார்.
1: உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஊழியர் அதிகாரிகளின் 52வது வருடாந்த மாநாட்டை முன்னிட்டு இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திகா சனத் குமார் நாயக்க தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர்.
2: தேசிய ஆதாயம் டிபார்ட்மெண்ட்
3: உள்நாட்டு இறைவரி திணைக்களம் இப்பொழுது அனைத்து இலக்குகளையும் எட்டி வருமானத்தை சேகரித்து வரும் ஒரு சந்தர்ப்பம் இதுவாகும். உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் நடவடிக்கைகள் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. முக்கியமாக அரசு ஊழியர்களுக்காகவும் இனிய தனியார் துறை ஊழியர்களாகவும் அதிகாரிகளுக்கும் உள்ள ஒரு பிரச்சினைதான் பேய் வரி என்பது. ஒரு வகையில் இந்த அரசாங்கத்தின் மற்றும் இனிய அதிகாரிகளின் நலனுக்கும் சுகபோகத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய பணத்தை அரசாங்கம் பெற்றுக் கொள்வது போன்ற ஒரு விடயம். பார்க்க போனால் அப்படித்தான் தெரியும். எனவே அதனை குறைத்துக் கொள்ள வேண்டிய தேவையுள்ளது. அரசு அதிகாரிகளுக்கு ஏதேனும் நிவாரணத்தை வழங்க வேண்டுமாயின் நாம் மறுபுறம் வரிகளை அதிகமாக சேகரித்து தர வேண்டும். ஒருபுறம் வரி தள்ளத்தை அதிகரிக்க வேண்டும், வரி இணக்கப்பாட்டையும் அதிகரிக்க வேண்டும். இந்த விடயங்கள் சரியாக நடந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அல்லது நாட்டின் ஏனைய சாதாரண மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வரி விகிதங்களை நாம் ஏதேனும் ஒரு வகையில் குறைத்துக் கொள்ள முடியும்.
2: சாமானிய ஜனதாவோட பலப்பான பது அனுபவம்
0: தொடர்ந்து சுகாதார உதவியாளர் நியமனங்களில் கிழக்கு மாகாண சுகாதார தொண்டர்களையும் இணைத்துக் கொள்ளுமாறு திகாமடல மாவட்ட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் உதுமா லெப்பை கோரிக்கை விடுத்திருக்கிறார். சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் பாராளுமன்ற ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் நளிந்த ஜேதிச தலைமையில் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் நடைபெற்றது. ஆளுங்கட்சி எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்கு பெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த கோரிக்கையை விடுத்த உதுமா லெப்பை தொடர்ந்தும் உரையாற்றுகையில் கிழக்கு மாகாணத்தில் யுத்த சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டிருக்கும் சுகாதார சேவைக்கு கிழக்கு மாகாண சுகாதார தொண்டர்கள் தொடர்ச்சியாக அர்ப்பணிப்போடு பணியாற்றி வந்துள்ளார்கள் என்றாலும் சுகாதார அமைச்சினால் அண்மையில் வழங்கப்பட்ட சுகாதார உதவியாளர் நியமனங்களில் கிழக்கு மாகாணத்தில் சுகாதார தொண்டர்களாக பணிபுரிந்தவர்களுக்கு நியமனங்கள் வழங்கப்படவில்லை. அதனால் இந்த சுகாதார தொண்டர்கள் ஒன்றிணைந்து கிழக்கு மாகாண ஆளுநர் காரியாலயத்துக்கு முன்பாக நியமனம் கோரி அண்மையில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள். ஆகவே கிழக்கு மாகாண சுகாதார தொண்டர்களின் நியமன கோரிக்கை தொடர்பில் விசேட கவனம் செலுத்தி எதிர்காலத்தில் வழங்கப்பட இருக்கும் சுகாதார உதவியாளர் நியமனங்களில் அவர்களையும் உள்வாங்க ஆவண செய்யுமாறு கேட்டுக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். இந்த கோரிக்கைக்கு பதிலளிக்கும் வகையில் உரையாற்றிய அமைச்சர் நளிந்த ஜேதிச தற்போது சுகாதார உதவியாளர் வெற்றிடங்களில் 60% நிரப்புவதற்கு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எதிர்காலத்தில் கிழக்கு மாகாண சுகாதார தொண்டர்களின் விடயமாக ஆராய்ந்து நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். 2025 உயர்தர பரீட்சை பெறுபேறுகளின் அடிப்படையில் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவான மாணவர்களை பதிவு செய்யும் நடவடிக்கைகள் இன்று முதல் August 14 வரை இடம்பெறும் என்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அத்துடன் தெரிவு செய்யப்பட்டுள்ள பாடநெறிகள் அல்லது பல்கலைக்கழகங்கள் தொடர்பில் ஏதேனும் மேன்முறையீடுகள் இருப்பின் அவற்றை எதிர்வரும் August 21 முன்னர் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான உதய கம்பன்பில, விமல் வீரவன்ச, அசங்க நவரட்ன, தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜேவீர, சுகீஸ்வர பண்டார மற்றும் மகிந்த பதரண ஆகியோர் ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் வெளியிட்டதாக கூறப்படும் கருத்துக்கள் தொடர்பாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவிக்க தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன நேற்று திறந்த நீதிமன்றத்தில் வைத்து அறிவித்திருந்தார். முன்னாள் தேசிய புலனாய்வு பிரிவு தலைவர் சுரேஷ் சலே தொடர்பில் முன்னெடுக்கப்படும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணைக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் அந்த 6 மின்னணு ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையிலான கருத்துக்களை வெளியிட்டுள்ளதாகவும் அது தொடர்பாகவே மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்படும் என்றும் நீதவான் தெரிவித்தார். குற்றப்புணர்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் முன்வைத்த தகவல்களை பரிசீலித்த பின்னரே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் விசாரணை குறித்து இந்த 6 மின்னணு மற்றும் சமூக ஊடகங்களில் பல்வேறு கருத்துக்களை பரப்பி வருவதால் அவை விசாரணைக்கு தடையாக உள்ளதாக குற்றப்பணாய்வு திணைக்களம் நீதிமன்றில் தெரிவித்தது. மேலும் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரவன்ச, உதய கம்பன் பில, நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் யவீர, சுகீஸ்வர பண்டார, அசங்க நவரட்ன மற்றும் மகிந்த பதரண ஆகியோரே என்று நீதிமன்றத்தில் சிஐடி குறிப்பிட்டது. 2024 இலக்க 8 சட்டத்தின் 3வது-முதலாவது பிரிவின் கீழ் 1, 2, 3 உட்பிரிவுகளின்படி இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுவது தண்டனைக்குரிய குற்றமாகும் என்றும், இந்த 6 பேரும் மின்னணு ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக பொய்யான தவறுகளை பரப்பியுள்ளதாக குற்றப்பணாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் 2026 June 7 முதல் இந்த விசாரணை தொடர்பாக ஒளிபரப்பப்பட்ட அனைத்து காணொளிகளின் திருத்தப்படாத மூலக்காட்சிகளை ஊடக நிறுவனங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள குற்றப்பணாய்வு திணைக்களத்துக்கு நீதிமன்றம் அனுமதியையும் நேற்று வழங்கியிருக்கிறது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழி அகழ்வின் நிர்வாக ரீதியான செயல்பாடுகளை ஆராய்வதற்கான விசேட திறந்த நீதிமன்ற அமர்வு யாழ்ப்பாண நீதிவான் லெனின்குமார் முன்னிலையில் நேற்று சித்துப்பாத்தி மயான வளாகத்தில் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ, சட்டவைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், யாழ்ப்பாணம் மாவட்ட சட்டத்தரணிகள் சங்க சட்டத்தரணிகள் மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பான சட்டத்தரணிகள் அங்கு கலந்து கொண்டார்கள். இதன்போது கிரவுண்ட் பெனட்ரேட்டிங் ராடர் பயன்படுத்தப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வறிக்கைகளையும் அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஏனைய சான்று பொருட்கள் தொடர்பான முழுமையான அறிக்கையையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதாக தீர்மானிக்கப்பட்டது. 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் எதிர்வரும் 19ஆம் தேதியுடன் நிறைவடைய இருக்கின்ற நிலையில் அகழ்வு பணி தொடர்பான மேலதிக கலந்துரையாடல் October 14 இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அகழ்ந்தெடுக்கப்பட்ட சான்று பொருட்களின் பாதுகாப்பை நீதிமன்றம் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் இதன்போது கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதேவேளை செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழியில் நேற்றைய தினம் புதிதாக 8 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டதோடு ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 8 எலும்புக்கூடுகள் நேற்று அகழ்ந்தெடுக்கப்பட்டன. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழியின் 3ஆம் கட்டத்தின் 44வது அகழ்வு பணிகள் நேற்று இடம்பெற்றன. அதற்கமைய நேற்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளுடன் சேர்த்து இதுவரை மொத்தமாக 489 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் இதுவரை 491 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. குறுக்கள் மடம் சந்தேகத்துக்கிடமான மனித புதகுழி தொடர்பான வழக்கு விசாரணை எதிர்வரும் 24ஆம் தேதிக்கு தவணையிடப்பட்டிருக்கிறது. 1990 புனித ஹஜ் யாத்திரை முடித்த பின்னர் கல்முனை வழியாக காத்தான்குடிக்கு பயணம் செய்த முஸ்லீம்கள் ஆயுததாரிகளால் இடமறிக்கப்பட்டு குறுக்கள் மடத்தில் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு தொடர்புடைய வழக்கு விசாரணை நேற்று மாலை களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றில் அழைக்கப்பட்டிருந்தது. குறுக்கள் மடம் சந்தேகத்துக்கிடமான மனித புதகுழி தொடர்பான வழக்கு நேற்று களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றில் மேலதிக விசாரணைகளுக்காகவும் வழக்கு மாநாட்டுக்காகவும் அழைக்கப்பட்டிருந்தது. கடந்த தவணையிலே சோகோ பிரதான சட்ட வைத்திய அதிகாரி, மட்டக்களப்பு காணி பதிவாளர், பிரதி செயலாளர், தொல்லியல் திணைக்களம், அதேபோன்று காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்துக்கும் அறிவித்தல் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்தின் சார்பாக அவர்களது சட்டத்தரணி பிரசன்னமாகியிருந்தார். ஏனையவர்கள் மன்றுக்கு சமூகம் அளித்திருக்கவில்லை. அந்த வகையில் இந்த வழக்கு எதிர்வருகின்ற 24ஆம் தேதி மேலதிக நடவடிக்கைகளுக்காகவும் வழக்கு மாநாட்டுக்காகவும் தமிழையிடப்பட்டிருக்கிறது. தற்போது நிலவுகின்ற சீரற்ற காலை நிலவுகின்றது. அகழ்வு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கிறது. எனவே இந்த வழக்கு நடவடிக்கைகளை துரித கதியில் விசாரணைகளை மேற்கொண்டு அதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு பொருத்தமான கட்டளைகளை ஆக்குமாறு மன்றை வேண்டியிருந்ததாகவும், அந்த வகையில் எதிர்வரும் 24ஆம் தேதி அந்த வழக்கு மேலதிக நடவடிக்கைகளுக்காக வழக்கு மாநாட்டுக்காக தமிழையிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த வழக்கின் பிரத்தியட்சக முறைப்பாட்டாளரான ரவுப் அப்துல் மஜித் சார்பாக ஆஜரான சட்டத்தரணி முபராக் ஆசாம் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். வெலிக்கடை சிறைச்சாலையில் உயிரிழந்த குட்டிமணி மற்றும் தங்கத்துறை ஆகியோருக்கு வல்வெட்டித்துறையில் சிலை அமைப்பதை தடுக்கும் வகையில் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்திருந்த தற்காலிக தடை உத்தரவு நேற்று நீக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிலை அமைப்பு தொடர்பில் வல்வடித்துறை நகரசபை முன்னாள் உப தவிசாளரும் ஏற்பாட்டாளருமான கந்தசாமி சதீஷுக்கு எதிராக வல்வடித்துறை காவல்துறையினர் கடந்த ஜூலை 22ஆம் தேதி வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்கு விசாரணையின் போது மேலதிக ஆதாரங்களை சமர்ப்பிப்பதற்காக காவல்துறையினர் 14 நாட்கள் கால அவகாசம் கோரியிருந்தார்கள். ஆனாலும் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் 106வது பிரிவின்படி தற்காலிக தடை உத்தரவை 14 நாட்களுக்கு மேல் நீடிக்க முடியாதென்று நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டது. இதனை அடுத்து வழங்கப்பட்ட கால அவகாசத்துக்குள் காவல்துறையினர் போதுமான ஆதாரங்களையோ ஆவணங்களையோ சமர்ப்பிக்காத காரணத்தால் முன்னர் பிறப்பிக்கப்பட்டிருந்த தற்காலிக தடை உத்தரவை பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் நீக்கியிருக்கிறது. இதன் மூலம் குட்டிமணி மற்றும் தங்கத்துறை ஆகியோருக்கு சிலை அமைப்பதற்கு விதிக்கப்பட்டிருந்த நீதிமன்ற தடை நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நீண்ட காலமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தல்களை விரைவில் நடத்த வேண்டும் என்றும் தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிவர்த்தி செய்யும் வகையில் அரசியலமைப்பு விதிகளை முழுமையாக அமுல்படுத்த வேண்டும் என்று இந்திய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி இலங்கை ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியிருக்கிறார். இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரியின் இலங்கை விஜயத்தின் போது இடம்பெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் குறித்து இந்திய வெளியுறவு அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
4: உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு நேற்று வருகை தந்த இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஜனாதிபதி, பிரதமர், வெளிவிவகார அமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் வடக்கு கிழக்கு மலையத்தினை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளின் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடினார். இந்த கலந்துரையாடல்களின் போது இருதரப்பு முயற்சிகள் பல அபிவிருத்தி திட்டங்களை மூளாய்வு செய்யும் வகையில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நெருக்கமான வளர்ந்து வரும் பங்காளித்துவம் என்பன மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டது. மின்சார கட்டமைப்பு இணைப்பு திட்டம், சம்பூர் சூரிய மின்சக்தி திட்டம் மற்றும் திருகோணமலையை எரிசக்தி மையமாக அபிவிருத்தி செய்தல் உள்ளிட்டு எரிசக்தி திட்டங்களை விரைவாக செயற்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 61.5 மில்லியன் அமெரிக்க டாலர் மானியத்தின் கீழ் செயற்படுத்தப்பட உள்ள காங்கேசன் துறை துறைமுக புனரமைப்பு மற்றும் நவீனமயமாக்கல் திட்டம் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மிக விரைவில் எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கவும் இந்த கலந்துரையாடலில் வலியுறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்திய வம்சாவளி தமிழர் சமூகத்திற்கான பல்வேறு திட்டங்களை விரைவுபடுத்துமாறு இலங்கை தலைவர்களிடம் இந்திய வெளியுறவு செயலாளர் வலியுறுத்தியதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய பிரதமரின் விஜயத்தின் போது அறிவிக்கப்பட்ட 10,000 வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டமும் இதில் அடங்குவதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலில் மீனவர்கள் தொடர்பான பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மீனவர்கள் மற்றும் படகுகளை விரைவாக விடுவிப்பதற்கு இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இலங்கையின் ஒத்துழைப்பை கோரியுள்ளார். மீனவர்களின் வாழ்வாதார தேவைகளை கருத்தில் கொண்டு மனிதாபிமான அடிப்படையிலான அணுகுமுறையே இந்த இரு தரப்பினருக்கும் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது.
0: தொடர்ந்து இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி மற்றும் இந்திய வம்சாவளி தமிழர் அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கு இடையிலான விசேட சந்திப்பு நேற்று கொழும்பில் உள்ள இந்திய இல்லத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள். இதன்போது மலேக தமிழர் சமூகத்தின் அபிவிருத்தி தொடர்பான விடயங்கள் மற்றும் இந்திய அரசின் பல்வேறு அபிவிருத்தி முன்முயற்சிகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது அறிவிக்கப்பட்ட திட்டங்கள், கடந்த ஏப்ரல் மாதம் இந்திய துணை ஜனாதிபதி மேற்கொண்ட விஜயத்தின் போது அறிவிக்கப்பட்ட முன்முயற்சிகள் மற்றும் டிட்வா புயலால் மலேக பகுதியில் ஏற்பட்ட பாதிப்புகளை தொடர்ந்து இந்திய அரசால் வழங்கப்பட்ட 450 மில்லியன் அமெரிக்க டாலர் மீள் கட்டமைப்பு உதவி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு வரும் பணிகள் குறித்தும் நேற்று ஆராயப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் மலேக மக்களின் காணி உரிமை தொடர்பான விடயங்களை இந்திய வெளியுறவு செயலாளருடன் தாங்கள் கலந்துரையாடியதாக அவர் குறிப்பிட்டார். அதுடன் காணி உரிமை மற்றும் மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்த வேண்டியதன் அவசியத்தையும் தாங்கள் வலியுறுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். சீரற்ற காலை காரணமாக வட்டவளை, அகரப்பத்தனை, நாவலப்பட்டி உள்ளிட்ட மலேக பகுதிகளில் 1,000கணக்கான குடும்பங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியதாக தெரிவித்த அவர், இந்திய அரசின் வீட்டுத் திட்டத்தை அரசாங்கம் தாமதமின்றி முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் அவரிடம் முன்வைத்ததாக அவர் குறிப்பிட்டார். இந்த நேரத்தில் நாட்டின் எதிர்வரும் காலங்களில் நடக்க இருக்கும் மாகாண சபை தேர்தல், புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கம் மற்றும் மலேக தமிழ் மக்களின் அதிகார பகிர்வு அபிலாசைகள், 13வது திருத்தம், நிறைவேற்றி ஜனாதிபதி முறைமை மற்றும் மலேக மக்களின் அதிகார பகிர்வு ஆகிய முக்கிய பல விடயங்களை முன்னிலப்படுத்தி இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர்களிடம் தாங்களும் எடுத்துரைத்ததாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோகணேசன் குறிப்பிட்டார். இலங்கையில் வாழ்கின்ற இந்திய வம்சாவளி மலேக தமிழ் மக்கள் தங்களது தேசிய மற்றும் பிராந்திய அதிகார பகிர்வு அரசியல் அபிலாசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா நடத்த வேண்டிய மாகாண சபை தேர்தலிலும் புதிய அரசியலமைப்பு பேச்சுவார்த்தையிலும் ஆவலுடன் எதிர்பார்த்திருப்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் சார்பில் இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரியிடம் எடுத்து கூறியதாக அவர் குறிப்பிட்டார். புதிய அரசியலமைப்பு பேச்சுவார்த்தையை பொறுத்தவரையில் புதிய அரசியலமைப்பு என்பது இன்று அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய மாகாண சபை முறைமையை ஒழித்து விடுவதற்கு வாய்ப்பாக அமைந்து விடுமா என்ற இந்திய அரசின் நியாயமான சந்தேகத்தை நாங்கள் தீர்த்து வைத்தோம். ஏனென்றால் கடந்த நல்லாட்சியின் போது புதிய அரசியலமைப்பு பேச்சுவார்த்தை ஆரம்பித்த போது அது நிறைவேறாவிட்டாலும் கூட ஒரு இடைக்கால அறிக்கை வரை நாங்கள் வந்திருந்தோம். ஆகவே நண்பர் ஆண்டகுமார திசநாயக்கா தாம் ஜனாதிபதியானால் அந்த இடைக்கால அறிக்கை வரை நாம் அனைவரும் எட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த லேப்பாடுகளில் இருந்துதான் புதிய பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கப் போவதாகவும் எல்லாவற்றையும் ஆரம்பத்திலிருந்து மீண்டும் தொடங்கப் போவதாக இல்லை என்றும் கூறியிருந்தார். அது நல்ல விடயம். ஆகவே நாங்கள் இடைக்கால அறிக்கை வரை வந்தது, அதாவது இன்றைய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய 13வது திருத்தத்தை மாகாண சபை முறைமையை மேலும் வலுப்படுத்துவதாக இருக்கிறது. ஆகவே இந்திய அரசுக்கு அத்தகையதொரு சந்தேகம் நியாயமாக இருந்தாலும் கூட அது தற்போது அவசியமில்லை. ஆண்டகுமார திசநாயக்கா தனது வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என்று நாங்கள் கூறியிருக்கிறோம். அதேபோல் இந்த நாட்டில் ஏறக்குறைய 12-13 மாவட்டங்களில் சிதறி பறந்து வாழும் இந்திய வம்சாவளி மலேக தமிழர்களை பொறுத்தவரையில் எங்களுக்கென்று ஒரு மாகாண சபை, நாங்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய முதலமைச்சராக வரக்கூடிய மாகாண சபை கிடையாது என்ற காரணத்தினாலே பறந்து விரிந்து வாழும் மக்களுக்கான உலகெங்கிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நில சார்பற்ற அரசியல் அதிகார பகிர்வு என்ற அடிப்படையில் நில சார்பற்ற சமூக சபை என்ற புதிய பிரேரணையையும் நாங்கள் புதிய அரசியலமைப்பு பேச்சுவார்த்தையின் போது முன்வைக்க தமிழ் முற்போக்கு கூட்டணி தயாராக இருப்பதாக அவருக்கு தாங்கள் தெரிவித்ததாக மனோகணேசன் குறிப்பிட்டார். அத்துடன் உத்தேசிக்கப்பட்டுள்ள புதிய அரசியலமைப்பிலே நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை முற்றும் முழுதாக அகற்றிவிடும் எண்ணம் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு எப்போதுமே கிடையாது. கடந்த கால அரசியலமைப்பு பேச்சுவார்த்தைகளின் போது கூட மட்டுப்படுத்தப்பட்ட அதிகாரம் குறைக்கப்பட்ட பாராளுமன்றத்துக்கு பதில் சொல்லக்கூடிய ஆனால் முழு நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை தொடர வேண்டும் என்றுதான் நாங்கள் கூறியிருந்தோம். முழு நாட்டுக்கும் பதில் கூறக்கூடிய ஜனாதிபதி ஒருவர் இருக்கும் பொழுதுதான் அவர் தேர்தல்கள் காலங்களிலும் அதற்கு இடைப்பட்ட காலங்களிலும் வாழக்கூடிய எண்ணிக்கையில் குறைவான தமிழ் பேசும் சிறுபான்மை மக்களின் அவாக்களுக்கும் தேவைகளுக்கும் கோரிக்கைகளுக்கும் முகம் கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார். எங்களது பிரச்சனை தேசிய மட்டத்திலே விவாதிக்கப்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்தை நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை ஒட்டுமொத்த நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஜனாதிபதி முறைமைதான் காப்பாற்றி நிற்கிறது என்பதால் இந்த நிலைப்பாட்டை நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாங்கள் இந்திய வெளியுறவு அமைச்சின் செயலாளர் மிஸ்டிக்கு கூறியிருக்கிறோம். மேலும் இந்திய அரசாங்கத்திலே ஆண்டகுமார திசநாயக்கா தமிழ் பேசும் மக்கள் சார்பாகவும் இந்தியாவுடனான உறவு சார்பாகவும் ஒரு நேர்முகமான சிந்தனை கொண்டிருந்தாலும் கூட அவரது அரசாங்கத்திலும் அவரது கட்சியிலும் இருக்கக்கூடிய பலர் எதிர்மறை எண்ணப்பாடுகள் கொண்டிருப்பதாக நாங்கள் கூறியிருந்தோம். குறிப்பாக இந்த அரசாங்கத்தை சார்ந்த தமிழ் பிரதிகள் ஆண்டகுமார திசநாயக்காவுடன் தமிழ் பேசும் மக்களின் அரசியல் பேரம் பேசுதல் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுதே அதை எள்ளி நகையாடி அதை தரம் தாழ்த்தி தங்கள் கட்சி தலைவர் அல்லது நாட்டின் ஜனாதிபதியே முன்வந்து எங்களோடு பேசுகின்ற பொழுது அதை புறக்கணிக்கும் உருவமாக குவிந்திருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் இந்திய வெளியுறவு அமைச்சின் கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறோம். ஆகவே இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை நாடி நாம் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மக்களின் நியாயமான விருப்பங்களை பெற்றுக் கொள்வதிலே எங்காவது தடை ஏற்பட்டால் அது எம்மாலோ அல்லது ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்காவாலோ என்றல்லாமல் இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ் அரசியல்வாதிகளாலே அது நிகழும் என்று எமது எச்சரிக்கையை நாங்கள் இந்திய அரசாங்கத்துக்கு தெரிவித்திருந்ததாகவும் மனோகணேசன் குறிப்பிட்டார். அந்தாதிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு தமிழ் பாடசாலையான விவேகானந்த தமிழ் மகாவித்தியாலயத்தின் காணியை பாதுகாப்பதற்காக பெற்றோர்களும் பழைய மாணவர்களும் இணைந்து எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளார்கள். இதுகுறித்து அந்த பாடசாலையில் பழைய மாணவர்கள் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்தார்கள். 1944 ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாடசாலையின் நிலப்பரப்பு காலத்துக்கு காலம் பல்வேறு அரச நிறுவனங்களின் பயன்பாட்டுக்காக கையகப்படுத்தப்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் பாடசாலை அதிபரின் உத்தியோர்வ இல்லம் அமைந்துள்ள பகுதி உட்பட சுமார் 1 ஏக்கர் காணியை அந்தாதிபுரம் வலய கல்வி அலுவலகத்தின் கட்டிடம் ஒன்றை அமைப்பதற்காக கையகப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பாடசாலை நிர்வாகத்துக்கோ பாடசாலை அபிவிருத்தி சங்கத்துக்கோ அல்லது அதிபருக்கோ எந்தவித முன் அறிவித்தலும் வழங்கப்படாமல் பாடசாலை வளாகத்துக்குள் நுழைந்து அந்த காணி திடீரென சீரமைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இது அந்த பகுதி தமிழ் சமூகத்தினர் மற்றும் பெற்றோருடைய பெரும் அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியது. இந்நிலையில் வலய கல்வி அலுவலகத்தை இந்த பாடசாலை காணியில் அமைப்பதற்கு தமது கடும் எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் பாடசாலை அபிவிருத்தி சங்கம் பழைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இணைந்து வடமத்திய மாகாண ஆளுநரை சந்தித்து அமைதியான முறையில் மனு ஒன்றையும் கையளித்துள்ளார்கள். ஏற்கனவே பாடசாலையின் கணிசமான காணிகள் வேறு அரசு நிறுவனங்களால் பெறப்பட்டுள்ளதால் எஞ்சியுள்ள காணியை வேறு தேவைகளுக்கு கையகப்படுத்தக் கூடாதென்றும் மாணவர்களின் எதிர்கால கல்வி வளர்ச்சி மற்றும் கட்டிட விரிவாக்க நடவடிக்கைகளுக்காக இந்த காணியை பாதுகாத்து தருமாறு அவர்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். எதிர்கட்சியில் இருக்கும் போது தொழிலாளர் வர்க்கம் பற்றி பேசிய இந்த அரசாங்கம் தற்போது சர்வதேச நாணய நிதியத்தின் அடிமைகளாக மாறிவிட்டது. இதனால் நாட்டின் வாழ்க்கை சுமை மற்றும் பணவீக்கம் அதிகரித்து விட்டதாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்தார். வங்குரோத்தான நமது நாட்டில் வரிகளை சுமத்தி வாழ்க்கை சுமை அதிகரித்து வறுமை அதிகரித்து வேலையின்மை அதிகரித்து தொழில்துறைகள் வீழ்ச்சியடையும் இந்த வேளையில் 25 லட்சம் டாலர்களை கொடுக்க முடியாத அரசாங்கம் ஒன்றை ஆட்சியில் இருந்து வருகிறது. கடன் மீள செலுத்துதல் மத்திய வங்கியை மையமாக கொண்டே இடம்பெற்ற போதிலும் புதிய சட்டத்தின் ஊடாக அது மாற்றப்பட்டு கடன் செலுத்தும் அலுவலகத்துக்கு அந்த பொறுப்பு பாரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் இடைக்கால ஏற்பாடுகளை செய்து கொள்ள அரசாங்கத்துக்கு இயலாது போனது. இது ஒரு சைபர் தாக்குதல் மட்டுமல்ல, இந்த பிரச்சனை தொடர்பில் திரைசேரியும் மத்திய வங்கியின் ஆளுநரும் ஒரே நிலைப்பாட்டில் இல்லை. இந்த 2 நிறுவனங்களுக்கும் ஒரே இடத்தில் ஒரே நிலைப்பாட்டில் நின்று செயற்பட முடியாவிட்டால் நமது நாட்டின் பொருளாதாரத்துக்கு என்ன நடக்கும் என்பதை ஊகித்துக் கொள்ள முடியும். பலவீனமான கடவுச்சொல் பயன்பாடு, பொறுப்புகள் தெளிவுபடுத்தப்படாமை என்பவற்றின் காரணமாக சைபர் பாதுகாப்பு ஆபத்து உருவாகியுள்ளது. போலி மின்னஞ்சல் பயன்பாடு இதற்கு மூல காரணமாக இருந்த போதிலும் இந்த குறைபாடுகளிலிருந்து விடுபடுவதற்கான பரிந்துரைகள் கூட சரியாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. கடன் ஒப்பந்தங்களை பரிசோதித்தல், தொடர்பு வழிகளை உறுதிப்படுத்துதல், வங்கிக் கணக்கு தகவல்களை உறுதிப்படுத்தல் என்பன அங்கு இடம்பெறவில்லை. மேலும் 2026 ஜனவரி மாதத்தில் இந்தியாவின் எக்ஸிம் வங்கியுடன் தொடர்புடைய செலுத்துகையின் போது இவ்வாறான சந்தேகத்துக்கிடமான பிரச்சனை தோன்றிய சந்தர்ப்பத்தில் குற்றப்பிடிவு திணைக் கழகத்துக்கு அது தொடர்பில் அறிவிக்கப்பட்டது. இந்த சம்பவங்கள் காரணமாக நமது நாட்டின் கடன் செலுத்துகை செயற்பாடுகள் தொடர்பில் நிச்சயமற்ற தன்மை உருவாகிறது. பங்களாதேஷ், ஈக்குவாடர், வியட்நாம், இந்தியா, தாய்லாந்து போன்ற நாடுகளில் இவ்வாறான விடயங்கள் இடம்பெற்றுள்ளதால் அந்த நாடுகளிலிருந்து பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். தற்போது நாட்டுக்குள் காணப்படும் மிகப்பெரிய பொறி சர்வதேச நாணய நிதியம் கூறும் இலக்குகளை விட அதிகமான வரித்தொகையை சுமத்துவதாகும். 2.3%-லிருந்து 5.4% வரை முதன்மை நிதியை உயர்த்தி நாணய நிதியத்தின் அடிமைகளாக அரசாங்கம் மாறிவிட்டது. எதிர்கட்சியில் இருக்கும் போது தொழிலாளர் வர்க்கம் பற்றி பேசிய போதிலும் தற்சமயம் இந்த அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் பொம்மைகளாகவே மாறிவிட்டது. இதனால் நாட்டின் வாழ்க்கை சுமை மற்றும் பணவீக்கம் குறையவில்லை. நாட்டின் பணவீக்கம் அதிகரித்துள்ள வேளையில் மாதம் ஒன்றுக்கு 17,000 ரூபாவுடன் வாழ முடியும் என தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவர திணைக்களம் கூறுகிறது. இந்த பொய்த்தரவுகளின் அடிப்படையில் செயற்படும் அரசாங்கத்துக்கு இன்று வறுமைய ஒழிப்பதற்கான வேலை திட்டம் ஒன்று கிடையாது. நுண் மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளை நாசமாக்குவது மாத்திரமன்றி எரிபொருள் மாஃபியாவை பாதுகாப்பதற்காக சூரிய சக்தியை பலவீனப்படுத்தி வருகிறது. இந்த வரிச்சுமைகள் சுமத்தப்படும் போது தொழில் முயற்சியாண்மைகள் உடைந்து போகின்றன. இது சுற்றுலா மற்றும் விவசாயத்துறைக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக அமைந்து காணப்படுகிறது. சமூகத்தில் பிறக்காத குழந்தை, கர்ப்பிணி தாய் முதல் ஒவ்வொரு பிரிவு வரையிலும் இந்த வரிச்சுமை எல்லையற்ற அழுத்தத்தை இவர்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. இப்போதும் அரசாங்கம் வாக்குறுதி அளித்த வளமான நாடும் அழகான வாழ்க்கை என்ற நோக்கையும் மறந்து நாணய நிதியத்தின் வரி இலக்கை தாண்டி சென்று மேலதிக வரிச்சுமையை சுமத்தி வருவதாக சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டார். சாதாரண நபர் ஒருவர் அரசு வங்கிகளில் சிறிய கடன் தொகையை பெற்று தவணை கடனை குறித்த காலப்பகுதிக்குள் திருப்பிச் செலுத்தாவிட்டால் வங்கியானது அந்த நபருக்கு கடுமையான அழுத்தத்தை பிரயோகிக்கும், சொத்துக்களை பறிமுதல் செய்யும். ஆனால் கோடிக்கணக்கில் கடன் பெற்று கடனை மீள செலுத்தாதவர்களுக்கு எதிராக விரைவான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதில்லை. அரசு வங்கிகளிடமிருந்து பெற்றுக்கொண்ட கடன்களை திருப்பி செலுத்தாமல் இழுத்தடிப்பு செய்யும் நபர்களுக்கு எதிராக முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகள் என்ன என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் பாராளுமன்றத்தில் நேற்று கேள்வி எழுப்பினார். இலங்கை வங்கி, மக்கள் வங்கி, தேசிய சேமிப்பு வங்கி, பிராந்திய அபிவிருத்தி வங்கி மற்றும் அரசு அபிவிருத்தி மற்றும் முதலீட்டு வங்கி ஆகிய வங்கிகளில் தற்போதைய நிலுவை கடன் தொடர்பான பட்டியல், நிலுவையில் உள்ள அல்லது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள கடன் தொகை தொடர்பான விவரங்களை வழங்க முடியுமா? இதுவரை மீளப்பெறப்பட்ட தொகை மற்றும் வங்கி அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை, குற்றவியல் விசாரணைகள் அல்லது ஒழுங்காற்று நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதா? அவ்வாறாயின் அவற்றின் தற்போதைய நிலை என்ன? எடுக்கப்பட்ட மீட்பு நடவடிக்கைகள், மீட்கப்பட்ட தொகைகள் மற்றும் அத்தகைய அனைத்து கணக்குகளின் தற்போதைய நிலை ஆகியவற்றை வரிக்கும் ஒருங்கிணைக்கப்பட்ட அறிக்கையை அல்லது அந்த கால பகுதிக்குள் முழுமையான விவரப்பட்டியலை வழங்க தவறினால் மொத்த கணக்குகளின் எண்ணிக்கை மற்றும் அதில் சம்பந்தப்பட்ட தொகைகளை குறிப்பிடும் இடைக்கால அறிக்கையை 3 மாதங்களுக்குள் அமைச்சர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பாரா? நாட்டின் சாதாரண ஒரு குடிமகன் அரசு வங்கிகளில் சிறிய கடன் தொகையை பெற்று அதனை அந்த காலப்பகுதியில் செலுத்தாவிட்டால் வங்கி அந்த நபருக்கு கடுமையான அழுத்தம் பிரயோகிக்கும், அவரது வாகனங்களையும் சொத்துக்களையும் பறிமுதல் செய்துவிடும். கோடிக்கணக்கில் கடன் பெற்று இந்த காலப்பகுதிக்குள் கடனை மீள செலுத்தாத அரசியல்வாதிகளுக்கு எதிராக எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படுவதில்லை. கடந்த காலங்களில் அவ்வாறான பல சம்பவங்கள் பதிவாகி இருப்பதாகவும் சாணக்கியன் குறிப்பிட்டார். அரசு வங்கிகளில் கோடிக்கணக்கில் கடன் பெற்று அந்த கடனை வட்டிக்கு விட்டு சம்பாதித்த அரசியல்வாதி ஒருவர் வங்கிக்கு கடனை திருப்பி செலுத்தவில்லை. அந்த அரசியல்வாதிக்கு எதிராக நீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பு வழங்கியுள்ளது. அரசு வங்கிகளின் அதிகாரிகளும் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளார்கள், அவர்களுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது? அரசு வங்கிகளிடமிருந்து பெற்றுக்கொண்ட கடன்களை திருப்பி செலுத்தாமல் இழுத்தடிப்பு செய்யும் நபர்களுக்கு எதிராக முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகள் என்ன என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று சாணக்கியன் நேற்று சபையில் கோரிக்கை விடுத்தார். திருகோணமலை புல்மோட்டை வீதியில் சேவையில் ஈடுபட்டு வரும் தனியார் பஸ் வண்டிகளின் உரிமையாளர்களுக்கும் கிழக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தவிசாளர் பிர்தவ்ஸ் நலிமிக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் நேற்று கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சின் மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலின் போது கிழக்கு மாகாணத்தில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பான, நம்பகமான மற்றும் தரமான பயணிகள் போக்குவரத்து சேவையை உறுதிப்படுத்தும் நோக்கில் தனியார் பஸ் உரிமையாளர்களுக்கான நடத்த விதிமுறை தொடர்பாக தவிசாளர் பிர்தவ்ஸ் நலிமி விரிவான விளக்கங்களையும் ஆலோசனைகளையும் வழங்கினார். இதன்படி பயணிகளின் பாதுகாப்பை முதன்மை பொறுப்பாக கொண்டு செயற்படுதல், அனுமதி பத்திரம் பெற்ற திறமையான சாரதிகள் மற்றும் நடத்துனர்களை நியமித்தல், அதிக வேகம், போட்டியோட்டம் மற்றும் கவனக்குறைவான வாகன ஓட்டத்தை தவிர்த்தல், வாகனங்களின் யந்திர நிலை, பிரேக், டயர், விளக்குகள் உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்களை முறையாக பராமரித்தல் ஆகியவற்றின் அவசியம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் வழங்கப்பட்ட பாதை அனுமதி பத்திரம் மற்றும் நேர அட்டவணையை மதித்து சேவையாற்றுதல், பயணிகளுக்கு தேவையற்ற தாமதம் ஏற்படுத்தாமல் செயற்படுதல் மற்றும் ஒரே பாதையில் சேவையாற்றும் அனைத்து உரிமையாளர்களும் ஒத்துழைப்புடன் செயல்படுதல் குறித்து அறிவுறுத்தப்பட்டது. பயணிகளுடனும் மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் நடந்து கொள்ளுதல், பெண்கள், முதியோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்குதல், பயணிகளின் முறைப்பாடுகளுக்கு பொறுப்புடன் தீர்வு காணுதல் என்பனவும் வலியுறுத்தப்பட்டது. அரசால் நிர்ணயிக்கப்பட்ட கட்டடத்தை மட்டுமே அறவிடுதல், பயணச்சீட்டு வழங்கும் நடைமுறைகளை முறையாக பின்பற்றுதல் மற்றும் சட்டவிரோதமான கட்டட வசூல்களை முற்றாக தவிர்த்தல் தொடர்பிலும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. அதேவேளை சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் சீருடை மற்றும் அடையாள அட்டையுடன் தொழில் ஒழுக்கத்தை பேணுதல், பயணிகளுடன் வாக்குவாதம் அல்லது அநாகரிகமான நடத்தையில் ஈடுபடாமல் இருத்தல், போதைப்பொருள் அல்லது மது போதையில் கடுமையாற்றுவதை அனுமதிக்க கூடாது என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டது. கிழக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் விதிமுறைகள் மற்றும் அறிவுறுத்தல்களை முழுமையாக பின்பற்றுதல், ஆய்வுகள், கண்காணிப்பு நடவடிக்கைகள் மற்றும் சேவை மேம்பாட்டு திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குதல், தேவையான தகவல்களை நேர்மையாக சமர்ப்பித்தல் ஆகியவற்றின் முக்கியத்துவம் தொடர்பாகவும் நேற்று எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. பஸ் சேவை என்பது வெறும் வணிக நடவடிக்கை மட்டுமல்லாது ஒரு பொது சேவை என்பதை உணர்ந்து செயற்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய தவிசாளர், அவசர காலங்கள், இயற்கை அனர்த்தங்கள் மற்றும் சமூக தேவைகளின் போது போக்குவரத்து சேவையாளர்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தேசிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் போக்குவரத்து துறையின் ஒழுங்குபடுத்தல், அபிவிருத்தி மற்றும் சேவை மேம்பாட்டு நடவடிக்கைகளை கிழக்கு மாகாணத்திலும் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவதற்கு அனைத்து பஸ் உரிமையாளர்களின் முழுமையான ஒத்துழைப்பையும் எதிர்பார்ப்பதாக கிழக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தவிசாளர் அந்த கலந்துரையாடலின் போது வலியுறுத்தினார். இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் அதிகாரிகள் மற்றும் திருவோணமலை புல்மோட்டை வீதியில் சேவையாற்றும் தனியார் பஸ் உரிமையாளர்கள் கலந்து கொண்டார்கள். இலங்கையில் தடை செய்யப்பட்ட பிரமித் திட்டத்தில் ஈடுபடும் நிறுவனங்களை உள்ளடக்கிய புதிய பட்டியலை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. 1988 30வது இலக்க வங்கி சட்டத்தின் திருத்தப்பட்ட பிரிவின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இலங்கையில் தடை செய்யப்பட்ட பிரமித் திட்டத்தில் ஈடுபடும் நிறுவனங்களை உள்ளடக்கிய புதிய பட்டியலை உள்ளடக்கி இலங்கை மத்திய வங்கி அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி ஆட்களை சேர்க்கும் அடிப்படையிலான திட்டங்கள் அல்லது நடைமுறைக்கு சாத்தியமற்ற அதீத லாபத்தை வழங்கும் திட்டங்களில் பணத்தை முதலீடு செய்வதை தவிர்க்குமாறும் இது தொடர்பில் மிகுந்த விழிப்புடன் இருக்குமாறும் இலங்கை மத்திய வங்கி பொதுமக்களை அறிவுறுத்தியிருக்கிறது. இதேவேளை எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நிதி இழப்புகளை தவிர்ப்பதற்காக எந்தவித முதலீடுகளையும் செய்வதற்கு முன்னர் அந்த முதலீட்டு வாய்ப்புகளின் நம்பகத்தன்மை மற்றும் சட்டபூர்வமான தன்மையை பொதுமக்கள் கட்டாயம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவின் கூட்டத்தின் போது ஒழுங்கீனமாக நடந்து கொண்ட கட்டுமான தொழில்துறை அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் இருவர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியுள்ளதாகவும் அந்த மன்னிப்பை ஒழுக்க நெறி மற்றும் சிறப்புரிமைகள் பற்றிய குழு ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2025 October 8 நடைபெற்ற அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவின் கூட்டத்தில் குறித்த அதிகார சபையின் 2022 மற்றும் 2023 கணக்காய்வு செய்யப்பட்ட வருடாந்த அறிக்கைகள் மற்றும் தற்போதைய செயல்திறன் குறித்து மீளாய்வு செய்யப்பட்டது. இதன்போது அதன் பணிப்பாளர், சபையைச் சேர்ந்த 2 அதிகாரிகளின் நடத்தை குறித்து கவலைகள் எழுந்ததாக அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழு வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையின்படி அதிகாரியொருவர் நாடாளுமன்ற குழுக்களின் முன்னிலையாவதற்குரிய ஆடை விதிமுறைகளை பின்பற்றாமல் அங்கு சென்றிருந்ததாகவும், மேலும் அந்த 2 அதிகாரிகளும் கோப்புக்குழு தலைவரின் முன் அனுமதியை பெறாமல் கூட்டத்தின் நடுவே வெளியேறிவிட்டார்கள். இதனையடுத்து அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் கோப்புக்குழுவின் தலைவரால் எழுப்பப்பட்ட சிறப்புரிமை பிரச்சனையை தொடர்ந்து நாடாளுமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டு தொடர்பில் அந்த 2 அதிகாரிகளும் கடந்த February 17 ஒழுக்க நெறி மற்றும் சிறப்புரிமைகள் பற்றிய குழுவின் முன் முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள். இந்த விசாரணைகளின் போது தங்களின் செயலின் தீவிரத்தை உணர்ந்து கொண்ட அதிகாரிகள் இருவரும் தங்களின் மனமார்ந்த மன்னிப்பை தெரிவித்துக் கொண்டதாக அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழு குறிப்பிட்டிருக்கிறது. நாடாளுமன்ற குழுக்களின் அதிகாரம், கண்ணியம் மற்றும் வழிமுறைகளை மதிப்பதன் முக்கியத்துவத்தை அதிகாரிகள் உணர்ந்து கொண்டதை கருத்தில் கொண்டு குழுவின் தலைவருடன் இணைந்து ஒழுக்க நெறி மற்றும் சிறப்புரிமைகள் பற்றிய குழு அவர்களின் மன்னிப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. கபிலக் சித்தி சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பில் தங்க முலாம் பூசப்பட்ட T-56 ரக துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசநாயக்காவுக்கு எதிராக சட்டமா அதிபரால் கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் நேற்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அத்தோடு அந்த துப்பாக்கி மீட்கப்பட்ட சம்பவத்தில் மற்றொரு சந்தேக நபரான ஐகுல் ஜெரசினா என்பவருக்கு எதிராகவும் நேற்று சட்டமா அதிபரால் மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. கபலக் சிட்டி சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பில் வைத்து தங்க முலாம் பூசப்பட்ட T-56 ரக துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டதை தொடர்ந்து அந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் பேரில் கடந்த மே மாதம் 23rd முன்னாள் அமைச்சர் துமிந்த திசநாயக்கா கைது செய்யப்பட்டு கல்கிசை நீதிமன்ற நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இவ்வாறு என்றாலும் கடந்த வருடம் ஜூலை மாதம் 29rd இந்த சம்பவத்தில் சந்தேக நபருக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தொடர்புள்ளதை உறுதிப்படுத்துவதற்கு போதிய அளவான சாட்சியங்கள் இல்லை என்ற காரணத்தின் அடிப்படையில் அப்போதைய கல்கிசை நீதவான் சத்ரிக சில்வா அவரை பிணையில் விடுவித்திருந்தார். இந்த நிலையில் துமிந்த திசநாயக்காவை சந்தேக நபராக பெயர் குறிப்பிடுவதற்கு போதிய அளவான சாட்சியங்கள் உள்ளதாக சட்டமா அதிபர் ஆலோசனை வழங்கியதன் பின்னர் குற்றப்பிணைவு திணைக்களகத்தினர் நீதிமன்றில் முன்வைத்த கோரிக்கையை பரிசீலித்த கல்கிசை நீதவான் காஞ்சனா என் சில்வா ஜூலை 7th அன்று நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு முன்னாள் அமைச்சர் துமிந்த திசநாயக்காவுக்கு கடந்த June 19th உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் கிடைக்கப்பெற்ற சாட்சியங்களை பரிசீலித்த பின்னர் சட்டமா அதிபர் சந்தேக நபரான துமிந்த திசநாயக்காவுக்கு எதிராக நேற்று கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறார். கனடாவில் வேலைவாய்ப்பு பெற்று தருவதாக கூறி இளைஞர்கள் மூவரை எத்தியோப்பியாவுக்கு அனுப்பி அங்குள்ள பாதாள உலக குழுவினரிடம் சிக்க வைத்த சம்பவம் தொடர்புடைய கிளிநொச்சியைச் சேர்ந்த நபரொருவர் குற்றப்புணர்வு திணைக்களகத்தின் ஆட்கடத்தல் மற்றும் கடல்சார் குற்றப்புணர்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதுகாப்பு அமைச்சு வழங்கிய தகவலுக்கு அமைய இந்த சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் பவனியா மற்றும் கிள்ளச்சியைச் சேர்ந்த 25, 26 மற்றும் 27 வயதுடைய 3 இளைஞர்கள் கடத்தப்பட்டிருந்தார்கள். கிள்ளச்சியைச் சேர்ந்த தரகர் மூலமாக துபாய் வழியாக எத்தியோப்பியா சென்று அங்கிருந்து கனடாவுக்கு செல்ல இவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள். இதற்காக விமான சீட்டு மற்றும் விசாவுக்காக 64 லட்சம் ரூபாய் பெறப்பட்டதோடு கனடா சென்றடைந்த பின் ஒருவரிடம் 100 லட்சம் ரூபாய் வீதம் பெறுவது ஒப்பந்தமாக மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இளைஞர்கள் எத்தியோப்பியா சென்றடைந்ததும் அங்குள்ள பாதாள உலக குழுவினரால் கடத்தப்பட்டார்கள். அவர்களை விடுவிக்க ஒருவருக்கு 30,000 அமெரிக்க டாலர்கள் கப்பமாக கோரப்பட்டுள்ளது. இதனை அடுத்தே கடத்தப்பட்ட இளைஞர்களின் உறவினர்களால் கிளச்சியில் இருந்த நபரிடம் சுமார் 200 லட்சம் ரூபாய் பணத்தை வழங்கியுள்ளார்கள். எத்தியோப்பியா போலீசாரும் தூதரகமும் இணைந்து முன்னெடுத்திருந்த நடவடிக்கையில் கடத்தப்பட்ட இளைஞர்கள் மூவர் மீட்கப்பட்டுள்ளார்கள். மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய 4 பாகிஸ்தானியர்களும் எத்தியோப்பியர் ஒருவரும் அந்த நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மீட்கப்பட்ட மூவரிடமும் எத்தியோப்பியாவில் உள்ள இலங்கை தூதரகத்தால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அதன் பின்னர் அவர்களை நாட்டுக்கு அழைத்து வர ஒழுங்குகள் செய்யப்பட்டிருந்தது. கிளிநொச்சியில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் குற்றப்புணர்வு திணைக்களகத்தின் ஆட்கடத்தல் மற்றும் கடல்சார் குற்றப்புணர்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். நீதிமன்ற நடவடிக்கைகளை தவிர்த்து தற்போது வெளிநாடு சென்று தலைமறைவாகியுள்ள பாதாள உலக குழு தலைவரும் சர்வதேச அளவில் போதைப்பொருள் கடத்தல்காரர் என்று அறியப்படுபவருமான கஞ்சிபானை இம்ரானை கைது செய்ய மலேசிய போலீசார், சர்வதேச போலீசார் மற்றும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரோகான் ஒலுகல தலைமையிலான இலங்கை போலீஸ் குழுவினரும் இணைந்து பாரிய நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்துள்ளார்கள். பாதாள உலக குழு தலைவரான கஞ்சிபான் இம்ரானை சர்வதேச பயங்கரவாதி என்று அறிவிப்பதற்கு மலேசிய போலீசார் நடவடிக்கை எடுத்திருப்பதோடு அந்த நாட்டில் அவர் பதுங்கியிருப்பதாக சந்தேகப்படும் பல பகுதிகளிலும் போலீசாரால் தீவிர சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. கஞ்சிபானை இம்ரான் மலேசியாவிலிருந்து வெளியேறுவதை தடுப்பதற்காக அந்த நாட்டு விமானியங்கள், துறைமுகங்கள் மற்றும் கடல் மார்க்கங்கள் என்று அனைத்து வழிகளையும் அடைப்பதற்கான நடவடிக்கைகளையும் மலேசிய போலீசார் மற்றும் சர்வதேச போலீசாரும் மேற்கொண்டுள்ளார்கள். கஞ்சிபான் இம்ரானுக்கும் மலேசியாவுக்கும் இடையிலான தொடர்பு மற்றும் அவரின் நெருங்கிய சகாக்கள் ஒரு சிலர் தொடர்பான விவரங்களும் கண்டறியப்பட்ட நிலையில் அவர்களையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் அண்மையில் மலேசியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட கஞ்சிபான் இம்ரானின் நெருங்கிய ஆதரவாளர்களான ரத்மலானே சைமா உள்ளிட்ட மூன்று சந்தனவர்களிடமும் மலேசிய போலீசார் மற்றும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரோகான் உலுகல ஆகியோர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டார்கள். அதற்கமைய கஞ்சிபானே இம்ரான் மற்றும் அவருடன் தொடர்புடைய வலையமைப்பு தொடர்பிலும் பல முக்கிய தகவல்கள் வெளிக்கொணரப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரோகான் உலுகல தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட ரகசிய நடவடிக்கையின் போது இம்ரானின் நெருங்கிய ஆதரவாளர்களான ரத்மலானே சைமா கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து சுதாரித்துக் கொண்ட கஞ்சிபானே இம்ரான் அவர் தங்கியிருந்த பகுதியிலிருந்து வெளியேறி வேறு பகுதிக்கு சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த கைது நடவடிக்கையானது ஜனாதிபதி அன்ருகுமார் ரத்னசநாயக்கா, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா, பொதுமக்கள் பாதுகாப்பு செயலாளர் ரவி செனவரட்ன, போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய மற்றும் குற்றப்புணர்வு திணைக்கழகத்தின் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அசங்க கரவிட்ட ஆகியோரின் ஆதரவோடு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. சந்தனவரான கஞ்சிபான் இம்ரானை கைது செய்து மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சக மாணவர்களுக்கு கஞ்சா மற்றும் கடத்தல் சிகரெட்டுகளை விற்ற குற்றத்தை ஒப்புக்கொண்ட பல்கலைக்கழக மாணவருக்கு குளியாப்பெட்டிய நீதவான் மிகில் சிறந்தன சத்ர சிங்க 410,000 ரூபாய் அபராதத்தை விதித்திருக்கிறார். சந்தனவர் பலாங்குடியைச் சேர்ந்தவர் மற்றும் வடமேற்கு பல்கலைக்கழகத்தின் 2ஆம் ஆண்டு மாணவர் ஆவார். புயலை வரி அவசர சட்டத்தை மீறி நாட்டுக்குள் கடத்தி வரப்பட்ட 254 கிராம் கஞ்சா மற்றும் 500 வெளிநாட்டு சிகரெட்டுகளை வைத்திருந்ததாகவும் அவற்றை விற்றதாகவும் அவர் மீது போலீசார் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தார்கள். பல்கலைக்கழகத்தின் விடுதிகளில் சோதனை நடத்திய மாசில் கஞ்சா மற்றும் வெளிநாட்டு சிகரெட்டுகளின் இருப்பை மீட்டெடுத்ததாகவும் அவரது புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போது நீண்ட காலமாக இந்த மோசடியில் ஈடுபட்டு வந்த சந்தனவரை கைது செய்ததாக போலீசார் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார்கள். குளியாப்பெட்டிய போலீஸ் மா அதிபர் கமல் ரட்நாயக்கா மற்றும் உதவி போலீஸ் அதிகாரி ஏகநாயக்கா ஆகியோர் விசாரணை நடத்தி சந்தனவரை கைது செய்திருந்தார்கள். புத்தாண்டு அழகி போட்டியின் போது அவரது குமாரி மலைப்பாம்புடன் நடனமாடிய இளம்பெண் மற்றும் அவருக்கு அந்த பாம்பை விற்பனை செய்த நபர் ஆகியோருக்கு கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றம் அபராதம் விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. சமூக வலைதளங்களில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய இந்த சம்பவம் குறித்து வனஜீவிகள் பாதுகாப்பு திணைக்கழகத்தின் பெலன்விலவில் உள்ள கொழும்பு மாவட்ட வனஜீவிகள் வலய அலுவலகத்தால் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து வனவிலங்குகள் மற்றும் தாவரங்கள் பாதுகாப்பு அவசர சட்டத்தின் கீழ் அந்த இளம்பெண் பணத்தை பெற்றுக் கொண்டு மலைப்பாம்பை வழங்கிய நபரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள். கடந்த ஜூலை 22ஆம் தேதி வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தனவர்கள் இருவரும் தமது குற்றத்தை ஒப்புக்கொண்டார்கள். இதன் பேரில் பாதுகாக்கப்பட்ட விலங்கொன்றை வைத்துக் கொண்டு நடனமாடிய குற்றத்துக்காக இளம்பெண்ணுக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. பாதுகாக்கப்பட வேண்டிய விலங்கை வைத்திருந்து விற்பனை செய்த குற்றத்துக்காக மத்திய சந்தனவருக்கு 1,00,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட்ட எந்தொரு வனவிலங்கையும் வைத்திருத்தல், கொண்டு செல்லுதல், காட்சிப்படுத்துதல் அல்லது விற்பனை செய்தல் ஆகியவை முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் இவ்வாறான விதியை மீறுபவர்கள் கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். நுகர்வோரின் சுகாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கிலான தொடர்ச்சியான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக நடப்பாண்டில் நாடு முழுவதும் மொத்தம் 471 விசேட மருந்தக சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விகார அதிகார சபை தெரிவித்தது. இதன்படி கடந்த 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனைகளின் கீழ் 109 மருந்தகங்கள் பரிசோதிக்கப்பட்டதோடு அவற்றில் 86 சட்டமீறல்கள் கண்டறியப்பட்டதாக அதிகார சபை தெரிவிக்கிறது. அத்துடன் கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் நாடு முழுவதும் 362 மருந்தகங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டிருந்தன. அண்மைய சோதனைகளுடன் சேர்த்து இந்த வருடத்தில் நடந்த விசேட மருந்தக சோதனைகளின் மொத்த எண்ணிக்கை 471 அதிகரித்துள்ளது. இந்த சட்ட அமலாக்க நடவடிக்கைகளின் விளைவாக நீதிமன்ற நடவடிக்கைகளின் மூலம் 22,69,500 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. காலாவதியான மருந்துகள் மற்றும் மருந்து பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டமை, கட்டாய நுகர்வோர் தகவல்கள் இல்லாத மருந்துகள், நுகர்வோர் தகவல்களுக்கான விதிகளை மீறியமை, அத்துடன் மருந்தகங்கள் ஊடாக விற்பனை செய்யப்படும் மருத்துவ உபகரணங்கள், குழந்தைகள் பயன்பாட்டு பொருட்கள் மற்றும் ஏனைய நுகர்வோர் பொருட்கள் தொடர்பான பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்த சோதனைகளின் போது கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த சோதனைகளின் போது கைப்பற்றப்பட்ட காலாவதியான மருந்துகள், மாத்திரைகள், ஊசி மருந்துகள், ஊசி குழாய்கள், கிரீம்கள், குழந்தைகள் பயன்பாட்டு பொருட்கள், கர்ப்ப பரிசோதனை கருவிகள், மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்ட பல பொருட்கள் சம்பந்தப்பட்ட நீதவான் நீதிமன்றங்களில் முன்னிலைப்படுத்தப்பட்டதாக அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தின் மகாதேவில் வெவ பகுதியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றில் 30 மாணவர்கள் குளவிக்கோட்டு கிழக்காகினார்கள். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இலங்கையின் சில பகுதிகளில் இன்றும் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தற்போதுள்ள விவரம், தீவிர தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காரணமாக நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் காணப்படும் மழை மற்றும் காற்றுடனான வானிலை இன்று முதல் எதிர்வரும் சில நாட்களுக்கு மேலும் தீவிரமடையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது.
5: தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி செப்டம்பர் மாதம் இறுதி வரையில் நீடிக்கும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். எவ்வாறாயினும் தற்போது தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி வலுவடைந்துள்ளதால் இன்றிலிருந்து அடுத்த 2 அல்லது 3 நாட்களுக்கு மழை நிலைமை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் மேல் சப்ரகம்புவ, வடமேல் மாகாணங்களிலும் காலை, மாத்திரை, கண்டி, நுவரலி ஆகிய மாவட்டங்களின் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேலும் சப்ரகம்பு மாகாணத்திலும் கண்டி, நுவரலியா, காலி, மாத்திரை மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்றிரவுக்கு பின்னர் 100 மில்லிமீட்டர் வரையில் பலத்த மழை பெய்யக்கூடும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். மேலும் அம்பாறை, மட்டக்களப்பு, முனராகலை ஆகிய மாவட்டங்களில் இன்று மற்றும் நாளை மாலை வேளைகளில் சிறிதளவு மழை பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளது. வடக்கு, வடமத்திய சப்ரகம்புவ, தென் மத்திய, வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அதிகரிப்பானது இன்றிரவு, நாளை மற்றும் எதிர்வரும் 8, 9 தேதிகளில் தொடரும் என எதிர்பார்க்கின்றோம். இது எதிர்வரும் 8 தேதி தீவிர நிலையை அடையலாம். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளில் குறிப்பாக கண்டி, நுவரலியா, ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டர் வரையில் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது.
6: நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளின் வானிலை நிலைமை
5: புத்தளத்திலிருந்து
7: கொழும்பு, காலி, ஹமாந்தூட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கடற்பரப்புகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்று மேற்கு அல்லது தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். புத்தளத்திலிருந்து கொழும்பு, காலி ஊடாக ஹமாந்தூட்டை வரையிலான கரையை அண்டிய கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரையில் அதிகரிக்கக்கூடும். மேலும் ஹம்மாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையிலான கரையை அண்டிய கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரையில் அதிகரிக்கக்கூடும். அத்துடன் கடற்பரப்புகள் கொந்தளிப்பாகவோ அல்லது மிகவும் கொந்தளிப்பாகவோ காணப்படலாம். எனவே ஹம்மாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையிலான கடற்பரப்புகளின் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என மீனவ சமூகத்தை கேட்டுக்கொள்கின்றோம். எனினும் புத்தளத்திலிருந்து கொழும்பு, காலி ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையிலான கரையை அண்டிய பகுதிகளில் அவதானத்துடன் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட முடியும். மேலும் சிலாபத்திலிருந்து கொழும்பு, காலி ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையிலான கடற்பரப்புகள் கொந்தளிப்பாக காணப்படும் சாத்தியமும் காணப்படுகின்றது.
5: சாமானிய முகுந்து பிரதேச
6: கடும் மழையுடன் கூடிய வானிலையினால் ஏற்பட்ட அனர்த்தங்களால் 8 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 3 பேர் காயமடைந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட 2,504 பேர் 43 பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது. கடும் மழையுடன் கூடிய வானிலையினால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் 1 வீடு முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் 581 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன.
1: சில பிரதான நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் தற்போது குறைவடைந்து வருவதாக மகாபலி அதிகார சபை தெரிவித்துள்ளது. கொத்மலை பிரதேசத்தில் பதிவான மழை வீழ்ச்சி கடந்த நாட்களை விட தற்போது ஓரளவு வீழ்ச்சியடைந்துள்ளமையை அவதானிக்க கூடியதாக உள்ளதாக அதன் பணிப்பாளர் நாயகம் HM JK Herath குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறாயினும் நீர்த்தேக்கத்தின் நீர் கொள்ளளவை 90 முதல் 95% இடையில் பேணுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நீர்மின் உற்பத்திக்காக கொத்மலை நீர்த்தேக்கத்திலிருந்து தற்போது செகண்ட் ஒன்றுக்கு 100 கனமீட்டர் நீர் வெளியேற்றப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் முழுமையான கொள்ளளவின் கீழ் 200 மெகாவாட்டுக்கும் அதிகமான நீர் மின்சாரத்தை தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்க முடிந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனிடையே பொல்கொல்ல கொத்மலை கம்பளி பகுதிகளிலிருந்து பெருக்கெடுக்கும் மொத்த நீரின் அளவினால் விக்டோரியா நீர்த்தேக்கத்தின் நீர் கொள்ளளவு தற்போது 50% கடந்துள்ளது. இதனிடையே மகாபலி கங்கையின் தாழ்நில பகுதிகளை அண்மித்து விடுக்கப்பட்டிருந்த சிறிய அளவிலான வெள்ளபாய எச்சரிக்கை நீக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே மழையுடனான வானிலையை கருத்தில் கொண்டு மூடப்பட்டிருந்த ஹட்டன் கல்வி வளைய பாடசாலைகள் இன்று மீள திறக்கப்பட உள்ளதாக மத்திய மாகாண கல்வி செயலாளர் HM மதுபாணி பியசேன தெரிவித்துள்ளார். அவசியம் ஏற்படும் பட்சத்தில் வலைக்கல்வி பணிப்பாளர்களின் அனுமதிக்கு அமைய பாடசாலைகளை மூடுவதற்கான அதிகாரம் அதிபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இடர் முகாமைத்துவ நிலையம், பரீட்சைகள் திணைக்களம் மற்றும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் உள்ளிட்ட உரிய நிறுவனங்களின் அதிகாரிகளின் பங்கு பற்றுதலுடன் நேற்று விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. பரீட்சைகள் நடைபெறும் கால அட்டவணைகளுக்கு அமைய அந்த தினங்களில் விசேட வானிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என தற்போது வானிலை முன்னறிவிப்புகள் விடுக்கப்படாமையே இதற்கு பிரதான காரணமாகும்.
8: பரீட்சை நேர அட்டவணை ஆகஸ்ட் மற்றும் டிசம்பர்

0: பரீட்சை நடத்துவதற்கான சூழலை நாங்கள் நிச்சயமாக உறுதிப்படுத்துவோம், ஏனெனில் அதற்கு பொருத்தமான தீர்மானம் எடுக்கப்படும். காரணம், தற்போது நிலவும் வானிலை கணிப்பின் அடிப்படையில் 9 தேதியின் பின்னர் அடுத்த 2 வாரங்களுக்குள் அத்தகைய அபாயகரமான நிலைமை ஏற்படாது. எனினும் அந்த பரீட்சைக்கு முந்தைய 3 நாட்களுக்குள் தான் அபாயகரமான நிலைமை அல்லது வானிலை அதிகரிக்கும் நிலைமை ஏற்படும். அதனை நாங்கள் அவதானித்து வருகின்றோம். தொடர்ந்து அவதானித்து 8-9 தேதிகளில் இதுகுறித்து மேலதிக கலந்துரையாளர்கள் மேற்கொண்டு தீர்மானிக்க நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதனால் இங்கு தெளிவாக பரீட்சையை திட்டமிட்ட கால பகுதியில் நடாத்தி செல்வதே எமது எதிர்பார்ப்பாகும்.
1: அதிகாரிகள் தற்போது சேதமடைந்த வயல்நிலங்களுக்கு சென்று சேதங்களை ஆய்வு செய்யும் பணிகளை ஆரம்பித்துள்ளதாகவும் கூட்டு தாபனம் குறிப்பிட்டுள்ளது. நீர் பற்றாக்குறையினால் நெற்பயிர் செய்கைகளுக்கு சேதம் ஏற்பட்டிருந்தால் அதுகுறித்து கமல சேவைகள் திணைக்களத்தின் விவசாய ஆராய்ச்சி உற்பத்தி உதவியாளர்களுக்கோ அல்லது விவசாய மற்றும் கமல காப்புறுதி கூட்டு தாபனத்தின் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கோ அறிவிக்க முடியும். அத்துடன் கமல அபிவிருத்தி நிலையங்களில் உள்ள சேதங்கள் தொடர்பில் அறிவித்தல் புத்தகத்திலும் விவசாயிகளின் பயிர் சேதங்கள் தொடர்பான விவரங்களை பதிவு செய்ய முடியும். நட்டகீடு வழங்கல் குறித்த மேலதிக விவரங்களை விவசாய மற்றும் கமநல காப்புறுதி கூட்டு தாபனத்தின் துரித தொலைபேசி இலக்கமான 1918 என்ற இலக்கத்துக்கு அழைப்பதன் மூலம் பெற்றுக் கொள்ளலாம்.
2: தொடர்ந்து கிழக்கு மாகாணத்தின் பழங்குடியினர் சமூகத்தின் கலாச்சார பாரம்பரியத்தையும் மரபுகளையும் பாதுகாக்கும் பொருட்டு ஆண்டுதோறும் ஏற்பாடு செய்யப்படும் பழங்குடியினரின் பாரம்பரிய விழா நேற்று மூதூர் நல்லூர் பகுதியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட கிழக்கு மாகாண ஆளுநர் ரட்னசிகர கடற்பழங்குடியினர் சமூகத்தின் கலாச்சார அடையாளம், பாரம்பரிய வாழ்க்கை முறை மற்றும் மூதாதையர் அறிவை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியின் போது பாரம்பரிய மத சடங்குகள், கலாச்சார கூறுகள், சமூக தலைவர்களின் ஆசைகள் மற்றும் கடற்பழங்குடியினரின் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. மேலும் ஏராளமான உள்ளூர் மக்களும் இதில் கலந்து சிறப்பித்திருந்தார்கள். நெடுந்தீவை நாட்டின் முதலாவது பூச்சிய காபன் சுற்றுலா மையமாக அபிவிருத்தி செய்வது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது.
3: உள்ளாந்தர் கால இடிபாடுகள், தொல்பொருள் நினைவு சின்னங்கள் உள்ளிட்ட நெடுந்தீவின் தனித்துவம் மற்றும் சுற்றுலா பெருமதிகளை பாதுகாத்து அதனை ஒரு சுற்றுலா மையமாக மாற்றுவதே இந்த வேலை திட்டத்தின் பிரதான நோக்கமாகும் என சுற்றுலா பிரதி அமைச்சர் பேராசிரியர் ருவான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். இந்த அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் நேர் விநியோகம், வீதிகள், போக்குவரத்து வசதிகள் மற்றும் பிரவேசிப்பதற்கான வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது.
2: தொடர்ந்து 2026 ஆண்டுக்கான அரச பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் 3 தவணையின் முதல் கட்டம் நாளை நிறைவுக்கு வருகிறது. முஸ்லிம் பாடசாலைகளுக்கான 3 தவணையின் முதல் கட்டம் செப்டம்பர் 2 தேதி நிறைவடையும் என்று கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் அனைத்து பாடசாலைகளுக்கும் 3 தவணையின் 2 கட்டம் செப்டம்பர் 7 தேதி ஆரம்பமாகி டிசம்பர் 4 தேதி நிறைவுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் 1 பவுண்ட் 3,49,600 ரூபாவுக்கும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 43,700 ரூபாவுக்கும் விற்பனையாகியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின்.
5: நேரம் சரியாக 2:39 நிமிடம், ஐக்கியராஷ்டிரத்தில் 1:39 நிமிடங்கள். மத்திய பிரதான செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மத்திய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது இந்திய செய்திகள். இந்திய செய்திகளுக்கு அரசனை வழங்குகின்றார்கள் பரசலாட்சியப்பள்ளல் அமைந்திருக்கும் பி டி கே சங்கரி. அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் அவர்களுக்கு அவது இதயபூர்வமான நன்றிகள். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறிய தமிழக மீனவர்கள் 8 பேர் இலங்கை கடற்படையினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் அவர்களின் படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொய்யா பழத்தை எதிர்பார்த்து இருந்தபோது கோவை பழம்தான் கிடைத்திருக்கின்றது எனவும் தமிழ் லக வெட்டிக்கழக அரசின் பட்ஜெட் ஏமாற்றம் அளிக்கின்றது எனவும் தலைவர்கள் விமர்சித்துள்ளார்கள். நீண்டகாலமாக நிலுவையில் உள்ள முல்லை

பெரியாறு அணை விவகாரம் குறித்து தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் பேச்சுவார்த்தை நடத்த தாம் தீவிரமாக பரிசீலித்து வருவதாக கேரள முதல்வர் சதீஷன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக சார்பில் திராவிட முன்னேற்ற கழக சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எங்களை ராஜினாமா செய்ய சொல்லி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வைகோ நிர்பந்திப்பதாக பேரவை உறுப்பினர்கள் செந்தில் செல்வன், ராஜேந்திரன் ஆகியோர் குற்றம் சாட்டியுள்ளார்கள். புதுச்சேரி முதல்வர் என் ரங்கசாமி தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள அமைச்சர்களுக்கு 3 மாதங்களுக்கு பிறகு துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அரசமைப்பு சட்டத்தின் 170 பிரிவு ரத்து செய்யப்பட்ட பிறகு ஜம்மு காஷ்மீர் டலாக் மக்களின் வாழ்வு பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரை மசோதாவை நிறைவேற்றுவதற்காக நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத் தொடரை 17 முதல் 3 நாட்களுக்கு நடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் அரசிற்கு எதிராக மாணவர்கள் நடாற்றும் போராட்டத்திற்கு ஆதரவு அளிப்பதாக கரப்பான்பூச்சி மக்கள் கட்சி ஆதரவு அளிப்பதாக அதன் நிறுவனர் அபிஜித் திப்கே தெரிவித்துள்ளார். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை மீதான வன்முறைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் காரணம் பொறுப்பு கூற மாணவர்களுக்கு என்ன நடந்தது என்று நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளிக்கும் துணிச்சல் அவருக்கு இல்லை என்று ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 நாள் பயணமாக வரும் 8-ஆம் 9-ஆம் தேதி புதுச்சேரி மற்றும் தமிழகத்துக்கு வருகின்றார். நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்க மறுப்பதற்கு மாநில அரசுகள் நிதிச்சுமையை காரணமாக காட்ட முடியாது என்று உச்சநீதிமன்றம் நேற்று அறிவித்துள்ளது. முகப்புத்தக சமூக வலைதள பக்கத்தில் இருந்து பிரதமர் நரேந்திர மோடியின் வீடியோ தற்காலிகமாக நீக்கப்பட்ட விவகாரத்தில் மெட்டா நிறுவனத்தின் தலைவர் சுசுகர் பெர்க் மன்னிப்பு கோரியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் 4,200 கோடி ரூபாய் மதிப்பில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட ஹான்பூர் லக்கோனா விரைவு சாலை திறக்கப்பட 2 நாளில் பல இடங்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பிரபல டியூப்பர் சங்கரின் மகன் தற்கொலை செய்து கொண்டார். சென்னை சென்றவர் பிரபல யூடியூபர் சங்கர் இவருக்கும் விழுப்புரம் மாவட்ட மரக்காணம் அடுத்த நடுக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த நிலவு மொழி செந்தாமரை ஆர்த்தி 35 வயது என்பவருக்கும் 15 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது. இவர்களுக்கு டியோ ஆலிசை என்ற மகன் இருந்தான். சங்கருக்கும் மனைவிக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் சென்னையில் வெவ்வேறு இடங்களில் பிரிந்து வாழ்ந்து வந்தார்கள். டியோ ஆலிசை நடுக்குப்பத்தில் உள்ள தாத்தா செந்தாமரைக்கண் பராமரிப்பில் மரக்காணம் பகுதியில் உள்ள தனியார் பாடசாலையில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தான். கடந்த வாரம் சென்னையில் உள்ள நிலவுமொழி வீட்டுக்கு தியோ ஆலிசையை அவரது தாத்தா அழைத்து சென்றுள்ளார். அங்கு தியோ ஆலிசை படிப்பில் சரியாக கவனம் செலுத்தவில்லை என கூறி தாய்மும் நிலவுமொழியை கண்டித்திருந்தார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே மின்சார பிரச்சினையினால் தங்கள் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக மலைக்கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றார்கள். டெல்லி முழுவதும் உள்ள அனைத்து காவல் நிலையங்களும் பணியாற்றும் பெண் காவலர்களுக்கு சானிட்டரி நாப்கின் விநியோக இயந்திரம் அமைக்கவும் அவர்களுக்கென தனிப்பட்ட கழிப்பறைகள் ஏற்படுத்தவும் காவல்துறை டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்தியாவில் மழையால் நேர்ந்த வெள்ளம் நிலச்சரிவில் 100க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளார்கள். 1,000 பேர் வீடுகளிலிருந்து வெளியேற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். இந்திய சுதந்திர தினமான 15 ஆம் தேதி அமெரிக்காவின் மாசாச்சுசெட்ஸ் மாகாணத்தில் இந்திய தினம் என்ற பெயரில் இந்திய சுதந்திர தினம் கொண்டாடப்படும் என மாகாண ஆளுநர் மௌரா ஹிலி அறிவித்துள்ளார். ஈரோட்டில் நடைபெற்ற பண்டைய தமிழர்களின் யாழ் இசை நிகழ்வு ரசிகர்களை மேசில் இருக்க வைத்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2,160 உயர்ந்து 1 சவரன் 1,10,000க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. கிராமுக்கு 270 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 13,750க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மத்திய பிரதான செய்திகளில் உலக செய்திகளை
தொடர்கின்றது. உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், அவர்களுக்கும் அவரது நன்றிகள். சக்தி வாய்ந்த ஹெல்னோ காலநிலை மாற்றம் காரணமாக உலகின் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய பிராந்தியங்களில் அடுத்த ஆண்டின் இறுதிக்குள் மேலும் சுமார் 29 மில்லியன் மக்கள் கடுமையாக உணவு பாதுகாப்பின்மை எதிர்கொள்ளக்கூடும் என உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான ஒப்பந்தம் விரைவில் முடிவாகலாம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். உக்ரைன் தலைநகர் ஹீவ் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ரஷ்ய ராணுவம் நேற்று அதிகாலை நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 17 பேர் உயிரிழந்துள்ளார்கள். அமெரிக்காவில் தற்போது பணியில் உள்ள ராணுவ வீரர்களின் பெற்றோர் மற்றும் வாழ்க்கை துணைகள் 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சீன அச்சுறுத்தலுக்காக தயார்படுத்திக் கொள்ளும் வகையில் தாய்வான் தனது ஹாங்காங் வருடாந்திர ராணுவ பயிற்சியை நேற்று தொடங்கியுள்ளது. நியூசிலாந்தில் உள்ளாட்சி மன்ற கூட்டத்தில் குளியரறையிலிருந்து காணொலி வழியாக இணைந்த அரசியல்வாதியின் செயல் சமூக ஊடகங்களில் வெகுவாக பேசப்படுகின்றது. பெரும் எண்ணிக்கையிலான போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டமை குறித்த செய்திகள் வெளிநாட்டு ஊடகங்கள் மூலம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் அதிகாரிகளின் சர்வதேச ஊடகங்கள் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் செய்தி சேகரிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தான் வங்கதேசம் செல்வதில் உறுதியாக இருப்பதாக அந்த நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தெரிவித்துள்ளார். இத்தாலியில் துப்புரவாளர்கள் சிலர் குப்பை மீட்டை அலசி தேடினார்கள். இறுதியில் கிடைத்த ஒரு பரிசு ஷீட்டு, அதன் மதிப்பு 1 மில்லியன் யூரோ. அதிர்ஷ்ட குழுக்கள் மூலம் பரிசை வென்ற பெண்ணின் பரிசு ஷீட்டு தவறுதலாக குப்பைக்குள் சென்றுள்ளது. காதலனுடன் சண்டையிட்டு 18ஆம் மாடியிலிருந்து குதித்த பெண் உயிர் தப்பினார். அவர் வயது 20. சியாவி சீனாவின் ஷியாங்கிங் மாநிலத்தில் சம்பவம் நடைபெற்றது. ஜெட்ஸ்டார் விமானங்களின் பயணிகள் இருக்கைக்கு மேல் வைக்கப்படும் பொருட்களுக்கு விரைவில் கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளது. அடுத்த ஆண்டு 2027ஆம் ஆண்டு பெப்ரவரி முதல் அது நடப்புக்கு வருகின்றது. உலகில் மிகப்பெரிய மலைக்காடுகளான அமேசான் காடுகளில் சட்டவிரோத சுற்றுச்சூழல் குற்றங்களில் ஈடுபட்டு வந்த 839 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அமெரிக்காவின் ஸ்பீஷஸ் எக்ஸ் ஒன்றுகணையின் ஒரு பகுதி எதிர்பார்த்தது போல் நிலவின் மீது மோதி இருக்கின்றது. அந்த பல்கன் 9 ஒன்றுகணை கடந்த ஆண்டு பாய்ச்சப்பட்டுள்ளது. நிறைவாக தொடர்கின்றது விளையாட்டு செய்திகள். இலங்கை தேசிய ஆண்கள் மற்றும் பெண்கள் கிரிக்கெட் அணியின் தலைவர்களால் தாக்கல் செய்யப்பட்ட எழுத்தாணை மனுக்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் ரொகான் டி அபேசூர்யா மற்றும் நீதியரசர் கே பி பெரியன்று பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய ஆய முன்னிலையில் நேற்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. கலம்போ ஹெப்ஸ் அணிக்கும் கண்டி ராயல்ஸ் அணிக்கும் இடையில் ஆர் பிரம்தாஸ் விளையாட்டரங்கில் நேற்று இரவு இடம்பெற்ற எல்பிஎல் நிக்கல் போட்டியில் 68 ஓட்டங்களால் வெற்றியீட்டிய கலம்போ ஹெப்ஸ் அணி 2வது தகுதியான போட்டியில் விளையாட தகுதி பெற்றுள்ளது. தாய்லாந்தில் கார்பந்தாட்ட ஆட்டத்தின் போது மின்னல் தாக்கியதில் ஒருவர் இறந்துள்ளார். மலேசிய வீரர் ஒருவர் உட்பட 12 பேர் காயமுற்றுள்ளார்கள். கனடாவில் நடைபெறும் கனடியன் ஓபன் டென்னிஸ் பேங்க் ஓபன் டென்னிஸ் போட்டியில் முன்னணி போட்டியாளர்களான பெலரஸின் அரிசானா சபலின்கா, ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸ் டே மினர் ஆகியோர் 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்கள். அமெரிக்காவில் நடைபெறும் செயின்ட் லூயிஸ் ட்ரேபிட் மற்றும் பிலிக்ஸஸ் போட்டியில் ரேபிட் பிரிவு ஆட்டங்களில் முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடம் வென்றுள்ளார். நிறைவாக டிஆர்டி தமிழின் .com. ஒரு யூரோ இலங்கையில் 387 ரூபாய் 10%, இந்தியாவில் 109 ரூபாய் 87 பைசா.
ஒரு அமெரிக்க டாலர் இல்லைங்கள் 335 ரூபாய் 20 சதம், இந்தியாவில் 95 ரூபாய் 13 பைசா. ஒரு சுவிஸ் ஃபிராங்க் இல்லைங்கள் 415 ரூபாய் 26 சதம், இந்தியாவில் 114 ரூபாய் 86 பைசா. ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இல்லைங்க 451 ரூபாய் 20 சதம், இந்தியாவில் 128 ரூபாய் 6 பைசா. ஒரு கனடிய டாலர் இல்லைங்கள் 139 ரூபாய் 20 சதம், இந்தியாவில் 67 ரூபாய் 89 பைசா. இதுவரை மத்திய பிரதான செய்திகளை கேட்டீர்கள். மத்திய பிரதான செய்திகளுக்கு இலங்கை செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் நூல்களை விற்றுவரும் நூலகம் .com நிறுவனத்தினர். இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பாரிசல் ஆட்சியப்பாளர் அமைந்திருக்கும் பிடிஏ கேஷன்கரை அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனேசில் அமைந்துள்ள பிடிஏ சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். அவர்களைத் தொடர்ந்து உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் ஃபேன்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் அவது இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும்.

0: இப்போதும் சரியாக 2:51 அக்ஷராட்சத்தில் 1:51 இந்த நேரத்தில் வானொலியில் மலர்கின்றது. சாயி அருள்மது இந்த நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார். கனடிய தமிழ் ஒலிபரப்பு கொண்டு ஸ்தாபன சிரேஷ்ட அறிவிப்பாளர் திருமதி சாந்தா அவர்கள் எங்களுடன் இப்பொழுது. வணக்கம் திருமதி சாந்தா சோமாஸ்கந்தன் அவர்கள்.
1: வணக்கம் அன்பு நேயர்களே. வணக்கம் ராஜா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவான் பாபா பிரசாந்தியில் ஆற்றிய தெய்வீக அருள் உரையினை இன்று நாம் கேட்டு பார்ப்போம். அன்பின் வடிவங்களே, பாவம் கபீர் மிகவும் ஏழை, ஆதரவு அற்றவர், தனியாக இருக்கின்றார். அவருக்கு யாரும் துணை இல்லாததால் பல்லக்கில் செல்வங்களையும் சுகத்துக்கு ஏதுவானவற்றையும் அனுப்பினார். கபீர் ஆற்றில் நீராடி திரும்பிக் கொண்டு இருந்தார். பல்லக்கை கண்டார், அதில் உள்ள செல்வங்களை கண்டார். நால்வர் தூக்குகின்ற பல்லக்கை ஏன் கொண்டு வந்தீர்கள், நாங்கள் இருவர் தானே இங்கிருக்கின்றோம் என்றார். சவம் தானே நால்வரால் தூக்கப்படுவது, நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்று அரசனிடம் கூறுங்கள் என்றார். இல்லை கபீர் சுவாமி, நீங்கள் மிகவும் ஏழை, அவர் அநாதை, அவருக்கு ஆதரவு யாரும் இல்லை, இவற்றை அவரிடம் கொடுங்கள். அரசரின் ஆணை அதுவே என்று அரசர் கூறி அனுப்பினார் என்றார்கள். கபீர் அரசர் கூறியதையே மீண்டும் கூறி, அரசன் அவ்வாறு கூறினாரா, அநாதை என்று கூறினாரா? இல்லை, நான் அநாதை இல்லை, தலைவன் அற்றவன் இல்லை, எனக்கு இராமன் தலைவன், அவருக்குத்தான் தலைவன் யாரும் இல்லை, அனைத்தையும் அவருக்கே அனுப்புங்கள் என்றார். கவனித்தீர்களா, இவரது கூற்று எத்தகைய பொருள் நிரம்பியது. இவ்வுலகில் யாருமே அநாதை அல்ல, இறைவன் மட்டுமே அநாதை, தனிமையானவர். மற்ற எல்லோருக்கும் தலைவர் உண்டு, இறைவனுக்கு மட்டுமே தலைவர் இல்லை. இறைவன் தலைவர் அல்ல, அரசரும் அல்ல, அவர் அரசர் அல்ல, ஆனால் அரசரை உருவாக்குபவர். அநாதை என்று கூற வேண்டும் என்றால் இறைவன் மட்டுமே அநாதை. பலர் சுவாமியிடம், சுவாமி என்னை அநாதையாக தவிக்க விடாதீர்கள் என்று கூறுகின்றார்கள். நீங்கள் அநாதை அல்ல, நான் தான் அநாதை, அநாதை என்று கூறிக்கொள்ளாதீர்கள். இதுபோன்று பக்தர்களில் பலர் தமது சொந்த இயல்பு உணர்ச்சிகள் காரணமாக இறைவனது உண்மையான இயல்பை புரிந்து கொள்ளாமல் இறைவனை பற்றி பலவிதமாக கற்பனை செய்து கொள்கின்றார்கள். கடவுளை பற்றிய முழு நம்பிக்கை கொண்டவனுக்கு எவ்விதமான சந்தேகமும் இருக்காது. உங்களுக்குள் இருக்கும் தெய்வத்துவம் ஒளிபெற வேண்டும் என்றால் ராகத்துவேஷங்களை, அதாவது பற்று வெறுப்புகளை விலக்கிவிடுங்கள். பிரேம தத்துவத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். அகங்கார மமகாரங்களை, அதாவது நான் எனது என்பதை விட்டுவிடுங்கள். அன்பின் வடிவங்களே, ஒரு சிறிய உதாரணத்தை பார்ப்போம். பகவான் சரியான இலட்சியத்தை தெரிவிக்கின்றேன். எவ்வாறு? நீங்கள் இருக்கும் இடத்தில் அமர்ந்து இருக்கின்றீர்கள். சுவாமி நடந்து நீங்கள் இருக்கும் இடம் வந்து குனிந்து உங்களிடமிருந்து கடிதத்தை எடுத்துக் கொள்கின்றார். பகவான் விரும்பினால் இருந்த இடத்தில் அமர்ந்து கடிதங்களை பெற விரும்பினால் நீங்கள் கொடுப்பீர்கள். தனது நடத்தை மூலமாக சுவாமி சரியான இலட்சியத்தை சுட்டி காட்டுகின்றேன். சுவாமிக்கு அகந்தை சிறிதும் இல்லை. சுவாமிக்கு நான் எனது என்ற பற்றுதல் இல்லை. நீங்கள் அனைவரும் சுவாமிக்கு சொந்தம். சுவாமி உங்கள் அனைவருக்கும் சொந்தம். இந்த உண்மையை ஒவ்வொரு பக்தரும் தெரிந்து கொள்ள வேண்டும். மமாத்மா சர்வ பூதாந்தராத்மா, என்னிடம் உள்ள ஆத்மாவே சகல ஜீவராசிகளுக்குள்ளேயும் இருக்கின்றது. சுவாமி எல்லாரின் உள்ளும் இருக்கின்றார். அனைவர் உள்ளேயும் இருப்பது ஒன்றே. பின் சிலர் ஏன் அருகிலும் சிலர் தொலைவிலும் இருக்கின்றார்கள். ஆசைகளால் கட்டி இறுக்கப்பட்டு இருப்பதால் சிலர் தொலைவில் இருக்கின்றார்கள். உங்கள் வேகத்தின் துடிப்பு காரணமாக அர்த்தமற்ற ஆடலும் பாடலும் பெருகிவிட்டன. தெய்வத்துவம், தெய்வீக சிந்தனை, தெய்வீக பஜனை பாடல்கள் இவற்றில் ஈடுபட அவர்கள் விரும்பவில்லை. சிலர் ஒரு காது வழியாக கேட்டு மறுகாது வழியாக விட்டுவிடுகின்றார்கள்.
2: அன்பின் வடிவங்களே,
1: போஜராஜன் சபையில் ஒரு சிற்பி மூன்று சிலைகளை கொண்டு வந்தான். மூன்று சிற்பங்களும் ஒரே விதமாக அமைக்கப்பட்டிருந்தன. மூன்றும் அழகாக இருந்தன. அரசன் மந்திரியை அழைத்தான். மந்திரி, இவை மூன்றினுள் எது சிறந்தது என்று பரிசளிக்கலாம் என்று கேட்டான். அரசே, 5 நிமிடங்களில் வர அனுமதியுங்கள் என்று கூறி மந்திரி சென்றான். சிலைகள் இங்கு இருக்கும்போது வேறு எங்கு செல்கின்றீர்கள்? உடல் உபாதையா என்று கேட்டான் அரசன். மந்திரி வெளியே சென்று சிறிது நேரத்தில் ஒரு நீளமான கம்பியுடன் உள்ளே வந்தான். ஒரு சிலையின் காதுக்குள் அதை நுழைத்தான். அது அடுத்த காதின் வழியாக வெளியே வந்தது. இது மிக மோசமான சிலை என்றான் மந்திரி. 2வது சிலையின் காதுக்குள் நுழைந்த கம்பி வாய் வழியாக வெளியே வந்தது. இது மத்திய ரகம் என்றான் மந்திரி. 3வது சிலையின் காதுக்குள் நுழைந்த கம்பி உள்ளேயே தங்கிவிட்டது. இதற்கே முதற்பரிசு என்றான் மந்திரி. கேட்ட விஷயங்கள் அனைத்தையும் மனதிற்குள் வைத்துக் கொள்வது உத்தமம். சொன்ன விஷயங்களை அவ்வாறே வெளியில் கூறுவது மத்திமம். 2வது தரம், ஒரு காதில் கேட்டு மற்றொரு காது வழியாக வெளியே அனுப்பி விடுவது 3வது ரகம், கீழ்த்தரமானது. தற்காலத்தில் இதுதான் நடைபெறுகின்றது. ஒரு காது வழியாக கேட்டு மறுகாது வழியாக வெளியே அனுப்பிவிடுகின்றோம். சிலர் சுவாமியிடமிருந்து கேட்டதை கிளிப்பிள்ளை போல திரும்ப கூறுகின்றார்கள். சிலர் கேட்டவற்றை மனதில் வாங்கிக் கொண்டு சீரணித்து தமக்குள் சேர்த்துக் கொள்கின்றார்கள். அன்பின் வடிவங்களே, வாழ்க்கை பாதை எது? நமது உடல் எத்தகையது? அது இயற்கை சம்பந்தப்பட்டது. உடல் இயற்கையின் தன்மைப்படி செயல்படுகின்றது. வாழ்க்கை பல மாறுதல்களுக்கு உள்ளாகின்றது. அது நமது சேர்க்கையை பொறுத்தது. நாம் குடும்பத்துடன் இணைந்து இருக்கின்றோம். நமது சுக துக்கம் நமது குடும்பத்தின் சுகதுக்கங்களை பொறுத்தது. குடும்பத்தின் சுகதுக்கம் அது வாழும் சமூகத்தின் சுகதுக்கத்தை பொறுத்தது. ஆகவே சமூகம் சேம நலத்துடன் இருந்தால்தான் குடும்பம் சேம நலத்துடன் இருக்கும். அப்போதுதான் நமக்கு சேம நலம் இருக்கும். சமூகத்தின் சேம நலனுக்கு ஆசைப்பட்டு அதற்காக உழைத்தால் நீங்களும் உங்கள் குடும்பமும் சேம நலத்துடன் இருப்பீர்கள். அன்பின் வடிவங்களே, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, உலகம் முழுவதும் மகிழ்ச்சியுடன் இருப்பதாக. அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். ஆகவே நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். வேதாந்தம் இத்தகைய புனிதமான அடிப்படை கொள்கையை உபதேசித்தது. துரதிர்ஷ்டவசமாக இக்காலத்தில் நல்வழிப்படுத்தும் ஆசிரியர்களை நாம் காண்பதில்லை. உபதேசங்களை ஆர்வத்துடன் கேட்பவர்களும் அரிதாகிவிட்டார்கள். எங்கு நம்புதல் இருக்கின்றதோ அங்குதான் இன்ட்ரெஸ்ட் ஆர்வமும் இருக்கும். இக்காலத்தில் இன்ட்ரெஸ்ட் நம்புதல் இருப்பதில்லை. வெறும் இன் ரெஸ்ட் வெறும் ஓய்வு சோம்பல்தான் இருக்கின்றது. இன்ட்ரெஸ்ட் வேண்டும், அதுவே இப்போது மிகவும் தேவைப்படுகின்றது. நாம் எப்போதும் இன் ரெஸ்டில் இருந்து கொண்டு சோம்பேறிகள் ஆகின்றோம். நமது சேர்க்கை சரியானதாக இருக்க வேண்டும். டெல் மீ யுவர் கம்பெனி, ஐ ஷல் டெல் யூ வாட் யூ ஆர். நீ யாருடன் சேருகின்றாய் என்று கூறு, நீ யாரென்று நான் பிறகு கூறுகின்றேன். சத்சங்கத்வே நிசங்கத்வம், நிசங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிசல தத்துவம், நிசல தத்துவே ஜீவன் முக்தி. நமக்கு நல்லிணக்கம் வேண்டும், குட் கம்பெனி. நல்லிணக்கம் என்றால் என்ன? புலன் இன்பங்களில் நாட்டம் கொள்ளாது, அவற்றை அளவுடன் ஏற்று இறைவனிடம் உள்ள நாட்டத்தை அதிகரிக்கச் செய்வதே நல்லிணக்கம். ஒவ்வொரு நல்ல செயலும் கடவுளுக்கான செயலாகும். எவ்வாறு கடவுளுக்கான செயல் என்று கூறுகின்றீர்கள்? GOOD என்பது குட். நன்கு விசாரித்தால் பிரபஞ்சம் என்பது என்ன? புனரபி ஜனனம், புனரபி மரணம், மறுபடி பிறப்பு, மறுபடி இறப்பு. புனரபி ஜனனி ஜடரே சயனம், மறுபடி தாயின் வயிற்றில் கிடப்பு. இக சம்சாரே பகு துஸ்தாரே, இந்த சம்சாரம் கடத்தற்கு அரியது. கிருபையா பாரே பாகி முராரே, கருணை கூர்வாய் காப்பாய் முராரி. பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே, பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தனை துதிசை கோவிந்தனை துதிசை கோவிந்தனை துதிசை. மூடமனமே கோவிந்தனை துதிசை கோவிந்தனை துதிசை. இது ஒன்றுமே இல்லாதது, வருவதும் போவதும் வருவதும் போவதும் ஆனது. ஆகவே இது ஜகத் என்று பெயர் பெற்றது. ஜ என்பது வருவது, கத் என்பது செல்வது. இவ்வுலகம் வருவதும் செல்வதும் ஆனது. உலகம் என்பது ஒன்றும் இல்லாதது, வெறும் ஜீரோ. குட் என்பதில் ஒரு ஓவை எடுத்துவிட்டால் அது காட். உலக உணர்வு இருக்கும் வரையில் குட் என்பது இருக்கும். உலக உணர்வு விலகியதும் அதுவே காட் ஆகிவிடும். உலகத்தை துரத்தல் ஆகாது. குடும்பத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள், கடமைகளை செய்யுங்கள், அலுவலக பணிகளில் ஈடுபடுங்கள். ஆனால் அனைத்தும் இறைவனுக்கு அர்ப்பணம் என்ற பாவனையுடன் செயல் புரியுங்கள். அனைத்தும் இறைவனுக்கான பணி. இவ்வாறு work will be transformed into worship. இவ்வாறு வேலை வழிபாடாக மாறிவிடும். வழிபாடு இல்லாத போது வேலையும் ஒழுங்காக செய்ய இயலாது. வெறும் அலுவலக வேலை என்று நினைத்தால் அந்த வேலை ஒழுங்காக நடைபெறாது. இறைவனை மட்டும் வழிபட்டால் போதாது, வேலையையும் வழிபட வேண்டும். ஒவ்வொரு வேலையையும் ஒவ்வொரு பொருளையும் வணங்கி வழிபட வேண்டும். அப்போதுதான் விளைவுகள் பயனுள்ளவையாக இருக்கும். வேலை செய்யும் போது மனதை ஒருமுகப்படுத்தவில்லை என்றால் அது வீணாகிவிடும். ஆகவே வேலையை வழிபட வேண்டும். இறைவனை மட்டும் வழிபடுவதால் பயனில்லை. காலையில் இருந்து இரவு வரையும் செய்யும் ஒவ்வொரு செயலையும் வழிபட வேண்டும். உணவு அருந்துகின்றோம், அதுவும் ஒரு வழிபாடுதான். அர்ப்பணம் பிரம்மம், அர்ப்பிக்கப்படும் பொருளும் பிரம்மம். அக்கினியாகின்ற பிரம்மத்தில் பிரம்மத்தாலேயே ஹோமம் செய்யப்படுகின்றது. கருமமாகிய பிரம்மத்தில் சமாதி எய்தும், அவனால் பிரம்மமே அடையப்படும். பொருள் உண்பதும் ஒரு வழிபாடு. நீங்கள் அருந்தும் உணவை இறைவனுக்கு அர்ப்பிக்கவில்லை என்றால் அதை யார் ஜீரணிப்பார்கள்? கடவுளே சீரண சக்தியும் கூட. பிரம்மார்ப்பணம் என்று நாம் கூறும்போது உள் இருந்து அகம் வைச்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாச்ரித பிராணாபான சமாயுக்தக பச்சாமியன்னம் சதுர்விதம் என்ற வாக்கு வெளிவருகின்றது. நான் வைச்வானரனாக ஆகி பிராணிகளின் உடலை இருப்பிடமாய்க் கொண்டு பிராணனுடனும் அபானனுடனும் கூடி நான்கு விதமான உணவை ஜீரணம் செய்கின்றேன். ஐயா, நான் வைச்வானரனாக அக்கினியாக இருந்து கொண்டு நீங்கள் உண்ணும் உணவை நன்கு அரைத்து ஜீரணம் செய்து சாறு பிழிந்து சாற்றை உடலில் எல்லா இடங்களுக்கும் கொடுக்கின்றேன். இந்த முயற்சியில் உங்களுடைய பங்கு என்ன? ஒன்றுமே இல்லை. உங்கள் இதயம் துடிக்கின்றது, அவ்வேளையில் உங்களுடைய பங்கு என்ன? ஒன்றும் இல்லை. அதுவே இறைவனின் திருவுள்ளம். நான் நினைக்கின்றேன், நான் செய்கின்றேன் என்ற அகந்தைக்கு இடம் ஏது? இதயத் துடிப்பில் நீங்கள் செய்வது ஏதும் இல்லை. நாடித் துடிப்பில் நீங்கள் செய்வது ஏதும் இல்லை. நீங்கள் ஒன்றுமே செய்வது இல்லை. இறைவனே இதயத்தை அமுக்கி விரிவடைய செய்கின்றார். இரத்தத்தை எல்லா இடங்களுக்கும் அனுப்புகின்றார். நுரை ஈரலை இயக்கி இரத்தத்தை சுத்தப்படுத்துகின்றார். உடலில் உள்ள இறக்குமதி ஏற்றுமதி இரண்டையும் நடத்துகின்றார். தெய்வத்துவம் உள்ளே இல்லாது உங்களால் எதுவுமே செய்ய இயலாது. ஆகவே இந்த தெய்வத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இறைவன் தனது செயலை நிகழ்த்திக் கொண்டே இருக்கின்றார். ஆனால் நீங்கள் நம்பிக்கையுடன் இதை புரிந்து கொண்டால் உங்களுக்கு ஆனந்தம் அதிகரிக்கும். உங்களது பிரார்த்தனைகள் அனைத்தையும் முழு உணர்வுடன் செய்யுங்கள். உங்களது ஒவ்வொரு அசைவையும் கவனித்து இருங்கள். முழு உணர்வுடன் நாம் அனுபவித்தல் வேண்டும். நெருப்பு இருக்கின்றது, அதை தெரிந்து கொண்டால் அதை தொடப்போவது இல்லை. அதை தெரிந்து கொள்ளாமல் தொட்டால் அதன் சூடு உங்களை புண்ணாக்கிவிடும். ஓ மனமே, முழு உணர்வுடன் கூடி இறைவனை நினைந்து கொள். எவ்வாறு? அனைத்தும் உன்னிடமே உள்ளது, அவனன்றி ஓர் அணுவும் அசையாது. எறும்பிலிருந்து பிரம்மன் வரை சிவனிடமும் கேசவனிடமும் இருக்கும் இராமனே உங்களை காப்பாற்ற வேண்டும். நான் எதற்காக உயிர் வாழ வேண்டும்? உலகின் புகழ்ச்சிக்காகவா? இராமா, நீதான் என்னை வந்து காப்பாற்று. தெய்வத்துவ உணர்வுடன் கூடிய ஒவ்வொன்றும் முழுமையாகி புனிதமாகின்றது. இந்த உணர்வை பெறுவதற்கு வித்யை தேவைப்படுகின்றது. ஞானத்தை போதிப்பதே வித்யை. அது எது? பதார்த்த ஞானமா பருப்பொருள் பற்றிய அறிவா? ஒவ்வொன்றிற்கும் ரியாக்ஷன், ரிசவுண்ட், ரிஃப்ளெக்ஷன், அதாவது பிரதிச்செயல், எதிரொலி, பிரதிபலிப்பு உண்டு. ஒரு மேசை இருக்கின்றது, அதை தட்டும் போது கையில் வலி ஏற்படுகின்றது, ஆ என்று கூறுகின்றோம். மேசையை தட்டினேன் என்று கூறுகின்றோம். மேசையும் உங்களை தட்டுகின்றது. நீங்கள் இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆ என்று கூறும்போது மேசை உங்களை தாக்கி இருக்கின்றது. நீங்கள் மேசையை தாக்கியதும் மேசையும் உங்களை தாக்கியுள்ளது. இங்கு நீங்கள் ரியாக்ஷன், ரிஃப்ளெக்ஷன், ரிசவுண்ட் மூன்றையும் காண்கின்றீர்கள். ஆகவே எதை செய்தாலும், எதை பேசினாலும், எதை கேட்டுக்கொண்டாலும் அது ஒவ்வொன்றுக்கும் ரியாக்ஷன், ரிஃப்ளெக்ஷன், ரிசவுண்ட் ஏற்படுகின்றன. ஆகவே நாம் நல்லதை செய்வோம், நல்லதை பேசுவோம், நல்லதை நினைப்போம், நல்லதை கேட்போம், நல்லதையே அனுபவிப்போம். நல்லதை செய்வதே மானுடத்தன்மையின் பிரதான இலட்சியம் ஆகும். மனிதனது இலட்சியம் என்ன? மனிதனாக பிறந்து மதிநுட்பத்தை வளர்த்து அறிஞன் எனக் கருதப்பட்டு உயர்ந்த பதவி வகித்து, ஆனால் விலங்கு, பறவை, பூச்சி போல வாழ்ந்தால் அதனால் என்ன பயன்? உங்களுக்குள்ள பசி சிறிய எறும்புக்கும் உண்டு, உங்களுக்குள்ள பயம் எறும்புக்கும் உண்டு, உங்களுக்குள்ள ஆசை எறும்புக்கும் உண்டு. காக்கை, நாய், நரி இவற்றிற்கும் உங்களுக்குள்ள ஆசை உண்டு. மனிதனாக பிறந்து விலங்கு, பறவை, பூச்சிகள் போல ஆசையில் அமிழ்ந்தால் நீங்கள் எவ்வாறு வேறுபட்டவர்கள்?
2: அன்பின் வடிவங்களே.
1: ஒரு சமயம் ஜனகர் பெரும் யாகம் நடத்தினார். அதற்கு பண்டிதர்கள் அனைவரையும் வரவழைத்தார். பெரும் அறிஞர்கள் அழைக்கப்பட்டார்கள். புகழ்பெற்ற பெரியோர்கள் அழைக்கப்பட்டார்கள். சாஸ்திரங்கள் கற்ற பலர் அழைக்கப்பட்டிருந்தனர். அனைவரும் அமைதியாக உட்கார்ந்து இருந்தார்கள். அவர்களுக்கு நடுவில் உடல் முழுவதும் கோணல் மாணலாக உறுப்புகள் இருக்கும் ஒருவர் உள்ளே நுழைந்தார். அவர் அரசனை நெருங்கினார். அனைவரும் அவரைக் கண்டார்கள். உடல் சாதாரணமாக இருந்தால் பரவாயில்லை. அவரது உடல் பார்த்த இடமெல்லாம் கோணலாக இருந்தது. எல்லோரும் சிரித்தார்கள். இவர் அவர்களை பார்த்து இன்னும் பன்மடங்காகச் சிரித்தார். அரசன் அதிசயம் அடைந்தான். அவரை வரவேற்று உபசரித்து உட்காரச் செய்தான். அறிஞர் பெருமானே, அனைவரும் சிரித்ததற்கு காரணம் உள்ளது. உங்கள் உடலில் பல கோணல்கள் உள்ளன. தங்கள் பெயர் என்ன என்று வினவினான். எனது பெயர் அஷ்டவக்கிரன் என்று அவர் பதில் கூறினார். எட்டு கோணல்கள் கொண்டது என்பது அதன் பொருள். அனைவரும் சிரித்தார்கள். அஷ்டவக்கிரர் எழுந்து, அரசே, தாங்கள் அறிஞர்களை அழைத்திருப்பதாக கேள்விப்பட்டு இங்கு வந்தேன். இங்கு அறிஞர்கள் இருப்பார்கள் என்ற பித்தான எண்ணத்துடன் இங்கு வந்தேன். இங்கு ஒருவருமே அறிஞர் இல்லை. அனைவரும் செருப்பு தைப்பவர்கள். இங்குள்ள அறிஞர்களை எல்லாம் செருப்பு தைப்பவர் என்றா நினைக்கின்றீர்? செருப்பு தைப்பவனுக்குத்தான் தோலை பற்றி தெரியும். இங்குள்ள அனைவரும் என் தோலையே கவனித்தார்கள். என் இதயத்தை கவனிக்கவில்லை. அதில் உள்ள தூய்மையை கவனிக்கவில்லை. இங்குள்ள கூட்டம் அறிஞர்கள் கூட்டம் அல்ல. செருப்பு தைப்பவர் கூட்டம் என்று பலமாக அடிக்கடி சிரித்தேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக நினைக்கின்றார்கள். தலைகள் வேறு வேறு, ரசனை வேறு வேறு, எண்ணங்கள் வேறு வேறு. இவ்வுலகில் வாழ்க்கையை பற்றி பல வக்கிரமான பாவனைகளை காண்கின்றோம். ஒவ்வொருவரும் இதய தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் உங்களது பாண்டித்தியத்தையோ கவித்துவத்தையோ கருதுவது இல்லை. கடவுள் உங்களது உணர்வுகளால் ஈர்க்கப்படுகின்றார். ஸ்தூலத்தில் காணும் உங்களது பெருமைகளால் அல்ல. நீங்கள் எவ்வளவு பேருக்கு அன்னதானம் செய்தீர்கள்? 5000 பேருக்கு அன்னதானம் செய்தேன். 2000 பேருக்கு புடவைகள் அளித்தேன். நீங்கள் 2000 பேருக்கு புடவை கொடுத்ததையும் 5000 பேருக்கு அன்னதானம் செய்ததையும் வருமானத்துறை அதிகாரியிடம் கூறுங்கள். என்னிடம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னிடம் உங்களது இதய தூய்மையை காண்பிக்க வேண்டும். கடவுள் உங்களது புனிதமான இதய தூய்மையைத்தான் கவனிப்பார், வேறு எதையும் அல்ல. இதுவே அஷ்டவக்கிரர் அங்குள்ள அறிஞர்களுக்கும் பிறருக்கும் அளித்த உபதேசம். அறிஞன் என்பவர் யார்? சமநிலை பாவனை உள்ளவனே பண்டிதன். சம பாவனை எங்கு உள்ளது? அகங்கார பாவனை தான் உள்ளது. புகைப்படம் எடுத்துக் கொள்வதற்கான வேஷம்தான் இங்கு இருக்கின்றது. இது பாண்டித்தியம் அல்ல. இதயத்தை திறந்து வைத்திருங்கள். உலகத்திற்கு உண்மையை நிரூபித்து காட்டுங்கள். உலகியலின் தற்காலிக நிலையற்ற தன்மையை வெளிப்படுத்தி கூறுங்கள். தெய்வத்துவத்தின் அமரத்தன்மையை எடுத்துக் கூறுங்கள். அதுவே பாண்டித்தியம். இத்தகைய பாண்டித்தியத்தை வளர்க்க வேண்டும். அது மலர்ந்து விரிய வேண்டும்.
2: ஜெய் சாய்ராம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம். அன்பு நேயர்களே, நன்றி வணக்கம். ராஜா.
0: நன்றி வணக்கம் சகோதரி. அன்பு உறவுகள், இதுவரை சாய் அருள்வத நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் கனடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபன சிரேஷ்ட அறிவிப்பாளர் திருமதி சாந்தா சோமாஸ்கந்தன் அவர்கள். அவர்களுக்கும் உமது நன்றிகள்.
3: வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிசில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
4: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ராஸே 3098
3: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
4: 031-971-2750 கைத்தறி பேசிறக்கம் 07-8-928-58-58.
3: சிசிலே VTS Finance GmbH.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரிக்க 3:22 ஐக்கிய ராஷ்டிரத்தில் 2:22. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது. உங்கள் விருப்பம், உங்கள் விருப்ப நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளின் நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சை விட்டு அகலாத பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் அமெரிக்க ராஜா அவர்கள். வணக்கம் ராஜா.
2: வணக்கம் அண்ணா.
1: நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறீங்களா ராஜா?
2: பாருங்க வணக்கம் பாமா.
1: தங்கச்சி பாமா, தங்கச்சி பாமா,
2: தங்கச்சி பாமா.
1: என்ன பாடல கேட்க போறீங்க? சத்யா நலமா.
2: ஓ, சத்யா நலமா இருக்கா? வேலையில இருக்கிறா. இன்றைய நான் இந்த TRTக்கு நன்றி சொல்லணும். இந்த மண்ணில எங்க கால எனது சத்யா கால பதித்தவைக்கு அன்பான எனது அன்பான உள்ளங்களுக்காக அவர்களுக்காக மேல்நாட்டு மருமகள் படத்துல இருந்து வணக்கம் தலைமுறை சொன்னேன் என்ற பாடலை
1: அடி வாங்க போறீங்க. அடி மேல்நாட்டு மருமகள் அந்த பாட்டு.
2: அப்ப அதே இதுல
1: பெருமைக்குரியவள்
2: உண்மையா?
1: உண்மையா. சிவாஜி எழுதின பாடல் பிறகு சோகமாறு கொடுத்தது. முத்தமிழில் பாட வந்தேன் முருகனே வணங்கி. காசு காசு காசு கூட கூட உங்களுக்கு எல்லாம் விளங்குது இல்ல?
2: எல்லாம் எல்லாம்
1: அள்ளி கொடுக்குறீங்க பிறகு.
2: ஏதோ சும்மா இருந்து உழைச்சு எங்களை வருத்தி உழைச்சி கொடுத்தாதான் அந்த பணமும் அந்த அந்த அந்த உயிர்களுக்கு சேரும்.
1: இந்த முடிசூடா முடிசூடிய ராணியம்மா அந்த இது இன்றைய ஜெகனுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். இந்திரனும் வருவார்.
2: சரி, கொடுங்கண்ணா கொடுங்கண்ணா. அதுல வந்து எங்களோட சத்தியாந்த ஐயா கொண்டு போகுது. அது தரசஞ்சனா தான்
1: கொடுக்க.
2: அதோடு அதோடு என்ன எங்களோட ரஜினி கோபாலசிங்கம் மற்றது எங்கட விஜய் ராஜேந்திரன் அவங்களுக்கு
1: எல்லாருக்கும் ஒப்படைக்கிறேன். நன்றி, கவலைப்படாதங்க. அந்த அந்த பொருட்கள் அந்தந்த இடத்துல போய் சேரும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மாளுங்கள்.
2: ஓமாம், உங்களை விட்டுட்டு வந்த கவலையா இருக்கு. நன்றி.
1: அது அடுத்த முறை நீங்க ஒரு மாதம் லீவ் எடுத்துட்டு வாங்க.

அவர்களாக நான் இந்த பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் பெருமைக்குரியவள் என்று கூறிவிட்டேன், மன்னிக்கவும். அவன் ஒரு சரித்திரம் என்ற திரையில் நடிகர் தில்லம் சிவாஜி கணேசன் மஞ்சுளா நடித்த திரைப்படம்.

0: ஒலித்த பாடலை அமெரிக்க ராஜா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம், நான் ஜோசரி அம்மா நினைக்கிறேன்.
0: வணக்கம் ஜோசரி அம்மா, நலமா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா?
1: அப்ப நான் சத்தியா நான் சொல்றேன், நான் என்ன காசு வந்து போனவன், நான் டிக்கெட் எடுத்துக்கொண்டு வார வருஷம் அமெரிக்காவுக்கு போக போறேன். ராஜா சத்தியா விட்ட
0: நீங்க என்னென்ன போர்டர்ல எல்லாம் இங்கிலீஷ் பேசுவீங்க?
1: அது இங்கிலீஷ் அடி உங்க பாசை காட்டி பாசை காட்டிக்கிட்டு போறேன்.
0: இங்கிலீஷ் கதைக்கணும் நீங்க?
1: அது எழுதி ஒரு பேப்பர்ல எழுதி கொண்டு போவேன், கிரஞ்சியை கொண்டு காட்டி காட்டி என்ன கொண்டே கொடுக்கறா என்ன அமெரிக்கா ராஜா.
0: என்ன பாட்டு கேட்க போறீங்க? என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: எனக்கு ஆயிரம் ஆயிரம் ஆண்டின் முன்னே என்ற பாட்டு கேட்க போறேன்.
0: என்னமா பாட்டு?
1: ஆயிரம் ஆயிரம் ஆண்டின் முன்னே.
0: சும்மா பொய் சொல்றீங்க போல இருக்கு. ஆயிரம்
1: ஆயிரம் ஆண்டு முன்னே பாட்டு எழுதினா பாட்டு எழுதி படத்தை வளர்ந்து போறது
0: அது பரமில்ல. நீங்க பாட்டு வழியா சொல்லுங்க. ஆயிரம் ஆயிரம்
1: ஆண்டின் முன்னே
0: என்னெல்லாம் சொல்றீங்களோ நீங்க செய்யற விளையாட்டு.
1: இது நான்
0: ஆயிரம் ஆயிரம் ஆசைகள் இல்லையா? ஆயிரம் ஆயிரம் ஆசைகளா?
1: அப்படி இருந்தா அந்த பாட்டை போடுங்க.
0: நல்ல பாட்டா?
1: அது என்ன வங்காளியில தெரியாது.
0: என்ன ஆயிரம் ஆயிரம் நீங்க சொல்லுங்க எழுதி வச்சத.
1: ஆயிரம் ஆயிரம் ஆண்டின் முன்னே என்றுதான் எழுதி வச்சிருக்கிறேன்.
0: ஆண்டுக்கு முன்னே?
1: ஓ, ஆண்டின் முன்னே.
0: ஆண்டு முன்பே
1: அப்படி மண்டை விளைச்சதா? இல்ல,
0: அப்படி ஒரு பாட்டு இருக்கு.
1: பாத்தீங்களா, சில நேரம் விளைக்கிறது என்றாலும் நான்
0: நீங்க வடிவம் எழுதுங்களா? ஆரத்தெல்லாம் இருந்து எழுதி ஒரு எழுதி போட்டு வடிவம்.
1: நான் சொன்னது சரிதானே?
0: இல்ல இல்ல.
1: அப்ப
0: அது பிறகு சொல்றேன் உங்களுக்கு.
1: அப்ப சரி, பாட்டு வரைக்கும் நான் திருத்தி விடுறேன். எவ்வளே
0: வடிவா திருத்துங்க, வடிவா. ஓகே, நன்றி. உங்களுக்கான பாடல் தருகின்றேன். கேட்டு
1: வாழ்த்துக்கள் சொல்ல ஒண்ணு. நன்றி, வணக்கத்தை சொல்லிக்கொண்டு
0: விடைபெறுகின்றீர்கள். நன்றி.

0: அளித்த பாடலை ஜோசுரி அம்மா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் பாஜன்னா தேவி தானே?
0: வணக்கம் தேவி. நலமா இருக்கீங்களா தேவி?
1: என்ன
0: பாடல கேக்க போறீங்க?
1: தழுவாத கைகள் படத்துல இருந்து.
0: தழுவாத கைகள்.
1: வெளியே விளக்கன்று ஏற்று.
0: வெளியே விளக்கன்று ஏத்து போறீங்களா?
1: வெளியே விளக்கன்று ஏற்று என்ன
0: சாமான்?
1: தழுவாத கைகள் படம்.
0: ஓ, ஜெயச்சந்திரன் படிச்சின படம்.
1: தெரியலையா? படிச்சேன், பாட்டு மட்டும் கேட்டேன்.
0: விஜயகாந்தின் படம், ஜெயச்சந்திரனும்
1: ஒரு
0: காலத்துல கருவல் சொல்லி விட்டுட்டு ஓடின பிறகு சூப்பர் நிலைக்கு வந்த பிறகு எல்லாரும் ஓடி ஓடி வந்த படம்.
1: நல்ல விருப்பம் படம்.
0: நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கான பாடல்.
1: நன்றி அண்ணா.

0: பாடலை தேவி தனராஜ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒளிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 3:44 ஐக்கிய ராஜ்யத்தில் 2:44. இன்று இரவு அன்புறவுகளை டிஆர்டி தமிழில் இடம்பெறும் அரசியல் சமூகம் இடையில் ஐரோப்பிய நாடுகளுக்கான அமைதி பயணம் மேற்கொண்டுள்ள இந்தியாவின் தென் கைலாசம் என்று அழைக்கப்படும் திருமூர்த்தி மலையில் அமைந்துள்ள உலக சமாதான ஆலயத்தின் ஸ்தாபகர் உலக அமைதிக்கான தூதுவர் ஜெகத்குரு பரஞ்சோதி குருமகான் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார். அன்பு உறவுகளே, மறந்து விடாதீர்கள், கேட்க தவறாதீர்கள். அதேபோல் இன்று 8:00 ஜெகன் அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அதிகம் தங்களை மாற்றிக்கொண்டவர்கள் திருமணத்திற்கு பின்பு அதிகம் தங்களை மாற்றிக்கொண்டவர்கள் ஆண்களா அல்லது பெண்களா என்ற தலைப்புக்கு உங்கள் கருத்துக்களை எடுத்து வாருங்கள். அன்பு உறவுகளே, திருமணத்திற்கு பின்பு தங்களை மாற்றிக்கொண்டவர்கள் ஆண்களா பெண்களா என்ற தலைப்புக்கு ஏற்ப இப்பொழுது வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார். எங்களுடைய கிட்டத்தட்ட 19 நிமிடங்களாக காத்திருந்து பாட்டு கேட்கின்றார் எங்களுடைய பிபி அவர்கள். வணக்கம் பிபி.
1: அன்பான இனிய மக்கள், ராஜாண்டா பொண்டியுடன் பிபி. நாங்கள் நலம், எங்கள் நலமாக இருக்க எல்லாம் பெற்ற இறைவனை வேண்டிக் கொண்டு உழைக்கும் கரங்கள் திரைப்படத்திலிருந்து பாணிதியராம் அம்மா பாடின கந்தனுக்கு மாலையிட்டால் கானகத்தி வள்ளிமயில் என்ற பாடல். இந்த படத்திற்கு கதை வசனம் கதை எழுதியிருக்கின்றார் நாஞ்சில் மனோகரன். மெம்பர் பாலிமென்ட் தயாரித்திருக்கிறார் கோவை சிலியன். டைரக்ட் செய்திருக்கிறார் கே சங்கர். வாதி அல்லது புரவப்பித்தன் இல்லது முத்துரிங்கம் இவர்கள் ஒருவரின் எத்தனை வேர்களுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க, அறிமுக நாயகி பவானி அவர்கள் வீணை வாசிக்க, முதலிரவு அறையில் மக்கள் தேகம் எம்ஜிஆருடன் கனவு கண்ணில் லதாவின் காட்சி அடங்கிய பாடலை
0: இசையமைக்க
1: வாணிஜியராம் அம்மையார்கள் பாட, புதுமுக நடிகை பவானி வீணை வாசிக்க, முதலிரவு அறையில் மக்கள் திலகத்துடன் கனவு கண்ணில் வந்த திரைப்படம்.
0: மற்றது நீங்க சொன்ன ஆக்கள் எல்லாம் வந்து பெரிய பிரபல்யமான ஆக்கள் தெரியுமா?
1: கோபசெல்யன்
0: பேச்சாளர், நல்ல எழுத்தாளர்.
1: கருணாநிதி
0: கேக்குறீங்க?
1: ஆமாம், கந்தனுக்கு மாலையிட்டால் கானகத்து வள்ளி மயில் கல்யாண கோலத்திலே என்ற பாடல்.
0: என்னையா, எல்லாரும் கந்தனுக்கு மாலையிட்டோம்னாலும் சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய முருகன் பாட்டில் வருது.
1: உலக்கங்கரங்கள் போடுங்க, உலக்கங்கரங்கள் அடிச்சு போட்டு பாடல், உலக்கங்கரங்கள் பட பாடல் என்ன வேற
0: கந்தனுக்கு இருப்பா வேற இருக்கும்
1: என்ன. அதோட ராஜாண்ண அமெரிக்கா ராஜாண்ண கேட்ட பாட்டு பெருமைக்குரியவள் இல்ல அவளொரு சரித்திரம்.
0: அது சொல்லிட்டு
1: சொல்லிட்டீங்களா? வைபர்ல இருந்தா கேடாது.
0: அது உங்களுக்கு, நீங்கள் வர முடிய சொல்லிட்டு
1: வந்துட்டு போய் திரும்பி
0: வந்துடுறான். இதுல வார
1: இல்லை,
0: உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மாலங்கள். நன்றி
1: நன்றி ராஜா.

0: ஒலித்த பாடலை எங்களுடைய விபி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குணநாயகி. எங்க வைபர் வாட்ஸ்அப்ல வந்துட்டு நீங்க போனதே என்ன அவருக்கு தெரியுது?
1: எனக்கு
0: தெரியல.
1: என்ன
0: பாடல் ரெண்டு பேர் நிக்கிறீங்க?
1: எனக்கு வந்து இன்று நீ நாளை நான் படத்துல
0: என்ன பிள்ள
1: பொன்மானம்
0: பன்னீர் தூது
1: இந்நேரம்
0: பன்னீர் தூது அந்த பாடலை கேட்க
1: வெற்றி
0: பாடல்கள் வெற்றி பெறுவது. நீங்கள் பந்தய நிகழ்ச்சிக்கு பாடலை கொடுக்கும் போது பாடல் பாப்புலரான பாடலை கொடுத்தா தான் நீங்க வெற்றி பெறுவீர்கள். கேட்காத பாடலை கொடுத்தா அது சவுத்தா போயிரு. நன்றி சார்.
1: இசை நல்லதா வரிகள் நல்லதா இருந்தாலும் கேளாத பாடலுக்கு மதிப்பில்லை.
0: மதிப்பில்லை.
1: சரி, இதெல்லாம் கேட்ட வாடா.
0: நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.

0: அனைத்து பாடலை திருமதி குணநாயகி புஷ்பதி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் ராஜகோபால் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ராஜகோபால்.
1: வணக்கம் காந்தகுரல்.
0: நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். நீங்கள்?
1: ஓ, நான் நல்லா இருக்கிறேன். சுகமா இருக்கிறேன்.
0: நல்லா சாப்பிட்டீங்களா?
1: ஓ, மத்தியானம் இன்னைக்கு மத்தியம் தான். ஆனால் மத்தியானம் வடிகா சாப்பிடுங்க.
0: வடிகா சாப்பிடுங்க. சாப்பாடு சமைக்க என்ன பாடல கேட்க போறீங்க?
1: பாடல்கள் பல பாடல்கள் இருக்குதானே. அப்ப இப்ப எனக்கு டக்குன்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு. இந்த பாட்டு, இந்த மெல்ல மெல்ல அருகில் வந்து மென்மையான கையை தொட்டு. அந்த முதலிரவு நாங்கள் பொதுவாக எல்லோரும் எல்லாருக்கும் முதலிரவு இருந்தது. ஆனா இப்படித்தான் முதலிரவு இருக்கும்ன்றது எங்களுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கத்தான் எஸ்எஸ்ஆரும் விஜயகுமாரியும் காட்டுட்டு இருந்த மாதிரி இருந்தது.
0: கணவனும் மனைவி,
1: கணவனும் மனைவி ரெண்டு பேரும் அவை இயல்பிலேயே கணவன் மனைவி. ஆனா முதலிரவு காட்சியே எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கு, அந்த வாழ்வெண்டா எப்படி இருக்கும்ன்றது ரெண்டு பேரும் அந்த படத்துல காட்சி அருமையான ஒரு காட்சி அது. ஓ, அதை பார்க்க பார்க்க நல்லா வரும்.
0: பாடி தள்ளி எறிகிறார்கள்.
1: ஓ இல்ல, நாங்கள் அப்படி வருது. முதலிரவு எங்களை பொறுத்தவரையில அப்படி நாங்கள் அப்படி அந்த படத்துல வர மாதிரி இருக்காது.
0: கவிதை வெடி எழுதின கண்ணதாசன் தான் முதல் மனம் முதல்.
1: ஓ, அதான் கண்ணதாசன் தான் அந்த கற்பனை எப்படி கற்பனை பண்ணி இருக்கிற அருமை. அந்த அந்த ஒவ்வொரு சொற்களும் அந்த ஒவ்வொரு அந்த அந்த அந்த வரிகள் அத்தனை.
0: ஒரு நிமிஷம் தான் கிடைக்க, ஒரு நிமிஷம் பாடு தந்தா காணுமா?
1: அது வரவாயில்ல. நான் உங்களோட கதைக்கிறது தான் எனக்கு முக்கியம்.
0: நன்றி வாழ்த்துகள். உங்களுக்கு அந்த பாடல் தருகின்றன கேட்டு மகளுங்கள்.
1: ஓகே, நன்றி ராஜா.

ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் ராஜகோபால் அவர்கள். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய உங்கள் விருப்பம் உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகள்.

நேரம் சரியாக 4:02, ஐக்கியராஷ்டிரத்தில் 3:02 மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசலா சப்பிலால் அமைந்திருக்கும் பி டி காஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கூனஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர். இரண்டு நிறுவனங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மணித்தியால செய்திகள். தென்னிலங்கை சிறைச்சாலைகளை போலின்றி வடக்கு மாகாணத்தில் உள்ள யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா சிறைச்சாலைகள் மிகவும் சுமூகமாகவும் பாதுகாப்பாகவும் இயங்குவதாக இந்த சிறைச்சாலைகள் தற்போது ஒரு கலாசாலையாக மாற்றப்பட்டுள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு கரத்துறைப்பட்டு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கேப்பாப்பிலவு பகுதியில் இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் தமது பூர்வீக காடுகளை விடுவிக்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் முன்னெடுத்து வரும் தொடர் கவனஈர்ப்பு போராட்டம் இன்று வியாழக்கிழமை 2வது கட்டத்தின் 45வது நாளை எட்டியுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சட்டத்தரணி சாகர் ஆக ஆரியவசம் போலீஸ் மாதிபர் பிரியண்ட வீரசூரியா தொடர்பில் அண்மையில் வெளியிட்ட சர்ச்சைக்குரிய கருத்து மற்றும் அவருக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் குறித்து மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவு இன்று வியாழக்கிழமை கடுவெல்லை நீதவான் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்து தடுத்து வைத்துள்ளதை சவாலுக்கு உட்படுத்தி முன்னாள் உளவுத்துறை பிரதானி சூரியசாலை தாக்கல் செய்துள்ள எழுத்தாணை மனு தொடர்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட இடையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை எதிர்வரும் 10ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வீரகேசரி பத்திரிகை இலங்கையை மக்களின் வாழ்வோடு ஒன்றிணைந்து தமிழ் பேசும் சமூகத்தின் குரலாகவும் அவர்களின் தேவைகளை பிரதிபலிக்கும் முதன்மையின் தளமாகவும் திகழ்ந்து வருவதாக பாராட்டத்தக்கதாகும் என பிரதமர் கலாநிதி அமரசூரியா தனது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சின் 2027ஆம் ஆண்டுக்கான பரம செல்வ திட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்கா தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி மற்றும் இந்திய வம்சாவளி தமிழர் அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கிடையிலான விசேட சந்திப்பு நேற்று கொழும்பில் உள்ள இந்திய இல்லத்தில் நடைபெற்றது. இலங்கையில் தடை செய்யப்பட்ட பிரமிட் திட்டத்தில் ஈடுபடும் நிறுவனங்களை உள்ளடக்கிய புதிய பட்டியலை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் நாளையும் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எல்லைதாண்டி மீன்பிடித்ததாக கூறிய தமிழக மீனவர்கள் 8 பேர் இலங்கை கடற்படையினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் அவர்களின் படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தலில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எங்களை ராஜினாமா செய்ய சொல்லி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் வைகோ நிர்பந்திப்பதாக பேரவை உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான வன்முறைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாதான் பொறுப்பு என்று மாணவர்களுக்கு என்ன நடந்தது என்று பாராளுமன்றத்தில் விளக்கம் அளிக்கும் துணிச்சல் அவருக்கு இல்லை என்று ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். இந்திய சுதந்திர தினமான August 15 அமெரிக்காவின் மசாசூட்ஸ் மாகாணத்தில் இந்திய தினம் என்ற பெயரில் இந்திய சுதந்திர தினம் கொண்டாடப்படும் என்று மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். உலக செய்திகள். சக்தி வாய்ந்த எல்னினோ காலநிலை மாற்றம் காரணமாக உலகின் மிகவும் பாதிக்கக்கூடிய பிராந்தியங்களில் அடுத்த ஆண்டின் இறுதிக்குள் மேலும் சுமார் 49 மில்லியன் மக்கள் கடுமையாக உணவு பாதுகாப்பின்மையை எதிர்கொள்ளக்கூடும் என உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது. உக்ரைன் தலைநகர் கீவ் அதன் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ரஷ்யா இராணுவம் நேற்று அதிகாலை நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 17 பேரும் உயிரிழந்துள்ளார்கள். சீன அச்சுறுத்தல்களுக்கு தயார்படுத்திக் கொள்ளும் வகையில் தாய்வான் தனது ஹாங்குவாங் வனாந்திர இராணுவ பயிற்சியை நேற்று தொடங்கியுள்ளது. இத்தாலியில் துப்புரவாளர்கள் சில குப்பை மேட்டை அலசி அலசி தேடினார்கள். இறுதியில் கிடைத்த பரிசு ஷீட்டு அதன் மதிப்பு 1 மில்லியன் யூரோ. தொடரும் விளையாட்டு செய்திகள்.
இலங்கை தேசிய ஆண்கள் மற்றும் பெண்கள் கிரிக்கெட் அணியின் தலைவர்களால் தாக்கல் செய்யப்பட்ட எழுத்தாணை மனுக்கள் மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரொகாண்டி அபேசூரியா மற்றும் நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய ஆய முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் காற்பந்து ஆட்டத்தில் மின்னல் தாக்கியதில் ஒரு வீரர் இறந்தார். மலேசிய வீரர் ஒருவர் உட்பட 12 பேர் காயமற்றுள்ளார்கள். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். நாணய மாற்றிற்கான சண்டை வழங்குகின்றனர் tamiloli.com நிறுவனத்தினர். ஒரு ஈரோ இலங்கையில் 387 ரூபா 10 சதம், இந்தியாவில் 109 ரூபா 87 பைசா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 335 ரூபா 20 சதம், இந்தியாவில் 95 ரூபா 13 பைசா. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 415 ரூபா 26 சதம், இந்தியாவில் 117 ரூபா 86 பைசா. ஒரு ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 451 ரூபா 20 சதம், இந்தியாவில் 128 ரூபா 6 பைசா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 239 ரூபா 20 சதம், இந்தியாவில் 67 ரூபா 89 பைசா. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பாரிஸில் ஆட்சேபில் அமைந்திருக்கும் பிடி கேஷ் அண்ட் கரி, அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள பிடி சூப்பர் ஸ்டோர், இரண்டு நிறுவனங்களுக்கும் அவது எதிய பொறுமான நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சப்பிலுக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garge les Gonesse.
3: Mélodie et Tordre-Gelke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lakam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: நேரம் சரியாக 4:10 ஐக்கியராஜ்யத்தில் 3:10. இந்த நேரத்தில் வானிலையில் மலர்கின்றது பட்டிமன்றம், அதாவது பிரதி திங்கட்கிழமை தோறும் சுவிஸ் நேரத்தில் இடம்பெறுகின்ற பட்டிமன்றம் கேட்காத அன்புறவுகளுக்காக மறு ஒளிபரப்பாக வானொலியில் மலர்கின்றது. இந்த நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார் சபா கேது அவர்கள்.

0: மன்றத்தை கேட்க கலந்து சிறப்பிக்க காத்திருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக இருப்பது எம்மவர் புத்திசாலியாக இருப்பது பரமா அல்லது சாபமா? எம்மவர் புத்திசாலியாக இருப்பது பரமா அல்லது சாபமா? 171வது பட்டிமன்றம் இன்று 2வது வாரமாக கடந்த வாரத்தில்
1: அவர்கள் வெறும் சுற்றுலா பயணிகளாக அல்ல, அவர்கள் படித்து தம் தம் அறிவுகளை பெருக்கிக் கொண்டு தமக்கு தமக்கான வேலைகளை எடுத்துக்கொண்டு
0: திருமதி ஜோகேஸ்வரி குணராஜா அவர்கள் பட்டிமன்றத்தை ஆரம்பித்து வைத்திருந்தார்.
1: இது பெரும் வரம் தானே.
0: தொடர்ந்து ஜெர்மனியில் இருந்து திருவாளர் தேவன் அவர்கள் பட்டிமன்றத்தை சிறப்பித்திருந்தார்கள். கண்டிப்பா
2: நானும் வந்து ஒத்து போனோம். ஏதோ தனி இங்க வந்து என்ன பொறுத்தவரை நான் இங்க வந்து
0: தொடர்ந்து திருமதி குணநாயகி பசோதி அவர்கள்
1: பட்டிமன்றத்துக்கு நடவடிக்கை கலந்து கொள்ள போன முறை பட்டிமன்றத்துக்கு நான் நின்று இங்கே முதலாவதுலமாய் தந்து விட்டு தான்
3: கட்சி எழுத்து போனான்னு சொல்லி அதை நியமன எம்பியார் முதல் போட்டு வந்து
0: தொடர்ந்து ஜெர்மனியிலிருந்து திருவாளர் இரா சந்திரசேகரம்
3: அடுத்த திட்டமிட்டு அவரை ஓரம் கட்டி
0: விட்டார்.
3: ஊரம் கட்டி இன்று
4: வேண்டும். நாங்கள் பெண்களே, நாங்கள் இடைவெளி கதைக்க கூடாதே, நாங்கள் பயந்து பயந்து அப்படி இல்ல, நாங்கள் மறந்துறந்து கதைக்க வேண்டும். நடக்கிறத நாங்கள் உள்ளத உள்ளபடி கதைச்சதாலே நாங்கள் வாழலாம் உலகத்தில்.
0: தொடர்ந்து சுவிஸ்லிருந்து திருமதி மோகன் சுரூபி
4: அப்ப எங்களுக்கு கிடைத்தது நல்ல வரங்களை எல்லாம் இவர்கள் சாபமாக மாற்றி வைத்திருக்கின்றார்கள். அப்ப இப்படி இருக்கும் பொழுது
3: பாருங்க, இன்றைக்கு எல்லாம்
0: தொடர்ந்து பிரான்சிலிருந்து திருவாளர் பாலேந்திரா
3: அவர்களது
0: புத்திசாலியாக இருந்து சாபமாக மாறிவிட்டது.
3: அதாவது அப்பன் படிச்சது படிப்பு வந்து ஒரு அறிவு, படிப்பு வந்து அறிவு என்ன, படிக்காதவன் தான் இன்றைக்கு இப்ப
5: மாமா
0: புத்திசாலத்தை பேசக்கூடிய ஆக்கள் இல்லாம போகணும். ஒரு சாபம் கெடுதானே. தொடர்ந்து டென்மார்க்ல இருந்து திருமதி ராதா
5: சொல்லலாம் பயங்கர சாபக்கேடு, பயங்கர சாபக்கேடு கடவுளே.
0: இவர்களது கரங்களையும் பற்றி கொண்டு இன்றைய பட்டிமன்றம் ஆரம்பமாகின்றது. பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக இருப்பது எம்மவர் புத்திசாலியாக இருப்பது பரமா அல்லது எம்மவர் புத்திசாலியாக இருப்பது சாபமா? இணைந்திருக்கும் முதலாவது பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் நடுவர் சேரி அவர்களே.
0: வணக்கம் வணக்கம். திரு பாலேந்திரா அவர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். நலமாக இருக்கின்றீர்களா? நலமாகவே இருக்கின்றோம். இந்த பட்டிமன்றத்தை ஆரம்பித்து வைப்பது நீங்கள் தான். உங்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம்.
3: நன்றி.
0: 171
3: பட்டிமன்றத்துக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எதிரணிகளுக்கும் என்னுடைய அணி வாதாடுறவர் மோகன் சுரூபியா இங்கெல்லாம் இருக்கிறார்.
0: உங்களோட பக்கம் தான் மோகன் சுரூபியும் சந்திரசேகரம் ஐயா, மோகன் சுரூபி, திருமதி ராதா அவர்கள்.
3: எனது சிங்கங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு என்னுடைய அணி எங்களை அணி வெற்றி பெற வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு. அது இப்ப என்ன நடுகிறவர்களுக்கு என்னன்னா, இப்ப போன வாரம் வந்து சொன்னவர்கள் அந்த ஜோசிரியாவல் அன்னைக்கு பிரசுவரியா தெரியல அந்த வெளிநாடு வந்தா நாங்கள் ஒரு மக்கள் நகை அதிகாரி சொன்னவர்கள்
0: நான்
3: வரவேற்கிறேன்.
0: அது
3: நல்லா இருக்கிறார்கள் தான். அதுக்குத்தக்க அந்த நல்லா இருந்தா இன்றைக்கு ஒரு ஒரு வாசலோட இருக்கிறார்கள். மேல வீடு கீழே வீடு ஒரு ஒரு அறையில இத்தனை மக்கள் எங்க ஆட்கள் வந்து பேப்பர் இல்லாமல் இல்லாமல் பிள்ளைகளோட இன்னைக்கு பிளாக்ல வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அறைய குற்றவாளிகளுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு உதவி செய்யணும் தானே அவை முன்னேறும் மட்டும் அவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு பரம்பரை மட்டும் இவர்கள் செய்ய பசுமதியை சொல்ல இல்ல பொதுவா எல்லாரும் ஏராளமானவர்கள் இங்க வெளிநாட்டை பொறுத்தவரை நல்லா இருக்கிறாரு. அப்ப அவர்களுக்கு ஒரு நிதியால் வந்தவர் உதவி செய்யலாம் தானே. தாங்கள் அந்த அந்த அறைய நானூறு ஐநூறு அறுநூறு இருபது வாடகை கொடுத்து போட்டு அந்த காசையும் தாங்களா எடுத்து பாத்தியா அந்த கடி ஏற்றார்கள். மற்றவர்கள் பெருமூச்சு விட்டு கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கல, இதை வந்து நாங்கள் வரமன்னு சொல்லலாம். இது வந்து சாபம்
6: தானே.
3: உண்மை நடுவர் அவர்களே, இப்ப இன்றைக்கு பாருங்க இந்த கோயில பாருங்க நடுவர் அவர்களே, இன்றைக்கு சாயத்திரி எல்லாம் இன்றைக்கு ஒரு ஒரு ஒரு ரூபாதான் அடிச்சேன். திருக்கிசனமாக திருக்கோசரா இருக்கலாம், நல்லூர் ராமசாமி கோயிலா இருக்கலாம், நயனாதிரா இருக்கலாம், எங்க இருந்தாலும் அதே அர்ச்சன காலத்துக்கு தான் இப்ப என்ன இங்க இங்க வந்து ஒரு ஹீரோ ஒரு ஹீரோவுக்கு ஒரு பால் பட்டி என்ன அதுல அதுல வந்து 150 ஹீரோ வைக்கிறார்கள். அப்ப இது நாங்கள் வரமண்டு தானே போறோம் கோயிலுக்கு கும்பிடுறதுக்கு என்ன வரமண்டு போய் நாங்கள் சாப்பிட்டு நாங்க சேர்றோம்
6: என்ன
3: இங்க சொல்றீங்க அறிவுறவர்கள்.
6: நாங்கள்
3: வரமண்டு போய் அந்த வழி அவர்களுக்கு தான் வர முடியும். நாங்கள் சாதமா தான் திரும்பி விட்டோம். ஒரு ஹீரோ பால்பட்டியில அதை 150-200 ஹீரோ உழைக்கிறார்கள். அப்ப இது இது வந்து நாங்கள் வரோம் என்று சொல்லிடா அது
6: என்ன
3: மத்தியில இன்றைக்கு பாருங்க இன்றைக்கு 30 பேரோட போராட்டம் என்ன இன்றைக்கு இன்றைக்கு தலைவர் வந்து இன்றைக்கு இன்றைக்கும் எங்களோட நாடு இன்றைக்கு விளங்குவது வந்தது கருணாவ வந்து ஜெனிவாக்கு அனுப்பினது
6: என்ன
3: எங்களுக்கு ஒரு தரம் போதும்னு சொல்லித்தான் அவர் அனுப்பினது என்ன அவர் வந்து கடைசியா என்ன நடந்தது எங்களுக்கு கொத்து கொத்தா எங்களை மக்களை அழைச்சதும் எல்லாரையும் பிடிச்சு கொடுத்ததும் இன்றைக்கு எல்லாரையும் சாக்காட்டி இன்றைக்கு எங்களுக்கு வந்து நாடு இல்லாம ஆக்கினதே அவர் தான்
6: என்ன.
3: அப்ப நாங்கள் எங்களுக்கு வந்து வரம் வேணும்னு நாங்கள் நம்பி கடைசியா கிடைச்சது எங்களுக்கு சாதம் தான் இல்லையாடுறீங்களா. இப்ப மற்றது இதே பாருங்க என்ன இப்ப இப்ப வரவேற்கிறார்கள் ஒரு வீடு வழியா வரவேற்கிறார்கள் வாங்க ஒண்ணு ஒரு நாங்கள் லீவ்ல வரோம் வரவேற்கிறாள் இருந்தால் அந்த வரவேற்று போட்டு பெண் ஒரு சரி இன்னொரு 2 கிராம் ஒரு கிராம கூட அணிக்கப்படாமல் சொன்னது என்ன அது சாதமா தான் மாறுது
6: என்ன
3: ஒரு ஒரு கிலோமே வரவேற்கிறார்கள் நல்லா சந்தோஷமா இருக்கிறார்கள். வாங்கோ இருந்தோம் வந்து ஆப்பிள் ஏற்றுறார்கள் ஸ்டேஷன்ல ஏற்றுறார்கள் ஏற்றி போட்டு இன்னொரு 1 வாரம் 2 வாரம் கூட இருந்தா பிள்ளைகள் இந்த ஹோப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு வெறுப்பு வந்துடும் வெப்பேதர்கள் போவார்கள். அதுல அது அது உண்மையிலே இனியதோ சாபம் நாங்களை சந்தோஷமா கூப்பிட்டு திருப்பி அது என்ன அந்த அந்த வெறுப்பு அனுப்புறது வந்து ஒரு உண்மையிலே ஒரு இனியது ஒரு சாபம்
6: தானே.
3: இப்ப இப்ப பாருங்க இப்ப இது என்ன முந்தியெல்லாம் வெளிநாடு வெளிநாடு வந்து கடல் கடந்து போகக்கூடாது சொல்றவர்களை ஆண்கள் தானே பெண்கள் தானே வெளிநாடு வெளிநாடு போகக்கூடாது கடல் கடந்து
6: போகக்கூடாது.
3: அதாவது தான் இப்ப நான் எங்கட நாட்டை சொல்லல இப்ப ஐரோப்பியா சொல்லல மிடில் மிடில் ஈஸ்ட் அந்த அரபு நாடுகளை பாருங்க ஆண்கள் போனாலும் பெண்கள் போகக்கூடாதுன்னு சொல்றவர்கள்
6: கடல் கடந்து
3: பெண்கள் பெண்கள் போகக்கூடாது. இன்றைக்கு பெண்கள் இன்றைக்கு எவ்வளவு எவ்வளவு பெண்கள் போய் எங்களுக்கு ஒரு வரம் வேணுமெண்டு போய் நகை லபித்து காணி லபித்து வரம் வேணுமெண்டு அரபு நாடுகளுக்கு போய் உழைக்கேண்டு போய் கடைசியா என்ன என்ன தெரிஞ்சவர்கள் போய் இறங்கி அவர்கள் போய் இறங்கின ஒரு போய் இறங்கின அன்றே பாஸ்போர்ட்டை வாங்கி விட்டுருவார்கள்
6: என்ன
3: வேற நாடு போகலாம் அதில் பாஸ்போர்ட்ட பறித்து போடுவார்கள் பறித்து போட்டு இப்ப அவர்களை அவர்களை வந்து வெட்டி உழைக்கிறார்கள்
6: என்ன
3: எனக்கு தெரியக்கூடியதா என்ன இத்தனை நடந்திருக்கு என்ன பெண்களை வெட்டி அவர்கள் ஏஜென்சி வாங்கி நடத்தி உழைக்கிறார்கள்
6: என்ன
3: உழைத்து அவர்கள்ட்ட பாஸ்போர்ட்டை பறிச்சு அவர்கள் இத்தனை பேர் தட்டா செய்ததுகள் அங்கே அங்கே தான் திரும்பி அந்த நாட்டுலையும் போயிட்டா என்ன இருந்து பிரயோசனம் இல்லையா என்ன அதான் அந்த ஆண்கள் போனாலும் பெண்கள் விடக்கூடாது சொன்னவர்கள் இந்த கடல் கலந்து விடக்கூடாது என்றால் போய் ஒரு பிரியோசனம் இல்ல ஏன்னா அப்படியான நாடுகள் வெளிநாடு. இப்ப இப்பதான் அந்த கட்டார ஏர்போர்ட்ல நான் ஒரு ஸ்ரீலங்கா போயிட்டு வரும்போது நடுவர்களே 3 மணிக்கு டிரான்சிட் பிளைட் கலைஞரம் கிடைக்கலாமா கிடையாது
6: தூக்கிக்கவா தாருங்களும்.
3: இப்ப நான் இப்ப இறுதியாக இருக்க நாங்க பிள்ளைகளோட குடும்பமா போயிட்டு வரும்போது பெரியக்கில நாங்க 3 மணிக்கு ஸ்டோப் என்ன கட்டாருல அப்ப அதுல வந்து அந்த தமிழ்நாட்டில் வந்து கண்ணாடி கிளீன் பண்றார்கள் அந்த அந்த ஓ அப்படி அந்த என்ன அந்த பரமண்டு ஜோடி வந்து இன்றைக்கு சாவம் வேண்டாம் பரம் இன்றைக்கு எத்தனையோ எவ்வளவு பேர் இன்றைக்கு நாங்கள் பரமண்டு வந்து பாசலா திரும்பினவெல்லாம் கூட
6: என்ன
3: இந்த அரபினாடு வழியெல்லாம் வந்து பரமண்டு வந்து பரமண்டு அதில் விளக்கி முன்னோர்கள் வந்து கடைசியா திரும்பினது பாசலா தான் நான் போனவர் அழிஞ்சிருந்து அங்கே இருந்தேன் அப்படித்தான் போய் இன்னைக்கு பெற்றோர்மாருக்கு பிள்ளைகள் இல்லாமல் இன்றைக்கு அது இன்றைக்கு அழுத கண்ணீரும் சோறும்
6: சாப்பிடுவோம்
3: ஏன் உங்களுக்கு தெரியும் நடவர்கள் நடந்து கனவால ஒரு ஒரு பிள்ளைக்கு கலந்து போட்டீங்க தெரியும்
6: தானே சவுதியில சவுதியில
3: அந்த முஸ்லீம் பிள்ளை அந்த பிள்ளையும் உழைக்காண்டு தான் போனது
6: உழைக்காண்டு
3: போய் தரம் தங்களுக்கு ஒரு தரம் வேணும் வீட்டுல கஷ்டம் கொண்டு போய் கொஞ்ச நாளா ஒரு பிள்ளைய பார்த்தது பார்த்த பொழுது அந்த பால் சாப்பாடு கொடுக்கல அப்படி அடிச்சுட்டு அது வந்து அந்த பிள்ளைய தாய்லான்னு உள்ள பிள்ளைய
6: என்ன
3: தாய்தான் விட்டாப்புல தாய் 100% தாயிலாம் அப்படின்னா தாய் தனக்கு தண்டனை வந்துடும் வந்து இந்த தண்டனை தனக்கு வந்துடும் வந்து அவ போய் சொல்லி தாதாடி இந்த பிள்ளைய உள்ளுக்க வச்சு கனகாலமா திருப்பி அவ திருப்பியும் ஐயோ இவவாலா இந்த இவவாலா இந்த பிள்ளை செத்தது என்னால ஆனா அந்த பிள்ளை செத்தது வந்து அவங்க தாயால தான்
6: என்ன
3: ஆனா இந்த இந்த பிள்ளைக்கு கருத்து பற்றி பற்றினவர்கள் வந்து இன்றைக்கும் அதுல அழுத கண்ணீர் சாப்பாடு எந்த இந்த பிள்ளைய தான் அதுல பொம்பளை பிள்ளை அனுப்பினது பரமண்ட் என்ன பரமண்ட் அனுப்பி இன்றைக்கு கடைசியா அந்த பிள்ளைக்கு கழுத்த வேணும் அப்படி அதே மாதிரி நடுவர்கள் நாங்கள் வந்து பரமண்ட் சொல்றேன் பரமண்ட் சொல்றேன் இல்லையான்னு சொல்லல எவ்வளவு நல்லா இருக்கிறார்கள் வரமுறை சொல்லி நல்லா இருக்கிறார்கள் ஆனா நல்லா இருந்தோட்டு மற்றவர்கள் கவனிக்கிறார்கள் இல்லத்தானே தாங்களும் சாப்பாடும் தந்தை தங்களோட வீடும் தங்களோட பிள்ளைகளும் இருக்கிறார்கள் விடுமுறை இருக்கிறார்கள் அந்த மற்றவர்கள் திரும்பி பார்க்கணும் ஆனபடினால என்னுடைய கருத்தின்படி
6: புத்திசாலியாக இருப்பது சாபமே
3: சாபமே சாபம் தான் சாபத்து அது 100% சாபம் தான் என்ன பொறுத்தளவுல நாங்கள் அரமண்டு வந்து நாங்கள் இன்றைக்கு சாபத்துலாம் இருக்கிறோம் என்ன இன்றைக்கு இரவுல வெளியாக வலிக்கிறார் இன்றைக்கு பகல்ல ஒரு கடவுளுக்கு போயிட்டு வரையலாமே இருக்கு பின்னால வராங்களா முன்னால வராங்களான்னு திரும்பி பார்த்து முன் பார்த்து பெற வேண்டியா கிடக்குது என்ன அப்படி ஒரு அப்படியான சூழ்நிலையா சூழ்நிலையா இப்ப நான் அந்த கரண் மாதிரி தான் இருக்கிறோம் என்ன போய்கொண்டு பத்திக்கரன் மாதிரி ஆனப்படினாலே நான் சாபம் சொல்லிக்கொண்டு அன்பாக விடைபெறுகிறேன் நடுவரவர்களே
6: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தவைக்கும் பட்டிமன்றத்தை ஆரம்பித்து வைத்தவங்க நன்றி நன்றி வணக்கம்
3: நன்றி
6: வணக்கம் அம்மவர் புத்திசாலியாக இருப்பது சாபமே என்று அணிக்காக பிரான்சிலிருந்து திருவாளர் பாலேந்திரா அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார் அவரது கரங்களையும் முருகப்பட்டிக் கொண்டு நூற்றி 171 பட்டிமன்றம் இன்று 2வது வாரமாக இம்மவர் புத்திசாலியர்களாக இருப்பது பரமா அல்லது சாபமா இம்மவர் புத்திசாலியாக இருப்பது பரமா அல்லது சாபமா இணைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறேன் வணக்கம்
7: வணக்கம்
6: வணக்கம் திருமதி குணநாயகி பசுவதி நலமாக இருக்கின்றீர்கள்
7: தானே நல்ல சுகமா இருக்கிறோம் மாளிகைக்கும் எங்கள் வானொலிக்கும் உடன் கிடைத்ததுக்கு வானொலிக்கும் நன்றிகளை கூறி உம்மவர் இப்போது புத்திசாலியாக இருப்பது பெருமை என்று அன்னைக்குத்தான் அன்றைக்கு பேசி
6: இருந்தேன் அதைத்தான் தொடர போகின்றேன்
7: அதைத்தான் நான் இப்ப தொடரவும் போறேன்
6: உங்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டு
7: இப்ப முன்பெல்லாம் வந்து எங்களையாக்கள் அப்பாவியாகத்தான் இருந்தது அது உண்மைதானே ஆனா இன்று அந்த அப்பாவி தனம் எல்லாம் புத்திசனமாக மாறி இருப்பது சாபம் இல்ல அது ஒரு வரம்
6: மேடம் எனக்கு நான் எல்லாம் அப்போ இப்பயே அப்பாவியா தானே இருக்கிறேன்
7: அது உங்களுக்கு இருந்தீங்க நீங்கள் நாங்க என்ன செய்வது இருந்த இப்ப அவர் சொன்னாரு வெளியில போட்டு வேற பயம் கடைக்கு போயிடலாம் அது என்ன சாபம் ஏன் இவருக்கு என்ன பயம் நாங்களே கடைக்கு போய்தானே வரலாம் அப்ப ஒரு ஆண் பிள்ளைக்கு வெளியில போட்டு வர்றது பயம் ஒரு சாபக்கீடு என்றால் இது அதனா அதை நிராகரிக்குவேன். நிராகரிக்க அடுத்தது வந்து வரம் என்பதற்கு நான் ஒரு முக்கிய காரணங்களை சொல்ல போறேன். ஏமாற்றம் முந்தி வந்து வெளிநாட்டு மோகம் இருந்தது, பொய்யான வாக்குறுதி எல்லாம் உங்களாக்க நம்பி ஏமாற்றப்பட்டவன். இன்று நல்ல புத்திசாலித்தனம் வந்து இது உண்மை இது பொய் என்று மறுத்தறியும் திறன்கு வந்துட்டு எங்களுக்கு.
6: முந்தி எல்லாம் 1000 ரூபாய் அனுப்பணும்னு சொல்லினா இப்ப 30 யூரோன்னு சொல்லுங்க சொல்ல எடுத்த உடனே.
7: அவர்களே புத்தி வந்துட்டு அப்ப அவங்க திருந்தி நடந்தபடி அவரும் இறந்தானே, அது ஜாபம் இல்ல. அப்ப புத்திசாலியானதோட தானே அவர்கள் உண்மை எது பொய் என்று பகுத்தறிகிற திறன் எல்லாம் இவர்களுக்கு வந்தது. மற்ற தொலைபேசி முந்தி தொலைபேசியை நாங்க கையில் எடுத்தால் பாட்டு கேட்க மட்டும்தான் பயன்படுத்துவோம். இன்று என்ன செய்யணும், தொழில் செய்யணும், பணம் சம்பாதிக்கிற உலகத்தையே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அந்த இது வரம் இல்லையா? எல்லாம் சேமிக்காமல்ல சும்மா சிலவளுக்கு சிலஜோண்டு இருந்தவன் இப்ப சேமிப்பு செய்யணும், முதலீடு செய்யணும், சொத்து சேர்க்கணும், பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக திட்டமிடுகிறார்கள். இதெல்லாம் புத்திசாலித்தனம் தான்.
6: நீங்க சொல்லும் போலதான் எனக்கு ஒரு நகைச்சுவை ஒன்று ஞாபகத்துக்கு வருகின்றது. இலங்கையில இருந்து ஒருவர் தொலைபேசி ஒருவர் கலைத்திருக்கிறார், அவர் எடுக்கவே இல்லை. ஆனா திரும்பி அவர் பிரான்சுக்கு வந்து விட்டார். வந்த உடனே அவரை கண்டு நான் தொலைபேசி எடுக்கும் பொழுது நீ எடுக்கவில்லை என்று சொல்லி இருக்கிறார். அப்ப அவர் சொல்லி இருக்கிறார், இதான் பிஸியா இருந்திருப்பேன், அது இதாண்டு. இல்ல இல்ல உங்களோட தொலைபேசியில நீங்க காசு கட்ட இல்லைன்னு வரையில் சொன்ன
7: புரிஞ்சுண்டது. பிள்ளைகளை எல்லாம் உண்டைய டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஏதோ பேராசிரியராகவோ அல்லது அறிவிப்பாளராக இருக்கிறது எல்லாத்துக்குமே ஒரு புத்திசாலித்தனத்தான இதெல்லாம் வந்தது.
6: எங்களை சேர்த்துட்டீங்க, நன்றி.
7: நீங்களும் ஒரு வானொலி அறிவு.
6: அதுக்கு நீங்க இன்னொரு 10 வருஷம் இருக்கணும். இது
7: இந்த அரசியல் இருக்கோ, அரசியல் முந்தி ஒருபோது சாராய முந்தி உங்களுக்கு தெரியும் வந்த நானு நெக்ஸனுக்கு சாராய புதுடுகள்
6: தான்.
7: அப்ப ஒருபோது சாராயத்துக்கும் ஒரு கிலோ அரிசிக்கும் தான் நீ வாக்கை கொடுத்தவே ஒரு போட்டு காலம் இருந்தது. இப்ப கேள்வி எழுப்பினோம் எங்கட புள்ளிகள் தலைவர்களை விமர்சிப்பினோம். இந்த விழிப்புணர்வு தான் ஜனநாயகத்தின் பலம். இப்ப புத்திசாலியானவருக்கு பெரிய ஒரு வரம் என்னென்றால், முந்தைய பெண்கள் அடுப்படியில தானே முடங்கினவே, அடுப்புடைய பெண்கள் தான் இன்றைய வெளிநாடு இல்லாம போய் எத்தனை விதமான தொழில்கள் முன்னேற்றம் செய்யணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை சிறப்பாக கொண்டு நடத்தினா. இதே எல்லாம் என்னென்று சொல்றது, சாபம் என்று சொல்றதா? எங்களோட புத்திசாலித்தனத்தான் ஏற்பட்ட வரங்கள் சுயமரியாதை. அதாவது இப்ப எங்க ஆக்கள் எல்லாரும் ஒருவருக்கும் அடிமை இல்லை. வெளிநாட்டுல கூட நிமிந்துதான் நாங்க வாழும். அவமானத்தை கை கொண்டு வாழ்கிற அப்பாவித்தனம் எல்லாம் போட்டுது. ஓ, உச்சிமைக்காக போற புத்திசாலித்தனம் தான் இப்ப எங்களுக்கு வந்திருக்கு. அப்ப அப்பாவியாக இருந்த போது அம்மை எல்லாம் ஊரே ஏமாற்றினது. அது என்ன புத்திசாலியான சிந்துதான் ஊரை ஏமாற்றவில்லை. ஊருக்கு நாங்கள் வழிகாட்டுறோம். இப்ப மக்களுக்கு உதவி செய்யலாம் எல்லாம். எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்து அறியாமையெல்லாம் போய் நல்ல எங்களுக்கு சுத்தமான அறிவு கிடைச்சு நாங்க எல்லாம் இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு வரம்
6: தான்.
7: ஓ, இது சாபம் இல்ல, அது இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரமே வரமே என்று சொல்லிக்கொண்டு நல்ல தீர்ப்பாக வழங்குகிறீர்கள் என்று வேண்டி அடுத்த நேயர்களுக்கும்
6: உற்சாகமாக உங்கள் வாதங்களை வைத்து வைக்க உங்களது கரங்களை பற்றிக் கொள்கிறோம். நன்றி வணக்கம்.
7: நன்றி வணக்கம்.
6: எம்மவர் புத்திசாலியாக இருப்பது வரமை என்ற அணிக்காக பிரான்சிலிருந்து திருமதி குணநாய பசோதி அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் முருகப்பட்டிக் கொண்டு 171வது பட்டிமன்றம் இன்று இரண்டாவது வாரமாக உம்மவர் புத்திசாலியாக இருப்பது வரமா அல்லது சாபமா? இணைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் வணக்கம் பாரதி அக்கா, நலமாக இருக்கின்றீர்களா?
8: என்னானிலும் எதிரணியிலும் வாதட வந்தவர்களுக்கும் வாழ்த்துக்களுடன் வணக்கத்துடன். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய், நின் மாடங்கள் தீய நடத்தினதாய், அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும், அங்கு கேணி அருகினில் தென்னை மரம் கீற்று முளநீரும். பாரதிய கவிஞர் கலைஞர் அறிவாளி பாரதிய எக்கச்சக்கமான தன்னுடைய ஆசைகளை ஒளிப்படுத்துறான். இன்றைக்கு இந்த பாரதியாரையே நான் முதலும் தலையங்கத்துக்கு கொண்டு வரேன். புத்திசாலிகளாக இருப்பதால் வரமா சாபமான, புத்திசாலியாக இருந்த இந்த இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்க உணமுடு இவ்வளவு கவிதைகள் அது கழிதுகள் எழுதி கொண்டிருந்த பாரதியார் இப்படி காணி நிலம் வேணும்னு கேட்ட பாரதியார் கடைசிய சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இந்திய அந்த வறுமையில வறுமையத்தான் அவர் வாழ்நாள் முழுக்க கண்டு வறுமையிலேயே இறந்தவர். அப்பா என்ன தெரியுது, புத்திசாலிகளாக இருப்பது சாபமே. நான் நல்ல உதாரணமா பாரதியாரையே கொண்டு வந்திருக்கேன். நடுவர்களை நீங்க நடுவ எனக்கு மாறித்தான் தீர்ப்பு சொல்லுவோம். நீங்க இந்த மொழி நல்ல தீர்ப்பு வரும் முந்தைய தீர்ப்பாக்க. மற்றது புலம்பியர் நாட்டுல என்னோட மக்கள் புத்திசாலிகளாக இருக்கணும், கூடுதலா நல்ல உழைப்பாளிகளா இருக்கணும். அந்த உழைப்பு அவங்க புத்திசாலித்தனம் உழைப்பும் குறைப்படுது. இடத்துல கோப்பாக வர வேலையோ தோட்ட வேலையோ பூந்தோட்ட வேலையோ ஒரு ஃபேக்டரியில என்ன வேலை இருந்தாலும் எங்கட மக்கள் புலம்பியர் எங்கட நம்மவர்கள் தானே. நீங்க
6: சொன்னதெல்லாம்
8: புத்திசாலிகளாக இருக்கிற மொழிய தங்கட திறமையில எல்லாம் மொழிப்படுத்துறதால எல்லாத்துக்கும் மூமண்டு பணிஞ்சு போறக்கணும். எங்கள்கிட்ட தமிழர்கிட்ட இருக்குத்தானே அந்த அதால எங்கட மக்களின் உழைப்பு எல்லா இடத்துலயும்
6: சுரண்டப்படும்.
8: இது புத்திசாலிகளா இருக்கிறதால வந்த சாபம் தானே. மற்றது புத்திசாலிகளாக இருக்கிறதால மற்றவர்களுக்கு அவர்களிடம் இது எதிர்பார்ப்பு இருக்கு. இது அவ வின் பண்ணவினம் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் என்று கூட எதிர்பார்ப்பு இருக்கு. அப்ப அது அவர்களுக்கு சவாலாக இருக்கும், சரியான அழுத்தமாக இருக்கும். அப்ப அது அவர்களை கடைசிய நோயாளிகளாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் கூட இருக்கிறது. புத்திசாலித்தனம் என்றது ஒரு ஆயுதம் போன்றது. இப்ப எனக்கு முதலுக்கு வச்ச சகோதரி குமாக்கா சொல்லி இருந்த புத்திசாலித்தனம் வந்ததால எல்லாத்தையும் நல்லதாக்கும். என்னென்ன செய்யறோம் உங்களோட அறிவால என்ன அறிவு? புத்திசாலித்தனம் வந்ததால அர்ச்சனா ரீச்சா முதலாளி எல்லாம் எப்படி எங்களோட சமூகத்தை முன்னேற்றி நம்ம பார்த்து கொண்டுதானே இருக்கோம்.

0: ஆனா கொஞ்சம் கவிதை அது இரண்டு வருடம் போனிருக்கா படிச்சு நான் இந்த என்ன என்ன பற்றிய சொன்ன மற்ற பாதிப்பு
1: இல்லாதானே
0: கதைக்கான கொஞ்சம் கலை நம்பவே மாட்டேங்க. வெயில் வேலை வந்து கலாச்சி போயிருக்கேன் டெலிபோன் வரும் அதாவது நடந்து நாலஞ்சு வருஷம் இருக்கு அது வேற தெரியாத கலையில மடிச்சதுல பாரதி என்னோட அக்கா பிராங்க்ஃபர்ட்ல இறந்துட்டு சரியா உடனே சொல்லுங்க அவாக்கு 31 வயசு ஒரு கவிதை எழுதிட்டாருங்க ஒரு அஞ்சலி ஒரு புத்தகம் அஞ்சாட்டி மேல அதை எழுதிட்டாங்க எப்படி இருக்கும் நிறைய பேரோட பிரச்சனை பண்றது இந்த விஷயத்தால புத்திசாலித்தனமா கொஞ்சம் கொஞ்சம் அறிவா இருக்கிறத கூட ஒவ்வொரு விஷயத்திலயும் இருக்க ஆனபடியா புத்திசாலித்தனம் இல்லாம மக்குவாளா இருக்கிறது நல்லது
1: அவர்களிடம் அவரை சும்மா இருப்பவர்களும் தேடி வருவார்கள். நானே சொல்றேன் தர்சனையை உபயோகப்படுத்துறவர்களே நீங்கள் தர்சனையை உபயோகப்படுத்துறவர்கள் அப்பப்பா இந்த ரேடியோல அவர் செய்யறா கூட இந்த வெளி அலுவல் செய்கிறார்கள் பிரான்சிலே இருக்கிறவர் கூட இன்னொரு நாள்ல இருந்து வந்து அவரை பயன்படுத்தி கொண்டு தெரிகிறார்.
0: உண்மையிலேயே
1: அந்த புத்திசாலியா இருப்பது சிறந்த உதாரணம் சொல்லியிருந்தீர்கள். இந்த கவிதை உதாரணம் எத்தனையோ பிரச்சனைகள் நீங்கள் வந்திருப்பீர்கள் புத்திசாலித்தனத்தை அவர்கள் பிரயோஜனப்படுத்தி இருப்பார்கள்.
0: கணவர் கூட சரியில்லை நானே கவலையில இருக்கிறேன் இந்த நேரம் நான் காக்களை ஒரு முகம் தெரியாத ஆளப்ப அதை மட்டுமே கேட்கிறேன் 60 70 80 அதுக்கு ஆரம்பி தெரியாது தெரியாதவர்களை பற்றி நான் தயாரிக்கான்னு நினைக்காதாங்க நான் தெரியாதாக்களோ புழுக்குறேன் இல்ல தெரியாது ஆளா முகாமே தெரியும் முன்பின் தெரியும் அறிமுகம் இல்லாத ஆளா நான் கடைசி இருத மட்டும் குறை நினைக்காதாங்க கொண்டு நிறைய ஆக்கள நட்புகளை உதல
1: இழந்திருக்கிறேன்.
0: இது உண்மையா எனக்கு என்னன்னு சொல்லுவேன் நண்பர் கணவருக்கு இது உண்மையா சாபம் அப்பா இன்னும் இப்படி இல்லை தெரிஞ்ச மாதிரி காட்டி நான் தெரிய இல்லாண்டு சில இடங்கள்ல விவசாயம் நல்ல உதாரணம் அதையே பார்த்து நீங்களே முடிவு செய்யணும்னு சொல்லி கொண்ட சந்தர்ப்பத்துக்கு நன்றி.
1: நீங்கள் இப்படி ஒரு ஆணித்தரமான வாதம் வைக்கும் பொழுது எதிரணியில் பேச வருவார்கள் நினைக்கிறீர்களா? பாப்பம்
0: நன்றி
1: உங்கள் வாதங்களை வைத்தாங்க நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம். அவர் புத்திசாலியாக இருப்பது சாபமே என்ற அணிக்காக ஜெர்மனியிலிருந்து திருமதி பாரதி அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் பற்றி கொண்டு

மண்ணோடு மண்ணாக மஞ்சி கடக்கிற பொண்ணு இள மங்கையரணியும் நறுகிடாவதை எண்ணு மண்ணோடு மண்ணாக மஞ்சி

அவள் மனதை அறிந்தாலே வசப்படுத்தலாம் ஆணும் மண்ணையும் பொன்னையும் போன்றவளே தான் பெண்ணும் அவள் மனதை அறிந்தாலே வசப்படுத்தலாம் ஆணும் இதை என்ன

171வது பட்டிமன்றம் எம்மவர் புத்திசாலியாக இருப்பது வரமா அல்லது எம்மவர் புத்திசாலியாக இருப்பது சாபமா? புத்திசாலியாக இருப்பது வரமா அல்லது புத்திசாலியாக இருப்பது சாபமா?

0: 171வது பட்டிமன்றம் இன்று இரண்டாவது வாரமாக எம்மவர் புத்திசாலியாக இருப்பது பரமா அல்லது எம்மவர் புத்திசாலியாக இருப்பது சாபமா தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் டென்மார்க்கிலிருந்து திருமதி ராதா. உங்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம். அனைவரும் சுகமா இருக்கிறீங்களா?
0: நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நீங்கள் ஒரு பாட்டு போட்டீங்கல்ல, சரியா விரையில இந்த ஆடுற மாட்டி ஆடி கிடக்குறது ஏதோ ஒரு பாட்டு போட்டீங்கல்ல, கொஞ்சம் கொஞ்சம் டைலாக் கேட்க முடியல, டைலாக் வந்து எனக்கு இழுக்கிறது கேட்டது. அது மாதிரி என்ன, நீங்க பாடின போட்ட பாட்டு நல்லது, நாங்கள் ஆடுற மாட்டி ஆடி கிடக்க முடியாது, சிலந்து வேலையை கேள்வி இருக்கிறோம். அந்த கிழவு அந்த இடத்துல இருந்து நாங்கள் எது சொன்னாலும் விலக்கு இயலாம கிடக்கலாம். அணியினருக்கும் எதிரணியினருக்கும் வாழ்த்துகள் கூறிக்கொண்டு உங்களுக்கும் வாழ்த்துகள்
0: கூறிக்கொண்டுன்னா
1: எனது தொடங்குறேன். சாபத்துக்குத்தான்
0: சாபம்.
1: நன்றி. என்ன இருங்க, மனிதராய் பிறந்த எவராகினும் அழுகையும் பலியும் இல்லாமல் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது, இதுவும் சாபம். ஏண்டா சிலந்து வேலையில இருக்கிறவன எனக்கு சொல்றேன். சிலரின் வார்த்தைகள் இப்படி முன்னின்று எதிரும் புதிருமாக இப்படி பேசுவார்கள். தவறு செய்யாதவர்கள் மனிதராய் தவறு செய்யாதவர் இவர் மனிதர் இந்த உலகில் என்று பேசுவார்கள் எதிரும் புதிருமாக எம்
0: முன்னின்று.
1: இதை எண்ணி வார்த்தைகள் இவை இதை எண்ணி அவர்கள் கூறிய வார்த்தைகளை அப்படியே எங்கள் மண்டையில் ஏற்றி கொண்டு நாம் பின் சென்று விடுகிறோம். பின் சென்று விடுகிறோம். ஏன்டா அது உண்மையா கிழக்கு, எங்கள்கிட்ட எல்லாம் வசதி இருக்கு, அள்ளி கொடுப்போம். ஈக்கள் போல எமது ஈக்கள் போல எது கிடைத்தாலும் அதில் போய் அமர்ந்து விடுகிறது ஈக்கள்.
0: எது கிடைத்தாலும் அதில் போய் அமர்ந்து விடுகிறது ஈக்களோ.
1: ஈக்கள் அதுக்கு புரிந்து எடுத்து பார்க்க முடியாதுல்ல, அதே போல நாங்கள். இது இதே போல் பலரின் இதே போல் எங்கள் இனத்தின் தந்திரம் அறியாமல் உறவன் சொன்னபடியே இருக்க மாட்டாங்க, தெரியுமா? இதே போல் பலரின் தந்திரம் அறியாமல் அவர்களின் சுமையை நாங்கள் அப்படியே எங்கள் இதயத்தில் அள்ளி வைத்துக் கொண்டு தலைமேலே அள்ளி வைத்துக் கொண்டு சாபத்தை பெற்று கொண்டு வாழ்கிறோம் இன்று வரைக்கும். அதில் இருந்து நாங்கள் மீள போறது அந்த ஈசனுக்குத்தான் தெரியும். அதில் நாங்கள் எங்களால விலக அவர்களின் சுமையை எங்களால இறக்கு வைக்க முடியாது. எந்த நிலையில
0: ஈசனே தலைக்கு மேலே ஏற்றி வச்சுக்கிறார் பிந்து,
1: அவர் வாழட்டும் தள்ளி விட நாங்க செய்யற வேலைக்கு சொல்றேன், அவர் வாழட்டும் பாருங்க. எங்கட நாட்டில் எவ்வளவு இன்னல் இடங்கள் இருந்தும் கொண்டு வந்து இப்படி விட பேந்து வாழ்ந்து வச்சுக்கொண்டு அதான் சில பேர் சொல்லி போட்டு கடவுள்ல பழி போடுறது இல்லை கடவுள். அது நாங்கள் என்னன்னா இன்னும் ஒன்று சொல்றேன்டா, நாங்கள் கடவுள்கிட்ட வேணும் சாபம் பண்ணிருக்கல அந்த உறவிப்பல் இருக்கல, நாங்கள் அதுண்ட பத்து இதுண்ட பத்து எல்லாத்தையும் வேண்டி தாங்க அழுது கொண்டிருக்கிறோம். 30, 50, 20 ஓமண்டு விட்டுருக்கலாம், அந்த ஆசை விட இல்லையே இல்ல. அப்ப நாங்கள் வாழ்க்கை வாக்க சாபத்தை வேண்டிட்டோம் இல்ல வரத்த, அது கிடக்கும் மட்டும் கஷ்டம் தானே. அதான் நான் சொல்றேன், நீங்கள் கேட்ட பாட்டை கே கேக்க உண்மைதான், நானா விலக முடியாது, சிலந்தி விலையில வந்தாப்பட்டுட்டேன். நன்றி ஐயா, சுகமா இருங்க. இவ்வளவு தான், அடுத்த முறை கொஞ்சம் செய்வோம் பாட்டுக்கு சொல்றேன்.
0: உங்கள் பாதங்களை வைத்தவங்க நன்றி, நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி,
0: நன்றி, வணக்கம். எம்மவர் புத்திசாலியாக இருப்பது சாபமே என்ற அணிக்காக டென்மார்க்கிலிருந்து திருமதி ராதா அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவருக்கும் மது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு 171வது பட்டிமன்றம் இன்று

காடாறு மாதம் அப்பா, நாடாறு மாதம் அப்பா, ராஜாக்கள் கதைது ரம்ப நம்ப நல தேவலையப்பா. முடிஞ்சா ஆடுற வரைக்கும் ஆடு, இல்லே ஓடுற வரைக்கும் ஓடு. இதுக்கு போய் அலட்டிக்கலாமா, இதுக்கு போய் அலட்டிக்கலாமா? என்னடா பொல்லாத வாழ்க்கை, அட என்னடா

வாழ்க்கை ஆசை வச்ச முடியல, உழைச்சு பார்த்து புட்டு விடியலே, உழைக்க வேற வழி தெரியலே, நடந்த நான் நினைச்ச வழியிலே. இதுக்கு காரணம்தான் யாரு படைச்ச சாமியை போய் கே

0: ஊருக்குள்ளேயோ என கண்டாள், ஓடி போய் என்னிடம் கொண்டா. கிடைச்சா கிடைக்கிற வரைக்கும் பாரு, பிடிச்சா திருட்டு பட்டம் நூறு. இதுக்கு போய் அலட்டிக்கலாமா, இதுக்கு போய் அலட்டிக்கலாமா. என்னடா பொல்லாத வாக்கு, அடை என்னடா பொல்லாத வாக்கு.
1: நூற்றி 171வது பட்டிமன்றம் இந்த 2வது வாரமாக எம்மவர் புத்திசாலியாக இருப்பது பரமா, அல்லது எம்மவர் புத்தி

அந்த உறவுகள் இதுவரை கடந்த வாரம் திங்கட்கிழமை இடம்பெற்ற பட்டிமன்றத்தினுடைய மறு ஒலிபரப்பினை இதுவரை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கி வரும் சபா கேது அவர்கள்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 5:03, ஐக்கிய ராஜ்யத்தில் 4:03. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் வலம் வருகின்றது. ஜெர்மனிய நேரம்

மணி நேர நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு ஒருவழி நலமாக உற்சாமாக்கலால் அப்பா இருக்கின்றீங்களா? அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனையை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு. செவ்வாய், புத, வியாழன், வெள்ளி ஆகிய மூன்று தினங்களில் 5 மணியிலிருந்து 6 மணி வரை வானொலியில் வலம் பெறுகின்றது ஜெர்மனிய நேரம். வலிமை போல் இன்றும் உங்களுக்காக ஒரு பாடல் காத்திருக்கின்றது. அந்த பாடலிருந்து நான் கேட்கும் கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அந்த சொல்லினுடைய முதல் எழுத்து மாறாமிருக்க இரண்டாவது பகுதிக்கான விடியோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். விடி தெரிந்தால் நீங்கள் வேகமாக இணைந்து கொள்ள 2 லேண்ட்போன் 2 ஒரு வைபர் ஒரு வாட்ஸ்அப் இருக்கின்றது. இந்த நிகழ்வுகளும் இந்த தொலைபேசியினூடாக நீங்களும் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம் அன்பு உறவுகளே.

இதோ உங்களுக்கான கேள்வியை தருகின்றேன். போர்க்காலங்களிலும் இயற்கை அனர்த்தங்களாலும் ஏற்படும் இழப்புகள் தரும் வருத்தம் போல் பல மனித உள்ளங்களை வாட்டி வதைக்கக்கூடிய சொல் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, போர்க்காலங்களிலும் இயற்கை அனர்த்தங்களாலும் ஏற்படும் இழப்புகள் தரும் வருத்தம் போல் பல மனித உள்ளங்களை வாட்டி வதைக்கக்கூடிய சொல் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, பசியால் வாடுபவர்கள் சிலருக்கு உதவி வருபவற்றில் ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம். பசியால் வாடுபவர்கள் சிலருக்கு உதவி வருபவர்க்கு வற்றில் ஒன்றினை விடையாக பெறலாம். பசியால் வாடுபவர்கள் சிலருக்கு உதவி வருபவற்றில் ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம். அதுதான் என்ன என்று உங்களிடம் கேட்டிருந்தேன். கடந்த வாரம் கூட நீங்கள் அதற்கான பதில் பதறி படியரசி என்றார் கமலவேணி, குணா அவர்கள் பிள்ளை படியரசி, ஷியாமலா அவர்கள் மண் மக்காசோழன் என்றார், ராதா கனகராஜ் அவர்கள் வெறுப்பு வெறும் கட்சி, உதயன் அவர்கள் கொத்து கொண்டல் கடலை, தேவியவர்கள் கொத்து கொண்டல் கடலை, தியா நடேசன் அவர்கள் விழுதல் விருந்து, சுவாசினி அவர்கள் கஞ்சி கவளம் முன்னுக்கு சொல்லவில்லை, சித்ரா பவன் அவர்கள் கொத்து கொண்டல் கடலை என்று சொல்லியிருந்தார், பிலோமினா அவர்கள் விழு விசிலம் என்றால் கஞ்சி, பதனா தேலன் அவர்கள் கொத்து கொண்டல் கடலை, புஷ்பதி சிவநாதன் அவர்கள் கொத்து கொண்டல் கடலை, 12 அன்பு உறவுகள் இணைந்து கொண்டு விடை சொன்னார்கள். யாரும் நீங்கள் முன்பகுதி விடையும் சொல்லவில்லை, பின்பகுதி விடையும் கூறவில்லை. அன்பு உறவுகளே, இந்த கேள்வி உங்களுக்காக இன்றும் வருகின்றது. வடிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். கேள்வி பதில் மிக இலகுவான பதிலாக இருக்கும், எனக்கு தெரியும் என்று நான் சொல்லவில்லை. நீங்கள் யோசிக்கின்றது, அதாவது போர்க்காலங்களிலும் சண்டை பிடிக்கின்ற காலங்களிலும் இயற்கையில் இடம்பெறுகின்ற அனர்த்தங்களாலும் ஏற்படும் இழப்புகள் தரும் வருத்தம் போல் பல மனித உள்ளங்களை வாட்டி வதைக்கக்கூடிய ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். உங்களை வாட்டி வதைக்கக்கூடிய ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, பசியால் வாடுபவர்கள் சிலருக்கு உதவி வருபவற்றில் ஒன்றினை விடையாக பெறலாம். இவ்வளோ ஆசையான கேள்வி அன்பர்களே, இதோ அதற்கான பாடலை தருகின்றேன். நீங்கள் இரண்டு பகுதிக்கான விடையை நீங்கள் கண்டுபிடிக்கல, முன்பகுதியும் கண்டுபிடிக்கல, பின்பகுதியும் கண்டுபிடிக்கவில்லை. இப்பொழுது பாடல்

0: சரி, அன்பு உறவுகளை ஒலித்த பாடலை கேட்டீர்கள். ஒலித்த பாடலிருந்து சொல்லை கண்டுபிடித்து பதிலோடு எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். பதில் தெரிந்தால் இணைந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0533148 32 15 40 அல்லது என்னமான தொலைபேசி இலக்கம் 0633650 7 74 27. வைஃபர் தொலைபேசி இலக்கம் 0633650 7 74 27 அல்லது வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம் 0633 9918 47 71. இந்த தொலைபேசி இலக்கத்தினூடாக நீங்கள் தொடர்பு கொண்டால் விடை உங்களுக்கு வந்து தானாக கிடைக்கும். பாரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கட்டுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போ போறோம் யாழ்ப்பாணம்? ஒரு புள்ள வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி, தங்கச்சி
1: தெரிந்து கொள்ளுங்கள். பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து, நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் கோஷன் விழா முகவரி 422-1B கிராமோதய வீதி, தழுதத்த, நீர்கொழும்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0777-44-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுபற்றீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி, தழுபத்த, நீர்கொழும்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0776-24-0440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
2: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர், மகளிர், சிறுவர் சினிமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டு புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள்.
3: பிரான்சில் பதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரெஞ்சா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
4: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
3: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு, வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப், டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
5: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
3: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 0662-52-60-30-1. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
4: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
2: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மாணிகரா, பிரியா, போஸ்டன் ஜூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கே ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667-20-40-00. பாரிஸ் லாஷபிலில் யூகையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூமாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ், 16 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0142-41-77-67 அல்லது 0650-26-21-15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
6: பாரிஸ் ரூய் கையில் அமைந்துள்ள எஸ்ஏஎஸ் லங்கா. நேரம் சரியாக 5:19, ஐக்கிய ராஜ்யத்தில் 4:19. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
7: வணக்கம் மதனா.
6: வணக்கம் மதனா, நலமா இருக்கீங்களா?
7: நலமா இருக்கிறோம். நீங்கள்?
6: நல்லா இருக்கிறோம், நன்றி.
7: விளம்பரம் போட்டு
6: போர்க்காலங்களிலும் இயற்கை அனர்த்தங்களினாலும் ஏற்படும் இழப்புகள் தரும் வருத்தம் போல் பல மனித உள்ளங்களை வாட்டி வதைக்கக்கூடிய
7: சண்டையில
6: அன்னதானம். ஓகே, நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள் இணைந்து கொண்டு சிறப்பிட்டு அவர் வதனா தயாளன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானலையில் வைஃபரூடாக இணைந்திருக்கின்றார் சகோதரி ஷியாமலா அவர்கள். வணக்கம் ஷியாமலா.
8: வணக்கம் ராஜா அண்ணா, நலமா இருக்கிறீங்களா?
6: நல்லா இருக்கிறோம், நீங்கள்?
8: நாங்களும் நல்லா இருக்கிறோம், நன்றி ராஜா அண்ணா.
6: மண்டை சொல்ல அடி விடுவோம் இந்த கேள்வி என்ன?
8: மண்டை
6: சொல்ல அடி, இந்த
8: இதே சொல்லுவாரோ இன்னொரு பாட்டு போடுங்க.
6: இதே சொல்லுவாரோ இன்னொரு பாட்டு
8: பல சில எடுக்கலாம் தானே.
6: ஏன் உங்களுக்கு விளங்குது இல்ல? போர்க்காலங்களிலும் இயற்கை அனர்த்தங்களாலும் ஏற்படும் இழப்புகள் தரும் வருத்தம் போல் பல மனிதர்களின் உள்ளங்களை வாட்டி வதைக்கக்கூடிய உள்ளங்களை வாட்டி வதைக்கக்கூடிய
8: பாட்டுக்கு
6: விட சொல்ல தெரியாது.
8: அதுவும்
6: ஒரு
8: பிரச்சனை இல்ல.
6: மனிதருக்கு மூளை கூட, எங்களுக்கு விலங்குகளுக்கு மூளை குறைவு. நீங்க மனித இனம் இவ்வளவு தெரிவா கண்டுபிடிச்சு ஓடி வாரீங்க. அது சரி. அதுக்கு முதல் மூணு பேர் வந்து நிக்கணும். குணநாயகியும் அவை நேரம் பார்த்தா பத்து நிமிஷம் கிடக்குது. அதாவது கணக்கு பாக்கணும் இல்ல, எத்தனை மூன்று டெலிபோன்ல ஆகல் நிப்பார்கள் என்று ஒரு சிந்திக்கலாம். அஞ்சு நிமிஷம் கிடைக்கே அஞ்சு ராஜகோபாலம் அதுக்குள்ள நின்றுவ குணநாயகியும் இங்கால வாட்ஸ்அப்ல குணநாயகன் என்று எங்க வந்துட்டா வாட்ஸ்அப் சரியில்லையு சொல்லி
8: அவருக்கு
6: மேல நிக்கணும்.
8: அப்ப வேட இணைப்பும்
6: இல்ல இல்ல, அது அந்த இணைப்பு, அந்த இணைப்பு இருக்குது. நீங்க விட்டுட்டு போவாதீங்க.
8: இல்ல சிலவள அது எங்களை துண்டிக்கப்பட்டு
6: விட்டு. அப்படியா? கமலமணி அடிக்கிறா? கமலமணி அங்க சும்மா கிடக்கு டெலிபோன், இங்க வாட்ஸ்அப்ல அடிக்கிறா. அப்ப அது என்ன விளையாட்டு?
8: இதுல கிடைக்குது, அதுல வர வேண்டியா?
6: ஏன் அங்க அடிக்கிறா? அந்த என்ன வழியா கிடைக்குது? இல்ல பிள்ள, ஒரு ஆக்கலம் இல்ல. நீங்க நான் உள்ள இல்லையன்னு சொல்லிப்போட்டு தான் சொல்றேன். நீல அங்க ஒருத்தரும் இல்ல.
8: அடிக்கிறா?
6: இப்ப அடிக்கிறா ஒரு ஆள். சியாமலா சொல்லுங்க அப்படியே. அவர் சியாமலா அவர்கள், சியாமலாவை தொடர்ந்து எங்களுடைய கமலவணி அங்க மேல வந்துட்டான் நினைக்கிறேன். அவரை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
9: வணக்கம் ராஜண்ணா, நலமா இருக்கிறீங்களா?
6: நல்லா இருக்கிறோம் ராதா, நீங்கள்?
9: நாங்களும் அனைவருமே நலமாக இருக்கின்றோம் அண்ணா.
6: நன்றி.
9: நான் வந்து கதை எடுத்த. நான்
6: கலியா?
9: கதை கதை கரைதல்.
6: கரைதல்?
9: ஓ, கரைதல் என்று அழுகிறது தானே?
6: அழுகிறது,
9: அழுகிறது. மற்றது உருகி போறது, அந்த போர்கள் வரைக்குள்ள கொஞ்சம் அந்த கவலை தானே, அதுகளைத்தான் எடுத்து கரை என்று எடுத்தேன். கட்டு சோறு என்று சொல்றேன்.
6: கட்டி சோறு?
9: சொல்லி பாக்குறேன்.
6: சொல்லி பாக்குறீங்க, நன்றி. அதான் கேட்டுக்கிறோம்.
9: நன்றி அண்ணா, நன்றி, வணக்கம்.
6: அவர் ராதா கனகராஜ் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
10: வணக்கம் ராஜண்ணா.
6: வணக்கம் தேவி தனராஜ் அவர்கள், நலமா இருக்கீங்களா தேவி?
10: வாங்கி வச்சிருக்கீங்க
6: இந்த பாட்டியோ? வாங்கி உள்ளுக்கு வச்சிருக்கிறாங்க. உங்களோட கதைக்கு வெள்ளியல அது, நீங்க அரைமணித்தாலும் மூச்சு விடாம கதைப்பீங்க. எங்க படிக்கிறீங்க என்னென்ன கதைக்கிறீங்களே உங்களுக்கு தெரியுது, தெரியா கதைக்கிறீங்க படக்க படக்க.
7: போர்க்காலத்திலும் மனித மனங்களை வாட்டி
6: வதட்டம்,
7: போர்க்காலங்களிலும் இயற்கை அனுத்தங்களாலும் மனித மனங்களை வாட்டி வதத்தது பசியத்தம்.
6: பாட்டுல பசி
7: பசி வருகுதா
6: எனக்கு தெரியாது.
7: நீங்களே பாட்டகம் வாங்கல,
6: எனக்கு என்ன சோதனை எனக்கா இல்லை உங்களுக்கு என்ன சோதனை
7: மடம். நன்றி அண்ணா,
6: நன்றி வாழ்த்துக்கள்.
7: எனக்கு தந்த சர்டிபிகேட் நன்றி.
6: சர்டிபிகேட் ஓமன்ற நன்றி வணக்கம். பாருங்க கதைக்கிறீங்க பாத்தீங்களா, என்ன மாதிரி கதைக்கிறீங்க, உங்களோட சிடிப்பு வருது இடையில. வாழ்த்துக்கள். அவர் தேவி தனராஜ் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்தான் பூர்வம். வணக்கம்.
11: வணக்கம் ராஜா அண்ணா.
6: வணக்கம் ராணி சம்பந்தன், நலமா இருக்கீங்களா?
11: முதல் விட வந்துட்டதா? முன் விட
6: ஒரு விடையும்
11: ஒன்னும் அப்ப நான் உடல் எடுக்கிறேன்.
6: நீங்க பேய் கட்டிக்காரு, உடல் எடுக்கிறீங்க.
11: இருந்து
6: கேட்டு போட்டு வாங்க.
11: முயற்சியினம்
6: ரெண்டு பாதி விடையும் வரை இல்ல, ரெண்டு மாதம் நிகழ்ச்சி ஓடுது.
11: நான் உடலை சொல்லி பாக்குறேன், ரெண்டாவது உடைய
6: எடுத்துக்கொண்டு வாங்க. நன்றி வாழ்த்து.
11: நன்றி அண்ணா.
6: அவர் சகோதரி ராணி சம்பந்தர் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
12: வணக்கம் அண்ணா.
6: வணக்கம் சித்ரா பவன் அவர்கள், நலமா இருக்கீங்களா சித்ரா?
12: ஏன் இந்த உடையும் வராதாம்?
6: அதுக்கு முயல் குட்டிய பார்த்து சிரிங்க. அது முயல் குட்டிய பார்த்தோம்னா உங்களுக்கு
12: முயல் குட்டிய பார்த்தோம்னா ஆனந்தம் தான்.
6: ஆனந்தமா இருக்கும்.
12: அவர்
6: லட்சக்கணக்கான மக்கள் வளர்க்கிறார்கள்.
12: பச்சக்கிளியே
6: வா வா வா பாலஞ்சோறு முன்னாடி
12: பாடிக்கொண்டிருங்க.
6: கொஞ்சி விளையாடவா அப்படி பாடிக்கிட்டு இருக்கு. அது கதையும் சொல்லும் வாயால.
12: ஓ அது சொல்லும் தானே, சொல்லி
6: கொடுத்தா
12: என்ன
6: செய்யறது? நாங்க நல்ல உற்சாகமா கலகலப்பா இருக்கின்றோம். அதே போல் நீங்களும் இருக்க வேண்டும் என்று எம்பெருமானையும் பிரார்த்தித்துக் கொண்டு
10: ஓமண்ணா நம்பி என்ன, நீங்களும் நல்ல சமமா இருக்கணும். நானும் முருகப்பெருமானை பிரார்த்திட்டு கொண்டு நான் நீங்க தேடுவீங்க காய் சொல்லிட்டு போமா
6: சொல்லிட்டு போ கோயிலு போ.
10: ஓகே நன்றி அண்ணா.
6: அவன் விட சொல்ல இல்ல
10: இல்லண்ணா.
6: இந்த முருகா
10: இந்த முருகாவா,
6: இது என்ன பாலி?
10: இப்பதான் முருகன், நீங்களும் முருகனை கூப்பிடுறீங்க.
6: அவதான் மருவேடா மயில் வச்சிருக்கிறேன்.
10: அவர்
6: ராஜதந்திரத்தால வாங்கினார். இவர் மூளை குறைஞ்சவர்.
10: நன்றி
6: வாழ்த்துகள். அவர் சகோதரி சித்ரா பவன் அவர்கள் நோர்வேலிருந்து அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக வந்திருக்கும் அன்பு உறவை, அன்பு வைபர்ல வாட்ஸ்அப் ஊடாக வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் வாட்ஸ்அப்.
13: இனிய வணக்கம். அன்பான உறவை நானும் அன்போடு வரவேற்றுக் கொள்.
6: எப்படி இருக்கிறீங்க வாட்ஸ்அப் மகாராணி?
13: முயல்
6: வச்சிருக்கா, கிளி வச்சிருக்கா, புறா வச்சிருக்கா?
13: விருப்பம் இல்லையா?
6: அவன் அப்படி சொல்லி இல்ல, சிறைக்க வைக்க மாட்டேன் நான் கிளிய வளர்ப்பேன், சிறைக்க வைக்க மாட்டேன்.
13: அப்படின்னு
6: சொல்லக்கூடாது, ஞாபகம் இல்லையா சொல்லக்கூடாது. அது ஞாபகம் இல்லையா சொன்னீங்கன்னா ஞாபகம் இல்லாம போயிடும்.
13: எட்டு
6: மணிக்கு
13: அது மூலசாலிகள் வந்து உண்டுக்கு புடுக்கண்டு பதில் சொல்லிடும். அதை கேட்டுக்கொண்டு அதை கதைக்கிறது போய் கதைப்பேன்.
6: இல்லை இல்லை, எட்டு மணிக்கு நல்ல சலைப்பு தந்திருக்கிற ஒரு குடும்பத்தில் வந்து நீங்கள் வந்தால் கணவன் மனைவி யாரு கல்யாணத்துக்கு பிறகு தங்களை விட்டு கொடுக்குறார்களா?
13: நான் போய் கதைப்பேன்.
6: என்ன
13: என்ன
6: தங்களை மாற்றி கொண்டவர்கள் அதிகம் ஆண்களா பெண்களாண்டு கேட்கிறார்கள் திருமணத்துக்கு பிறகு? அது எட்டு மணிக்கு நல்லது. ஆண்கள் அசைய மாட்டார்கள், ஆண்கள் அம்மி மாதிரி இருப்பார்கள், பெண்கள்லாம் அசைஞ்சு கொடுப்பார்கள்.
13: ஆண்கள் பட்டி பாம்பு மாதிரி இருப்பீங்க.
6: அது ஒன்று ரெண்டு இருக்கும் தானே பாவங்கள். அப்படி இருந்தா தான் உலகம் இயங்கும். புள்ள
13: அது யாராவது ஒன்று கீழே போனாதான் ஒரு மாதிரி இயங்கும். அந்த நேரம் கேளுங்க, நீங்க வீட்டை இருந்து
6: ஸ்தோதி சிவநாதன் இன்றைக்கு அசத்த போறீங்க. நீங்க நல்ல சுகமா இருக்கிறீங்களா?
13: நான்
6: ஒரு ஒரு மிச்சத கண்டுபிடிப்பீங்க தானே?
13: அதை உண்ட சொன்னா உங்களுடைய சரியான
6: வீராதி வீரர்கள் சூராதி சூரர்கள்
13: வீராதி உடனே அடிபட்டு கொண்டு வந்து.
6: அப்ப என்ன விட கண்டுபிடிச்சீங்க நீங்க?
13: எனக்கும் தெரியல ராஜா.
6: சியாமலா பாறையை போடுவோம். என்ன பாறையில இருந்து?
13: சரியா,
6: பாறையில இருந்து பாகசாலை. பாகசாலை என்றா இன்னும் ஒரு உணவருந்திர மண்டபம் கோயில கொடுக்குற சைவ உணவு. நன்றி வாழ்த்துகள்.
13: மண்டபம் அறிவி மடப்பள்ளியே சொல்றது மடப்பள்ளி. நன்றி அண்ணா.
6: நன்றி. அவர் சோதி சிவநாதன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து

0: நீந்தி என்ற சொல்லெடுத்து
1: நீந்தி எந்த கடல்ல உள்ளது எந்த கடல்ல
0: எந்த கடல்ல இல்ல நாங்கள் போராடுறது
1: நீங்கள் போராடுறதா
0: கடக்கணும் அந்த எங்களை போராடி கடக்கிறது
1: நீந்தில
0: அந்த கருத்து அந்த கருத்துல எடுத்து நீச்ச தண்ணீர் என்று சொல்றேன்
1: நீச்சல் தண்ணீர்
0: நீச்ச தண்ணீர் என்றா கஞ்சி தண்ணி
1: நீச்ச தண்ணி என்றா கஞ்சி தண்ணி
0: கஞ்சி தண்ணீர்
1: இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ வணக்கம்.
2: வணக்கம் ரஜா.
1: வணக்கம் திருமதி குணநாயகி அவர்கள், நலமா இருக்கீங்களா?
2: நன்றி.
1: அப்படியே என்றும் இருக்கணும் என்று எம்பெருமானையும் பிரார்த்தித்துக் கொண்டு குணநாயகி.
2: ஓ, இது
1: ஒன்று
2: சொல்ல எனக்கு
1: வெள்ளிக்கிழமை
2: செவ்வாய்க்கிழமை
1: 30ஆம் தேதி வந்தது, அதுக்கிடையில வந்திருக்கேம்மா. பதில் பதினாலு பேர் அந்த அதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் அடுத்த இதில் வந்து 27 பேர் 20 பேர் கலந்து இருக்கிறார்கள். அடுத்த வெள்ளி இல்லை, வேற செவ்வாய் வந்திருக்கு. உள்ள செவ்வாய்க்கிழமை வந்திருக்குது.
2: என்னம்மா
1: பிள்ளை பிள்ளையா சொல்றீங்க? நீங்க போடாம விட்டுட்டு போய் வந்து சொல்றீங்க.
2: நாலாம் தேதி
1: செவ்வாய்க்கிழமை வந்து, பிறகு 6ஆம் தேதி வியாழக்கிழமை வந்து, பிறகு
2: இன்றைக்கு
1: வியாழன் 6 வந்திருக்கு. நாலு நாள் ஓடி.
2: சரி, நான் இப்ப அதுக்கு சொல்லல. முதலே தேதி வந்து இது பாறையும் பாசி பயரும் தந்து விட்டு போனவா?
1: பரவாயில்ல, அது கண்டுபிடிக்கத்தான் உங்களை நீங்க நிக்கிறீங்களான்னு பாக்குறதுதான் அது விட்டுறேன்.
2: என்னது?
1: அப்ப பாறை சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லிட்டார்கள்.
2: ஓ,
1: அப்ப நீங்க கட்டி காரி நான் மொக்கு.
2: அப்படி இல்ல, நீங்க எழுதினதும்
1: பாக்கையில சொல்றோம்.
2: ஒரு நாளைக்கு
1: ஒரு நாளைக்கு எத்தனை டெலிஃபோன் வருது? ஒரு ஆள்
2: கொஞ்சம் வேலைக்கு போற பிள்ளைக்கு டெலிஃபோன்ல வந்தா போனதான் இருக்கும்.
1: சும்மா சொல்றீங்களா? செவ்வாய்க்கிழமை அண்டைக்கே வந்துட்டு அடுத்த செவ்வாய் வரையில அடுத்த வியாழன் வந்துருக்கு.
2: தூக்குறதுக்கே
1: இவ்வளவு தைரியம் இல்ல எனக்கு. எழுதின பேப்பர் சிறுப்பு என்னால இயலாது. நான் அவர் நேர்களும் சரி சொல்லுங்க. நீங்க உங்க விடிய
2: எந்த விட சரியண்டா முன்விட வந்துட்டு இருந்தா அடுத்த விடிய பாக்கலாம். ஜோதிச்சோண்டு கொண்டு புடி படுகிறே இல்ல.

0: வீட்டுக்கு வந்து குளிர் என்று சொல்லு வந்து அது மனித உள்ளங்களை மாற்றுது குளிர் என்பதை நான் விடை சொல்லியில நாளை பார்ப்போம்.
1: நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நல்லமா இருந்தா சரி, நீங்க
1: நல்லா இருக்கிறோம்.
0: நன்றி.
1: அவரை தொடர்ந்து திருமதி ஜெயா நடேசன் அவர்கள் வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார். அவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ஜெயா நடேசன்.
2: வணக்கம் ராஜா.
1: நலமா இருக்கிறீங்களா?
2: நலமா இருக்கிறேன். நீங்களும் நலமா இருந்தோளுங்க.
1: நன்றி.
2: தோத்துடன் இருக்கோன்னு வீட்டிக் கொண்டு நான் பாரதர் ராஜா எடுத்தேன்.
1: பாற புளியா சொல்லிட்டுமா? புளியம்மா
2: புளியன்னு இல்லையா?
1: ஓ,
2: பாறையில இருந்து நான் பாச்சூர் எடுத்தேன்.
1: இல்ல வராது.
2: நன்றி
1: ஜெயா நடேசன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து கமலமணி அவர்கள் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார். வணக்கம் கமலமணி.
3: வணக்கம் ராஜா.
1: என்ன கமலமணி விளையாடுறீங்க? எட்டு கூட விளையாடுற மாதிரி உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. நீங்க கிடைக்கிறது இல்லைன்னு சொன்னா அது அப்படிதான் நடக்கும். சமையல பற்றியும் சிந்தனை இல்ல, ஒன்றையும் பற்றியும் சிந்தனை இல்ல, ஒன்றும் ஆக்கம் இல்ல, ஒன்றும் இல்ல. கதை கதை கதை கதை கதை என்று கதைச்சு ஒரு கதையும் கதையும் கதைச்சு இந்த கேள்விக்கு நீங்கள் விடைய. இப்போ அந்த நேரத்தில் பப்பியை பேப்பரை பிரட்டி போட்டு ஆடை அண்டைக்கு நடந்ததில் நான் மறந்து போனேன் அண்டு கொண்டு இருப்பீங்க. அதுக்கான விடையே நீங்கள் முயற்சி எதுவும் எடுக்கிறீங்கள. இல்ல அது உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு என்னென்ன தெரியும்?
3: நன்றி,
1: வாழ்த்துக்கள். நல்லா குடுங்கறீங்க, நல்லா குடுக்கறதுல கட்டிக்காரி. நன்கொடை, நன்றி. அவர் கமலபேணி அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
4: நன்றி,
1: வாழ்த்துக்கள் சகோதரன்.
4: நன்றி, வணக்கம்.
1: அவருங்கள் அன்புக்குரிய சதீஷ் அவர்கள் ஒல்லாந்திலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பிட்டார். அவரை தொடர்ந்து அடுத்து இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம்.
5: வணக்கம் ராஜா. நான்
1: உதயன் அவர்கள். நலமா இருக்கீங்களா உதயன்?
5: நல்ல
1: சௌக்கியமா உற்சாகமா இருக்கிறோம் உதயன். சொல்லுங்க பாப்போம் உதயன். விடை நடுங்குதான் எடுக்கிறீங்களா? நடுநீசி
5: அனர்த்தங்களும் வருது. மண் சரிவு, மழை வெள்ளம் வள்ளி கொண்டு போறது ஆக்கல. நடுநீசின்னா ஒரு கலக்கம் தான். நாடு இன்றைக்கு என்ன நடக்க போதும் தெரியும். இப்பதான் படுக்கலாம். எல்லாருக்கும் நித்திரை மந்திரம் அந்த நேரம்.
1: நன்கொடையாளர். நன்கொடையாளர். பாப்பம் சரியான. நன்றி,
5: நன்றி.
1: அவர் உதயன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். உதயனை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
6: வணக்கம்.
1: வணக்கம் சௌசிகம்மா. நலமா இருக்கிறீங்களா?
6: நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். நன்றி.
6: நானும் எனக்கும் ஒன்றும் சொல்லு விளங்குதில்லை.
1: விளங்குதில்லை.
6: உதயன்டோட
1: போவோம்.
6: நளினிசியோட போறீங்க? அப்ப நானும் பாறைய யோசிச்சு வச்சுக்கொண்டு வந்தேன். பாறை வந்துட்டு சொல்றீங்களா?
1: பாறை வந்துட்டு முதல் நாளே வந்து
6: சொல்றா. ஓ, அனுபடியால் நானும் நடுவில் இருந்து நன்கொடையன்னு சொல்றேன்.
1: நன்கொடையாளர். நன்றி, வாழ்த்துக்கள்.
6: நன்றி.
1: அவர் சசியம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர்களுக்கு நன்றி. நேரம் சரியாக 5:47 நிமிடம். ஐக்கிய ராஜ்யத்தில் 4:47 நிமிடம். நீங்கள் வரும் வரை அந்த பாடலை மீண்டும் உங்களுக்காக தருகின்றேன்.

0: நேரம் சரியாக 5:51 ஐக்கியராஜ்யத்தில் 4:51. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜேர்மனிய நேரம். ஜேர்மனிய நேர நிகழ்ச்சியில் உங்களிடம் கேள்வியை கேட்டிருந்தோம், பாடலையும் தந்திருந்தோம். அந்த பாடலிருந்து சொல்லை கண்டுபிடித்து அதற்கான பதிலோடு இணைந்து கொண்டு இருக்கின்றீர்கள் அன்பு உறவுகளை. உங்களுடைய இணைப்பையும் ஈட்டிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் வீட்டில் இருப்பவர்கள் இணைந்து கொண்டு விடையோடு நீங்கள் வரலாம் அன்பு உறவுகளை. உங்களுக்காக இன்னும் 9 துளிகள் இருக்கின்றது.
1: ஒரு கவிதை சொல்வாயா?
2: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 வரும்.
3: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன? டிஆர்ஜியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
4: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1-55-93-16-78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
0: அன்பு உறவுகளே, தேவி மகால் நிறுவனத்தில் சைவ அசைவ உணவுகளை செய்து உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு தேவையான சைவ அசைவ உணவுகளையும் செய்து தர காத்திருக்கின்றார்கள். பந்தியில் வந்து பரிமாற்றம் செய்வதற்கும் அவர்கள் பரிமாற்றம் செய்பவர்களையும் வைத்திருக்கின்றார்கள் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வேளையில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
5: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் குணநாயகி.
5: ஓ, நான் ஒன்று கேட்டது போல இருந்தது. குளிர்ல இருந்து குடிநீர் என்று சொல்றேன். குடிக்க தண்ணி, குடி தண்ணி, குடிநீர்.
0: ஓகே, முதல் வந்து குளிர், முதல்ல குளிர் தான் சொன்னீங்க சார்.
5: குளிர் சொன்னது அது சும்மா அந்த அறுத்து உறுத்து சொல்ல இல்லை, சும்மா
6: கலகலப்பாக
0: சந்தோஷமா இருக்கிறோம். அவருடைய தொடர்பே துண்டிக்கப்பட்டு விட்டது. அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கின்ற ராணி சமுந்தரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ராணி.
7: வணக்கம் ராஜா. அண்ணா, ஒரு வெடி என்ற சொல்லுவாங்க,
0: சாத்தியான கட்டிக்காரி. என்ன வேண்டு பிடிச்சீங்க வெடிய?
7: இதுல இருந்து தெரிய நல்லா கவர்
0: நான் வெடி விடுறேன்டோ.
7: நீங்க
0: ராணின்னு பேர் எழுதாங்க, ராணி உடல் என்று சொன்னீங்க. ராணி இப்ப வந்து வெடிய சொல்றீங்க. உடல வெட்டிட்டா? உடல வெட்டிட்டா?
7: உடல வெட்டுங்க, என்ன பிள்ளையாத்தான் இருக்குமே.
0: உடல வச்சிருக்கிறேன், நான் வெடியை எடுக்கிறேன். அவர் ராணி சமுந்தர். ராணி சமுந்தரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புறவு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய
6: என்ன
0: கை நடுங்குதார ஏந்தி மாலா?
6: இல்ல ராஜா, நான் நின்று
0: அவருக்கு பயம் சரியான பயம் தான். நீங்க
6: அவருக்கு நான் பயம் இல்ல.
0: பயம் இல்ல.
6: ஓகே, நீங்க சரியான முடிய போட்டு விடுங்க, நாளைக்கு வர.
0: நன்றி, வாழ்த்துக்கள் சோதரம்.
6: நன்றி வணக்கம் ராஜா.
0: நன்றி ஜெயந்தி மல்லா சதாசு அவர்கள் உரையாடி மகிழ்ந்தார். அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு சரி அன்பு உறவுகளை இத்துடன் நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றேன். அன்பு உறவுகளை நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டு சிறப்பித்த 16 அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்திரனுக்கு வழிவிட்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றோம். நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே.
1: ஆற்றி பூங்காற்றி ஒரு கவிதை சொல்வாயா.
2: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணுமென்றாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ அப்படி என்ன, டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
4: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: அரசு வாசல்களில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹால் ஷெரி 9 51 15 82 3 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலில் ஷெரிமஹால். கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகில் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள் கடல் உணவுப் பொருட்கள் பலவைகள் பசுமையான இலவைகள் இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள் வாழை மரம் தென்னம் குறுத்து பலாப்பழம் மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ் 38 05 நைட் ஸ்ட்ரீட் வான்கூவர் கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ் 604 700.
1: வணக்கம் அன்பான உறவுகளே, நலமா இருக்கிறீங்களா? சுகமாக இருக்கிறீங்களா? வெயிலுக்கு அடிக்கடி கேட்க வேண்டி கிடக்கு.
0: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள் மரக்கறி வகைகள் உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள் பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை நாணயம் உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
1: வணக்கம் அன்பான உறவுகளை, நேரம் சரியாக 6:02. இது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்களுடைய டிஆர்டி தமிழொலி தாய் வீடு. இப்பொழுது முதல் இடம்பெறப் போகின்றது நாடகத்துக்குரிய நேரம். அந்த நாடகத்துக்குரிய நேரத்துக்காக எங்கள் மதிப்புமிக்க மூத்த கலைஞர்கள் தான் 200 தாண்டி இன்று வரை ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதை ஊரில் சொல்லி நம் அந்த நாளையில் தியேட்டரில் 200வது வாரத்தை தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்ற அதுபோல தாங்கள் எடுத்துக்கொண்ட பெருமுயற்சியை தொடர்ச்சியாக தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு மகிழ்ச்சி, எங்களுக்கு மகிழ்ச்சி, கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. நாடகத்துக்காக வருவதற்காக அழைப்புக்கான தொலைபேசி இலக்கம் வளமை போன்று 01 48 32 15 40. இன்னொரு இலக்கம் இருக்கிறது 03 63 சைபர்கள் 74 27 வைபர் இலக்கம் இருக்கின்றது, அவர்கள் தெரியும் இல்லையா? அந்த நம்பர் தான் இப்பொழுது தந்திருந்தேன். இன் ஒரு தொலைபேசி இலக்கம் 0033 9148 47 71. சரி, அந்த வகையிலே அவர்களை காத்து வச்சிருக்காமல் வணக்கம். மாலை வணக்கத்தோடு உங்கள் அன்புக்குரிய புஷ்பவதி அம்மா, நலமா இருக்கிறீங்களோ?
2: ஓ, நலமா இருக்கிறேன், நன்றி.
1: உங்களை சந்தித்து ஒரு வருடம் ஆகிறது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை. ஈலிங் கனகதுக்கி அம்மாவுடைய திருவிழா கிட்டத்தட்ட ஒரு 65,000 சனத்துக்கிட்ட எதிர்பார்க்கிறாங்களின் முறை.
2: நீங்க வாரீங்களா?
1: எனக்கு இங்கே ஏற்கனவே வேற இடத்த புக்கிங் வந்துட்டு அறுபடியால் சிறப்பாக நடக்கட்டும். நீங்கள் இன்று இணைந்திருக்கிறீர்கள், மகிழ்ச்சி. என்ன திறப்புறீங்களம்மா? கலியுக காலம், உண்மைதான். கலியுக காலத்தில் என்ன நடக்குன்றே தெரியாம கிடக்கு. எல்லாமே புரிந்துணர்வு இல்லாமல், பொறுமை இல்லாமல், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க தெரியாமல், சாதாரண சொற்களை இன்னொருவர் காவி கொண்டு போய் அதுக்கு கதிரை மூக்கு வாயெல்லாம் வச்சு கதைச்சு குடும்பங்களை பிரித்து இப்படியெல்லாம் போகிற காலத்தில் இந்த நாடகங்கள் மூலமாகவாவது அவர்களுக்கு சில அறிவுரைகளை கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். சொல்லக்கூடிய வயதும் சொல்லக்கூடிய அனுபவமும் உங்கள் ரெண்டு பேருக்கும் இருப்பது பெருமகிழ்ச்சி. இளம் வயதிலே இந்த நாடகங்களை சொல்லுகின்ற பொழுதாக இவர் ஏதோ வாழ்ந்து காய்ச்சவர் என்ற மாதிரி வந்துடும். ஆனால் நீங்கள் வாழ்ந்து கண்ணால் கண்டு அனுபவப்பட்டு அந்த விடயங்களை மக்களுக்கு சொல்லுகின்ற பொழுது அது அவர்களுக்கு மேலும் மேலும் மகிழ்ச்சியையும் ஒரு சிறப்பையும் கொடுக்கும். அந்த வகையிலே காத்திருங்கள் அம்மா, பெரியவா பெரியம்மாவுக்கு அப்பம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: நல்ல கறி, மீன் கறி, அந்த கறி இந்த கறி எல்லாம் சமைச்சு கமைச்சு போட்டு சாப்பிட்டு கறியா 6 மணிக்கு ரெடியா அனுப்பியல
3: இன்னைக்கு
1: கண்டு போட்டு காத்து கொண்டிருப்பியல். வருகின்ற இந்த மாதம் 30 தான் லாச்சப்பர் பிள்ளையாவுடைய தேர் திருவிழா விளம்பரம் போறது. சிறப்பாக இருக்கிறது. அம்மா நாடகத்தை பற்றி சொல்லியிருந்தா நீங்கள் ரெண்டு பேரும் உரையாடி கொள்ளுங்கள் அம்மா.
2: வணக்கம் அம்மா.
3: ஓ வணக்கம். உங்களுக்கும்
2: ஹலோ
3: தொடங்குங்க. இங்கே உனக்கு தெரியுமே அந்த பெரியம்மா அந்த மகள் இந்த கல்யாண வீட்டில் எனக்கு தானே சொல்லுவா, உனக்கு தெரியுமே இருக்காது. பெண் பேரும் வந்து லட்சம் நின்று கல்யாணம் எல்லாம் நின்று கதைக்கணும். பேருந்து பார்த்தால் எனக்கு சொல்றா தான் தண்ணி பிள்ளை நான் இருக்கிறாது ஆவான், அவரும் தண்ணிய பிள்ளை நான் இருக்கிறதாம் என்றா பிடிச்ச என்னவா என்னது
2: என்னம்மா சொல்றீங்க? புது விதமான அதை என்ன சொல்றீங்க எனக்கு?
3: எனக்கு அவர் சொன்னவா என்னென்றால் நான் அவரோட நான் தனியாக தான் இருக்கிறேன், அவரும் தனியாக தான் இருக்கணும்னு நான் சொல்லி போட்டு அப்போ இந்த பிள்ளையோட இருக்கிறோம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ கல்யாணம் மட்டும் நடந்ததில்லோ அவன் மகளுக்கு.
2: நாங்கள்
3: உங்களை தான் தான் தானே கூட்டிட்டு போ, நான் ரெண்டு பேரும் அதான் அப்போ வந்து ரெண்டு பேரும் அப்போ சந்தோஷமா செய்ய நான்.
2: அம்மா இது என்ன இது இப்படித்தானம்மா? உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது இங்க எல்லா இடமும் இதான் நடக்குது. அன்றைக்கு என்னோடத்துல நான் சொன்ன சொல்லியிருந்தீங்கன்னா ரெண்டு பேரும் கல்யாணம் இங்க போயிக்க உண்டா போவினம்மா. ஆனா அங்க அவையில் இப்ப செப்பரேஷன், ரெண்டு பேரும் வேற வீடு எல்லாத்தையும் வித்து போட்டு அவருக்கு அவரு தானே ஒரு ஃபிளைட்டு வேற நீ ஒரு ஃபிளைட் எடுத்துக்கொண்டு போற அளவுக்கு பிள்ளைகளை வச்சு பிள்ளைகளை கட்டி கொடுத்து போட்டு திரு. ஆமா அப்பதான் எந்த நேரம் தானே அவரை உண்டாமல் இருந்து சமைச்சு சாப்பிட்டு ஆறி கதைக்கிறதுல கதைக்கிற நேரம் இது என்ன புது விதமா இருக்குதுன்னு எனக்கு விளங்கல.
3: வயது நேரத்துல ஒரு உதவியா இருக்கிற காலம் இதுகளை என்னடா இருந்தால் நடக்க ரெண்டு பார்க்க சொத்தை பிரிச்சு பிரிக்கிறதா கணக்கு புழுவுறா அன்னைக்கு தான் ரெண்டா பிரிச்சு கணக்கு தண்டை வந்து தான் அழிவிட்டாராம்.
2: புதுவிதமான
3: கதையா இருக்குது. என்ன
2: அவங்க ஒன்றும் கதைக்க போகாதீங்கோ, பெரியம்மா இருக்கிறா அவளுக்கு என்ன கதைக்க விருப்பமோ அவள் அவள் வாழ முடியாததை ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒன்றுக்கும் போயிடுங்க, நீங்கள் தான் மூக்குள்ள வச்சு கொண்டு ஓடிடுவீங்க, பேசாமல் இருங்கோ.
3: என்னடா எல்லாருமே சேர்ந்து பேர பிள்ளைகளோட எல்லாரும் சந்தோஷமாக உண்டாயிருந்தா அது ஒரு கூட்டு குடும்பமாக சந்தோஷமாக இருக்கு. இப்போ என்னடாண்டா இதுகளும் ஒவ்வொரு கதையை சொல்லிக்கொண்டு அப்படி இப்படி எல்லாம் நடக்குதுகளே என்ன
2: காலத்துல நாங்க போய் அவையோட கதைச்சு அவையில் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பிடிச்சு கத்தாத சொல்லி கொண்டுடுவீனா
3: குடும்பத்திலே நீங்க
2: உங்களோட நீங்க பார்த்து கொண்டு போங்க நிப்பினோம். இப்ப வயசு போய் அந்த காலத்துல இப்ப அதுகள் பிள்ளைகளுக்கு கட்டி கொடுத்துட்டு பேர பிள்ளைகளை போய் பார்த்துட்டு வந்து ரெண்டு பேருமா வந்து ரெண்டு சமைச்சு ரெண்டு பேரும் ஒரு குட்டாஞ்சோறு அந்த நாளையில கனக பிள்ளைகளோட எல்லாம் கட்டி கொடுத்த அப்புறம் ஆறுதல இருந்து சாப்பிடுங்க. சில விட பேர பிள்ளைகள் வந்து பக்கத்துல அந்த காணிகள் இருந்தா வந்து சாப்பிட்டு சேர்ந்து சாப்பிட்டு பார்த்துட்டு போறேன்னு எவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. இப்ப சரி பிள்ளைகள் தூர தூரம் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்களே என்னப்பா அப்படி சண்டைக்கு போறீங்க, அவ்வளவு பிரச்சனை போறீங்க, ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் விட்டு கொடுத்து அவருக்கு விருப்பமான சாப்பாடு அவர் செய்து அவருக்கு கொடுத்து அவர் உங்களுக்கு விருப்பமானதை வாங்கி கொடுத்து அப்படியே சந்தோஷமா இருந்துட்டு போகலாம் தானே.
3: என்னடா இப்படி நடக்குது, இப்ப அது இப்ப நிக்கணும் இப்படி இருக்கணும்லோ பிறகு கொஞ்சம் என்ன கை கால் கொஞ்சம் என்ன கொஞ்சம் கொஞ்சம் கைது போகட்டும் வேண்ட அப்பதான் தெரியும் அதைக்கு.
2: சரியா சொன்னீங்க, நீங்க தான் அப்படியே காய் பிடிச்ச மாதிரி சொல்றீங்க, ஒரே வருத்தம் வந்துட்டுதான்டா என்ன செய்வினா.
3: அதுதான் அப்பதான் தெரியும் ஒரு சுடிதார் வச்சு கொடுக்க உதவியே வேணுமாண்டே.
2: ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் வேணும் சரி நீயா போகத்தான் அதுக்காக தான் அப்படி சேர்த்து இது பிள்ளைகள் போய் தப்பிஞ்சிங்க தப்பிடத்துல எல்லாரும் பெரிய போற போயிருக்கிறது ஒரு சுயினம்டா தனிச்சு வாழ்றேன்டா எப்படி இருக்கு தலைவடிக்குதுன்னு சொல்லி தச்சலை உண்டு இல்லாமல் ஒளிமை நடக்கலாம் போனா என்ன நடக்கும்.
3: வாக்களோட
2: சேர்ந்து நின்று மாதிரி வாக்களை வேற வைத்து எல்லாம் செய்து நம்ம திட்டம் பண்ணி கொடுத்து எல்லாம் செய்து
3: என்ன கேக்குறேன்.
2: அவன் மகள் வந்துச்சு அவர் சித்திராது தாயிரப்பனை உண்டாக்கி விடுமே அந்த புள்ள சரியான புள்ளதானே மயன் இப்படி எல்லாம் சொல்றீங்க நீங்க
3: பிள்ளைகள் சொல்லி எப்படிதான் கேட்கல அப்படின்னு சொல்லி தானே இருக்குங்க பிள்ளைகள் அதுகள் கேட்காம திடீர்கள் பொறுங்க கொஞ்சம் காலம் போகட்டும் என்று தெரியும் தானே நாங்கள் இருந்த அப்பா அப்ப என்ன நடக்க வேண்டும்.
2: இங்க தயவுசெய்து இதுக்குள்ள போய் தலை விட்டுடாதீங்கம்மா, இது எல்லாம் கலிய காலம், என்ன நடக்குது ஏது நடக்குது ஒன்றும் தெரியல.
3: என்னடா இதுகளே இப்படி இருக்குதான் யோசிச்சு போட்டுதான் பின்ன உனக்கு சொல்றேன். நல்ல காலம் நீ சொன்னது இல்லாடி நான் போய் கதைய கொடுத்து பெரிய சண்டையா வந்து குணப்பாடு வந்து நல்ல கதையா போச்சு மனு வரைஞ்சிட்டா துளங்கிது
2: சொன்னா கூட நம்ப மாட்டார். அந்த மாதிரி அவரோட இந்த காட்சி கொண்டு அந்த மாதிரி இருந்தவரம்மா என்னம்மா நீங்கள் பொய்யோ தெரியாது நீங்க சும்மா சொல்றீங்களோ தெரியல
3: என்னவோ சொன்ன தானே நான் சொல்லுறேன்.
2: சரியா என்னவோ சரி அறுவலை பாப்பா யோசிச்சு கொண்டு வந்து நாங்க என்ன செய்யறது
1: நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நல்ல விஷயம். வணக்கம் புஷ்பதி அம்மா, அம்மாவுடைய தொலைபேசி நின்று விட்டது. இல்ல இல்ல அம்மா வருவா இப்பொழுது வருவா. என்னண்டா இது நீங்க சொன்ன விஷயம் உண்மையாக நடந்த விஷயம். என்னவென்று கேட்டால் காதலிப்பதோ திருமணம் செய்ததோ பெரிய விஷயம் அல்ல, கடைசி வரை தங்களுடைய காதலை தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கொண்டு நடத்துவதுதான். எங்களுடைய அப்பாவோ அல்லாடி ஐயாண்டி ஐயாவோ மனைவிக்கு அடிச்சிருப்பினும் எத்தனையோ செய்தாலும் ஆனால் அவர்கள் அதை தாங்கி கொண்டு அந்த குடும்பத்துக்காகவே நின்றார்கள். ஆனால் இப்பொழுது திருப்பி கதைக்க இயலாது. அது விரைக்கிளையே ஒரு மரியன் மனுஷனுடைய இஞ்சிரப்பா எங்கே நிற்கிறீங்கள் இப்படித்தான் காய்ச்சது பிள்ளை அப்பா அங்கே நிற்கிற உண்மையாக சொல்கிறேன். அப்படித்தான் அந்த காலத்து பெண்கள் வாழ்ந்தார்கள். இப்போ ரவி எங்கடா நிக்கிற மனசு கேட்கிற மற்றது டடா அப்பான்றது. அப்பாவுக்கும் கணவனுக்கும் அவ்வளோ வித்தியாசம். அப்பா பேண்டு பார்த்தா நாங்கள் போன அப்புறம் அடிபடையணும். ஆக்களுக்கு முன்னாலே அப்பா, அங்கால போனோடனே சுப்பா. இல்லை அது என்னென்றால் இந்த புரிந்துணர்வு இல்லாமல் கல வாழ்க்கைகள் எல்லாம் சீரழிஞ்சு போச்சு அப்படியே. அது மிகப்பெரிய வலிகளும் துயரங்களோடும் போய்கொண்டிருக்கிறது. அவ்வப்போது நீங்கள் சொன்ன விஷயம் டிவோர்ஸ் எடுத்து போட்டு சேர்ந்து வாழினும் என்னண்டப்பா முடியும்? இது என்ன, இது என்ன கல்யாணம் பண்ணுற குழந்தை பிள்ளைத்தனமான விடயமா? காசு காசுக்காக அங்கரையும் காசு வருது, இஞ்சாரம் காசு வருது. நல்ல விஷயத்தை பகிர்ந்தீர்கள், நன்றி அம்மா.
2: நன்றி நன்றி. வணக்கம் இந்திரன், இந்த இடத்துக்கு நன்றி.
1: வணக்கம் யுவேஸ்வரி அம்மா. நான் தான் மறந்துவே அங்கால தள்ளி
3: விட்டுட்டேனா.
1: அப்புறம் என்ன, நல்ல விஷயத்தை பதிவு செய்தீர்கள், நடக்கிற விஷயங்கள். உங்களுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள், சுகமாயிருங்க. என்னம்மா
3: நன்றி
1: பெரியம்மா, நன்றி. உண்மையிலே சில விஷயங்கள் இந்த நாடகத்தினூடாக சொல்லக்கூடியதாக இருக்கும். அது அப்படியான பாதம் மகன்றதையா பக்தி பரவசமாக கேட்டு பாருங்கள்.

0: உண்மையிலே ஒரு சிறப்பான நிகழ்வு தான் எங்களுடைய சென்ற இரண்டாம் திகதி லண்டன் வேல்ஸ் கற்பக விநாயகர் ஆலயத்தில் நடந்த இசை நிகழ்வில் பதிவாகின இந்த பாடல். என்னுடைய நண்பன் ரவி சென்ற வாரம் அங்கே ஒரு இடத்தை சென்றிருந்தார். அங்கே ஒரு வீடு வாடகை கொடுத்திருந்தது. அந்த வாடகை வீட்டை கேட்டபொழுதுதான் சொன்னார்கள், அங்கே அவர்கள் ரவி வந்து எனக்கு சொன்னதை இவர்கள் நாடகமாகவே போட்டிருந்தார்கள். என்னுடைய நாடக நண்பன் ரவி சொன்னான், என்னென்றால் அந்த இருவருமே பிரிஞ்சிருக்கணும், ஆனால் அந்த காசு எடுக்கிறதுக்காண்டுக்கு கேட்டவுடனே ரொம்ப கவலையாக இருந்தது. எவ்வளோ ஒரு சரி, அது வருடத்தில் நடக்கிற விடயங்கள், புரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது தானே. சரி, அந்த வகையிலே அன்புக்குரியவர்களே, இப்பொழுது முதல் நீங்கள் பாடல் கேட்கறதுக்காக அணிந்திருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சி வந்து சென்ற இரண்டாம் தேதி லண்டன் வேல்ஸ் கற்பக விநாயகர் ஆலயத்திலே இடம்பெற்ற இசைக்கச்சேரியில் உங்கள் இந்திரனுடைய குரல் அது. ஆண்டவனுக்கு நன்றி. இன்றிரவு 8 மணிக்கு இடம்பெறும் உங்கள் எண்ணங்களும், அதாவது 7:30 இடம்பெறுகின்ற நிகழ்வில், திருமணத்துக்கு பின் அதிகம் தங்களை மாற்றிக்கொள்பவர்கள் ஆண்களா அல்லது பெண்களா என்ற தலைப்புக்கேற்ப உங்கள் கருத்துக்களை உரையாட இருக்கிறீர்கள். திருமணத்துக்கு பின் ஆண்களா பெண்களா தங்களை மாற்றிக்கொள்கின்றார்கள்? உண்மையிலே இருவருமே மாற்றிக்கொள்கின்றார்கள், மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றிக்கொண்டால்தான் வாழ்க்கை. பொதுவாக ஒரு கருத்தை பதிவு செய்யலாம். தன்னுடைய தாய் தகப்பன், தன்னுடைய சகோதரங்கள் எல்லோரையும் விட்டு தனித்துவமாக ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய கையை பிடித்து கொண்டு கணவனுடைய இடத்துக்கு வந்திருக்கிறது என்ற சாதாரணமான விடயம் அல்ல. அந்த அதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். அதுக்கும் எவ்வளவு தியாகங்களை விட்டு வருவது. அதே போல ஆணும் தன்னுடைய ராங்கி குணங்களை விட்டு தன்னுடைய மனைவிக்காக தன்னை மாற்றிக்கொண்டாதான் அது ஒரு சிறப்பாக இருக்கும். எனவே இருபக்கமும் இருக்கிறது. ஆனால் நீங்கள் உரையாடுவதற்கு தயாராயிருங்கள். சரி, வந்திருக்கின்ற அன்புறவை அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம்.
1: வணக்கம் இந்திரன்.
0: வணக்கம் ராணி சம்பந்தரம்மா. சுகமா இருக்கிறீங்களோ? சந்தோஷம். நானும் நலமா இருக்கேன். வெயில் எப்படி உங்காலையும் அம்மா?
1: இங்க கொஞ்சம் 26ல நின்றது.
0: வெயில் வாரதுல ஒன்றும் இல்லையம்மா, உடம்புகள் வந்து ஒரு சுவர்வு மாதிரி நடந்து
1: என்ன வேலை செய்தாலும் களைப்பா இருக்குது. வேர்ல கொட்டுதானே
0: சத்தியம். சரி, என்ன பாட்டு வேணுமம்மா?
1: நான் தரும் பாடல், உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி, மனிதன் எதையோ பேசட்டுமே மனசு பார்த்துக்க நல்லபடி, உன் மனசு பார்த்துக்க நல்லபடி. அந்த பாடல்
0: அருமையான பாடல், மனசு பார்த்துக்க.
1: அதைத்தான் நாங்கள் தேட வேணும், அதைத்தான் கொண்டு போக போறோம்.
0: இல்லை, அன்பாக எல்லாரும் பழகிறவர்களுடைய அன்பாக இருந்து சந்தோஷமாக முடியும். இன்னும் இவ்வளோ காலம் இருக்கம்மா, இதுதானே வாழ்க்கை. இந்த அரவாஜி தூரம் வந்துட்டோம் அது. சரி,
1: பாட்டுக்கப்பத்தாயிரம்க்கும் மேலே ஐரோப்பாவில் செத்திருக்கணும். நல்ல அவதானமா இருக்கணும். என்ன தண்ணி நீர் நிறைய குடிக்கும்.
0: இங்க பிரான்ஸ்ல வந்து நிறைய வயதானவர்கள் இறந்து விட்டதாக ஒரு செய்தி கிடைச்சிருக்கிறது.
1: வயோதி பெருமடத்தில எல்லாம் சாப்பாட்டை விழுங்க மாட்டார்கள் இந்த நேரத்துல. உடனே அவர்களுக்கு திக்கி முக்காடி அந்த வில்லங்கப்பட்டு இறக்குறவர்களும் இருக்கிறார்கள். அதான் கப்பல் கவனமா இருக்கணும்.
0: சரி,
1: நன்றி. நல்லபடியா இருக்கணும் ரவினை வேண்டிக் கொண்டு.
0: நன்றி,
1: துன்பம் இல்லாம. நன்றி, நன்றி.
0: இதோ கேட்ட பாடல் வருகிறது.
2: உலகம் ஆயிரம் சொல்ல

0: உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே.
1: நேரம் 6:24 நிமிடம். அருமையான ஒரு பாடல், தத்துவம் நிறைந்த பாடல். இந்த உலகம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கும், சொல்றவர்களை வேற நினைக்கிறீர்கள். உங்களோடு பழகியவர்கள், உங்களோடு சேர்ந்தவர்கள், உங்களோடு அருகிருந்தவர்கள் தான் சொல்லுவார்கள். சொல்லிட்டு போட்டும் என்ற உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. அடுத்து இணைந்திருப்பவர், வணக்கம். குணநாயகி அம்மா, சுகமா இருக்கிறீங்களே? நல்லது, சந்தோஷம். அம்மாவை அண்டை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி அம்மா. ஓம் அம்மா, நான் சுகமா இருக்கிறேன். வெயில் தான், என்ன செய்யறது, கொட்டுது, கண் எல்லாம் எரியுது. வேர்க்க கண் எரியுது. என்ன பாட்டு வேணும் அம்மா?
2: பழகும் வகையில் பழகி பார்த்தால் நன் பகைவன் கூட நண்பனே.
1: மூச்சு வாங்குறவா?
2: பழகும் வகையில் பழகி பார்க்கட்டா.
1: அம்மா, பழகி பார்த்தால்
2: பழகும் வகையில்,
1: முதல்ல இருந்து சொல்லுங்க.
2: பழகும் வகையில்
1: முதல் ஸ்டார்ட். பழகும் வகையில் பழகி பார்த்தால். ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே. ஆஹாஹா, அருமையான பாட்டு தான்.
2: சுந்தர்ராஜன்ற
1: நடிப்பு என்ன? நீங்க என்ன சுகமா இருக்கிறீங்களோ?
2: சுகமா இருக்கிறோம்.
1: அன்றைக்கு சந்திச்சது ரொம்ப ஒரு மகிழ்ச்சி.
2: சந்திச்சது.
1: ஓ அம்மா, என்ன சொல்லுங்க பாப்போம். உண்மையா சொன்ன என்ன இப்படியான இல்ல சந்திப்பு என்பது வேறு. இப்படி வயது பூனாக்களோட சந்திச்சு அம்மா மாதிரி அது ஒரு ஆனந்தமாக இருந்தது.
2: மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம்
1: அருமையாக இருந்தது. நானும் ஓடி தெரிஞ்சானே, நானும் உடனே நிக்கிறேன் இல்ல தானே. தந்த வேலையை சரியா செய்து கொடுக்கணும்.
2: என்னம்மா
1: வருகிறதம்மா பாட்டு? என்னம்மா
2: சுகமா இருக்கோம்?

0: மேலே குணநாயகி அம்மா வாழ்த்துக்கள். அருமையான ஒரு கருத்து நிறைந்த பாடல். பழகும் வகையில் பழகி பார்த்தால் பகைமன் கூட நண்பனே. அது அருமையான வரி. என்னண்டா, நாங்கள் ஒவ்வொருவரோடு பழகுகின்ற முறைகள் கணக்காக இருந்து கொண்டிருந்தால் இந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். ஆனால் நாங்கள் நம்பி எல்லாத்தையும் ஏமாறுறதும் நம்பி பழகுவதும் அளவோடு இருக்க வேண்டும் என்றதே நாங்கள் காலம் கடந்து தான் அறிகின்றோம். ஆனால் உண்மையிலே ஒரு அற்புதமான பாடல். கொடிய மிருகங்களை கூட வளர்க்கிறார்கள், சிங்கம் புலிகளை கூட வளர்க்கிறார்கள், அவருடைய பாசத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. ஆனால் மனிதர்கள் என்றபொழுது தான் ஒரு சின்ன ஒரு காய்ச்சல் ஒன்று வருது. சரி, பரவாயில்லை, போகட்டும். அடுத்து யார் வந்திருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் ராகினி அல்போன்ஸ், நீங்க நலமோ?
0: நாங்கள் நலமாயிருக்கிறோம் ராகினி அல்போன்ஸ். சுகமாயிருக்கிறீங்களானே? சந்தோஷம்.
1: உண்மையிலேயே ராஜானே இதுல எல்லாரையும் கண்டது வலிய சந்தோஷமா இருக்குது.
0: எல்லாம்
1: பார்த்த மாதிரி இருந்தது.
0: எல்லாம் வந்து நின்று எங்கட எல்லாரையும் சந்தித்தது என்றை விட எல்லோருமே மனமும் வந்து செய்தோம். அதெல்லாம் பார்க்கல, அந்தந்த நேரம் அதுக்கு அதுக்கென்று செய்யவன். உண்மையாக அதை செய்கின்ற பொழுது அங்கே அந்த நிகழ்வு ஒரு சிறப்பு தான். சரி, நீங்க சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: பாட்டுமே தான் வரப்போது. வாழ்க்கையே வேஷம், இதில் பாசம் என்ன வேஷமோ வருமா? நினைக்கிறேன் ஆறில் இருந்து அறுபது வரையா சரியான.
0: வாழ்க்கையே வேஷம், இதில் பாசம் என்ன வேஷம் என்ன? நானும் ஞானிதானே, நானும் ஞானிதானே நானும். வாழ்க்கை நல்ல ஒரு படம் பார்த்தீங்களா? ஆறு இருந்து அறுபது வரை பார்த்தமா? சின்ன இப்போ சின்னால் தானே எடுத்து பாருங்க, நல்ல படம், அருமையான படம்.
1: எங்களை அம்மா விட மாட்டேன். எங்கட மாமா வந்து பாட தங்கச்சியில அவர் வந்து பிள்ளையோட பிறந்த நாளுக்கு அவரை விட்டு உட்கார பிள்ளையோட கூட்டிட்டு வைக்க எங்களையும் கூட்டிட்டு போவார். அதுக்கு மட்டும் விடுவா.
0: கதையும் நல்ல, நடிப்பு சூப்பர், நடிப்பு
1: ரஜினிகாந்த் நல்ல நடிப்பு.
0: அதை விட சோடியா நடிச்சது படாபட்சம்
1: ஜெயலட்சுமியும்
0: நல்ல நடிப்பு. சரி, பாட்டு கேப்பமா?
1: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. வணக்கம்.
0: நன்றி அம்மா. வருகிறது இது அவர் கேட்ட பாடல், ராகினி அல்போன்ஸ்.

0: அருமையான ஒரு பாடல். இன்றைக்கெல்லாம் தத்துவ பாடல்களா இருக்கு, நல்லா இருக்கு அந்த பாடல். அருமையான ராகினி ஆல்போர்ட்ஸ் அவர்கள் கேட்டிருந்தார். அடுத்து யார் வந்திருக்கிறது? வணக்கம்.
1: அன்பான இனிய மாலை வணக்கம். இந்திரன் பொங்கிலேந்து வீசி, நாங்கள் நலம், நீங்களும் நலமாக இருக்க எல்லாம் வேண்டிக் கொண்டு நான் கேட்கும் பாடல் சற்று பெரிய பாடல், 7:30 கிட்டத்தட்ட வரும். சம்பூர்ண ராமாயணம் திரைப்படத்திலிருந்து மருதகாசியின் கற்பனை வரிகளுக்கு கேவி மகாதேவன் விஜயமைக்க வீணை கொடியுடைய வேந்தனே என்ற பாடல். ஹலோ,
0: ஆமா சொல்லுங்க.
1: வீணை கொடியுடைய வேந்தனே என்ற பாடல் இதுதான். இந்த கேப்பார் காலையில் பாடல் ராகம் என்ன, மாலையில் பாடல் ராகம் என்ன. இந்த பாட்டுக்கு டி கே பகவதியும் புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் அம்மாவான சந்தியாவும் ராவணனும் மண்டோதரிமா நடிச்சிருப்பார்கள். சகோதரர்களும் பிள்ளைகளும் அமைச்சரும் கேட்டுக்கொண்டிருக்கிறதாக வீணை இசையை கைவிட்டு இருந்த ராவணன் மீண்டும் வீணையை எடுத்து வாசிக்கும்.
0: சரி, என்ன
1: பாடல் அமைஞ்சிருக்கு?
0: சரி, பிரச்சனை இல்லை. என்ன பாட்டு நீங்கள்?
1: வீணை கொடியுடைய வேந்தனே. வீணை
0: நான் பாட சொல்லல, பாட்டு தான் கேட்டேன். பெண்ணு பாட்டு கேட்டா அது பெண்ணு காத்து போடும். சரி, இது வருகிறது உங்களுடைய பாடல் ஐயா. நீங்க நலம் தானே? நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி.
1: சேவைக்கு பாராட்டுங்க.
0: நன்றி நன்றி.
1: இதுல வந்து நன்றி. உடனடியாக நீங்கள் இடத்தை மாற்றி அரேஞ்ச் பண்ணது எல்லாரும் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. நானும் இந்த தருணத்துல சொல்லப்படும் நேரடியாக பார்த்தேன் என்ற முறை.
0: நன்றி நன்றி ஐயா, நன்றி. அன்புக்குரியவர்களே, பாராட்டுதல்கள் என்பது நாங்கள் ஒரு விஷயத்தை தந்தா அதை செய்ய வேணும். அங்கே எங்கே போனாலும் நாங்கள் பார்வையாளராக நிற்கிறதில்லை. காரணம், நாங்கள் எப்போவுமே தொண்டர்களாக இருப்பவர்கள். ஒரு பாட்டுக்காரனுண்டோ இல்லை நான் பெரியாளுண்டோ எப்போவுமே நினைச்சதும் இல்லை, நினைக்க போகிறதும் இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு ஒன்றும் தெரியாது.

ஆனபடியா நாம் ஒரு பெரிய மனுஷருடைய நிகழ்வு, அந்த நிகழ்வை நாங்கள் என்ன செய்ய வேணும், அதை நாம் சேர்ந்து செய்து விட வேண்டியான். இது வருகிறது அவருடைய பாடல்.

0: நிறுத்து. அமைச்சரே, அவரோடு என்னை போற்றி பாட ஆர்வத்தோடு பண்ணிசித்தான் அயல் நாட்டு பாடகன். பரவசப்பட்டேன், ஆனால் வீணை மீட்டில் மட்டும் தவறு கண்டேன். சொல்ல விரும்புகிறேன்
1: அரசர் பெருமானே,
0: சங்கீதத்திலே சாமகானம் என்ற தனி ஒரு இலக்கணத்தை உற்பத்தி செய்தவரே, கலைக்கு உயிர் கொடுக்கும் காவலரே, அயல் நாட்டிலிருந்து வந்த நான் தங்கள் பெருமையை வீணையோடு பாடி புகழ வேண்டும் என்று விரும்பினேன். முதன்மை ஸ்தானம் பெற்று மீட்டுவதில் மட்டும் ஏன் அவசரம் திணிக்க வேண்டும்? அதுவும் என் குற்றம் சாட்டியதற்கு என்னையே வீணை விட்டு சொல்லுகிறாயா?
2: எல்லோரும் பார்க்க, இன்று ஒரே ஒரு முறை
0: குறைவு மனம் படைக்காத தம்பி கும்பகர்ணா, அகத்தியன் போட்டியோடு நான் யாழ் மீட்டுவதையே விட்டுவிட்டேன்.
3: அப்படி சொல்லாதீர்கள் அண்ணா, அனைவரும் எதிர்பார்க்கும் நிகழ்ச்சி இது. திருமணம் படைத்த தாங்கள் ஒரு முறை யாழ் மீட்டி நாங்கள் அதை கேட்டுவிட்டால் உலகில் பிறந்தபயனே தீர்ந்துவிடும்.
0: விவேகமுள்ள சோதரா விபீஷணா, பாட்டில்தான் நான் முழு கவனமும் செலுத்தி வருகிறேனே தவிர வீணை மீட்டி வெகு நாட்கள் ஆகிவிட்டதே.
4: சங்கீத சம்பந்தப்பட்ட வித்தைகள் அனைத்தும் மறந்துவிடுமாப்பா? எங்களை சோதிக்கிறீர்களே, ஏதோ வைராக்கியத்தை மனதில் வைத்துக் கொண்டுதான் தாங்கள் வாசிக்க மறுக்கிறீர்கள்.
0: மாநிலம் அனைத்தும் ஆனப்பிறந்த என் அருமைந்தா மேகநாதா, வற்புறுத்தலுக்காக வாசித்தால் அதில் ருச்சி இருக்குமா?
1: தந்தையே, எல்லோரும் ஒருமனதாக வேண்டுகிறோம்.
0: உணர்கிறேன் அக்ஷயா, எனக்கு இப்போது விருப்பம் இல்லையே.
5: விரும்பி கேட்பது நாங்களப்பா.
0: அதிகாயா, இன்று போகட்டும், இன்னொரு நாள் வாசிக்கிறேன்.
6: சுவாமி, இத்தனை பேர் வேண்டும் போது எனக்கு மட்டும் விருப்பம் இருக்காதா? இசைக்கருவியை கொடியில் அமைத்து எவ்வுலகத்தாராலும் வீணை கொடியோன் என்று போற்றப்படும் மாபெரும் மன்னவரின் மனைவி வீணையோடு தன் கணவனை பாட கேட்டு அதற்கு மறுப்பு சொன்னார் என்றால் அந்த பேதை பெண்ணின் மனம் வேதனைப்படாதா?
0: மனைவி கேட்டதற்கு இலங்கை வேந்தர் மறுப்பு சொன்னார் என்றால் அவன் மகிமைக்கே மாசு ஏற்பட்டுவிடும். மகோதரா, கொண்டு வர சொல்லின் வீணை. என்ன வாசிக்க வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பம்.
3: பாடி மீட்ட வேண்டும் என்பது அனைவரின் அளவு கடந்த ஆசை.
0: என்ன பாட?
3: காலங்களை குறித்து பாடும் ராகங்களை கேட்க பிரியப்படுகிறோம். தயவு செய்து பதிலும் இசை ரூபமாகவே வர விரும்புகிறோம். காலையில் பாடும் ராகம் என்னவோ?
7: பாழம்
8: உச்சி வேளை ராகம்.
3: மாலையில் பாடும் ராகம்
8: குணங்களை குறிக்கும் ராகங்களை கேட்க விரும்புகிறோம். இறக்கம் பற்றிய ராகம் என்னவோ?
7: பாதனி பமகம பதனி தடபமகரி கமகரி பமகனி லாமரி.
8: மகிழ்ச்சிக்குரிய ராகம்
7: சதமபனி பமகம பனி தரிதிதா சதரிதினி தபபனி பமகம தன்யாசி.
8: யுத்த ராகம்

0: பாக்களை ஏற்ற பாடும் ராகங்களை கேட்க பிரியப்படுகிறோம் அப்பா. வெண்பா பாடுவது எந்த ராகத்தில் இருக்க வேண்டும்? பகவர்
1: பாடி
0: தாழிசைக்கு
1: மாநிலி மாத பாமகரி கல்யாணி.
2: சுவாமி கைலைநாதனை தங்கள் கானத்தால் கவர்ந்து

0: என் வாழ்நாளில் நான் வீணை எடுத்து மீட்டி நரம்பு அறுபட்டது இதுவே முதல் தரம்.
1: சம்பூர்ண ராமாயணம் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல் உண்மையிலேயே அது கர்நாடக இசையோடு அமைந்தது தான். வணக்கம் வந்திருப்பவர், வணக்கம். ஹலோ, கமலவாணி அம்மா, உங்களை தான் நான்
2: கூப்பிடுறேன்.
1: எத்தனை வாட்ஸ்அப் ஃபைபர் எல்லாத்துக்காலையும் வந்தா நான் என்ன
2: என்ன
1: மாதிரி அஷ்டலட்சுமி கோயிலும் விருது உனக்கு? பாட்டு எடுத்து பேஸ்புக்ல போட்டா 1,00,000 2,00,000 பேர் பாப்பினம் என்று சொல்லி
2: நானும்
1: கொண்டு வந்தது. கடைசியா பார்த்தால் அங்கால அதுக்கால அங்கால போய் நான் போயிச்சு. சரி, இன்னொரு முறை பார்க்கலாம். அம்மா சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
2: பாடலிலே
1: இந்த பாட்டு என்ன கேட்டால், நடிக்க திலகம் சிவாஜி கணேன் அவை எல்லாம் நடிக்கணும் வண்டி வேற நடிக்க வழிக்கிட்ட வேறங்கிட்ட டிஎம்எஸ் உடனே நடிகத்தில் சொன்னால நீ பாடுறத விட நின்றா தான் நீ மரியாதையாக இருப்ப, உனக்கு நடிப்பு வராதன் அதை விட விட்டவர் கல்லுங்கனியாக என்ற படத்தில். எத்தனையோ பாட்டு இருக்குது, சூப்பர் பாட்டு பாட்டெல்லாம். நீங்கள் ஒரு ஒரு பெரிய பாடகை சொல்லேக்க பிடிக்காம இருக்குமே, நாளைக்கு இருக்காக்கம் என்ன பாட்டை நான் ரெக்கார்ட் பண்ணியாச்சு? ஏன் நாளைக்கு கிடக்கு தான், இவ்வளவு நேரம் கிடக்கு என்ன சாப்பிட்டு கூப்பிட்டு அன்னைக்கு. உண்மையில அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை, அவர் ஒரு பெரிய ஒரு ஒரு ஒரு ஒரு மிகப்பெரிய கலைஞன். நாங்கள் பறையடித்து கொண்டு வரும் பொழுது அவர் தாளம் போட்டுக்கொண்டு வந்தார். எனக்கு இப்போ இணைச்சு பார்க்கவே நான் செய்தது பெரிய ஒரு தவறுன்ற மாதிரியா போச்சேன்டா. பாருங்க அவற்றை குணத்தைய விளங்குதாம்மா.
2: அது அவர் சொல்லி இருக்கிறார்கள் சொன்னவை அடிச்சு அதை போட்டு கொண்டு வந்தது நல்லா இருந்தது பாருங்க சொல்லி சொன்னவையல் அப்ப எனக்கும் சந்தோஷம்.
1: இல்லை வேற யாருக்கும் செய்ய மாட்டேனும் இல்லையாம்மா. அவர் ஒரு நாதஸ்வர வித்துவான், அவர் வந்து நாம் அது அதுதான் சொல்கிறது மெனமெண்ட். அந்த இடத்துல அவர் அந்த ராஜாண்ணியோடைய அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டதும்
2: நல்ல சந்தோஷமா
1: தான். அவ்வளவுதான்.
2: நாங்கள் அந்த பாட்டு நானும் பாடுறதுக்கு தான் ரெடியாக
1: வந்தோ. அங்கே எல்லாரையும் சொல்லி போட்டு வந்த ஊர்ல எல்லாரும் சொன்னே பாடி போட்டு விடுறேன் பாட்டு பிழைச்சி போச்சேன். தேவிக்கும் எனக்கும் உங்களுக்கும் ஒரு சண்டை
2: இருக்கேன்.
1: சின்ன கரண்டியை கொண்டிருந்தால் ஓ சின்ன கரண்டியை கொண்டிருந்தா அதுன்றது கூட கூட கஷ்டப்பட்டுடும் என்ன. சரி,
2: கொஞ்சம் நேரம்
1: எல்லாம் நல்லதுக்கணுமா, ஆனா பிறகு சிறப்பா நடந்தது என்னம்மா? சரி, சுகமாயிருங்கோ, பாட்டு வருது.
2: நன்றி
1: வணக்கம். நன்றி வணக்கம் பாடமாக்கி வச்சிருக்கா.
3: மாமா, என் பிறந்த நாளுக்கு ஒரு பாட்டு பாடுங்க மாமா.
4: பாட்டா? நானா? இந்த நிலையில என்னால பாட முடியாதுமா.
3: நீங்க பாடுங்க வாங்க மாமா.
4: நான் என்ன பாட்டு பாட? நான் பிறந்தத பாடவா, வளர்ந்தத பாடவா, நடந்தத பாடவா, எதை பாட?
5: நீ எதையும் பாடவானா ஐயா, பாடுற மூஞ்ச பாடவா.

0: காலம் உவர்தலை இந்த மண்ணுக்கு தரும். அந்த காலம் தருகின்றவர்கள் காலத்தால் அழியாதவர்கள். அதுதான் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள். அற்புதமான அந்த பாடல் கமலமணி அம்மா அவர்கள் கேட்டிருந்தார். நேரம் இப்பொழுது 6:58. வணக்கிருக்கிறார் தேவி அம்மா.
1: வணக்கம்.
0: நீண்ட நேரமா நினைக்கிறீர்கள்? எல்லா எல்லா கதவும் திறந்து எல்லா பக்கத்தானே வாக்கு வந்து சுகமா இருக்கிறீங்களா? நல்லது, சுகமா. என்ன சிரிப்பு? தேத்தனி நினைச்சு சிரிச்சு நீங்களோ? பெரிய கரண்டி ஒன்றா விட்டதா? சரி, எல்லாம் நல்லா இருந்தது. சிறப்பு என்ன? அதெல்லாம் எல்லாம் அருமையாக இருந்தது. ஓ, எல்லாமே நல்லா இருந்தது. சிறப்பு. என்ன சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: நான் வந்து கல்யாண வளை ஓசை கொண்டு முன்னாடி செல்லு என்று கேக்குறேன்.
0: கல்யாண வளை ஓசை கொண்டு
1: நாளைக்கு
0: என்ன என்ன என்ன
1: பாட்டு எடுத்துறான் போய் வா. நதியிலேயே இது பிடிச்சிருக்கு, என்னால கேட்க இல்லையா போய் தான் கேக்குறான்.
0: அஞ்சாறு பாட்டு எடுத்துனா ஆனா ஒரு பாட்டு தான் தருவோம். உங்கள் விருப்பமும் உங்கள் எண்ணமும் நிகழ்ச்சியில் திருமணத்துக்கு பின் அதிகம் தங்களை மாற்றிக்கொள்பவர்கள் கொண்டவர்கள் ஆண்களா அல்லது பெண்களா என்ற தலைப்போடு நீங்க உரையாட போறீங்க. சரி, இப்பொழுது தேவி அம்மாவுடைய பாட்டை கேட்போம்.

0: கலைஞர் வேலுமணி நான்கிரிமிடம் உரிமைக்குரல் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற அருமையான பாடல். அந்த பாடலை தேவி தனராஜ் அவர்கள் கேட்டிருந்தார். அடுத்து இங்கே அம்மா வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் ஜெயமல்லன். திருமதி ஜெயந்தி ராஜமோகன்.
0: ஜெயந்தி ராஜமோகன், நலமா இருக்கிறீங்களோ அம்மா?
1: நாங்கள் நலமா இருக்கின்றோம். நீங்கள் கலையத்தில்
0: அனைவருமே நலமா இருக்கிறோம்.
1: நான் பாலும் பழம் படத்துல பூனால் போட்டும் போடாண்ட.
0: இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? வந்தது தெரியும், போவதெங்கே வாசல் நமக்கே தெரியாது. வந்தவர் எல்லாம் தங்கிவிட்டால்
1: இந்த
0: இடம் இல்லை. ஆனபடியா போக போறோம். போறதுக்கு நல்லதை செய்து போட்டு போகணும். அப்பத்தான் அப்படி என்று பயணியாம சேர்த்து போனான் என்று கதைப்பினோம் இல்லையோ? இது போனா தான் நல்லதான்.
1: உன்னோட அக்காண்ட மனுஷன் முறா காலம் ஆயிட்டார். நான் லைன் எடுத்து போட்டுதான் ஜோதித்தேன். அவருக்கு 85 வயதுதான். அப்ப இந்த பாட்டை கேட்போம்.
0: சரி, விருதம்மா பாட்டு. சந்தோஷம் சந்தோஷம். இதோ கேட்ட பாடல்.

0: எம் சௌந்தரராஜன் எம் விஸ்வநாதன் கண்ணதாசனுடைய இந்த கூட்டமைப்பு தான் இப்பளவு ஒரு சிறப்பான பாடல்களை தர முடியும். சரி, அடுத்து தர்மவதி அம்மா அணிந்திருக்கிறீங்கள். வணக்கம் அம்மா.
1: வணக்கம்.
0: வணக்கம். சுகமா இருக்கிறீங்களோ?
1: என்ன
0: பாட்டு வேணும்மா?
1: காலங்களில் அவள் வசந்த கொண்ட பாட்டு.
0: கலைகளில் அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி.
1: நீங்க கவிச்சந்த பொம்பளை எல்லாம் இருந்த மகனவன் மனைவியன் பாயிருக்கும் கொள்ளும் அப்படின்னு ஒரு கதை, முதல்ல வந்து ஒரு கதை உண்டு. அப்ப இந்த இயற்கை மாதிரியே அந்த பெண்கள் எல்லா விதத்திலும் வாழ வேணும்.
0: நிச்சயமாக,
1: அமைதியாக, பொறுமையாக.
0: ஒரு பெண்ணின் கையில தான் எல்லாமே இருக்கு. எந்த ஒரு பைத்தியக்காரன் எந்த எந்த எந்த ஒரு ஆளுக்கும் சொல்லினவனு கால் கட்டு போட்டா சரியண்டேன்னு சொல்றது, அந்த அளவில் ஒரு பெண்ணால எதையும் சாதிக்க முடியும். ஆனா சில அதுகளை திருத்தேலா சில பெண்பிள்ளையால் பாவம் பொறுமையாக குடும்பத்தை சண்டையில் சச்சரவுகள் வாரது வளமதான் விராமல் இங்கேயமா போறது, அதுகளை சமாளிச்சு கொண்டு போறது, வந்தா வர விலவை போனா சில விலவை என்னம்மா
1: நன்றி.
0: தர்மவதி அம்மா இணைந்திருந்து கேட்டிருந்தார் பாடல். இதோ

0: தர்மபுரி அம்மா அந்த பாடலை கேட்டிருந்தார். அருமையான பாடல், பிபி சீனிவாஸ் அவர்களுடைய குரலிலே வந்தது. அடுத்து யார் வந்திருக்கிறது பாடல் கேட்க? வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, நலமா இருக்கிறீங்களோ?
0: நான் நலமா இருக்கிறோம் சரோ அம்மா, நீங்கள் நலம் தானே?
1: நல்ல சுகமா இருக்கிறோம்.
0: சரி,
1: சுகமா இருக்க வேணும்.
0: நல்லது. என்ன பாட்டு வேணும் அம்மா?
1: பாடி அழைத்தேன் என்னை தேடு நெஞ்சம்.
0: என்ன பாட்டு?
1: பாடி அழைத்தேன் என்னை தேடு நெஞ்சம்.
0: இது என்ன புதிய கிடக்கு? பாடி
1: புதுசா இருக்கோ?
0: பாடி அழைத்தேன்,
1: நீங்க ஒரு பாட்டுக்காரன்னு இதை புதுசன்னு சொன்ன.
0: பாடி அழைத்தேன் உன்னை, அப்படி
1: என்னை என்னை தேடு நெஞ்சம்.
0: அப்படியா? பாப்பம் பாடி அழைத்தேன் உன்னை உன்னை
1: என்னை என்னை உன்னை
0: உன்னை உன்னை
1: உன்னை அங்க இருக்கு.
0: என்ன கேட்டு பாருங்க, ஏனும் கூட விடுவான்.
1: சரி,
2: இது தேடும் நெஞ்சம்.
0: என்னண்டு பேர் இது?
1: சரி சரி
0: சரி
1: வந்தாலும் சரி,
0: பாட்டு வந்தா சரி. ஏன்னு
1: பாட்டு வந்தா சரி.
0: சரி, வெறுகிறதம்மா பாட்டு. நன்றி அம்மா.
1: நன்றி
0: நன்றி அம்மா. நன்றி. சர்வ அவர்கள் கேட்ட பாடல் இதோ வருகிறது.

0: ரசிகன் ஒரு ரசிகன் என்ற திரைப்படத்தில் கே ஜே ஜேசுதாஸ் அவர்கள் பாடிய பாடலை கேட்டீர்கள். அடுத்து வந்திருப்பவர் வணக்கம். நான் நலமா இருக்கிறேன் பார்த்திவன். நீங்கள் நலமாப்பன்? சந்தோஷம். என்ன பாட்டு பண்ணும் ஐயா?
1: என்ன
0: பாட்டு சொல்லுங்க. நீங்க பாட்டு
1: கேட்டேன் சாப்பாடு வாங்க இவருக்கு காலையில் அவர் போய் இவருக்கு சாப்பாடு வாங்க இவருக்கு காலையில் அவர் போய் இவருக்கு சாப்பாடு வாங்க இவருக்கு காலையில் அவர் போய் இவருக்கு சாப்பாடு வாங்க இவருக்கு காலையில் அவர் போய் இவருக்கு சாப்பாடு வாங்க இவருக்கு காலையில் அவர் போய் இவருக்கு சாப்பாடு வாங்க இவருக்கு காலையில் அவர் போய் இவருக்கு சாப்பாடு வாங்க இவருக்கு காலையில் அவர் போய் இவருக்கு சாப்பாடு வாங்க இவருக்கு காலையில் அவர் போய் இவருக்கு சாப்பாடு வாங்க இவருக்கு காலையில் அவர் போய் இவருக்கு சாப்பாடு வாங்க இவருக்கு காலையில் அவர் போய் இ
0: செய்தி கேட்டு செய்தி கேட்டு அந்த பாட்டை நாகேஷ் முத்துராமன் நடிச்சாதானே. ஓகே, வருகிறது ஐயா பாட்டேன். நன்றி அப்பன், நன்றி ஐயா, நன்றி பார்த்திபன் அவர்கள். இதோ

0: அந்த பாடலை பார்த்திபன் அவர்கள் கேட்டிருந்தார். அடுத்து வந்திருப்பவர் யார்? வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்.
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். யார் ஐயா?
1: நான் வந்து இன்பகுமார்.
0: இன்பகுமார்,
1: நீண்ட நாளைக்கு பிறகு உங்களை சந்தித்திருக்கிறேன்.
0: நல்லது, சந்தோஷம். என்ன பாட்டு வேணும் ஐயா? நேரம்
1: சரியா மட்டுமட்டா இருக்குது. நான் எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு
0: என்ன பாட்டு,
1: மயக்க வினதாயகம் வேணும், குங்குமம் படத்தில். உங்களுக்கு அப்படி கஷ்டம் என்ன? வேற ஏதாவது பாட்டு
0: போட்டு கஷ்டம் இல்லை. என்ன
1: நீங்க எல்லாம் குடும்பத்தில எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நலமா
1: இருக்கு.
0: நானே உனக்கு பகையானேன், என் நாடகத்தின்
1: திரையானேன். நல்ல பாட்டு, நல்ல பாட்டு, நல்ல படமும், நல்ல பாட்டும், பாட்டுகளும்,
0: எல்லா படமும் நல்ல
1: பாடல்களும். குங்குமம் படத்துல எல்லாம் நல்ல பாடல்கள்.
0: அது எல்லா பாட்டும் நான் அது சூப்பர். டி எம் சவுந்தரராஜனடா சொல்லே வேணும்.
1: அந்த போட்டி பாட்டு மாதிரி ஒன்று இருக்கு, அதுல அந்த ஜானகிக்கும் சவுந்தரராஜனுக்கும் அது ஒரு அது நினைச்சாலே மனதில் இனித்து கண்டிருக்கும் அந்த பாடல்.
0: அருமையான பாட்டு,
1: அருமையான பாடல்கள். இல்லை இல்லை, அருமையான பாடல்கள். மயக்கம் நாயகம் எல்லாம் நல்ல பாடல்கள்.
0: பகலில் தோன்றும் இரவு, கண் பார்வைக்குந்த உறவு, சிலை மூடிய சிலை நான். அந்த பாட்டு என்ன கேப்பமையா பாட்டு? நேரம் நேரம்
1: ஐயா.

0: நேரம் இப்பொழுது 7:31. ஆம், இன்றிரவு 7:30 இடம்பெறப் போகின்ற நிகழ்வில் அதிகம் தங்களை மாற்றிக்கொண்டவர்கள் ஆண்களா அல்லது பெண்களா திருமணத்துக்கு பின் என்ற கருத்தோடு நீங்கள் இணைய இருக்கின்றீர்கள். அன்புக்குரியவர்களே,
1: எண்ணிரண்டு 16 வயது.
0: அன்றைய பாடல்கள் அத்தனையுமே உயிரோட்டமாக இருந்தது, உணர்வாக இருந்தது. எப்பொழுது கேட்டாலும் இந்த பாடல்கள் இனிக்கும். இந்த பாடல்கள் காலத்தால் அழியாதவை. கே.வி. மகாதேவன், எம்.எஸ். விஸ்வநாதன், டி.எம். சௌந்தரராஜன் இவர்கள் எல்லோரும் ஒரு கூட்டு சிறப்பு

0: உங்கள் உணர்வுகளின் ஒளியாக என்றும் டிஆர்டி தமிழர்.
1: நேரமான மணி 38 ஆறு மணி 38 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்ஸ் இருந்து 24 மணி நேரம் முடித்துக் கொண்டிருக்கும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேரம் தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்ந்து வானொலிகளில் உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பமும் ஐரோப்பிய வான்வெளிகளை தாண்டி உங்கள் வாசல் தேடி வந்து உங்களை சந்திப்பதை இட்டு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அதுவரை இன்றைய உங்கள் எண்ணத்திற்காக, திருமணத்துக்கு பின் அதிகம் தங்களை மாற்றிக்கொண்டவர்கள் ஆண்களா அல்லது பெண்களா? திருமணத்துக்கு பின் அதிகம் தங்களை மாற்றிக்கொண்டவர்கள் ஆண்களா அல்லது பெண்களா? இந்த தலைப்பிலே உங்கள் எண்ணங்களோடு நீங்கள் இணைந்து கொள்ள அழைப்பு கலத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0331 48 32 15 40 அல்லது இன்னொரு தொலைபேசி இலக்கம் 0331 9 51 48 47 71 அல்லது வைபர் இலக்கம் இருக்கிறது 0031 6 57 74 77. நமது வாட்ஸ்அப் இலக்கம் கூட நம்ம இருக்கிறது, அந்த வாட்ஸ்அப் இலக்கத்தில் நீங்கள் இணைந்துள்ளலாம் 0331 6 89 86 55 29. மீண்டும் பழைய போல் நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்க நேற்று ஒரு பாடல் ஜீன்ஸ் திரைக்காக இசைப்பிள்ளையார் ரகுமானின் இசையில்

0: நேரம் 3:45 to 6:45 தமிழ் உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பம் அந்த வழி உங்கள் எண்ணத்திற்காக திருமணத்துக்கு பின் அதிகம் தங்களை மாற்றிக்கொண்டவர்கள் ஆண்களா அல்லது பெண்களா இந்த தலைப்பில் உங்கள் எண்ணங்களோடு நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அந்த வழி இன்றைய இயற்சி ஆரம்பித்து வைக்க வாழ்நிலை இணைந்திருக்கிற முதலாவது நேர இப்பொழுது அன்பாக வாழ்நிலை நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த வழி நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்க வாழ்நிலை இணைந்திருக்கின்ற முதலாவது நேர் வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் ஜீவன், நல்ல பார்த்திபன்.
0: பார்த்திபன் நிலமா இருக்கிறது தானே? நாங்களும் நிலமாகவே இருக்கிறோம். நல்ல வெயில்,
1: இஞ்சி இரவில கொஞ்சம் குளிர். பெண்கள் ஒரு திருமணம் நடந்தப்பறம் பெண்களை தான் சாட்டு வர்றோம். நாங்க அவர்களை கேட்டுத்தான் நாங்க இந்த மாத்திட்டு யோசிச்சுதான் அவர்களுக்கு தொல்லைகள் கொடுக்கறது. அந்த பெண் எங்களோட பெண் பெண் இங்க உதாரணத்துக்கு நாம திருமணம் முடித்து விட்டவன்னு சொன்னா அவர் திருமணம் முடித்த எங்களுக்கு எத்தனை வேலைகள் இருக்கு. கணவன் மனைக்குள்ள எத்தனை விஷயங்களுக்கு கதைக்கோளும் கொள்ளணும் இன்னொருத்த போய் வர முடியாது. அப்ப அதுகளை இவர்கள் வைத்துக் கொண்டு என்ன தெரியுமா நினைக்கிறது, இவர் திருமணம் முடித்தபடியா எங்களை விட்டு விலகிட்டார் என்ற ஒரு நினைப்புல அந்த பெண்ணத்தான் தாக்குவது.
0: என்ன குடும்பக்காரர்
1: குடும்ப ஒரு நண்பர் நண்பர் விட்டு போக முடியாம போகலாம் சில வேலைகள்.
0: திருமணமான பின்பு அப்படியே அந்த பொறுப்புகள் கொஞ்சம் கூடத்தான செய்யும்
1: கூடைக்குள்ளங்களுக்கு அந்த நேரம் குறைவா இருக்கும். ஒரு தனிய ஒரு ஆள் இருக்குள்ள ஜெகன் சாப்பாடுனா நாங்க ஒரு கடையில வாங்கி வருவோம். எங்களுக்கு அந்த சமைக்கிற நேரம் எல்லாம் இருக்காது.
0: நிச்சயமாக
1: ஒரு தனியால பெருசா சமைக்க மாட்டோம். அப்ப கட்டிட இலகுவா வாங்கிட்டு இல்ல இன்னொரு வீட்டுல போய் சாப்பிட்டு வருவோம். அப்ப அப்ப அவரு என்ன இப்ப வந்து சாப்பிட அப்ப வந்து சாப்பிடவில்லைன்னு அந்த இதெல்லாம் அவர்
0: வைத்திருவாங்க. நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள தர வேண்டும். என்ன திருமணம் ஆகும்போது நீங்க தனியா எங்கேயும் போகலாம் வரலாம் சாப்பிடலாம் எல்லாம் செய்யலாம். ஆனா திருமணத்துக்கு பின்பற்றது அப்படி இல்லை தானே. அதுக்கு பிறகு அங்கே ஒருவர் உங்களுக்காக எதிர்பார்ப்போடு மனைவியோ கணவன் ஒருவர் எதிர்பார்ப்போடு இருக்கின்ற போது இப்போ போட்டு வந்துட்டு சாப்பிட இல்லை உண்டு கையில் நான் வெளியில் சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்ல முடியாதுனே. அப்போ அது அதெல்லாம் அதெல்லாம் மாற்றிக்கொள்ள அந்த சிலர் அந்த திருமணத்துக்கு பின்பும் அதே மாதிரி இருந்து கொள்ள முடியாது. ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி திருமணத்துக்கு முன் இருக்கின்ற போல பெண் இருக்க முடியாது இல்லை. அவர்கள் திருமணத்துக்கு முன் எப்படி இருந்தார்களோ அதே மாதிரி தான் பின்பு இருக்க ஆசைப்படுவார்கள். அப்ப அப்படி இருக்கின்ற போது அது அந்த குடும்பங்களுக்குள்ள ஒரு முரண்பாட்டை தோற்றுவிக்கும் என்று சொன்னால் இப்ப ஆண்கள் கல்யாணத்துக்கு முன் இப்ப இன்றைய அந்த தலைமுறை இளைஞர்களை எடுத்துக்கொண்டு அவருடைய ஆட்டு அது இதென்று தெரிவார்கள். ஆனால் திருமணத்துக்கு பின்பு அந்த அவர்களுக்குன்ற ஒரு வீட்டில் ஒருவர் காத்து கொண்டிருக்கின்ற போது நான் விளையாட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸோட டூர் போகிறேன்னு சொல்லி விழிக்கிறார். அந்த அதுகள் கூட ஒரு அந்த இப்போ ஆண்கள் கூடுதலாக தங்களை மாற்றிக்கொள்ள முடியாமல் இருக்கிற சில இடங்கள் சில விஷயங்களில் என்றவர்கள் அந்த அவர்களுக்கு நட்பு ஓட்டம் ஒன்று இருக்கும் தானே. இந்த நட்போட்டத்தை விட்டு அவர் வெளியில் அதான் அது இன்னொன்று இருக்காது. அவர்கள் தங்களை மாற்றி கொண்டு விட்டோடனே சொல்லுவார். கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் அவன் மாறிட்டான்னு சொல்லுவார்கள்.
1: அதே இதுல இந்த மனைவி சங்கச்சி கணவர் திருமணம் முடித்து அவர் கணவர் அமெரிக்கா போவாரோ அந்த இது விளையாடுறதுக்கு அந்த என்ன சொல்றது இந்த காசு வச்சு
0: விளையாடுவாங்க.
1: அப்ப அதால அந்த குடும்பமே பிரிந்தது ஜெகன்
0: சொன்னால் அந்த குடும்பம் அந்த சகஜ இதா இருக்காது. விட்டு கொடுத்து போய் ஒரு அளவுக்கு ஒரு ஆள் சமாளித்து போகணும். தங்களை இருந்த திருமணத்துக்கு முன் இருந்த மாதிரி இருக்க முடியாது. அவர்களுடைய தங்களை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும்.
1: மாற்றாக விட்டாச்சும் குடும்பங்கள் பிரிவதற்கான கடைசியாக அவரை பிரிந்தே விட்டார்கள். தெரியும், அவரை பிரிந்தே விட்டது. ஏன்னா அவர் மற்ற சகோதரங்களோட சேர்ந்து போவார். உண்டு ஒரு இடத்துக்கு போக முடியுமா இருந்தா மனைவியோட போனோம், இல்லைன்னு சொன்னா போகாம விட உடம்புல. ஒரு சில சொன்னா ஒரு சில இடங்களுக்கு போவார் மனைவியை விட்டு போட்டு. அந்த விளையாட்டு மட்டுமில்ல, சில சில சில அது சில நிகழ்ச்சிகளை கூட மனைவிய கூட்டு போகாமல் தனியே போவார். அப்ப அதெல்லாம் கூடாது.
0: உதாரணத்துக்கு நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது நாங்கள் ஒரு மனைவி எங்களை இருக்காங்க, நாங்கள் நிகழ்ச்சி போயிட்டு மனைவியை கூட்டிட்டு போகணும் என்று சொன்னால், இல்லை என்று சொன்னால் இப்ப மனைவி யாரோட போறது? சொல்றதா
1: இதே நேத்து இன்னும் ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன். இன்னொரு இடத்துல அவர் கணவன் மனைவி, மனைவி வந்து ஒரு நகை கடையில வேலை செய்தா, கணவர் அவரோட பெருசா சந்தோஷம் இல்லாம அவர் என்ன செய்யணும்,
0: அவர்களுக்குள்ளதால்தான் குடும்பங்களோட அவர்களது ஈடுபடுற சந்தர்ப்பம் இல்லாம போய்விடும். அவர்களுக்குள்ள ஒரு பெரிய விரிசல் ஒன்று வரத்தான் பார்க்கும்.
1: இன்னொரு
0: ஆள் அதுக்குள்ள நுழைந்து விடலாம்.
1: பாட்டல்
0: லவ் டுடே திரையில் இருந்து.

0: பொன்னிப்பண்டி ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொன்னிப்பண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொன்னிப்பண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்னிப்பண்டி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னிப்பண்டி மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்னிப்பண்டி ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னிப்பண்டி மார்க்கெட்.
1: நேரம் 7:51 விளக்காட்சியத்தில் 6:51 நிகழ்ந்திருப்பது பிரான்ஸ் தொழிலிருப்பாகும் டிஆர்டி தமிழ் தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது. உங்கள் எண்ணங்களும் உங்கள் இருப்பும் அந்த வகையில் இன்றைய உங்கள் எண்ணத்திற்காக திருமணத்திற்கு பின் அதிகம் தங்களை மாற்றிக்கொண்டவர்கள் ஆண்களா அல்லது பெண்களா, இந்த தலைப்பிலே திரு அவர்கள் தன்னுடைய கருத்தை இங்கே பதிவிட்டிருக்கின்றார். அந்த கருத்தை பார்த்துவிட்டு அடுத்த நீரை இணைத்துக் கொள்ள இருக்கின்றேன். மாறுவது ஆணா பெண்ணா என்பதல்ல, மாற்றத்தின் வகைதான் வேறுபடுகிறது. பெண்கள் வெளிப்படையாக தங்கள் வாழ்க்கை முறையை மாற்றுகிறார்கள், ஆண்கள் உள்ளுக்குள் தங்கள் மனநிலையை மாற்றுகிறார்கள். பிரச்சனை மாற்றத்தில் இல்லை, ஒருவர் மட்டுமே மாற வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் தான் இருக்கின்றது. இருவரும் சேர்ந்து புதிதாக ஒரு வாழ்க்கையை உருவாக்கும் போது அது மாற்றமல்ல, பரிணாமம். எல்லோரும் சொல்வார்கள் பெண்தான் திருமணத்துக்கு பின் மாறுகிறாள் என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? பெண்ணின் மாற்றம் கண்ணுக்கு தெரியும், ஆணின் மாற்றம் யாருக்கும் தெரியாமல் அவனுக்குள்ளேயே அவனை கொன்றுவிடும். ஆண் திருமணத்திற்கு முன் நண்பர்கள், விளையாட்டு, ஊர் சுற்றுதல் என்று வாழ்கிறான். திருமணத்துக்கு பின் கல்யாணமானவன் இன்னும் பிடியாட்டம் சுத்துகிறான் என்ற சொல்லுக்கு பயந்து எல்லாவற்றையும் துறக்கின்றான். அவன் வட்டம் வீடு வேலை என்று சுருங்கிவிடுகிறது. பெண் கஷ்டத்தை அழுது சொல்லி இறக்கி வைப்பாள், ஆண் ஆம்பளை அழக்கூடாது, நீதான் தூண் என்று சொல்லி சொல்லி அவன் உணர்வுகளுக்கு பூட்டுப்போட வைக்கிறது. கவலை, பயம், தோல்வி எல்லாவற்றையும் சிகரெட் புகையாகவோ இரவு தூக்கமின்மையாகவோ உள்ளுக்குள் புதைக்கிறான். அதனால்தான் திருமணமான ஆண்களுக்கு மாரடைப்பு வரும் வீதம் அதிகம். திருமணத்துக்கு முன் அவன் ஒரு மகன், காதலன், நண்பன், திருமணத்துக்கு பின் அவன் வெறும் கணவன், தகப்பன் என்ற பதவி மட்டுமே. அவன் விருப்பம், ரசனை, கனவு எதற்கும் இடமில்லை. வீட்டில் எடுக்கும் எந்த முடிவிலும் கடைசியில் உனக்கென்ன தெரியும் என்று ஒதுக்கப்படுகிறான். ஆனால் பொறுப்புகள் மட்டும், பொறுப்புகள் மட்டும். பெண் திருமணத்துக்கு பின் ஒரு வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போகிறாள். ஆனால் ஆண் திருமணத்துக்கு பின் தனக்குள்ளேயே இருந்த ஒரு உலகத்தையே விட்டு வெளியே வருகிறான். அதனால்தான் சொல்கிறேன், அதிகம் மாறுவது, அதிகம் தொலைப்பது, அதிகம் தியாகம் செய்வது ஆண்கள்தான். அவர்கள் சத்தமில்லாமல் மாறுகிறார்கள் என்பதால் யார் கண்ணுக்கும் தெரிவதில்லை. மாற்றத்தின் வகை வேறுபடுகிறது. பெண்கள் வெளிப்படையாக தங்கள் வாழ்க்கை முறையை மாற்றுகிறார்கள், ஆண்கள் உள்ளுக்குள் தங்கள் மனநிலையை மாற்றுகிறார்கள். இவ்வாறு தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருக்கின்றார் திருமதி திரு அவர்கள். அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வைபவராக அடைந்திருக்கிற ரவிசெல்லத்துறை அவர்களை வாழ்ந்து இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் நிலமா?
2: வணக்கம், நான் ரவிசெல்லத்துறை பேசுறேன்.
1: ஓ, நிலமா இருக்கிறீர்களா? நிலமாக இருக்கிறீர்களா கேட்டேன்.
2: ஆமாம், நிலமா என்னோட தான் நீங்க உரையாடுறீங்க.
1: உங்களோட தான் உரையாடுறேன். ரவிசெல்லத்துறை,
2: அதான் எனக்கு தெரியாமல் இருந்தது. நீங்க திரவிட மற்றவரோட உரையாடும் பொழுது நான் காய்த்து கொண்டு இருக்கிறேன்.
1: என்ன பாடலோட அறிஞர்களா சொல்லிவிட்டு கதை உரையாடுறது?
2: சொல்லித்தேன்டா, இதோட சேர்ந்தபடி நல் நல்ல மனைவி, நல்ல குடும்பம், நல்ல குழந்தை, நல்ல குடும்பம், தெய்வீகம் அண்டு. நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம், தெய்வீகம் அண்டு இருக்கிறதா?
1: நீங்க பாடல் பாடல்கள் வர போறாங்க.
2: திருமணத்தின் பின்னண்ட படிச்சால் அந்த சிந்தனை வந்தது. அதையும் கூறிக்கொண்டு இப்ப நீங்க கேட்கிறீர்கள், திருமணத்தின் பின் மாற்றம் அடைவது
3: அதிகம் தங்களை மாற்றிக் கொள்வது ஆண்களா பெண்களா?
2: தங்களை மாற்றிக்கொள்ள நீங்க அந்த முதல் அந்த இவருடைய வாசித்தீர்கள், பெண்கள் வந்து மாற்றங்கள் உடம்புல தெரியும், ஆண்கள்ல தெரியாது. சரிதானே? ஆண்
1: கேட்டால் மாற்றது
2: விளங்கவில்லை,
1: அது மாறுறது. அதை சொல்லுவார்ல, பெண்கள் ஒரு திருமணமாகி கொஞ்சம் காலத்துக்கு பிறகு இந்த பூசணிக்காய் மாறி இருப்பார்களாம், பூசணிக்காய் வந்துடுவார் என்று. ஆண்கள் வாடின கத்தரிக்காய் மாறி வந்துடுவார் என்று
2: மாறி வந்துடுவார்கள். அப்போ அதுதான் பிரச்சனை. இருந்தாலும் இந்த மாற்றங்கள் என்று சொல்லியிருக்க ஆண்கள் வந்து ஒரு ஒரு உதாரணம் பாருங்க, ஒரு அவிட்டு விட்ட நாய் இருக்கல்லோ, அது சுதந்திரமா திரியும், அதை கட்டி விட்டா என்ன செய்யும்? ஒரு கட்டுப்பாட்டுக்கு தான் நிற்கும், என்ன தான் நினைச்சதை செய்யலாது. அப்ப திருமணம் என்பது ஆண்களை பொறுத்தளவு ஒரு கால்கட்டு மாதிரி,
3: கால்கட்டு போடுறோம். ஆண்கள் தான் கூட கால்கட்டு
2: போடுறோம். இவர் இவருக்கு ஒரு கால்கட்டு போட்டா மச்சம் அடங்கி இருப்பாரு. அதே நேரம் இன்னொன்று சொல்வார்கள் என்னென்றால், ஒரு பெண் பிள்ளை சொல்லுவினா, இது பிள்ளையை இவ்வளவு நாங்கள் அப்பாவுக்கு பயந்து அண்ணனுக்கு பயந்து மாமனுக்கு பயந்து எல்லாம் வாழ்ந்தது, இது வளர்ந்த பிறகு இது ஒரு கல்யாணம் கட்டி விட்டா அவன் கட்டினவன் கூட்டி கொண்டு நாலு இடத்துக்கு கூட்டி கொண்டு போவான், நாலு இடத்தை காட்டுவான் என்று பெண்களுக்கு சொல்றது. ஆண்களுக்கு சொல்றது, இவர் துள்ளி திரிகிறார், இவருக்கு ஒரு கல்யாணத்தை போட்டு விட்டா மச்சான் அடங்கி போயிருப்பாரு. ஆனால் மாற்றம் கடைசியில் என்ன செய்யுது? பெண்ணுக்கும் மாற்றம் இல்லாம போகுது, இவருக்கும் மாற்றம் இல்லாம போகுது என்றால் ரெண்டு பேரும் திருமண பந்தத்துக்கு வந்தா, ஆனா கூடுதலாக பாதிப்பு ஆண்கள் மத்தியில தான் இருக்கு. ஆனா தற்கால சூழ்நிலை அது இல்லை. இப்ப இந்த தலைப்பு வந்து எனக்கும் உங்களுக்கும் தான் இந்த தலைப்பு சரி வரும். இப்ப பெண் இப்ப அடுத்த சந்ததியில கேட்டு பாருங்க, ஹாலிடேக்கு எங்கேயோ
3: போயிட்டான், பழைய மாணவர் யூனியன் அப்படி போறாங்களா பெண்கள் சொல்லி?
2: அது இடையில எங்களுக்கு ஒரு ஒரு இது மாதிரி இருக்கிறதே தவிர, எங்களுடைய தந்தையர் காலம் தாயார் காலத்துல எல்லாம் இதெல்லாம் ஒன்றும் இல்லத்தான்.
3: இப்ப வந்துட்டு கூடுதலா அந்த
2: இப்ப இந்த புலம்பெயர் வந்ததால் தான் இது வந்தது. இப்ப பாருங்கள், எங்க இப்ப நாங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு முதல் நாங்கள் புனித ஜாத்திரை என்று போனதெல்லாம் கிடையாது. கொழும்புக்கு போறதே ஒரு பெரிய ஜாத்திரை மாதிரி. இப்ப கொழும்புல இருந்து யாழ்ப்பாணம் போய் வாரது அந்த குரால படிச்சு யாழ்ப்பாணம் அடிக்கடி போய் வார, ஏனென்றால் அந்த கதியால் எல்லாத்தையும் பட்டி போட்டு இது போடுறேன், கிழமை குறுக்கா போய் வாரணும். அப்ப காலம் மாறி, அப்ப என்ன பொறுத்தல கூடுதலாக ஆண்களுக்கு தான்
3: இந்த கொழும்புல இருந்து மட்டும் இல்ல, வெளிநாட்டுல இருந்து போய் வாரங்கள் இப்படி.
2: இங்க வெளிநாடு இங்க இருந்து அங்க போய்
3: வேலி கிடைக்க வீடு வீடு கட்ட வேலி கிடைக்கன்னு போறாங்களே.
2: புலம்பெயர்வும் காலத்தின் கட்டம் இப்ப மாற்றம் அடைந்துட்டு, இந்த தலைப்பு எல்லாம் நீ அடுத்த சந்ததிக்கு தலைப்பு அல்ல, எங்களுக்கு தான் இது தலைப்பு. என்ன அடுத்த சந்ததிக்கு நீங்க ஒரு இங்கு பிறந்து வளர்ந்து ஒரு 25-30 வயசு இருக்குள்ள இளைஞனுட்ட இதே தலைப்பு நாங்க கேக்குற இல்ல தானே?
3: வீட்டுல கோப்போடு சாப்பிட்டு கோப்பிட கழுவாட்டானி பங்க இல்லா பாத்திரங்களும் கழுவுறான்னு சொல்லி ஒரு கவலை ஒன்று
2: இருக்குதானே?
3: கூடுதல பார்த்தேன், நான் பார்த்திருக்கிறேன் அந்த மனைவி பேசாம இருப்பார். இந்த ஆண்கள் இளைஞனுக்கு பசங்கள்லாம் கொஞ்சம் பிள்ளைகளை கொண்டு பம்பஸ் மாத்தி எல்லாம் செய்யறது அவர்களா தான் இருந்து காய்ச்சோன் இருப்பான். நான் கொண்டாட்டங்கள்
2: அவர்கள் அதை பெரி அடுத்த சந்ததியினர் அதை பெரிதாக கருதுவதில்லை. நாங்கள் தான் இந்தியால உசுப்பேத்து, நீ இதெல்லாம் செய்யக்கூடாது.
3: நீ அவைகள் சில தேவர்கள் ரத்த கண்ணீர் வடிக்கிறார்கள். அவர்கள் சந்தோஷமா செய்கிறார் உள்ளகள் அழகு தாஞ்சி அழுவா. இங்கு நான் கோப்போட கழுவ விடையில் என்ற புள்ளிய அவன் அங்க கூட விளைஞ்சி ரான் வீடு வாசல் விட்டுறான் பண்றான்.
2: வீடு வாசலுக்கு மிஷின் பிடிச்சி பிள்ளைக்கு பெம்பஸ் மாத்தி கிச்சனுக்கு நண்டு விளக்கும் அவ இருந்து அங்க அவ வந்து ஏதோ வேற இங்கத்தைய பிள்ளைகள் எங்களை மாதிரி இதுல தான் அவன் ஹாண்டியோட ஏதோ டிக்டாக்ல ஏதோ நடக்குதுன்னு சொல்லி. ஆனால் அதை அந்த ஆணமும் அந்த பொண்ணும் பெரிதாக கருதுவதில்லை.
3: ஆமா,
2: இப்ப நானே பாத்துருக்கேன், கண்ணால காத்திருக்கேன், ஒரு கணவன் இங்க பிறந்து வந்த கணவனும் மனைவியும் போய் வாசல்ல நிக்க அவன் கையில ஏதோ பேக் இருக்குது, அந்த அவனுடைய அந்த கை ஷூ லேஸ் இருக்கல்லோ சப்பாத்து கயிறு கலண்டுட்டுது. உடனே அவத்த கணவன் என்ன செய்யற, குந்தி இருந்து அதை கட்டி விடுற.
3: இவர்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் தானே, தலைமுறையில இருந்த பெற்றோர்களுக்கு அது பெரிய விஷயம் தானே. அது
2: இப்ப இந்த வானொலியில கதைக்கிற தலைமுறைக்கு தான் அது பெரிய பிரச்சனை, கதைக்கிறாக்களுக்கும் கேக்குறாக்களுக்கும் மட்டும்படி அவர்களுக்கு அது பெரிய பிரச்சனை. இது தலைப்பாக
3: வராது அவர்கள்
2: அதுல இருக்கிறபடி தான். எங்களை பொறுத்தளவு கூடுதலாக இப்பொழுது பார்த்தால் எங்களோட பார்த்த பொழுது பெண்கள் மாற்றம் அடைந்திருக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய மாற்றம் முன்னேற்றமாக இருக்கிறது. ஆண்களுடைய அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு துள்ளி திரிஞ்சு எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனையா போச்சு என்று சிந்திக்கிற ஒரு இது வந்துட்டு. மற்றது எங்களை இதுல பாருங்க, ஒரு பெண்ணானவள் மாற்றம் என்றால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உடை இருக்கிறது. என்ன கல்யாண வீட்டுக்கு ஒரு உடுப்பு இருக்கிறது, பர்த்டேக்கு ஒரு உடுப்பு இருக்கிறது, மரண வீட்டுக்கு போனால் ஒரு உடுப்பு இருக்கிறது. ஆண்களை பொறுத்தளவு திருமணத்துக்கு பிறகு மாற்றமே இல்லை, எல்லாத்துக்கும் அதுதான்
3: ஒரே உடுப்பு தான்,
2: ஒரே உடம்பு தான் அந்த கூடுதலாக மாற்றம் அடைந்தது என்ன பொறுத்தளவு நூற்றுக்குள்ள ஆண்கள் தான் சுதந்திரமாக தெரிந்தவர்கள். அதாவது ஒரு திருமணத்துக்கு தாலியை கட்டுகிறார்கள் இல்ல, முந்தி சொல்லுவார்கள் தாலி கட்டினால் பெண் அடங்கி நடக்கணும். இப்ப பெண்களுக்கு அந்த பிரச்சனை, கட்டியவர் தான் அடங்கி நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று அதை கூறிக்கொண்டு தவறு என்று சொல்ல முடியாது. நாங்கள் ரெண்டு
3: கட்டாயம்
2: காலத்தின் கட்டாயம், இப்ப எல்லாம் நாங்கள் கையில கைபேசி கொண்டு திரிய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு முந்தி கொண்டு திரிஞ்சா லெவல் என்று சொல்லுவேன். இப்ப கைபேசி இல்லாமல் நீங்கள் இதுல ஒரு பேங்குக்கு அலுவலோ எந்த ஒரு அலுவலோ எது கேட்டாலும் கைவேசி இலக்கங்களை கேட்கிறார்கள்.
3: கூட்டணி போனதுதான்
2: உடனடியாக உனக்கு இன்ஃபர்மேஷன் தாரேன்டா, உன்னுடைய நம்பரை தாண்டு கேட்கிறார்கள். இல்ல நான் கைபேசி வாசிக்க பாவிக்கிறேன், நான் பழைய காலத்தின் படிக்கதான் இருக்கிறேன்னு சொல்ல முடியும். ஆகவே காலத்தின் கட்டாயம் ஏற்றுக்கொண்டு போக வேண்டியான். இதே நேரத்தில் பார்த்தால் ஆண்களுக்கு சமனாக பெண்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பெண்களுக்கு இது ஒரு பழைய பெண்களோட ஒப்பிடும் பொழுது அவர்களுக்கு முன்னேற்றம் தானே. எங்களுடைய தந்தையாரோட ஒப்பிடுக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் உயர்ந்திருக்கிறது, அதை விட எங்கள் அடுத்த சந்ததி அதை விட உயர்ந்திருக்கிறது.
3: ஆகவே நன்றி இணைந்தோண்டவைக்கு
2: கூறிவிட வருகிறேன். நன்றி வணக்கம்.
3: நன்றி வணக்கம். அவர் ரவிசெல்வத்தில் இணைந்தோண்ட அவருக்காக அவர் கேட்ட அந்த பாடல் இதோ வாழ்நிலைகளில் நம்ம வீட்டு லட்சுமி திரைக்காக

நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குடும்பம் தெய்வீகம் நல்ல மனைவி.

கடமை மறந்து தவறும் காலமும் அலங்கோலமும் நல்ல மனைவி நல்ல பிள்ளை

0: காரியம்மா, நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கிறா பார்.
1: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன்? இதுகளை எல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க நான் போய் வேணி கொண்டு வரத?
1: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பாள் சோசல்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வார்.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாச்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: நேரம் மட்டும் மணி 15 மணி காட்சி தலைவர் மணி 15 மணி நேரம் இருப்பது பிரான்சில் இருப்பான். டி தமிழில் தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் எண்ணங்களும் உங்கள் இருப்பாங்க. அதுவே இன்றைய உங்கள் எண்ணத்திற்காக, திருமணத்திற்கு பெண் அதிகம் தங்களை மாற்றிக்கொண்டவர்கள் ஆண்களா அல்லது பெண்களா? இந்த தலைப்பிலே தனது எண்ணத்தோடு இணைந்திருக்கின்ற அடுத்த அன்புறவை இப்பொழுது அன்பாக வாழ்த்துக்கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம் பாலேந்திரா.
3: பாலேந்திரா நிலம் தானே?
4: நாங்கள் நிலம். நீங்கள்?
3: நாங்கள் நிலமாகவே இருக்கிறோம். நன்றி.
4: நன்றி. நீங்களும் மாற்றிக்கொண்டீங்களா? மாற்ற இல்லையா?
3: நாங்கள் மாற்றிக்கொண்டே. நாங்கள்
4: வாங்குவோம். பெண்கள் நாங்கள் வந்து இப்ப நாங்கள் திருமணம் முடிக்கல, எல்லாத்தையும் நினைச்சுதான் முடிக்கிறோம்.
3: இன்னைக்கு வரது எல்லாம் சேர்ந்துதான் பொறுப்படுக்கிறோம் நாங்கள்
4: பொறுப்பை அடுத்து போட்டு நாங்கள் ஒழுங்கான வேலை இல்ல, ஒழுங்கான குடும்பம் இல்லை என்றால் நாளைக்கு நாங்கள் சொல்லக்கூடாது. பெண்கள் தான் பிள்ளை என்றால் அதுக்காக நான் எல்லா ஆண்களையும் நான் பிள்ளை சொல்ல ஐயகன். கூடுதலா ஆண்கள் நல்லா இருக்கிறார்கள், குடும்பம் நடத்துகிறார்கள். ஆனால் கூடுதலான ஆண்கள் வந்து இன்றைக்கு மாட்டிக்கொண்டது வந்து தங்களால் என்றால் மதுவில் வந்து கூட ஊறிட்டார்கள். மது அது இதண்டு எல்லாத்திலையும் தங்க அதுல அதுல கூட ஊடிட்டார்கள். ஒழுங்கான வேலை இல்ல, ஒழுங்கான குளிப்பு முழுக்க இல்ல, ஒழுங்கான படுக்கை இல்ல, நேரத்துக்கு வீட்டுக்கு வர இல்ல. அப்ப என்னண்டு பெண்கள் இவியலோட இருப்பார்கள் என்ன? இல்ல ஜோசிஞ்சு பாருங்க, நான் நிறைய பாத்துருக்கேன். இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் கிட்டத்தட்ட 33-34 வருஷமா இன்றைக்கும் எத்தனையோ பேர் எங்கட ஊராக்கள் அந்த பெண்களை முடிச்சிட்டு பிள்ளைகளோட அங்க இருக்குது, இங்க என்ன கூப்பிட இல்லைன்னு அவ இங்க லொட்ட வெட்டுறதும் குதிரை வெட்டுறதும் தண்ணி
3: அடிக்கிறது அதவர்கள் மாறாமல் இருக்கிறார். திருமணத்துக்கு முன்ன எப்படி இருந்தாலும் அதே மாதிரி மாறாம இருக்கிறார். மாறினார்கள் அந்த பிரச்சனை வராது.
4: மாற்றிட்டார்கள் அவர் திருமணத்துக்கு முன்னுக்கு இருந்த மாதிரி இல்லையா? இப்ப மாற்றிட்டார்கள் என்ன
3: இல்ல மாற்றிட்டு அவர் சிலர் திருமணத்துக்கு முன்ன தண்ணி அடிச்சு குதிரை ஓட்ட மாதிரியே திருமணத்துக்கு பின்னும் அதே மாதிரி இருக்க வழிக்கிட்டால் அந்த குடும்பத்தின் சரி வராதான்.
4: இல்ல ஜெகன் அவர்கள் அப்படி இல்ல நம்பித்தான்
3: முடிச்சானே
4: முடிக்கல அவர் நல்ல பிள்ளைக்கு நடிச்சிட்டு பிடிச்ச பாரு ஆறு கண்டது. அதுக்காக நாங்கள் முற்றுமுதா பெண்கள் புலச்சி இல்ல. இப்ப நீங்க சொன்னீங்க அக்டோபர் 5ஆம் தேதி அந்த பிள்ளைக்கு வந்து 6 வயசு இன்றைக்கு அவர் கல்யாணம் செய்து இன்னும் கூப்பிடல. இங்க தாயத்து சமக்கமா இருக்கு குடும்பத்தை பாக்குற தாயப்பனை பாக்குறார். இன்னும் அந்த பஞ்சாயத்து பிள்ளைகளை ஒரு பிள்ளையும் கூப்பிடுவோம் இது இல்லையா? அவர் வந்து குதிரை வெட்டுறதும் கிரிக்கெட் மத்தியில நிக்கிறதும் அப்படியே நிக்கிறாரே ஒழிய அந்த குடும்பம் அந்த அவர் முடிக்கல எப்படி முடிச்சாரோ இன்றைக்கு அவர் தன்னை மாட்டிட்டார். ஏனென்றால் அவருக்கு அந்த மதுவில் கூடாதுரியா பட் அந்த லொட்டோ அது இதாண்டு ஃப்ரெண்ட்ஷிப்புகள் ஸ்போர்ட்ஸ்கள் கிரிக்கெட்டுகள் அதுகள் ரெண்டு போனதால அவர் அந்த தன்னை மாட்டிக்கொண்டு அப்போ அவருக்கு அந்த குடும்பம் இல்லை இல்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்களே சில பொம்பளைகள் தனியை திரிகிறார்கள் போகிறார்கள் ரெண்டு என்னந்து இவரோட தனியாக போகிறது சேர்ந்து போகிறது கோட் சூட்டோட போகிறார்கள் திரும்பி வரைக்கும் கோட் சூட் கையிலையும் சப்பாத்து கையிலையும் என்ன நம்பி கல்யாணம் செய்த பிறகு இப்படி இந்த பரங்கண்டைக்கு லாஜப்பள்ளியில பரங்கண்ட ஸ்டேஷன் கார்டனர் ஸ்டேஷன்ல 20-30 பேர் பிடிக்க அப்படிங்கிற 6:30-7 மணிக்கு போய் பாருங்க ஏதன் இவ்வளவு பேர் நீட்டு பண்ணு கேட்கிறார்கள். அவர் வந்து அந்த இந்த மதுவிலேயே அடிமை ஆயிட்டார்கள். அப்ப அந்த முடிக்கைகள் என்ன மாதிரி முடிச்சார்களோ அதுக்கு பிறகு அந்த வேலை ஒழுங்கான வேலை இல்லாத இல்ல அப்ப இப்படியே வந்துட்டார்கள். என்ன வந்ததாலாம் இன்றைக்கு இந்த குடும்பம் வந்து இப்படி அவர்கள் மாட்டி கொண்டது என்ன இப்ப இப்படி நாங்களும் வரலாம் தான் எங்களுக்கு வேற தெரியாதா என்னதுக்கு நாங்கள் அப்படி நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம் என்ன நாங்கள் என்ன எங்கட குடும்பம் நாங்கள் நாளைக்கு எங்கட பிள்ளையல் பிள்ளைன்ற காலத்துக்கு நாங்கள் எல்லாம் ஒழுங்கா வரணும் தான் நாங்கள் இருக்கிறோம். அதுக்காக இப்படி நாங்கள் மாற்றி கொள்ளக்கூடாது என்றால் எங்களை நம்பி வந்தவிய நாங்கள் வடிவா வச்சிருக்கணும். அதுக்காக நாங்கள் மாற்றி போட்டு நாங்கள் நடுரோட்ல நிற்க கூடாது என்ன உங்கள கருத்தியா சொல்லுங்களேன்.
3: நீங்க சொல்லிக்கொண்டிருக்கேன் சொல்றேன் இல்ல கூடுதல் அது அந்த கூடுதலாக அந்த தங்களை மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த குடும்பத்தை அவர்கள் சரியாக அந்த கொண்டு நடத்த முடியாது. இப்போ தரத்துக்கு எடுத்துக்கொண்டு சொன்னால் நாங்களும் அதே மாதிரி இருப்போம் என்று சொல்லி கொண்டிருந்தார். இப்போ கூடுதலாக அந்த ஆண்கள் தங்களை மாற்றிக்கொள்ளாதால் தான் இந்த குடும்பங்களுக்கு உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வில்பந்து சிறைச்சாலை எடுத்து பார்த்தால் அங்கே நிறைய நம்மவர்கள் இருக்கிறார்கள் ஜெயிலில் அந்த சிறையில் இருக்கிற கூடுதலான ஆண்கள் யார் என்று பார்த்தால் மனைவி மேலே கடித்து விட்டு குடும்ப பிரச்சனை கடித்து போட்டு போனவர்கள் கூடுதலானவர்களா இருக்கிறார்கள். குடும்பங்களுக்கு அந்த அன்று மாதிரி ஆண்கள் இருக்க முடியாது. அன்று அடிச்சாலும் பேசாம இருப்பார்கள் பெண்கள். அன்று அப்படி இல்லை. அந்த நீங்கள் அடிச்சீங்கன்னு சொன்னா நீங்கள் குடும்பம் சரி அன்றையோட குடும்பம் முடிஞ்சது
4: போது
3: அந்த விஷயத்தில் எடுத்துக்கொண்டு பார்த்தோம் என்று சொன்னால் அதுல கூடுதலாக டிவோர்ஸுக்கு போறது எண்ணிக்கை பெண்களிடம் தான் கூட அந்த ஆராய்ச்சியிலே சொல்றாரு.
4: என்ன சொல்லி பெண்கள்
5: பெண்கள்
6: பொறுத்த வரைக்கும் அவர்கள் தங்களால் தனியே நிக்க முடியும் என்ற ஒரு இது இருக்கிறது. பட்
5: ஆண்கள் தான் பெண்களை பார்த்தால் மனைவி விட்டுட்டு போனால் தான் என்ன செய்கிறேன் என்று ஆண்கள் தான் இருக்கிறார்கள் இப்ப ஆண்கள் முந்தி இப்ப நாங்களும் பெண்களை பார்த்தால் மனைவி விட்டுட்டு போனால் என்ன நான் வாழ்றேன் மாதிரி இன்று கூடுதலான ஆண்கள்ட்ட பயம் மனைவி விட்டுட்டு போனால் என்ன நான் வாழ்றேன் மாதிரி எங்களை மாதிரி
4: பெண்களும் வந்து என்னதுக்காக இப்படி டிவோர்ஸ் எடுக்கிறது காரணம் சாரம் விடிய 7-8 மணிக்கு ஒருத்தன் குடிக்கிறான்டா இந்த அவனோட குடும்பம் நடத்துறது நாங்கள் ஆண்கள் சரியா இருந்தால் பெண்கள் சரியா இருப்பார்கள். நான் இப்ப என்ன மனுஷன் நீ என்ன பேசினா நான் உடனே கூட்டிக்கிற ரசோட சாப்பாடு வாங்கி கொடுத்து சமாளிச்சு கொண்டு வந்ததா மனுஷன் சிரிக்கும். அதை விட்டு நான் தண்ணி அடிச்சு போட்டு விட்டா வந்து நின்றா நாளைக்கு நானும் தோட்டல தான் என்ன அப்படி கூடுதலான நான் எல்லாரும் சொல்ல மாட்டேன் கூடுதலான ஆண்களால இன்றைக்கு இந்த குடும்பம் இந்த பின்னுக்கு நிக்கிறதும் ஆண்கள் தங்கள் தங்களை தாங்கள் மாத்தி கொண்டதும் இன்றைக்கு பாருங்க முடிய பாரு 5:30 ஜெகன் நம்ப மாட்டேங்க இந்த சொல்லி முடிக்கிறேன். குடிய 5:30 நான் முதல் ட்ரெயின்ல வேலைக்கு போறேன். நான் நைட் வேலையும் செய்யறேன் பகல் வேலையும் செய்யறேன். ஆனா குட்டிய அந்த ட்ரெயினுக்குள்ள எவ்வளவு பொம்பளையா முதல் ட்ரெயின்ல போறார்கள் என்ன முதல் ட்ரெயின்ல போய் வேலைக்கு முழுக்க தமிழ் பொம்பளை தான் அந்த இந்த இடத்துல இருந்து ஷட்டில் காடையும் எல்லாம் இறங்குறார்கள் இத்துவாள் எல்லாம் என்னாலும் பாருங்க முடிய எழுந்து போறார்கள். அது அவர்கள் எழும்புறார்கள் தெரியும் அவர்களுக்கு நேரம் எத்தனை மணியிலே தெரியாது. அதுல முடிய போய் வேலைக்கு போட்டு வந்து லாஜப்பள்ள போய் சாமான் ஜக்கெட் பண்ணிக்கணும் வந்து பேர்ந்து அதுக்கு பிறகு அவர் எழும்புறதே அதுக்கு பிறகு தானே என்ன அப்படியே நான் கூடுதல் அதுக்காக நான் எல்லா ஆண்களையும் நான் பிளவு சொல்ல ஆனா கூடுதலான ஆண்கள்
6: நீங்க சொல்ற ஒரு குறிப்பிட்ட அளவா இருந்தா கூட கூடுதலான ஆண்கள் இன்று குடும்பத்துக்காக தங்களை அர்ப்பணித்து தான் இருக்கிறார்கள். பெரும்பான்மையான ஆண்கள் குடும்பத்துக்காக மனைவி பிள்ளைகள் என்று சொல்லி தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்றவர்கள் கூடுதலாக
4: இருக்கிறார்கள்.
6: கூட அர்ப்பணிப்போட இன்றைக்கு இருக்கிறவர்கள் தங்க ஆண்கள்
4: தான். அதுக்காக பெண்களை அறிஞ்சிருக்கப்படாது நாங்கள்.
6: சரி, நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு.
7: குடிக்காதே தம்பி குடிக்காதே
8: தம்பி தம்பி தம்பி தம்பி தம்பியோ

உன் வீட்டில் ஒரு கழுதை கூட மிதிக்காதே, நீ குடிச்சிருந்தா உருளகம் மதிக்காதே. உன் வீட்டில் ஒரு கழுதை கூட மிதிக்காதே, குடிக்காதே தம்பி குடிக்காதே, நீ குடிச்சு விட்டு குடலுக்கிட்டு துடிக்காது.

¡Tambi, tambi, tambi, tambi, tambi! ¡Oh!

0: தம்பி தம்பி தம்பி தம்பி தம்பியோ குடிக்காத தம்பி குடிக்காதே, நீ குடிச்சு புட்டு கொடலிட்டு குடிக்காதே, நீ குடிச்சிருந்தா ஊருலகம் மதிக்காதே, உன் வீட்டை ஒரு கழுத கூட மிதிக்காதே, குடிக்காத தம்பி குடிக்காதே, நீ குடிச்சு புட்டு கொடலிட்டு குடிக்காதே.
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவுப் பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
2: நேரம் 8:33 டிஆர்டி தமிழர் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் எண்ணங்களும் உங்கள் இருப்பவும். அதுவரை அன்றைய உங்கள் எண்ணத்துக்காக வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்ற திருமதி கமலமணி அவர்களை வாழ் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம் கமலமணி, நலமா இருக்கிறீங்களா?
3: ஓ, நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள்?
2: நாங்கள் நலமாகவே இருக்கிறோம், நன்றி. சொல்லுங்கள்.
3: உங்களுக்கும் எப்படா இந்த குடும்பங்களை போலத்தான் கூட்டு?
2: இதுல என்ன குடும்பத்துக்குள்ள போல இருக்கு? உங்களோட பத்தில நீங்கள் அதிக தங்களை மாத்தி கொண்டதா நீங்களா அவரா?
3: அதே
2: கூட்டு மாதிரி ஹேண்ட் பேக் தான் கிடக்குது படத்துலயும்.
3: நீங்க சொன்ன மாதிரி இந்த சில சில தேவைகளை பொறுத்து மாற்றங்கள் வரலாம், ரெண்டு பகுதிக்கும் வரலாம், ஒரு பகுதியை மட்டும்
2: சொல்லக்கூடாது. அதிகம் ரெண்டு பேரும் அதான் கட்டு, அதிகம் ரெண்டு பேரும் மாத்தாம இருக்க முடியாது. அதான் கட்டு, அதிகம் மாற்றிக்கொள்ளவர்கள்
3: அதிகம் மாற்றுறத அந்த ஆம்பளையை அதிகம் மாற்றுவினும். ஏனென்றால் இந்த குடும்பத்தை தாங்கள் சரியா கொண்டு இழுக்க வேணுமென்றதுக்காக அந்த பொம்பளைன்ற பக்கமே திரும்பி நிற்பினம். அந்த முந்தி அந்த தாயப்பன் இருக்க அதே ஒரு வேலை தேதப்பன் இருக்க ஒரு விளக்கு மரம் தூக்கி அறியாயினம், ஒரு வீடு வாசல் கூட்டி அறியாயினம்,
2: ஒரு
3: புறா ஒத்தி
2: கோபால
3: இப்ப வந்து அப்படி இல்லை. என்ன இல்லாத
2: சாப்பிட வச்சுட்டு போடுவீனம்
3: அப்ப சாப்பிட்ட கோப்பையே அப்படி நாங்கள் தாங்க கழுவ வேணும். இப்ப வந்து எத்தனை
2: கோப்பையுமே கழுவ போட்டு கழுவ வேணும் திருப்பி கையை இருந்த கலவரத்துக்கு டிஷில தண்ணி கொண்டு வைக்கிற பழக்கமே இருந்தது ஒரு காலத்துல.
3: அவருக்கு
2: செய்ய மாட்டாவோ கேப்பாரு.
3: குடும்பங்களை
2: தாங்குற இதுல அவர்கள் கூடுதலாக தங்களை மாற்றிக்கொண்டதா தான் எனக்கும் பார்க்க தெரியுது.
3: ஓ ஏனண்டா இந்த நீங்கள் அப்படித்தானே
2: இதை கூடுதல பாத்திரங்கள இருக்குது
3: இல்ல சாரி அயன் பண்ணி குடுக்கறதுல இருந்து இமேசருக்கு போகும் வரையும் கவனிச்சிருக்கிறீங்க
2: சொன்னதுக்கு சிவனத்தின உள்ளத்து சொன்ன எனக்கு சொன்னவராக சொன்னதான் சாரி பிளோசருக்கு போனதான் அப்ப போன நாங்கள் சரி வந்தாங்க கண்ணையும் சேவ் பண்ணி கொண்டு போவோம்னு சொல்லி இல்ல
3: அவர்
2: கமலமணி அவருக்காக அவர் கேட்ட அந்த பாடல் இதோ வாழ்நிலைகளில் சம்சாரம் வந்து மின்சாரம் திரிக்க

0: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம் காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு
1: 7265 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778-882-40-39 அல்லது 64-375-55. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
2: நேரம் 8:42 இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பம். உங்கள் எண்ணங்களும் உங்கள் நேர்ச்சியானது பிரதி வியாழன் தோறும் 7:30 to 9 வரை உங்கள் டிஆர்டி தமிழொலியில். அந்த வகையில் உங்கள் எண்ணத்திற்காக திருமணத்துக்கு பின் அதிகம் தங்களை மாற்றிக்கொண்டவர்கள் ஆண்களா அல்லது பெண்களா, இந்த தலைப்பில் உங்கள் எண்ணங்களோடு நீங்கள் முடிந்துள்ள அந்த ஒரு 4 இணைப்பிலும் நேர்கள் காத்துக்கொண்டிருப்பதால் யாரும் இணைப்புக்கு முயற்சிக்க வேண்டாம் என்று கூறிக்கொண்டு தொடர்ந்து வாழ் இணைந்திருக்கின்ற அடுத்த வணக்கம்.
3: இனிமையான மாலை வணக்கம் ஜெகன். ஒன்றிணைந்து வீசி நாங்கள் நலம், நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் வெள்ள இறைவனை வேண்டிக்கொண்டு நீண்ட இடவடிக்கு பிறகு உங்கள் எண்ணங்களும் உங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மற்ற மகிழ்ச்சி. தலைப்புக்கு வருகின்றேன். கொஞ்சம் மற்றவர்களை பற்றி சொல்வதை விட என்னை பற்றி, எனது குடும்பத்தை சுற்றி இருக்கும் எனது கருத்துகள். அந்த வகையிலே ஒரு பெண் தன்னையும் மாற்றி தன் கணவனை மாற்றிருந்தார். ஒரு குடும்ப பெண், அதே மாதிரி ஒரு குடும்ப பெண் தன்னை மாற்றி தன் கணவனை மாற்றுகிறாள். இதுக்கு எனது குடும்பம் உதாரணம். சரியாக இன்று 3 மாதங்கள் எனது மனைவி என்னை விட்டு சென்று படத்தோட லைட்டோட இருக்கிறா என்ன பார்த்தபடி நான் போய் சொல்ல மாட்டேன். நான் வெளிநாட்டுக்கு முதலில் வந்து விட்டேன்.

0: வந்து நான் அங்கிருந்த வாழ்க்கை வேறு. கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நல்ல ஒரு நிலையில் வந்து வேலை செய்து வீட்டில செல்ல பிள்ளையா இருந்து வந்து அதே இதை நான் இங்கே எதிர்பார்க்கிறாது வெளிநாட்டில் வந்து மனைவி வந்து அவர்களும் எல்லாத்தையும் அம்மா சௌரி மரங்களை விட்டுட்டு இங்கே வந்தவர்கள் என்ன நம்பி வந்தவர்கள் அவர்களுக்கு நான் நல்லாக வைத்திருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. அப்படி வைத்திருந்த காலத்தில் அவர் என்னை மாற்றி இருக்கிறார், சில விஷயங்களுக்கு என்னை மாற்றி இருக்கின்றார். இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எனது மனைவியின் கையில முழு பொறுப்பை கொடுத்து விட்டேன். அதே மாதிரி அவர் தன்னையும் மாற்றி கொண்டிருக்கிறார் சில விஷயங்களை. அதே மாதிரி மனைவி தன்னை மாற்றி என்னை மாற்றிருக்கிறார். நானும் பழக்க வழக்கங்கள் வெளிநாட்டில் இருந்து பழக்க வழக்கங்கள் சிலவற்றை அவருக்கு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி அவரை மாற்றி இருக்கின்றேன். அதே நேரத்தில் நானும் இப்படித்தான் என்று எனது வாழ்க்கையை மாற்றியிருக்கின்றேன். ஆண் மயிலுக்குத்தான் அழகான சோபை, இனிமையாக கூவதும் ஆண் கோயில்தான். இருந்தாலும் பெண்மைக்கு முன்னால் ஆண்மை தோற்று போக வேண்டும் என்ற ஒரு கருத்தம் இருக்கின்றது. நான் கேட்க இருக்கும் பாடல் மாமியார் ஒரு திரைப்படத்திலிருந்து நல்ல சம்சாரம் வாய்த்ததற்கு நன்றி சொல்வேன் நான் நோக்கு இந்த பாடல். நீங்கள் கூறியது போல் நானும் கிருணி ஜெயில், பிரான்சின் இரண்டாவது பெரிய சிறைச்சாலையான கிருணி ஜெயிலில் அக்டோபர் நவம்பர் 2013 ஆண்டு வேலை இருக்கின்றேன். காலையில் நாங்கள் உடுப்பு மாற்றிவிட்டு மேல் மாடு என்று பார்த்தால் கீழுக்கு எமது நாட்டை சேர்ந்த சகோதரிமர் பிள்ளையுடன் நிற்பார். சில நேரத்தில் பார்த்தா ஒன்று ரெண்டு பேர் கைக்குழந்தையுடன் நிற்பார்கள். அந்த கிரமமாகத்தான் வருத்த கிரமாகத்தான் உள்ளு கொடுப்பார்கள். அப்படி ஒரு நாள் ஒரு நண்பர், நான் கண்ணாடிக்கு சோப் துவைக்கிறேன், மற்றவர் ரசிகர்களை இழுக்கப்படும். அப்போ கொஞ்சம் பேர் முடிஞ்சு வந்து கொண்டிருக்கிறார்கள் கைதிகள். அதில் ஒரு ஆள் வர்றார், நஞ்சன் தமிழால் வர்றார் கூடாது. அவர் கேட்டாலும் நாங்கள் கதைக்க கூடாது, கண்ணாடிக்கு அங்கால இஞ்சார அங்கே சட்டம், நாங்கள் மற்றவரோடும் கதைக்க கூடாது, எங்களுக்கு கண்டு தனி உடுப்பு இருக்கு, சரி நாங்கள் வேலைக்கு வந்திருக்கிறோம். அவர் தட்டினார் கண்ணாடி தட்ட, நான் இந்த பக்கம் இவர் நிமிந்து பார்த்துட்டார், சின்ன வயது குறைஞ்சவர் தானே, அது நேரம் நானும் தமிழ் நான் இதோடு போயிருக்கிறார் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு நோ புகட்ட கான்செப்ட் நிகழ்ச்சியின் தன்மை மாறாமல் கதைக்க வேண்டும். ஆகவே இதுக்காண்டி சேர்த்துக்கொண்டது. ஆகவே எதற்காக சில பேர் தங்களை மாற்றாமல் இருக்கிறாங்க, உதாரணத்துக்கு தென்னிந்திய சினிமாவை எடுத்துக்கொண்டு நடிகை அனுஷ்கா, திரிஷா, தமன்னா போன்றவர்கள் ஏன் வயது வந்து திருமணம் செய்யாமல் இருக்கிறார்கள் என்றதுக்கு காரணம் வந்து அவர்கள் தாங்கள் உழைத்து கொஞ்சம் வசதியா வாய்ந்து விட்டார்கள். இனி தான் கல்யாணம் செய்து இனிமேல் எனக்கு போய் அடிமையா இருக்கிறார் என்ற தப்பான எண்ணம் அவர்களது மனதில
1: வந்தபடிக்காகத்தான் அவர்கள் கல்யாணம் போய்கொண்டிருக்குது. நன்றி இணைந்து கொண்டிருக்க
0: இனத்தவர்கள் அதை பின்பற்ற பார்க்கிறார்கள். படிச்சு முடிச்சு நல்ல வேலையில இருக்கல உழைக்கிறேன், வீடு வச்சிருக்கிறேன், இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும், என்னத்துக்காண்டி நான் அவர்கிட்ட போய் அடிமைப்பட்டு இருக்க வேண்டும்.
1: குடும்பங்கள் பிரிகிறது காரணமாக இருக்கிறதும் இந்த ஈகோ தான்.
0: காலத்தே பயிர் செய் என்று சொல்வார்கள், காலத்தே பயிர் செய், உழுது விதைக்காத நிலம் உருப்படாது என்றது போல அந்தந்த நேரத்தில் அதுகளை செய்தால்தான் சிறப்பாக
1: இருக்கும். நன்றி,
0: நன்றி
1: மாமியார் பாடலத்திற்கு நன்றி இணைந்து நன்றி
0: வணக்கம்.
1: தொடர்ந்து வாழ் இணைந்து கடத்தினே. வணக்கம்.
2: வணக்கம் ராஜினி அல்பம்,
1: நலமா இருக்கிறீர்களானே?
2: ஓமாம். நீங்க?
1: நாங்கள் நலமாக இருக்கிறோம். நன்றி
2: நன்றி. என்ன நல்ல ஒரு தலைப்பு. இங்க இப்ப இப்ப எல்லாம் மாறுபட்டு போச்சு. பிள்ளைகளும் அப்படி வளர்ந்து இங்க பிறந்து வளர்ந்தவர்களும் நேச்சா கல்யாணம் செய்வார்கள், இல்லாட்டி விட்டுட்டு போவார்கள். அப்படியானது வந்த தொடக்கத்துல ஆண்கள் முதல் வந்துட்டு சொன்னா பிறகு வர பெண்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆரம்பத்துல. என்னத்தை செய்தாலும் பொறுத்து கொள்ளத்தான் வேணும். ஒரு தரம் இல்லாத நாட்டுல வந்துருக்கீங்க, உறவுகளும் இல்ல, பக்கத்துல இல்லாம இருந்தால் நல்லவரோ. நான்
1: அந்த பின்பு இங்கே ஒரு கட்டத்துல இந்த முதல் வந்த ஆண்கள் என்றதுல அவர்கள் தங்கள அந்த படிப்பு அது இந்த ஒன்றும் இல்லாமல் வேலை குடும்பம் என்ற பொறுப்புகள் பொறுப்புகள் என்று போகின்ற போது பின்பு அவர்கள் திருமணம் ஆகியோர் பெண்ணை அழைத்துக்கின்ற போது அவருக்கு பல வசதிகளை செய்து கொடுத்தார்கள். அவர்களை இப்போ இங்கே நம்ம பார்த்தாலும் ஆரம்பத்தில் ஆண்களிடம் காரெல்லாம் ஓட்ட மாட்டாங்க, அவர் வந்த காலத்திலேருந்து வேலை வேலை என்று செஞ்சதால குடும்ப பொறுப்புகள் அதெல்லாம் இருந்தார். பின்பு அந்த பெண்கள் வந்த பின்பு அவர்களுக்கு அவர்கள் இங்கே படிக்க விட்டார்கள். பின்பு அவர்கள் லைசன்ஸ் எடுத்தார்கள், நல்ல வேலைகளுக்கு போனார்கள். அப்போ அது அவர்களை கண்டால் வேலை அழைச்சு விட்டார்கள் அப்படி அந்த அவர்களை நல்லா நன்றாக விட்டார்கள்.
2: அங்க இருந்து கடன்பட்டு வந்தா அந்த காசுல இங்க இருக்கவே கொடுக்கல வேணும். நான் ரெண்டு பேரையும் குறை சொல்லல, சொன்னா வரவு கேட்ட சில விருக்கம் முதலாவது ஒரு பெண் வந்துட்டான்னு சொன்னால் அவருக்கு
1: அன்று அந்த பெண்களை தாங்கித்தான் சார்ந்துதான் பெண்கள் வாழ்ந்து கொண்டார்கள்.
2: என்னத்தான் சொன்னாலும் நாங்கள் அதை சொல்றதுதான் கேட்கணும். அப்படியான நிலையம் இருந்ததுதான். ஆனா சமாளி நான் நீங்கள் அப்படி முந்தைய வேலை சொல்றது, அந்த ஜேமங்காரங்க சொல்றது, நாங்கள் ஒராளை திருமணம் செய்தா அவரோட நல்லவரோ கூடாதவரோ அவரோட தான் நாங்கள் இருக்கோம். எங்கட முறையில இன்னொரு திருமணங்கள் செய்யல, அதை எங்கத்தை ஆக்கள் மாதிரி அப்படி இருந்து வாழ்ந்தது தான். ஆனா இப்ப சில பேர் வந்து இன்னொரு இடத்துல நான் பார்த்தேன், ஒரு இங்க வந்து இங்க பிறந்து வளர்ந்த பையன்தான், நாங்க ஊர்ல இருந்து அவர் தாய் அவர் அம்மா அவரு பெண்ணை இங்க கூப்பிட்டவன் கூப்பிட்டால் வேற அந்த வந்த நாட்டு வாங்கி அந்த அவருக்கு ஒரே ஆடி எதுவும் சரியான கரைச்சல் பண்ண அந்த பிள்ளைக்கு ஒரு இடமும் தெரியாது, வெளியில போக தெரியாது. அப்படியா இருந்து சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் வெளியில போயிட்டு ஜெயமங்காரோட தொடர்பு கதைச்சு ஒரு மாதிரி இப்ப அந்த பிள்ளை அதை விட்டுட்டு அவ்வளவுக்கு தாங்க இல்லாத
1: அப்படி இருக்கு. அப்படி இருக்கு இங்க இவ்வளவு ஒரு பெண் கணவரே அது நாட்டுக்கே திருப்பி அனுப்பி விட்டாரு.
2: சில பேர் அப்படித்தானே, இப்ப வீட்டுல அவ இருந்து கொண்டு ஆண்களை என்ன
1: பண்ண வேலை அவர்கள் சில ஆண்களுடைய அப்படி மாற மாட்டார்கள். தாங்க ஆணுன்ற அந்த இது இருக்கிறத விட அவரால் அப்படியான விட வாழ முடியாது. ஆம்பளை என்ற சில இடத்துல ஆம்பளை என்று சொல்லி வாழ்வார்களோ அப்படியான விட கொஞ்சம் கஷ்டம்தான்.
2: ஆனா எல்லாரையும் சொல்லல, சில
1: குடும்பம் சில
2: தங்களுக்கு பெண் தான் தேவையான்னு சொல்லி வந்த உடனே நல்ல வடிவா வச்சிருக்கிறார்கள். அப்படியான ஆண்களும் இருக்கணும். ஆனா நான் பார்த்ததெல்லாம் சில இதெல்லாம் சரியா கஷ்டப்பட்டாங்களும் இருக்கணும். இப்ப வந்து பிள்ளை பெண்களும் வேலை செய்ய உழைக்கிட்ட உடனே சரிசமனார அளவுக்கு வந்துட்டோம் சில வீடுகள்ல. ஏன்னா ரெண்டு பேரும் உழைக்கிறபடியே அதைக்கு கொண்டு போகக்கூடியதா இருக்குது. நாங்கள் அதுல எல்லாரையும் குறை சொல்ல இல்லாத. ஆனா ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஆரம்பத்துல வந்த ஆண்கள் சில பேர் தான், சில பேர் சரியான அட்டகாசம் வீடுகள்ல என்ன நாங்கள் இருந்த இடத்திலேயே மேலே எல்லாம் இருந்தது சரியாக இப்போ படுத்தாத பாடு கஷ்டப்படுத்தி போ. ஆனா அந்த அவகாட்டி கொடுக்கல. நான் இவருக்கு என்ன சொல்றது, நீங்க என்ன செய்த நான் அந்த பொருள் சொல்லிடுவேன்ண்டு. ஆனா அவன் எரிஞ்சிருக்கா நெத்தி உடைஞ்சு போச்சு. போலீஸ்காரன் வந்துட்டான், ஆம்புலன்ஸ் கொண்டு போறான்னு வந்த பிள்ளையே எங்களை விட கீழே வந்துட்டு போனது பால் பறிச்சு விட சொல்லி அவள் நான் சொல்றேன் நீங்க பொறுசு சொல்லுங்க சொல்லுங்க என்ன சொன்னா தான் புற வீட்டை வந்தா தன்னை இருக்க விட மாட்டேறாமட்டு தான் விழுந்தது விழுந்தான்ற அவன் சொல்றான் இது விழுந்தது இல்லாடி பட்டுருக்கான். அப்படியான ஆக்களும்
1: இருக்கிறான். காத்திருக்காரு. நன்றி இணைந்த நம்பிக்கை.
2: சரி யோமனம்
1: தொடர்ந்து இந்த குவனவர்களை வாழ இணைத்துக் கொள்கிறேன்.
3: வணக்கம்.
1: நல்லமா இருக்கிறீர்களா?
3: நலம் நலம். நீங்கள்?
1: நாங்கள் நலமாக இருக்கிறோம். நன்றி. சொல்லுங்கள். அதிகந்தங்களை மாற்றிக்கொண்டவர்கள்
3: நாங்களோ?
1: நீங்களே?
3: நாங்கள் வச்சுக்கொள்ளும் பாக்கைகள்ல திருமணத்துக்கு முன்பு தான் இந்த தனி ஆண்களா இருந்தேன்
1: இங்க
3: நாங்கள் ஆரம்ப காலத்துல. அது அந்த நேரம் செய்த சேட்டைகள் அந்த இதுகள் எல்லாம் வந்து திருமணமான பிற்பாடு 90% அந்த தொடர்புகளே இல்லாம போயிட்டு அந்த அப்படியான குடும்பம்
1: வாட்ஸ்அப் குரூப் அப்படி எல்லாம் இருக்கு இல்லையா? நீங்க சேர்க்க இல்லையா?
3: அப்படி எல்லாம் இல்லை. தொடர்புகளும் கூடுதலானவர்கள்
1: ஆண்கள் கூடுதலா தனியா வந்திருந்த சமையல் அதெல்லாம் பழகினபடியால் பின்பு அவர்கள் அந்த அதெல்லாம் அவருக்கு இந்த சமைக்கிறதுன்றது ஒரு தங்களோட விலையில் உண்டு அந்த மாதிரி எல்லாம் ஆகிவிட்டார்கள். அந்த அன்றைய
3: சில வீடுகளில் ஆண்கள் சமைக்கிறது
1: அவருடைய சமையல் சரியே நான் சமையல்ன்ற மாதிரி அவர்களை இருக்கு ஆண்கள்கிட்ட இருக்கிறது.
3: அதனால என்னுடைய ஓட் வந்து ஆண்களுக்கு
1: அதிகம் மாறிக்கொண்டது ஆண்கள் தான்
3: அதிகம் மாறிக்கொண்டது. சில நேரங்களில் ஒரு மாற வேண்டிய கட்டாயம் இருக்கும்.
1: ஆண்களுக்கு பகன்றிய ஆண்கள் தான் வந்து அவருக்கு ஒரு மென்மையா மென்போக்கான தன்மை இருக்கிறது.
3: மென்போக்கான தன்மையோட இப்ப
1: கூடுதலான
3: சொன்னா ஆணுக்கு அதுல பெருசா ஒரு
1: தாக்கம் வராது.
3: இப்ப ஆண் வந்து மாறாட்டி குடும்பத்தில் நித்தம் சண்டையாதான் இருக்கும். அதுக்காகவே சில பேர் வந்து சரி என்னவோ மாறி தொலைப்பான்னு சொல்லி மாறினாக்களும்
1: இருக்கணும். மாறுற ஆண்களோ பெண்களோ மாறுறதுன்றது அந்த அப்படி மாறினாத்தான் அந்த குடும்பம் நல்லாக அமையும். ஒரு ஆள் மாறாம நாங்க இருந்த மனுஷனா அந்த குடும்பம் நல்லா அமையாது. இந்த வேற ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் விட்டு கொடுத்து போறதுல அந்த விட்டு கொடுப்புன்றது மாறுறதானே. சந்தோஷமா இருக்காது. நன்றி இணைந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை முன்வைத்தமைக்கு நன்றி. வணக்கம். தொடர்ந்து இருந்திருக்கு புஷ்போதி அவர்களை வாழ்ந்து இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
2: நீங்க
1: மாறிக்கீங்களோ பக்கத்துல இல்லையா உங்களுக்கு
2: அந்த காலத்துல உண்மையிலேயே பெண்கள் தான் மாறினாரு.
1: என்னன்னா
2: பூந்த வீடு, இன்னொரு வீட்டுல இருந்து பூந்த வீட்டுக்கு போய் அங்க எல்லாம் பழகி மாமன் மாமின்னு சொல்லு கேட்டு
1: அந்த வரைக்கும் ஒரு புதிய சூழல் புதிய ஆக்கள்
2: என்றதானே
1: சூழல் புது ஆக்கள் உண்மையில ஒரு அன்றைய காலத்துல ஒரு பெண் திருமணமாகி போன பின்புதான் அந்த கணவன் திருமணத்துக்கு போறதா அந்த கணவனுடைய கதைத்திருப்பார். இப்ப மாதிரி இப்ப வாட்ஸ்அப்லயோ 24 காய்ச்சொல்றது இல்ல தானே. அன்று திருமணத்துக்கு
2: பின்புதான்
1: கதைப்பேர கதைக்க மாட்டேன்
2: ஒன்னும் தெரியாது. கதைச்சு பார்க்க இல்ல என்ன விருப்பம் என்ன விருப்பம் இல்ல ஒன்னும் தெரியாது.
1: அன்று அந்த திருமணத்தின் போது தோழன் போய் 3 அந்த வீட்டில் இருப்பாராம். அந்த கணவன் அந்த கல்யாணமாய் பெண் போன பின்பு அந்த திருப்பி அந்த பெண் வீட்டுக்கு வரும்போதுதான் தோழன் அவரோட சேர்ந்து வருவாருன்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு ஒரு பயம் இல்லாமல் இருக்கிறது. என்ன தனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் ஒரு இருக்கட்டும்ன்றது தோழன் அந்த வீட்டில் இருக்க விடுறது. அந்த 3 இருக்க விடுறது அதுக்கான
2: தானே
1: என்ன அந்த எல்லாரும் புதுமுகங்கள். அப்போ அவருக்கு ஒரு ஒரு அந்த தோழனை தம்பியார பார்க்கும்போது அவர் தனக்கு அப்பாட ஒரு ஆறுதல் இருக்கின்ற மாதிரி இருக்கும். தனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்க ஒரு பயம் இல்லாமல் இருக்கிறது அந்த தோழன் அங்கே இருக்கிறேன்னு
2: சொல்லுவாங்க. என்ன தொடக்கூடாது பேசக்கூடாது கையில உடம்புல கை வச்சா போலீஸ்
1: வந்து போயிடுவார்கள். சின்ன பிரச்சனை வந்தா கூட கைநட்டுல திருப்பி கதைச்சா கூட விட்டுட்டு போடுவார்கள். அப்போ அவன் சொல்லுவா, தாயும் சொல்லுவா, அதை உனக்கு என்ன விட்டுட்டு வா, உனக்கு நீ தனி இருக்க மாட்டேங்கோன்னு கேட்பார்கள். சரி முந்தி அன்று அன்று அன்று என்ன செய்வார்கள், சரி இல்லை நீ விட்டுட்டு கூடாது, குடும்பம் பிரிஞ்சால் பிரிந்து அது உங்களோட
2: குடும்பம்
1: மரியாதை இல்லை அது இதெல்லாம் சொல்லி திருப்பி அனுப்புவார்கள். அன்று தாய் தாய்மார்கள் இருக்கிறார்கள்.
2: ஆண்கள் வந்து மனைவிமாருக்கு உதவி செய்வதை பார்த்து நான் ரசிச்சிருக்கிறேன். அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இந்த சிவ கட்டி விடுறது, இல்ல உட சீலை அடைகிறத தூக்கி செடி கிடி விடுவேன்.
1: அவருக்கு
2: சாப்பாடை கொடுத்து அவன் பிள்ளையோட இருக்க, நான் பிள்ளைய பாக்குறேன், நீங்க சாப்பிடுங்க.
1: சாப்பிடறா சில பெண் தனியா சாப்பிடுவார், ஆண் பிள்ளையத்துக்கு மடியில வச்சு அவர் சாப்பிடுவார். நெருக்கமா
2: தாய்ப்பால் குடுக்கறான், தானும் பிள்ளைக்கு தருக்கணும்.
1: அது பரவாயில்ல கூட இருக்க, நான் பார்த்தா அடுத்த நாளைக்கு அவர்தான் பார்க்க வேண்ட மாதிரி வாழ்ற குடும்பங்களே இருக்குது இன்றைய தலைமுறை.
2: அப்ப எவ்வளவு மாற்றம், ரெண்டு பேர்லயும் மாற்றம் இருக்குது. ஒற்றுமையா சேர்ந்து போயிட்டு நம்ம தான் வாழ்ந்துடலாம். ஈகோ வந்து தான் திருச்சி.
1: சரி நன்றி, நேரமாகி விட்டது.
2: நன்றி, நீங்க இருந்தா நிப்பாட்டி விடுங்க ஜெயந்தி.
1: நன்றி. உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பங்களையும் உங்கள் எண்ணங்களும் உங்கள் முயற்சி கேன்சர் பித்தனை நிகழ்ச்சியை செயல்படுத்திக் கொண்டது தமிழொலி நினைத்தார் உலகம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி மீண்டும் தியாட்டி தமிழொலியின் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு இரவு பிரதான செய்திகளுக்கு வழிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நேர்களே, தொடர்ந்து நிகழ்ச்சியிலோடு இணைந்திருங்கள்.
4: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க noolulagam.com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
5: noolulagam.com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்தினிய ஊடாக.
6: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
7: NWLULAGAM நூலகம் noolulagam.com.
8: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அட்ரிஃபி.
9: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
8: விடாதீங்க, போங்க போங்க.
10: அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
11: 11 à 13 rue Caille 75 000 Paris.
10: VT Superstore Gala Gone Sasselil.
11: 5 rue Marcel Cerdan,
10: 95140 Gargelegonès. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ்ஸர் 3098 கோனிக்ஸ் சுவிஸ் கோனிக்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தினூடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் காட்ஸ்லா கோணிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் ராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். முல்லைத்தீவு கரைத்துறை பற்று பிரதி செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கேப்பாப்பிளவு பகுதியில் ராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி அந்த பகுதி மக்கள் முன்னெடுத்து வரும் தொடர் கவனயீர்ப்பு போராட்டம் இன்று இரண்டாவது கட்டத்தின் 45வது நாளை எட்டியிருக்கிறது. கேப்பாப்புலவு பகுதியில் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள 55 குடும்பங்களுக்கு சொந்தமான 59.5 ஏக்கர் பூர்வீக வாழ்விட காணிகளை முதற்கட்டமாக விடுவிக்க கோரி தொடர் போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். தமக்கு சொந்தமான காணிகளை மீள ஒப்படைக்குமாறு வலியுறுத்தி காணி உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக அமைதியான முறையில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். தமது பூர்வீக வாழ்விடங்களில் மீள குடியேறுவதற்கான உரிமையை உறுதிப்படுத்தி காணிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பது அவர்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. இந்நிலையில் போராட்டம் 45வது நாளை கடந்துள்ள போதிலும் இதுவரை அதிகாரிகளிடமிருந்து எந்தவித நிரந்தர தீர்வும் எட்டப்படாத நிலையில் போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதன்போது போராட்டக்காரர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது, இன்று இரண்டாம் கட்டத்தின் 45வது நாளாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இன்று வரை சாதகமான முடிவுகள் எவையும் எட்டப்படவில்லை. எமது பூர்வீக காணிகள் கிடைக்கும் வரை இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிடப் போவதில்லை என்ற எதிர்பார்ப்புடனே இந்த இடத்திலே நாங்கள் இருக்கின்றோம். கடும் வெப்பமான நிலையிலும் இந்த இடத்திலே போராடி வருகிறோம். எதிர்காலத்தில் மழை இருந்தாலும் போராட்டத்தை கைவிடுவதில்லை என்ற உறுதிப்பாட்டுடன் தான் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறோம். ஆளுநரோ, அரசாங்க அதிபரோ, பிரதி செயலாளரோ இதுவரை எமது தாற்பரியமான நிலையை பார்த்ததுமில்லை, மாற்று வழி தேடியதுமில்லை. கடந்த வாரம் பிரதி செயலாளர் வருகை தந்து காணியை விடுவிப்பதற்கு குழு அமைத்து அதனை பரிசீலனை செய்து காணி விடுவிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதாக கூறி சென்றிருக்கிறார். சாதகமான பதில் கிடைக்கும் என்றே நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இவ்வாறு இருக்கையில் எமது தொடர் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நாளைய தினம் மெசிடோ நிறுவனத்தின் ஒழுங்குபடுத்தலில் மன்னார் மக்களின் ஆதரவுடன் மன்னாரில் மாபெரும் போராட்டத்தின் ஊடாக ஆதரவை அவர்கள் வழங்க உள்ளார்கள். மன்னார் மாவட்டம் மட்டுமல்ல, ஏனைய மாவட்ட மக்களும் எமது காணி விடுவிப்பு போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் முகமாக தாங்களும் போராட்டத்தை முன்னெடுப்பதாக உறுதியளித்துள்ளார்கள். எங்களுடைய காணி மீட்புக்கு இலங்கை பூராகவும் உள்ள சிவில் அமைப்புகள் வலு சேர்த்து எமது காணியை விரைவில் மீட்டெடுக்க ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டு நிற்கின்றோம் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். வீரகேசரி பத்திரிகை இலங்கை மக்களின் வாழ்வோடு ஒன்றிணைந்து தமிழ் பேசும் சமூகத்தின் குரலாகவும் அவர்களின் தேவைகளை பிரதிபலிக்கும் முதன்மை தளமாகவும் திகழ்ந்து வந்திருப்பது பாராட்டுக்குரிய விடயம் என்று பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்திருக்கிறார். வீரகேசரி பத்திரிகை தனது 96வது ஆண்டு விழாவை இன்று கொண்டாடுகின்ற நிலையில் அதற்கு வாழ்த்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கையின் முன்னணி தமிழ் தேசிய பத்திரிகையான வீரகேசரி அதன் 96வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் இந்த சிறப்புமிக்க தருணத்தில் அதன் முகாமைத்துவம், ஆசிரியர் குழு மற்றும் ஊழியர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். அத்துடன் கடந்த 96 ஆண்டுகளாக இலங்கை மக்களின் வாழ்வோடு ஒன்றிணைந்து ஒரு பத்திரிகை என்ற வகையில் வீரகேசரி தமிழ் பேசும் சமூகத்தின் குரலாகவும் அவர்களின் தேவைகளை பிரதிபலிக்கும் முதன்மை தளமாகவும் திகழ்ந்து வந்திருப்பது பாராட்டுக்குரிய விடயமாகும். ஊடகத்துறை வேகமாக மாற்றம் கண்டு வரும் நவீன சவால்களுக்கு மத்தியிலும் உண்மையான தகவல்களை வழங்கி வாசகர்களின் நம்பிக்கையை வென்றுள்ள வீரகேசரி பத்திரிகை எதிர்காலத்திலும் தனது உயரிய ஊடக சேவையை தொடர வேண்டும் என்று வாழ்த்துவதோடு சமூகத்துக்கு தேவையான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தொடர்ந்து முன்னெடுத்து இன்னமும் பல மைல்கற்களை எட்ட வேண்டும். வீரகேசரியின் 96 ஆண்டு கால சாதனைகளை கொண்டாடும் வகையில் வெளியிடப்படும் சிறப்பு மலரும் வீரகேசரியின் பணியும் மேன்மேலும் சிறக்க வேண்டும் என்று வாழ்த்துவதாக பிரதமர் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். மக்கள் பிரதிகளின் சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை பகிரங்கப்படுத்தக்கூடிய வகையில் 2023 ஆண்டின் 9வது இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதற்காக கடந்த மாதம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட சட்டமூலத்தில் மாற்றங்களை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் தேசிய தேயிலை ஏலத்தின் சராசரி விலை ஜூலை மாதத்தில் அதிகரித்திருப்பதாக இலங்கை தேயிலை சபை தெரிவித்துள்ளது. அதன்படி ஜூலை மாதத்துக்கான தேசிய தேயிலை ஏல சராசரி விலை கிலோகிராமுக்கு 1176 ரூபாய் 10% பதிவாகியுள்ளது. இது ஜூன் மாத சராசரி விலையான 1153 ரூபாய் 49% ஒப்புடுகையில் 22.61 ரூபாய் அதிகரிப்பாக இருக்கிறது. கடந்த ஆண்டு ஜூலை மாதத்துடன் ஒப்புடுகையில் உள்நாட்டு பெறுமதியில் தேயிலை விலை அதிகரித்துள்ள போதிலும் அமெரிக்க டாலர் பெறுமதியில் வீழ்ச்சி ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்த உயரப்பகுதி தேயிலை விலை அதிகரித்ததே இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. அந்த வகை தேயிலையின் 1 கிலோகிராமின் சராசரி விலை 1293 ரூபாய் 6% அதிகரித்துள்ளது. அதேவேளை உயரப்பகுதி தேயிலை விலையும் அதிகரித்திருக்கின்ற நிலையில் நடுத்தர உயரப்பகுதி தேயிலை விலையில் சிறிய வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. 2025 ஆண்டுடன் ஒப்புடுகையில் அனைத்து வகையான தேயிலைகளும் அமெரிக்க டாலர் மதிப்பில் பின்னடைவை சந்தித்துள்ளதாக இலங்கை தேயிலை சபை தெரிவித்துள்ளது. விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சின் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் ஜனாபதி அன்றுகுமார திசநாயக்கா தலைமையில் ஜனாபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் உரையாற்றிய ஜனாபதி, புதிய விஞ்ஞான ஆராய்ச்சிகள் மக்களின் அன்றாட வாழ்க்கையை எளிதாக்கி வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதோடு தேசிய பொருளாதார வளர்ச்சிக்கு நேரடியாக பங்களிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தியே உலகின் உயர் வருமான நாடுகளின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்துள்ளதாகவும் மனித தேவைகளை பூர்த்தி செய்யும் புதிய வழிகளை கண்டறிவதே எதிர்கால வெற்றிக்கான முக்கிய காரணியாக இருக்கும் என்றும் அவர் தனது உரையில் குறிப்பிட்டார். 2026 ஆண்டில் அமைச்சினால் முன்னெடுக்கப்படும் திட்டங்களின் முன்னேற்றமும் 2027 ஆண்டுக்கான திட்டமிடல்களும் இதன் போது மீளாய்வு செய்யப்பட்டன. பல்வேறு அமைச்சுகளின் கீழ் செயல்படும் ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு நிதி ஒதுக்கீட்டை ஒருங்கிணைக்கும் வகையில் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சின் கீழ் விசேட பிரிவொன்றை நிறுவுவதன் அவசியத்தையும் ஜனாபதி சுட்டிக்காட்டினார். தேசிய பொறியியல் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி மத்திய நிலையத்தின் யானவேலி அமைத்தல், குறைந்த செலவிலான சுற்றுச்சூழல் நட்பு கட்டிடங்கள், கர்வா மற்றும் ஆயுர்வேத தயாரிப்புகள் தொடர்பான ஆய்வுகள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் முன்னேற்றம் ஆராயப்பட்டது. மேலும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை வணிகமயமாக்குதல், பல்கலைக்கழகங்களுடனான ஆராய்ச்சி ஒத்துழைப்பு மற்றும் புலமை சொத்து கொள்கை உருவாக்கம் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. அனுத்தங்களுக்கு முன்கூட்டியே தயாராகும் அறிவியல் வழிகாட்டி, நாடுகளுக்கிடையிலான தொழில்நுட்ப பரிமாற்ற திட்டம், காட்டு யானைகள் தொடர்ந்து மோதுவதை தடுக்க செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான வெப்ப உணர கமரா அமைப்பு உள்ளிட்ட புதிய ஆராய்ச்சி முயற்சிகளும் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. உள்நாட்டு இறவரி திணைக்களம் அனைத்து இலக்குகளையும் எட்டி வருமானத்தை சேகரித்து வருவதாக ஜனாபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்கா தெரிவித்திருக்கிறார்.
1: உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஊழியர் அதிகாரிகளின் 52வது வருடாந்த மாநாட்டை முன்னிட்டு இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர்.
2: தேசிய ஆதாயம் டிபார்ட்மெண்ட் இலக்கு உள்நாட்டு இறைவரை திணைக்களம் இப்பொழுது அனைத்து இலக்குகளையும் எட்டி வருமானத்தை சேகரித்து வரும் ஒரு சந்தர்ப்பம் இதுவாகும். உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் நடவடிக்கைகள் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. முக்கியமாக அரசு ஊழியர்களாகவும் இனிய தனியார் துறை ஊழியர்களாகவும் அதிகாரிகளுக்கும் உள்ள ஒரு பிரச்சினைதான் பேய் வரி என்பது. ஒரு வகையில் இந்த அரசாங்கத்தின் மற்றும் இனிய அதிகாரிகளின் நலனுக்கும் சுகபோகத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய பணத்தை அரசாங்கம் பெற்றுக் கொள்வது போன்ற பிரபடையும் பார்க்க போனால் அப்படித்தான் தெரியும். எனவே அதனை குறைத்துக் கொள்ள வேண்டிய தேவையுள்ளது. அரசு அதிகாரிகளுக்கு ஏதேனும் நிவாரணத்தை வழங்க வேண்டுமாயின் நாம் மறுபுறம் வரிகளை அதிகமாக சேகரித்து தர வேண்டும். ஒருபுறம் வரி தள்ளத்தை அதிகரிக்க வேண்டும், வரி இணக்கப்பாட்டையும் அதிகரிக்க வேண்டும். இந்த விடயங்கள் சரியாக நடந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அல்லது நாட்டின் ஏனைய சாதாரண மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வரி விகிதங்களை நாம் ஏதேனும் ஒரு வகையில் குறைத்துக் கொள்ள முடியும்.
3: சாமானிய ஜனதாவோட பலப்பான பது அனுபாத அதிகரிமாக்க
0: தொடர்ந்து சுகாதார உதவியாளர் நியமனங்களில் கிழக்கு மாகாண சுகாதார தொண்டர்களையும் இணைத்துக் கொள்ளுமாறு தியாமடல மாவட்ட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் உதுமா லெப்பை கோரிக்கை விடுத்திருக்கிறார். சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் பாராளுமன்ற ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் நலிந்த ஜேதிச தலைமையில் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் நடைபெற்றது. ஆளுங்கட்சி எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்கு பெற்றிய இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த கோரிக்கையை விடுத்த உதுமா லெப்பை தொடர்ந்தும் உரையாற்றுகையில் கிழக்கு மாகாணத்தில் யுத்த சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டிருக்கும் சுகாதார சேவைக்கு கிழக்கு மாகாண சுகாதார தொண்டர்கள் தொடர்ச்சியாக அர்ப்பணிப்போடு பணியாற்றி வந்துள்ளார்கள் என்றாலும் சுகாதார அமைச்சினால் அண்மையில் வழங்கப்பட்ட சுகாதார உதவியாளர் நியமனங்களில் கிழக்கு மாகாணத்தில் சுகாதார தொண்டர்களாக பணிபுரிந்தவர்களுக்கு நியமனங்கள் வழங்கப்படவில்லை. அதனால் இந்த சுகாதார தொண்டர்கள் ஒன்றிணைந்து கிழக்கு மாகாண ஆளுநர் காரியாலயத்துக்கு முன்பாக நியமனம் கோரி அண்மையில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள். ஆகவே கிழக்கு மாகாண சுகாதார தொண்டர்களின் நியமன கோரிக்கை தொடர்பில் விசேட கவனம் செலுத்தி எதிர்காலத்தில் வழங்கப்பட இருக்கும் சுகாதார உதவியாளர் நியமனங்களில் அவர்களையும் உள்வாங்க ஆவண செய்யுமாறு கேட்டுக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். இந்த கோரிக்கைக்கு பதிலளிக்கும் வகையில் உரையாற்றிய அமைச்சர் நலிந்த ஜேதிச தற்போது சுகாதார உதவியாளர் வெற்றிடங்களில் 60% நிரப்புவதற்கு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எதிர்காலத்தில் கிழக்கு மாகாண சுகாதார தொண்டர்களின் விடயமாக ஆராய்ந்து நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். 2025 உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவான மாணவர்களை பதிவு செய்யும் நடவடிக்கைகள் இன்று முதல் August 14 வரை இடம்பெறும் என்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அத்துடன் தெரிவு செய்யப்பட்டுள்ள பாடநெறிகள் அல்லது பல்கலைக்கழகங்கள் தொடர்பில் ஏதேனும் மேன்முறையீடுகள் இருப்பின் அவற்றை எதிர்வரும் August 21 முன்னர் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான உதய கம்பன் பில, விமல் வீரவன்ச, அசங்க நவரட்ன, தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜேவீர, சுகீஸ்வர பண்டார மற்றும் மகிந்த பதிரண ஆகியோர் ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் வெளியிட்டதாக கூறப்படும் கருத்துக்கள் தொடர்பாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவிக்க தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக கொழும்பு கோட்டை நீதிவான் பசன் அமரசேன நேற்று திறந்த நீதிமன்றத்தில் வைத்து அறிவித்திருந்தார். முன்னாள் தேசிய புலனாய்வு பிரிவு தலைவர் சுரீசலை தொடர்பில் முன்னெடுக்கப்படும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணைக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் அந்த 6 மின்னணு ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையிலான கருத்துக்களை வெளியிட்டுள்ளதாகவும் அது தொடர்பாகவே மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்படும் என்றும் நீதவான் தெரிவித்தார். குற்றப்புணர்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் முன்வைத்த தகவல்களை பரிசீலித்த பின்னரே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் விசாரணை குறித்து இந்த 6 மின்னணு மற்றும் சமூக ஊடகங்களில் பல்வேறு கருத்துக்களை பரப்பி வருவதால் அவை விசாரணைக்கு தடையாக உள்ளதாக குற்றப்புணர்வு திணைக்களம் நீதிமன்றில் தெரிவித்தது. மேலும் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரவன்ச, உதய கம்பன் பில, நாடாளுமன்ற உறுப்பினர் திலீத் ஏவிர, சுகீஸ்வர பண்டார, அசங்க நவரட்ன மற்றும் மகிந்த பதிரண ஆகியோரே என்று நீதிமன்றத்தில் சிஐடி குறிப்பிட்டது. இரண்டாயிரத்தி 24 ஆண்டு இலக்க 8 சட்டத்தின் 3வது 3வது பிரிவின் கீழ் 1, 2, 3 உட்பிரிவுகளின்படி இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுவது தண்டனைக்குரிய குற்றமாகும் என்றும் இந்த 6 பேரும் மின்னணு ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக பொய்யான தவறுகளை பரப்பியுள்ளதாக குற்றப்புணர்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் 2026 ஆண்டு ஜூன் 7 தேதி முதல் இந்த விசாரணை தொடர்பாக ஒளிபரப்பப்பட்ட அனைத்து காணொளிகளின் திருத்தப்படாத மூலக்காட்சிகளை ஊடக நிறுவனங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள குற்றப்புணர்வு திணைக்களத்துக்கு நீதிமன்றம் அனுமதியையும் நேற்று வழங்கியிருக்கிறது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழி அகழ்வின் நிர்வாக ரீதியான செயல்பாடுகளை ஆராய்வதற்கான விசேட திறந்த நீதிமன்ற அமர்வு யாழ்ப்பாண நீதிவான் லெனின்குமார் முன்னிலையில் நேற்று சித்துப்பாத்தி மயான வளாகத்தில் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதுவ, சட்டவைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், யாழ்ப்பாணம் மாவட்ட சட்டத்தரணிகள் சங்க சட்டத்தரணிகள் மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பான சட்டத்தரணிகள் அங்கு கலந்து கொண்டார்கள். இதன்போது கிரவுண்ட் பெனட்ரேட்டிங் ராடர் பயன்படுத்தப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வறிக்கைகளையும் அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஏனைய சான்று பொருட்கள் தொடர்பான முழுமையான அறிக்கையையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதாக தீர்மானிக்கப்பட்டது. 3 கட்ட அகழ்வு பணிகள் எதிர்வரும் 19 தேதியுடன் நிறைவடைய இருக்கின்ற நிலையில் அகழ்வு பணி தொடர்பான மேலதிக கலந்துரையாடல் அக்டோபர் 14 தேதி இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அகழ்ந்தெடுக்கப்பட்ட சான்று பொருட்களின் பாதுகாப்பை நீதிமன்றம் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் இதன்போது கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதேவேளை செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழியில் நேற்றைய தினம் புதிதாக 8 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டதோடு ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 8 எலும்புக்கூடுகள் நேற்று அகழ்ந்தெடுக்கப்பட்டன. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழியின் 3 கட்டத்தின் 44வது நாள் அகழ்வு பணிகள் நேற்று இடம்பெற்றன. அதற்கமைய நேற்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளுடன் சேர்த்து இதுவரை மொத்தமாக 489 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் இதுவரை 491 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. குறுக்கள் மடம் சந்தேகத்துக்கிடமான மனித புதகுழி தொடர்பான வழக்கு விசாரணை எதிர்வரும் 24 தேதிக்கு தவணையிடப்பட்டிருக்கிறது. 1990 ஆண்டில் புனித ஹஜ் யாத்திரை முடித்த பின்னர் கல்முனை வழியாக காத்தான்குடிக்கு பயணம் செய்த முஸ்லீம்கள் ஆயுததாரிகளால் இடமறிக்கப்பட்டு குறுக்கள் மடத்தில் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு தொடர்புடைய வழக்கு விசாரணை நேற்று மாலை களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றில் அழைக்கப்பட்டிருந்தது. குறுக்கள் மடம் சந்தேகத்துக்கிடமான மனித புதகுழி தொடர்பான வழக்கு நேற்று களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றில் மேலதிக விசாரணைகளுக்காகவும் வழக்கு மாநாட்டுக்காகவும் அழைக்கப்பட்டிருந்தது. கடந்த தவணையிலே சோகோ பிரதான சட்ட வைத்திய அதிகாரி, மட்டக்களப்பு காணி பதிவாளர், பிரதேச செயலாளர், தொல்லியல் திணைக்களம், அதேபோன்று காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்துக்கும் அறிவித்தல் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்தின் சார்பாக அவர்களது சட்டத்தரணி பிரசன்னமாகியிருந்தார். ஏனையவர்கள் மன்றுக்கு சமூகம் அளித்திருக்கவில்லை. அந்த வகையில் இந்த வழக்கு எதிர்வருகின்ற 24 தேதி மேலதிக நடவடிக்கைகளுக்காகவும் வழக்கு மாநாட்டுக்காகவும் தமிழையிடப்பட்டிருக்கிறது. தற்போது நிலவுகின்ற சீரற்ற காலநிலை நிலவுகின்றது. அகழ்வு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கிறது. எனவே இந்த வழக்கு நடவடிக்கைகளை துரித கதியில் விசாரணைகளை மேற்கொண்டு அதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு பொருத்தமான கட்டளைகளை ஆக்குமாறு மன்றை வேண்டியிருந்ததாகவும் அந்த வகையில் எதிர்வரும் 24 தேதி அந்த வழக்கு மேலதிக நடவடிக்கைகளுக்காக வழக்கு மாநாட்டுக்காக தமிழையிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த வழக்கின் பிரத்தியட்சக முறைப்பாட்டாளரான ரவுப் அப்துல் மஜித் சார்பாக ஆஜரான சட்டத்தரணி முபராக் ஆசாம் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். வெலிக்கடை சிறைச்சாலையில் உயிரிழந்த குட்டிமணி மற்றும் தங்கத்துறை ஆகியோருக்கு வல்வெட்டித்துறையில் சிலை அமைப்பதை தடுக்கும் வகையில் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்திருந்த தற்காலிக தடை உத்தரவு நேற்று நீக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிலை அமைப்பு தொடர்பில் வல்வெட்டித்துறை நகரசபை முன்னாள் உப தவிசாளரும் ஏற்பாட்டாளருமான கந்தசாமி சதீசுக்கு எதிராக வல்வெட்டித்துறை காவல்துறையினர் கடந்த ஜூலை 22 தேதி வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்கு விசாரணையின் போது மேலதிக ஆதாரங்களை சமர்ப்பிப்பதற்காக காவல்துறையினர் 14 நாட்கள் கால அவகாசம் கோரியிருந்தார்கள். ஆனாலும் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் 106வது பிரிவின்படி தற்காலிக தடை உத்தரவை 14 நாட்களுக்கு மேல் நீடிக்க முடியாதென்று நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டது. இதனை அடுத்து வழங்கப்பட்ட கால அவகாசத்துக்குள் காவல்துறையினர் போதுமான ஆதாரங்களையோ ஆவணங்களையோ சமர்ப்பிக்காத காரணத்தால் முன்னர் பிறப்பிக்கப்பட்டிருந்த தற்காலிக தடை உத்தரவை பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் நீக்கியிருக்கிறது. இதன் மூலம் குட்டிமணி மற்றும் தங்கத்துறை ஆகியோருக்கு சிலை அமைப்பதற்கு விதிக்கப்பட்டிருந்த நீதிமன்ற தடை நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நீண்ட காலமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தல்களை விரைவில் நடத்த வேண்டும் என்றும் தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிவர்த்தி செய்யும் வகையில் அரசியலமைப்பு விதிகளை முழுமையாக அமுல்படுத்த வேண்டும் என்று இந்திய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி இலங்கை ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியிருக்கிறார். இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரியின் இலங்கை விஜயத்தின் போது இடம்பெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் குறித்து இந்திய வெளியுறவு அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
4: உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு நேற்று வருகை தந்து இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி, ஜனாதிபதி, பிரதமர், வெளிவிவகார அமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் வடக்கு கிழக்கு மலையத்தினை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளின் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடினார். இந்த கலந்துரையாடல்களின் போது இருதரப்பு முயற்சிகள் பல அபிவிருத்தி திட்டங்களை மூளாய்வு செய்யும் வகையில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நெருக்கமான வளர்ந்து வரும் பங்காளித்துவம் என்பன மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டது. மின்சார கட்டமைப்பு இணைப்பு திட்டம், சம்பூர் சூரிய மின்சக்தி திட்டம் மற்றும் திருகோணமலையை எரிசக்தி மையமாக அபிவிருத்தி செய்தல் உள்ளிட்டு எரிசக்தி திட்டங்களை விரைவாக செயற்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 61.5 மில்லியன் அமெரிக்க டாலர் மானியத்தின் கீழ் செயற்படுத்தப்பட உள்ள காங்கேசன் துறை துறைமுக புனரமைப்பு மற்றும் நவீனமயமாக்கல் திட்டம் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மிக விரைவில் எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கவும் இந்த கலந்துரையாடலில் வலியுறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்திய வம்சாவளி தமிழர் சமூகத்திற்கான பல்வேறு திட்டங்களை விரைவுபடுத்துமாறு இலங்கை தலைவர்களிடம் இந்திய வெளியுறவு செயலாளர் வலியுறுத்தியதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய பிரதமரின் இலங்கை விஜயத்தின் போது அறிவிக்கப்பட்ட 10,000 வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டமும் இதில் அடங்குவதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலில் மீனவர்கள் தொடர்பான பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மீனவர்கள் மற்றும் படகுகளை விரைவாக விடுவிப்பதற்கு இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இலங்கையின் ஒத்துழைப்பை கோரியுள்ளார். மீனவர்களின் வாழ்வாதார தேவைகளை கருத்தில் கொண்டு மனிதாபிமான அடிப்படையிலான அணுகுமுறையே இந்த இரு தரப்பினருக்கும் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது.
0: தொடர்ந்து இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி மற்றும் இந்திய வம்சாவளி தமிழர் அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கு இடையிலான விசேட சந்திப்பு நேற்று கொழும்பில் உள்ள இந்திய இல்லத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள். இதன்போது மலேக தமிழர் சமூகத்தின் அபிவிருத்தி தொடர்பான விடயங்கள் மற்றும் இந்திய அரசின் பல்வேறு அபிவிருத்தி முன்முயற்சிகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது அறிவிக்கப்பட்ட திட்டங்கள், கடந்த ஏப்ரல் மாதம் இந்திய துணை ஜனாதிபதி மேற்கொண்ட விஜயத்தின் போது அறிவிக்கப்பட்ட முன்முயற்சிகள் மற்றும் டிட்வா புயலால் மலேக பகுதியில் ஏற்பட்ட பாதிப்புகளை தொடர்ந்து இந்திய அரசால் வழங்கப்பட்ட 450 மில்லியன் அமெரிக்க டாலர் மீள் கட்டமைப்பு உதவி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு வரும் பணிகள் குறித்தும் நேற்று ஆராயப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் மலேக மக்களின் காணி உரிமை தொடர்பான விடயங்களை இந்திய வெளியுறவு செயலாளருடன் தாங்கள் கலந்துரையாடியதாக அவர் குறிப்பிட்டார். அதுடன் காணி உரிமை மற்றும் மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்த வேண்டியதன் அவசியத்தையும் தாங்கள் வலியுறுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். சீரற்ற காலை காரணமாக வட்டவளை, அகரப்பத்தனை, நாவலப்பட்டி உள்ளிட்ட மலேக பகுதிகளில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியதாக தெரிவித்த அவர், இந்திய அரசின் வீட்டு திட்டத்தை அரசாங்கம் தாமதமின்றி முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் அவரிடம் முன்வைத்ததாக அவர் குறிப்பிட்டார். இதனேரத்தில் நாட்டின் எதிர்வரும் காலங்களில் நடக்க இருக்கும் மாகாண சபை தேர்தல், புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கம் மற்றும் மலேக தமிழ் மக்களின் அதிகார பகிர்வு அபிலாசைகள், 13வது திருத்தம், நிறைவேற்றி ஜனாதிபதி முறைமை மற்றும் மலேக மக்களின் அதிகார பகிர்வு ஆகிய முக்கிய பல விடயங்களை முன்னிலப்படுத்தி இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர்களிடம் தாங்களும் எடுத்துரைத்ததாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோகணேசன் குறிப்பிட்டார். இலங்கையில் வாழ்கின்ற இந்திய வம்சாவளி மலேக தமிழ் மக்கள் தங்களது தேசிய மற்றும் பிராந்திய அதிகார பகிர்வு அரசியல் அபிலாசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா நடத்த வேண்டிய மாகாண சபை தேர்தலிலும் புதிய அரசியலமைப்பு பேச்சுவார்த்தையிலும் ஆவலுடன் எதிர்பார்த்திருப்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் சார்பில் இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரியிடம் எடுத்து கூறியதாக அவர் குறிப்பிட்டார். புதிய அரசியலமைப்பு பேச்சுவார்த்தையை பொறுத்தவரையில் புதிய அரசியலமைப்பு என்பது இன்று அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய மாகாண சபை முறைமையை ஒழித்து விடுவதற்கு வாய்ப்பாக அமைந்து விடுமா என்ற இந்திய அரசின் நியாயமான சந்தேகத்தை நாங்கள் தீர்த்து வைத்தோம். ஏனென்றால் கடந்த நல்லாட்சியின் போது புதிய அரசியலமைப்பு பேச்சுவார்த்தை ஆரம்பித்த போது அது நிறைவேறாவிட்டாலும் கூட ஒரு இடைக்கால அறிக்கை வரை நாங்கள் வந்திருந்தோம். ஆகவே நண்பர் ஆண்டகுமார திசநாயக்கா தாம் ஜனாதிபதியானால் அந்த இடைக்கால அறிக்கை வரை நாம் அனைவரும் எட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த லேப்பாடுகளில் இருந்துதான் புதிய பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கப் போவதாகவும் எல்லாவற்றையும் ஆரம்பத்திலிருந்து மீண்டும் தொடங்கப் போவதாக இல்லை என்றும் கூறியிருந்தார். அது நல்ல விடயம். ஆகவே நாங்கள் இடைக்கால அறிக்கை வரை வந்தது, அதாவது இன்றைய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய 13வது திருத்தத்தை மாகாண சபை முறைமையை மேலும் வலுப்படுத்துவதாக இருக்கிறது. ஆகவே இந்திய அரசுக்கு அத்தகையதொரு சந்தேகம் நியாயமாக இருந்தாலும் கூட அது தற்போது அவசியமில்லை. ஆண்டகுமார திசநாயக்கா தனது வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என்று நாங்கள் கூறியிருக்கிறோம். அதேபோல் இந்த நாட்டில் ஏறக்குறைய 12-13 மாவட்டங்களில் சிதறி பறந்து வாழும் இந்திய வம்சாவளி மலேக தமிழர்களை பொறுத்தவரையில் எங்களுக்கென்று ஒரு மாகாண சபை, நாங்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய முதலமைச்சராக வரக்கூடிய மாகாண சபை கிடையாது என்ற காரணத்தினாலே பறந்து விரிந்து வாழும் மக்களுக்கான உலகெங்கிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நில சார்பற்ற அரசியல் அதிகார பகிர்வு என்ற அடிப்படையில் நில சார்பற்ற சமூக சபை என்ற புதிய பிரேரணையையும் நாங்கள் புதிய அரசியலமைப்பு பேச்சுவார்த்தையின் போது முன்வைக்க தமிழ் முற்போக்கு கூட்டணி தயாராக இருப்பதாக அவருக்கு தாங்கள் தெரிவித்ததாக மனோகணேசன் குறிப்பிட்டார். அத்துடன் உத்தேசிக்கப்பட்டுள்ள புதிய அரசியலமைப்பிலே நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை முற்றும் முழுதாக அகற்றிவிடும் எண்ணம் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு எப்போதுமே கிடையாது. கடந்த கால அரசியலமைப்பு பேச்சுவார்த்தைகளின் போது கூட மட்டுப்படுத்தப்பட்ட அதிகாரம் குறைக்கப்பட்ட பாராளுமன்றத்துக்கு பதில் சொல்லக்கூடிய ஆனால் முழு நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை தொடர வேண்டும் என்றுதான் நாங்கள் கூறியிருந்தோம். முழு நாட்டுக்கும் பதில் கூறக்கூடிய ஜனாதிபதி ஒருவர் இருக்கும் பொழுதுதான் அவர் தேர்தல்கள் காலங்களிலும் அதற்கு இடைப்பட்ட காலங்களிலும் வாழக்கூடிய எண்ணிக்கையில் குறைவான தமிழ் பேசும் சிறுபான்மை மக்களின் அவாக்களுக்கும் தேவைகளுக்கும் கோரிக்கைகளுக்கும் முகம் கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார். எங்களது பிரச்சினை தேசிய மட்டத்திலே விவாதிக்கப்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்தை நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை ஒட்டுமொத்த நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஜனாதிபதி முறைமைதான் காப்பாற்றி நிற்கிறது என்பதால் இந்த நிலைப்பாட்டை நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாங்கள் இந்திய வெளியுறவு அமைச்சின் செயலாளர் மிஸ்டிக்கு கூறியிருக்கிறோம். மேலும் இந்திய அரசாங்கத்திலே ஆண்டகுமார திசநாயக்கா தமிழ் பேசும் மக்கள் சார்பாகவும் இந்தியாவுடனான உறவு சார்பாகவும் ஒரு நேர்முகமான சிந்தனை கொண்டிருந்தாலும் கூட அவரது அரசாங்கத்திலும் அவரது கட்சியிலும் இருக்கக்கூடிய பலர் எதிர்மறை எண்ணப்பாடுகள் கொண்டிருப்பதாக நாங்கள் கூறியிருந்தோம். குறிப்பாக இந்த அரசாங்கத்தை சார்ந்த தமிழ் பிரதிகள் ஆண்டகுமார திசநாயக்காவுடன் தமிழ் பேசும் மக்களின் அரசியல் பேரம் பேசுதல் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுதே அதை எள்ளி நகையாடி அதை தரம் தாழ்த்தி தங்கள் கட்சி தலைவர் அல்லது நாட்டின் ஜனாதிபதியை முன்வந்து எங்களோடு பேசுகின்ற பொழுது அதை புறக்கணிக்கும் உருவமாக குவிந்திருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் இந்திய வெளியுறவு அமைச்சின் கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறோம். ஆகவே இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை நாடி நாம் பிரதித்துவப்படுத்தக்கூடிய மக்களின் நியாயமான விருப்பங்களை பெற்றுக் கொள்வதிலே எங்காவது தடை ஏற்பட்டால் அது எம்மாலோ அல்லது ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்காவாலோ என்றல்லாமல் இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ் அரசியல்வாதிகளாலே அது நிகழும் என்று எமது எச்சரிக்கையை நாங்கள் இந்திய அரசாங்கத்துக்கு தெரிவித்திருந்ததாகவும் மனோகணேசன் குறிப்பிட்டார். அந்தாதிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரே ஒரு தமிழ் பாடசாலையான விவேகானந்த தமிழ் மகாவித்யாலயத்தின் காணியை பாதுகாப்பதற்காக பெற்றோர்களும் பழைய மாணவர்களும் இணைந்து எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளார்கள். இதுகுறித்து அந்த பாடசாலையில் பழைய மாணவர்கள் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்தார்கள். 1944 ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாடசாலையின் நிலப்பரப்பு காலத்துக்கு காலம் பல்வேறு அரசு நிறுவனங்களின் பயன்பாட்டுக்காக கையகப்படுத்தப்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் பாடசாலை அதிபரின் உத்தியோர்வ இல்லம் அமைந்துள்ள பகுதி உட்பட சுமார் 1 ஏக்கர் காணியை அந்தாதிபுரம் வலய கல்வி அலுவலகத்தின் கட்டிடம் ஒன்றை அமைப்பதற்காக கையகப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பாடசாலை நிர்வாகத்துக்கோ பாடசாலை அபிவிருத்தி சங்கத்துக்கோ அல்லது அதிபருக்கோ எந்தவித முன் அறிவித்தலும் வழங்கப்படாமல் பாடசாலை வளாகத்துக்குள் நுழைந்து அந்த காணி திடீரென சீரமைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இது அந்த பகுதி தமிழ் சமூகத்தினர் மற்றும் பெற்றோருடையே பெரும் அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியது. இந்நிலையில் வலய கல்வி அலுவலகத்தை இந்த பாடசாலை காணியில் அமைப்பதற்கு தமது கடும் எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் பாடசாலை அபிவிருத்தி சங்கம் பழைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இணைந்து வடமத்திய மாகாண ஆளுநரை சந்தித்து அமைதியான முறையில் மனு ஒன்றையும் கையளித்துள்ளார்கள். ஏற்கனவே பாடசாலையின் கணிசமான காணிகள் வேறு அரசு நிறுவனங்களால் பெறப்பட்டுள்ளதால் எஞ்சியுள்ள காணியை வேறு தேவைகளுக்கு கையகப்படுத்தக்கூடாதென்றும் மாணவர்களின் எதிர்கால கல்வி வளர்ச்சி மற்றும் கட்டிட விரிவாக்க நடவடிக்கைகளுக்காக இந்த காணியை பாதுகாத்து தருமாறு அவர்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். எதிர்கட்சியில் இருக்கும் போது தொழிலாளர் வர்க்கம் பற்றி பேசிய இந்த அரசாங்கம் தற்போது சர்வதேச நாணய நிதியத்தின் அடிமைகளாக மாறிவிட்டது. இதனால் நாட்டின் வாழ்க்கை சுமை மற்றும் பணவீக்கம் அதிகரித்து விட்டதாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்தார். வங்குரோத்தான நமது நாட்டில் வரிகளை சுமத்தி வாழ்க்கை சுமை அதிகரித்து வறுமை அதிகரித்து வேலையின்மை அதிகரித்து தொழில்துறைகள் வீழ்ச்சியடையும் இந்த வேளையில் 25 லட்சம் டாலர்களை கொடுக்க முடியாத அரசாங்கம் ஒன்றை ஆட்சியில் இருந்து வருகிறது. கடன் மீள செலுத்துதல் மத்திய வங்கியை மையமாக கொண்டே இடம்பெற்ற போதிலும் புதிய சட்டத்தின் ஊடாக அது மாற்றப்பட்டு கடன் செலுத்தும் அலுவலகத்துக்கு அந்த பொறுப்பு பாரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் இடைக்கால ஏற்பாடுகளை செய்து கொள்ள அரசாங்கத்துக்கு இயலாது போனது. இது ஒரு சைபர் தாக்குதல் மட்டுமல்ல, இந்த பிரச்சனை தொடர்பில் திரைசேரியும் மத்திய வங்கியின் ஆளுநரும் ஒரே நிலைப்பாட்டில் இல்லை. இந்த 2 நிறுவனங்களுக்கும் ஒரே இடத்தில் ஒரே நிலைப்பாட்டில் நின்று செயற்பட முடியாவிட்டால் நமது நாட்டின் பொருளாதாரத்துக்கு என்ன நடக்கும் என்பதை ஊகித்துக் கொள்ள முடியும். பலவீனமான கடவுச்சொல் பயன்பாடு, பொறுப்புகள் தெளிவுபடுத்தப்படாமை என்பவற்றின் காரணமாக சைபர் பாதுகாப்பு ஆபத்து உருவாகியுள்ளது. போலி மின்னஞ்சல் பயன்பாடு இதற்கு மூல காரணமாக

பங்களாதேஷ், ஈக்வாடர், வியட்நாம், இந்தியா, தாய்லாந்து போன்ற நாடுகளில் இவ்வாறான விடயங்கள் இடம்பெற்றுள்ளதால் அந்த நாடுகளிலிருந்து பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். தற்போது நாட்டுக்குள் காணப்படும் மிகப்பெரிய பொறி சர்வதேச நாணய நிதியம் கூறும் இலக்குகளை விட அதிகமான வரித்தொகையை சுமத்துவதாகும். 2.3%-லிருந்து 5.4% வரை முதன்மை நிதியை உயர்த்தி நாணய நிதியத்தின் அடிமைகளாக அரசாங்கம் மாறிவிட்டது. எதிர்கட்சியில் இருக்கும் போது தொழிலாளர் வர்க்கம் பற்றி பேசிய போதிலும் தற்சமயம் இந்த அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் பொம்மைகளாகவே மாறிவிட்டது. இதனால் நாட்டின் வாழ்க்கை சுமை மற்றும் பணவீக்கம் குறையவில்லை. நாட்டின் பணவீக்கம் அதிகரித்துள்ள வேளையில் மாதம் 1க்கு 17,000 ரூபாவுடன் வாழ முடியும் என தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவிவர திணைக்களம் கூறுகிறது. இந்த பொய்த்தரவுகளின் அடிப்படையில் செயற்படும் அரசாங்கத்துக்கு இன்று வறுமையை ஒழிப்பதற்கான வேலை திட்டம் ஒன்று கிடையாது. நுண் மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளை நாசமாக்குவது மாத்திரமன்றி எரிபொருள் மாஃபியாவை பாதுகாப்பதற்காக சூரிய சக்தியை பலவீனப்படுத்தி வருகிறது. இந்த வரிச்சுமைகள் சுமத்தப்படும் போது தொழில் முயற்சியாண்மைகள் உடைந்து போகின்றன. இது சுற்றுலா மற்றும் விவசாயத்துறைக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக அமைந்து காணப்படுகிறது. சமூகத்தில் பிறக்காத குழந்தை, கர்ப்பிணி தாய் முதல் ஒவ்வொரு பிரிவு வரையிலும் இந்த வரிச்சுமை எல்லையற்ற அழுத்தத்தை இவர்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. இப்போதும் அரசாங்கம் வாக்குறுதி அளித்த வளமான நாடும் அழகான வாழ்க்கை என்ற நோக்கையும் மறந்து நாணய நிதியத்தின் வரி இலக்கை தாண்டி சென்று மேலதிக வரிச்சுமையை சுமத்தி வருவதாக சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டார். சாதாரண நபர் ஒருவர் அரச வங்கிகளில் சிறிய கடன் தொகையை பெற்று தவணை கடனை குறித்த காலப்பகுதிக்குள் திருப்பிச் செலுத்தாவிட்டால் வங்கியானது அந்த நபருக்கு கடுமையான அழுத்தத்தை பிரயோகிக்கும், சொத்துக்களை பறிமுதல் செய்யும். ஆனால் கோடிக்கணக்கில் கடன் பெற்று கடனை மீள செலுத்தாதவர்களுக்கு எதிராக விரைவான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதில்லை. அரசு வங்கியிடமிருந்து பெற்றுக்கொண்ட கடன்களை திருப்பி செலுத்தாமல் இழுத்தடிப்பு செய்யும் நபர்களுக்கு எதிராக முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகள் என்ன என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் பாராளுமன்றத்தில் நேற்று கேள்வி எழுப்பினார். இலங்கை வங்கி, மக்கள் வங்கி, தேசிய சேமிப்பு வங்கி, பிராந்திய அபிவிருத்தி வங்கி மற்றும் அரசு அபிவிருத்தி மற்றும் முதலீட்டு வங்கி ஆகிய வங்கிகளில் தற்போதைய நிலுவை கடன் தொடர்பான பட்டியல், நிலுவையில் உள்ள அல்லது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள கடன் தொகை தொடர்பான விவரங்களை வழங்க முடியுமா? இதுவரை மீளப்பெறப்பட்ட தொகை மற்றும் வங்கி அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை, குற்றவியல் விசாரணைகள் அல்லது ஒழுங்காற்று நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதா? அவ்வாறாயின் அவற்றின் தற்போதைய நிலை என்ன? எடுக்கப்பட்ட மீட்பு நடவடிக்கைகள், மீட்கப்பட்ட தொகைகள் மற்றும் அத்தகைய அனைத்து கணக்குகளின் தற்போதைய நிலை ஆகியவற்றை விவரிக்கும் ஒருங்கிணைக்கப்பட்ட அறிக்கையை அல்லது அந்த கால பகுதிக்குள் முழுமையான விவரப்பட்டியலை வழங்க தவறினால் மொத்த கணக்குகளின் எண்ணிக்கை மற்றும் அதில் சம்பந்தப்பட்ட தொகைகளை குறிப்பிடும் இடைக்கால அறிக்கையை 3 மாதங்களுக்குள் அமைச்சர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பாரா? நாட்டின் சாதாரண ஒரு குடிமகன் அரச வங்கிகளில் சிறிய கடன் தொகையை பெற்று அதனை அந்த காலப்பகுதியில் செலுத்தாவிட்டால் வங்கி அந்த நபருக்கு கடுமையான அழுத்தம் பிரயோகிக்கும், அவரது வாகனங்களையும் சொத்துக்களையும் பறிமுதல் செய்துவிடும். கோடிக்கணக்கில் கடன் பெற்று இந்த காலப்பகுதிக்குள் கடனை மீள செலுத்தாத அரசியல்வாதிகளுக்கு எதிராக எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படுவதில்லை. கடந்த காலங்களில் அவ்வாறான பல சம்பவங்கள் பதிவாகியிருப்பதாகவும் சாணக்கியன் குறிப்பிட்டார். அரச வங்கிகளில் கோடிக்கணக்கில் கடன் பெற்று அந்த கடனை வட்டிக்கு விட்டு சம்பாதித்த அரசியல்வாதி ஒருவர் வங்கிக்கு கடனை திருப்பி செலுத்தவில்லை. அந்த அரசியல்வாதிக்கு எதிராக நீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பு வழங்கியுள்ளது. அரச வங்கிகளின் அதிகாரிகளும் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது? அரச வங்கிகளிடமிருந்து பெற்றுக்கொண்ட கடன்களை திருப்பி செலுத்தாமல் இழுத்தடிப்பு செய்யும் நபர்களுக்கு எதிராக முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகள் என்ன என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று சாணக்கியன் நேற்று சபையில் கோரிக்கை விடுத்தார். திருகோணமலை புல்மோட்டை வீதியில் சேவையில் ஈடுபட்டு வரும் தனியார் பஸ் வண்டிகளின் உரிமையாளர்களுக்கும் கிழக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தவிசாளர் பிர்தவ்ஸ் நலிமிக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் நேற்று கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சின் மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலின் போது கிழக்கு மாகாணத்தில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பான, நம்பகமான மற்றும் தரமான பயணிகள் போக்குவரத்து சேவையை உறுதிப்படுத்தும் நோக்கில் தனியார் பஸ் உரிமையாளர்களுக்கான நடத்த விதிமுறை தொடர்பாக தவிசாளர்
பிர்தவ்ஸ் நலி.

0: விரிவான விளக்கங்களையும் ஆலோசனைகளையும் வழங்கினார். இதன்படி பயணிகளின் பாதுகாப்பை முதன்மை பொறுப்பாக கொண்டு செயற்படுதல், அனுமதி பத்திரம் பெற்ற திறமையான சாரதிகள் மற்றும் நடத்துனர்களை நியமித்தல், அதிக வேகம் போட்டியோட்டம் மற்றும் கவனக்குறைவான வாகன ஓட்டத்தை தவிர்த்தல், வாகனங்களின் யந்திர நிலை, பிரேக், டயர், விளக்குகள் உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்களை முறையாக பராமரித்தல் ஆகியவற்றின் அவசியம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் வழங்கப்பட்ட பாதை அனுமதி பத்திரம் மற்றும் நேர அட்டவணையை மதித்து சேவையாற்றுதல், பயணிகளுக்கு தேவையற்ற தாமதம் ஏற்படுத்தாமல் செயற்படுதல் மற்றும் ஒரே பாதையில் சேவையாற்றும் அனைத்து உரிமையாளர்களும் ஒத்துழைப்புடன் செயல்படுதல் குறித்து அறிவுறுத்தப்பட்டது. பயணிகளுடனும் மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் நடந்து கொள்ளுதல், பெண்கள், முதியோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்குதல், பயணிகளின் முறைப்பாடுகளுக்கு பொறுப்புடன் தீர்வு காணுதல் என்பனவும் வலியுறுத்தப்பட்டது. அரசால் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை மட்டுமே அறவிடுதல், பயணச்சீட்டு வழங்கும் நடைமுறைகளை முறையாக பின்பற்றுதல் மற்றும் சட்டவிரோதமான கட்டண வசூல்களை முற்றாக தவிர்த்தல் தொடர்பிலும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. அதேவேளை சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் சீருடை மற்றும் அடையாள அட்டையுடன் தொழில் ஒழுக்கத்தை பேணுதல், பயணிகளுடன் வாக்குவாதம் அல்லது அநாகரிகமான நடத்தையில் ஈடுபடாமல் இருத்தல், போதைப்பொருள் அல்லது மது போதையில் கடுமையாற்றுவதை அனுமதிக்க கூடாது என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டது. கிழக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் விதிமுறைகள் மற்றும் அறிவுறுத்தல்களை முழுமையாக பின்பற்றுதல், ஆய்வுகள், கண்காணிப்பு நடவடிக்கைகள் மற்றும் சேவை மேம்பாட்டு திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குதல், தேவையான தகவல்களை நேர்மையாக சமர்ப்பித்தல் ஆகியவற்றின் முக்கியத்துவம் தொடர்பாகவும் நேற்று எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. பஸ் சேவை என்பது வெறும் வணிக நடவடிக்கை மட்டுமல்லாது ஒரு பொது சேவை என்பதை உணர்ந்து செயற்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய தவிசாளர், அவசர காலங்கள், இயற்கை அனர்த்தங்கள் மற்றும் சமூக தேவைகளின் போது போக்குவரத்து சேவையாளர்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தேசிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் போக்குவரத்து துறையின் ஒழுங்குபடுத்தல், அபிவிருத்தி மற்றும் சேவை மேம்பாட்டு நடவடிக்கைகளை கிழக்கு மாகாணத்திலும் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவதற்கு அனைத்து பஸ் உரிமையாளர்களின் முழுமையான ஒத்துழைப்பையும் எதிர்பார்ப்பதாக கிழக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தவிசாளர் அந்த கலந்துரையாடலின் போது வலியுறுத்தினார். இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் அதிகாரிகள் மற்றும் திருவோணமலை புல்மோட்டை வீதியில் சேவையாற்றும் தனியார் பஸ் உரிமையாளர்கள் கலந்து கொண்டார்கள். இலங்கையில் தடை செய்யப்பட்ட பிரமித் திட்டத்தில் ஈடுபடும் நிறுவனங்களை உள்ளடக்கிய புதிய பட்டியலை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. 1988 30வது இலக்க வங்கி சட்டத்தின் திருத்தப்பட்ட பிரிவின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இலங்கையில் தடை செய்யப்பட்ட பிரமித் திட்டத்தில் ஈடுபடும் நிறுவனங்களை உள்ளடக்கிய புதிய பட்டியலை உள்ளடக்கி இலங்கை மத்திய வங்கி அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி ஆட்களை சேர்க்கும் அடிப்படையிலான திட்டங்கள் அல்லது நடைமுறைக்கு சாத்தியமற்ற அதீத லாபத்தை வழங்கும் திட்டங்களில் பணத்தை முதலீடு செய்வதை தவிர்க்குமாறும் இது தொடர்பில் மிகுந்த விழிப்புடன் இருக்குமாறும் இலங்கை மத்திய வங்கி பொதுமக்களை அறிவுறுத்தியிருக்கிறது. இதேவேளை எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நிதி இழப்புகளை தவிர்ப்பதற்காக எந்தவித முதலீடுகளையும் செய்வதற்கு முன்னர் அந்த முதலீட்டு வாய்ப்புகளின் நம்பகத்தன்மை மற்றும் சட்டபூர்வமான தன்மையை பொதுமக்கள் கட்டாயம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவின் கூட்டத்தின் போது ஒழுங்கீனமாக நடந்து கொண்ட கட்டுமான தொழில்துறை அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் இருவர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியுள்ளதாகவும் அந்த மன்னிப்பை ஒழுக்க நெறி மற்றும் சிறப்புரிமைகள் பற்றிய குழு ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2025 அக்டோபர் 8 நடைபெற்ற அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவின் கூட்டத்தில் குறித்த அதிகார சபையின் 2022 மற்றும் 2023 ஆண்டுகளுக்கான கணக்காய்வு செய்யப்பட்ட வருடாந்த அறிக்கைகள் மற்றும் தற்போதைய செயல்திறன் குறித்து மீளாய்வு செய்யப்பட்டது. இதன்போது அதன் பணிப்பாளர், சபையைச் சேர்ந்த 2 அதிகாரிகளின் நடத்தை குறித்து கவலைகள் எழுந்ததாக அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழு வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையின்படி அதிகாரியொருவர் நாடாளுமன்ற குழுக்களின் முன்னிலையாவதற்குரிய ஆடை விதிமுறைகளை பின்பற்றாமல் அங்கு சென்றிருந்ததாகவும், மேலும் அந்த 2 அதிகாரிகளும் கோப்புக்குழு தலைவரின் முன் அனுமதியை பெறாமல் கூட்டத்தின் நடுவே வெளியேறிவிட்டார்கள். இதனையடுத்து அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் கோப்புக்குழுவின் தலைவரால் எழுப்பப்பட்ட சிறப்புரிமை பிரச்சனையை தொடர்ந்து நாடாளுமன்ற சட்டமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டு தொடர்பில் அந்த இரண்டு அதிகாரிகளும் கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி ஒழுக்க நெறி மற்றும் சிறப்புரிமைகள் பற்றிய குழுவின் முன் முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள். இந்த விசாரணைகளின் போது தங்களின் செயலின் தீவிரத்தை உணர்ந்து கொண்ட அதிகாரிகள் இருவரும் தங்களின் மனமார்ந்த மன்னிப்பை தெரிவித்துக் கொண்டதாக அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழு குறிப்பிட்டிருக்கிறது. நாடாளுமன்ற குழுக்களின் அதிகாரம், கண்ணியம் மற்றும் வழிமுறைகளை மதிப்பதன் முக்கியத்துவத்தை அதிகாரிகள் உணர்ந்து கொண்டதை கருத்தில் கொண்டு குழுவின் தலைவருடன் இணைந்து ஒழுக்க நெறி மற்றும் சிறப்புரிமைகள் பற்றிய குழு அவர்களின் மன்னிப்பை ஏற்றுக் கொண்டிருக்கிறது. கபிலக் சிட்டி சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கமுலாம் பூசப்பட்ட T-56 ரக துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசநாயக்காவுக்கு எதிராக சட்டமா அதிபரால் கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் நேற்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அத்தோடு அந்த துப்பாக்கி மீட்கப்பட்ட சம்பவத்தில் மற்றொரு சந்தேக நபரான ஐகுல் ஜெரசினா என்பவருக்கு எதிராகவும் நேற்று சட்டமா அதிபரால் மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. கபலக் சிட்டி சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பில் வைத்து தங்கமுலாம் பூசப்பட்ட T-56 ரக துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டதை தொடர்ந்து அந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் பேரில் கடந்த மே மாதம் 23ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் துமிந்த திசநாயக்கா கைது செய்யப்பட்டு கல்கிசை நீதிமன்ற நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். எவ்வாறு என்றாலும் கடந்த வருடம் ஜூலை மாதம் 29ஆம் தேதி இந்த சம்பவத்தில் சந்தேக நபருக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தொடர்புள்ளதை உறுதிப்படுத்துவதற்கு போதிய அளவான சாட்சியங்கள் இல்லை என்ற காரணத்தின் அடிப்படையில் அப்போதைய கல்கிசை நீதவான் சத்ரிக சில்வா அவரை பிணையில் விடுவித்திருந்தார். இந்த நிலையில் துமிந்த திசநாயக்காவை சந்தேக நபராக பெயர் குறிப்பிடுவதற்கு போதிய அளவான சாட்சியங்கள் உள்ளதாக சட்டமா அதிபர் ஆலோசனை வழங்கியதன் பின்னர் குற்றப்பிணைவு திணைக்களகத்தினர் நீதிமன்றில் முன்வைத்த கோரிக்கையை பரிசீலித்த கல்கிசை நீதவான் காஞ்சனா என் சில்வா ஜூலை 7ஆம் தேதி அன்று நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு முன்னாள் அமைச்சர் துமிந்த திசநாயக்காவுக்கு கடந்த ஜூன் 19ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் கிடைக்கப்பெற்ற சாட்சியங்களை பரிசீலித்த பின்னர் சட்டமா அதிபர் சந்தேக நபரான துமிந்த திசநாயக்காவுக்கு எதிராக நேற்று கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறார். கனடாவில் வேலைவாய்ப்பு பெற்று தருவதாக கூறி இளைஞர்கள் மூவரை எத்தியோப்பியாவுக்கு அனுப்பி அங்குள்ள பாதாள உலக குழுவினரிடம் சிக்க வைத்த சம்பவம் தொடர்புடைய கிளிநொச்சியைச் சேர்ந்த நபரொருவர் குற்றப்புணர்வு திணைக்களகத்தின் ஆட்கடத்தல் மற்றும் கடல்சார் குற்றப்புணர்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதுகாப்பு அமைச்சு வழங்கிய தகவலுக்கு அமைய இந்த சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் பவனியா மற்றும் கிள்ளச்சியைச் சேர்ந்த 25, 26 மற்றும் 27 வயதுடைய மூன்று இளைஞர்கள் கடத்தப்பட்டிருந்தார்கள். கிள்ளச்சியைச் சேர்ந்த தரகர் மூலமாக துபாய் வழியாக எத்தியோப்பியா சென்று அங்கிருந்து கனடாவுக்கு செல்ல இவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள். இதற்காக விமான சீட்டு மற்றும் விசாவுக்காக 64 லட்சம் ரூபாய் பெறப்பட்டதோடு கனடா சென்றடைந்த பின் ஒருவரிடம் 100 லட்சம் ரூபாய் வீதம் பெறுவது ஒப்பந்தமாக மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இளைஞர்கள் எத்தியோப்பியா சென்றடைந்ததும் அங்குள்ள பாதாள உலக குழுவினரால் கடத்தப்பட்டார்கள். அவர்களை விடுவிக்க ஒருவருக்கு 30,000 அமெரிக்க டாலர்கள் கப்பமாக கூறப்பட்டுள்ளது. இதனை அடுத்தே கடத்தப்பட்ட இளைஞர்களின் உறவினர்களால் கிளிநொச்சியில் இருந்த நபரிடம் சுமார் 200 லட்சம் ரூபாய் பணத்தை வழங்கியுள்ளார்கள். எத்தியோப்பியா போலீசாரும் தூதரகமும் இணைந்து முன்னெடுத்திருந்த நடவடிக்கையில் கடத்தப்பட்ட இளைஞர்கள் மூவர் மீட்கப்பட்டுள்ளார்கள். மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய 4 பாகிஸ்தானியர்களும் எத்தியோப்பியர் ஒருவரும் அந்த நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மீட்கப்பட்ட மூவரிடமும் எத்தியோப்பியாவில் உள்ள இலங்கை தூதரகத்தால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அதன் பின்னர் அவர்களை நாட்டுக்கு அழைத்து வர ஒழுங்குகள் செய்யப்பட்டிருந்தது. கிளிநொச்சியில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் குற்றப்புணர்வு திணைக்களகத்தின் ஆட்கடத்தல் மற்றும் கடல்சார் குற்றப்புணர்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். நீதிமன்ற நடவடிக்கைகளை தவிர்த்து தற்போது வெளிநாடு சென்று தலைமறைவாகியுள்ள பாதாள உலக குழு தலைவரும் சர்வதேச அளவில் போதைப்பொருள் கடத்தல்காரர் என்று அறியப்படுபவருமான கஞ்சிபானை இம்ரானை கைது செய்ய மலேசிய போலீசார், சர்வதேச போலீசார் மற்றும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரோகான் ஒலுகல தலைமையிலான இலங்கை போலீஸ் குழுவினரும் இணைந்து பாரிய நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்துள்ளார்கள். பாதாள உலக குழு தலைவரான கஞ்சிபானன் இம்ரானை சர்வதேச பயங்கரவாதி என்று அறிவிப்பதற்கு மலேசிய போலீசார் நடவடிக்கை எடுத்திருப்பதோடு அந்த நாட்டில் அவர் பதுங்கியிருப்பதாக சந்தேகப்படும். பல பகுதிகளிலும் போலீசாரால் தீவிர சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. கஞ்சிபானை இம்ரான் மலேசியாவிலிருந்து வெளியேறுவதை தடுப்பதற்காக அந்த நாட்டு விமானியங்கள், துறைமுகங்கள் மற்றும் கடல் மார்க்கங்கள் என்று அனைத்து வழிகளையும் அடைப்பதற்கான நடவடிக்கைகளையும் மலேசிய போலீசார் மற்றும் சர்வதேச போலீசாரும் மேற்கொண்டுள்ளார்கள். கஞ்சிபான் இம்ரானுக்கும் மலேசியாவுக்கும் இடையிலான தொடர்பு மற்றும் அவரின் நெருங்கிய சகாக்கள் ஒரு சிலர் தொடர்பான விவரங்களும் கண்டறியப்பட்ட நிலையில் அவர்களையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் அண்மையில் மலேசியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட கஞ்சிபான் இம்ரானின் நெருங்கிய ஆதரவாளர்களான ரத்மலானை சைமா உள்ளிட்ட மூன்று சந்தனவர்களிடமும் மலேசிய போலீசார் மற்றும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரோகான் உலுகல ஆகியோர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டார்கள். அதற்கமைய கஞ்சிபானை இம்ரான் மற்றும் அவருடன் தொடர்புடைய வலையமைப்பு தொடர்பிலும் பல முக்கிய தகவல்கள் வெளிக்கொணரப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரோகான் உலுகல தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட ரகசிய நடவடிக்கையின் போது இம்ரானின் நெருங்கிய ஆதரவாளர்களான ரத்மலானே சைமா கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து சுதாரித்துக் கொண்ட கஞ்சிபானை இம்ரான் அவர் தங்கியிருந்த பகுதியிலிருந்து வெளியேறி வேறு பகுதிக்கு சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த கைது நடவடிக்கையானது ஜனாதிபதி அன்ருகுமார தீசநாயக்கா, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா, பொதுமக்கள் பாதுகாப்பு செயலாளர் ரவி செனவரட்ன, போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய மற்றும் குற்றப்புணர்வு திணைக்கழகத்தின் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அசங்க கரவிட்ட ஆகியோரின் ஆதரவோடு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. சந்தனவரான கஞ்சிபான் இம்ரானை கைது செய்து மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சக மாணவர்களுக்கு கஞ்சா மற்றும் கடத்தல் சிகரெட்டுகளை விற்ற குற்றத்தை ஒப்புக்கொண்ட பல்கலைக்கழக மாணவருக்கு குளியாப்பெட்டிய நீதவான் மிகில் சிறந்தன சத்ரசிங்க 410,000 ரூபாய் அபராதத்தை விதித்திருக்கிறார். சந்தனவர் பலாங்குடியைச் சேர்ந்தவர் மற்றும் வடமேற்கு பல்கலைக்கழகத்தின் 2ஆம் ஆண்டு மாணவர் ஆவார். புயலை வரி அவசர சட்டத்தை மீறி நாட்டுக்குள் கடத்தி வரப்பட்ட 254 கிராம் கஞ்சா மற்றும் 500 வெளிநாட்டு சிகரெட்டுகளை வைத்திருந்ததாகவும் அவற்றை விற்றதாகவும் அவர் மீது போலீசார் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தார்கள். பல்கலைக்கழகத்தின் விடுதிகளில் சோதனை நடத்திய மாசில் கஞ்சா மற்றும் வெளிநாட்டு சிகரெட்டுகளின் இருப்பை மீட்டெடுத்ததாகவும் அவரது புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போது நீண்ட காலமாக இந்த மோசடியில் ஈடுபட்டு வந்த சந்தனவரை கைது செய்ததாக போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்தார்கள். குளியாப்பெட்டிய போலீஸ் மா அதிபர் கமல் ரட்நாயக்கா மற்றும் உதவி போலீஸ் அதிகாரி ஏகநாயக்கா ஆகியோர் விசாரணை நடத்தி சந்தனவரை கைது செய்திருந்தார்கள். புத்தாண்டு அழகி போட்டியின் போது அவரது குமாரி மலைப்பாம்புடன் நடனமாடிய இளம்பெண் மற்றும் அவருக்கு அந்த பாம்பை விற்பனை செய்த நபர் ஆகியோருக்கு கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றம் அபராதம் விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. சமூக வலைதளங்களில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய இந்த சம்பவம் குறித்து வனஜீவிகள் பாதுகாப்பு திணைக்கழகத்தின் பெலன்விலவில் உள்ள கொழும்பு மாவட்ட வனஜீவிகள் வலய அலுவலகத்தால் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து வனவிலங்குகள் மற்றும் தாவரங்கள் பாதுகாப்பு அவசர சட்டத்தின் கீழ் அந்த இளம்பெண் பணத்தை பெற்றுக் கொண்டு மலைப்பாம்பை வழங்கிய நபரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள். கடந்த ஜூலை 22ஆம் தேதி வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தனவர்கள் இருவரும் தமது குற்றத்தை ஒப்புக்கொண்டார்கள். இதன் பேரில் பாதுகாக்கப்பட்ட விலங்கொன்றை வைத்துக் கொண்டு நடனமாடிய குற்றத்துக்காக இளம்பெண்ணுக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. பாதுகாக்கப்பட வேண்டிய விலங்கை வைத்திருந்து விற்பனை செய்த குற்றத்துக்காக மத்திய சந்தனவருக்கு 1,00,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட்ட எந்தொரு வனவிலங்கையும் வைத்திருத்தல், கொண்டு செல்லுதல், காட்சிப்படுத்துதல் அல்லது விற்பனை செய்தல் ஆகியவை முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் இவ்வாறான விதியை மீறுபவர்கள் கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். நுகர்வோரின் சுகாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கிலான தொடர்ச்சியான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக நடப்பாண்டில் நாடு முழுவதும் மொத்தம் 471 விசேட மருந்தக சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விகார அதிகார சபை தெரிவித்தது. இதன்படி கடந்த 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனைகளின் கீழ் 109 மருந்தகங்கள் பரிசோதிக்கப்பட்டதோடு அவற்றில் 86 சட்டமீறல்கள் கண்டறியப்பட்டதாக அதிகார சபை தெரிவிக்கிறது. அத்துடன் கடந்த ஜனவரி முதலாம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் நாடு முழுவதும் 362 மருந்தகங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டிருந்தன. அண்மைய சோதனைகளுடன் சேர்த்து இந்த வருடத்தில் நடந்த விசேட மருந்தக சோதனைகளின் மொத்த எண்ணிக்கை 471 அதிகரித்துள்ளது. இந்த சட்ட அமலாக்க நடவடிக்கைகளின் விளைவாக நீதிமன்ற நடவடிக்கைகளின் மூலம் 22,69,500 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. காலாவதியான மருந்துகள் மற்றும் மருந்து பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டமை, கட்டாய நுகர்வோர் தகவல்கள் இல்லாத மருந்துகள், நுகர்வோர் தகவல்களுக்கான விதிகளை மீறியமை, அத்துடன் மருந்தகங்கள் ஊடாக விற்பனை செய்யப்படும் மருத்துவ உபகரணங்கள், குழந்தைகள் பயன்பாட்டு பொருட்கள் மற்றும் ஏனைய நுகர்வோர் பொருட்கள் தொடர்பான பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்த சோதனைகளின் போது கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த சோதனைகளின் போது கைப்பற்றப்பட்ட காலாவதியான மருந்துகள், மாத்திரைகள், ஊசி மருந்துகள், ஊசி குழாய்கள், கிரீம்கள், குழந்தைகள் பயன்பாட்டு பொருட்கள், கர்ப்ப பரிசோதனை கருவிகள், மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்ட பல பொருட்கள் சம்பந்தப்பட்ட நீதவான் நீதிமன்றங்களில் முன்னிலைப்படுத்தப்பட்டதாக அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தின் மகாதேவில் வெவ பகுதியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றில் 30 மாணவர்கள் குளவிக்கோட்டு கிழக்காகினார்கள். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இலங்கையின் சில பகுதிகளில் இன்றும் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தற்போதுள்ள விவரம், தீவிர தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காரணமாக நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் காணப்படும் மழை மற்றும் காற்றுடனான வானிலை இன்று முதல் எதிர்வரும் சில நாட்களுக்கு மேலும் தீவிரமடையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது.
1: தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி செப்டம்பர் மாதம் இறுதி வரையில் நீடிக்கும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். எவ்வாறாயினும் தற்போது தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி வலுவடைந்துள்ளதால் இன்றிலிருந்து அடுத்த 2 அல்லது 3 நாட்களுக்கு மழை நிலைமை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் மேல் சப்ரகமுவ, வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்திரை, கண்டி, நுவரலி ஆகிய மாவட்டங்களில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேலும் சப்ரகம்புவ மாகாணத்திலும் கண்டி, நுவரலியா, காலி, மாத்திரை மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று இரவுக்கு பின்னர் 100 மில்லிமீட்டர் வரையில் பலத்த மழை பெய்யக்கூடும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். மேலும் அம்பாறை, மட்டக்களப்பு, முனராகலை ஆகிய மாவட்டங்களில் இன்று மற்றும் நாளை மாலை வேளைகளில் சிறிதளவு மழை பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளது. வடக்கு, வடமத்திய சப்ரகம்புவ, தென் மத்திய, வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று அதிகரிப்பானது இன்றிரவு, நாளை மற்றும் எதிர்வரும் 8, 9ஆம் தேதிகளில் தொடரும் என எதிர்பார்க்கின்றோம். இது எதிர்வரும் 8ஆம் தேதி தீவிர நிலையை அடையலாம். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளில் குறிப்பாக கண்டி, நுவரலியா, ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டர் வரையில் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும்
2: எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளின் வானிலை நிலைமை
1: புத்தளத்திலிருந்து கொழும்பு, காலி, ஹமாந்தூட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கடற்பரப்புகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்று மேற்கு அல்லது தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். புத்தளத்திலிருந்து கொழும்பு, காலி ஊடாக ஹமாந்தூட்டை வரையிலான கரையை அண்டிய கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரையில் அதிகரிக்கக்கூடும். மேலும் ஹமாந்தூட்டையிலிருந்து பொத்துவில் வரையிலான கரையை அண்டிய கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரையில் அதிகரிக்கக்கூடும். அத்துடன் கடற்பரப்புகள் கொந்தளிப்பாகவோ அல்லது மிகவும் கொந்தளிப்பாகவோ காணப்படலாம். எனவே ஹம்மாந்தூட்டையிலிருந்து பொத்துவில் வரையிலான கடற்பரப்புகளின் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என மீனவ சமூகத்தை கேட்டுக்கொள்கின்றோம். எனினும் புத்தளத்திலிருந்து கொழும்பு, காலி ஊடாக ஹம்மாந்தூட்டை வரையிலான கரையை அண்டிய பகுதிகளில் அவதானத்துடன் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட முடியும். மேலும் சிலாபத்திலிருந்து கொழும்பு, காலி ஊடாக ஹம்மாந்தூட்டை வரையிலான கடற்பரப்புகள் கொந்தளிப்பாக காணப்படும் சாத்தியமும் காணப்படுகின்றது.
2: சாமானிய முகது பிரதேச
0: தொடர்ந்து கிழக்கு மாகாணத்தின் பழங்குடியினர் சமூகத்தின் கலாச்சார பாரம்பரியத்தையும் மரபுகளையும் பாதுகாக்கும் பொருட்டு ஆண்டுதோறும் ஏற்பாடு செய்யப்படும் பழங்குடியினரின் பாரம்பரிய விழா நேற்று மூதூர் நல்லூர் பகுதியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட கிழக்கு மாகாண ஆளுநர் ரட்னசிகர கடற்பழங்குடியினர் சமூகத்தின் கலாச்சார அடையாளம், பாரம்பரிய வாழ்க்கை முறை மற்றும் மூதாதையர் அறிவை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியின் போது பாரம்பரிய மத சடங்குகள், கலாச்சார கூறுகள், சமூக தலைவர்களின் ஆசிகள் மற்றும் கடற்பழங்குடியினரின் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. மேலும் ஏராளமான உள்ளூர் மக்களும் இதில் கலந்து சிறப்பித்திருந்தார்கள். நெடுந்தீவை நாட்டின் முதலாவது பூச்சிய காபன் சுற்றுலா மையமாக அபிவிருத்தி செய்வது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது.
3: ஒல்லாந்தர் கால இடிபாடுகள், தொல்பொருள் நினைவு சின்னங்கள் உள்ளிட்ட நெடுந்தீவின் தனித்துவம் மற்றும் சுற்றாடல் பெருமதிகளை பாதுகாத்து அதனை ஒரு சுற்றுலா மையமாக மாற்றுவதே இந்த வேலை திட்டத்தின் பிரதான நோக்கமாகும் என சுற்றுலா பிரதி அமைச்சர் பேராசிரியர் ருவான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். இந்த அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் நேர் விநியோகம், வீதிகள், போக்குவரத்து வசதிகள் மற்றும் பிரவேசிப்பதற்கான வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து 2026 ஆண்டுக்கான அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் மூன்றாம் தவணையின் முதல் கட்டம் நாளை நிறைவுக்கு வருகிறது. முஸ்லிம் பாடசாலைகளுக்கான மூன்றாம் தவணையின் முதல் கட்டம் செப்டம்பர் 2 நிறைவடையும் என்று கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் அனைத்து பாடசாலைகளுக்கும் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் செப்டம்பர் 7 ஆரம்பமாகி டிசம்பர் 4 நிறைவுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செட்டியா தெருவில் இன்று 22 கரட் தங்கம் 1 பவுண்ட் 3,49,600 ரூபாவுக்கும், 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 43,700 ரூபாவுக்கும் விற்பனையாகியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின்
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎச் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎச் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறிய தமிழக மீனவர்கள் 8 பேர் இலங்கை கடற்படையினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் அவர்களின் படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு வருவது தமிழக மீனவர்களிடையே பெரும் அச்சத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளதான தகவல்கள் வெளிவந்துள்ளன.
5: ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று காலை பாத்தீங்கன்னா 500 விசைப்படகுகளை 2000 மீனவர்கள் வந்து மீன்பிடி கடலுக்கு போனாங்க. இவங்க கடலுக்கு போய் கச்சத்தீவு வருகை மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்க ரோந்து வந்த இலங்கை கடற்படை மீனவர்களை மீன்பிடிக்க விடாம தடுத்து நிறுத்தி விரட்டி அடிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து ஒரு படகையும் அதாவது 8 மீனவர்கள் சிறப்பிடிச்சிருக்காங்க. சிறப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை வந்து நடுக்கல வச்சு விசாரணை நடத்தி தற்பொழுது இலங்கை கடற்படை முகாம் கொண்டு போறாங்க. கடற்படை முகாமில் வைத்து மீனவர்களை விசாரணை நடத்தி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேர்க்கிறாங்க. இந்த சம்பவம் ராமேஸ்வரம் மீனவரத்தில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்திருக்கு. கடந்த சில நாட்களா பாத்தீங்கன்னா மீனவர்கள் தாக்குதல் சூழ்நில தற்பொழுது மீண்டும் வந்து ராமேஸ்வரம் மீனவர் 8 பேர் சிறப்பிடிக்கப்பட்டது ஒட்டுமொத்த மீனவரத்தில் மிகப்பெரிய ஒரு வேதனை ஏற்படுத்திருக்கு. மத்திய அரசும் அரசு தமிழக அரசும் துரித நடவடிக்கை எடுத்து 8 மீனவர்களையும் படையை விடுதலை செய்ய வேண்டும் என்பதே மீனவர்கள் கோரிக்கையா இருந்தது.
0: தொடர்ந்து கொய்யா பழத்தை எதிர்பார்த்திருந்த போது கோவை பழம்தான் கிடைத்திருக்கிறது என்றும், தமிழக வெற்றிக்கழக அரசின் வரவு செலவு திட்டம் ஏமாற்றம் அளிப்பதாக அரசியல் கட்சி தலைவர்கள் விமர்சித்துள்ளார்கள்.
6: சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு, அரசின் மொத்த கடன் சுமை 20 லட்சம் கோடி ரூபாயாக உயரும் அபாயம் உள்ளதாக தெரிவித்தார். தாவிக அரசின் நிதிநிலை அறிக்கை மக்களின் அடிப்படை எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவில்லை என்றார். கல்வி மற்றும் தொல்லியல் போன்ற முக்கிய துறைகளுக்கு போதுமான நிதி ஒதுக்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார்.
7: பட்ஜெட்டை பத்தி மிகப்பெரிய அளவில் அவங்க ட்ரம்பெட்டிங் பண்ணாங்க. இது மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க போற பெரிய பட்ஜெட்டாக வரப்போகிறது என்று தெரிவித்தார்கள்.
8: ஆனால் எந்த அளவிற்குனா அவங்களுடைய சொல்லியிருக்கக்கூடிய திட்டங்களையே அவர்கள் நிறைவேற்றவில்லை. இன்னும் கூட நான் ஒரு வார்த்தை கூட சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் இதில் வரும் என்று சாதாரண மக்கள் ரொம்ப ஆசைப்பட்டாங்க.
6: முக்கிய திட்டங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்கப்படவில்லை என்றும் பெயர் மாற்றத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் திமுக எம்பி திருமதி கனிமொழி கண்டனம் தெரிவித்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு பட்ஜெட்டில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மகளிர் உரிமை தொகை, முதியோர் உதவித்தொகை உயர்த்தப்படாதது, பள்ளிக்கல்வி, உயர்கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டில் வெட்டு விழுந்திருப்பதும் ஏமாற்றம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 4000 ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்ற வாக்குறுதி குறித்த அறிவிப்பு இல்லாதது இளைஞர்கள் மத்தியில் அதிருப்தியை உருவாக்கும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். தேர்தல் சமயத்தில் வாய்க்கு வந்ததையெல்லாம் வாக்குறுதிகளாக அள்ளி வீசிவிட்டு இப்போது அவற்றை செயல்படுத்துவதற்கான எந்த திட்டமும் நோக்கமும் இன்றி தறிக்கெட்டு நிற்பது வெட்கக்கேடாக உள்ளது என பட்ஜெட் குறித்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் கடுமையாக விமர்சித்துள்ளார். தமிழ்நாடு பட்ஜெட் வெறும் பொய் நிறைந்த குப்பை மற்றும் வெற்று புள்ளி விவரங்கள் என்று கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் திரு ஈஸ்வரன் சாடியுள்ளார். இதனிடையே வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் வினோத் இன்று தாக்கல் செய்ய உள்ள நிலையில் பயிர்க்கடன் 100% தள்ளுபடி அறிவிப்பு வெளியாகுமா என விவசாயிகளிடையே எதிர்பார்ப்பு நிலவுகிறது.
0: தொடர்ந்து நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் குறித்து தமிழக முதல்வர் ஜோசப் விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்த தாம் தீவிரமாக பரிசீலித்து வருவதாக கேரள முதல்வர் சதீசன் தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவைத் தேர்தலில் மர்மலச்சி திராவிட முன்னேற்ற கழக சார்பில் திராவிட முன்னேற்ற கழக சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தங்களை ராஜினாமா செய்ய சொல்லி மர்மலச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வைகோ நிர்பந்தித்ததாக பேரவை உறுப்பினர்கள் செந்தில் செல்வன், ராஜேந்திரன் ஆகியோர் அவர் மீது குற்றம் சாட்டியுள்ளார்கள்.
6: சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மதிமுகவைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் திரு ராஜேந்திரன், திரு செந்தில் செல்வன் ஆகியோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், தேர்தல் வெற்றிக்கு பிறகு திமுக கொறடா அறிவுறுத்தல்படி நடந்து கொள்ளுங்கள் என கூறிய வைகோ, ஜூன் 16 தேதி அமைச்சர் ஒருவர் உடனான சந்திப்பிற்கு பிறகு நிலைப்பாட்டை மாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டினர். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய கோரி நிர்பந்தித்த திரு வைகோவிடம் தொகுதி மக்களின் விருப்பம் குறித்து எடுத்து கூறிய போதும் அதனை அவர் ஏற்க மறுத்துவிட்டதாக தெரிவித்தனர். தாங்கள் விலை போய்விட்டதாக மதிமுக முதன்மை செயலாளர் திரு துரை வைகோ குற்றம் சாட்டியதை சுட்டிக்காட்டிய அவர்கள், 40 ஆண்டுகளாக எந்த பலனும் எதிர்பார்க்காமல் வைகோவுடன் பயணித்த நிலையில் பழிச்சொல்லுக்கு ஆளாகியுள்ளதாக வேதனை தெரிவித்தனர். மேலும் திமுக சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தாங்கள் திமுகவிலேயே தொடர்வதாக அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தனர்.
9: ஆளுங்கட்சி கூட்டணியில் சேர்வோம், மீண்டும் போட்டியிட வாய்ப்பு தரப்படும், அமைச்சராக கூட ஆகலாம் என்ற ஆசை வார்த்தைகளுக்கு மயங்காமல் எங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு தலைக்குனிவை ஏற்படுத்த மனமில்லாமல் எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றோம்.
6: தாங்கள் விலை போய்விட்டதாக மதிமுக முதன்மை செயலாளர் திரு துரை வைகோ குற்றம் சாட்டியதை சுட்டிக்காட்டிய அவர்கள், 40 ஆண்டுகளாக எந்த பலனும் எதிர்பார்க்காமல் வைகோவுடன் பயணித்த நிலையில் பழிச்சொல்லுக்கு ஆளாகியுள்ளதாக வேதனை தெரிவித்தனர். மேலும் திமுக சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தாங்கள் திமுகவிலேயே தொடர்வதாக அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தனர்.
0: தொடர்ந்து புதுச்சேரி முதல்வர் என் ரங்கசாமி தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள அமைச்சர்களுக்கு 3 மாதங்களுக்கு பிறகு துறைகள் தற்போது ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசமைப்பு சட்டத்தின் 370 பிரிவு ரத்து செய்யப்பட்ட பிறகு ஜம்மு காஷ்மீர், லடாக் மக்களின் வாழ்வில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளித்து வந்த 370 பிரிவு ரத்து செய்யப்பட்டதன் 7வது ஆண்டு தினத்தையொட்டி அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறை மசோதாவை நிறைவேற்றுவதற்காக நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத் தொடரை 17 தேதி முதல் 3 நாட்களுக்கு நடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது.
6: மகளிர் இடஒதுக்கீட்டை 3 ஆண்டுகளுக்குள் அமல்படுத்தவும் அதற்கேற்ப மக்களவைத் தொகுதிகளின் எண்ணிக்கையை 543 இருந்து 850 உயர்த்தவும் 131வது சட்ட திருத்த மசோதா உள்ளிட்ட 3 மசோதாக்களை மத்திய பாஜக அரசு கடந்த ஏப்ரல் மாதம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தது. ஆனால் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறைவது உள்ளிட்ட பிரச்சினைகளால் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அவற்றை முறியடித்தன. இந்நிலையில் நடப்பு கூட்டத்தொடரில் அதே மசோதாக்களை மீண்டும் தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்காக வரும் 16, 17, 18 தேதிகளில் சிறப்பு கூட்டத்தை கூட்ட முடிவு செய்திருப்பதாகவும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் கருத்தை கேட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். மக்களவையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 293 எம்பிக்கள் உள்ளனர். மசோதாக்களை நிறைவேற்ற 360 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. தற்போது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 28 எம்பிக்களில் 20 பேர் பாஜகவுக்கு ஆதரவாக உள்ள நிலையில் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனாவைச் சேர்ந்த 6 எம்பிக்களும் பாஜக ஆதரவு சிவசேனாவுக்கு தாவியுள்ளனர். இதைத் தவிர கூடுதலாக திமுக, சமாஜ்வாதி, சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ், YSR காங்கிரஸ் ஆகியவற்றின் ஆதரவை பெற பாஜக முனைப்புடன் உள்ளது. 245 உறுப்பினர்களை கொண்ட மாநிலங்களவையில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 149 எம்பிக்கள் உள்ளனர். அங்கு மசோதா நிறைவேற 164 வாக்குகள் தேவை. ஆம் ஆத்மியின் 7 எம்பிக்கள் பாஜகவில் இணைந்ததால் அதன் பலம் கூடியுள்ள நிலையில் 7 நியமன எம்பிக்கள், 3 சுயேட்சை எம்பிக்கள் ஆதரவுடன் மாநிலங்களவையில் வெற்றி பெற முடியும் என பாஜக நம்புகிறது. தொகுதி வரையறை மசோதா தொடர்பான இந்தியா கூட்டணியின் நிலைப்பாடு தொடர்வதாக காங்கிரஸ் கூறினாலும் மாறிவரும் அரசியல் சூழல் காரணமாக நாடாளுமன்ற சிறப்பு கூட்டம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.
0: தொடர்ந்து ஜார்க்கண்ட் அரசுக்கு எதிராக மாணவர்கள் நடத்தும் போராட்டத்துக்கு ஆதரவு அளிப்பதாக கரப்பான்பூச்சி மக்கள் கட்சி ஆதரவு அளிப்பதாக அதன் நிறுவனர் அபிஜித் திப்கே தெரிவித்திருக்கிறார்.
10: நீட் முறைகேடுகளை கண்டித்து டெல்லியில் கடந்த July 20 நாடாளுமன்றம் நோக்கி ஊர்வலமாக செல்ல முயன்ற மாணவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதும் பெலட் குண்டுகளால் சுட்டதும் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதற்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் கடும் கண்டனம் எழுந்த நிலையில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி நிர்வாகிகளுடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தியது. இதையடுத்து கல்வி அமைச்சராக இருந்த திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலகியதை அடுத்து போராட்டமும் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இதனிடையே ஜார்க்கண்ட் அரசு பணியாளர் தேர்வாணைய நியமன முறைகேடுகளை கண்டித்து கடந்த July 29 முதல் ராஞ்சியில் மாணவர்களும் இளைஞர்களும் நடத்தி வரும் போராட்டத்திற்கு காங்கிரஸ் ஜனதா கட்சி ஆதரவு தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் ஜனதா கட்சி உறுப்பினர்கள் நேரில் சென்று மாணவர் போராட்டத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று அக்கட்சியின் தலைவர் திரு அபிஜித் தீப்கே கூறியுள்ளார்.
11: And we stand with the students who are protesting there and we support their every demand.
10: அரசியல் மற்றும் தேர்தல் ஆணையம் மீது மக்கள் நம்பிக்கை இழந்துவிட்டதாக கூறிய திரு அபிஜித் தீப்கே தற்போது நாட்டிற்கு புதிய அரசியல் கட்சியை விட வலுவாக அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை தேவைப்படுகிறது என்றும் எனவே காங்கிரஸ் ஜனதா கட்சி தற்போதைக்கு மக்கள் பிரச்சனைகளில் அழுத்தம் தரும் குழுவாக மட்டுமே இயங்கும் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார். இதனிடையே டெல்லி ஜந்தர் மந்தரில் காங்கிரஸ் ஜனதா கட்சி போராட்டத்தில் பங்கேற்ற மாணவர்களை சந்தித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி எந்த வன்முறையிலும் ஈடுபடாத மாணவர்களை போலீசார் கொடூரமாக தாக்கியதாக குற்றம் சாட்டினார். ராஞ்சியில் மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டத்திற்கு காங்கிரஸ் ஜனதா கட்சி ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் திரு ராகுல்காந்தி அந்த போராட்டம் குறித்து கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை.
0: இந்நேரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான வன்முறைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் பொறுப்பென்றும் மாணவர்களுக்கு என்ன நடந்தது என்று நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளிக்கும் துணிச்சல் அவருக்கு இல்லை என்றும் ராகுல்காந்தி அவரை விமர்சித்துள்ளார். ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 பயணமாக வருகின்ற 8 மற்றும் 9 புதுச்சேரி மற்றும் தமிழகத்துக்கு செல்கிறார். 8 பிற்பகல் 1:45 மும்பை விமானத்திலிருந்து இந்திய விமானப்படை விமானம் மூலம் புறப்படும் அமித்ஷா மாலை 3:55 சென்னை விமானத்துக்கு செல்லுகிறார். அங்கிருந்து மாலை 4 இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் புறப்பட்டு மாலை 4:50 அளவில் புதுச்சேரி விமானத்துக்கு செல்வார் என்று தெரிவிக்கப்படுகிறது. அங்கிருந்து சாலை மார்க்கமாக புறப்பட்டு ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகே உள்ள ஹோட்டல் அகாட்டில் இரவு தங்குகின்றார். 9 காலை 8 கோரிமேடு காவல் மைதானத்தில் நடக்கும் விழாவில் கலந்து கொண்டு புதுச்சேரி காவல்துறைக்கு விருது வழங்குகின்றார். விழாவை முடித்துக் கொண்டு காலை 10 அளவில் சாலை மார்க்கமாக புதுச்சேரி விமானத்துக்கு செல்கிறார். அங்கிருந்து இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் புறப்பட்டு திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கெலிகேப்ட் மைதானத்துக்கு செல்கிறார். அங்கிருந்து கார் மூலம் சென்று ரமண மகரிஷி ஆசிரமத்தில் நடைபெறும் விழாவில் பங்கேற்கின்றார். பின்னர் விழாவை முடித்துக் கொண்டு பிற்பகல் இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் சென்னை விமானத்துக்கு செல்கிறார். அங்கிருந்து பிற்பகல் இந்திய விமானப்படை விமானம் மூலம் டெல்லிக்கு செல்ல இருப்பதான தகவல்கள் வெளிவந்துள்ளன. நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்க மறுப்பதற்கு மாநில அரசுகள் நிதிச்சுமையை காரணமாக காட்ட முடியாது என்று உச்சநீதிமன்றம் நேற்று தெரிவித்துள்ளது. பேஸ்புக் சமூக வலைதள பக்கத்திலிருந்து பிரதமர் நரேந்திர மோடியின் வீடியோ தற்காலிகமாக நீக்கப்பட்ட விவகாரத்தில் மெட்டா நிறுவனத்தின் தலைவர் சுகர்பர்க் மன்னிப்பு கோரியிருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் 4,200 கோடி ரூபாய் மதிப்பில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட கான்பூர் லக்னோ விரைவு சாலை திறக்கப்பட்ட 2 நாட்களில் பல இடங்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளது, சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.
6: தலைநகர் லக்னோவை கான்பூருடன் இணைக்கும் 63 கிலோமீட்டர் உயர்மட்ட விரைவு சாலையை கடந்த ஜூலை 13 முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத், பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி ஆகியோர் திறந்து வைத்தனர். ஆனால் ஜூலை 25 உன்னாவ் பகுதியில் அந்த சாலையின் பெரிய பகுதி உள்வாங்கி சரிந்தது. இந்த காட்சிகள் இணையத்தில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதேபோல் கொராரி கிராமத்திற்கு அருகில் சாலையின் சுமார் 5 முதல் 7 மீட்டர் வரையிலான பகுதியில் பெரும் விரிசல் ஏற்பட்டிருந்த காட்சிகளும் வெளியாகின. 5க்கும் மேற்பட்ட இடங்களில் ஆங்காங்கே இவ்வாறு விரிசல் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அவசர அவசரமாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சீரமைப்பு பணிகளை தொடங்கியுள்ளது. பயண நேரத்தை வெகுவாக குறைக்கும் என கூறப்பட்ட விரைவு சாலை திறக்கப்பட்டு 1 மாதம் கூட ஆகாத நிலையில் பல இடங்களில் சேதமடைந்திருப்பது இத்திட்டத்தின் கட்டுமான தரம் மற்றும் கண்காணிப்பு நடைமுறைகள் குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளது. சாலை விரிசல்கள் விபத்துக்கு வழிவகுக்கும் என்று கண்டனம் தெரிவித்துள்ள சமாஜ்வாதி கட்சி இத்திட்டத்தில் மாநில பாஜக அரசு ஊழல் செய்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளது. இந்நிலையில் சாலை பணியை மேற்கொண்ட பிஎன்சி இன்ஃபிராடெக் நிறுவனத்திற்கு இனி புதிய திட்டங்கள் வழங்கப்படாது என தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தெரிவித்துள்ளது. மேலும் சாலை மறுசீரமைப்பு பணிகள் முடியும் வரை வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிக்கப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து பிரபல யூடியூபர் சங்கரின் மகன் தற்கொலை செய்து கொண்டார். சென்னையைச் சேர்ந்தவர் பிரபல யூடியூபர் சங்கர், இவருக்கு விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த நடுக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த நிலவுமொழி செந்தாமரை ஆர்த்தி, இவருக்கு வயது 35. இவர்களுக்கு இடையில் 15 ஆண்டுக்கு முன் திருமணம் நடந்தது. இவர்களுக்கு தியோ ஆலிசை, அவருக்கு வயது 13 என்ற மகன் இருந்தார். சங்கருக்கும் மனைவிக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் சென்னையில் வெவ்வேறு இடங்களில் தற்போது பிரிந்து வாழ்ந்து வருகிறார்கள். தியோ ஆலிசை நடுக்குப்பத்தில் உள்ள தாத்தா செந்தாபரே கண்ணன் பராமரிப்பில் மரக்காணம் பகுதியில் உள்ள தனியார் பாடசாலையில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். கடந்த வாரம் சென்னையில் உள்ள நிலவுமொழி வீட்டுக்கு தியோ ஆலிசியை அவரது தாத்தா அழைத்து சென்றிருக்கிறார். அங்கு தியோ ஆலிசை படிப்பில் சரியாக கவனம் செலுத்தவில்லை என்று கூறி தாய் நிலவுமொழி அவரை கண்டித்திருக்கிறார். இதனால் மனமுடைந்த மாணவன் தியோ நேற்று முன்தினம் சென்னையிலிருந்து மரக்காணம் நடுக்குப்பத்தில் உள்ள அவரது தாத்தா வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கிறார். இதையடுத்து நேற்று காலை வழக்கம் போல் பாடசாலைக்கு செல்வதாக தாத்தாவிடம் கூறிவிட்டு தியோ ஆலிசை சென்றிருக்கிறார். ஆனால் பள்ளிக்கு செல்லாமல் வீட்டின் அருகில் இருந்த ஒரு மரத்தில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே மின்சார பிரச்சனையால் தங்கள் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக மலை கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள்.
6: கேர்மாளம் பகுதியில் இயற்கையான சூழலில் 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள் அமைந்துள்ளன. இந்த கிராமங்களுக்கு மின்வசதி தருவதற்காக ராஜன் நகரில் இருந்து திம்பம் வனப்பகுதி வழியாக 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோட்டமாளம் வரை மின்கம்பிகள் செல்கின்றன. காற்று மழைக்காலத்தில் காட்டுக்குள் அவற்றின் மீது மரங்கள் விழுந்தால் அதனை கண்டுபிடித்து சரிசெய்ய குறைந்தது 3 நாட்கள் ஆகும் நிலையில் அதுவரை கிராம மக்கள் இருளில் தவிக்கும் சூழல் உள்ளது. மின்சாரம் இன்றி குடிநீர் விநியோகமும் தடைபடுவதால் பெண்கள் காலி குடங்களுடன் சுமார் 2 கிலோமீட்டர் நடந்து சென்று நீரை சேகரித்து எடுத்து வருகின்றனர்.
12: ஒரு நாளுக்கு போய் பசங்களுக்கு தண்ணி குடிக்க வச்சு நாங்க குளிச்சு வர்றக்குள்ள ஒரு நாள் ஆயிருங்க. அப்புறம் நாங்க குடிக்கிறக்கே தண்ணி எடுக்கிறதா, நாங்க இங்க குளிக்கிறக்கே எடுக்கிறதுங்களா? தண்ணியை கேட்டா இங்க கரண்ட் பூமியில இங்க மழையே தண்ணியே இல்ல, கரண்டே ஏறுறது இல்ல, தண்ணி ஏறுறது இல்ல, எப்படி அம்மா தண்ணி விட முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இந்த அரசாங்கத்தை எங்களுக்கு உதவி செய்யணும்.
6: ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள பிரிட்ஜில் வைக்கப்படும் மருந்துகள் கூட கெட்டு போவதாக கூறப்படுகிறது. நீரின்றி பயிர்கள் அழுகி வருவதால் தமிழக அரசு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இரவு நேரத்தில் ஏற்படும் மின்வெட்டு பிரச்சினையால் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை கண்டித்து பிருந்தா நகர், செல்வானந்தம் நகர், கோரிமேடு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் கும்பகோணம் பிரதான சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர்.
0: தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களை வாங்க நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலைக்கு மாற்றாக இணைய வழியில் முன்பதிவு செய்து நேரில் சென்று வாங்கும் வசதி இன்று முதல் தொடங்கப்படுகிறது. தமிழகம் முழுவதும் அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் விற்கப்படும் மதுபானங்களுக்கு பற்றுச்சீட்டு வழங்க வேண்டும் என்று டாஸ்மாக் நிர்வாகத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்தது.
10: சென்னையில் பெரம்பூர், கொளத்தூர், மாதவரம் உட்பட 30 இடங்களில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் அதிக விலைக்கு மதுபானங்களை விற்பனை செய்த ஊழியர்கள் மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் அமலாக்கத்துறைக்கு உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. 2022 முதல் 2026 ஆண்டு வரை கூடுதலாக வசூலிக்கப்பட்ட தொகையை சம்பந்தப்பட்ட பணியாளர்களிடம் இருந்து வசூலித்து அரசுக்கு செலுத்த வேண்டும் என்றும் அவர்கள் மீது பணி நீக்க நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி திரு ஜி கே இளந்தரையன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது டாஸ்மாக் நிர்வாகத்தின் தரப்பில் மனுதாரர் சுட்டிக்காட்டிய கடைகளில் 5 கடைகள் மூடப்பட்டு விட்டதாகவும் மீதமுள்ள கடைகளுக்கான இருப்பு மற்றும் விற்பனை பதிவேடு குறித்து கடை வாரியாக அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதனை ஆய்வு செய்த நீதிபதி மதுபான கடைகளில் ரசீது புத்தகங்கள் பராமரிக்கப்படாததையும் நுகர்வோருக்கு ரசீதுகள் வழங்கப்படாததையும் சுட்டிக்காட்டி தமிழகம் முழுவதும் அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் ரசீது புத்தகங்களை பராமரிக்க வேண்டும் என்றும் டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டார். நுகர்வோர் வாங்கும் ஒவ்வொரு பாட்டிலுக்கும் ரசீது கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதி இந்த உத்தரவை அமல்படுத்தியது குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டு வழக்கினை வரும் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார்.
0: தொடர்ந்து டெல்லி முழுவதும் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் பணியாற்றும் பெண் காவலர்களுக்காக சானிட்டரி நாப்கின் விநியோக இயந்திரம் அமைக்கவும் அவர்களுக்கென்று தனிப்பட்ட கழிப்பறைகள் ஏற்படுத்தவும் காவல்துறைக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்தியாவில் மழையால் நேர்ந்த வெள்ளம் நிலச்சரிவில் 100க்கு அதிகமானோர் உயிரிழந்துள்ளார்கள். 1000 பேர் வீடுகளிலிருந்து வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது.
6: கோல்பாரா, காக்சார், லக்கிம்பூர், திப்ருகர், நல்பாரி, பக்சா, சிவசாகர், தரங், சோனத்பூர், உதல்குரி, கோலாகாட் உள்ளிட்ட 25 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. 100க்கணக்கான வீடுகளில் மழைநீர் புகுந்ததால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். மங்கள் தொய் அருகில் நோவா நதியின் கரையில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. அசாமில் தொடர் மழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பலியானோர் எண்ணிக்கை 95 உயர்ந்துள்ளது. பிரம்மபுத்ரா உள்ளிட்ட முக்கிய நதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. திமாக்குச்சியில் செயல்படும் சங்கர்தேவ் நிகேதனைச் சேர்ந்த பள்ளி சிறுவர்களை அழைத்துச் சென்ற டிராக்டர் ஆற்று வெள்ளத்தில் சிக்கியது. இதில் 100 அவர்கள் உயிர் பிழைத்தனர். மகாராஷ்டிராவின் பிவாண்டியில் பெய்த தொடர் மழையால் காமாரி ஆறு கரை புரண்டு ஓடுகிறது. அப்பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த மினி பேருந்து நீரில் அடித்துச் செல்லப்பட்டது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் வெளுத்து வாங்கிய மழையால் ரிம்ஸ் மருத்துவமனை வளாகம் மற்றும் வார்டுகளில் தண்ணீர் புகுந்தது. இதனால் நோயாளிகளும் மருத்துவ பணியாளர்களும் அவதிக்குள்ளாகினர். இதனிடையே தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் கேரளாவில் ஆறுகளில் அபாய கட்டத்தை தாண்டி தண்ணீர் பாய்கிறது. மலப்புரத்தில் பனக்காடு அருகே பரப்பனங்காடி நாடுகாணி நெடுஞ்சாலையில் பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டு சாலையோரத்தில் பெருமளவு மண் சரிந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கண்ணூர் மாவட்டத்தில் தாழ்வான பகுதிகளில் 100க்கணக்கான வீடுகளில் மழைநீர் புகுந்ததால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் பல இடங்கள் தீவுகளாக காட்சியளிக்கின்றன. தொடர் மழை காரணமாக கேரளாவில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 31 அதிகரித்துள்ளது.
0: தொடர்ந்து இந்திய சுதந்திர தினமான ஆகஸ்ட் 15 அமெரிக்காவின் மசாசூட்ஸ் மாகாணத்தில் இந்திய தினம் என்ற பெயரில் இந்திய சுதந்திர தினம் கொண்டாடப்படும் என்று அந்த மாகாண ஆளுநர் மௌரா ஹைலி அறிவித்திருக்கிறார். இந்திய வம்சாவளியினர் அமெரிக்காவின் மேம்பாட்டுக்கு அளித்துள்ள பங்களிப்பை போற்றும் வகையில் இந்த அங்கீகாரம் வழங்கப்படுவதாக அவர் அறிவித்தார். ஈரோட்டில் நடைபெற்ற பண்டைய தமிழர்களின் யாழ் இசை நிகழ்வு ரசிகர்களை மெய்சிலிர்க்க வைத்துள்ளது.
6: வீரப்பன் சத்திரம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானத்தில் 22வது புத்தக திருவிழா கடந்த ஜூலை 31ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள கண்காட்சியில் 230 அரங்குகளில் ஏராளமான படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதையொட்டி அங்குள்ள சிந்தனை அரங்கில் யாழ், குடமுழா, துடும்பு, குழல், கொம்பு, கொக்கரை, உருமி, பறை, உடுக்கை, சங்கு, கடம் ஆகிய இசைக்கருவிகளை மீட்டுருவாக்கம் செய்த இளைஞர் குழு, குறிஞ்சி, முல்லை, மருதம், நீதல், பாலை ஆகிய ஐவகை நிலங்களின் வாழ்வியலை மையப்படுத்தி நடத்திய இசை நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது.

0: இதையடுத்து நடைபெற்ற தத்ரூபமான நாடகமும் பார்வையாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இந்த புத்தக திருவிழாவில் கீழடி அகழ்வாராய்ச்சி உள்ளிட்ட தொல்லியல் கண்டுபிடிப்புகளை காட்டும் சிறப்பு கண்காட்சி அரங்கமும் இடம்பெற்றுள்ளது.
1: சென்னையில் இன்று 22 கரட் ஆபடத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 2160 ரூபாய் உயர்ந்து, ஒரு சவரன் 110,000 ரூபாவுக்கும் கிராமுக்கு 270 ரூபாய் உயர்ந்து, ஒரு கிராம் 13,750 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்த நிலையில் ஒரு கிராம் 250 ரூபாவுக்கும் ஒரு கிலோ 250,000க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள். சக்தி வாய்ந்த எல்னினோ காலநிலை மாற்றம் காரணமாக உலகின் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய பிராந்தியங்களில் அடுத்த ஆண்டின் இறுதிக்குள் மேலும் சுமார் 49 மில்லியன் மக்கள் கடுமையான உணவு பாதுகாப்பின்மையை எதிர்கொள்ளக்கூடும் என்று உலக உணவு திட்டம் தெரிவித்திருக்கிறது. மிகவும் வலுவான எல்னினோ நிகழ்வு ஏற்படுவதற்கு 81% வாய்ப்புள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் இந்த முகவரகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. பசிபிக் சமுத்திரத்தின் மேற்பரப்பு வெப்பநிலை 1982 ஆண்டுக்கு பிறகு மிக உயர்ந்த மட்டத்தை எட்டியுள்ளதாகவும், இது 1950 ஆண்டுக்கு பிறகு ஏற்படும் மிகவும் சக்தி வாய்ந்த எல்னினோ நிகழ்வாக மாறக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பசிபிக் சமுத்திரத்தின் மேற்பரப்பு வெப்பநிலை அவ்வப்போது வெப்பம் அடைவதையே எல்னினோ என்று அழைக்கிறோம். இது உலகளாவிய வானிலை முறைகளை மாற்றியமைப்பதோடு தென்னாப்பிரிக்காவில் வறட்சி, ஆசியாவின் சில பகுதிகளில் தாமதமான பருவமழை மற்றும் பிற இடங்களில் சீரற்ற மழை வீழ்ச்சிக்கு வழிவகுக்கிறது. கடந்த காலத்தில் இத்தகைய நிகழ்வுகள் பாரிய அளவிலான பட்டினி தஞ்சத்தை தூண்டியிருப்பதாக உலக உணவு திட்டத்தின் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து பகுப்பாய்வு சேவையின் பணிப்பாளர் ஜீன் மார்டின் பாவர் தெரிவித்தார். எல்னினோவின் மோசமான விளைவுகளால் பாதிக்கப்படக்கூடிய 45 நாடுகளின் பகுப்பாய்வின் அடிப்படையில் கடுமையான உணவு பாதுகாப்பின்மையை எதிர்கொள்ளும் மக்களின் எண்ணிக்கை சுமார் 49 மில்லியனால் அதிகரித்து மொத்தம் 274 மில்லியன் மக்களாக உயரும் என்று உலக உணவு திட்டம் மதிப்பிட்டுள்ளது. இது ஏற்கனவே தீவிர உணவு பஞ்சத்தை எதிர்கொண்டுள்ள மக்கள் தொகையுடன் ஒப்பிடுகையில் 22% அதிகரிப்பாகும். மத்திய அமெரிக்கா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய பிராந்தியங்களே இதனால் மிக மோசமாக பாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உணவு பாதுகாப்பற்ற மக்களின் எண்ணிக்கை மத்திய அமெரிக்காவில் 83%ஆகவும் தென்னாப்பிரிக்காவில் சுமார் 75%ஆகவும் அதிகரிக்கும் என்று அறிக்கை கூறுகிறது. தென்னாப்பிரிக்கா, தென் அமெரிக்கா மற்றும் கரிபியன் ஆகிய பிராந்தியங்களில் தலா 12 மில்லியனுக்கு அதிகமான மக்கள் கடுமையான உணவு பஞ்சத்துக்குள் தள்ளப்படலாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கிழக்கு ஆப்பிரிக்காவின் சில பகுதிகள், சாகல், மத்திய அமெரிக்கா மற்றும் கரிபியன் ஆகிய பகுதிகளில் மழைவீழ்ச்சி பற்றாக்குறை ஏற்படும் என்று தற்போதைய கணிப்புகள் சுட்டிக்காட்டுவதாக உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது. அதேவேளை சோமாலியா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வெள்ள அபாயம் அதிகரிக்கக்கூடும். தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவிலும் கணிசமான தாக்கங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. அங்கு வறட்சி அபாயம், ஒழுங்கற்ற பருவமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக விவசாய உற்பத்தி பாதிக்கப்படலாம் என்று அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இந்த முன்னறிவிப்புகளில் நிச்சயமற்ற தன்மைகள் இருப்பதாகவும், பிராந்தியங்களுக்கு ஏற்ப தாக்கங்கள் மாறுபடும் என்று சுட்டிக்காட்டியுள்ள உலக உணவு திட்டம், அரசாங்கங்களும் நிவாரண முகவரகங்களும் தங்களை உடனடியாக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறது. 18 நாடுகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை திட்டங்களை உலக உணவு திட்டம் விரிவுபடுத்தியுள்ளதாக அதன் காலை மற்றும் மீள் கட்டியெழுப்பல் சேவையின் பணிப்பாளர் ரிச்சர்ட் சுலாட்டன் தெரிவித்திருக்கிறார். தீவிர வானிலை பாதிப்புகளின் போது உதவுவதற்காக இந்த ஆண்டு இதுவரை 1.3 மில்லியனுக்கு அதிகமான மக்களுக்கு பண உதவி மற்றும் இதர உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கோர்முஸ் நீரிணியை மீண்டும் திறப்பதற்கான ஒப்பந்தம் விரைவில் முடிவாகலாம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஒப்பந்தம் முடிவாகவில்லை என்றால் ஈரான் கடுமையாக தாக்கப்படும் என்று வழமை போல் அவர் எச்சரிக்கை விடுத்தார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே கோர்முஸ் நீரிணையின் கட்டுப்பாடு தொடர்ந்து சிக்கலாக இருக்கிறது. ஏப்ரல் மாதம் நடப்புக்கு வந்த போர் நிறுத்தத்துக்கு பின் மீண்டும் சண்டை மூண்டதற்கு நீரிணையே காரணம். ஈரான் நீரிணையை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கவும் கட்டணம் விதிக்கவும் விரும்புகிறது. பிப்ரவரி 28ஆம் தேதி போர் தொடங்குவதற்கு முன்பு நீரிணை பொதுவானதாக இருந்தது. பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக டிரம்ப் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஆனால் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெறவில்லை என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இந்நேரத்தில் கோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்துக்கான பாதை தொடர்பாக ஒமன் நாட்டுடன் ஒரு ஒப்பந்தத்தை எட்டியுள்ளதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது.
2: ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் வாகாய் இந்த ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக கூறினார். அதன் விவரங்களை அவர் வெளியிடவில்லை. ஆனால் ஓமனுடன் ஒப்பந்தம் ஏற்பட்டாலும் ஹோர்முஸ் நீரிணை வழியாக பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்துக்கு அது உத்தரவாதம் அளிக்காது என்றும், அமெரிக்கா ஈரானின் துறைமுகங்களுக்கு விதித்துள்ள தடையால் அந்த பகுதியில் பாதுகாப்பு நிலைமை இன்னும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எனினும் இந்த முன்மொழிவு குறித்து அமெரிக்காவோ ஓமனோ இதுவரை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை.
1: இதே நேரத்தில் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்.
2: பிப்ரவரி மாதத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தாக்கியதில் இருந்து உலகின் மொத்த கச்சா எண்ணெய் மற்றும் திரவ இயற்கை எரிவாயு ஏற்றுமதியில் சுமார் 1/5 கடந்து செல்லும் இந்த ஹோர்முஸ் நீரிணை வழியை ஈரான் பெருமளவில் முடக்கியுள்ளது. செவ்வாய்க்கிழமையன்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஹோர்முஸ் நீரிணை மிக விரைவில் திறக்கப்படாவிட்டால் ஈரான் மிகவும் கடுமையாக தாக்கப்படும் என எச்சரித்திருந்தார்.
3: Well, if they back out again, they're going to get...
1: அவர்கள் மீண்டும் பின்வாங்கினால் மிக கடுமையான பாதிப்பை சந்திக்க நேரிடும். அவர்களுக்கு தெரியும். அவர்கள் அதை புரிந்து கொண்டுள்ளார்கள்.
2: கப்பல் போக்குவரத்து இந்த வார இறுதிக்குள் மீண்டும் தொடங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றம் கண்டுள்ளன என அமெரிக்காவின் மூத்த அதிகாரிகள் தெரிவித்ததை தொடர்ந்து டிரம்பின் இந்த கருத்து வெளியானது. இருப்பினும் அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்றும், அவ்வாறு நடத்தும் திட்டமும் இல்லை என்றும் ஈரான் தொடர்ந்து கூறி வருகிறது.
1: ஹோர்முஸ் நீரிணை திறப்பு உண்மையிலே நடக்குமா?
2: ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதுதான் ஈரான், ஓமன் மற்றும் நடுநிலை பேச்சுவார்த்தையாளர்கள் நடத்திய ஆலோசனைகளில் முக்கிய அம்சமாக இருந்து வந்தது. ஈரானின் வெளியுறவு செய்தி தொடர்பாளர் புதிய கப்பல் போக்குவரத்து பாதைக்கான புவியியல் ஒருங்கிணைப்பு ஓமனுடன் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளதாக தனது அறிக்கையில் தெரிவித்தார். மேலும் ஹோர்முஸ் நீரிணை பாதுகாப்பற்றதாக இருப்பதற்கான காரணங்கள் இன்னும் அமெரிக்கா தரப்பிலேயே உள்ளன. குறிப்பாக ஈரானின் துறைமுகங்களுக்கு எதிராக அமெரிக்கா மேற்கொண்டுள்ள கடற்படை முற்றுகை ஈரானுக்கும் அதன் நலன்களுக்கும் எதிரான பிற தாக்குதல் மற்றும் அச்சுறுத்தும் நடவடிக்கைகளும் தொடர்கின்றன என்று அவர் கூறியதாக ஈரானின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான IRNA தெரிவித்துள்ளது. ஈரானின் துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் காசம் கரிபாபடி இந்த புதிய கப்பல் பாதை தற்காலிகமானது என்றும், அது 2 முதல் 4 மாதங்கள் வரை திறந்திருக்க கூடும் என்றும் IRNA-விடம் தெரிவித்தார். ஆனால் அது குறித்து மேலும் விவரங்களை அவர் வெளியிடவில்லை.
1: தற்போது எண்ணெய் விலை குறைந்து கொண்டு வருகிறது.
2: வியாழக்கிழமையன்று காலை ஆசிய சந்தை வர்த்தகத்தில் உலகளாவிய அளவுகோலான பிரெண்ட் கச்சா எண்ணெயின் விலை 0.3% குறைந்து 1 பீப்பாய்க்கு 79.24 அமெரிக்க டாலராக பதிவானது. உலகின் மொத்த கச்சா எண்ணெய் மற்றும் திரவ இயற்கை எரிவாயு போக்குவரத்தில் சுமார் 20% இந்த முக்கிய கடல் வழித்தடம் வழியாக நடைபெறுவதால் போர் தொடங்கியதிலிருந்து அந்த பகுதியில் கப்பல் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக எரிசக்தி விலைகளும் தொடர்ந்து பெரிய ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்து வருகின்றன. போர் தொடங்கியதிலிருந்து ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது. இந்த வழியாக செல்லும் அனைத்து கப்பல்களும் முன்கூட்டியே அனுமதி பெற வேண்டும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. அந்த உத்தரவை மீறி சென்ற சில கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதலும் நடத்தியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை கடக்கும் கப்பல்களிடம் கட்டணம் வசூலிக்க ஈரான் முன்வைத்த திட்டமும் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான முக்கிய கருத்து வேறுபாடுகளில் ஒன்றாகும்.
1: கட்டண வசூல் அது என்ன?
2: ராய்டர்ஸ் செய்தி முகமையின் தகவலின்படி ஹோர்முஸ் நீரிணையை பயன்படுத்தும் கப்பல்களின் சரக்கு மதிப்பில் 5% முதல் 7% வரை கட்டணமாக வசூலிக்க ஈரான் விரும்புகிறது. ஓமன் சுமார் 3% கட்டணத்தை பற்றி ஆலோசித்து வருகிறது. ஆனால் அமெரிக்கா எந்த கட்டணமும் விதிக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் உள்ளது. தற்போது முன்மொழியப்பட்ட இந்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்தால் ஹோர்முஸ் நீரிணை வழியாக பாரசீக வளைகுடாவுக்குள் நுழையும் கப்பல்களின் போக்குவரத்தை கண்காணிக்கும் மற்றும் கட்டுப்படுத்தும்

0: சிர்கான் ரக ஏவுகணைகள் மற்றும் 115 அதிவேக ட்ரோன்களை பயன்படுத்தியது போருடன் எந்தவித தொடர்பும் இல்லாத மதுபான ஆலை, கட்டுமான பொருட்கள் கிடங்கு, தபால் பிரிவு மையம் ஆகியவை தாக்கப்பட்டதாக உக்ரைன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: நள்ளிரவுக்கு பிறகு தொடங்கிய இந்த தொடர் தாக்குதல்களில் 28 ரஷ்ய பேலிஸ்டிக் ஏவுகணைகள் கண்டறியப்பட்டதாக யுக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது. வான்வெளி தாக்குதல் எச்சரிக்கை மணிகள் ஒலிக்கப்பட்டாலும் பேலிஸ்டிக் ஏவுகணைகள் மிக வேகமாக வந்தடைந்ததால் பாதுகாப்பு தங்குமிடங்களுக்கு செல்ல பொதுமக்களுக்கு போதிய நேரம் கிடைக்கவில்லை. யுக்ரைனால் அவற்றில் எதையுமே இடைமறித்து அழிக்க முடியாமல் போனது. இதையடுத்து பேட்ரியாட் ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் விநியோகத்தை அதிகரிக்குமாறு அதிபர் ஜெலன்ஸ்கி மீண்டும் ஒருமுறை கோரிக்கை விடுத்துள்ளார். அத்தகைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் அதிகமாக இருந்திருந்தால் நேற்றிரவு பல உயிர்களை காப்பாற்றியிருக்க முடிந்திருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் பேலிஸ்டிக் ஏவுகணை திறனை கட்டுப்படுத்தும் நோக்கில் அந்நாட்டிற்கு மேலும் கடும் பொருளாதார தடைகளை விதிக்குமாறும் அவர் சர்வதேச சமூகத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். ஏனெனில் யுக்ரைன் தலைநகரின் மையப்பகுதியில் கூட ரஷ்யாவால் இன்னும் கடுமையான சேதத்தையும் அழிவையும் ஏற்படுத்த முடிகிறது என்பதை நேற்றிரவின் தாக்குதல் மீண்டும் வெளிப்படுத்தியுள்ளது.
0: இதநேரத்தில் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட ஒருவர் தான் எவ்வாறு பாதிக்கப்பட்டேன் என்பது தொடர்பாக தெரிவித்திருக்கிறார்.
2: கெர்சான் பகுதியில் காய்கறி விற்பனையாளர் ஒருவரை ட்ரோன் ஒன்று துரத்துவதாக காட்டப்படும் காட்சி இது. யுக்ரைன் அதிபர் வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி பகிர்ந்துள்ள இந்த காணொலியில் இடம்பெறும் காட்சிகள் சங்கடம் ஏற்படுத்துபவையாக உள்ளன. யூரி என்ற இந்த காய்கறி விற்பனையாளர் தனது கடையை சீரமைத்துக் கொண்டிருந்த போது ட்ரோன் ஒன்று தன்னை துரத்த தொடங்கியதாக கூறுகிறார். தன்னை தாக்குவதற்கு காரணமில்லை என்பதை காட்ட தான் விற்பனைக்காக வைத்திருந்த காய்கறிகளை கூட அந்த ட்ரோனுக்கு காட்டியதாக அவர் கூறுகிறார். பின்னர் அந்த ட்ரோன் அவரது வாகனத்தின் மீது மோதியதாகவும் அதிலிருந்து சிதறிய உலோக துண்டுகளால் தனக்கு காயம் ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த சம்பவத்தில் அவர் உயிர் தப்பினார். இத்தகைய தாக்குதல்களை யுக்ரைனியர்கள் மனித வேட்டை என்று அழைக்கின்றனர். ஆற்றின் மறுபுறத்தில் உள்ள ரஷ்ய கட்டுப்பாட்டு பகுதிகளில் இருந்து இயக்கப்படும் ட்ரோன்கள் ராணுவ வீரர்களை அன்றி பொதுமக்களை குறிவைப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 2022 ஆண்டின் இறுதியில் கெர்சான் நகரம் யுக்ரைனின் கட்டுப்பாட்டுக்கு திரும்பியதிலிருந்து அங்குள்ள மக்கள் இதுபோன்ற அச்சுறுத்தலுக்கு மத்தியிலேயே வாழ்ந்து வருகின்றனர். இந்த சம்பவம் கொடூரமான போர்க்குற்றம் என்று யுக்ரைனின் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். மக்களை கொள்வதிலும் அவர்களை அச்சுறுத்துவதிலும் ரஷ்ய படையினர் ஈடுபடுவதாகவும் இதை உலகம் பார்க்க வேண்டும் என்றும் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார்.
0: இதனிடையே ரஷ்யாவின் முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் மற்றும் ராணுவ தளங்களை குறிவைத்து உக்ரைனும் ட்ரோன் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. ரஷ்யாவின் 16 பிராந்தியங்கள், கிரிமியா மற்றும் கருங்கடல் பகுதிகளில் உக்ரைன் ஏவிய 475 ட்ரோன்களை சுட்டுவீழ்த்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. அமெரிக்கா முன்மொழிந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் எல்லை உரிமைகள் குறித்து இருதரப்புக்கும் இடையே முரண்பாடுகள் நிலவுவதால் அமைதி பேச்சுவார்த்தைகள் முடங்கியுள்ளது நேர்கள் அறிந்ததே. பலஸ்தீனர்களின் மேற்கு கரையில் இஸ்ரேலிய பலவந்த குடியிருப்பாளர்கள் பல்வேறுபட்ட தாக்குதல்களை அப்பாவி பலஸ்தீன மக்கள் மீது நிகழ்த்தி வருகிறார்கள்.
3: ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் உள்பகுதியில் உள்ள கவாத் கிலாட் என்ற சர்ச்சைக்குரிய இஸ்ரேலிய குடியேற்ற முனையத்தை அருகில் வசிக்கும் பாலத்தினர்கள் அச்சத்துடன் பார்க்கின்றனர். அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜூலை மாதத்தின் கடைசி வார இறுதியில் நடந்த மோதல்களின் போது கவாத் கிலாட்டை சேர்ந்த பாதுகாப்பு அதிகாரி கொல்லப்பட்டதை தொடர்ந்து அங்குள்ள பாலத்தினர்கள் மீது குடியேறிகள் தொடர் தாக்குதல்களை நடத்தினர். அந்த மோதலில் 4 பாலத்தினர்களும் ஓர் இஸ்ரேலிய வீரரும் கொல்லப்பட்டனர்.
4: I can see caravans.
3: இங்கிருந்து இருபுறமும் உள்ள பல குன்றுகளில் தற்காலிக வீடுகள், கொட்டகைகள் மற்றும் எளிய வீடுகளை பார்க்க முடிகிறது. இது பாலத்தீன கிராமங்களுக்கு மிக அருகில் உள்ளது. இதிலிருந்து 2 கிலோமீட்டரில் ஒரு கிராமம் உள்ளது. கடந்த வாரத்தில் அந்த பாலத்தீன கிராமங்களில் குடியேறிகளின் தாக்குதல்கள் நடந்துள்ளதாக தகவல்கள்
4: தெரிவிக்கின்றன.
3: அங்கு வசிப்பவர்களில் ஒருவரும் பாலத்தினர்களுக்கு எதிரான வன்முறையில் குற்றம் சாட்டப்பட்ட இஸ்ரேலியர்களுக்காக சட்ட ரீதியாக ஆஜராகும் ஒரு அமைப்பின் வழக்கறிஞராகவும் இருப்பவர் யகூதா ஷிமோன்.
2: நான் பாலத்தின மக்களிடம் செல்வதில்லை, பாலத்தினர்களின் வீடுகளை எரிப்பதில்லை.
3: ஆனால் வெள்ளிக்கிழமை அதுதான் நடந்தது. சாராவில் 6 வீடுகள்.
2: ஆனால் இது பழிவாங்கும் நடவடிக்கை. அவர்கள் ஒரு இஸ்ரேலியரை கொன்ற பிறகு டெல் மற்றும் சாரா மட்டுமல்ல, ஜித் மற்றும் ஃபராட்டா போன்ற இடங்களில் உள்ளவர்களையும் நாங்கள் கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் மீண்டும் அதுபோன்று நடக்கக்கூடாது என்று நாங்கள் விரும்புகிறோம்.
4: It sounds like yours.
3: ஒரு யூதரின் உயிர் நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான பாலத்தினர்களின் உயிர்களுக்கு சமமானது என சொல்வது போல் உள்ளது.
2: இல்லை, ஒரு யூதரின் உயிர் என்பது 1 கோடிக்கு சமம், சரியா?
5: It's 10 million, okay?
3: இது இனவெறி போல தெரிகிறது.
5: Yes, I know.
2: ஆம், எனக்கு தெரியும்.

0: ஆனால் இதுதான் உண்மை. ஏனென்றால் கடவுள் எங்களை தேர்ந்தெடுத்தார். இதனால்தான் உங்களுக்கு பொறாமை.
1: பல இஸ்ரேலியர்கள் நிராகரிக்கும் இந்த அவதூறு கருத்துக்கள் மேற்கு கரையில் அதிகரித்து வரும் வன்முறையை பற்றி புரிந்து கொள்வதற்கு முக்கியமானவை. ஏனென்றால் இந்த பகுதியை கடவுளால் தங்களுக்கு அளிக்கப்பட்ட நிலமாக பல கடும்போக்குவாத இஸ்ரேலிய குடியேறிகள் கருதுகின்றனர்.
0: இந்த நிலம் எங்களுக்கு சொந்தமானது என்று பைபிள் உறுதிப்படுத்துகிறது, சரியா?
1: இஸ்ரேல் அதனை ராணுவ ரீதியாக ஆக்கிரமித்துள்ளது. சர்வதேச சட்டத்தின்படி இதன் அர்த்தம் என்னவென்றால் அங்கு பொதுமக்களின் குடியிருப்பு பகுதிகள் எதையும் அமைக்க முடியாது.
0: ஆம், ஆனால் கடவுள் சர்வதேச சட்டத்தை பற்றி பைபிளில் எழுதவில்லை.
1: நீங்கள் ஒரு வழக்கறிஞர், ஆனால் உங்களுக்கு உண்மையிலேயே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சட்டம் பைபிள் தான் என்று சொல்கிறீர்கள்.
0: ஆம், கண்டிப்பாக.
1: கடந்த வாரம் ஏற்பட்ட வன்முறைக்கு முன்பு இந்த ஆண்டில் மேற்கு கரையில் குடியேறிகள் நடத்திய தாக்குதல்களில் குறைந்தது 12 பாலத்தினர்கள் கொல்லப்பட்டதாக ஐநா கூறுகிறது. சமீபத்தில் மேற்கு கரையில் பணியாற்றிய இஸ்ரேலிய ராணுவ வீரர் ஒருவர் என்னிடம் கூறும்போது பாலத்தினர்களின் முகங்களில் அச்சத்தை மட்டுமே தாம் கண்டதாகவும், அங்கு வசிக்கும் எந்த ஒரு யூதரின் முகத்திலும் அப்படி ஒரு அச்சத்தை ஒருபோதும் கண்டதில்லை என்றும் தெரிவித்தார்.
2: அமெரிக்காவில் தற்போது பணியில் உள்ள ராணுவ வீரர்களின் பெற்றோர் மற்றும் வாழ்க்கை துணைகள் 50 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தின் தீவிர குடியேற்ற கொள்கையின் ஒரு பகுதியாக அந்த நாட்டில் பல்லாண்டாக ராணுவ வீரர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்டு வந்த குடியேற்ற பாதுகாப்புகளை ரத்து செய்து இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ட்ரம்ப் 2வது முறையாக அதிபராக பொறுப்பேற்ற பிறகு கைது செய்யப்பட்டவர்களில் குறைந்தது 6 பேர் ஏற்கனவே அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். மேலும் 8 பேர் தற்போது மத்திய குடியேற்ற காவல்துறையின் காவலில் உள்ளார்கள். ஈரானுடன் போர் பதற்றம் நிலவும் தற்போதைய சூழலில் குடும்பத்தினரின் கைது நடவடிக்கை ராணுவ வீரர்களின் மன உறுதியையும் பணித்திறனையும் கடுமையாக பாதிக்கும் என்று நிபுணர்கள் எச்சரித்துள்ளார்கள். அதுநேரம் ராணுவத்தில் சேருவதற்கான விளம்பரங்களில் வீரர்களின் குடும்பத்தினருக்கான குடியேற்ற சலுகைகள் தொடர்ந்து முன்னிலைப்படுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சீன அச்சுறுத்தல்களுக்கு தயார்படுத்திக் கொள்ளும் வகையில் தாய்வான் தனது கான்குவாங் வருடாந்த ராணுவ பயிற்சியை நேற்று தொடங்கியது. சீனாவின் நேரடி போருக்கு முந்திய மறைமுக தந்திர நடவடிக்கைகளை முறியடிக்கவும் 24 மணி நேரமும் தடையற்ற பாதுகாப்பு பணிகளை உறுதிப்படுத்தவும் தாய்வான் முழுவதும் 10 நாட்களுக்கு இந்த பயிற்சி நடத்தப்படுகிறது. தனகர், தைபே உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் போர்க்கால தொலைத்தொடர்பு பாதிப்பை சோதிக்கும் வகையில் சுமார் 30 நிமிடங்களுக்கு இணைய வேகம் குறைக்கப்பட்டு பொதுமக்களின் நகர்ப்புற பாதுகாப்பு திறனும் இந்த பயிற்சியில் பரிசோதிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டை காட்டிலும் அதிகமாக 2 படைப்பிரிவுகளைச் சேர்ந்த 5000 மேற்பட்ட மாற்றுப்படை வீரர்கள் நடப்பாண்டு பயிற்சியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். மேலும் அமெரிக்காவிடமிருந்து வாங்கப்பட்ட புதிய M1A2D ஆப்ராம்ஸ் போர் பீரங்கிகளும் இந்த பயிற்சியில் முதல் முறையாக பயன்படுத்தப்படுகின்றன. தன்னாட்சி பிராந்தியமான தாய்வானை தனது நாட்டின் ஒரு பகுதியாக கருதும் சீனா அந்த பகுதி எல்லைக்கருகில் போர் விமானங்களையும் போர்க்கப்பல்களையும் அவ்வப்போது அனுப்பி தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருவது நேர்கள் அறிந்ததே. நியூசிலாந்தில் உள்ளூராட்சி மன்ற கூட்டத்தில் குளியலறையிலிருந்து காணொளி வழியாக இணைந்த அரசியல்வாதியின் செயல் சமூக ஊடகங்களில் வெகுவாக பேசப்படுகிறது. தெற்கு தீவில் உள்ள டனிடின் நகரசபை உறுப்பினர் ஜோ கெலர் நேற்று முன்தினம் நடைபெற்ற நகரசபை கூட்டத்தில் இணையம் வழி பங்கேற்றார். அவரது பின்னணியில் துவைத்த துணிகள் தெளிவாக தெரிந்ததால் கூட்டத்தில் இருந்தவர்களால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. இதையடுத்து அங்கிருந்த மேயர், உங்கள் கமராவை கொஞ்சம் மாற்றுங்கள், உங்கள் துணிகள் தெரிகின்றன என்று கூறினார். அதற்கு ஜோக்கலர், என் துணிகளையும் என்னையும் பார்க்கிறீர்கள் என்று பதிலளித்தார். உள்ளூராட்சி நிர்வாகம் மாற்றம் குறித்து அவர் பேசிக் கொண்டிருந்த போது பின்னணியில் இருந்த ஒரு கதவுக்கு பின்னால் அடையாளம் தெரியாத கருநிற உருவம் ஒன்று தோன்றியது. அதுவும் இணையத்தில் பலரது கவனத்தை ஈர்த்தது. காணொளி யூடியூப்பில் ஆயிரக்கணக்கான முறை பார்க்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் குறித்து AFP செய்தி நிறுவனம் ஜோக்கலரிடம் விளக்கம் கேட்டுள்ளது. இதற்கு முன் 2020 ஆண்டு அப்போதைய நகரசபை உறுப்பினர் டேவிட் பென்சன் போப் கோட் மட்டும் அணிந்து கொண்டு கால்சட்டை அணியாமல் எதுவுமே கீழே இல்லாமல் காணொளி கூட்டத்தில் தோன்றி கவனத்தை ஈர்த்திருந்தார். பெரும் எண்ணிக்கையிலான போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டமை குறித்த செய்திகள் வெளிநாட்டு ஊடகங்கள் மூலம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியதை தொடர்ந்து பாகிஸ்தான் அதிகாரிகள் சர்வதேச ஊடகங்கள் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் செய்தி சேகரிக்க தடை விதித்திருக்கிறார்கள். இதன் மூலம் பத்திரிகையாளர் அமைப்புகளின் கடுமையான எதிர்ப்புகளுக்கு ஆளாகியுள்ள பாகிஸ்தான் அரசு சர்வதேச ஊடகங்களுக்கு கடுமையான புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது.
1: இஸ்லாமாபாத், கரைச்சி மற்றும் லாகூர் ஆகிய நகரங்களை தவிர வேறு எந்த இடத்துக்கும் சென்று செய்தி சேகரிக்க பாகிஸ்தான் நாட்டவர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டு ஊடகங்களுக்காக பணியாற்றும் எவரும் இனி அனுமதி பெற வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது உலக பத்திரிகை சுதந்திர சுட்டெண்ணில் 180 நாடுகளில் 150வது இடத்தில் உள்ள பாகிஸ்தானின் பெரும்பாலான பகுதிகளில் வெளிநாட்டு ஊடகங்களின் நேரடி செய்தி இடலை இந்த கட்டுப்பாடுகள் அதிகாரிகளின் விருப்பத்துக்கும் காலத்துக்காகவும் முடக்கிவிட முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊடகங்கள் மீதான கட்டுப்பாடுகள் புதியவை அல்ல எனவும், ஆனால் உள்ளூர் ஊடகங்கள் பெரும்பாலும் சர்வதேச ஊடகங்களை விட அதிகமான அழுத்தங்களை எதிர்கொள்வதாகவும், சுயாதீனமான செய்திகளுக்காக பொதுமக்கள் சர்வதேச ஊடகங்களையே நாடுவதாகவும், கட்டுப்பாடுகளை விதிப்பது தவறான தகவல்களும் போலியான செய்திகளும் பரவுவதற்கு மாத்திரமே அதிக இடமளிக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே இந்த வழிகாட்டுதல்கள் ஊடகங்களை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல எனவும், மாறாக ஊடகங்களை சரிபார்க்கவும் தகவல்களை பெறுவதை எளிதாக்கவும் மற்றும் செய்தியிட தேவைகளை ஒருங்கிணைக்கவும் ஒரு நிர்வாக பொறிமுறையை வழங்குவதற்காகவும் என பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது.
2: தொடர்ந்து, தான் வங்கதேசம் செல்வதில் உறுதியாக இருப்பதாக அந்த நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசினா தெரிவித்திருக்கிறார்.
1: தமக்கு எதிராக புனையப்பட்ட வழக்குகளின் தீர்ப்புகள் மற்றும் சிறை செல்லும் அபாயம் இருந்தாலும் தனது நாட்டு மக்களுக்காக நாடு திரும்புவதாக பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அறிவித்துள்ளார். எதிர்வரும் டிசம்பர் மாதத்துக்குள் அவர் நாடு திரும்ப உள்ளதாகவும் கூறியுள்ளார். புதுடெல்லியில் உள்ள தெற்காசிய வெளிநாட்டு ஊடகவியலாளர்கள் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வில் நேற்று காணொலி வாயிலாக உரையாற்றிய போதே ஷேக் ஹசீனா இதனை குறிப்பிட்டுள்ளார். 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அவர் நாட்டை விட்டு வெளியேறிய பொதுவெளியில் நிகழ்த்திய முதல் உரை இதுவாகும். 2024 ஆண்டில் இடம்பெற்ற போராட்டங்கள் தனது ஆட்சியை வீழ்த்தவும் அரசியலமைப்பு சட்டத்தை சீர்குலைக்கவும் திட்டமிட்டு நடத்தப்பட்ட வன்முறைகள் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முந்தைய இடைக்கால அரசு உண்மைகள் வெளியாவதை தடுத்து வன்முறையாளர்களை பாதுகாத்ததாக குறிப்பிட்டார். தனது அவாமி லீக் கட்சிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க வேண்டும் எனவும் பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். இக்கட்டான 2 காலத்தில் இந்திய அரசு தனக்கு முழுமையான பாதுகாப்பையும் உயர்ந்த மரியாதையும் அளித்ததாக தெரிவித்த ஷேக் ஹசீனா பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இந்தியாவுக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். எனினும் பங்களாதேஷ் ஊடகங்களின் ஷேக் ஹசீனாவின் உரையை ஒளிபரப்பவோ அல்லது பிரசுரிக்கவோ அந்நாட்டு அரசு தடை விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாக.
2: தொடர்ந்து, இத்தாலியில் துப்புரவாளர்கள் சிலர் குப்பை மேட்டை அலசி அலசி தேடினார்கள். இறுதியில் கிடைத்தது ஒரு பரிசு சீட்டு, அதன் மதிப்பு 1 மில்லியன் யூரோ. அதிர்ஷ்ட குழுக்களில் முதல் பரிசை வென்ற பெண்ணின் பரிசு சீட்டு தவறுதலாக குப்பைக்கு சென்றது. அதை அறிந்த பெண் மனம் தளரவில்லை. பரிசு சீட்டை தேடி எடுக்க கழிவு மேலாண்மை நிறுவனத்தின் உதவியை கேட்டார். பெண் எங்கிருந்து அழைத்தார் என்பதை வைத்து வட்டார குப்பை லொரியை நிறுவனம் அடையாளம் கண்டது. லொரி ஊழியர்களை குப்பியை அலசி பார்க்குமாறு அது கூறியது. ஊழியர்களின் தேடலில் நல்ல பலன் கிடைத்தது. பரிசு சீட்டு அப்படியே கிளியாமல் இருந்தது. செய்தி அறிந்த பெண்ணுக்கு ஆனந்த கண்ணீர் கொட்டோ கொட்டு என்று கொட்டியது. பரிசு சீட்டை தேடி கொடுத்ததற்கு உரிய வெகுமதி தன்னால் அளிக்கப்படும் என்று குறிப்பிடுகிறார் தற்போதைய புதிய கோடீஸ்வரர். காதலனுடன் சண்டையிட்டு 18 மாடியில் இருந்து குதித்த பெண் உயிர் தப்பியிருக்கிறார். அவருக்கு வயது 20. அவரது பெயர் சியாவ்ஜி. சீனாவின் சிசியாங் மாநிலத்தில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. சியாஜிவுக்கும் அவரது காதலனுக்கும் மணிக்கணக்காக வாக்குவாதம் நீடித்தது. சிவாஜி உணர்ச்சி வசப்பட்டு வீட்டின் மாடத்தில் இருந்து குதித்தார். குறுக்கே மரம் இருந்ததால் அவர் உயிர் பிழைத்தார். காதலன் 20,000 யுவான் சுமார் 3,000 அமெரிக்க டாலர் செலுத்தி சிசியாவை மருத்துவமனையில் சேர்த்தார். தலை, நுரையீரல், கல்லீரல் உள்ளிட்ட பாகங்களில் சியாயுவுக்கு காயம் ஏற்பட்டது. ஆங்காங்கே எலும்பும் முறிந்தது. சியாவி தமது காதலனை பிரிய விரும்பியதாக அவரது உறவினர்கள் கூறினார்கள். காதலன் உடைமைகளை பறித்துக் கொண்டு சிவாஜியை பூட்டி வைத்ததாக தெரிகிறது. அவரிடமிருந்து தப்பிக்க சியாஜி மாடியில் இருந்து குதித்ததாக சொல்லப்பட்டது. சியாஜியின் குடும்பம் அதிகமான மருத்துவ செலவை தற்போது எதிர்நோக்கியுள்ளது. அதை சமாளிக்க குடும்பத்தினர் இணையத்தில் பணம் திரட்டினார்கள். அவரது கதை இணையத்தில் பரவியது. அவரது முடிவு முட்டாள்தனமானது. யாருக்காகவும் உயிரை விடுவதில் எந்த பயனும் இல்லை என்று இணையவாசிகள் தெரிவிக்கிறார்கள். ஜெட்ஸ்டார் விமானங்களில் பயணிகள் இருக்கைக்கு மேல் வைக்கப்படும் பொருட்களுக்கு விரைவில் கட்டணம் வசூலிக்கப்பட இருக்கிறது. அடுத்த ஆண்டு பிப்ரவரி முதல் அது நடப்புக்கு வரும். இருக்கைக்கு கீழ் ஒரு பையை கூடுதல் செலவின்றி வைத்துக் கொள்ளலாம். ஆனால் பெரிய பைகளுக்கு $16 முதல் $52 வரை பணம் செலுத்த வேண்டியிருக்கும். விமான பயணம் அடிப்படையில் கட்டணம் வசூலிக்கப்படும். உலகளவில் செயல்படும் பல்வேறு மலிவு கட்டண விமான நிறுவனங்கள் ஏற்கனவே இத்தகைய நடைமுறைகளை பின்பற்றி வருகின்றன. மலிவு கட்டண விமான நிறுவனங்களின் வருவாயில் பெட்டிகளுக்கான கட்டணம், இருக்கை தேர்வுக்கான கட்டணம் ஆகியவை பெரும் பங்கு வகிக்கின்றன. புதிய நடைமுறை விமானம் திட்டமிட்ட நேரத்தில் புறப்பட உதவும் என்று ஜெட்ஸ்டார் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஸ்டிடிபனிடுடி தெரிவிக்கிறார். உலகின் மிகப்பெரிய மலைக்காடுகளான அமேசான் காடுகளில் சட்டவிரோத சுற்றுச்சூழல் குற்றங்களில் ஈடுபட்டு வந்த 839 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். பொலிவியா, பிரேசில், கொலம்பியா, ஈக்குவாடர், பெரு ஆகிய 5 நாடுகள் இணைந்து ஒபரேஷன் கிரீன் ஷீல்ட் 2026 என்ற கூட்டு நடவடிக்கையை கடந்த ஜூலை 15 முதல் 31 தேதி வரை மேற்கொண்டார்கள். அதன் ஒரு பகுதியாக சுமார் 3600 மேற்பட்ட காவலர்கள் களமிறக்கப்பட்டு சட்டவிரோத சுரங்க தொழில், மரம் வெட்டுதல், வனவிலங்கு கடத்தல், நில ஆக்கிரமிப்பு போன்ற குற்றங்களுக்கு எதிராக தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. மொத்தம் 1045 இடங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளில் சுமார் 2.8 லட்சம் கனமீட்டர் அளவிலான சட்டவிரோத மரக்கட்டைகளும் 195 தொன் கனிமங்கள் மற்றும் தளபாடங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் கடத்தலுக்காக சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த பாம்பு, பறவை உள்ளிட்ட 3000 மேற்பட்ட உயிருள்ள வனவிலங்குகள் மீட்கப்பட்டதோடு 430 இறந்த விலங்குகளின் உடல்களும் கைப்பற்றப்பட்டன. பறிமுதலான மொத்த பொருட்களின் சர்வதேச மதிப்பு சுமார் $28 கோடி என்று அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அமெரிக்காவின் ஸ்பேஸ் எக்ஸ் உந்துகணையின் ஒரு பகுதி எதிர்பார்த்தது போல் நிலவின் மீது மோதியிருக்கிறது. அது ஃபால்கன் 9 உந்துகணை கடந்த ஆண்டு பாய்ச்சப்பட்டது. அதன் 4 தொன் மேற்பகுதி திட்டமிட்டபடி நிலவில் மோதியிருக்கிறது. மோதலுக்கு பின் நிலவில் மனிதன் போட்ட குப்பைகள் கிடப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. அந்த 4 தொன் உந்துகணை பகுதி மணிக்கு 8700 கிலோமீட்டர் வேகத்தில் நிலவின் மீது மோதும் என்று கணிக்கப்பட்டது.
3: கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் நிலவின் மேற்பரப்புக்கு ஒரு லேண்டர் மற்றும் ரோவரை அனுப்புவதற்காக இந்த ராக்கெட் ஏவப்பட்டது. ஆனால் அந்த ராக்கெட் அங்கே தரையிறங்கும் திட்டமே இல்லை. அது நிலவில் மோதுவது என்பது எதிர்பாராத விஷயம். புளோரிடாவில் இருந்து ராக்கெட் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. ஏவுதலுக்கு பிறகு ராக்கெட்டின் கீழடுக்கு பிரிந்தது. அதன் பின்னர் மேலடுக்கு நிலவை நோக்கிய பயணத்தை தொடர்ந்தது. அந்த மேலடுக்கு இறுதியில் நிலவின் மேற்பரப்பில் மோதும் என்பதை அப்போது யாரும் எதிர்பார்க்கவில்லை. இப்போது இது போன்ற ஒன்று நிகழ்ந்துள்ளது. 2009 நாசா திட்டமிட்டு நிலவில் மோத செய்த நிகழ்வை விளக்கும் அனிமேஷன் காட்சிகள் இவை. அதில் பெரிய ஒளிப்பிளம்பும் சுமார் 100 கிலோமீட்டர் உயரம் வரை தூசி மற்றும் சிதைவுகளின் புகை மூட்டமும் எழுகின்றன. இந்த நிகழ்வை பூமியிலிருந்து நேரடியாக பார்ப்பது கடினமாக இருந்தாலும் சக்தி வாய்ந்த தொலைநோக்கிகள் அதை பதிவு செய்தன. அந்த காட்சிகள் விஞ்ஞானிகளுக்கு மதிப்பு மிக்க தரவுகளை வழங்கின.
4: இந்த மோதல் விஞ்ஞானிகளுக்கு மிகவும் முக்கியமானதாகும். ஏனெனில் மோதிய ராக்கெட் பகுதியின் வேகமும் நிறையும் எங்களுக்கு தெரியும். ஆனால் தினமும் நிலவில் மோதும் விண்கற்களை பொறுத்தவரை அந்த தகவல்கள் பொதுவாக கிடைப்பதில்லை. இதனால் இந்த மோதலில் வெளியேறிய சிதைவு பொருட்களை விஞ்ஞானிகள் விரிவாக ஆய்வு செய்ய முடியும். அவற்றிலிருந்து பிரதிபலிக்கும் ஒளியை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் அந்த இடத்தில் உள்ள பொருட்களின் தன்மையை அவர்கள் கண்டறிய முடியும். அதன் மூலம் நிலவின் மேற்பரப்பு எதனால் ஆனது, அது எவ்வாறு உருவானது, அதன் புவியியல் வரலாறு என்ன, மேலும் பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமி நிலவு அமைப்பும் கிரக அமைப்புகளும் எவ்வாறு உருவாகி பரிணாம வளர்ச்சி அடைந்தன என்பதையும் நன்கு புரிந்து கொள்ள முடியும்.
3: இந்த மோதலிலிருந்து கிடைக்கும் தகவல்கள் அடுத்த 10 ஆண்டுகளில் நிலவில் ஆய்வு தளத்தை அமைக்கும் நாசாவின் திட்டங்களுக்கு உதவக்கூடும்.
2: இனி விளையாட்டுச் செய்திகளில், 2026 பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற ருமேஷ் தரங்க தாயகம் திரும்பியுள்ளார். ஸ்காட்லாந்தின் ஸ்காட்ஸ்டவுன் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் ஈட்டி எறிதல் பிரிவில் அவரது சாதனை 89.75 மீட்டராக இருந்தது.
5: ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்ற பொதுநலவாய விளையாட்டு விழா இலங்கையின் 20 வருடகால மெய்வல்லுநர் வரலாற்றை மாற்றி அமைத்து விளையாட்டு விழாவாக அமைந்தது. ரமேஷ் தரங்கை எறிந்த ஈட்டி 89.75 மீட்டர் தூரத்திற்கு பாய்ந்தது. 20 வருடங்களின் பின்னர் பொதுநலவாய விளையாட்டு விழாவில் இலங்கை தங்கம் வென்ற முதல் சந்தர்ப்பமாக இது பதிவானது. அத்துடன் ஈட்டி எறிதல் போட்டிகளில் இலங்கையின் வீரர் அல்லது வீராங்கனை ஒருவர் வென்ற முதல் தங்கப்பதக்கமும் இதுவாகும். இதற்கமைய ஆடவருக்கான ஈட்டி எறிதல் பிரிவின் புதிய தரப்படுத்தலில் இலங்கையின் ரமேஷ் தரங்க முதலிடத்திற்கு முன்னேறினார். தரப்படுத்தலில் அவர் 1354 புள்ளிகளை ஈட்டியுள்ளார். ஈட்டி எறிதல் பிரிவின் சர்வதேச தரவரிசையில் முதல் 10 இடங்களுக்குள் இடம்பெற்ற இளைய வீரர் ரமேஷ் தரங்க என்பதும் சிறப்பம்சமாகும். இதற்கு முன்னர் முதலிடத்தில் நீடித்த ஜெர்மனியின் ஜூலியன் வெப்பர் 2ஆம் இடத்தில் தரப்படுத்தப்பட்டுள்ளார். பொதுநலவாய விளையாட்டு விழாவில் 2 உலக சாம்பியன் பட்டங்களை வென்ற கிரனடோவின் ஆண்டர்சன் பீட்டர்ஸ் 3ஆம் இடத்தில் தரப்படுத்தப்பட்டுள்ளார். உலக சாம்பியனான ட்ரினிடா டொமோகாவின் கேஷோர் வால்காட் 4ஆம் இடத்தில் நீடிக்கின்றார். இந்தியாவின் முன்னாள் உலக சாம்பியனான நீரஜ் சோப்ரா 6ஆம் இடத்திலும் பாகிஸ்தானின் அர்ஷத் நதீம் 10ஆம் இடத்திலும் நீடிக்கின்றனர்.
6: மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் ரமேஷின் பயணத்தில். உண்மையில் எனது ஆசிரியர் தோனி பிரசன்னாவுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலிடம் பெற்றுள்ள இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையர்கள் அனைவருக்கும் நான் ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றேன். 2028ஆம் ஆண்டு ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கத்தை வென்று கொடுப்பது எனது மகனின் எதிர்பார்ப்பு. அதை செய்வதற்கு இலங்கையர்கள் அனைவரும் உங்களது ஆதரவை வழங்க வேண்டும் என்பதே அந்த கோரிக்கையாகும். எனது மகனை இந்த நிலைமைக்கு கொண்டுவர உழைத்த ஊடகங்கள், சமூக வலைதளங்களில் உள்ள அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். 2028ஆம் ஆண்டு வரை இந்த பயணத்தை கவனமாக தொடர்வதற்கு எதிர்பார்த்துள்ளோம்.
2: தொடர்ந்து இலங்கை தேசிய ஆண்கள் மற்றும் பெண்கள் கிரிக்கெட் அணிகளின் தலைவர்களால் தாக்கல் செய்யப்பட்ட எழுத்தாணை மனுக்கள் மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரோகாண்டி அபயசூரிய மற்றும் நீதியரசர் கே பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய ஆயம் முன்னிலையில் நேற்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. உள்நாட்டு இறவெறி சட்டத்தில் அண்மையில் கொண்டுவரப்பட்ட புதிய திருத்தத்தின் மூலம் விளையாட்டு வீரர்கள் சுயாதீன சேவை வழங்குநர்களாக வரையறுக்கப்பட்டுள்ளதாகவும், இதனால் அவர்களுக்கு தனிநபர் முன்பண வருமான வரி விதிக்கப்படாதென்றும் இதற்கு முன்னர் நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. நேற்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த புதிய திருத்தத்தின் கீழ் மனுதாரர்களான விளையாட்டு வீரர்கள் தொடர்பில் நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ள தீர்மானத்தை உள்நாட்டு இறவெறி திணைக்களம் மறுபரிசீலனை செய்யுமா என்பது குறித்து தெளிவுபடுத்துமாறு பிரதி மன்றாடியார் நாயகம் மனோகர ஜெயசிங்காவுக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதன்போது உள்நாட்டு இறவெறி திணைக்களம் சார்பில் முன்னிலையான பிரதி மன்றாடியர் நாயகம் இந்த புதிய திருத்தம் குறித்த விடயத்தில் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்துடனான ஒப்பந்தங்களின் அடிப்படையில் விளையாட்டு வீரர்கள் ஊழியர்களாகவே கருதப்படுவதால் நீதிமன்றம் இந்த வழக்கில் தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இருந்தாலும் ஆண்கள் கிரிக்கெட் வீரர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி நிசான் சிட்டி பிரேமரட்ன நாடாளுமன்ற கன்சாட் அறிக்கைகளை மேற்கோள் காட்டி இத்தகைய தெளிவற்ற தன்மைகளை நிவர்த்தி செய்வதற்காகவே நாடாளுமன்றத்தால் இந்த திருத்தம் கொண்டுவரப்பட்டதாக சுட்டிக்காட்டினார். மருத்துவர்கள், சட்டத்தரணிகள் மற்றும் பாடகர்களைப் போலவே விளையாட்டு வீரர்களும் சுயாதீன சேவை வழங்குநர்களாகவே வயப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், 15 ஆண்டுகளுக்கு மேலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த நிலையை மாற்றி தனிநபர் முன்பண வருமான வரியை அறவிட உள்நாட்டு இறவெறி திணைக்களம் மேற்கொண்ட முயற்சி சட்டவிரோதமானது என்று அவர் வாதிடுகையில் குறிப்பிட்டார். இந்த வரி பிரச்சனையின் காரணமாக விளையாட்டு வீரர்களின் 7 மாத கால தொழில்முறை கொடுப்பனவுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும், இதனால் அவர்கள் கடுமையான கஷ்டங்களுக்கு உள்ளாகியுள்ளார்கள் என்றும் நீதிமன்றில் மேலும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இதனை அடுத்து அனைத்து தரப்பினரும் எதிர்வரும் வாரத்துக்குள் அது தொடர்பான தெளிவுபடுத்தல் ஆவணங்களை சமர்ப்பிக்க அனுமதி அளித்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த மனுக்கள் மீதான தீர்ப்பை எதிர்வரும் 31ஆம் தேதி வழங்குவதாக அறிவித்திருக்கிறது. கலம்போ கெப்ஸ் அணிக்கும் கண்டி ராயல்ஸ் அணிக்கும் இடையில் ஆர் பிரேமதாசா விளையாட்டரங்கில் நேற்றிரவு நடைபெற்ற எல்பிஎல் நீக்கல் போட்டியில் 68 ஓட்டங்களால் வெற்றியீட்டிய கலம்போ கெப்ஸ் அணி 2வது தகுதிகாண் போட்டியில் விளையாட தகுதி பெற்றுள்ளது. தாய்லாந்தில் காற்பந்து ஆட்டத்தின் போது மின்னல் தாக்கியதில் ஒரு வீரர் இறந்து போனார். மலேசிய கால்பந்து வீரர் ஒருவர் உட்பட 12 பேர் காயமுற்றார்கள். தாய்லாந்தின் தெற்கே உள்ள சுங்காய் கோலக் என்ற ஊரில் அந்த சம்பவம் நடைபெற்றது. வட்டார அளவிலான குளக் எஃப்ஏ கப் அரையிறுதி போட்டியின் போது மாலை சுமார் 5:30 மணிக்கு மின்னல் தாக்கியதாக அந்த பகுதி காவல்துறை தலைவர் தெரிவித்தார். அப்போது கனமழை பெய்தது. அபிக்ஸ் எக்ஸ்னோன் சிரின் சம்கோட் ஆகிய 2 அணிகளும் பொருந்தின. அணியில் மலேசிய வீரர்கள் சிலரும் இருந்தார்கள். இறந்தவர் 24 வயது சொப்வான் ஆவே என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். அவர் அபு எக்ஸ் நொன்சிரின் அணியைச் சேர்ந்தவர் என்று நம்பப்படுகிறது. சில நாட்களுக்கு முன்புதான் அவர் யால கால்பந்து குழுவில் சேர்ந்தார். அவர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். கடுமையான காயங்களால் அவர் உயிரிழந்தார். அவரது மறைவுக்கு யாலா குழுவும் தாய்லாந்தின் கால்பந்து அமைப்பும் அனுதாபத்தை தெரிவித்துள்ளன. கனடாவில் நடைபெறும் கனடியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் முன்னணி போட்டியாளர்களான பெலரூசின் அரினா சபிலங்கா, ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸி மினார் ஆகியோர் மூன்றாவது சுற்றுக்கு நேற்று முன்னேறியிருந்தார்கள். அமெரிக்காவில் நடைபெறும் சென்ட் லூயிஸ் ரெபிட் மற்றும் பிளிட் செஸ் போட்டியில் ரெபிட் பிரிவு ஆட்டங்களின் முடிவில் இந்தியாவின் தமிழரான ஆர் பிரக்ஞானந்தா முதலிடம் பெற்றார். மொத்தம் 10 பேர் பங்கேற்றுள்ள இந்த போட்டியில் பிரக்ஞானந்தா தனது 9 சுற்றுகளில் அமெரிக்காவின் லெவோன் ஆரோனியன், பபியானோ கருணா, அவுண்டர் லியங், ஜெர்மனியின் வின்சென்ட் கிமர் ஆகியோரை வெற்றி கண்டிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilolli.com இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 387 ரூபாய் 10%, இந்திய பெறுமதியில் 109 ரூபாய் 87%, 1 அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 335 ரூபாய் 20%, இந்திய பெறுமதியில் 95 ரூபாய் 13%, 1 ஸ்விஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415 ரூபாய் 26%, இந்திய பெறுமதியில் 117 ரூபாய் 86%, 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 451 ரூபாய் 20%, இந்திய பெறுமதியில் 128 ரூபாய் 6%, 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 239 ரூபாய் 20%, இந்திய பெறுமதியில் 67 ரூபாய் 89%. கேட்டது டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்கின்றோம்.

உங்கள் கதையை சொல்லுகிறேன்.

இது. இவர்களை வாகனங்களில் நீங்கள் உள்ளாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போற்று மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.

விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வொரு விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானிலைகளும் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: அரசியல் சமூக மேடை.
1: என்று பணியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் எங்கள்.
0: வணக்க நேயர்களே, இன்றைய அரசியல் சமூக மேடையிலே சற்று வித்தியாசமாக ஐரோப்பிய நாடுகளுக்கான அமைதி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் இந்தியாவின் தென் கைலாசம் என்று அழைக்கப்படுகின்ற திருமூர்த்தி மலையில் அமைந்துள்ள உலக சமாதான ஆலயத்தின் ஸ்தாபகரான உலக அமைதி தூதுவர் ஜெகத்குரு பரஞ்சோதி குருமகான் அவர்கள் ஐரோப்பாவுக்கான விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றார். அண்மையில் சுவிஸ் நாட்டுக்கான விஜயத்தை அவர் மேற்கொண்டிருந்தார். அவர் தொடர்பான மேலதிக தகவல்களை உங்கள் அனைவருக்குமே தெரிந்த எமது டிஆர்டி தமிழொலியின் ஆர்வலர் உலக சமாதான ஆலய சுவிஸ் கிளையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முன்னர் செங்காலன் முருகன் ஆலயத்தினுடைய உருவாக்கத்தில் ஈடுபட்டு அதனை தொடர்ந்து நடத்தி வந்து பின்னர் சுயநலவாதிகளினால் அவரிடமிருந்து பறிக்கப்பட்ட வேலுப்பிள்ளை கணேஷ்குமார் அவர்கள் இப்பொழுது வானிலைகளிலே காத்திருக்கின்றார். அவரை வரவேற்று இணைத்துக் கொள்ளுகின்றோம். வணக்கம் ஐயா அவர்களே.
2: வணக்கம் தர்சன். வணக்கம் டிஆர்டி வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். அத்துடன் குருமகான் அவர்களுக்கும் வணக்கத்தை சொல்லி, நான் குருமகான் அவர்கள் இந்தியாவில் தென்கைலை என அழைக்கப்படும் திருமூர்த்தி மலையில் உலக சமாதான ஆலயத்தின் ஸ்தாபகரும் அறக்கட்டளை சென்ற குருமகான் அவர்கள் சுவிட்சர்லாந்து ஐரோப்பா விஜயம் செய்திருக்கிறார். அந்த நேரத்திலே சுவிஸ் ஜெர்மனி சென்று இப்போது பிரித்தானியாவில் சில பயிற்சி முகாம்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். அந்த நேரத்தில் குருமகானை இங்கு டிஆர்டி வானொலி நேயர்களுக்காக இணைத்துக் கொள்வதில் பெருமை அடைகின்றேன். தற்போது என்னுடன் யோக ஆசிரியர் கண்ணன் அவர்களும் குருமகானும் தற்போது என்னோடு இருக்கின்றார்கள். அவர்களை
0: குருமகான் அவர்களுடைய தொடர்பு உங்களுக்கு எப்படி கிடைத்தது?
2: குருமகான் அவர்கள் நான் ஆலயத்தின் தலைவராக இருந்த காலத்தில் ஆலயத்தில் யோகா பயிற்சி இன்றைக்கு ஒரு 14 வருஷமாக யோகா பயிற்சி முன்பு நடந்தது. அந்த காலத்தில் அவருடன் தொடர்பு ஏற்பட்டு ஆலயத்துக்கு கூட பல தடவை வந்திருக்கின்றார். வந்து சென்ற போது அவருடைய அறிமுகமாகி நானும் அந்த பயிற்சியில் நீண்ட காலமாக எடுத்திருக்கின்றேன். அதன் மூலம் எனக்கு ஒரு நவபாசன வேல் அவர் ஊடாக
0: அந்த முதல்ல நவபாசன வேல் தொடர்பாக குறிப்பிடுங்கள். நவபாசன வேல் என்றால் என்ன என்ற தொடர்பாக முடிந்தால்
2: நவபாசன வேல் என்றது பழனி முருகன் என்ன மத்திய இதுல நவபாசனத்தாலே உருவாக்கப்பட்டது. பூகராலே உருவாக்கப்பட்டது. 9 விதமான பாசனங்களை கலந்து அந்த நவபாசன வேல் நவபாசன சிலை பழனியிலே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சிலையிலே அபிஷேகம் செய்து அதை பருகினால் நோய் நொடி தீரும் என்பது ஐதீகமான உண்மை. ஆனால் அதே போல ஒரு சுவிட்சர்லாந்திலே வேல் வழிபாடு இருக்கிறபடியால் இலங்கையிலும் வேல் வழிபாட்டை இருக்கிறபடியால் அந்த வேலிலே அந்த நவபாசனத்திலேயே அந்த வேலை செய்து அதை ஐரோப்பாவில் அதை பிரசித்தம் செய்யணும் என்ற நோக்கத்தோடு அதை செய்து ஐரோப்பாவில் இப்போது சுவிட்சர்லாந்தில் நான் வழிபட்டு வருகின்றேன். அதற்கு பிரசித்தம் செய்து மக்களாலே அதை வழி பூஜை செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு குருமகான் சுவிட்சர்லாந்திலே வந்து அந்த ஒரு பூஜையை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார்.
0: அதாவது அவருடைய தொண்டராக ஜெர்மனியில் இருந்து ஒருவர் உங்களுடைய நண்பர் கடமையாற்றி வருகிறார்.
2: பிரகாஷ் என்ற யோகா ஆசிரியர், மெய்யான ஆசிரியர் பிரகாஷ்.
0: ஆமாம், அவருடைய செவிகளையும் எங்களுடைய வானொலியில் தந்திருக்கிறோம். இவர் பரஞ்சோதி குருமகான் அவர்கள் நீண்ட காலமாக இந்த பணியாற்றி வருகிறார். அதே நேரம் அவருக்கு ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய அனுமதி பெற்ற அமைப்புகள் கூட அவரை கௌரவித்திருக்கிறார்கள். அதை விட ஈழத்தமிழர்களுக்காக அவர் எவ்வளவு சேவைகளை, அதுவும் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பல பகுதிகளுக்கு அவர்களுக்கான உதவிகளை செய்திருக்கின்றார். அங்கு பல இடங்களிலே தியான வகுப்புகளையும் நடத்தி இருக்கிறார் அல்லவா?
2: பல்கலைக்கழகம், பவுனியா பல்கலைக்கழகம் மற்றும் வரிகாமம் பிரதேச சபைகள் கூட இவற்றை பயிற்சி நிறைய நடந்திருக்குது. அதோட தாதிகள் பயிற்சி நிலையம், இந்த நர்சிங், அந்த இதில் அப்படியான அலுவலகங்கள்ல கூட அவற்றை பயிற்சி இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பயனடைகிறார்கள்.
0: தற்போதைய விஜயத்தினுடைய நோக்கம் என்ன?
2: அவர் கொடுக்குறேன் கதையங்கோ. என்னன்னு சொன்னா, இந்த நவபாசன அபியில ஒரு தியான மண்டபமாக ஆரம்பிக்க வேணும் என்றதுதான் சீசுக்கு வந்ததன் நோக்கம். அதை அந்த பூஜையை அவர் 108 மந்திரங்கள், மேலுக்கு 108 மந்திரம் சொல்லி அந்த பூஜையை சிறியொரு மக்கள் குழு ஊடாக அதை நிறைவேற்றியிருக்க ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். இனி
0: அதை அந்த தியான மண்டபம் எங்கே இருக்கு?
2: இப்ப தியான மண்டபம் என்னது வீட்டிலே, கீழ் மண்டபத்திலே அதை வச்சிருக்க, அந்த வேல் வச்சு பூஜை நடந்து கொண்டிருக்கு.
0: நீங்கள் வழிபடுகிற இடத்திலே? நீங்க வழிபடுகிற இடத்துல?
2: ஓமம் எனது வீட்டிலே, வீட்டிலேதான் இருக்கு. அது தியான மண்டபத்துக்கான இடத்தை தேடிக்கொண்டிருக்கின்றோம். விரைவில் அது அமையும் என்று நம்புகின்றேன்.
0: அப்ப அது அப்படியான ஒரு தியான மண்டபத்தை உருவாக்கினா வயது முதிர்ந்தவர்கள், தனிமையில் வாடுபவர்கள், அவர்கள் அங்கே வந்து அந்த தியானத்திலே ஈடுபடுவதனூடாகவும் மற்றதும் உங்களுக்கு யோகா நிலை வகுப்புகளை நடத்தக்கூடிய சாத்திய குருகள் இருப்பதனால் அவர்களுடைய உடல்நலத்துக்குரிய வேலை திட்டங்களையும் வெகு விரைவில் ஆரம்பிப்பீர்களா?
2: நிச்சயமா, நிச்சயமா. அதற்கான திட்டம் வகுக்கப்பட்டிருக்கின்றது. குருமான் அவரும் தனது சீடர்கள் ஊடாக அதற்கான நிலையத்தை தேடுவதற்கான வழிமுறைகளை செய்திருக்கின்றார். ஐரோப்பாவில இது என்ன, ஒரு நுண்ணுயிர் தொற்று காலத்தில் இந்த வேல் பிரசித்து செய்யணும் என்று 2019 ஆண்டு இது ஆரம்பிக்கப்பட்ட இந்த பணி சீக்கிரம் அப்படி ஒரு நல்ல ஒரு இடம் அமையும் என்று
0: எதிர்பார்க்கின்றேன். சரி, இப்பொழுது பரஞ்சோதி குருமான் அவர்களோடு உரையாடலாம்.
3: பூரணத்தில் இருக்கின்ற பரம்பொருளாகிய பரஞ்சோதியின் நல்லருளாக

0: வணக்கம் குருமான் ஐயா அவர்களே.
1: வணக்கம். சந்தோஷம், மகிழ்ச்சி. உங்களோடு
0: சொல்லுங்கள் சொல்லுங்கள்.
1: எல்லாம் வல்ல குருவின் பேரர்களின் பெரும் கருணையினால் தாங்களும் தங்களுடைய நிறுவனமான டிஆர்டி டிஆர்டி வானொலி நிலையமும் நீடோடி வாழ்க. டிஆர்டியின் மூலம் உலகளாவிய நிலைகளில் பல நேயர்கள் இதில் பங்கு கொண்டு இதில் நடைபெறுகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் ஏற்று அவர்களுடைய வாழ்வியலில் முன்னேற்றம் கண்டுகொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் பரிபூர்ண நல்லாசிகள். எல்லோரும் எல்லாம் பெற்று இன்புற்று வாழ்க. வைரம் சாத்தியும் சமாதானமும் சந்தோஷமும் அடைய.
0: அதாவது உங்களை பொறுத்தவரையில் எந்த வயதிலிருந்து இந்த ஆன்மீக பயணத்தை ஆரம்பித்தீர்கள்?
1: ஆமா, மகிழ்ச்சி, இந்த 7 வயதில் இருந்து இந்த ஆன்மீக அனுபவம். உடல் எது, உயிர் எது, இந்த உடல் வேறு உயிர் வேறு, இந்த உடலை விட்டு பிரித்து பார்க்கின்ற அந்த அற்புதமான ஆன்மீக அனுபவம் கிடைத்தது. அந்த 7 வயதில் இருந்து அந்த வாழ்வை நோக்கிய பயணமாக அது அமைந்தது.
0: அந்த 7 வயதில் இந்த ஆன்மீக பயணத்துக்கு உங்களை உள்ளே அழைத்து சென்றவர்கள் யாராக இருக்கும்? உங்களை இதன் மீதான ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியவர்கள், உங்களுடைய குடும்பத்தினர் தொடர்ச்சியாக இந்த ஆன்மீக பயணத்தோடு சென்று அதன் ஊடாகவே பயணித்தவர்களா?
1: ஆமா, இறைநிலை. சிலருக்கு யாராவது தொட்டு காட்ட வேண்டும், சிலருக்கு யாராவது இதை பற்றிய ஒரு விளக்கங்களை சொல்ல வேண்டும். ஆனால் 7 வயதிலே என் குடும்பத்தாரோ அல்லது எனக்கு இருந்த உற்றார் உறவினர்கள் அந்த சமுதாயம் கொடுக்கவில்லை, அது தானாகவே அந்த அனுபவங்கள் ஏற்பட்டது. அந்த இறை நிலையை நோக்கிய ஒரு அனுபவங்கள் தானாக ஏற்பட்டது. அடிக்கடி அந்த ஆன்மீக அனுபவங்கள் ஏற்பட்டு அதை நோக்கிய பயணம், அந்த இறை நிலையை அடைதல் வேண்டும், நான் அந்த கடவுள் நிலையை அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை நோக்கிய ஒரு நிலை வந்தது. அப்பொழுதுதான் 19வது வயதிலே உலக சமாதான ஆலயத்தினுடைய நிறுவனரும் இந்த குண்டலினி யோகத்தின் மூல குருவும் தத்துவ தவ ஞானியுமான ஞானவள்ளல் பரஞ்சோதி மகான் அவர்களுடைய இந்த உபதேசத்தின் மூலம் இந்த இறை நிலையை மீண்டும் அடைவதற்கு உரிய நிலைகள் கிடைத்தது.
0: உலக சமாதானத்தை நோக்கிய பயணம் என்று குறிப்பிடப்படுகிற போது இன்றைய உலகமானது அதாவது யாராலுமே தடுக்க முடியாத அளவுக்கு மக்கள் பிரிந்திருக்கின்றார்கள். பல வழிகளில் மக்கள் பிரிந்திருக்கிறார்கள். குடும்பங்களுக்கு இடையிலே ஒற்றுமை இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. இளைஞர்கள் யுவதிகளுக்கு இடையிலே பாரிய பொறுப்பு இருந்தாலும் அவர்கள் அதனை விடுத்து அவர்களுடைய வாழ்வியலில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவ்வாறான அந்த சூழலிலே உலக நாடுகளை எடுத்துக்கொண்டால் இப்பொழுது கூட யுத்தத்தினுடைய ஓசைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதனூடாக பொருளாதார ரீதியான வீழ்ச்சி எல்லா நாடுகளிலுமே, சில நாடுகளுக்கு இடையிலான யுத்தமாக இருக்கலாம், அது எல்லா நாடுகளுடைய பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைய செய்கிறது. இதனூடாக மக்கள் பெரும் சிரமங்களை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அந்த காலத்திலேயே உலக சமாதானத்தை, அதாவது உலக அமைதி தூதுவர் என்ற பெயர்களை எல்லாம் பெற்றிருக்கிறீர்கள். உங்களால் ஏதாவது சாதிக்க முடிந்திருக்கிறதா?
1: நிச்சயமாக, நிச்சயமாக. அவ்வப்போ காலத்தில் ஏற்படுகின்ற இன்னல்கள், இடையூறுகள், இவைகளை எல்லாம் நீக்க எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணம் அறியாமைதான். அறியாமையே அனைத்து துன்பத்திற்கும் காரணமாக அமைகிறது. இன்றைய சூழல்களில் தனி மனிதன் இடத்திலே அமைதி இல்லை, குடும்ப நண்பர் அன்பர்களிடையே அமைதி இல்லை, சமுதாயத்தில் அமைதி இல்லை, தேசத்தில் அமைதி இல்லை, உலகத்தில் அமைதி இல்லை. இந்த அமைதியை தேடி உலக மக்கள் புறத்தில் செல்லுகின்ற நிலையில்தான் இருக்கிறார்கள். ஆனால் அமைதி என்பது புறத்தில் அல்ல, அதைத்தான் மன அமைதி என்கிறோம், இன்னர் பீஸ், உள்மன அமைதி. ஆகவேதான் புலன்களின் வழியாக சென்ற இந்த மனத்தை உள்புறம் திருத்தி அந்த உள் நிலையை உணர்த்துவதுதான் உண்மையான தியானம். தியானம் என்பது வேறு எதையோ ஒன்றை நோக்கி தேடி செல்வது அல்ல. தியானம் என்பது தனது இயல்பை, தனது இருப்பை அறிவதுதான். தன் இருப்பை தான் அறிந்தால் அதனால்தான் தன்னை அறிய வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆக தனக்குள் இருக்கின்ற அந்த உண்மை நிலை. இன்று உலகத்தில் எல்லா பொருட்களையும் அறிவதற்கு பிரியப்படுகிறார்கள். இந்த அறிகின்ற பொருட்கள் அனைத்தும் அழிகின்ற பொருள், மாறுகின்ற பொருள். அழிகின்ற மாறுகின்ற இந்த உலக பொருட்களிலே மாறாத அழியாத ஒரு பொருள், அதுதான் பரம்பொருள். அந்த பரம்பொருள் என்ற மூலப்பொருளை உணர்ந்தால் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அந்த உள் அமைதி. அதனால்தான் அந்த தன்னிருப்பை தானறிதல், அது தன்னிலையை அறிதல். அந்த தன்னிலையில் தானாய் இருக்கின்ற பொழுது அந்த பேர் ஆனந்தமும் பேர் அமைதியையும் அவர்கள் உணர்கிறார்கள். ஆக ஒரு தனி மனிதன் இந்த நிலையை அவன் அது உடல் நிலை, மனநிலை, அறிவு நிலை என்ற விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை என்ற மூன்று நிலைகளையும் கடந்து உள் இருக்கின்ற உண்மை நிலை, அதுதான் சுயநிலை, அதுதான் தன்னிலை. ஆக ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த தன்னிலை என்ற உண்மை பொருளை உணர்த்தி விடுவோமே ஆயின் அவரவர்கள் அமைதி பெற்று அவர்களை சுற்றிலும் அந்த அமைதியின் அலைகள் பரவி குடும்பத்திலும் சமுதாயத்திலும் தேசத்திலும் உலகத்திலும் நிச்சயம் அமைதி தோன்றியே தீரும்.
0: தனி மனிதர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இன்றைய காலகட்டத்திலே, அதாவது விரைவாக பணத்தை நோக்கிய ஒரு பயணமாக விரைவாக பணக்காரராக வேண்டும், ஆனால் நேர்மையான வழிகளையோ அவற்றையோ கடைபிடிக்காமல் பணக்காரர்கள் ஆக வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய அரசியல்வாதிகளும் சட்ட நிறுவனங்களாக இருந்தாலும் கூட உண்மையான ஒரு நீதியை வழங்குவோர்கள் கூட இந்த ஊழல் இவற்றினால் ஆர்வம் கொண்டு இந்த பணத்தை நோக்கிய இந்த பயணம் இருக்கின்ற வரையில் நீங்கள் சொல்லுகின்ற இந்த விடயங்கள் சாத்தியமாகுமா?
1: நிச்சயம், நிச்சயம். ஏன்னா இப்ப வந்து பாருங்க, இந்த 19 கடைசி 20 இருந்தே இந்த கொரோனா என்ற ஒரு தொற்று நோய் வந்தது. இந்த தொற்று நோய் பரவிய காலங்களிலே பணத்திற்கு இருக்கின்ற மரியாதை நீங்கி உயிரை காத்துக்கொள்ள வேண்டும் என்ற உண்மை நிலைதான் அங்கு வந்தது. யாரோடும் பார்க்க முடியவில்லை, யாரோடும் பேச முடியவில்லை, எந்த இடத்திற்கும் செல்ல முடியாத ஒரு நிலை. அந்த நிலையிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி நிலை, தன்னிலையை உணரக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்தது. பொருள் இருந்தும் அந்த பொருளை அனுபவிக்க முடியாத நிலை. கார் இருந்தது, பயணம் இல்லை. உணவகங்கள் இருந்தது, உணவு இல்லை. நல்ல உறவுகள் இருந்தது, அந்த உறவை வளர்க்கின்ற சூழல்கள் இல்லை. அதை உலகமே அனுபவித்ததே.
0: அந்த காலகட்டத்தில் இருந்த நிலைமை பழையபடி, பழையவருடைய கதவை தட்டினால் என்ற மாதிரியாக பழைய நிலைமைக்கெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது.
1: ஆமா, ஆமா, அது மாறும், மாறி மாறி வருவது தானே உலகம். அதனால நிச்சயம், ஆமா. ஏன்னா இந்த பருவ காலங்கள் மாறுவதை போல இந்த யுக மாற்றங்களும் மாறிக்கொண்டே வருகிறது. முதல்ல உடம்பை பற்றிய சிந்தனைகள் மட்டும்தான் இருக்குங்க. அந்த உடம்பை பற்றிய சிந்தனைகளில் என்ன இருக்கும்? நான் அங்க பார்க்கணும், இதை பார்க்கணும், அந்த பாட்டை கேட்கணும், இந்த பாட்டை கேட்கணும், இந்த நறுமணங்களை உடம்பு முழுவதும் பூசிக்கணும், நல்ல சாப்பாட்டை சாப்பிடணும், நல்ல பொருட்களையே பயன்படுத்தணும் என்ற உடல் வழி வாழ்க்கை. அடுத்த கட்ட வாழ்க்கை மனவழி. அந்த மனவழியில் பொருள் வழி, செல்வத்தை தேடுதல், செல்வத்தை பாதுகாத்தல், செல்வத்தை பெருக்குதல் என்ற மனநிலையிலோடு வாழுகின்ற மனிதர்கள். அடுத்த நிலை நிர்வாகம், அறிவு நிலை. அந்த நிர்வாகம் தனக்கான நிர்வாகம், அதாவது எல்லோருக்கான நிர்வாகம் இல்லை. தனக்கென நிர்வாகம், தன் குடும்ப நிர்வாகம், தன்னுடைய சுற்றார் உறவினர்கள் வாழுகின்ற அந்த ஒரு நிர்வாகத்தை மட்டும் வளர்க்கின்ற ஒரு சூழ்நிலைகள் வந்தது. அதற்கு பிறகுதான் ஆன்மீக நிலை. இந்த மூன்று நிலைகளுக்கும் உடல் வாழ்க்கை, மன வாழ்க்கை, அறிவு வாழ்க்கை என்ற இந்த வாழ்க்கையை கடந்த வாழ்க்கை தான் அன்பு வாழ்க்கை, அதுதான் ஆன்மீக வாழ்க்கை. ஏனென்றால் இந்த ஆன்மீக வாழ்க்கை என்றால் அனைத்தையும் துறந்த வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையான அன்பு எதுவோ அதுவே ஆன்மா. ஆகவே எல்லோரிடமும் அந்த அன்பு, அதனால்தான் அதை அளவற்ற அன்பு, எல்லையற்ற அன்பு, நிகரற்ற அன்பு, பேர் அன்பு. அந்த அன்பு நிலைக்கு ஒரு மனிதன் சென்றால்தான் அந்த மனிதனால் இந்த உடல் நிலையில் இருப்பவர்கள், உள நிலையில் இருப்பவர்கள், மனநிலையில் செல்வ நிலையில் இருப்பவர்கள், பொருள் நிலையில் இருப்பவர்கள், நிர்வாக நிலையில் இருப்பவர்கள் என்ற மூன்று வகை மக்களையும் இணைத்து வாழுகின்ற ஒரு சூழல்கள் உருவாகும். ஆகவேதான் இது யுகத்தின் மாற்றம். அதனால்தான் இந்த வருகின்ற யுகம் சத்திய யுகம் என்று சொல்லுகிறோம். சத்தியம் என்றாலே உண்மை. ஆக எது உண்மையோ அந்த உண்மையை புரிந்து கொண்டு வாழுகின்ற வாழ்க்கை, அதனால்தான் அது அன்பு வாழ்க்கை, அதுவே பேரறிவு வாழ்க்கை, பேராற்றல் வாழ்க்கை, பேரானந்த வாழ்க்கை, பேரருள் வாழ்க்கை, பேரமைதி வாழ்க்கை, அதுவே பேர் உண்மையான வாழ்க்கை. ஆக அந்த வாழ்க்கையை வாழ செய்கின்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கம்தான் எல்லா நாடுகளிலும் தோன்றிய மகான்கள், மகரிஷிகள், சிந்தனையாளர்கள் இவர்களுடைய நோக்கம். எல்லோரும் வாழ வேண்டும், எல்லோருக்காகவும் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காகவே வாழ்ந்தார்கள். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இந்த அறிவியல், இந்த தொலை நோக்கு சிந்தனைகள், அதே சமயத்தில் இணையதள வழிகள் எல்லாம் இல்லாத காரணத்தினால் அவர்கள் எண்ணிய எண்ணங்கள் சிறிது தூரம்தான் பரவி இருந்தது. ஆனால் தற்காலத்திலே எண்ணிய எண்ணங்கள் விரைவாக அது சொல்லாக, அந்த சொல் செயலாக மாறுவதற்குரிய சூழல்கள் அமைந்திருக்கிறது. ஆகவே நிச்சயம் ஒரு நல்ல யுகம் தோன்றியே தீரும்.
0: ஆன்மீக வழிகாட்டலினூடாக ஓரளவுக்கு சமூக நீதி, அனைத்து நீதிகளும் பேணப்பட்டது. குறிப்பாக இன்றைய ஆன்மீக ரீதியான பார்ப்பமாக இருந்தால் இந்தியா போன்ற தென்கிழக்காசிய நாடுகளில் ஓரளவுக்கு மக்கள் இன்றும் ஆன்மீகத்தின் மீது பற்றுடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் மேலத்திய நாடுகள், வட அமெரிக்க நாடுகள் இவற்றை பார்க்கின்ற போது இளம் தலைமுறையினர் அந்த ஆன்மீகத்திலிருந்து வெளியேறிவிட்டத மாதிரியான ஒரு தோற்றப்பாடு தெரிகிறது. அதனால் பல்வேறுபட்ட சிக்கல்கள் தொடர்பாக பேசப்படுகிறது. இதே நிலைமை எங்களுடைய நாடுகளிலும் ஆன்மீகத்தை விட்டு வெளியேற வேண்டிய இளம் தலைமுறையினராக வந்து விடுவார்களா? இப்பொழுது இங்கே மேற்கத்திய நாடுகளிலே அவருடைய தேவாலயங்கள் எல்லாம் வெறுமையாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படி செல்பவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஆசிய சமூகங்களை, ஆப்பிரிக்க சமூகங்களைச் சேர்ந்தவர்கள், மிகவும் கஷ்டமான பிரதேசங்களில் உள்ளவர்கள் தான் அவ்வாறான இடங்களுக்கு செல்பவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் இந்த நாடுகளைச் சேர்ந்த இளம் தலைமுறையினர் அதனை விட்டு தூர போய் கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இவை தொடர்பாக உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்கிறீர்கள்? அது
1: ஏனென்றால் முதலிலே பரிணாம வளர்ச்சி, படி வளர்ச்சி என்று சொல்லுவோம், அந்த பரிணாம வளர்ச்சியிலே இந்த ஆதி மூலப்பொருள் அது தன்னைத்தானே விழித்துக் கொண்டு அதுவே அசைந்து ஓசையாகி அதுவே ஒளியாக ஜோதியாக வெளிப்பட்டது. அந்த வெளிப்பட்ட அந்த ஜோதியில் இருந்தே இந்த பிரபஞ்சம் தோன்றியது. அதனால்தான் அந்த தோன்றிய இயற்கை அது வெட்ட வெளியிலே அணுவாகி அதுவே நீராகி நிலனாகி காற்றாகி நெருப்பாகி உலகம் என்ற பஞ்சபூத பொருட்களாக உருவானது. இந்த பஞ்சபூத பொருட்களில் இருந்து அந்த அணு, ஆதியில் இருந்த ஒரே ஒரு அணு, அதைத்தான் பரம அணு என்று சொல்லுகிறோம். அந்த பரம அணுகள் உயிர் பேர் உயிராகவே இருந்தது. அந்த பேர் உயிரில் இருந்து தோன்றிய அனைத்துமே உயிர் அணுக்கள் தான். அதை சிற்றணுக்கள், ஜீவ அணுக்கள் என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆகவேதான் அந்த மூலம் பஞ்சபூதங்கள் என்ற உலகப் பொருட்களாக தோன்றி இந்த உலகப் பொருட்களிலிருந்து அதே உயிர் பொருளாக முதலிலே நீர் வாழ்வன, பிறகு நிலத்திலே தாவரங்கள், தாவரங்களை உண்டு வாழுகின்ற புழுக்கள், புழுக்களிலிருந்து பூச்சிகள், பறவை இனங்கள், நடப்பனவைகள், இந்த நடப்பனவற்றிலே முதுகந்தன்று கிளையாக இருந்த முதுகந்தன்று நிமிர்ந்து மனிதன் என்ற நிலைக்கு வந்தது. ஆக மூலப்பொருள் அந்த பரமானுதான் இன்று மனிதனாக இருக்கின்றான். ஆக மனிதனுக்குள் இருக்கின்ற அந்த உண்மையை உணர வைப்பதுதான் இந்த ஆன்மீகம். இன்று ஒவ்வொரு மனிதனும் எதை விரும்புகின்றோம் என்றால் அன்பைத்தான். அதாவது ஒரு ஆடவன் தனக்கு தன்னுடைய ஒரு பெண்ணிடத்திலிருந்து விரும்புவது, ஒரு கணவன் மனைவியிடம் விரும்புவது அன்புதான், மனைவி கணவனிடம் விரும்புவது அன்பு, குழந்தைகள் பெற்றோரிடம் விரும்புவது அன்பு, பெற்றோர்கள் குழந்தைகளிடம் இருந்து விரும்புவது அன்பு, சக நண்பர்களிடம் இருந்து விரும்புவது அன்பு, உற்றார் உறவினர்கள் அன்னை வைத்தார் எதிர் வைத்தார் என்று எல்லோரிடமிருந்தும் அன்பைத்தான் நாம் எதிர்பார்க்கின்றோம். ஆகவேதான் இந்த சமுதாயம் அன்பை நோக்கி இருக்கிறது. ஆகவே அந்த அன்பு நிலையில் இருந்தாலும் அந்த அன்பிலே பாசம் என்றும் நேசம் என்றும் பிரிந்து வருகிறது. ஆனால் உண்மையான அன்பு கடந்து உள் இருக்கின்ற அது அன்பு. அந்த அதனால் தான் அந்த இறையை அன்பே கடவுள் என்று சொன்னார்கள். ஆகவே எல்லோருக்குள்ளும் அந்த அன்பு நிறைந்து இருக்கிறது. அன்பு என்பது தேடும் பொருள் அல்ல, அன்பு என்பது உள் இருப்பது. ஆக நம்முள் இருக்கின்ற அந்த அன்பை வெளிப்படுத்துவதுதான் உண்மையான அன்பு. எதிர்பார்ப்பது அன்பு அல்ல, கொடுப்பதே அன்பு. ஆக இந்த உண்மையினுடைய தத்துவத்தை உணர்ந்தார்கள் என்றால் இந்த அன்பை கொடுக்கத்தான் பிரியப்படுவார்களே தவிர இந்த அன்பை பெறுவதற்கு பிச்சு இருக்க மாட்டார்கள். என் அன்னையிடம் எனக்கு அன்பு கிடைக்கவில்லை, தந்தையிடம் எனக்கு அன்பு கிடைக்கவில்லை, உடன் பிறந்த சகோதர சகோதரர்களிடம் இருந்து அன்பு கிடைக்கவில்லை, நண்பனிடத்திலே அன்பு கிடைக்கவில்லை என்று அந்த அன்பை எதிர்பார்த்து ஏமாந்து விடுகிறார். ஆனால் உண்மையான நிலை அன்பை கொடுப்பதுதான், அன்பை எல்லோருக்கும் கொடுப்பது. மனித உயிர்களுக்கு மட்டுமல்ல, சக உயிர்களாய் விளங்குகின்ற சக உயிரினங்களாய் விளங்குகின்ற எல்லோருக்கும், நீர் வாழ்வினங்களுக்கும் தாவரங்களிடத்தில் அன்பு. ஆக நாம் கொடுப்பதுதான் உண்மையான அன்பு. இந்த உண்மையான தத்துவத்தை மனித குலம் உணர்ந்தால் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் எதிர்பார்ப்புதான் ஏமாற்றம் ஆகிறது. அந்த ஏமாற்றத்தால் அடைகின்ற இந்த மனம் பல்வேறு மாற்றங்களை அதை எதிர்பார்க்கிறது, செயல்படுகிறது. ஆகவேதான் கொடுப்பது, நாம் அன்பை கொடுப்பது, நான் அன்பானவன். ஆகவே என்னிடம் அளவற்ற அன்பு இருக்கிறது, என்னிடம் எல்லையற்ற அன்பு இருக்கிறது. ஆகவே நான் அன்பை கொடுக்க பிறந்தவன், அன்பை எதிர்பார்க்க பிறந்தவன் அல்ல. ஆகவே இந்த அன்பு தத்துவத்தை உணர்ந்தார்கள் என்றால் இன்று நாம் சொல்லுகின்றோம் அன்பே கடவுள். ஆக எல்லோரும் அந்த கடவுள் நிலைக்கு சென்று விடுகின்ற பொழுது அவர்களிடமிருந்து வெளிப்படுவது அன்பான எண்ணம், அன்பான பேச்சு, அன்பான செயல். ஆக எண்ணம், சொல், செயல் மூன்றும்

0: விடயங்கள், சுயநலம் இல்லாமல் வாழ்வது, மற்றவர்களுக்கு உதவி செய்தல், மற்றது இந்த தியாக மனப்பான்மையோடு இருத்தல் போன்ற விடயங்களை ஆன்மீகத்தை வழிநடத்துபவர்களாக இருக்கலாம், ஆன்மீகத்தை வழிநடத்துகின்ற ஆலயங்களாக இருக்கலாம், அப்படியான ஒரு சூழல் இருந்தது. ஆனால் இன்றைய நவீன காலத்திலே அந்த ஆன்மீக ஸ்தலங்களாக சொல்லக்கூடியவை எல்லாம் பணத்தை நோக்கி செல்வது மாதிரியான தோற்றப்பாடுகள் இருக்கிறது. பணம் படைத்தவர்கள் விரைவாக ஆலயத்துக்குள் சென்று வழிபடலாம், பணம் இல்லாதவர் கீவிலே இவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டிய நிலைமைகள் இவையெல்லாம் காணப்படுகிறது. ஆகவே அந்த ஆன்மீகத்தின் வழிகாட்டல்கள் தற்போது மாறுநிலைக்கு போய்கொண்டிருக்கிறதா என்ற சந்தேகம் பலருக்கு ஏற்படுகிறது அல்லவா?
1: அதாவது மதம், அதெல்லாம் மதம், மதம் கடந்த நிலைக்கு மனிதனை உருவாக்க வேண்டும். மதம் உடையவன், அதாவது சாதாரணமாக சொல்லுவார்கள் இல்லைங்களா, ஒரு யானைக்கு மதம் பிடிச்சதுன்னா அவனுடைய யானைப்பாகனையே கொன்று விடுகிறார். அதை போல மனிதனுக்கு மதத்தை போதிக்காமல் மனிதனுக்கு அன்பை போதித்தால், பண்பை போதித்தால் அந்த மனிதனும் உயர்கிறான். அந்த மனிதன் உயர்வதால் அவனை சார்ந்த மனித குலத்தையும் அவன் உயர்த்துகிறான். ஆகவே மதங்கள் தேவையா என்றால் அது ஒரு மார்க்கம், தேவைதான். ஆனால் அதோடு அவனை நிறுத்திவிடக்கூடாது. அந்த மார்க்கத்தில் சென்று அடைய வேண்டியது. மார்க்கங்கள் அனைத்தும் நதிகளைப் போல, கால்வாய்களைப் போல, அது வந்து அடைகின்ற இடம் கடல். கடலை வந்தடைந்த நதிகள் அங்கு அந்த பெயரை வைத்துக் கொள்வதில்லை. காவிரி என்றும், கிருஷ்ணா என்றும், கோதாவரி என்றும், கங்கை என்றும், அது ஓடுகின்ற வரைக்கும் அந்த மார்க்கங்களை பற்றி இருக்கின்ற நிலைதான். கடலை கடந்த பிறகு அங்கு மதம் இல்லை, அதற்கு தனி பெயர் இல்லை, அது கடல் என்றே அழைக்கப்படுகிறது. அதே சமயம் கடலை வந்து அடைந்த நதிகள் மீண்டும் நதியை நோக்கி செல்வதில்லை. ஆகவே மதங்கள் அனைத்தும் மனிதனை மனிதனாக்குவதற்கும், மனிதனை உயர்ந்த மனிதனாக்குவதற்கும் ஏற்படுத்தப்பட்ட பாதைகள். ஆனால் இந்த பாதைகள் அந்த கடலை வந்து அடையாமலே சென்று விடுகிறது. ஆகவேதான் இன்றைய நிலைகளில் மனிதகுலம் நல்ல அறிவுத்திறனை பெற்றிருக்கிறது. அதாவது முதலிலே ஐந்து அறிவு கொண்ட மிருக குணமாக இருந்த நிலை, அடுத்தது ஆறாவது பகுத்து அறிதல், அதாவது இது நல்லதா கெட்டதா, செய்யலாமா செய்யக்கூடாதா, நன்மை என்ன தீமை என்ன, அந்த நன்மைகளே பாவம் எது புண்ணியம் எது என்றதையெல்லாம் சிந்தித்து பகுத்து அறிந்து நல்லவைகளை மட்டுமே செய்யக்கூடிய நிலைகளை சொல்லி வந்தார்கள். அது பகுத்தறிவு நிலை. அதற்கு மேலாக நுண்ணறிவு, அதுதான் மதிநுட்பம். இதை அறிவு என்றும் அதை புத்தி என்றும் சொல்லுவோம். புத்தி, அதாவது பெரியவர்கள் சொல்லுவார்கள் அறிவோடு இருந்து கொள் என்றெல்லாம் சொல்ல மாட்டார், புத்திசாலியா நடந்துக்கப்பா என்றுதான் சொல்லுவார்கள். ஆக அந்த புத்தி, அந்த பேரறிவு என்ற இயற்கை அறிவிற்கும் இந்த ஐம்புலன் அறிவு என்ற சிற்றறிவுக்கும் இடையில் இருப்பதுதான், அடுத்த நிலைக்கு செல்வதுதான் அந்த புத்திசாலித்தனம், புத்திமான். ஆகவேதான் மனிதகுலம் இன்றைய நிலைகளில் அறிவு பகுத்தறிவை கடந்து மதிநுட்பம் என்ற நுண்ணறிவை கொண்டிருக்கிறார். அதனால்தான் இன்று ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சிறந்த முறைகளிலே உலகம் முழுவதும் அந்த நுண்ணறிவு திறனை வளர்த்து வருகிறார்கள். அடுத்த நிலைதான் பேரறிவு நிலை, அதுதான் இயற்கை அறிவு நிலை. அந்த அறிவுதான் ஆரம்பத்தில் இருந்தது, அதுதான் மெய் அறிவு. அந்த உண்மை பொருள், மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அந்த அறிவுதான் மெய்யறிவு. அந்த மெய்யறிவைத்தான் ஞானம் என்று சொல்லுகிறோம். ஆக மனிதனை ஞானம் உடையவனாக மாற்றுவது, மனிதனை உள்ளது உள்ளபடி உள்ளதை உள்ளவாறு உணர்த்துகின்ற அந்த உண்மை நிலை, அதுதான் இறை நிலை. அந்த நிலையை அடைந்த ஒரு மனிதன் தன் தவறுகளை தானே உணர்ந்து திருத்திக் கொள்ளுகிறான். அந்த தன்னிலையை அடைந்த மனிதன் தன்னைப் போலவே சகல உயிர்களையும் பார்க்கிறான். அந்த கண்ணோட்டமே வேறு, எல்லாம் ஒன்று. ஆக எல்லாம் ஒன்றாக இருக்கின்ற பொழுது அதுக்கு இரண்டு என்ற நிலை இல்லை. உடல் நிலையிலே ஆண் என்றும் பெண் என்றும், கற்றவன் கல்லாதவன் என்ற, பொருள் படைத்தவன் பொருள் இல்லாதவன் என்ற

0: இருமைகளை எல்லாம் கடந்து நாம் அனைவரும் ஒன்று, உடல் நிலையில் வேறு, மனநிலையில் வேறு, செல்வ நிலைகளில் வேறு, அறிவு நிலைகளில் வேறு. ஆனால் இந்த மூன்றையும் கடந்து உள் இருக்கின்ற அந்த உண்மை நிலை, அதைத்தான் இறை நிலை. அது பரம நிலை, அதுவே பிரம்ம நிலை. அந்த நிலையை அடையச் செய்வதுதான் மகான்களினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதனையும் அந்த நிலையை உணர்த்தினால் அந்த தனி மனிதன் தன் இருப்பு தன் நிலையை அறிந்து தனக்குள்ளே விருப்பு வெறுப்புக்கள் அற்ற ஒரு நிலையில் இருக்கின்ற அந்த பேரறிவு நிலை, அது ஞானமாக இருக்கிறது. அந்த ஞானமே ஆனந்தமாக இருக்கிறது. அதனால் தான் அந்த இறை நிலையை சத்து சித்து ஆனந்த நிலை, சச்சிதானந்த நிலை என்றும் சொல்லுகிறோம். ஆகவே அந்த மூலம், இந்த பிரபஞ்சத்தின் மூலம் அந்த இயல்பு நிலையில் இருந்தது. இந்த மனித ஆதியே இன்று மனிதனாக இருக்கிறான். இந்த மனிதனை மீண்டும் அந்த ஆதி நிலைக்கு கொண்டு செல்வது, அதாவது உண்மை நிலைக்கு அழைத்துச் செல்வது. ஆகவே புலன் வழியில் செல்லுகின்ற இந்த மனம், பார்ப்பது, கேட்பது, நுகர்வது, சுவைப்பது, தொடுவது என்ற இந்த புலன் வழியே இந்த மனம் சென்று இந்த உலகத்தில் உள்ள பொருட்களையெல்லாம் அறிந்தது. அது ஒரு அறிவியல் தான். இந்த அறிவியல் புலன் கடந்த அறிவியல். அதை பிசிக்ஸ் பௌதீகம், இது மெட்டாபிசிக்ஸ் என்று சொல்லுகின்றோம். ஆகவேதான் இந்த மனித குலம் ஓர் உயர்ந்த மனித குலமாக மாற்றுவதற்கான வழிதான் இது. எல்லோரையும் எல்லாரையும் உயர்த்துகின்ற, உன்னதத்தை அடைகின்ற ஒரு வழி. இந்த வழிதான் அன்பு வழி, இந்த வழிதான் இறை வழி. ஆக மனிதனை மீண்டும் இந்த இறை நிலையை அடையச் செய்வதற்கான ஒரு அற்புதமான வழிதான் இந்த வழி. இதுதான் யோக வழி. யோகம் என்பது உடல் நிலை, மனநிலை, அறிவு நிலை என்ற மூன்று நிலைகளையும் அந்த உயர் நிலையோடு ஒருங்கிணையச் செய்வது. ஆக யோகத்தின் மூலம் மீண்டும் மனித குலம் இந்த எல்லையற்ற அன்பு நிலைக்கு கொண்டு செல்வது, எல்லோரும் எல்லோருக்காகவும் வாழுகின்ற உயர்ந்த பரந்த மனத்தை உடைய செய்வது. ஆகவேதான் இந்த அன்பு வழிதான் இனி வருங்காலத்தில் இந்த அற வழி. அன்பு நிலையில் அறம் காத்தல், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது.
1: இன்றைய மனிதர்களை எடுத்துக்கொண்டால் தங்களிடம் உள்ள மெய்யறிவை பாவிப்பதை விடுத்து சீர்கே நுண்ணறிவிடம் சரணடைகின்ற நிலையை காணக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது உங்களால் வழங்கப்படுகின்ற இந்த மூச்சு பயிற்சி போன்றவற்றை கூட அவர்கள் மெய்யறிவூடாக இதற்கு நான் போகலாமா இல்லையா என்றெல்லாம் கேட்கின்ற இந்த சூழல், மெய்யறிவை விட சீர்கே நுண்ணறிவிடம் சரணடைகின்ற மனித குலமாக எல்லா விடயங்களுக்கும் அவனிடமே கேட்டு செய்கின்ற இந்த சூழலானது எதிர்காலத்தை பொறுத்தவரை ஒரு ஆபத்து நிறைந்ததாக இருக்குமா, அல்லது அதிலிருந்து விடுபட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுமா?
0: நிச்சயம், நிச்சயம். எந்த ஒரு அறிவியல் வளர்ச்சி வந்தாலும் அந்த வளர்ச்சியில் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. நன்மை கலவாத தீமை இல்லை, தீமை கலவாத நன்மையும் இல்லை. ஆகவேதான் இந்த நுண்ணறிவு நிலைகளிலே மனித குலம் ஓர உயர்ந்த நிலைக்கு வந்தாலும் கூட, முன்பெல்லாம் பாருங்கள், இப்பொழுது இந்த ஒரு தொலைபேசியினுடைய எண்களை ஒவ்வொருவரும் ஒரு 100 பேர், தன்னுடைய குடும்ப நண்பர், நண்பர்கள் நண்பர், உறவினர் நண்பர் எல்லாம் வச்சிருப்பாங்க. எண்களை கூட சொல்ல முடியாத ஒரு நிலை. நுண்ணறிவு அடுத்தவர்களிடம் அதாவது கேட்டு கேட்டு பெறுகின்ற நிலை, அது ஒரு நிலைக்கு நல்லா வரும் என்று. அதை விட இதை விட உயர்ந்த நிலை இருக்கிறதா என்று சிந்திக்கின்ற பொழுது அடுத்த நிலைக்கு மனித குலத்தை உயர்த்தும். அதனால இன்று முதல்ல பகுத்தறிவு நிலையில் இருந்த மனிதனை இன்று நுண்ணறிவு நிலைக்கு கொண்டு செல்லுகிறார். இந்த நுண்ணறிவு நிலையும் கூடிய விரைவிலே அந்த பேரறிவு நிலைக்கு கொண்டு செல்லும். அந்த பேரறிவு நிலைக்கு என்ன இல்லையா, அழிவும் உண்டு ஆக்கமும் உண்டு. ஆனால் பேரறிவில் ஆக்கத்தை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. அதனாலதான் கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறோம், ஆக்கப்பூர்வமான சிந்தனை. அந்த ஒரு உயர்ந்த அறிவு மனித குலத்திற்கு வந்துருங்க, வந்துடும் சீக்கிரம், விரைவில் வந்துடும்.
1: உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் பொதுமக்களை நேரடியாக சென்று சந்தித்து அவர்களுக்கு அவர்கள் வாழ்வியலிலே மற்ற உடல் ஆரோக்கியத்தையும் மையப்படுத்தி ஆன்மீக ரீதியான அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை பெரும் கஷ்டங்களுக்கு மத்தியில் செய்து வருகிறீர்கள். அந்த அடிப்படையிலே யோகா மற்றும் மூச்சு பயிற்சிகளை நேரடியாகவே வழங்குகின்றீர்கள். இந்த சமுதாயத்துக்கு இந்த யோகா மூச்சு பயிற்சியினுடைய அவசியம் தொடர்பாக விளக்கமாக சொல்ல முடியுமா?
0: நிச்சயம், நிச்சயம். இப்ப நம்ம ஒரு முக்கோண வடிவத்தை சொல்றோம். ஒரு முக்கோணம், அதன் மையத்தில் ஒரு புள்ளி, இதுதான் திருத்துவ தத்துவம். அது கிறித்துவ தத்துவம், திருத்துவ தத்துவம். அப்ப இது மூன்று கோணங்கள், முக்கோண தத்துவம். அப்ப இந்த முக்கோண தத்துவம், இது அந்த புள்ளி, இந்த பிரபஞ்சம். இருளில் இருந்த இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பொருள் இருந்தது. ஏனென்றால் ஒன்றும் இல்லாமல் ஒன்று உருவாவதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே ஒன்று இருந்தது, அது ஒன்றாய் இருந்தது. அந்த ஒன்றுதான் இன்று எல்லாமாக பரிணமித்திருக்கிறது. அந்த புள்ளி, அந்த ஆதி புள்ளி, அந்த ஆதிதான் தமிழ். அந்த தமிழ்தான் இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், உடல்நிலை, மனநிலை, அறிவு நிலை என்ற மூன்று நிலைகளாக தன்னைத்தானே தமிழ் வெளிப்படுத்தி கொண்டது. ஆகவேதான் அந்த நிலையில் தான் இந்த யோகம். அந்த புள்ளிதான் பிரம்மம், புள்ளிதான் ஆன்மா, புள்ளிதான் பேரறிவு நிலை, இறை நிலை. அந்த நிலைதான் ஒருபுறம் உடலாக, இரண்டாவது மனமாக, மூன்றாவது அறிவாக தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொண்டது. ஆக அந்த புள்ளியில் இருந்துதான் படைப்பு. அதாவது அந்த புள்ளி அதுவே ஒரு புறம் படைத்தல், கீழ்ப்புறம் காத்தல், மேற்புறமாக மூன்றாவது கோணம் அது ஒடுக்குதல். ஆகவே மைய புள்ளிதான், அந்த மைய சக்திதான், பிரபஞ்ச சக்திதான் படைத்து காத்து ஒடுக்கி வருகிறது. அதை போல தனி மனிதன், தனி மனிதனுக்கும் அதே முக்கோணம். அந்த முக்கோணம், அந்த புள்ளியில் இருந்துதான் ஆ என்று தோன்றியது, ஊ என்று விரிந்தது, இம் என்று ஒடுங்குகிறது. அந்த ஆதிதான் ஓங்காரமாக தோன்றியது. ஆகவேதான் ஓங்காரமே கடவுள் என்றும் சொல்வார்கள். ஆக இந்த முக்கோண வடிவத்தின் மையப்பகுதிதான் உயர்ந்த அப்பேரறிவு நிலை, ஆன்ம நிலை. அந்த மனிதனுக்கு உடல் உண்டு, மனம் உண்டு, உயிர் உண்டு, பாடி, மைண்ட் அண்ட் இன்டலெக்சுவல். ஆக மூன்றையும் கொண்ட ஒரு மனிதன் உடல் நிலை. ஏனென்றால் உடல் நிலை இல்லாது உயிர் நிலை இல்லை. ஆகவே உயிர் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உடல் நன்றாக இருக்க வேண்டும். இதைத்தான் திருமந்திரம் சொல்லுகிறது, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் இடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. ஆகவேதான் முதலிலே அந்த உடல் நலம் காப்பதற்கான பயிற்சி. அடுத்தது மனவளம், மனவளம் என்ற மனம் அமைதி பெற வேண்டும், மனம் வளம் பெற வேண்டும். அந்த மனம் என்ற பொருள் அதுவே செல்வம். அந்த செல்வ நிலையும் உயர வேண்டும். ஆகவேதான் இந்த யோகம் மனிதனுக்கு பொருள் வளத்தையும் மன வளத்தையும் அளிக்கிறது. மூன்றாவது அறிவு, அறிய வேண்டிய பொருள், மெய்ப்பொருள். ஆகவே அறிய வேண்டிய பொருளை அறிவிக்கின்றது. அடுத்தது கடந்து உள்ளே இருப்பதுதான் தன் இருப்பு நிலையாகிய ஆனந்தமும் அமைதியும். ஆகவே மனிதா, நீ உடலை பாதுகாக்க ஆசன பயிற்சிகள், மனதை பாதுகாக்க மூச்சு பயிற்சியும் மனப்பயிற்சிகளும், அறிவை பாதுகாத்துக் கொள்ள தியான பயிற்சி, இந்த மூன்று பயிற்சிகளையும் சேர்ந்த பயிற்சி தான் யோக பயிற்சி. இதைத்தான் அஷ்டாங்க யோகம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த பயிற்சிகளின் மூலம் ஒரு தனி மனிதன் உடல் நலத்தோடு வாழ்கிறான், மன வளத்தோடும் பொருள் வளத்தோடும் வாழ்கிறான், அறிவு தெளிவு பெற்று, அறிவு மறிநுட்பம் பெற்று, அறிவு பேரறிவுக்கு ஞானத்தை பெற்று அவன் ஆனந்தமான அமைதியான வாழ்க்கையை மேற்கொள்ளுகிறான். ஆக தனி மனிதனுடைய அமைதிதான் குடும்பத்தில் அமைதி, சமுதாயத்தில் அமைதி, தேசத்தில் அமைதி, உலகத்தில் அமைதி. ஆக யூனிவர்சல் பீஸ் த்ரூ இண்டிவிஜுவல் பீஸ். தனி மனித அமைதி மூலமே உலக அமைதி. தனி மனித உயர்வுதான் குடும்ப உயர்வு, சமுதாய உணர்வு, தேச உயர்வு, உலகத்தின் உயர்வு. ஆக உலகம் உண்மையில் உயர வேண்டும் என்றால் தனி மனித நிலை உயர வேண்டும். ஆக தனி மனித நிலை உயர்வதற்காகத்தான் இந்த யோக கலையே உருவாக்கப்பட்டது. ஆகவே யோகத்தின் மூலம் இந்த கல்வி, அதனால் தான் எல்லோருக்கும் இந்த கல்வி வேண்டும். அதனால்தான் எஜுகேஷன் ஃபார் ஆல், இதன் மூலம் பீஸ் ஃபார் ஆல், முதலிலே ஹெல்த் ஃபார் ஆல், எல்லோருக்கும் உடல் நலம், எல்லோருக்கும் மனநலம், எல்லோருக்கும் பொருளாதாரம், எல்லோருக்கும் ஞானம், எல்லோருக்கும் ஆனந்தமும் அமைதியும். ஆக ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இதை கொண்டு சேர்க்கின்ற பொழுது அது வேகமாக பரவுகிறது. குறிப்பாக ஒரு தேச தலைவர்களுக்கு இந்த கல்வி, இந்த ஞானம் கிட்டுமே என்றால் அந்த தேசமே நலம் பெறுகிறது. இதைத்தான் அன்று சொன்னார்கள், நல்லார் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. இன்றைய போர்களுக்கெல்லாம் காரணம் பல மக்கள் அல்ல, ஒரு சில நாடுகளினுடைய தலைவர்கள் எடுக்கின்ற அவர்களுடைய எண்ணங்கள் தான் இன்று உலகம் முழுவதையும் அமைதியின்மைக்கு கொண்டு செல்லுகிறது. ஆகவே இந்த பஞ்சபூதங்கள் எந்த நாட்டிற்கும் சொந்தமல்ல, இது உலகத்திற்கு சொந்தமானது. இந்த மண்ணுக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு பொருளும் உலகத்திற்கு சொந்தமானது. இந்த நாடு அதை நிர்வகிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். ஆகவே இது என்னுடையது என்று அதை தனிப்பட்ட முறையிலே சேகரித்து அது பொருளாதாரத்தில் உயர்வுபடுத்தி அந்த பொருளாதாரத்தினால் மற்ற நாடுகளை அடிமைப்படுத்துவது என்பது கூடாது. ஆகவேதான் இங்கே அடிமையாகாதே, யாரையும் அடிமையாக்காதே. ஆகவேதான் இந்த அடிமை நிலையெல்லாம் மாற உண்மை நிலை உணர வேண்டும். ஏனென்றால் இன்று எங்கு இருக்கின்ற பிரிட்டானியா, யுனைடெட் கிங்டம், இந்த நாடு உலகம் முழுவதும் சென்று ஆளுமைப்படுத்தியது. அது புறப்பொருளுக்காக அனைத்து நாடுகளையும் கைவசப்படுத்தியது. ஆனால் இந்த நாடு உண்மையில் உயர்ந்த பொருள், சிறந்த பொருளை எல்லாம் பாதுகாக்கிறார்கள். இந்தியாவில் இருந்தும் பல பொருட்களை பெற்றுக் கொண்ட நிலைகளிலும் இந்தியாவினுடைய உண்மை பொருளை இவர்கள் உணரவில்லை. அந்த உண்மை உணர்ந்த இந்தியாவின் உண்மையான பொருள் மெய்ப்பொருள் தான், அதுதான் ஆன்மீகம். இவர்கள் அந்த ஆன்மீகத்தை பெற்றிருந்தார்கள் என்றால் இன்று உலகம் முழுவதும் இந்த அரசு ஓர் உலக நல்ல ஆட்சியாக மலர்ந்திருக்கும். ஏனென்றால் இவர்களுக்கு அந்த ஆட்சி திறன், நிர்வாக திறன் சிறப்பாக அமைந்திருந்தது. அந்த நிர்வாக திறன் அடிமைப்படுத்துவதிலிருந்து, அதாவது அடக்குமுறையை நீக்கி அன்பு நிலை உண்மை நிலையை உணர்ந்திருப்பார்கள் என்றால், இன்று உலகம் முழுவதும் எல்லோரும் எல்லாம் பெற்று இன்புற்று வாழுகின்ற ஒரு வையகத்தை உருவாக்க முடியும். ஆகவேதான் அன்பு வழியில் அறம் காத்தல். இந்த அறத்தை காக்கின்ற இந்த நாட்டு தலைவர்களுக்கு, உலக தலைவர்களுக்கு அறவழியில் ஆட்சி செய்கின்ற நிலை, அதைத்தான் அற ஆட்சி என்று சொல்லுகிறோம், நல்லாட்சி. இந்த நல்லாட்சி அன்பு நிலையில் இருக்கின்ற பொழுது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்வதற்குண்டான ஒரு நல்ல ஆட்சி, அதுதான் ஓர் உலக சமதர்ம சமத்துவ நல் ஆட்சி. இங்கு எல்லோருக்காகவும் எல்லோரும் வாழ்தல், தனக்காக இவர்கள் வாழ்கிறார்கள் என்று அடிமைப்படுத்தாமல் எல்லோரிடமும் அன்பு கொண்டு ஆட்சி புரிகின்ற பொழுது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழுகின்ற ஒரு வையகத்தை உருவாக்கலாம். ஆகவே அதற்கான ஒரு பயணம்தான் இந்த பயணம், உலக ஆன்மீக அமைதி பயணம். இந்த பயணத்திலே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமைகின்ற பொழுது இந்த ஒவ்வொரு நாட்டு தலைவர்களையும் சந்தித்து அவர்களுக்குள் இருக்கின்ற உண்மை நிலையை உணர்த்தி அவர்களை அவர்களாக இருக்க வைத்து தங்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு, இந்த மக்களுக்கு இது தொண்டு செய்கின்ற சேவை செய்கின்ற சக உயிர்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு அற்புதமான சேவைதான் அரசாட்சி. ஆகவே இந்த ஆட்சி திறனை அவர்கள் உணர்ந்து ஆட்சியை புரிவார்கள் என்றால் எங்கும் போர் இல்லை. போர் எதற்கு ஏற்படுகிறது? நீ வேறு நான் வேறு, உன் மதம் வேறு என் மதம் வேறு, உன் மொழி வேறு என் மொழி வேறு, உன் தேசம் வேறு என் தேசம் வேறு என்று பிரித்து பார்ப்பதால் தான் நாம் எல்லோரும் ஒன்று. அதைத்தான் அன்றே சொன்னார்கள், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஓர் உயிர் ஓர் உயிர், எல்லாம் அந்த ஓர் உயிரில் இருந்தே வந்தது. இந்த உலகமும் ஒரே உலகம்தான். ஆகவே நாம் அனைவரும் ஓர் இனம். ஆகவே ஓர் இன மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ்தல். ஆகவேதான் இதை புரிந்து கொண்ட மக்கள் ஒன்றுபடுவோம், இதை எல்லோரிடத்திலும் கொண்டு சென்று ஒன்றுபடுத்துவோம். ஆகவே நல்ல எண்ணங்கள் படைத்தவர்கள் ஒன்றுபட்டு எல்லோரையும் ஒன்றுபடுத்தி ஓர் உலக சமதர்ம சமத்துவ நல்லாட்சியை மலர வைப்போம்.
1: உங்களால் வழங்கப்படுகின்ற இந்த யோகா, மூச்சு பயிற்சி மற்றும் தியான பயிற்சி போன்றவற்றை ஒருவர் கற்றுக்கொள்வதானால் எவ்வளவு காலம் பிடிக்கும்?
0: இது பாத்தீங்கன்னா, இது முதல்ல ஒரு ஆமா, இது வந்து நிறைய நிலைகள் இருக்குங்க. இதுல வந்து ஒரு 21 நாள் மகான் உருவாக்குற அந்த ஒரு பயிற்சி 21 நாள். இப்ப அதை நாங்க வந்து ஒரு அதாவது ரெசிடென்சியல் கோர்ஸ், அதாவது உறைவிட கல்வியா இதை கொடுக்குற 3 நாட்கள். இந்த 3 நாட்கள் அவர்கள் வந்து இந்த அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த சக்தியை உணர வைத்து அனுப்புவதுதான். வேற எல்லாமே அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உள் உணர்வே அவர்களுக்கு வழிகாட்டுது. குரு என்பவர் புறத்தில் அல்ல, குரு என்பவர் உள்ளேயே இருக்காரு. அந்த குருவை இவர்கள் உணர்ந்தால் போதும், அதுவே அவர்களுக்கு ஒளியாய் வழியாய் வழிகாட்டுதலாய் அமையும்.
1: இந்த ஒருவருடைய வாழ்க்கையிலே வந்து நோயின்றி வாழ்வதற்கு தியான பயிற்சியின் ஊடாக அவர் நோயின்றி வாழ்ந்து விட முடியுமா?
0: ஆமாங்க, அதுக்குதான் இப்ப வந்து இந்த ஜீவ ரக்ஷா அப்படின்னு ஒரு பயிற்சிகளை எல்லாம் கொடுக்கறோம். அது ஒரு 3 மணி நேர பயிற்சி. அந்த 3 மணி நேர பயிற்சிக்கு உடல் தத்துவத்தை சொல்லித்தரோம். உடல் என்றால் என்ன, உயிர் என்றால் என்ன, நீங்க உடம்பல்ல, உடம்பு ஒரு கருவி. ஆக இந்த கருவியை நாம் எப்படி பயன்படுத்தினோம், கருவி என்பது ஒரு வாகனத்தை போல. ஆகவே நாம வாகனத்தின் மூலம் பயணம், நம்மளுடைய பயணம் என்ன, வாழ்க்கை பயணம். அப்ப இந்த வாழ்க்கை பயணத்திற்கு வாகனம் மிக மிக அவசியம். அந்த வாகனம் எப்படி இருக்கணும், நல்ல வாகனமா இருக்கணும். பாதைகளும் அதற்கு ஏற்றவாறு நல்ல பாதைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆகவேதான் இந்த உடல் என்பது பஞ்சபூத தத்துவங்களை அடிப்படையாக கொண்டது. இந்த பஞ்சபூத தத்துவங்கள் அது மிகினும் குறையினும் நோய் என்று சொல்லுகிறோம். அப்ப குறிப்பா இந்த உடம்புல காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம், நீர் ஓட்டம், இதை வாத பித்த கபம் என்று சொல்லுகிறோம். இதனுடைய அதிகமும் இதனுடைய குறைவும் தான் நோய்க்கு காரணம். ஆக இவைகளை எப்பொழுதும் நாம் சமநிலைப்படுத்திக் கொள்ளுகிற பொழுது உடலுக்கு நோயில்லை, உடலுக்கு ஆரோக்கியம், ஆரோக்கியத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ளுவோம். எப்பொழுதும் நாம வந்து இதெல்லாம் வந்து என்ன சொல்றோம், வருமுன் காப்பது யோகம். ஆக இந்த யோகத்தை பின்பற்றுவதால் முதல்ல உடம்பு தாங்க, உடம்பு நல்லா வச்சுக்கணுங்கிறதான். கடைசி வரைக்கும் நாம் யாரையும் சார்ந்து வாழாமல் எல்லோரிடமும் சேர்ந்து வாழுகின்ற தன்மை. எப்பொழுது உடல் நல குறைவு ஏற்படுகிறதோ அப்பொழுதே நம் மீது நமக்கே ஒரு அன்பு நிலை மாறுது. அப்புறம் குடும்பத்தில் இருக்கிறவங்க, மற்றவங்க இருக்கிறவங்க எல்லாருமே வெறுக்க ஆரம்பிக்கிறோம். அதனாலதான் கடைசி வரைக்கும் நம்ம நல்லா இருக்கணும், தலை நல்லா இருக்கணும், கைகள் நல்லா இருக்கணும், கால்கள் நல்லா இருக்கணும், உள் உறுப்புகள் நல்லா இருக்கணும். அதற்கான ஒரு பயிற்சி தான் இந்த 3 மணி நேர பயிற்சியிலேயே இவர்களுக்கு இந்த உடல் நலத்துக்கான பயிற்சி. அதான் காய சித்தி அப்படிங்கிறோம், ஜீவரக்ஷா என்கின்ற காய சித்தி பயிற்சி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனசுக்கு வர்றோம். மனசு இன்னைக்கு எல்லாத்துக்கும் அளவாயுது. நீங்க சொல்ற மாதிரி புலன் வழியே போகுது. அப்ப இந்த புலன் வழி செல்லுகின்ற இந்த மனத்தை எல்லோருக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அமைதியா இருக்கணும்னு பிரியப்படுறாங்க, ஆனா அமைதிக்கு போக முடியறதில்ல. தூங்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா தூங்க முடியறதில்ல. அதனாலதான் இந்த மனப்பயிற்சியில் இந்த மூச்சு பயிற்சி, ஏன்னா மூச்சு தான் ரொம்ப முக்கியம்.
1: அந்த மூச்சு தொடர்பாக என்ன கேள்வி என்று சொன்னா, எல்லோருமே வந்து மூச்சை உள்ளிழுக்கிறார்கள், வெளியில் விடுகிறார்கள். அதுல அதுக்கான ஒரு சிறப்பம்சமாக மூச்சு பயிற்சி என்பது தொடர்பாக எங்கள் நேயர்களுக்கு ஒரு விளக்கம் தர முடியுமா? மூச்சு பயிற்சி எவ்வாறு செய்ய வேண்டும், அவ்வாறு செய்வதனால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள்?
0: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஜென்ரலா பாத்தீங்கன்னா இந்த மூச்சு பயிற்சி, மூச்சுங்கிறது எல்லாருமே சரி அது பாட்டுக்கு என்ன வருது போகுதுன்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். மூச்சு அத ஒரு பொருட்டா நினைக்கிறதுல
1: நிச்சயமா.
0: ஆனா அந்த மூச்சு தான், மூச்சு என்ன சொல்றோம், உயிர் மூச்சுன்னு தான் சொல்றோம், உயிர் காற்று, உயிர் மூச்சு. அப்ப அந்த உயிரே தான் மூச்சா வெளிப்படுது. இப்ப ஒரு மனிதனை பாக்குறப்ப பாத்தீங்கன்னா அவன் உயிரோடு இருக்கிறானா இல்லையான்னு பாக்குறதுக்கு மூச்சு தானே பாக்குறோம் இல்லைங்களா? மூக்குல கைய வச்சு அவனை பாக்குறோம், அத மூச்சு இல்லங்கிறோம். மூச்சு இல்லைன்னா பேச்சு இல்ல, எதுவுமே இல்ல, குறிப்பே எல்லாம் போயிடுது. அதனால இந்த மூச்சை முறைப்படுத்தி கொள்ள சொல்றோம். எப்படி? முதல்ல நல்லா அந்த மூச்சை கவனிங்க, மூச்சை உள்ள எழுங்க, அப்படியே மூச்சை வெளியே போறது. இது வந்து மூச்சு பயிற்சி, மூச்சு பயிற்சி. அந்த மூச்சு பயிற்சியில அந்த மூச்சை தானே இயக்கி கொள்ளுதல், மூச்சை இழுத்தல், மூச்சு விடுதல். இத அடி வயிற்றுல அந்த மனசை நிறுத்தி அடி வயிற்று வரைக்கும் அப்படியே மூச்சு இழுத்தல், அப்படி மூச்சு விடுகின்ற பொழுது அடிவயிறு அப்படியே சுருங்கி உள்ள போதல். இப்ப அது குழந்தைகள்லாம் பாக்குறாங்க, குழந்தைங்க படுத்துட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அது மூச்சு எடுக்கிறப்ப அப்படியே அடிவயிறு அப்படியே மேல வரும், அப்படியே அடிவயிறு மூச்சு அப்படியே கீழே போகும். அதான் ஆழ்ந்த தூக்கம். அப்ப இந்த நிலையில பண்றப்ப அதாவது மூச்சு எங்க இருக்குதோ மனமும் அங்க இருக்குதுங்க. ஏன்னா இல்லைன்னா இந்த மனம் என்ன ஆகும், மறுபடியும் புலன் வழிக்கு வெளியே போயிடும். அதனால இந்த வெளியே செல்லுகின்ற இந்த மனத்தை ஒருநிலைப்படுத்த இந்த மூச்சு. அப்ப மூச்சு இழுக்கிறோம், அப்புறம் விடுறோம், அப்புறம் இழுக்கிறோம், அப்புறம் விடுறோம். இதுல முக்கியமா என்ன சொல்லித்தரோம் அப்படின்னீங்கன்னா, இதுல ஒரு 4 நிலைகள் மூச்சு நிலைகள் இருக்கு. 1 மூச்சு இழுத்தல், மூச்சு நிறுத்தல், மூச்சு விடுதல். 3 நிலை. இந்த 3 நிலைக்கு பிறகு அது அமைதி நிலை, மூச்சற்ற அமைதி நிலை. எங்கு மூச்சு இல்லையோ அங்கு மனம் இல்லை, எங்கு மனம் இல்லையோ அங்கு எண்ணங்கள் இல்லை. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 4வது நிலை மனமற்ற நிலை, எண்ணங்களற்ற நிலை, அதைத்தான் சூனியம் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஒரு 3 என்ற எண்ணிக்கை, மூச்சை உள்ளிழுத்தல் 3, உள் நிறுத்தல் 3, மூச்சு விடுதல் மூன்று, அப்புறம் பாத்தீங்கன்னா மூச்சற்ற நிலை மூன்று, அப்ப மூச்சு இழுத்தல் ஒன்று இரண்டு மூன்று, மூச்சு உள்நெறித்தல் நான்கு ஐந்து ஆறு, மூச்சு விடுதல் ஏழு எட்டு ஒன்பது, மூச்சற்ற அமைதி பத்து பதினொன்று பனிரெண்டு, இழுத்தல் ஒன்று இரண்டு மூன்று, நெறித்தல் நான்கு ஐந்து ஆறு, விடுதல் ஏழு எட்டு ஒன்பது, அமைதி பத்து பதினொன்று பனிரெண்டு, இழுத்தல் ஒன்று இரண்டு மூன்று, நெறித்தல் நான்கு ஐந்து ஆறு, விடுதல் ஏழு எட்டு ஒன்பது, அமைதி பத்து பதினொன்று பனிரெண்டு, இழுத்தல் நெறித்தல் விடுதல்.
1: இதை சரியாக ஒருவர் பின்பற்றி வந்த நோய் நொடிகளில் இருந்து நன்றாக வாழக்கூடிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அல்லவா?
0: நிச்சயங்க நிச்சயங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே அறிவியல் பூர்வமா இன்னைக்கு உலகத்துல இருக்கிற அத்தனை நோய்களுக்கும் காரணம் என்னன்னு, அதாவது வந்து மன அழுத்தமே அனைத்து நோய்களுக்கும் காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த மன அழுத்தத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவையில்லாத எண்ணம். தேவையில்லாத எண்ணம் என்னன்னா எதிர்மறையான எண்ணம். ஒரு சிறு தேவையில்லாத எண்ணம், அந்த எதிர்மறையான எண்ணம் ஒன்று மனதில் இருந்தாலே அது மன அழுத்தத்திற்கு கொண்டு செல்கிறது. இந்த மன அழுத்தமே உடலினுடைய நாளமில்லா சுரப்பிகளின் இயக்கத்தை மாறுபட செய்கிறது. ஆக மாறுபட்ட உடலினுடைய அந்த உயிர் ஆதார நிலைகள் எல்லாம் மாறுபடுகிற பொழுது உடல் நோய் வாய்ப்படுகிறது. அந்த உடல் நோய், அப்புறம் உடல் நோய், அப்புறம் அதுக்கு அடுத்தது உயிர் நோய். இந்த மூன்று விதமான நோய்களும் ஏற்படும். இதுக்கு ஒரே ஒரு வழி, மனதை முதலிலே அமைதிப்படுத்துதல். மனதை முதலிலே அமைதிப்படுத்த மூச்சை முறைப்படுத்தி கொள்ளுதல். இதுக்கு எதையுமே செய்ய வேண்டாங்களா ஐயா? காலை தூக்கி போடு, இதை போடு, கையை போடு, கழுத்துக்கு சேர்த்துக்க, ஒண்ணும் இல்லைங்க. அமைதியா நீ மூச்சு மட்டும் கவனிப்பா. மூச்சு எழுக்கிறப்ப மூணு எழுத்துக்க, உள்ள மூணு நிறுத்து மூச்சு. இதுதான் உலக அமைதிக்கான ஒரு நிமிட தியானமா நம்ம கொடுக்குறோங்க.
1: சரி, உங்களுக்கு அந்த இப்பொழுது நேரம் நெருங்குகிறது. தினமும் இந்த நேரத்திலே நீங்கள்,
0: ஆமாங்க,
1: அதற்கான நேரம் நெருங்கினா அதையும் நேரடியாக யாராவது சொல்லுகின்ற போது நேயர்கள் கேட்கக்கூடியதா இருக்கும். நீங்க
0: பதினொன்று
1: ஆகிவிட்டது, பதினொன்று ஆகிவிட்டது.
0: ஆமாங்க, பதினோரு மணி பதினோரு வினாடி.
1: நீங்கள் ஆரம்பிங்க. பதினொன்று மணி பதினொரு நிமிஷமா வினாடியா? நிமிஷம். சரி, அப்ப நேரம் இருக்கிறது. வேலைப்பட்டி சொல்வதை விட இவர் கணேசகுமார் அவர்கள், கணேசகுமார் அவர்கள் இவ்வளவு சமூக பணியாற்றினார். ஒரு ஆலயத்தை நடத்துவது என்பது மிகவும் கடினமான பணியை செய்து வந்திருந்தார். ஆனால் சில தமிழர்களுடைய சாபக்கேடுகளாக இருக்கக்கூடியவர்களாக போடப்பட்டாலும் அவர்களுடைய எச்சங்களாக இங்கே அங்கீகரிக்கப்படாதவர்கள், நேர்மையற்றவர்கள் வந்து எல்லாவற்றையுமே தாங்கள் சுரண்ட வேண்டும், தாங்களே எல்லா பணத்தையும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இவருக்கு அபகீர்த்திகளை எல்லாம் ஏற்படுத்தினார்கள். அப்படி இருந்தும் இன்று தொடக்கம் அவர் அதே பணியை, அந்த இல்லாவிட்டாலும் வந்து செய்ய வேண்டிய சமூக பணிகளை தொடர்ந்து செய்து வருகின்றார். அவருடன் எப்படியான பழக்கம் உங்களுக்கு ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது?
0: ரொம்ப அன்பான மனிதர், எதையும் ஒரு எதிர்பார்க்காத மனிதர், தன்னலமற்ற, தன் ஆர்வத்தோடு
1: தன்னலமற்றவர், தன்னை அர்ப்பணித்து, தன்னை அர்ப்பணித்து மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய.
0: ஆமா, இதையே நாம என்ன சொல்றோம், நடந்ததெல்லாம் நன்மைக்கு. நீங்க இந்த முருகனுக்கு ஆற்றிய பணிகளுக்கான அடுத்த கட்ட பணிகளுக்கு உங்களை உயர்த்துவதற்காக இது நடைபெற்றது. நம்ம யாரையும் குறைபட்டுக்க வேண்டாம். நடந்ததெல்லாம் நன்மைக்கு, இனி நடக்க போவதும் நன்மைக்கு. இப்ப அங்க இருந்து சிலதையெல்லாம் செய்ய முடியாது, ஆனா இப்ப அடுத்த கட்டம் வேலவன், அங்க வந்து கதிர் வேல் ஆயுத சாமி தான் வச்சிருக்கோம். உண்மையிலேயே அந்த எல்லாம் வல்ல அந்த இறைவனை உருவத்தால் வழிபடலாம், அடுத்தது மனதால் வழிபடலாம், அறிவாலும் வழிபடலாம். அதாவது முருகப்பெருமானை உருவத்தில் வழிபடலாம், முருகப்பெருமானை மந்திரத்தில் வழிபடலாம், முருகப்பெருமானை உருவத்தில் வழிபடலாம், முருகப்பெருமானை வேல் வடிவத்திலே ஞான வடிவத்திலேயே வழிபடலாம். அடுத்த கட்ட அந்த பணிக்கு தான் அவர் கொண்டு சென்றிருக்கு. இந்த வேல் அது ஒரு அருள் வேல், அன்பான வேல், அது ஒரு ஞான வேல், அது ஒரு வெற்றி வேல், அது ஒரு வீர வேல், அது ஒரு சக்தி வேல். ஆகவே அந்த வேலிருக்க வினையில்லை, வேறவன் இருக்க வினை இல்லை, யாம் இருக்க பயம் இல்லை. ஆகவே வேலிருக்க பயம் இல்லை. ஆகவே அந்த வேலையே இறைவன். அதே சமயத்தில் அது வந்து ஒரு நல்ல நவபாஷானம், அற்புதமான, ஏன்னா வேற எங்கேயுமே இந்த நவபாஷான வேல் உலகத்துல இல்ல. அது வந்து கேட்டாருன்னு அது வந்து
1: நவபாஷணம் என்ற பெயர் என்ன எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது நவபாஷா?
0: அது வந்து ஆமா, அது ஒன்பது விதமான பாஷாணங்களை கொண்டு அமைக்கப்படுவது. அது சீக்கிரம் எல்லாத்தையும் கட்டாது, அது ரொம்ப கைதேர்ந்தவர்களால் தான் அந்த பாஷாணத்தை கட்ட முடியும். அது வந்து உண்மையிலேயே உடலினுடைய இந்த இரத்த, அதாவது புற்றுநோய், புற்றுநோய்க்கு சிறப்பான மருந்தது. அதனாலதான் அதுல போட்டு அதுல அந்த இதுல ஊத்தி அந்த தண்ணி என்னவா மாறிடுது அப்படின்னா தீர்த்தமா மாறிடுது. அந்த தண்ணீர் வந்து ஒரு அமிர்த தண்ணீரா மாறியது. அதை குடிக்கின்ற பொழுது உடலில் பல மாற்றங்கள் ஏற்படுகிறது. அதனாலதான் அந்த காலத்துல அந்த முருகனுக்கு அந்த பஞ்ச அமிர்தங்களை கொண்டு அது செய்யப்படுவது. அதனாலதான் அதுக்கு பஞ்சாமிரதம், பழனிக்கு சிறப்பே பஞ்சாமிரதம் தாங்க.
1: அதனால இந்த நவபாசன இந்த வேல் என்பது எல்லா ஆலயங்களிலும் இருக்கிறதா அல்லது
0: உலகத்துல இது ஒரு இடத்துல தான் இருக்கு?
1: ஒரு இடத்துல தான் இருக்கு,
0: உலகத்துல வேற எங்கேயும் வேல் இல்லை.
1: அப்ப
0: பழனிமலை, பழனிமலையின் அவபாசான முருகன் ஒரு இடத்துல தானே இருக்காரு, வேற இடத்துல இல்லையே.
1: ஆமாம். சரி, உங்களை பொறுத்தவரையில் எப்படி எங்களுடைய தாய உறவுகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்கான எண்ணம் ஏற்பட்டு பல்வேறுபட்ட உதவிகளை கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வேறு நீங்கள் சொன்ன இந்த மன அமைதியை
0: ஏற்படுவதற்கு எல்லா மக்களும் இருக்கவில்லை. எந்த நம்ம நோக்கம் இப்ப நம்முடைய தமிழ் மக்கள் மட்டுமல்ல, எந்த ஒரு இனமும் இன்னொரு இனத்தை அழிக்கக்கூடாதுங்கிறதுதான். எல்லா மனித குடும்பமும் ஒன்றுதானே, எல்லோரும் இந்த பூமியில வாழ்வதற்காகத்தானே பிறந்திருக்கிறோம். அப்புறம் ஒருத்தர் மட்டும் உயர்ந்து அழிப்பது, எங்களுக்கு கீழானவர்கள் எங்களுக்கு மேலானவர்கள் இந்த என்னமே தேவையில்லையே. இன்னைக்கு அது வந்து அந்த நாடு அற்புதமா இருந்தது. எல்லா நிலைகளிலும் வந்து இலங்கை மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தது. அது தேவையில்லாத ஒரு சூழ்நிலைகளின் காரணமாக அது பாதிக்கப்பட்டு அதுல பல்வேறு இது நடந்ததெல்லாம் பெரும் நன்மைக்குத்தான். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு சூழல்கள் வரவில்லை என்றால் இன்று உலகளாவிய நிலைகளில் தமிழ் மக்கள் வந்து புலம்பெயர்ந்திருக்க வாய்ப்பே இல்லை. அதே சமயத்துல இவர்கள் எங்கு சென்றாலும் முதல்ல உருவாக்குறது கோவில் தான். ஆலயம் தொழுவோம், ஆலயம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது பழமொழி. ஆனா அந்த பழமொழியை மெய்ப்பித்தவர்கள் இவர்கள். எங்க போனாலும் ஒரு கோயிலை உருவாக்கி அதன் மூலம் எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தினாங்க. இன்னைக்கு அதே கோயில்கள்னால சில பிரிவினைகளும் ஏற்படுது. அது புரிந்து கொள்ளாத ஒரு நிலைதான்.
1: அது அதுக்கான அடிப்படை காரணம் என்ன? பணத்தை மையப்படுத்தி அது இருக்கிறவர்கள் வந்து கொஞ்ச காலத்துக்கு இருக்கலாமே ஒழிய நீண்ட கால கண்ணோட்டத்திலே அவர்கள்
0: அழிஞ்சாங்க. ஆமாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய தத்துவத்தை உணர்த்த முடியாம எல்லாம் வெவ்வேறு இதுக்கு போயிருக்கிறாங்க. ஆமாங்க. அதனால இது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இலங்கை வாழ் மக்கள், உலகளாவிய நிலைகளில் இருக்கின்ற மக்கள் இந்த வேலை புரிந்து கொண்டு இதை வந்து ஒரு நல்ல, இந்த வேல் தனக்குள்ளேயே இருக்கிறது என்ற உண்மையை புரிந்து கொண்டு மிகச்சிறப்பான நிலைகளுக்கு வருவாங்க.
1: நீங்கள் அங்கே தாயத்துக்கு சென்றிருந்த போது நீங்கள் பார்த்த காட்சிகள் உங்கள் மனதிலே பாதித்த அல்லது உங்களை கவர்ந்த காட்சிகளாக இருக்கக்கூடியவை?
0: ஆமாங்க. இல்ல, எல்லா மக்களிடத்திலும் இந்த அன்பு, அன்புதான். எவ்வளவு தூரம் நல்ல அன்பான மக்கள், நாங்க போன காலத்துல வந்து உங்களுக்கு வந்து பெட்ரோல் இல்ல, அந்த டீசல் இல்ல, எல்லாம் பாவம் அந்த எல்லா தாய்மார்கள் எல்லாம் கையில வச்சுக்கிட்டு பல மைல் தூரம் நின்றுகிட்டு இருந்தது எல்லாம் பாக்குறப்ப மனசு ரொம்ப வேதம். அப்ப எங்களை வர வேண்டாம், இங்க வராதிங்க, இங்க வந்தா ஒண்ணுமே ரொம்ப சிரமம் இந்த நேரத்துல எல்லாம் அப்படின்னா, ஏப்பா சிரமமான நேரத்துலதான் மகான்கள் அங்க போய் அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு நல்லத சொல்ல முடியும். அதனால ஒரு ஃபயர் சர்வீஸ் எப்ப வேணும், தீ பிடிச்சிருக்கிற நேரத்துலதான் போனோம், ஐயோ இங்க தீ பிடிச்சிருக்கிறதுக்கு ஃபயர் சர்வீஸ் வராதிங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? அந்த மாதிரி நாங்க போய் முதல்ல போனோம், அப்புறம் இரண்டாவது முறை. அப்ப நம்மளுடைய இதுல இருந்து லண்டன்ல இருந்தும் நம்ம சுவிட்சர்ல இருந்தும் நம்மளுடைய மெய்யன்பர் கிருஷ்ணகுமாரும் சாரி கணேஷ்குமாரும் வருகை புரிந்து எல்லாம் அங்க எல்லாம் எவ்வளவு தூரம் போய் பார்க்க முடியுமோ எல்லாத்துக்கும் போய் லங்கா இந்த பக்கத்துல இருந்து அப்படியே மேல வரைக்கும் போயிருக்கோம். இன்னைக்கு மனித அந்த மக்களை எல்லாம் ஒருங்கிணைப்பதற்கு இந்த வேல் வந்திருக்கு. இந்த வேல் எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒரு உயர்ந்த தமிழ் மக்களை உலகத்திற்கு வெளிப்படுத்தும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடிமக்கள், அந்த குடிமக்களாகிய தமிழ் குடிமக்களை பாதுகாக்க வேண்டியது உலக மக்களினுடைய கடமை. ஆனால் இன்று அந்த தமிழ் மக்களையே அழிக்கின்ற ஒரு சூழல்களை இருந்தும் உலகமே பார்த்துக்கிட்டு இருந்துருக்குதுங்களே. இதெல்லாம் நிச்சயம் மாறும், மாறியே தீரும்.
1: நீங்கள் வேறு வேறு மத தலைவர்களை எல்லாம் வேற்று மதத்தவர்களை எல்லாம் சந்தித்திருக்கிறீர்கள், அவர்களுடைய உரையாடல் ஊடாக நீங்கள் புரிந்து கொண்ட விடயங்கள் என்ன?
0: நிச்சயம் நிச்சயம் எல்லாருக்குள்ளும் இருக்குது. நீங்க சொல்ற மாதிரி கடைசியா பார்த்தா அந்த பொருளாதாரத்துல போய் தான் நிக்குதுங்க. எல்லாம் ஏதாவது இந்த ஏதாவது ஒண்ணு பண்ணா பொருளாதாரம் வருமானம் பாக்குறாங்களே தவிர அது வேணும் தான். ஆனா நம்முடைய செயல்களின் மூலம் அது நடந்தா நல்லா இருக்குமே.
1: அந்த செயலையும் செயல்படுத்தி இப்ப செயல்படுத்துறதுக்கு பொருளாதாரம் தேவைதான். ஆனா தனிய பொருளாதாரத்தை மையப்படுத்தி செய்ய முற்படுவதுதான் தொடர்ச்சியாக இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணமாக அமைகிறது.
0: ஆமாங்க, நிச்சயம் நிச்சயம் வாருங்க, தமிழ் உலகை ஆளும்.
1: சரி, நாங்கள் இத்துடன் 11:11 ஆகிறது. சரி, நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்திலே உரையாடுவோம். நன்றி.
0: இப்போ 11:11 போயிடலாம். 11:09 11:11 எல்லாரும் அங்க இருப்பாங்களாங்க.
1: அதையும் நேர்கள் கேட்கலாம்
0: நினைக்கின்றேன். போட்டுருவாங்க இந்த பாடல், அதை அப்படியே பதிவு பண்ணிக்கங்க.
1: சரி, அதை நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். உங்களை பொறுத்தவரையில் எவ்வளவு நாட்களுக்கு உங்களுடைய இந்த பயணம், எந்தெந்த நாடுகளை நோக்கி பயணிக்கிறீர்கள்?
0: இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பா இது முடிஞ்சது, மூனிக்கு சுவிஸ் அப்புறம் பிராங்க்ஃபர்ட் முடிஞ்சிட்டு இப்ப இங்க லண்டன் வந்திருக்கோம்.
1: அடுத்த பயணம்
0: வந்துருச்சு.
1: சரி, தொடங்க சொல்லுங்க, அதையும் நேயர்கள் கேட்பார்கள்.
0: 11:11 உலக அமைதிக்கான நேரம், ஒரு நிமிட அமைதி. இந்த அமைதிக்கான நேரத்திலே தங்களுடைய இருப்பினை சுகமாக வைத்துக் கொள்ளுதல்,
2: அமைதிக்காக ஒரு நிமிடம் அமைதி காப்போம்.
0: இந்த அமைதியில் மூச்சின் இயக்கத்தை இயக்கி அமைதி நிலைக்கு செல்லுதல். மூச்சு இழுத்தல் 1, 2, 3, நிறுத்தல் 4, 5, 6, மூச்சு விடுதல் 7, 8, 9, மூச்சற்ற அமைதி 10, 11, 12, இழுத்தல் 1, 2, 3, நிறுத்தல் 4, 5, 6, விடுதல் 7, 8, 9, அமைதி 10, 11, 12, இழுத்தல்

0: கருத்தல் புகழுதல் அமைத்தல் இழுத்தல் புகழுதல் அமை நான் அமைதி காப்பேன் குடும்ப அமைதி காப்பேன் தேச அமைதி காப்பேன் உலக அமைதி காப்பேன் உலக அமைதிக்காக ஒரு நிமிடம் அமைதி காத்த அத்துணை மெய் அன்பர்களுக்கும் பரிபூர்ண நல்லாசிகள் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ஐயா
1: சந்தோஷம் இன்னொரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் வேறு வேறு விடயங்கள் தொடர்பாக உரையாடலாம் அப்படி சந்தர்ப்பம் கிடைக்கின்ற
0: நீங்க சனிக்கிழமை வரைக்கும் இருக்குங்க ஐயா நீங்க அவர்கிட்ட அது ஒரு இதை பண்ணிருங்க
1: ஆமாம்
0: இப்ப குருமான்கிட்ட யாராவது சந்தேகங்கள் தீர்க்க வேணுமெண்டா ஒரு முயற்சியை ஏற்பாடு செய்து ஒரு இரவோ கலைக்கலாம் பிரச்சனை இல்ல
1: அப்ப சனிக்கிழமைக்கு அதை ஒழுங்குபடுத்துவோம்
0: சனிக்கிழமை ஒழுங்குபடுத்தலாம் தானே குருமா சந்தேகங்களை கேட்டு அறிஞ்சு கொள்ள விரும்புற மக்கள் டிஆர்டிஓடாக நிலையில வாங்கோ அவர் பதில் சொல்லுவார் என்று சொல்லுங்க
1: சரி வியாழக்கிழமை இரவு நாங்கள் சந்திப்போம் நன்றி
0: நன்றி
1: மீண்டும் சந்திப்போம்
0: ஹலோ
1: வணக்கம்
0: வணக்கம் தர்ஷன் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க தர்ஷன்
1: இப்பொழுது பேசிய அவரால் வெளிக்கொணரப்பட்ட பல்வேறுபட்ட விடயங்களை வந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இதை கேட்டவர்களுக்கு ஒரு மன அமைதியும் மற்ற இந்த மூச்சுவிடும் பயிற்சி தொடர்பாகவும் புரிந்து கொள்வார்கள் நினைக்கிறேன் அதை அவர்கள் செய்து பார்த்தால் தான் உபரிதரம் அதை செய்து பார்த்தால் தான் அவர் சொல்ல 1, 2, 3, 4, 5, 6 அதை செய்து பார்த்தால் அவர்களிடம் கடிகார மூச்சை அவர்கள் செய்து பார்த்தவர்கள் தங்களுடைய அனுபவத்தை வியாழக்கிழமை இரவு சொல்வார்கள் என்று நம்புகிறோம்
0: ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப சந்தோஷங்க எப்படியாவது ஆமா இந்த யார் யாருக்கோ இந்த ஞானம் போகுது ஆனா ஏற்கனவே இந்த ஞான நிலையில இருக்கக்கூடிய மக்கள் தமிழ் மக்கள் இவர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டா நிச்சயம் உலகம் விரைவில் அமைதி அடையும்
1: சரி நன்றி
0: ஆமாங்க மீண்டும் சந்திப்போம் தங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் தங்களுடைய இந்த நிலையத்து வானொலி நிலையத்திற்கும் பரிபூர்ண நல்லாசிகள் சந்தோஷங்கய்யா மீண்டும் சந்திப்போம்
1: நன்றி

அத்வைதமாய் ஏகமாய் எல்லாமாய் விளங்குகின்ற பரிபூரணத்தில் இருக்கின்ற பரம்பொருளாகிய பரஞ்சோதியின் நல்லருளால் இறையருள் பேராத்மாவின் பெரும் கருணையால் எல்லோரும் எல்லாம் பெற்று இன்புற்று வாழ்கின்றனர்.

0: இந்தோனேஷியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
1: தனிஷ்குடன் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனிஷ்க்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே, விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனிஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
3: வணக்கம் சிங்கே.

காட்டில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். குந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த மனத்தில் மறைந்திருக்கும் துளி

நிறைந்த உறவு ஒரு தொடர் கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர் கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை.

0: ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமான வாசகங்களை நீங்க வாசிக்கிறீங்க, அதை எங்களுக்கு அனுப்பி வைங்க, அதை நாங்க வாசித்து சிங்கப்பூருக்கே சொல்ல காத்துட்டு இருக்கோம் சொல்லியிருந்தோம். அந்த வரிசையில இன்றைய கூட்டம் நமக்காக அனுப்பிச்சிருக்காரு கார்த்திகேசு.
1: வாழ்க்கையில் தேவையை குறைத்து கொண்டு வாழ்ந்தால் நீ புத்திசாலி, அதே நேரத்தில் தேவையை பெருக்கிக் கொண்டு அதை சமாளிக்க தெரிந்தால் நீ திறமைசாலி. இரண்டுமே நம் கையில் தான் உள்ளது.
0: மொத்தத்துல உங்க வாழ்க்கை உங்க கையில, யோசிங்க, செயல்படுங்க, வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருங்க.
1: மீண்டும் உங்களுக்காக கார்த்திகேசு அனுப்பியிருக்கும் கூற்று, வாழ்க்கையில் தேவையை குறைத்து கொண்டு வாழ்ந்தால் நீ புத்திசாலி, அதே நேரத்தில் தேவையை பெருக்கிக் கொண்டு அதை சமாளிக்க தெரிந்தால் நீ திறமைசாலி. இரண்டுமே நம் கையில் தான் உள்ளது.
2: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
3: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றை சமைத்து பாருங்கள். கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை.
5: வணக்கம் சிங்கே.

0: தொடர்ந்து 18 மாதங்களாக சிங்கப்பூரின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாக திகழ்கிறது BYD. உங்கள் நம்பிக்கைக்கு நன்றி. நமது தேசிய தினத்தை முன்னிட்டு எங்களின் மேம்படுத்தப்பட்ட அதிநவீன பிரத்யேக வாகனங்களை காலவரையறைக்குட்பட்ட சலுகைகளுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். புத்தம் புதிய BYD C-Lion 7 ER, BYD C-Lion 8 DMI மற்றும் BYD C-Lion 6 DMI வாகனங்களை செலுத்தி பாருங்கள். நீங்கள் முழுமையான மின்சார வாகனத்திற்கோ அல்லது புதுமையான DMI மின்சாரம் மற்றும் பெட்ரோலில் இயங்கும் வாகனத்திற்கு மாற இலவே சிறந்த தருணம். இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
1: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடும் போல இருக்கு.
2: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட் டீ காஃபியோட 3 வள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வள்ளி தான்.
1: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
2: பதப்படுத்தும் பொருள்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க. பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னை ரோட், துவாஸ், ரேஸ் கோஸ்லே, தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
3: நமது தேசிய தினத்தன்று சிங்கப்பூர் மிளிரும். அதுபோல் நீங்களும் ஜொலிக்கலாம். ஜாய் ஆலுகாசுடன் கொண்டாடுங்கள். 9 விழுக்காடு GST உள்ளடக்கிய விலையில் வைர நகைகளை வாங்கி மகிழுங்கள். கூடுதலாக தங்க நகைகளின் செய்கூலியில் முழுமையான 30 விழுக்காடு தள்ளுபடியை பெற்றிடுங்கள். உங்கள் அருகாமையில் உள்ள ஜாய் ஆலுகாஸ் கிளைக்கு இன்றே செல்லுங்கள். இச்சலுகை August 10 வரை மட்டுமே. ஒரு தேசம் பல சிறப்பு.
4: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
5: Pizza Hut in Cheesy 7 Durian Pizza. சாதாரண அளவு பிசா 16 வெள்ளி 90 காசு மட்டும்தான்.
6: உறவுக்கு பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பிசாவுக்கு மேல் இருக்கும் டூரியன்.

0: அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். சீஸி 7 பீஸாவை சாப்பிட்டு கொண்டாடுங்கள். இந்த மாதம் நம்மள சில பேருக்கு கூடுதல் உதவி கிடைக்குதாமே.
1: ஆமா, எனக்கு GST அதாவது பொருள் சேவை வரி பற்று சீட்டு ரொக்கம் கிடைக்க இருக்கு.
0: நல்லதுதான். தகுதி பெறும் சிங்கப்பூரர்கள் 850 வள்ளி வரை பெறலாம்.
1: உனக்கு தெரியுமா, GST பற்று சீட்டு திட்டம் நிரந்தரமானது. குறைந்த நடுத்தர வருமானம் ஈட்டும் சிங்கப்பூரர்களுக்கு உதவதா இது. GST-யோ மற்ற செலவுகளையும் ஈடுகட்ட எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு.
0: மூத்தோருக்கும் ஏதோ இருக்குதானே?
1: ஆமா, என் அம்மாவுக்கு 65 வயசுக்கு மேல ஆகுது. மற்ற தகுதிகள் பூர்த்தி சேர்றதால அவங்களுக்கு GST பற்று சீட்டு மெடிசேஃபும் கிடைக்க போகுது. பலதுறை மருந்தகத்திற்கு போகும் போது அது அவங்களுக்கு உதவியா இருக்கும்.
0: எனக்கும் இந்த சலுகைகள் கிடைக்குமான்னு பாக்கணும்.
2: தகுதி பெறும் சுமார் 1.5 மில்லியன் சிங்கப்பூரர்கள் 850 வெள்ளி வரை GST பற்று சீட்டுகளை ரொக்கமாக பெறுவர். தகுதி பெறும் மூத்த சிங்கப்பூரர்களுக்கு 450 வெள்ளி வரை GST பற்று சீட்டு மெடிசேஃப் வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/govbenefits-gstv.
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை.

0: இன்னி கொஞ்சம் வித்தியாசமா ஆரோக்கிய குறிப்ப நம்ம சஜினி சொல்ல போறாங்க.
1: ரவி, நாம எல்லாரும் ஆயன் மேனா இருக்கணும்.
0: என்ன சொல்ல வரீங்க?
1: இரும்பு சத்து நமக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்ல, நம்ம ரத்தத்துல இருக்கிற ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, இந்த பிராணவாயு நம்ம உடலுக்கு ஆரோக்கியமான முறையில கொண்டு போய் சேரணும் அப்படின்னு சொன்னா இரும்பு சத்து ரொம்ப முக்கியம்.
0: அந்த இரும்பு சத்தை பெற்றுக்கொள்ள நாம என்னெல்லாம் சாப்பிடணும்?
1: ஈரல் வகைகளை நாம அதிகம் சாப்பிடணும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. ஏன்னா ஈரல்ல தான் அதிக இரும்பு சத்து இருக்கு அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்ல, பூசணி விதைகள், பம்ப்கின் சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் நீங்க சாப்பிடலாம். எள்ளு போன்ற விதைகளையும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இரும்பு சத்து கிடைக்கலாம்.
0: உணவே மருந்து அப்படின்றாங்க, நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க.
2: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
3: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.

0: இந்த தேசிய தினத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் வாங்கும் வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST நாங்களே செலுத்துகிறோம். கூடவே 22 கேரட் தங்க நகைகளை எங்க வாங்கியிருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் மாற்றி புது நகைகளை மிக சிறந்த செய்கூலியில் பெற்றுக் கொள்ளலாம். முன்னுங்கள், இந்த சலுகை August 10 வரை மட்டுமே. உடனே அருகிலுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு வாருங்கள்.
1: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கை தொலைபேசியை வாங்க நீங்கள் ஸ்டாக் பலி முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிட்டட் பிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்ஸி Z போல்டபிள் கை தொலைபேசியை நீங்கள் பெறலாம். அதிக அளவில் சுதந்திரம், அளவில்லாத இலவச சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புள்ள பிரீமியர் லீக் வருடாந்திர அனுமதி சீட்டை நீங்கள் இலவசமாக பெறலாம். இப்போதே ஸ்டாக் ஆப்பில் முன்பதிவு செய்து 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெறுங்கள். August 13 Stahop.com/Samsung இணைய பக்கத்தில் முன்பதிவு செய்யுங்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: StarHub, we got you. தனிஷ்குடன் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனிஷ்க்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே. விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனிஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.
3: வெள்ளிக்கிழமையில் நம்ம இணைந்திருக்கிறோம். பல பேர்கிட்ட இருக்கிற கேள்வி, முகப்பராமரிப்பை நம்ம வயது ஆனதுக்கு அப்புறம் மேற்கொள்ளணுமா அல்லது நல்ல வயதுல இருக்கும் போதே நம்ம மேற்கொள்ள தொடங்கினீங்கன்னா உங்களுடைய முகம் பழ பழ பழன்னு மின்னிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் நான் ஒண்ணு செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இளம் வயதுல சில காரணங்களுக்காக நீங்க செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இப்ப உங்ககிட்ட வசதி இருக்கு, போறதுக்கு நேரம்

0: கிட்ட நாங்க சற்று முன்பு கேள்வி கேட்டிருந்தோம், ஆனா மாணவர்கள் யாருமே சரியான பதில சொல்லலையே.
1: கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல, காரணம் அடுத்து 7 மணிக்கு மேல 2 பேருக்கு ஜோதி ஸ்டாப்ஸ் கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபியை நாங்க பரிசா கொடுக்க போறோம்.
0: எனவே தொடர்ந்து வானொலி பக்கமாவே இருங்க.
2: 96 8 போக்குவரத்து நிலவரம்.
1: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து சீராக இருக்கின்றது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஜினி நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம். காலை மணி 7, மீடியாகாப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். மியன்மார் அதிபர் மின் ஆங் லைன் தனது அரசாங்கம் நாட்டில் நிலைத்தன்மையை நிலைநாட்டுவதாக உறுதி தெரிவித்துள்ளார். மியன்மார் ஜனநாயக பாதைக்கு திரும்பியிருப்பதாகவும் சிறந்த எதிர்காலத்தை நோக்கி செயல்படுவதாகவும் அவர் சொன்னார். மியன்மார் அதிபர் 2 அதிகாரத்துவ பயணமாக தாய்லாந்து சென்றுள்ளார். அங்கு அவர் தாய்லாந்து பிரதமர் அனுடின் சான்விராகுன்னை சந்தித்தார். இரு தலைவர்களும் போதைப் பொருள் கடத்தல், மோசடி நிலையங்கள், மெக்கோங் ஆற்று தூய்மைக்கேடு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து கலந்து பேசினர். பல துறைகளில் இணக்க குறிப்புகளும் கையெழுத்தாயின. உக்ரைனிலும் ரஷ்யாவிலும் போரால் அப்பாவி மக்கள் மாண்டு போவதை ஐக்கிய நாட்டு நிறுவனம் கண்டித்துள்ளது. தலைமைச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் இருதரப்பையும் சாடினார். அண்மை நாட்களில் உக்ரைனும் ரஷ்யாவும் ஒன்றை ஒன்று தாக்கியுள்ளன. உக்ரைன் ரஷ்யாவின் 2 எண்ணெய் சுத்திகரிப்பு வளாகங்களை தாக்கியது. ரஷ்யா உக்ரைனில் உள்ள ரயில் நிலையம், வர்த்தக கப்பல் ஆகியவற்றின் மீது தாக்குதல் நடத்தியது. நேற்று முன்தினம் மாஸ்கோ கீவ் மீது நடத்திய தாக்குதலில் 17 பேர் மாண்டனர். அமெரிக்காவில் ஆயுத தட்டுப்பாடு நிலவுவதாக வெளியான தகவலை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிராகரித்துள்ளார். தகவலை கசியவிட்டதாக சந்தேகிக்கப்படும் நபர்களுக்கு நீண்டகால சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று அவர் தமது சமூக ஊடகத்தில் குறிப்பிட்டார். ஈரானுடனான போர் 6 நீடிக்கிறது. அமைதி உடன்பாடு ஊசலாடுகிறது. இந்நிலையில் அமெரிக்க அதிபருக்கும் அந்நாட்டு தற்காப்பு அமைச்சுக்கும் ராணுவ ஆயுதங்களின் நிலை குறித்த நெருக்குதல் வலுத்து வருகிறது. வாழ்க்கைச் செலவு உயர்வதால் தற்காலிக வேலைகளை செய்து குறைந்த வருமானம் ஈட்டும் குடும்பங்கள் அதிகம் பாதிக்கப்படுவதாக சிங்கப்பூர் சமூக சேவை அமைப்புகள் தெரிவித்துள்ளன. நிலையில்லாத வேலை நேரமும் வருமானமும் அவர்கள் எதிர்பாரா செலவை சமாளிக்க முடியாத சூழலை ஏற்படுத்துகின்றன. சில குடும்பங்கள் தங்களின் அத்தியாவசிய தேவைகளையே குறைத்துக் கொள்கின்றன. தற்காலிகமாக அதிகரிக்கப்பட்டுள்ள காம்கே நிதி அத்தகையோருக்கு பெரிதும் உதவும். அதன்படி குறைந்த வருமான குடும்பங்கள் 3 வரை குறைந்தபட்சம் 250 வெள்ளி இடைக்கால நிதியுதவி பெறலாம். அதற்கான வருமான வரம்பு சூழலுக்கு ஏற்ப கவனத்தில் கொள்ளப்படும். அதனால் கூடுதலாக சுமார் 200 குடும்பங்கள் காம்கே உதவி பெறலாம் என்று டச் சமூக சேவை அமைப்பு கூறியது. உடற்குறையுள்ள கூடுதலானோர் பலதுறை மருந்தகங்களில் நாள்பட்ட நோய் பராமரிப்பை பெறவிருக்கின்றனர். அதற்கு ஏதுவான ஸ்பாக் திட்டம் கத்திப் பலதுறை மருந்தகத்திற்கு ஆண்டு இறுதிக்குள் விரிவாக்கம் காணும். கடந்த 2 அது தேசிய சுகாதார குழுமத்தின் அங்மோக்கியோ பலதுறை மருந்தகத்தில் முன்னோடி முயற்சியாக நடத்தப்பட்டது. முன்னோடி திட்டத்தில் 85 நோயாளிகள் இருந்தனர். அறிவுத்திறன், தொடர்பு திறன், மூளை வளர்ச்சி போன்ற அதிக உதவி தேவைப்பட்ட குறைபாடுகளை அவர்கள் கொண்டிருந்தனர். திட்டம் விரிவாக்கம் காண்பதால் சுமார் 400 பேர் பயனடைவர் என்று தேசிய சுகாதார குழுமம் எதிர்பார்க்கிறது. சிங்கப்பூரில் தீமிதி திருவிழா நவம்பர் 1 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவிருக்கிறது. 3 திருவிழா ஆகஸ்ட் 17 தொடங்கும். அன்றைய தினம் கொடியேற்றம் நடைபெறும். பால்குடம், அங்கப்பிரதட்சணம், கும்பிடுதண்டம் முதலிய நேர்த்திக் கடன்களை நிறைவேற்ற விரும்பும் பக்தர்கள் இணையத்தில் பதிவு செய்வது கட்டாயம். அனைத்து நேர்த்திக் கடன்களுக்கான இணைய பதிவு செப்டம்பர் 24 தொடங்கும். பக்தர்கள் ஸ்ரீ மாரியம்மன் கோயிலுக்கு நேரடியாக சென்று பதிந்து கொள்ளும் வசதி இல்லை. பதிவு செய்த பக்தர்கள் மட்டும் நேர்த்திக் கடன்களை செலுத்தலாம். ஐரோப்பிய நாடுகள் கடுமையான வெப்ப அலையை எதிர்கொண்டு வருகின்றன. இத்தாலி வரலாற்றில் முதல் முறையாக அனைத்து முக்கிய நகரங்களிலும் ஆக உயரிய சுகாதார எச்சரிக்கையை அறிவித்துள்ளது. ஹங்கேரியில் எரிசக்தியை மிச்சப்படுத்த பிரபல கட்டடங்களில் விளக்குகள் அடைக்கப்பட்டுள்ளன. பிரான்சிலும் ஸ்பெயினிலும் கடுமையான காட்டுத்தீ. சேதத்தின் மொத்த மதிப்பு 15 பில்லியன் யூரோவை தாண்டக்கூடும் என்று மதிப்பிடப்படுகிறது. காட்டுத்தீ ஏற்படும் ஆபத்தை குறைக்கும் நடவடிக்கைகளில் கூடுதலாக செலவு செய்ய ஐரோப்பிய ஒன்றியம் உறுப்பு நாடுகளிடம் வலியுறுத்தவிருக்கிறது. சீனாவின் வடமேற்கு மாநிலமான ஷான்சியில் பெய்த கனத்த மழை வெள்ளத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. 25,000-க்கும் அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். பாலங்கள் இடிந்து விழுந்தன. மின்சார தொலைத்தொடர்பு கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளன. சாலைகள் நீரில் மூழ்கியிருக்கின்றன. கனமழை தொடர்ந்து பெய்யும் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர். சீனா டால்பின் சூறாவளியை எதிர்கொள்ளவும் தயார். இந்த வார இறுதியில் அது கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
2: சொல்லும் பொருளும்
1: அனஸ்தேஷியா, மயக்க மருந்து. அறுவை சிகிச்சைக்கு முன் நோயாளிக்கு மயக்க மருந்து கொடுக்கப்படும். அனஸ்தேஷியா, மயக்க மருந்து. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
3: சிங்கப்பூர் இந்த ஆண்டு அதன் 61வது தேசிய தினத்தை கொண்டாடுகிறது. பிரதமர் லாரன்ஸ் வாங் விடுக்கும் தேசிய தின செய்தியின் தமிழாக்கம் நாளை 9 மணிக்கு வசந்தத்தில் ஒளிபரப்பாகும். பிரதமரின் உரையை கலாச்சார சமூக இளையர் துறை அமைச்சு, மனிதவள அமைச்சு ஆகியவற்றுக்கான துணை அமைச்சர் தினேஷ் வாசுதாஸ் வாசிப்பார். ஒலி 968 அது இடம்பெறும். ஒளிபரப்புக்கு பிறகு தேசிய தின செய்தியை மீ வாட்ச் இணைய பக்கத்தில் பெறலாம்.
4: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294-6294.
5: வணக்கம் சிங்கை, ஆதரவு BYD.
6: பயலேபா குவார்டர் வெளிப்புறத்தில் நடைபெறும் BYD சாலை காட்சிக்கு சென்று சோதனை ஓட்டத்திற்கு பதிவு செய்யும் போது மினியன்ஸ் அன்பளிப்பு பொருள் இலவசம்.
5: ஒரு BYD வாகனத்தை வாங்கும் போது 8,000 வெள்ளி வரையிலான பலன்கள் தொகுப்பு இருப்பிருக்கும் வரை.
7: நாடே கொண்டாடும் இந்த நாளில் நம் அன்பும் ஜொலிக்கட்டும் கண்மணியே.
8: என்ன, என் கணவனுக்கு பாசமும் கவிதையும் சேர்த்து வருது.
7: நம்ம தேசிய நாளும் APJ அபிராமியோட சலுகையும் போல.
8: என்ன சொல்றீங்க?
7: நம்ம தேசிய நாளை முன்னிட்டு APJ அபிராமியில August 5th-10th தேதி வரை தங்க நகையின் செய்கூலியில 40 விழுக்காடு தள்ளுபடி.
8: 40 விழுக்காடு தள்ளுபடியா? ஆச்சரியமா இருக்கு.
7: என் தங்கமான மனைவிக்கு தங்க வளையல் வாங்க எனக்கும் ஆசையா இருக்கு.
8: அப்படியே என் அன்பான கணவருக்கு அழகான மோதிரம்.
7: அப்போ இந்த தேசிய நாள் கொண்டாட்டம் நம்ம APJ அபிராமியில தான்.
9: அபிராமி பாப்புலர் ஜுவல்லர்ஸ் சிங்கப்பூர்.
10: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் RKG நெல்ல சமைச்சு கொடுத்தோம்.
11: ஆஹா, சம்ம வாசனை. அம்மா வெளியிலாங்க. ஏய் அம்மா, எங்க?
10: அது நான் சமைச்சது தான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் RKG நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
12: RKG நெய், சிங்கப்பூரின் சிறப்பான நெய்.
13: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். 4 இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே 4 நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவிலிருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜுகு, ஒடாய்வா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமைதிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பரந்தவன சரணாலயமும் புனித தலமுமான மெய்ஜி ஜிங்குவிற்கு சென்றிடுங்கள். ரொப்போங்கி ஹில்ஸ், அங்கே உள்ள கண்ணை கவரும் கிறிஸ்துமஸ் ஒளி அலங்காரங்களை கண்டு வியந்திடுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா
5: பயணம் புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதி இருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 1797.
6: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
5: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டோ புஷ்ப கடை.
2: நல்ல தருணங்களை தருவேன் உன் புன்னகையில் மகிழ்வேன்.
14: ஆடாத வண்டியில அதிராத கொண்டையில அதிராத கொண்டையிலே

0: வணக்கம் சிங்கை.
1: வித்யாசாகரே நேசையில் சிவபதிகாரம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக அந்த விறுவிறுப்பான பாடல் ஒளியேறியது.
2: சிங்கம் இரண்டு பேர்ல இருந்து பாடல் வரப்போகுது.
1: முன்பு விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: அடுத்த இடம்பெறும் தகவலை வழங்குவோர் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்.
1: வாழ்க்கையின் அழகை கொண்டாடுங்கள். இந்த தேசிய தினத்தில் மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள்.
0: சிங்கப்பூர் ஜொலிக்கிற அதே நேரத்துல நீங்களும் தக தக தகன்னு மின்னணுங்க.
1: ஆமாம் நேர்களே, நீங்க வாங்குற வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு ஜிஎஸ்டிய நாங்களே செலுத்துறோம்னு சொல்றாங்க மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ்.
0: இதுக்கும் மேல 22 கேரட் தங்க நகைகளை நீங்க எங்க இருந்து வாங்கியிருந்தாலும் சரி, மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் கிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா எந்த வித கழிவும் இல்லாம புத்தம் புதிய வடிவங்கள்ல சிறந்த செய்கூலி விலையில அது உங்களுக்கு வழங்க காத்துட்டு இருக்காங்க மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்.
1: எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் காட்சியகத்துக்கு போங்க. அங்க உங்களுக்காக இப்ப பிரத்யேகமா நடந்துகிட்டு இருக்கு சங்கிலி மற்றும் முகப்பு திருவிழா. ஒரு விழுக்காடு முதல் தொடங்கும் செய்கூலியில இருந்து நீங்க விதவிதமான வைர சங்கிலிகள் முகப்புகள் என்ன பலவற்றை பார்த்து வாங்கி மகிழலாம்.
0: தரம், வெளிப்படைத்தன்மை, நேர்மையான வணிக நடைமுறைகள் ஆகியவற்றை குறிக்கும் வகையில மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் புத்தம் புதிய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார்
1: உலக புகழ் பெற்ற இந்திய கிரிக்கெட் வீரர் MS தோனி.
0: இந்த தங்கமான தகவலை உங்களுக்கு வழங்கியிருந்தாங்க
1: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்.
0: வாழ்க்கையின் அழகை கொண்டாடுங்கள்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் விழாக்கால சிறப்பு சலுகைகள். பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது 0 விழுக்காடு கழிவும், அனைத்து தங்க நகைகளின் செய்கோலியின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடி. மேலும் வைரங்கள், பட்டை தீட்டப்படாத வைரங்கள், ரூபி, எமரால்ட் மற்றும் பிளாட்டினம் நகைகளின் MRP-யின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சிறங்கூன் சாலை, ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் அருகில், சிங்கப்பூர்.
1: இவ்வாண்டு தேசிய தின கொண்டாட்டங்கள் மீண்டும் தேசிய அரங்கத்திற்கு திரும்புகின்றன. 10 ஆண்டுகள் கண்டிராத ஆக அதிகமான பங்கேற்பாளர்களுடன் நாம் முன்னேறி செல்வோம். முதல் முறையாக உள்ளரங்கில் நடைபெறும் ஆளில்லா வானூர்தி ஒளி காட்சியுடன் வான்வழி கலைஞர்களை உள்ளடக்கிய பிரம்மாண்ட படைப்புகளை காணலாம். மேலும் மிகப்பெரிய உள்ளரங்கு சிறப்பு கண்காட்சியை கண்டு மகிழுங்கள். தொடுவானம் நோக்கி முன்னேறட்டும் சிங்கப்பூர். தேசிய தின அணிவகுப்பு 2026 August 9 நேரடி ஒளிபரப்பு மாலை 6:10 இந்த மீடியா கோப் தளங்களில் பார்க்கலாம், கேட்கலாம்.
2: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
3: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
4: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646
5: தங்க நகைகளை நம்ம வாங்குறது மட்டும் முக்கியம் கிடையாது, அதை எப்படி நம்ம பராமரிக்கிறோம் என்பதும் முக்கியம்.
6: பொன் மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக.
5: தங்க நகைகளின் அழக பராமரிக்க சிறப்பு கவனம் தேவை. என்னுடைய நகைகள் பழுது போகாம உயர்தரமாக இருக்கிறதா, அதை நீங்க சோதிச்சு பார்க்க நகைகளை எங்கிருந்து வாங்கினீங்களோ அந்த நகை கடைக்கு சென்று உங்களுடைய நகைகளை குழைத்து நகைகளை சோதிக்கிறதுல நிபுணத்துவம் வாய்ந்த நிபுணர்கள் கிட்ட கொடுத்து சோதிக்க சொல்லலாம். இப்படி நீங்க செய்வதனால நீங்க வாங்கின நகைகள் காலம் சென்றும் நல்ல தரத்துல இருக்கும். அந்த நகைகளுக்கு நீங்க உத்தரவாதம் பெற்றிருந்தீங்கன்னா ஏதேனும் பழுது பார்க்கணும்னா அதையும் நீங்க அந்த சரியான நகைகளுக்கு சென்று பழுது பார்க்கலாம் இலவசமா. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கியது ஜோயலுக்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுக்காஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுக்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
8: கொஞ்சம் சிந்தனை
9: நிறைந்த புன்னகை.
8: வணக்கம் சிங்கை.
10: எனக்கு மியூசிக்க பத்தி என்ன தெரியுமா? பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல. அபி தேக்கோ சூப்பிஸ்தானு.

0: இது பாட்டு
1: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: இன்று இரவு 9 மணிக்கு சிங்கப்பூருக்கும் இந்தோனேசியாவுக்கும் இடையிலான ஆசியான் ஹூண்டாய் கிண்டம் போட்டி நடைபெற போகுது.
4: எங்களுடைய கேள்வி என்னன்னா, இந்த போட்டி எங்கு நடைபெறுகிறது?
3: சரியான பதில சொல்ற முதல் 2 நேர்களுக்கு காத்துட்டு இருக்கு.
4: ஜோதி சோபஷ்பகடை வழங்கும்.

0: முடிவதில்லை. சிவா திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்காக பாடல்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன.
1: எண்பதுகள்ல வந்த பாடல்கள் உங்களை ஆட்டம் போட வைக்க காத்திருக்கு. எங்களோட இணைந்திருங்க, உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கோம்.
0: சச்சினே.

0: எதுன்னா நல்ல மாப்பிள்ள விருந்த சாப்பிடணும்.
1: புது மாப்பிள்ளைன்னு நினைப்புதா?
0: இருக்காத பின்ன குமார் மெஸ்ல மாப்பிள்ள விருந்து சும்மா அப்படிதான் இருக்கும். மட்டன் சுக்கா, சுட சுட கோழி பொரியல், கமகமன்னு மீன் வறுவல், பொல பொலன்னு வெள்ளச்சோறு, மனச மயக்கிற மீன் குழம்பு, கோழி குழம்பு, இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு கேட்க தூண்ற ஜிகிர்தண்டா.
1: உண்மையிலேயே இது மாப்பிள்ளை விருந்து தாங்க.
2: குமார் மெஸ் மாப்பிள்ளை விருந்து வெறும் 19.90 காசு. இச்சலுகை ஆகஸ்ட் 31 வரை.
3: அன்பான பயணிகளே, நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max-ஐ பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
4: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
5: பிரம்மாண்டத்தின் அடையாளமான DMY ஜுவல்லர்ஸில் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை முன்னிட்டு அசத்தலான சலுகைகள். ஆகஸ்ட் முதல் தேதி முதல் ஆகஸ்ட் 11 வரை பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் போது 0 விழுக்காடு கழிவு. அனைத்து முன்னணி கடன் அட்டைகளுக்கு கூடுதல் சேவை கட்டணங்கள் எதுவும் இல்லை. அது மட்டுமல்ல, தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் சேருவோருக்கு சிறப்பு சலுகைகள். தரமான தங்கத்திற்கும் தனித்துவமான நகைகளுக்கும் DMY ஜுவல்லர்ஸ், 113 சிராங்கூன் சாலை, சிங்கப்பூர். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
6: என்னங்க தொலைபேசியே பாத்துக்கிட்டு இருக்கீங்களே?
7: அடட, எல்லா சமூக வலைத்தளங்களையும் நெட்லின்றாவோட காணொளி தான்.
6: ஆமாங்க, தேவையான தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க.
7: வீடு வாங்க விற்க எதுவா இருந்தாலும் அது சுமூகமா சீக்கிரமா முடிச்சு குடுக்கறாங்க.
6: யூடியூப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், நெட்லி இந்திரான்னு எடுத்து பார்த்தா அவ்வளவு காணொளி, அவ்வளவு பாராட்டு. தொடர்புக்கு
7: 8854 8989
6: 8854 8989
7: நெட்லி வந்தாச்சு,
6: டென்ஷன் போயாச்சு.
8: இதுதான் KFC சாந்து ஆதரவு பயிற்சி கூடம். KFC இன் சாந்து இவ்வளவு சுவையாக இருக்கும் போது வாடிக்கையாளர்களுக்கு தேர்ந்தெடுப்பதில் உதவி தேவைப்படலாம்.
9: எங்களுக்கு இன்னும் வேணும்.
8: நீங்க சொல்லுங்க, புத்தம் புதிய 4 சாந்துகள்ல வரவிருக்கு. அவங்க சொல்லுவாங்க,
9: எனக்கு எல்லாமே வேணும்.
8: நீங்க சொல்லுங்க, 8 வெள்ளி 50 காசுக்கு டபுள் டிப் பிளாட்டர் மீல் உணவை பெறுங்க, அல்லது 15 வெள்ளி 90 காசுக்கு டபுள் டிப் பார்ட்டி பாக்ஸ் வாங்கி சுவைங்க. மாலா மேனியா, சீசி அனியன், ஒயிட் கரி ஷோ, சீக்ரெட் கிரில் போன்ற சாந்துகள்ல கிடைக்குது. ஞாபகம் இருக்கட்டும், சாந்துல நல்ல தொட்டு குழைச்சு சாப்பிடுங்க. சாந்தலியே விழாம இருந்தா சரி. மிக்க நன்றி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
8: வணக்கம் சிங்கே.
10: அடி கண்ணாத்தா பொன்னாத்தா என்னாத்தா செல்லாத்தா எல்லாம் வாங்கடியோ, வாங்கடியோ வாங்கடியோ வாங்கடியோ. அட சின்னையா பொன்னையா வீட்டுக்கு

0: கொடுங்க கொடுங்க,
1: கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு, கவலை விடுங்க விடுங்க விடுங்க.
0: சரி, சற்று முன்பு நாங்க கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அதாவது ஆசியான் ஹியூண்டைக்கு என்ன போட்டிகள். இன்று வந்து சிங்கப்பூர் இந்தோனேசியாவை சந்திக்கிறாங்க, 9:00 எங்க சந்திக்கிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தோம். சரியான பதில், ஜலான் பசார் ஸ்டேடியம்.
1: வெற்றியாளர் யாருல இப்ப சொல்லிடுவோமா?
0: நிஷா ஹாஜா. ஏற்பட்டுள்ளது. புக்கெட் பஞ்சாங் ரோடிற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. போக்குவரத்து நிலவரம்.

0: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: வீட்டு சாப்பாடு விருந்து சாப்பாடு மாதிரி இருக்கே, எப்படி எல்லாம் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி அரிசியில சமைக்கிறதாலதான். எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி அரிசியா? ஆமா, எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி அரிசி தரமானது, சுத்தமானது, சுவையானது. எஸ்பிஎம் கோல்ட் பாஸ்மதி அரிசியில பிரியாணி சமைச்சா அதன் சுவையே தனி சுவை. அது மட்டுமா, எஸ்பிஎம் கோல்ட் இட்லி அரிசியும் சிறப்பானது. எல்லா காலத்துக்கும் ஏற்றது எஸ்பிஎம் கோல்ட் அரிசி வகைகள் தான். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: இன்னும் 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே மாற போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன
4: பண்ணுவீங்க? மாட்டிக்கு நாறு ஒருத்தரி.
5: வாழ்க்கை எப்படி மாற போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், ஒன்றுனா சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
3: நாளைக்கே உங்களுக்கு 1 லட்சம் வெள்ளி பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
5: 1 லட்சம் வெள்ளி அப்ப என்ன பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்கார்ந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
3: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
6: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளத கொட்டுங்க.
7: கவிதை
2: இரவு நிலாட்டம் ஆதரவு M1 Max. செல்லுங்கள்
6: maxonline.sg.
8: இந்த தேசிய தினத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் வாங்கும் வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST நாங்களே செலுத்துகிறோம். கூடவே 22 கேரட் தங்க நகைகளை எங்க வாங்கியிருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் மாற்றி புது நகைகளை மிக சிறந்த செய்கூலியில் பெற்றுக் கொள்ளலாம். முன்னுங்கள், இந்த சலுகை August 10 வரை மட்டுமே. உடனே அருகிலுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு வாருங்கள்.
9: சுவையாக சமைக்க
10: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
9: உங்க சமையலறை மைக்ரோவேவ்ல இருந்து வித்தியாசமான மர்மமான வாசம் வீசுதா? இப்படி கொத்தமல்லி வாசமா இருந்தா பரவாயில்ல, அதுவே மைக்ரோவேவ்ல இருந்து போன வார வச்ச பிரியாணி மீன் குழம்பு வாசம் வந்தா? கவலைப்படாதீங்க, இதுக்கு சுலபமான தீர்வு இருக்கு. உங்களுக்கு தேவை ஒரே ஒரு எலுமிச்சை.
11: என்ன சொல்றேன்,
9: ஒரு கிண்ணத்துல தண்ணீரை ஊற்றி எலுமிச்சை துண்டுகளை போட்டு மைக்ரோவேவ 1 நிமிஷம் ஓட விடுங்க. அந்த நீராவி உள்ள இருக்கிற கரைகளை எல்லாம் தளர்த்திடும். எலுமிச்சையோட வாசமும் துர்நாற்றத்தை நீக்கிடும். அப்புறம் என்னங்க, ஒரு துணியை கொண்டு லேசா தொடச்சு எடுத்தா போதும், மைக்ரோவேவ் புத்துணர்ச்சியோட புது வாசனையோட ஜம்முன் இருக்குங்க. சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.

0: இசைஞானி இளையராஜா மெலிஷா வாசுதேவன் கூட்டணியில் இரண்டு பாடல்களை நீங்க கேட்டிருந்தீங்க. கரகாட்டக்காரன் அடுத்த வாரிசு திரைப்படங்கள்ல இருந்து.
1: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
2: 7:55 ஆகிவிட்டது. வாகனங்கள் பழுதாகியுள்ளன. பிகேஇ உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் வழியில் புக்கெட் பாஞ்சாங் சாலைக்கு பிறகு 3 தடத்தில். பிகேஇ பிஐஇ செல்லும் வழியில் KJE எக்ஸிற்கு பிறகு விபத்து.
0: போக்குவரத்து நிலவரம்.

0: ஜினி.
1: அடுத்து இடம்பெறும் தகவலை வழங்குவோர்
2: நிதி அமைச்சர். மத்திய கிழக்கில் இடம்பெற்று வரும் நிச்சயமற்ற சூழ்நிலையின் காரணத்தால் சிங்கப்பூரர்கள் பாதிக்கப்படலாம். அதை கையாள அரசாங்கம் இரண்டாவது உதவி திட்டத்தை அறிவித்துள்ளது.
1: மேம்பட்ட உதவிகளின் ஒரு பகுதியாக தகுதி பெறும் குடும்பங்களுக்கு யூசேஃப் பற்றுச்சிட்டு 110 வெள்ளி முதல் 190 வெள்ளி வரை பெறுவர்.
2: இது உயர்ந்து வரும் கட்டணங்களை சமாளிப்பதற்கு உதவியாக அமையும்.
1: அடுத்த ஆண்டில் ஜனவரி மாதத்தில் சிங்கப்பூர் குடும்பங்களுக்கு 300 வெள்ளி CDC பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும்.
2: இது 2026 நிதியாண்டில் வழங்கப்பட்டுள்ள மொத்த CDC பற்றுச்சீட்டுகளின் தொகையை 800 வெள்ளிக்கு அதிகரித்துள்ளது.
1: நிதி சார்ந்த சவால்களை சமாளிக்க சிங்கப்பூரர்களுக்கு வழங்கப்படும் மேம்பட்ட உதவிகளை பற்றிய மேல் விவரங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய இணைய பக்கம்
2: singaporebudget.gov.sg.
1: இத்தகவலை உங்களுக்கு வழங்கியது
2: நிதி அமைச்சு.
3: ஏ மஞ்ச பலூன்னு நீ சூப்பர் சலூன்னு ஏ வாடி கூலிங் வாட்டர் மேலன்னு.

0: பதிவு
1: ஒரு பிஒய்டி வாகனத்தை வாங்கும் போது 8000 வெள்ளி வரையிலான பலன்கள் தொகுப்பு இருப்பிருக்கும் வரை.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
3: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
4: வணக்கம். காலை மணி 8, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். மியான்மர் அரசு தந்திர உறவுகளை புதுப்பிக்கும் வாய்ப்பை தாய்லாந்து ஏற்படுத்தி தந்துள்ளது. மியான்மர் அதிபர் மின் ஆங்லைன் 2 நாள் அதிகாரத்துவ பயணமாக தாய்லாந்து சென்றுள்ளார். தனது அரசாங்கம் நாட்டில் நிலைத்தன்மையை நிலைநாட்டுவதாக அவர் உறுதி தெரிவித்துள்ளார். மியான்மர் ஜனநாயக பாதைக்கு திரும்பியிருப்பதாகவும் சிறந்த எதிர்காலத்தை நோக்கி செயல்படுவதாகவும் அவர் சொன்னார். அதிபர் மின் ஆங்லைன் தாய்லாந்து பிரதமர் அனுடின் சான்வினாகுன்னை சந்தித்தார். இரு தலைவர்களும் போதைப்பொருள் கடத்தல், மோசடி நிலையங்கள், மெகோங் ஆற்று தூய்மைக்கேடு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து கலந்து பேசினர். பல துறைகளில் இணக்க குறிப்புகளும் கையெழுத்தாயின. அமெரிக்காவில் ஆயுத தட்டுப்பாடு நிலவுவதாக வெளியான தகவலை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். தகவலை கசியவிட்டதாக சந்தேகிக்கப்படும் நபர்களுக்கு நீண்டகால சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று அவர் தமது சமூக ஊடகத்தில் குறிப்பிட்டார். ஈரானுடனான போர் 6 மாதங்களாக நீடிக்கிறது. அமைதி உடன்பாடு ஊசலாடுகிறது. இந்நிலையில் அமெரிக்க அதிபருக்கும் அந்நாட்டு தற்காப்பு அமைச்சுக்கும் ராணுவ ஆயுதங்களின் நிலை குறித்த நெருக்குதல் வலுத்து வருகிறது. மலேசிய முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் சப்ரி மீது இன்று கோலாலம்பூர் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படவுள்ளது. சொத்துக்கள் குறித்து விவரம் அளிக்க தவறியதற்காக அவர் மீது குற்றம் சுமத்தப்படும். அவருடைய சொத்து விவரம் குறித்து மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் பல